0: நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
1: வணக்கம். காலை மணி 8, மீடியாகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சனி. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுடனான பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். தற்காலிக சண்டை நிறுத்தம் நடப்புக்கு வந்து கிட்டத்தட்ட 6 வாரங்கள் கடந்த நிலையில் போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டுவரும் பேச்சுகளில் எந்த முன்னேற்றமும் இல்லை. ஈரான் மீது மேலும் தாக்குதல்களை நடத்த நினைத்ததாகவும் பேச்சுவார்த்தைகளுக்கு கூடுதல் அவகாசம் அளிக்கும் வகையில் காத்திருக்க முடிவு செய்ததாகவும் அதிபர் டிரம்ப் கூறினார். சண்டை நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் தெஹ்ரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அவர் எச்சரித்தார். இதற்கிடையே ஈரான் அமெரிக்காவின் ஆக அண்மைய சண்டை நிறுத்த பரிந்துரை குறித்து பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறது. அமெரிக்காவின் நிலைப்பாடு பாகிஸ்தான் வழியாக ஈரானிய தரப்புக்கு அனுப்பப்பட்டதாக தெரிகிறது. சண்டை நிறுத்தம் நடப்புக்கு வர வேண்டுமென்றால் வெளிநாடுகளில் முடக்கப்பட்டுள்ள ஈரானிய சொத்துகள் விடுவிக்கப்பட வேண்டும், ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க முற்றுகை முடிவுக்கு வர வேண்டும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் வலியுறுத்தினார். சீனாவும் ரஷ்யாவும் வர்த்தகம், தொழில்நுட்பம், ஊடக பரிமாற்றம் போன்ற துறைகளில் 40க்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் 2 நாள் அதிகாரத்துவ பயணம் மேற்கொண்டு சீனா சென்றிருந்தார். இருதரப்பு உறவு வரலாற்றில் ஒரு புதிய உச்சத்தை அடைந்திருப்பதாக சீன அதிபர் ஷி ஜின்பிங் கூறினார். இரு நாட்டுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கு எரிசக்தி துறையில் இணைந்து செயல்படுவது முக்கியமானது என்று அதிபர் புட்டின் வலியுறுத்தினார். பிற நாடுகள் மீதான ராணுவ தாக்குதல்கள், அரசியல் படுகொலைகள் போன்றவற்றை கண்டித்து பெய்ஜிங்கும் மாஸ்கோவும் கூட்டறிக்கை வெளியிட்டன. அமெரிக்கா கியூபாவின் முன்னாள் அதிபர் ராவல் காஸ்ட்ரோ மீது கொலை குற்றச்சாட்டுகளை அறிவித்துள்ளது. 1996 கியூபா போர் விமானங்கள் மனிதாபிமான பணிகளை மேற்கொண்டிருந்த 2 அமெரிக்க விமானங்களை சுட்டு வீழ்த்திய சம்பவம் தொடர்பில் அந்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. அப்போது திரு காஸ்ட்ரோ கியூபாவின் தற்காப்பு அமைச்சராக இருந்தார். கியூபாவின் அதிபர் மிகேல் டியாஸ் கனேல் குற்றச்சாட்டுகளை மறுத்தார். அவை அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என்றும் எந்த ஒரு சட்ட அடிப்படையும் மற்றவை என்றும் அவர் தமது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டார். இஸ்ரேல் குளோபல் சுமுட் ஃபிளாட்டிலா கப்பலில் இருந்த ஆர்வலர்களை நடத்திய விதம் குறித்து உலகளவில் குறைகூறல்கள் எழுந்துள்ளன. மனிதாபிமான உதவிகளை செய்ய காசா நோக்கி அந்த கப்பல் வழி சென்று கொண்டிருந்த சுமார் 430 ஆர்வலர்களை இஸ்ரேல் இந்த வாரம் தடுத்து வைத்தது. தடுத்து வைக்கப்பட்டவர்களை இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் கேலி செய்து காணொலி ஒன்றை சமூக ஊடகத்தில் வெளியிட்டார். ஆர்வலர்கள் கைகள் கட்டப்பட்டபடி தரையில் மண்டியிட்டிருக்க அவர் ஒரு பெரிய இஸ்ரேலிய கொடியை அசைத்துக் கொண்டிருக்கும் காட்சி அந்த காணொலியில் பதிவாகியுள்ளது. தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஆர்வலர்கள் நடத்தப்படும் விதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஐரோப்பிய ஒன்றியமும் ஸ்பெயின், தென்கொரியா போன்ற நாடுகளும் கண்டித்துள்ளன. அமெரிக்காவின் நியூயார்க் மாநிலத்தில் அமைந்துள்ள லகார்டியா விமான நிலையத்தில் திடீர் பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக விமான நிலையத்தின் ஓடுபாதை ஒன்று தற்காலிகமாய் மூடப்பட்டிருக்கிறது. பள்ளத்தை சரிசெய்யும் பணிகள் நடக்கின்றன. சுமார் 200 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதாகவும் கிட்டத்தட்ட 190 விமான சேவைகளில் தாமதம் ஏற்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். நியூயார்க் மாநிலத்தில் இடியுடன் கூடிய கனத்த மழை எதிர்பார்க்கப்படுவதால் விமான சேவைகளில் கூடுதல் தாமதம் ஏற்படக்கூடும் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். துணை பிரதமர் கன் கிம் யாங் சிங்கப்பூரில் உள்ள அனைத்துலக செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்கள் உள்ளூர் ஊழியர்களின் திறன்களையும் மேம்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப தயார் நிலை குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அவர் அதை தெரிவித்தார். உலகளாவிய திறனாளர்களை தொடர்ந்து ஈர்ப்பதன் வழி சிங்கப்பூர் முன்னிலை வகிக்க முடியும் என்றும் திரு கான் கூறினார். ஊழியர்கள் போட்டித் திறனுடன் திகழ அவர்களுக்கு பயிற்சி வழங்குவதில் நிறுவனங்கள் முதலீடு செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை விரைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம், உலகளவில் செயற்கை நுண்ணறிவு நடுவமாக சிங்கப்பூரின் ஈர்ப்புத்தன்மை உள்ளிட்ட கேள்விகளுக்கு அவர் நிகழ்ச்சியில் பதிலளித்தார்.

0: சிங்கப்பூர் ஆசிய பசிபிக் வட்டாரத்தில் முன்னணி மாநாட்டு நகரமாக தனது இடத்தை தக்கவைத்துள்ளது. இரண்டு அனைத்துலக ஆய்வுகள் இந்த மதிப்பீட்டை வெளியிட்டுள்ளன. சிங்கப்பூர் வலுவான உலக இணைப்பு கொண்ட நாடு, அதேவேளையில் பாதுகாப்பான, நம்பகமான, நடுநிலையான வர்த்தக நிலையம் என்று ஆய்வுகள் குறிப்பிட்டன. கடந்த ஆண்டு சிங்கப்பூரின் மைஸ் எனப்படும் கூட்டங்கள், ஊக்குவிப்புகள், மாநாடுகள், கண்காட்சிகள் துறை 35 விழுக்காடு அதீத வளர்ச்சி கண்டது. அந்த துறை 2.3 பில்லியன் வெள்ளி வருவாய் ஈட்டியது. தற்போதுள்ள நிகழ்ச்சிகளை விரிவுபடுத்தி புதிய நிகழ்ச்சி வடிவங்களை அறிமுகப்படுத்த திட்டமிடப்படுகிறது.
1: சொல்லும் பொருளும்
2: ஃபாதர்ஸ், முன்னோர். நாட்டின் நிர்மாணத்துக்கு நம் முன்னோர் ஆற்றிய பங்கை அங்கீகரிக்க புதிய நினைவு சின்னம் எழுப்பப்படுகிறது. ஃபாதர்ஸ், முன்னோர்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
3: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
4: ஒரு காதலன் காதலிக்கும் தருவாயில காதலிய பார்த்து என்ன சொல்லுவாரு? நேத்து நீ என் கனவுல வந்த, கனவுல வரும்போது எப்படி இருந்த தெரியுமா? நீ தேவத மாதிரி இருந்த அப்படின்னு அவர் சொல்லுவாரு.
5: தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து.
4: கனவுலதான் தேவதை மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்ல. தேவதை மாதிரி ஆகிறதுக்கு அல்லது இருக்கிறதுக்கு நிறைய செலவழிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? அதுவும் ரொம்ப எல்லாம் நீங்க செலவழிக்க வேண்டியது இல்ல. அழகா இருக்கிறதுக்கு மனசு மட்டும் கொஞ்சம் வச்சா போதும். முக பராமரிப்பு என்பது ஆயுசுக்கும் கூட வரவேண்டிய ஒன்று. அழகா இருக்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கையை மட்டும் இல்லைங்க, மனசுல ஒரு திடத்தையும் கொடுக்கும்னு சொல்றாங்க.
6: 101 சாலை குட்டி பியூரிஃபையர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
7: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
8: நீ உங்க மகளோட பரதநாட்டிய படைப்பு பார்த்து எங்க நாட்டையும் கத்துக்கிறாங்க. கே மகள் மட்டும் இல்ல, நானும் சிங்கப்பூர்ல இருக்கிற முன்னணி நடன இசை பள்ளியான சர்வா ஃபைன் ஆர்ட்ஸ்ல பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்கேன். பெரியவங்களும் வரலாமா? ஆமா, பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அம்மா மகள் ஜோடிகளும் கலந்துக்கலாம். திறமையான ஆசிரியர்கள், இந்திய நடனம், பாட்டு, வாத்திய இசை வகுப்புகளும் இருக்கு. அடுத்த வகுப்புகள் சிங்கப்பூர்ல 8 இடங்களில் நடக்குது. பதிவுக்கு sarvafineArts.com அல்லது 850-94-123 வழி தொடர்பு கொள்ளலாம்.
9: அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசி. 1000 அரிசி வகைகள் இருந்தாலும் அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசியை தான் எல்லாரும் விரும்புறாங்க. ஏன்னா இதுதான் அரிசிகளின் அரசி. சமைச்ச பிறகு பார்த்தா வைரம் போல ஜொலி ஜொலிக்கும். சீக்கிரம் கெடாது, எளிதில் ஜீரணமாக கூடியது. உயர்ந்த தரம், நிறைவான சுவை. அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசி இப்ப 5, 10, 25 கிலோகிராம் பேக்கெட்டுகள்ல கிடைக்குது. மொத்த விநியோகஸ்தர் சையத் முகமது டிரேடர்ஸ் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.
10: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா?
11: தங்கமாக நின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா,
10: தங்கத்தால உங்களுடைய அன்பான உங்களை ஜோடிக்கணுமா?
12: தங்க சில
10: தங்கத்தை நீங்க தேடி போக தேவையில்ல. தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவலர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
13: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
14: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
15: ஜோதி ஸ்டோ புஷ்பக.

0: வணக்கம். சிங்கே நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்க. தென்னவன் பரத்திலிருந்து பாடல் இடம்பெற்றது. நான் ரவி ஜி தொடர்ந்து உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன். இப்போ வானிலை நிலவரம். இன்றும் நாளையும் சனிக்கிழமையும் நீங்க மதிய வேளையிலயும் இரவு நேரத்திலயும் மழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார்.
1: வானிலை நிலவரத்திற்கு ஆதரவு
2: வீட்டு சமையல் கமகமக்க ஆரோக்கியம் மேம்பட யோகோ அரிசி பருப்பு மற்றும் மசாலா பொருட்கள். சுவைக்கும் நலத்துக்கும் யோகோ. வயிறும் நிறையும் மனசும் நிறையும்.
3: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: ஓர் அமெரிக்க டாலர் ஒரு வெள்ளி 28 காசு. ஓர் யூரோ ஒரு வெள்ளி 49 காசு. ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் ஒரு வெள்ளி 72 காசு. ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 93 காசு. 100 இந்திய ரூபாய் ஒரு வெள்ளி 32 காசு. 100 இலங்கை ரூபாய் 37 காசு. ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட் 3 வெள்ளி 11 காசு. இத்தகவலை வழங்கியோர்
4: ஜோயலி காசில் தங்கம் வைரம் போக்கி பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கோலிக்கு 40% கடிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: அதேதான் கேட்டாலே பரவசம் மொழி ஒன்பதாறு எட்டுல நீங்க இருந்திருக்கீங்க. எட்டே காலாகி விட்டது. தொடர்ந்து உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் ரவிஜி வழங்கிட்டு இருக்கேன். இப்ப நான் வானொலியில மட்டும் கிடையாதுங்க, பேஸ்புக் லைவ்லயோ உங்களோட இணையறேன். அதற்கு காரணம் NTUC நிறுவனத்தின் 65வது ஆண்டு நிறைவு முன்னிட்டு மே தின விருதுகள் சமீபத்துல வழங்கப்பட்டன. அதுல சாதனை அளவா 188 பேருக்கு அங்கீகாரங்கள் வழங்கப்பட்டன. அதுல ஒருத்தர் காம்ரேட் ஆஃப் லேபர் நட்சத்திர விருதை வென்றவர் சிங்கப்பூர் யூனியன் ஆஃப் பிராட்காஸ்டிங் எம்ப்ளாயீஸ் எனப்படும் சிங்கப்பூர் ஒளிபரப்பு துறை ஊழியர்களின் சங்கம், இதன் பொது செயலாளர் சுமன் பி வீராசாமி அவரு நம்மோட இப்ப இணையறாரு பேஸ்புக்ல. வணக்கம் சார்.
1: வணக்கம் ரவி, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். முதல்ல உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். காம்ரேட் ஆஃப் லேபர் ஸ்டார் விருதை நீங்க வென்றிருக்கீங்க, இதை நீங்க எப்படி உணர்றீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: இந்த விருது எனக்கு ரொம்ப பெருமையான மகிழ்ச்சியாகவும் இருக்கு. தனிப்பட்ட முறையில பார்த்தா என் குடும்பத்துக்கும் கூட வேலை செய்யறவங்களுக்கு அளித்த ஆதரவுக்கு இது ஒரு அங்கீகாரமா நான் பாக்குறேன்.
0: சரி, உங்க கூட வேலை செய்யறவங்க அப்படின்னு சொல்லும் போது மீடியா காப்ல நம்ம எல்லாருமே உங்க கூட வேலை செஞ்சிருக்கோம். வெவ்வேறு நிகழ்ச்சிகளா இருக்கட்டும், வெவ்வேறு நாடகங்களா இருக்கட்டும், தளங்களா இருக்கட்டும், அதுல சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம எல்லாருக்குமே கிடைச்சிருக்குது. இப்போ இந்த காம்ரேட் ஆஃப் லேபர் ஸ்டார் அப்படிங்கிற இந்த அங்கீகாரம் இருக்கு இல்லையா, இந்த அங்கீகாரத்தை பெறுவதற்கான பயணம் உங்களுக்கு பல ஆண்டுகள். அந்த அற்புதமான பயணத்தை பத்தி சொல்லுங்களேன். கேப்போம்.
1: இந்த பயணத்துல சவாலான காலத்துல தொழிலாளர்களுக்கு ஆதரவாக இருந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தொழிலாளர்கள் நிறுவனமும் சேர்ந்து நல்ல ஒத்துழைப்பு உருவாக்கறதுனால உருவாக்கி உதவியா செய்ய சில தருணங்களை நினைவுக்கு வருது.
0: சொல்லுங்களேன்.
1: சில சேலஞ்சிங்கான டைம்ல எங்களோட ஆலோசனைய நிறுவனங்கள் கேட்டு அதுபடி எங்களோட ஒத்துழைத்து தொழிலாளர்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப் செஞ்சிருக்காங்க.
0: ஆமா, நிச்சயமா உங்களுடைய சங்கத்தின் வழிமுறைகளையும் முன்னெடுப்பையும் கேட்டு பல உதவிகள் பல ஊழியர்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறதுல சந்தேகமே கிடையாது. அதை அங்கீகரிக்கும் விதமா உங்களுடைய முயற்சிகளையோ உழைப்பையோ அங்கீகரிக்கும் விதமா தான் இந்த விருது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இல்லையா. அதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல விரிவா பேசுவோம். இப்போ ஒரு சிறு விளம்பர இடைவேளை. திரு சுமன் நம்மளோட பேஸ்புக் லைவ்ல இருக்காரு. நீங்களே நீங்களும் அங்க பக்கமா வந்தீங்கன்னா அவரு பெற்ற விருதுக்கு உங்க வாழ்த்துக்களை நீங்க வாரி வழங்கலாம். பேஸ்புக் லைவ்ல உங்க சந்திக்க நான் அவளை காத்துட்டு இருக்கேன். இது ஒலி 968 கேட்டாலே பரவசம்.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது SLEBKE செல்வழியில் வுட்லண்ட்ஸ் அவென்யூ 2 அந்த பகுதிக்கு பிறகு. காரணம் அங்கே விபத்துகள் நேர்ந்துள்ளன. மாண்டாய் சாலை எக்ஸிட் வரையிலும் போக்குவரவு இதனால் அதிகமாக இருக்கின்றது.
3: போக்குவரத்து நிலவரம்.

0: அடுத்து இடம்பெறும் தகவலை வழங்குவோர் நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற அமைச்சு.
1: விதவிதமான சுவையான உணவை ஒரு புடி பிடிக்கிற நபரா நீங்க, அதுலயும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாதிரி சாப்பிடுற ஒரு ஃபுடியா நீங்க. இந்த ஆண்டு கோ கிரீன் எஜ்ல உங்களுக்கு ஒரு சிறப்பு அம்சம் காத்திருக்கு. சிங்கப்பூர்ல இருக்கிற பண்ணைகள், உழவர் சந்தைகள் இவற்றுக்கு செல்வதற்கான பிரத்யேக வாய்ப்பை நீங்க பெறலாம். அதோட ஹாக்கர் சென்டர்ஸ் எனப்படும் உணவு நிலையங்கள்ல நீடித்த நிலைத்தன்மைய எவ்வாறு அவங்க கையாளுறாங்க அப்படிங்கறதையும் நீங்க கண் கூட பாக்கலாம். நீங்க மளிகை பொருட்களை வாங்கும் போது சிங்கப்பூர்ல விளையிற பொருட்களை நீங்க பயன்படுத்தும் போது அது எந்த அளவுக்கு உதவியா அமையும் அப்படிங்கிற தகவலையும் பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பா SG Local Produce அப்படிங்கிற சின்னத்தை நீங்க பார்த்து பார்த்து வாங்கும் போது சிறப்பா இருக்கும். இதுக்கு மேல உணவு பற்றி சீட்டுகள் இதை விழுவதற்கான வாய்ப்போ உங்களுக்கு இருக்கு.
0: அது மட்டும் இல்ல, உங்களுடைய பங்கை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பத்தி நீங்க மேல் விவரங்களையும் பெற்றுக் கொள்ளலாம். June 28 வரையிலும் உங்களுக்காக இடம்பெறுகிறது கோ கிரீன் இயக்கம். இந்த இயக்கத்தின் கீழ் என்னென்ன நடவடிக்கைகள் இருக்கின்றன அப்படிங்கிற மேல் விவரங்களை நீங்க பெற்றுக் கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் நாட வேண்டிய இணைய பக்கம் govgreen.gov.sg. இத்தகவலை உங்களுக்கு வழங்கியது நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற அமைச்சர்.

0: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க. NTUC நிறுவனத்தின் 65வது ஆண்டு நிறைவு முன்னிட்டு மே தின விருதுகள்ல அண்மையில சாதனை படைக்கப்பட்டது. அதாவது 188 பேருக்கு அங்கீகாரங்கள் வழங்கப்பட்டன. அவர்கள ஒருத்தர் காம்ரேட் ஆஃப் லேபர் ஸ்டார் எனும் விருதை வென்ற சிங்கப்பூர் யூனியன் ஆஃப் பிராட்காஸ்டிங் எம்ப்ளாயீஸ், அதாவது சிங்கப்பூர் ஒளிபரப்பு துறை ஊழியர்கள் சங்கத்தின் தலைமை செயலாளர் திரு சுமன் பி வீராசாமி அவர்களுக்கு காம்ரேட் ஆஃப் லேபர் ஸ்டார் அப்படிங்கிற விருது வழங்கப்பட்டது. அவரோட தான் நம்ம உரையாடிட்டு இருக்கோம். அவருடைய பயணத்தை பத்தி நம்மளோட அவர் பகிர்ந்துகிட்டே இருக்காரு. சரி, திரு சுமன் பக்கமா மீண்டும் போவோம். இந்த ஆண்டு மே தின கரு அப்படின்னு சொல்லும் போது கேரிங் ஃபார் யூ சப்போர்ட்டிங் யுவர் ப்ரோக்ரஸ் அப்படிங்கிற அந்த கருவை கொண்டு தான் அவங்க அமைச்சிருந்தாங்க விருதுகளை. இது உங்க வேலையிலையோ உங்களுடைய முயற்சிகளையோ எப்படி பிரதிபலிச்சதுன்னு நீங்க சொல்வீங்க?
1: இந்த பணியில தொழிலாளர்கள் தேவையா இவைகளை நம் அவர்களின் கருத்துக்களையும் கவனமாக நம்ம கேட்போம். புரிந்து ரொம்ப அவங்களோட கருத்து வந்து வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸாக்ட்லி வாட் தி வான்ட் ஃப்ரம் அஸ். அவர்களுக்கு தேவையான சப்போர்ட் கொடுக்கணும். அவர்களை ஸ்கில்ல வந்து எப்படி டெவலப் பண்ணணும், எப்படி அவங்கள வந்து அடுத்த இதுக்கு கொண்டு போகணும், அவங்களுக்கு குரோத் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். இதுதான் எங்களோட மெயின் குறிக்கோளா இருக்கு இப்போதைக்கு. இங்க மற்ற இந்த ஆக்சுவலி இந்த குரோத் அதைதான் நம்ம மெயினா இது பண்றோம். அதுக்காக நான் தொடர்ந்து இந்த பணிகளை செய்து வருகிறேன்.
0: நிச்சயமா ஊழியர்களுடைய வளர்ச்சிக்கான பல முயற்சிகளை நீங்க எடுத்துட்டு வரீங்க அப்படிங்கறது நல்லா புரியுது. இதுக்கிடையில நேர்களே, திரு சுமனுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா பேஸ்புக்ல பக்கமா வரலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஏஞ்சலின் சுகுணா சுந்தரம் அவங்க வாழ்த்துக்கள் திரு சுமன் சொல்லியிருக்காங்க. மேலும் நீங்க சிறப்பா செய்யறதுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு அமையட்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மகேஷ் சாண்ட்ரா அவங்க பிரதர் சுமன் அவருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ரொம்ப பெருமையா இருக்கு உங்களுடைய இந்த விருதை பார்க்கும் போது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதனை அடுத்து அஸ்ரீல் பீட்டா வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நேர்களே, தொடர்ந்து நீங்க பேஸ்புக் பக்கமா வந்தீங்கன்னு சொன்னா திரு சுமனுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்க வழங்கலாம். காம்ரேட் ஆஃப் லேபர் ஸ்டார் அப்படிங்கிற அங்கீகாரம் அவருக்கு கிடைச்சிருக்குது. இது நிச்சயமா நம்ம சமுதாயமா சேர்ந்து பாராட்டி ஆகணும் இல்லையா. சரி சரி சுமன், இப்போ இந்த லேபர் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஊழியர்களுக்கான பல முயற்சிகள் அப்படின்னு சொல்லும் போது இதுல தொடர்ந்து இன்னும் சிறப்பா செய்யணும், ஊழியர்களுக்கு சிறப்பான முயற்சிகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஊக்குவிப்போ ஊந்துதலோ உங்களுக்கு எங்கிருந்து வருது?
1: இந்த ஊழியர்களுக்கு வந்து நம்ம யூஸ்வலி வந்து எவ்வளவு ஊழியர் மீன்ஸ் ஒர்க்கர்ஸ்க்கு நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு இந்த சங்கம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கு நிறைய விதத்துல. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எப்படி நம்ம வந்து மோட்டிவேஷன் பண்றது, கஷ்டமான நேரங்கள நம்ம எப்படி அவங்களுக்கு வந்து துணையா இருக்கிறது, அவங்களுக்கு ரொம்ப விஷயம் தெரியாது. சில இதுல வந்து அவங்களோட ரைட்ஸ் எல்லாம் ரொம்ப தெரியாது. கம்பெனில எப்படி வேலை செய்யறாங்க, எத்தனை வருஷமா வேலை செய்யறாங்க, ஆனா அவங்களுக்கு சில விஷயங்கள் நம்ம தெரியாது. சோ இந்த சங்கம் மூலமா அவங்களுக்கு நம்ம உதவிதான் செய்யறோம். அவங்களுக்கு எங்களை வந்து வரும்போது எங்கிட்ட உட்காந்து நம்ம வந்து நம்மளுக்கு மெயின் திங் வந்து நம்ம லிசனிங், நம்ம வந்து அவங்களுக்கு sit down and listen to them and that then actually we only coach them how to reach their objective in the organization. And எப்படி அவங்க improve their skills and if they is lacking of anything in between, then we will be there to help them to reach the objective.
0: சரி, அவங்களுடைய இலக்குகளை அடைய நீங்க பல முயற்சிகளை எடுப்பீங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்கேன். குறிப்பா அவங்களுடைய இலக்குகள் என்னன்னு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி ஆலோசனைகள் வழங்குவீங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க சுமன், எனக்கு புரியுது. ஆனா இதுக்கிடையில இப்படி அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னா அது பல முயற்சிகள், அதுக்கே கடுமையா நீங்க உழைக்க வேண்டியது இருக்கும். உங்களுக்கு எப்படி நேரம் கிடைக்குது, உற்சாகம் கிடைக்குது?
1: நல்ல கேள்வி. ஏன்னா எங்களுக்கு இருக்கிறது 24 hours தான். அதுல ஒரு 8 hours தூங்கணும். இல்லாட்டினா வேலை செய்ய முடியாது, வேலையும் பாத்துக்கணும். உதவி செய்ய முடியாது. இது வந்து ஒரு தொண்டு, இது இந்த தொண்டு வந்து செய்யறது வந்து மென்டலி நீங்க வந்து ப்ரிப்பேர்டா தான் இருக்கணும். இதுல வந்து உங்களுக்கே தெரியணும் நீங்க வந்து வாட் யூ ஆர் இன் ஃபார். சோ அதை மனத்துல வச்சுட்டு தென் யூ நீட் டு ஹெல்ப் பீப்பிள். எப்படி நீங்க வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்களோட தேவை என்ன. சோ மத்தவங்க எல்லாருக்கும் வேற வேற தேவை இருக்கும். சோ எல்லாருக்கும் நம்மளுக்கு 100% வந்து கைட் பண்ண முடியாது. பட் எனக்கு தெரியாதவங்க, எனக்கு இஃப் ஐ கேன் நாட் கைட் தெம், ஐ வில் லீட் தெம் டு பிளேஸ் வேர் தே கேன் ஆல் சீக் ஹெல்ப்.
0: அதாவது எல்லாருக்கும் ஆலோசனை சொல்றது சாத்தியம் இல்லை. சிலருக்கு சிலர் வேறு சிலர்கிட்ட ஆலோசனை பெற வேண்டிய கட்டாயம் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கான இணைப்பையும் நீங்க ஏற்படுத்தி கொடுப்பீங்க இல்லையா? சரி திரு சுமன், இப்போ இன்றைய காலகட்டத்துல பல புதிய ஊழியர்களோ வருவாங்க பணிக்குள்ள, அவங்களுக்கு வந்து வழிகாட்டுதல் கொடுத்து அவங்களுக்கான இந்த வளர்ச்சி வாய்ப்புகளை பத்தி சொல்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமா இருக்கலாம். ஏன்னா நீங்க வேலை ஆரம்பிச்சப்போ இருந்த மனப்பான்மை மைண்ட் செட் வேற, இன்றைய ஊழியர்களின் மைண்ட் செட் மனப்பான்மை வேற, இதெல்லாம் எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க?
1: இப்ப எஸ்பெஷலி இப்ப இருக்கிற இளைஞர்கள் வந்து அவங்களுக்கு அவங்க வேலைக்கு வருது வந்து ஸ்கீலோட தான் வராங்க, மோஸ்ட்லி படிச்சுட்டு தான் வராங்க. படிச்சுட்டு வராங்க, அவங்களுக்கு வந்து தேவைகள் வந்து முன்ன இருந்தோட இப்ப வந்து டிஃப்ரெண்டா தான் இருக்கு. சோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் நம்ம அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண பாக்குறோம். ஆனா இருந்தாலும் இது இது ரொம்ப சவாலா தான் முடியும் எங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து முதல்ல எல்லாமே தெரியும், ஆனா உதவின்னு வரும்போது அவங்க எதிர்பார்ப்பு கொஞ்சம் கூடதான் இருக்கும். அத வந்து எப்படி நம்ம வந்து
0: நீங்க என்ன ஆலோசனை சொல்லுவீங்க, என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க?
1: இப்ப அவங்க வந்து இப்ப இந்த பேசிஸ் இப்ப அவங்க இன்னைக்கு முன்ன படிச்சது என்ன படிச்சிருக்கலாம், ஆனா அது வந்து இப்ப ரெலவெண்டா இருக்காது அவங்க செய்யற வேலை இடத்துல. முடிஞ்ச அளவுக்கு வந்து கீப் ஆன் லேர்னிங் நியூ திங்ஸ். இப்ப இருக்கிற போட்ட ஐ மீன் 10 வயசுல போட்ட சட்டை வந்து 20 வயசுல போட முடியாது இல்லையா? இங்க 10 வயசுல சட்டை போட்டீங்கன்னா இப்ப வேற மாத்தணும்னா மாத்திட்டு தான் ஆகணும். அத வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு மூவ் பண்ணாங்கன்னா தட் இஸ் த ரியாலிட்டி.
0: காலத்துக்கு ஏற்ப நம்மள மாற்றிக்கொள்றது இல்லையா?
1: இளைஞருக்கு நம்ம என்ன சொல்ல வரும்னா, அவங்க வந்து இந்த தொழில் சங்கத்தை அவங்க ஒரு யூஸ் பண்ணிக்கணும். எப்படி வந்து அவங்க மூலமா இதை யூஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணணும், என்ன உதவிங்களை தேடணும், இந்த நிறுவனத்தினால நம்மளுக்கு என்ன உதவி கிடைக்கும், நம்ம எப்படி வந்து ஒரு எம்ப்ளாயர்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி கண்ட்ரிபியூட் பண்ண போறோம் அவங்க ஆர்கனைசேஷன்ல. சோ இட்ஸ் வெரி குட் ஃபார் தெம் டு அப்ரோச் யூனியன் டு டிஸ்கஸ் ஆல் திஸ் இஃப் தே ஆர் நாட் அவேர் ஆஃப் ஆல் திஸ்.
0: தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாகவும் தளமாகவும் அமைது அப்படின்னு சொன்னார் திரு சுமன். தொடர்ந்து அவர்கிட்ட பேசுவோம். ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு பிறகு நேரம் இப்பொழுது 8:29 ஆகிவிட்டது.
2: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு அனார்கலி அரிசிகளின் மொத்த விற்பனையாளர் சையத் முகமது டிரேடர் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.
3: அனார்கலி பிரீமியம் பொன்னி அரிசி பூ போல மென்மையாகவும் மணமாகவும் இருக்கும், உயர் தரத்திலும் இருக்கிறனால இன்னைக்கு சமைச்சு நாளைக்கு கூட சாப்பிடலாம். பலராலும் விரும்பி சாப்பிடும் அரிசி, அரிசிகளின் அரிசி அனார்களி பொன்னி அரிசி.

0: சுமனோட நம்ம உரையாடிட்டு இருக்கோம். அவருக்கு சமீபத்துல காம்ரேட் ஆஃப் லேபர் ஸ்டார் அப்படிங்கிற விருது வழங்கப்பட்டது. நிச்சயம் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்ல உங்களை பல பேர் ஆவலா இருப்பீங்க அப்படிங்கறதுல சந்தேகமே கிடையாது. அந்த வரிசையில அல்காஃப் மென்சியன் அவரு வந்து உங்களுடைய கடின உழைப்புக்கு கிடைச்ச அங்கீகாரம் அப்படின்னு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. பரமேஸ்வரி அவங்களும் வாழ்த்துக்களை வாரி வழங்கியிருக்காங்க. மனோ சுந்தரம் அவரும் வந்து பிரதர் சுமன் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதனையடுத்து தமிழ்ச்செல்வி அன்புடன் இனிய அழகான காலை வணக்கம் சுமன், அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் வந்து குவியுது, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தொடர்ந்து திரு சுமனுக்கு உங்க வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டே வாங்க, தப்பே கிடையாதுங்க. சரி திரு சுமன், நிறைவா உங்ககிட்ட நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, இப்போ ஒரு அற்புதமான அங்கீகாரம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த நேரத்துல உங்களுடைய ஒட்டுமொத்த பயணத்துக்கு பின்னால பல பேருடைய ஆதரவு இருந்திருக்கும். அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? யார் அவங்க, என்ன சொல்ல
1: விரும்புறீங்க? இதுதான் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான க்வெஸ்சன்ஸ். ஏன்னா ரொம்ப பேர் இருக்காங்க இதுக்கு வந்து. நான் வந்து இந்த இந்த இந்த பயணத்துல வந்து ஹெல்ப் பண்ணவங்க ரொம்ப பண்ணுவாங்க. ஆக்சுவலி எங்க சொல்லணும்னா எங்க அம்மா அப்பா தான், இப்ப அவங்க இல்ல, வீராசாமி துளசி அம்மன் எங்க குடும்ப பேரு, எங்களுக்கு அந்த குரூப் இருக்கு எங்க ஃபேமிலிக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்லி ஐ எம் வெரி ப்ரவுட் தட் ஐ எம் I just want to say thanks to my family, my brothers and sisters, my younger brother, of course. You know, இவங்கெல்லாம் வந்து எப்போதும் அவங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்குறதுனால வர முடியாது வீக். ஏன்னா நான் வந்து வீக் டேஸ்ல வந்து வேலை செய்யறதுனால வீக்கெண்ட்ல வந்து ஐ மீன் வீக் டேஸ்ல இந்த யூனியன் அது இதெல்லாம் செய்யலாம், வீக்கெண்ட்ஸ்ல வீக்கெண்ட்ஸ்ல தான் நான் வேலை செய்யணும். ஸோ அவங்களெல்லாம் சேர்ந்து ஒன்னா இருக்க முடியாது. அதனால அவங்களுக்கு புரிஞ்சு எனக்கு தெரியும் அவங்க சுமன் வேலை செய்யறாங்க, சோ வர முடியாது, என்ன இருக்கும் அவங்களுக்கு சேர முடியாது. அவங்க கொடுத்த ஒத்துழைப்பு, அவங்களோட ஆதரவு எல்லாம் இந்த ஜேர்னி வந்து எனக்கு ரொம்ப பயனுள்ளா இருந்துச்சு. என்னோட ஊழியர்கள் சமத்துல வீக் டேஸ்ல வேலை செஞ்சு அவங்க வந்து என் டேக் ஓவர் பண்ண வேலை. ஸோ என்னோட யூனியன் லீடர்ஸ் சுஜாவுடீன் இஸ் ஆல்வேஸ் பி தேர் ஃபார் ஹெல்ப் மீ. ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புறேன் உண்மையில. திஸ் இஸ் த only opportunity for me to thank all these people, especially my wife, you know. So she's there with me here, you know, looking na avanga pathi sollatina kashtam. So ingala vandha aadharavala irundanal dhaan na vandhu ipo vadhik indha level irukke inga vandhu mathangalukku odhi seiya ennala unnu encouragement na irukke.
0: தெரிஞ்சுக்க விரும்பல. ஆனா இப்ப ஊடகத்துறைன்னு சொல்லும் போது நமக்கு வந்து ஃபிக்ஸ் டைமிங் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கிடையாது. எந்த நேரத்துல வேணாலும் வேலை இருக்கும், எந்த நேரத்துல வேணாலும் வேலை செய்யணும், தொடர்ந்து வேலை செய்யணும். சில நேரத்துல 10 மணி நேரம் 12 மணி நேரம் கூட போகும். உங்க கூட வேலை செஞ்சதுனால எனக்கு தெரியும் நீங்க எந்த அளவுக்கு உங்க வேலையை பார்த்து பார்த்து செய்வீங்க. அதுவும் என்னன்னா எனக்கு உங்ககிட்ட என்ன பிடிக்கும்னா, சரி பரவாயில்ல கடந்து போயிடுவோம் அப்படின்னு விட மாட்டீங்க. இல்ல இல்ல இது தப்பு தான், திரும்ப செய்யணும், உங்களுக்கும் அது கூட வேலை தான், ஆனா இருந்தாலும் வேலை சிறப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிரமம் எடுத்து செய்வீங்க. அதுக்கும் நேரத்துல ஒரு பெரிய பாராட்டை சொல்லியே ஆகணும். தொடர்ந்து இன்னும் பல அங்கீகாரம் இதன் வாயிலா உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கறதா ஒலி உண்மதாரியத்தினுடைய வாழ்த்துக்களும் கூட ஆசையும் கூட. திரு சுமன், உங்க நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய பயணம், முக்கியமா நீங்க சொன்ன கருத்து, இந்த தளத்தை அதாவது இந்த யூனியனை பயன்படுத்திக்கணும், அதன் வாயிலா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள், உங்களுக்கு தெரிய வேண்டிய தகவல்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அதுதான் மிகப்பெரிய டேக்அவே அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் மிகப்பெரிய தகவலா இந்த பேட்டியில் அமைஞ்சது. ஆக நான் சொன்னது போல நேரத்தை ஒதுக்கி திரு சுமன் எங்களோட பேசுறதுக்கு மிக்க நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: அவருக்கு தொடர்ந்து நீங்க வாழ்த்துக்களை சொல்லணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கோ நல்லாவே தெரியும். நீர்களே நீங்க போக வேண்டியது எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்துக்கு, அங்க திரு சுமனோட நாங்க பேசினது இருக்கோம், காணொளி பதிவா இருக்கும், அதன் கீழே தொடர்ந்து அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை வழங்கிக்கிட்டே வாங்க. இணைந்துங்க எங்களோட, இது ஓலி 968 கேட்டாலே பரவசம் வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க. நேரம் இப்பொழுது 8:34 ஆகிவிட்டது.
2: ஓலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகியுள்ளன, துவாசி நோக்கி செல்லும் PIE பிடோக் நார்த் அவென்யூ 3 பிறகு
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: புகழ்பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: Joy Alucas, world's favorite jeweler.
2: Mediacorp-இன் FIFA உலகக்கிண்ண காற்பந்து போட்டிகள் ஒளிபரப்பை வழங்குவோர் Tiger Brokers Singapore. உலகின் மிகப்பெரிய காற்பந்து போட்டி மீண்டும் பிரம்மாண்டமாக இடம்பெற உள்ளது. FIFA உலகக்கிண்ண காற்பந்து போட்டிகள் 2026 நாட்டங்களை உங்களுக்கு வழங்குகிறது Mediacorp. FIFA உலகக்கிண்ண காற்பந்து போட்டிகள் 2026 தவறவிடாதீர்கள். இப்போதே 118 வெள்ளிக்கு சந்தா செலுத்தி உடனடியாக பெற்றுக் கொள்ளுங்கள். எந்த ஒரு சாதனத்திலிருந்தும் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய நாடுகளில் நடைபெறும் 104 ஆட்டங்களை கண்டு ரசியுங்கள். நீ வாட்சில் நீங்கள் FIFA உலகக்கிண காற்பந்து போட்டிகள் 2026 கண்டு மகிழுங்கள். ஒப்பந்தம் இல்லை, பொருத்த தேவையில்லை, உடனடியாக பெற்றுக் கொள்ளலாம். பிரசித்தி பெற்ற கோப்பைக்காக உங்களுக்கு பிடித்த அணிகள் மோதும் ஆட்டங்களை இப்போதே சந்தா செலுத்தி கண்டு மகிழுங்கள். மேல் விவரங்களுக்கு FIFA உலகக்கிண காற்பந்து போட்டிகள் 2026 அனைத்து நிகழ்வுகளையும் மீடியாகாப்பில் கண்டு மகிழுங்கள். சிங்டெல், ஸ்டாஹாப் ஆகிய தளங்களிலும் நீங்கள் காணலாம். பிரதான ஆதரவாளர் Sing Life, a better way to financial freedom. McDonald's, Cycle and Carriage Kia, Matrum, Feel It All with Coca-Cola.
3: உலகின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
4: 7 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு இது. தமிழில் தன்னம்பிக்கையோடு பேசும் நுணுக்கங்கள் என்ன?
3: வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படைப்பது எப்படி?
4: எவ்வாறு சமூக ஊடக காணொலியில் அறிவிப்பு செய்யலாம்?
3: இவற்றை தெரிந்து கொள்ள பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9 முதல் மாலை 6 வரை 81 ஸ்டார்ஸ் அவென்யூ மிரகாப்பில்.
4: May 31 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
5: ஜூன் முதல் தேதிக்கு பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
3: பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 633-33-888 633-888
6: ஒளியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.

0: அவசியம் போகணும்.
1: ஏன் அவசியம்னா
0: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
1: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம். பிலிப்பைன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசேனை நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangon Road, Take a Place, B1-25.
0: இப்போதே அழையுங்க. 6334-1055-6334-1055.
2: தினசரி செலவுகளுக்கு 20% வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருட்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருட்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB One கடன் அட்டை மூலம் Grab, McDonald's, Shopee மற்றும் Simply Go ஆகியவற்றில் 20% வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு Shell மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66% வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 2600 வெள்ளி வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனை உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்.
3: அடுத்து இடம்பெறும் தகவலை வழங்குவோர் NEA, தேசிய சுற்றுப்புற அமைப்பு.
4: நம்மில் பலர் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை மேற்கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக உடற்பயிற்சி செய்வோம், அதே நேரத்துல ஆரோக்கியமா சாப்பிடுவோம், அதெல்லாம் சரி. அதே நேரத்துல டெங்கு போன்ற நோய்கள் இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்றதும் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கொசுக்கடி ஏற்பட்ட பிறகு உங்களுக்கு அதிக அளவுல காய்ச்சல், கடுமையான தலைவலி, அது மட்டும் இல்ல உடல் முழுவதும் அரிப்பு, இதெல்லாம் நடந்ததுன்னு சொன்னா இவை டெங்கிக்கான அறிகுறியா இருக்கலாம். இது சிறிய விஷயம் அல்ல. டெங்கி மற்றும் ஜர்கா போன்ற நோய்களால் கடுமையான உடல்நல பாதிப்புகள் ஏற்படக்கூடும். ஆக உங்களையோ, உங்களுடைய உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், அண்டை வீட்டார் அனைவரையும் பாதுகாப்ப வைத்திருக்க பிளாக் வழிமுறைகளை நீங்க பின்பற்றலாம்.
3: B. பிரேக், இறுகி போன மண்ணை கிளறி விடுங்கள். L. லிப்ட், பூந்தொட்டி தட்டுகளில் உள்ள தண்ணீரை அகற்றிடுங்கள். O. ஓவர்டர்ன், வாளிகளை கவிழ்த்து வையுங்கள், அவற்றின் விளிம்பு வளையங்களை துடைத்திடுங்கள். C. சேஞ்ச், பூச்சாடிகளில் உள்ள தண்ணீரை மாற்றிடுங்கள். K. கீப், கூரை வடிகால்களை சுத்தம் செய்திருங்கள், அவற்றில் BTI பூச்சிக்கொல்லியை வைத்திருங்கள். டெங்கி தடுப்பை பற்றி மேல் விவரங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய இணைய பக்கம் cgs.gov.sg/blockdengue.
4: இத்தகவலை உங்களுக்கு வழங்கியோர் தேசிய சுற்றுப்புற அமைப்பு.

0: சிங்கிள் பாய் டூ குழுவினர் யுவன் சங்கர் ராஜாவோட இசையில வந்த பாடல்களை ஒரு கோர்வையா வழங்கியிருந்தாங்க. அதுக்கு முன்னால யுவன் சங்கர் ராஜாவோட இசையில இரண்டு பாடல்கள் ஒலித்தன, தில்லாலங்கடி, கல்வனின் காதலி ஆகிய படர்களது பாடல்களை நீங்க கேட்டீங்க.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்
0: அந்த வழியில் பிறகு இதன் காரணத்தினால் பொங்கல் சாலை வரையிலும் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: வசந்தம் வாயிலாக ஒலி 96.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நீர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 96.8 ஒலிபரப்பு விரைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 96.8
1: கேட்டாலே பரவசம்.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
0: ஜோதி ஸ்டார் புஷ்பக.

0: பெருமையோடு சமர்ப்பிக்கிறோம்.
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீலங்கன் ரோட், சிங்கப்பூர்.
1: யோகி வி நட்சத்திரா கொண்டு வந்த பாடல கேட்டீங்க. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில உங்களுக்காக தொடர்ந்து நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நான் ரவி ஜி.

0: உங்களுக்காக தொடர்ந்து 90களில் வந்த பாடல்கள்லாம் காத்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு இடையில திரை தகவல், சுவாரஸ்யமான துணுக்கு, இப்படி எல்லாமே இருக்கு. வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில இப்ப வாங்க நம்ம தெரிஞ்சுப்போம் வானிலை நிலவரத்தை. இடியுடன் கூடிய மழையை இன்று நாள் முழுவதும் நீங்க எதிர்பார்க்கலாம்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தால். வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸுக்கும் 34 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டிருக்கும்.
1: வானிலை நிலவரத்திற்கு ஆதரவு
2: வீட்டு சமையல் கமகமக்க ஆரோக்கியம் மேம்பட யோகோ அரிசி பருப்பு மற்றும் மசாலா பொருட்கள். சுவைக்கும் நலத்துக்கும் யோகோ, வயிறும் நிறையும் மனசும் நிறையும்.

0: புகழ்பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசு தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: Joy Alukas, world's favorite jeweler.
2: சொல்லுங்கள் ராஜமாதா.
3: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
3: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
3: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: அருமையான கலாட்டா அவர்களிருந்து அந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது.
1: ஒலி 96 எட்டில் போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. PIE துவாசலும் அந்த வழியில் TPE எக்ஸிட் அங்கே.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வரும் தினம் ஆர்கேஜினை
1: உங்களுக்கு தெரியுமா?
2: இதே நாள் மே 21 1910 அன்று தென்னாப்பிரிக்க ஒன்றியத்தின் முதல் பிரதமராக லூயிஸ் போசா பதவியேற்றார். ஆக தென்னாப்பிரிக்க பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை இப்ப நாம தெரிஞ்சுப்போமா? தென்னாப்பிரிக்காவில 1 இல்ல 2 இல்ல 12 அதிகாரப்பூர்வ மொழிகள் இருக்கின்றன. பொதுவா ஒரு நாட்டுக்கு ஒரு தலைநகரம் தான் இருக்கும். ஆனா தென்னாப்பிரிக்காவுக்கு பிரெட்டோரியா, கேப் டவுன், ப்ளோம்ஃபோன்டென்னு 3 தலைநகரங்கள் இருக்கின்றன. இதுல ஆக சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, உலகத்திலேயே ஒரே தெருவில் 2 நோபல் பரிசு பெற்றவர்கள் வாழ்ந்தாங்கன்னு சொன்னா அது தென்னாப்பிரிக்காவில தான். குறிப்பா சுவேட்டோ பகுதியில இருக்கிற விலாகாசி ஸ்ட்ரீட் அப்படிங்கிற தெருவில் நெல்சன் மண்டேலா, டெஸ்மண்ட் டூட்டு இருவரும் வாழ்ந்ததா தகவல்கள் சொல்லுது. இத்தகவலை வழங்கியோர்
1: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மோக்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது, நம்பகமானது. நீ என்றால் மோக்கி மிஸ்ட்.

0: வழி நீங்கள் பொருட்களை வாங்க பற்றுச்சீட்டுகளை பெறலாம். ஆம், நான்கு அதிர்ஷ்டசாலி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் 500 வெள்ளி மதிப்புடைய பற்றுச்சீட்டுகளை வெல்ல வாய்ப்புண்டு. உங்களுக்கு பிடித்த மீடியாகாப் வானொலி நிலையங்களையும் வலையொலிகளையும் நீலிசன் வழி கேட்டு ஆசை தீர பொருட்களை வாங்கும் வாய்ப்பை பெறலாம். மேல் விவரங்களுக்கு நீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க அல்லது செல்லுங்க neelisan.sg. மே 31ஆம் தேதி வரை மட்டும்தான்.
1: தினசரி செலவுகளுக்கு 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருள்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருள்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB One கடன் அட்டை மூலம் Grab, McDonald's, Shopee மற்றும் Simply Go ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு Shell மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66 விழுக்காடு வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 2600 வெள்ளி வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனைகள் உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்.

0: திட்ட ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: உள்ளத்தை அள்ளித்தா மூவேந்தர் ஆகிய பார்த்து பாருங்களேன். நீங்க கேட்டீங்க, தொண்ணூறுகளை வந்த பாருங்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது 10 மணி வர. இதுக்கிடையில உங்களை பல பேருக்கு சமூக ஊடகம்னா ரொம்ப பிடிக்கும், எங்க நல்லாவே தெரியும். டிக்டாக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், எல்லா தளங்கள்லயும் நாங்க இருக்கோம். வாங்க, உங்களுக்காக வெவ்வேறு தளங்கள்ல வெவ்வேறு தகவல்கள் காத்துட்டு இருக்கு. இப்போ ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறப்பு பேட்டிகள் அங்க இடம்பெறும். டிக்டாக்கை பொறுத்தவரை நாங்க அடிக்கடி லைஃபா வருவோம். இன்ஸ்டாகிராம்ல பல சுவாரஸ்யமான காணொலிகள் இடம்பெறும். ஆக வெவ்வேறு தளங்கள்ல ஒலி உணவு தாரியத்தை பின்தொடர நீங்க மறந்துடாதீங்க. @Oli968FM இன்னைக்கே எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சரியா? இப்போ வாங்க உங்களுக்காக தங்க விலை நிலவரம். 22 கேர தங்கம் கிராமுக்கு 182 வெள்ளி 50 காசு.
3: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவல்லர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம். 113 ஸ்ட்ராங்கன் ரோட்.

0: காதலா காதலா படத்துல இந்த பாடல கேட்டீங்க. அதுக்கு முன்னால கோடீஸ்வரன் பட பாடல் உங்களுக்காக ஒலித்தது. நேரம் இப்பொழுது 9:36.
1: ஒலி 9:06 எட்டில் போக்குவரத்து நிலவரம்.
0: TPEPIE செல்லும் வழியில் KPECP எக்ஸிற்கு பிறகு விபத்து. இதன் காரணத்தினால் பொங்கோல் சாலை வரையிலும் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. அங்கே செல்லும் வாகன மூட்டிகள் அரை மணி நேரம் வரை தாமதத்தை எதிர்பார்க்கலாம். போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது CTEAYE நோக்கி செல்லும் வழியில் பெலஸ்திய சாலை PIE சாங்கி எக்ஸிற்கு உட்பட்ட பகுதிகளில்.
2: போக்குவரத்து நிலவரம்

0: ஆர் ஜே பாலாஜி இயக்கத்துல சமீபத்துல வெளிவந்த படம் கருப்பு. இந்த படத்துல சூர்யா, ஆர் ஜே பாலாஜி, த்ரிஷா போன்ற பல நடிகர்கள் முன்னணி கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. இந்த படம் வெளிவந்து சக்க போடுபோட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டுல மட்டும் இந்த படத்துடைய வசூல் 90 கோடி அப்படின்னு சொல்லப்படுது. அதனை அடுத்து இதர மாநிலங்கள் மற்றும் உலகம் முழுவதும் ஈட்டப்படும் வசூல்னு கிட்டத்தட்ட 200 கோடி வரை இந்த படத்துக்கு வசூலாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு முன்னுரைக்கப்பட்டுள்ளது. படத்துடைய வெளியீடு கொஞ்சம் தாமதமான பிறகு ஆர் ஜே பாலாஜி அழுத மாதிரி காணொலிகள்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் படம் ஒரு வழியா வெளிவந்து திரையரங்குக்கு போய் அவர் மக்களோட மக்களை படத்தை பார்த்து உற்சாகத்துல கத்துனதையும் நீங்க பாத்திருப்பீங்க. எது எப்படியோ கருப்பு படத்தை பொறுத்தவரை சூர்யாவுக்கு இது மிகப்பெரிய கம்பேக்கா அமைஞ்சிருக்கு அப்படின்னு ரசிகர்கள் சொல்றாங்க.
1: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
2: வணக்கம் சிங்கை.

0: வாவ், என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே.
1: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
0: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
1: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
2: சேஜ் சலூன், அனுபவமுள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சீட் சலூன்.
0: இத்திரைப்படத்தில் வன்சையில் மற்றும் சில போதைப் பொருள் உபயோகிக்கும் காட்சிகள் இருக்கின்றன. இது ஒரு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மென்ட் வெளியீடு. கருப்பு.

0: இந்த ஹிட் ஆன பாட்டுக்கு ஆதரவு.
1: அனார்கலி சக்கி ஃப்ரெஷ் கோல் ஆட்டா மாவுல சுட்ட சப்பாத்தி, இதை விட மிருதுவா வேற எங்க கிடைக்கும்? ஆனா அனார்கலி அரிசி மட்டும் இல்ல, அனார்கலி சக்கி ஃப்ரெஷ் கோல் ஆட்டா மாவு தான்.
2: நாள்ல சலுகை முடிய போகுது, பதிவு செஞ்சிட்டீங்களா? அட எதுக்குன்னு கேக்குறீங்களா? இந்த பாருங்க, ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026 நடக்க போகுது ஜூன் 27 காலை 9 முதல் மாலை 6 வரை மீடியகாப் வளாகத்துல. இதுல 7-15 வயதிற்கு உட்பட்ட மாணவர்கள் பயிலரங்களை கலந்துக்கலாம். தமிழ்ல தன்னம்பிக்கை பேசுறது, வானொலி, தொலைக்காட்சி, மேடை, சமூக ஊடகம்னு எல்லா தளங்களையும் ஒரு கலக்கு கலக்குறது எப்படி அப்படிங்கறத நாங்க சொல்லி தரப்போறோம். இந்த பயிற்சிய உங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அதே நாள்ல நீங்க பதிவு செஞ்சாதான் உங்களுக்கு சலுகை கட்டணும். மீண்டும் சொல்றேன், May 31 நீங்க பதிவு செஞ்சாதான் சலுகை கட்டணும். 135 வெள்ளி, அதோட 9 விழுக்காடு ஜிஎஸ்டி நீங்க செலுத்த வேண்டியிருக்கும். ஜூன் முதல் தேதிக்கு மேல அந்த கட்டணம் 150 வெள்ளிக்கு அதிகரிச்சிடும். அதுக்கும் மேல 9 விழுக்காடு ஜிஎஸ்டி வரை உழுகணும். கூட்டி கழிச்சு பாருங்களேன், உங்களுக்கே கணக்கு சரியா வரும். ஆக இந்த சலுகையை பெற்றுக்கொள்ள இப்பவே நீங்க செயல்படணும். மேல் விவரங்களுக்கு பதிவுக்கு நீங்க போகலாம் go.mediaacademy.sg/OLIAPW அல்லது நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 6333 3888 6333 3888. வர எல்லா மாணவர்களுக்கும் குடிபேக்கும் காத்துக்கிட்டு இருக்குது. அதே நேரத்துல அவங்களுக்கு இதன் வாயிலா பல வாய்ப்புகளும் நிச்சயம் கிடைக்கும். அனுப்பி வச்சிருக்க உங்க பிள்ளைங்களை தாமதிக்காதீங்க, சரியா? ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026 அங்க உங்க பிள்ளைங்களை சந்திக்க நாங்க ஆவலா காத்துட்டு இருக்கோங்க.
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
2: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. BKEPIE செல்லும் வழியில் மண்டாய் சாலைக்கு பிறகும், துவாசி நோக்கி செல்லும் PIE ஆடம் சாலைக்கு பிறகும், துவாசி நோக்கி செல்லும் AYE பெனோய் சாலை எக்ஸிட், பயணியர் சாலை எக்ஸிட் இவ்விடங்களுக்கு பிறகும் காரணமாக அங்கே போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது. வாகனங்கள் பழுதாகியுள்ளன, விபத்துகளும் நேர்ந்துள்ளன.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தொடரும் தினம் ஆர்கேஜினை.
1: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
2: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு ஏற்றுமீதானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால ஏற்றுமீன் சுவை சுண்டி இழுக்கும்.
1: ஸ்ரீரங்கம் சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒரு கிளை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். ஏற்றுமீ சைவ உணவகம்.

உன்னிமேனன் கவிதா சுப்பிரமணியம் மற்றும் குழுவினர் பாடிய பாடலை கேட்டீங்க. காதல் எடுத்த நம்பரத்துல இருந்து வந்துச்சு ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில. 9:58 ஆகிடுச்சு, நேரம் போனதே தெரியலங்க. அதுக்கு காரணம் நேர்களாகிய நீங்க தான். என்னதான் இன்னைக்கு நான் தனியா இருந்தாலும் எனக்கு துணையா நீங்க எல்லாரும் வந்தீங்க தெரியுமா. அங்கதாங்க உங்க அன்பும் ஆதரவும் நல்லாவே எனக்கு புரியுது. நாளைக்கு உங்களை சந்திக்க நான் ரவிஜி வந்துருவேன். நாளைக்கு சஜினி வருவாங்களா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க நீங்க வானொலி பக்கமா வந்துருங்க 6 மணிக்கு, சரியா? இன்றைய நாள் உங்களுக்கு பிரமாதமா அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நாளை சந்திப்போம். பாய்.

வணக்கம். காலை மணி 10. மீடியாகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சனி. சிங்டெல் நிறுவனம் கடந்த நிதியாண்டில் 5.6 பில்லியன் வெள்ளி லாபம் ஈட்டியிருக்கிறது. இது அதற்கு முந்தைய ஆண்டு பதிவான 4 பில்லியன் வெள்ளி லாபம்.

ஆறு வாரங்கள் கடந்த நிலையில் போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டுவரும் பேச்சுகளில் எந்த முன்னேற்றமும் இல்லை. ஈரான் மீது மேலும் தாக்குதல்களை நடத்த நினைத்ததாகவும் பேச்சுவார்த்தைகளுக்கு கூடுதல் அவகாசம் அளிக்கும் வகையில் காத்திருக்க முடிவு செய்ததாகவும் அதிபர் டிரம்ப் தெரிவித்தார். சண்டை நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் தெஹரான் மீது தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அவர் எச்சரித்தார். இதற்கிடையே ஈரான் அமெரிக்காவின் ஆக அண்மைய சண்டை நிறுத்த பரிந்துரை குறித்து பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறது. அமெரிக்காவின் நிலைப்பாடு பாகிஸ்தான் வழியாக ஈரானிய தரப்புக்கு அனுப்பப்பட்டதாக தெரிகிறது. சண்டை நிறுத்தம் நடப்புக்கு வர வேண்டுமென்றால் வெளிநாடுகளில் முடக்கப்பட்டுள்ள ஈரானிய சொத்துக்கள் விடுவிக்கப்பட வேண்டும், ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க முற்றுகை முடிவுக்கு வர வேண்டும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் வலியுறுத்தியுள்ளார். பிரிட்டன் ரஷ்ய விமான எரிபொருள் டீசல் இறக்குமதிகள் மீதான தடைகளை தளர்த்தியுள்ளது. மத்திய கிழக்கு பூசலால் உயரும் எரிபொருள் விலைகள் அதற்கு காரணமாக சுட்டப்பட்டது. இந்தியா, துருக்கியை போன்ற நாடுகளில் சுத்திகரிக்கப்பட்ட ரஷ்ய கச்சா எண்ணெயை பிரிட்டன் இறக்குமதி செய்ய அது வழிவகுக்கும். மாற்றங்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே நடப்பில் இருக்கும் என்று பிரிட்டிஷ் அரசாங்கம் சொன்னது. புதிய அறிவிப்புக்கு எதிர்த்தரப்பு கட்சிகள் பலத்த எதிர்ப்பை தெரிவித்துள்ளன. தற்போது சந்தையில் இருக்கும் ரஷ்ய எரிபொருள் எண்ணிக்கையை குறைப்பதுடன் ரஷ்யாவை அது வலுவிழக்க செய்யும் என்று தமது முடிவை பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டார்மர் தற்காத்துள்ளார். சீனாவும் ரஷ்யாவும் வர்த்தகம், தொழில்நுட்பம், ஊடக பரிமாற்றம் போன்ற துறைகளில் 40-க்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் 2 நாள் அதிகாரத்துவ பயணம் மேற்கொண்டு சீனா சென்றிருந்தார். இருதரப்பு உறவு வரலாற்றில் ஒரு புதிய உச்சத்தை அடைந்திருப்பதாக சீன அதிபர் ஷி ஜின்பிங் கூறினார். இரு நாட்டுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கு எரிசக்தி துறையில் இணைந்து செயல்படுவது முக்கியமானது என்று அதிபர் புட்டின் வலியுறுத்தினார். பிற நாடுகள் மீதான ராணுவ தாக்குதல்கள், அரசியல் படுகொலைகள் போன்றவற்றை கண்டித்து பெய்ஜிங்கும் மாஸ்கோவும் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளன. அமெரிக்கா கியூபாவின் முன்னாள் அதிபர் ரவுல் காஸ்ட்ரோ மீது கொலை குற்றச்சாட்டுகளை அறிவித்துள்ளது. 1996 கியூபா போர் விமானங்கள் மனிதாபிமான பணிகளை மேற்கொண்டிருந்த இரு அமெரிக்க விமானங்களை சுட்டு வீழ்த்திய சம்பவம் தொடர்பில் அந்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. அப்போது திரு காஸ்ட்ரோ கியூபாவின் தற்காப்பு அமைச்சராக இருந்தார். கியூபாவின் அதிபர் மிக்கேல் டயஸ் கேனல் குற்றச்சாட்டுகளை மறுத்தார். அவை அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என்றும் எந்தவொரு சட்ட அடிப்படையும் அற்றவை என்றும் அவர் தமது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டார். இஸ்ரேல் குளோபல் சுமுத் ஃபிளோட்டிலா கப்பலில் இருந்த ஆர்வலர்களை நடத்திய விதம் குறித்து உலகளவில் குறைகூறல்கள் எழுந்துள்ளன. மனிதாபிமான உதவிகளை செய்ய காசா நோக்கி அந்த கப்பல் வழி சென்று கொண்டிருந்த சுமார் 430 ஆர்வலர்களை இஸ்ரேல் இந்த வாரம் தடுத்து வைத்தது. தடுத்து வைக்கப்பட்டவர்களை இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் கேலி செய்து காணொலி ஒன்றை சமூக ஊடகத்தில் வெளியிட்டார். ஆர்வலர்கள் கைகள் கட்டப்பட்டு தரையில் மண்டியிட்டிருக்க அவர் ஒரு பெரிய இஸ்ரேலிய கொடியை அசைத்துக் கொண்டிருக்கும் காட்சி அந்த காணொலியில் பதிவாகியுள்ளது. தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஆர்வலர்கள் நடத்தப்படும் விதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஐரோப்பிய ஒன்றியமும் ஸ்பெயின், தென்கொரியா போன்ற நாடுகளும் கண்டித்துள்ளன. புண்டிபுக்கியோ வகை இபோலாவுக்கு எதிரான தடுப்பூசி தயாராவதற்கு 9 மாதங்கள் வரை ஆகலாம் என்று உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2 தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாக நிறுவனம் சொல்லிற்று. ஆனால் அவை இன்னும் மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படவில்லை என்று அது தெரிவித்தது. தற்போது இந்த அரிய வகை இபோலா கிருமிக்கு அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பு மருந்தோ சிகிச்சையோ இல்லை. இதற்கிடையே காங்கோ குடியரசில் நோய் பரவல் அதிகம் இருக்கும் 3 இடங்களில் சிறப்பு சிகிச்சை நிலையங்கள் அமைக்கப்படும் என்று அந்நாட்டின் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதுவரை நோய் பரவலால் 500-க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டனர் என்றும் 131 பேர் மாண்டனர் என்றும் நம்பப்படுகிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலைசிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
3: அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசி. 1000 அரிசி வகைகள் இருந்தாலும் அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசியை தான் எல்லாரும் விரும்புறாங்க. ஏன்னா இதுதான் அரிசிகளின் அரசி. சமைச்ச பிறகு பார்த்தா வைரம் போல ஜொலி ஜொலிக்கும். சீக்கிரம் கெடாது, எளிதில் ஜீரணமாக கூடியது. உயர்ந்த தரம், நிறைவான சுவை. அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசி இப்ப 5, 10, 25 கிலோகிராம் பேக்கெட்டுகள்ல கிடைக்குது. மொத்த விநியோகஸ்தர் சையத் முகமது டிரேடர்ஸ் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட். Molly, what?

நல்ல ஜிலு ஜிலு குலு குலு இருக்கிற இந்த காலங்காத்தால வியாழக்கிழமை மே 21 தேதி உங்க எல்லாரையும் ஆனந்த மார்பு நிகழ்ச்சியில டாசத்துக்க வந்துட்டேன். ஹலீமா அஸ்மான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாகனம் ஓடிட்டு இருப்பீங்க, சில பேர் சமையல் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, அலுவலகத்துல இருப்பீங்க, வெளியே இருப்பீங்க. உங்க எல்லாரையும் வரையறையான வரவேற்கிறேன். நல்லபடியாக இந்த நாள் தொடங்கி உங்களுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்புறேன். ஒரு பதிவு பார்த்திருந்தீங்க, அந்த பதிவோட இன்றைக்கு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். இனிப்பை கண்டதும் எங்கிருந்தாலும் ஓடி வரும் எறும்பை போல ஒரு அன்பை வாழ்க்கையில் சம்பாதியுங்கள். எப்படி? இனிப்பை கண்டதும் எங்கிருந்தாலும் ஓடி வரும் எறும்பை போல ஒரு அன்பை வாழ்க்கையில் சம்பாதியுங்கள். ஆனால் எப்பொழுதும் இனிப்பாகத்தான் இருக்க வேண்டும் என்றல்ல, சில நேரம் நீங்களும் எறும்பாகவும் இருக்கலாம். தத்துவம் பா, தத்துவம் தத்துவம். இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சொல்றேன், இதன் ஆழமான அர்த்தம் என்னன்னா, எப்பொழுதும் மற்றவர்கள் தான் நம்மள தேடி வரணும்னு நம்ம நினைக்க கூடாது, நாமளும் மற்றவர்களை தேடி போகணும். அதனாலதான் இந்த பதிவுல சில நேரத்துல எறும்பு போல இருங்கன்னு சொல்றாங்க. முதல் குறிஞ்செய்தி அனுப்புங்க, முதல் தொடர்பு நீங்க செய்யலாம்ல. எப்போதுமே அவங்க தான் செய்யணும், அவங்க தான் எனக்கு கால் பண்ணும், குறிஞ்செய்தி அனுப்பணும், என்னை கூப்பிடணும் அப்படின்னு இருந்தோன்னா, அந்த ஈகோ தற்பெருமை, அந்த தற்பெருமை நம்மளை எங்க கொண்டு போய் விடணும் உங்களுக்கே தெரியும். தற்பெருமை கொள்ளும் மனிதனுக்கு வேறு விரோதிகள் தேவையே இல்லை. அந்த தற்பெருமையை தூக்கி வீசுங்க. தரமான உறவுக்கு முதல் படி எடுத்து வைக்கிறதுல தப்பே இல்லைங்க. எப்படி நான் சொல்றது சரிதானே? இந்த ஒரு நல்ல சிந்தனை துளியோட வாங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கல. உங்களுக்காக ஆயன் படத்துல இருந்து பேடி ஜாயால் சின்மையை கொண்டு வரும் பாடல் நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. இது உங்க ஆனந்தம் ஆரம்பம்.

0: ஒருங்கிணைப்பு வரிகள் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: தங்கம் வாங்குறப்ப சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி, நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா நீங்க அதை சுத்தம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாற்ற முடியும். ஆனா ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்து நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது. அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க. நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
2: பொன்மகள் வந்தாள், கோடி தந்தாள்,
0: அதுக்கப்புறம் நீங்களும் இப்படி பாடலாம். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாய் எலக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். ஜாய் எலக்காஸில் தங்கம், வைரம், போக்கி, பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கூலிக்கு 40% கடிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
3: எல்லோருக்கும் பிடித்த ஐகான், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா, அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
4: அவசியம் போகணும்.
5: ஏன் அவசியம்னா,
4: குழந்தைங்க, முதியோர், நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
5: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம். பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தா ஜோசியனை நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangan Road, Take a Place, B1-25.
4: இப்போதே அழையுங்க. 6334-10-63-34-10-5.
0: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை
6: சன்செட் ஃபன்,
0: ஆனந்தம், அரபம்.

எழுதிய பதிவை இப்ப நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். என் மகளுக்கு தொடர்ந்து நினைவூட்டுவத நான் நிறுத்திட்டேன், அதற்கு பிறகுதான் அவங்க மாற ஆரம்பிச்சாங்க என்ற தலைப்புல இதை எழுதிருக்காங்க. ஒவ்வொரு காலையும் என் வீட்டுல போராட்டம் தாங்க. பல்ல துளக்கு, படுக்கைய சரி செய், ஒழுங்குபடுத்து, மதிய உணவை எடுத்துட்டியா, தண்ணீர் போட்டில மறந்துடாத, வீட்டு படத்தை எடுத்துட்டியா, செஞ்சிட்டியா, இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த 5-6 கேள்விகளை அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கேட்கும் போதுதான் அந்த மகள் ஒண்ணுன்னா அந்த பள்ளி பைக்குள்ள எடுத்து வைக்கிறத பாக்க முடியும். அப்படி அவங்க நினைவுறுத்தலனா இவங்களும் எடுத்து வைக்க மாட்டாங்க, அதாவது அந்த மகள் எடுத்து வைக்க மாட்டாங்க. இவங்க மகள் பின்னாலேயே ஓடணும், அந்த மீன் தூக்கி வரைக்கும் ஓடணும், ஏய் இதை மறந்துட்டேன் அதை மறந்துட்டேன் அப்படின்னு. இப்படியே அவங்க சொல்லி சொல்லி சொல்லி காலையிலேயே அவங்க சோர்ந்து போயிடுவாங்களாம். இந்த நினைவுறுத்தல்கள்லாம் கொடுத்துட்டு பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பிட்டு அவங்க வரத்துக்குள்ள அவங்க கலக்கின அந்த காஃபி கூட ஆறி போயிருமா. அந்த நாள் தொடங்குவதற்கு முன்னாலேயே காலை 8 மணிக்கு முன்னாலேயே அவங்க சோர்ந்து போயிருவாங்க. ஒரு நாள் இந்த சோர்வுனால நான் அமைதியாயிட்டேன். என் பிள்ளை குழந்தை கிடையாது, அவங்க பள்ளி பருவத்துல இருக்கிற ஒரு பிள்ளைதான், அவங்களால சுயமா சிந்திக்க முடியும். நான் அமைதியாயிட்டோன்னு யோசிச்சு பார்த்தேன். அந்த நேரத்துல எனக்கு கோபம் இல்ல, எதுவுமே இல்ல. தானா கற்றுக்கொண்டு செய்ய வேண்டிய செயல்களை நான் எதுக்கு திரும்ப திரும்ப நினைவூட்டி சொல்லிட்டு இருக்கேன், களைத்து போறேன். முடிவெடுத்தேன், அடுத்த நாள் எழுந்திருக்கும் போது எதுவுமே சொல்ல தேவையில்ல, அவங்களாகவே எடுத்து வைக்கிட்டோன்னு அவங்க அமைதியாயிட்டாங்க. மகள் வழக்கம் போல எழுந்தாங்க, அவசரமா அறக்க பறக்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு தயாராகினாங்க பள்ளிக்கு போகிறதுக்கு. ஆனா இந்த நாள்ல நினைவூட்டல் இல்லாததுனால வீட்டு பாடத்தை மேசையிலேயே வச்சுட்டு போயிட்டாங்க, தண்ணீர் போட்டலையும் மறந்துட்டாங்க. இவையெல்லாம் எடுக்காமலேயே மகளும் பள்ளிக்கு கிளம்பியாச்சு. சில மணி நேரம் கழித்து பள்ளி முடிந்துதான் அவங்க வீட்டுக்கு வராங்க. ரொம்ப சோர்வா கவலையா முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு வராங்க. அம்மா, இன்றைக்கு நான் என்னோட வீட்டு பாடத்தை எடுத்துட்டு போகல, உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப சிடு சிடுன்னு அந்த மகள் அம்மா கிட்ட கத்துறாங்க. அதற்கு அம்மா திரும்ப கத்தாம அமைதியா மகளுடைய முகத்தை பார்த்து கேக்குறாங்க, எடுத்துட்டு போக வேண்டியது உன்னோட பொறுப்பா இல்ல என்னோட பொறுப்பா? அந்த வீட்டு பாடம் உன்னுடையதா இல்ல என்னுடையதா? மகள் திரும்ப எதிர்த்து பேசாம அவங்க அறைக்குள்ள அமைதியா போயிட்டாங்க. மறுநாளும் எழுந்தாங்க, இதே நடக்குது. இந்த முறை வீட்டு பாடத்தை அவங்க மறக்கல, சரியா எடுத்துட்டாங்க அந்த மகள். ஆனா தண்ணீர் போட்டல அந்த மேசையில வச்சுட்டு போயிட்டாங்க. அம்மா பாக்குறாங்க, ஆனா இருந்தாலும் அம்மா நினைவூட்டல. 3வது நாள் இங்கதான் உண்மையான மாற்றம் வர ஆரம்பிச்சது. வீட்டு பாடத்தை எடுத்தாச்சு, வாட்டர் பாட்டில் தண்ணீர் பாட்டில எடுத்தாச்சு, இதை எல்லாமே சரியா இருக்கான்னு அவங்க சரி பாக்குறாங்க. இத அவங்க கடந்த 5 வருஷமா செய்யவே இல்லை, என அவங்களுக்காக அந்த அம்மா செஞ்சுகிட்டே இருந்திருக்காங்க. அவங்களுடைய கை கால்கள் மூளை எல்லாமே அம்மாவா இருந்திருக்காங்க. 1 வாரம் கழித்து தூங்குறதுக்கு முன்னாடியே இந்த பள்ளி பைய சரி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. 1 நாளுக்கு முன்னாலே எல்லாத்தையுமே அவங்க அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. 2 வாரங்கள் கழித்து ஒரு செக்லிஸ்ட அவங்க உருவாக்கி இருந்தாங்க, அதை அவங்க மெத்திக்கு பக்கத்துல ஒட்ட ஆரம்பிச்சாங்க. 3 வாரங்கள் கழித்து அவங்க ரொம்ப பெருமையா அம்மா கிட்ட வந்து சொல்றாங்க, அம்மா பாருங்க, நீங்க எதுவுமே நினைவுறுத்தாம நான் எல்லாத்தையுமே சரியா பள்ளிக்கு எடுத்துட்டு போயிட்டேன். அந்த பெருமையான தருணத்தை மகளுடைய முகத்துல பார்க்கும் போதுதான் நான் சரியான ஒரு செயலை தான் செஞ்சிருக்கேன்னு தாயார் அந்த நேரத்துல உணர்ந்தாங்க. பல விஷயங்களை நம்மளே செய்யணும், அந்த பாரத்தை சுமையை எல்லாமே நம்ம தோள்பட்டலை சுமக்கணும்னு சொல்லிட்டு சுமக்கும் போதுதான் இந்த பிரச்சனையை ஏற்படுது. பிள்ளைகளை நம்ம வளர விட மாட்டேங்கிறோம், சிந்திக்க விட மாட்டேங்கிறோம், அதற்கு நம்ம வழி கொடுக்கணும். கசப்பான சில நாட்களை வாரங்களை நம்ம கடந்து வரணும், அவங்களும் கற்றுக்கணும், அவங்களும் சொந்தமா செயல்பட ஆரம்பிக்கணும். நேர்களை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க, உங்களுடைய வளர்ப்பு முறையை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்க ஜென்டல் பேரண்டிங் செய்யற ஒருத்தரா, அதாவது மென்மையாகவே எல்லாமே சொல்வீங்களா, குரலை உயர்த்த மாட்டீங்களா, அடிக்க மாட்டீங்க, எதுவுமே செய்ய மாட்டீங்க, ரொம்ப தன்மையா சொல்வீங்களா, அல்லது கொஞ்சம் புரட்டுத்தனமா கராரா சொன்னாலும் பிள்ளைகள் அதை கேட்கக்கூடியவங்க நினைவுறுத்த மாட்டீங்க, அவங்களா கற்றுக்கிட்டோம் அவங்களா செய்யணும்னு விட்டுருவீங்க. பார்த்து கொள்ளுங்க நேர்களே.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
1: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
3: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
4: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
3: சுவையா?
4: இந்த காஃபி.
3: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
4: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
5: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
6: ஆரோக்கிய குறிப்பு. அடிப்பகுதியிலோ நகைச்சதைகளிலோ நீங்க லோஷன் அல்லது எண்ணெயை தேய்க்கலாம். நல்ல அழகான முறையில உங்களுடைய நகங்களையும் நகைச்சதையையும் பராமரிக்கிறதுக்கு இந்த கடுமையான சுத்தம் செய்யும் ரசாயனங்களுடன் உங்க நகங்களை தொடர்பு படுத்தாதீங்க.
7: வேற வழி இல்ல ஹலிமா, இந்த ரசாயனங்களை நான் தொட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கை உரைகளை அணிச்சுக்குங்க, கிளவுஸ் அணிச்சுக்குங்க. இது பாத்திரங்களை சுத்தம் படுத்துறதுக்கும் உதவும்.
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
8: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.
6: காலை 10 மணில இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.

0: ஆதரவு.
1: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர், இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்,
2: பெரிய பெரிய உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
3: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: நடிப்பில் சூர்யா, த்ரிஷா, நட்டி சுப்பிரமணியம், யோகி பாபு, ஜோஷ் மரியன் மற்றும் பலர் தோன்றும் இப்போது வெற்றி நடை போடுகிறது. கோல்டன் வில்லேஜ் ஷோ தியேட்டர்ஸ், கார்னிவல் சினிமாஸில் வெற்றி நடை போடுகிறது. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன்செயல் மற்றும் சில போதைப் பொருள் உபயோகிக்கும் காட்சிகள் இருக்கின்றன. இது ஒரு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட் வெளியீடு. கருப்பு
5: அன்பான ஃபேன்ஸ்காக.
6: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம். இது உங்க ஆனந்த வாரப்பம். சற்று முன்பு ஒரு தாயார் அவங்க பதிவிட்ட ஒன்றை உங்களோட நான் பகிர்ந்து கொண்டேன். வளர்ப்பு முறையை பற்றிதான் அவங்க பகிர்ந்து கொண்டே இருந்தாங்க. ஆங்கிலத்துல ரொம்ப பெரிய ஒரு பதிவா இருந்துச்சு. அந்த மொழிபெயர்த்து உங்களுக்கு சற்று முன்பு நான் சொல்லியிருந்தேன். பெற்றோர்கள் நீங்க என்ன செய்வீங்க, உங்களுடைய கண்ணோட்டம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு நீர்கள் என்ன சொல்றாங்க?
7: நம்ம வீட்டுல அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. பசங்க எல்லாம் பெருசா இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நம்ம தான் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. குறிப்பா என் மிஸ்ஸஸ் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆடியோ அப்படியே எடுத்து நான் அவங்க குரூப்ல வச்சு கொடுத்துருவேன். ஏன்னா அதுக்கு பிறகு மிஸ்ஸஸ் ஸ்டாப் பண்றாங்களான்றதுக்காக தான்.
8: காலை வணக்கம் அடிமா, எப்படி இருக்கீங்க? நிகழ்ச்சி நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். உண்மைதான் அடிமா, நல்ல ஒரு டாபிக் கொடுத்துருங்க. இப்ப உள்ள பெரும்பாலான மாணவர்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. என்னுடைய பேரனும் அப்படிதான் இருக்காரு. ஐயா குளியா, மணியாச்சு, ஐயா பேக்கல புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டியா, ஐயா பாட்டில தண்ணி பிடிச்சிட்டியா, இதெல்லாம் சொல்லி சொல்லிதான் அவர் செய்வாரு. அப்புறம் அவரு தொலைபேசி போனாரு எடுப்பாரு, கையில எடுத்து விளையாண்டுகிட்டே இருந்துட்டு அப்புறம்தான் ஓடுவாரு. மணி ஆயிரம் வேன் ஓன் அடிக்கும், அப்பதான் ஷூ கையில எடுத்துட்டு ஓடு. நிறைய வாட்டி நானும் அவரை திட்டிட்டேன். அப்ப அவரு, ஆனா அவர்கிட்ட கொஞ்சம் மாற்றம் இருக்கு, ஆனா இருந்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கணும், அப்பதான் அவரும் செய்வாரு. நல்ல ஒரு டாபிக் அடிமா. அடிமா ரொம்ப நன்றி, வணக்கம்.
6: நன்றி அம்மா. ஆமா, அது நமக்கு ரொம்ப எரிச்சலை உண்டாக்கும் இல்லையா? காலங்காலத்துல நம்மளும் தயாராகணும், வேலைக்கு போகணும். இப்ப இல்லத்தரச்சா இருந்தா கூட அவங்களுக்கும் பல வேலைகள் இருக்கு. வீட்டை சுத்தம் போடணும், சமைக்கணும், துணியை துவைக்கணும், காயப்போடணும், இப்படி நிறைய வேலைகள் இருக்கும் போது இவங்களும் அவங்களுடைய சொந்த வேலைகளை, சொந்த பொறுப்புகளை செய்யாம அதையும் நம்ம தலையில வந்து கொட்டும் போதுதான் நமக்கு கட்டுப்பாங்குது. அந்த நேரத்துல 7 வயசாச்சு, இதை கூட நீ செய்ய மாட்டியா அப்படின்னு திட்டுறதும் உண்டு. நம்மளும் நடிப்போம் காலகட்டத்திலே, திட்ட வேணாம் திட்ட வேணான்னு. எங்க திட்டு வாங்காம விட மாட்டேங்கிறாங்களே இந்த பிள்ளைங்க. ஜாஸ்மின் ஃபைரோ சொல்லிருக்காங்க, நல்ல ஒரு தலைப்பு ஹாலிமா. நான் பிள்ளைகள் கிட்ட நல்ல நண்பராகவும் இருப்பேன், ஆனா கண்டிப்பான தாயாராகவும் நான் இருப்பேன். இப்ப இந்த வீட்டு பாடம், பள்ளி பைய சரி செய்யறது, இதெல்லாம் நான் செய்யவே மாட்டேன். அவங்க தான் செய்யணும், ஏன்னா அது அவங்க வீட்டு பாடம், அவங்களுடைய பள்ளி பை. அவங்க ஒரு நாள் புத்தகத்தை மறந்துட்டாங்க, ஆனா பள்ளி வரைக்கும் போய் நான் கொடுக்கலங்க அந்த புத்தகத்தை. வீட்டுக்கு வந்து அவங்க சொன்னாங்க, நான் என்னுடைய புத்தகத்தை எடுத்துட்டு போக மறந்துட்டமா, இதனால ஆசிரியர் கிட்ட நான் திட்டு வாங்கினேன் அப்படின்னு. அந்த அவமானம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுனாலதான், அதாவது வகுப்பறையில எல்லா பிள்ளைகளும் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, இவங்க மட்டும் கொண்டு வராம இருக்கும் போது அது ஒரு அவமானமா அவங்களுக்கு இருக்கும். அந்த அவமானம் திரும்ப நடக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த பயத்திலேயே அவங்க தன்னுடைய போக்கையும் நடத்தையையும் மாத்த ஆரம்பிப்பாங்க.

0: விவரங்களையும் வரையொலிகளையும் நீலிசன் வழி கேட்டு ஆசை தீர பொருட்களை வாங்கும் வாய்ப்பை பெறலாம். மேல் விவரங்களுக்கு நீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க அல்லது செல்லுங்க nilisan.sg. May 31 வரை மட்டும்தான்.
1: என்னோட பிறந்த நாளைக்கு உனக்கு மதுரை விருந்து, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்.
2: எங்க? மதுரைக்கா?
1: குமார் மெஸ்க்கு. மதுரை மனமும் ருசியும் மனசு சுண்டி இழுக்கும். கமகமன்னு சீரக சம்பா பிரியாணி, வறுத்த கோழி, மணமணக்கிற மீன் குழம்பு, கறி தோசை, பன் பரோட்டா, கோலா உருண்டை, மூணு வகை ஊத்தப்போம்.
2: சொல்லும் போதே சுவை மனசாளுது, பசி வயித்துக்கிழுது.
1: அதான் குமார் மெஸ். மதுரையோட வாசம் சிங்கப்பூர்ல பேசும்.
3: குமார் மெஸ் இப்போது சாலை காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.
4: ஹாய் ஹலிமா, குட்
5: மார்னிங்.
6: இப்ப வரைக்கும் ஒரு உதவியாளர் இருந்தாலும் கூட என்னுடைய சொந்த ஆடைகளை நான் தான் அயன் பண்றேன். இந்த மாதிரி சின்ன வயசுல கற்றுக்கொண்ட நற்பண்புகள், செயல்கள், பொறுப்புகள் நமக்கு பிற்காலத்துல வேலை செய்யற இடத்துல உதவும், வீட்டுல உதவும், எல்லா இடத்துலயுமே உதவுங்க. ஏன்னா சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நான் பழக்கம்.

0: இப்ப ஹைதராபாத்ல அவனுக்கு என்ன சம்பளம் இருக்கும்?
1: என்ன 500 550 இருக்கும்?
0: 1000 1500 சொல்லிட்டு இருக்காரே.

வரவேற்பு படத்துல இருந்த டி எம் சவுந்தரராஜன் பேசுசில கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. அதற்கு முன்னால அரங்கேற்றம் படத்துல இருந்து எல் ஆர் ஈஸ்வரி கொண்டு வந்த பாடலை கேட்டோம். சூப்பர் சாப்பாடு அங்கத்துல இன்றைக்கு எதை பத்தி பேசலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது சிறந்த லக்ஸா எங்க கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க எங்க சாப்பிட்டுருக்கீங்க சிறந்த லக்ஸா? தரமான சுவையான ருசியான லக்ஸானா இங்கதான் அழிவா இருக்குது சிங்கப்பூர்ல அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா எங்க சொல்வீங்க? பகிர்ந்து கொள்ளுங்க லக்ஸா.

0: மற்றும் வியாழக்கிழமையில இணைந்திருக்கீங்க.
1: ஒரு காதலன் காதலிக்கும் தருவாயில காதலிய பார்த்து என்ன சொல்லுவாரு? நேத்து நீ என் கனவுல வந்த, கனவுல வரும்போது எப்படி இருந்த தெரியுமா? நீ தேவத மாதிரி இருந்த அப்படின்னு அவர் சொல்லுவாரு.
2: தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து
1: கனவுலதான் தேவதை மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்ல. தேவதை மாதிரி ஆகிறதுக்கு அல்லது இருக்கிறதுக்கு நிறைய செலவழிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? அதுவும் ரொம்ப எல்லாம் நீங்க செலவழிக்க வேண்டியது இல்ல. அழகா இருக்கிறதுக்கு மனசு மட்டும் கொஞ்சம் வச்சா போதும். முக பராமரிப்பு என்பது ஆயுசுக்கும் கூட வர வேண்டிய ஒன்று. அழகா இருக்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கையை மட்டும் இல்லைங்க, மனசுல ஒரு திடத்தையும் கொடுக்கும்னு சொல்றாங்க.
3: 101 ஸ்ட்ராங்கன் சாலை குட்டி பியூரிஃபாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
4: எல்லா நாளும் நல்ல நாளே. Have a good day.
5: ஆஷா,
6: இன்னைக்கு அனார்கலி பிரீமியம் பாஸ்மதி அரிசியில பிரியாணி சமைக்கிறியா?
5: பிரியாணினா அனார்கலி கிளாசிக் பாஸ்மதி அரிசி தானே, கூடுதல் நீளமாகவும் சுவையாகவும் இருக்குங்க.
6: எனக்கு பூ போல மென்மையாகவும் மனமாகவும் இருக்கிற அனார்கலி பிரீமியம் பாஸ்மதி அரிசியில சமைச்ச பிரியாணி தான் வேணும்.
5: சரிங்க, அப்படியே சமைச்சறேன். அனார்கலி பிரீமியம் பாஸ்மதி கிளாசிக் பாஸ்மதி அரிசி வகைகள் இப்போது எல்லா கடைகளிலும் கிடைக்கும். இன்றே வாங்குங்கள் anarkali.com.sg. மொத்த விற்பனையாளர் சாயத் முகமது ட்ரேடர்ஸ். நடிப்பில் சூர்யா, த்ரிஷா, நட்டி சுப்பிரமணியம், யோகி பாபு, ஜோஷ் மரியன் மற்றும் பலர் தோன்றும் இப்போது வெற்றி நடை போடுகிறது. கோல்டன் வில்லேஜ் ஷோ தியேட்டர்ஸ், கார்னிவல் சினிமாஸில் வெற்றி நடை போடுகிறது. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன்செயல் மற்றும் சில போதைப் பொருள் உபயோகிக்கும் காட்சிகள் இருக்கின்றன. இது ஒரு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மென்ட் வெளியீடு. கருப்பு ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
7: 7 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு இது. தமிழில் தன்னம்பிக்கையோடு பேசும் நுணுக்கங்கள் என்ன?
5: வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படைப்பது எப்படி?
7: எவ்வாறு சமூக ஊடக காணொலியில் அறிவிப்பு செய்யலாம்?
5: இவற்றை தெரிந்து கொள்ள பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை 81 Stars Avenue மிரக்காப்பில்.
7: May 31 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
8: June 1 பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
5: பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-ap. மேல் விவரங்களுக்கு 633-33-88 633-88
9: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
10: மீண்டும் உங்களுக்காகவே ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026 வந்தாச்சு. 7 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு தான் இது. தமிழ்ல நீங்க தன்னம்பிக்கையா பேச ஆசைப்படுறீங்களா? வானொலி மேடை நிகழ்ச்சிகளை எப்படி வழங்குவது, எப்படி படைக்கிறது, அதற்கான நுணுக்கங்கள் என்னென்ன, எப்படி சமூக ஊடக கல்விகளை நம்ம செய்யறது, இவற்றை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? பயிலரங்குக்கு பதிவு செய்யணும். சனிக்கிழமை June 27 காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை 1 Stars Avenue மீடியா கோப்ல நடக்குதுங்க. May 31 நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா சலுகை கட்டணம் 135 வெள்ளி மட்டும்தான், அதோட உங்களுக்கு 9 விழுக்காடு GST இருக்கும். June 1 பிறகு நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுடைய கட்டணம் 150 வெள்ளியா இருக்கும், அதோட 9 விழுக்காடு GST கட்டணமும் இருக்குங்க. அனைவருக்கும் குடி பேக் வழங்கப்படும். பதிவுக்கு go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 633-33-88

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
3: வாங்கும்
4: போது கழிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். சூப்பர் சாப்பாடு.
5: வணக்கம் ஹலீமா.
4: வணக்கம்.
5: லக்ஷாமி வந்து எங்க இருக்குன்னா, எங்கோ பாயிண்ட்க்கு ஆப்போசிட்ல குயின்ஸ்டவுன் ஷாப்பிங் மால் இருக்குல்ல, அங்க சாப்பிட்டு பாருங்க. லக்ஷா செம்மையா இருக்கும்.
4: குயின்ஸ்டவுன் ஷாப்பிங் மாலா? எங்க பாயிண்ட்? ஆ, நீங்க குயின்ஸ்வே ஷாப்பிங் மால் சொல்றீங்க, ஷாப்பிங் சென்டர், குயின்ஸ்வே ஷாப்பிங் சென்டர் சொல்றீங்க. ஆமா, அங்க இருக்கிற லக்ஷா ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நான் படிக்கிற காலகட்டத்துல, அதாவது தொடக்கப்பள்ளியில இருந்தே அங்க இருக்குது. பழைய காலத்துல எப்படி அவங்க வைத்திருந்தாங்களோ அதே மாதிரிதான் இப்பவும் அவங்க செயல்பட்டு வராங்க. நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷம் இருக்குமா அந்த கடை அங்க திறந்து இப்ப வரைக்கும் நடத்திட்டு வராங்க. தலைமுறை தலைமுறையா அங்க வந்து லக்ஷா வாங்குறாங்க. ரொம்ப மலிவான ஒரு விலையாகவும் இருந்துச்சுங்க. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால 1.5 வெள்ளிக்கிட்டதான். இப்ப எவ்வளவுன்னு தெரியல, போய் ரொம்ப நாள் ஆச்சு. 25 ஆண்டுகளா நான் ஏசியன்ல இருக்கிற அந்த லக்ஷா கடலதான் ஹலிமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு யோகிதா சொல்லிருக்கீங்க. வாவ். சரி, லக்ஷா அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு காரமான நூடல் சமையல் வகை இல்லையா? தென்கிழக்கு ஆசியாவில ரொம்ப பிரபலமான ஒரு சாப்பாடு வகை. சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேசியாவில அதிகமாகவே பார்க்கலாம். உங்களுடைய லக்ஷா எப்படி இருக்கணும், உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆர்டர் ரொம்ப பிடிக்கும், அதையும் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். எங்க நீங்க விரும்பி சாப்பிடுவீங்க, எந்த கடையில விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்னு பீபிள்ஸ் பார்க் காம்ப்ளெக்ஸ்ல ஒண்ணு இருக்குது, அங்க இருக்கிற லக்ஷா ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு எப்படி?
6: சூப்பர் சாப்பாடு.

0: காலை வணக்கம் அலிமா.
1: வணக்கம் ஐயா.
0: சி மிகவும் அருமையாக இருக்கின்றது.
1: நன்றி நன்றி.
0: என்ன கேட்டீங்கன்னா, நான் சாப்பிட்டது வந்து இந்த சுமாய் ரோட் இருக்கும், இந்த மாசு சுமாய் ரோட். ஆனா இப்ப அந்த கடை இருக்காது, இந்த காஃபி ஷாப்ல வைப்பாங்க. அந்த பிளேட் ரொம்ப சின்னோண்டா இருக்கும், அந்த போர்டு ஆனா அருமையா இருக்கும். டூ டாலர் சம்திங். ஆனா இப்ப இருக்காதுன்னு தெரியல, கியூ வந்து அவ்வளவு கியூவா இருக்கும். சுமாய் ரோட் இந்த ஒரு காஃபி ஷாப் இருக்கும், சுமாய் ரோட்ல ஜாமெல்லாம் போட்டு வைப்பாங்க. இப்ப வந்து அந்த கடையில எடுத்துட்டாங்க, அந்த ரோட் சைட்ல அந்த கூப்பி கடையில இருந்து அந்த கடை இருக்கா இல்லையான்னு தெரியல. அருமையா இருக்கும் அந்த லக்ஷா.
1: சில நேரத்துல கூகுள்ல நம்ம கண்டுபிடிக்க முடியாத கடைகளுக்கு போகும்போதுதான் அது ரொம்ப எளிமையா ஒரு காபி கடையா கூட இருக்கலாங்க. ஆனா அங்கதான் சிறந்த நாசிலம்மா, சிறந்த லாக்ஸா, சிறந்த தோசை, பராட்டா எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஆனா கூகுள்ல இந்த இடத்த நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இப்ப இந்த டாப் 10 பெஸ்ட் பராட்டா அப்படின்னு சொல்லும் இந்த இடம் வராம இருக்கும். ஆனா அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்டு பாருங்களேன், இந்த இடம் தான்ப்பா சிறந்த இடம் லக்ஸாவுக்கு, பராட்டாவுக்கு, தோசைக்குன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரண காபி கடையில்தான் சுவையான தேத்தாரே, சுவையான லக்ஸா இருக்குது. சில நேரத்துல 5 நட்சத்திர விடுதியிலயோ இல்ல உணவகத்துல சாப்பிடுறதுக்கு பதிலா பேசாம இங்க சாப்பிட்டுட்டு போயிடலாம்னு தோணும்.
2: காலை வணக்கம் அலிமா. காலை வணக்கம், நான் ரமேஷ் பேசுறேன். லக்ஸாவை நீக்கியா வச்சு சாப்பிட்டு பார்த்துருக்காங்களா? நீக்கியா வச்சு, நீக்கியா வச்சு லக்ஸா சாப்பிட்டு பாருங்க அலிமா. இத எங்க போய் சாப்பிட்டாலும் சரி, நீக்கியா வச்சு லக்ஸா சாப்பிட்டு பாருங்க. சும்மா அப்படிதான் இருக்கும்.
1: மீக்கியா வச்சு லக்ஸா, இப்ப நீங்க சொல்லிட்டீங்கல்ல, சாப்பிட்டு பாத்திர வேண்டியதுதான். நல்லா இருந்துச்சுன்னா சொல்ற உங்ககிட்ட.
3: காலை வணக்கம் ஹலீமா.
1: வணக்கம்.
3: வணக்கம். சில கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன். நீங்க சொன்ன லக்ஸா வந்து ஜுராங் ஈஸ்ட்ல வந்து பிஸ்கெட் கீழே வந்து கிரீன் டாட்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அதாவது சைவ கடை. அங்க வந்து அந்த அங்க அந்த லக்ஸா ரொம்ப நல்லா இருக்கும்.
1: புனிதா குறிஞ்சி அனுப்பி வச்சிருக்காங்க. காத்தவங்க ஹலீமா, காத்தவங்களதான் சிறந்த லக்ஸா என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க.

0: உங்களுக்கு தெரியுமா மிளகாய் சின்ன வெங்காயம் பூண்டு எலுமிச்சு மஞ்சள் உலர்ந்த இறால் பிளாச்சான் எல்லாத்தையும் போட்டு அதன் பிறகு இந்த மஞ்சள் நூடுல்ஸோட சாப்பிடும் போது நல்லா காரமா சுவையா இருக்கும். அதுக்கு மேல நீங்க ஃபிஷ் கேக் போடலாம், முட்டை போடலாம், லக்ஸா இலைகள் போடலாம், உங்களுக்கு பிடிச்சவற்றை நீங்க சேர்த்து கொள்ளலாம். சரி, இந்த லக்ஸா எங்க இருந்து உருவானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லக்ஸா என்பது ஒரு தென்கிழக்கு ஆசிய உணவு வகையாகுங்க. கடல்சார் நகரங்களான நம்ம சிங்கப்பூர், மலாக்கா, பினேங்ல இருந்துதான் இந்த ஒரு பிராணகான் கலப்பு உணவு உருவானதா. உள்ளூர் மலாய் பெண்களை திருமணம் செய்து கொண்ட சீன வணிகர்கள் அந்த காலத்துல அவங்களுடைய இந்த ரைஸ் நூடுல்ஸ் நிறைய மசாலா பொருட்களுடன் சேர்த்து இந்த ஒரு உணவை உருவாக்கி இருந்தாங்களா. சரி, இப்படி இந்த லக்ஸா வார்த்தை உருவானதுன்னு யோசிச்சு பாத்திருக்கீங்களா? லக்ஸா இரண்டு மொழிகள்ல இருந்து எடுத்திருக்காங்களா? ஒண்ணு, இது ஒரு சமஸ்கிருத வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. லக்ஷா, லக்ஷா என்றால் ஆயிரம். அதாவது ஆயிரம் விதமான முறையில இந்த லக்ஸாவை செய்யலாம், வெவ்வேறு உணவு பொருள்களை பயன்படுத்தலாம் இல்லையா, அதனால ஆயிரம் லக்ஷா அப்படின்னு வச்சிருக்காங்க. இன்னொரு மொழி பார்த்தீங்கன்னா பர்ஷியன் மொழி லக்ஷா, இது நூடுல்ஸ் அல்லது வெமிசிலிய குறிக்கிறது, நூடுல்ஸ் வகைகளை குறிக்கிறது தான் இந்த லக்ஸா. காலப்போக்கில லக்ஷா லக்ஷா லக்ஷான்னு சொல்லி இப்ப லக்ஸா ஆயிடுச்சுங்க.
1: இத்தகவலை வழங்கியோர் அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர் கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர். உடனடியாக பெற்றுக் கொள்ளுங்கள். எந்த ஒரு சாதனத்திலிருந்தும் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய நாடுகளில் நடைபெறும் 104 ஆட்டங்களை கண்டு ரசியுங்கள். மேல் விவரங்களுக்கு கால்பந்து போட்டிகள் அனைத்து நிகழ்வுகளையும் கண்டு மகிழுங்கள். சிங்டெல், ஸ்டார்ஹப் ஆகிய தளங்களிலும் நீங்கள் காணலாம். பிரதான ஆதரவாளர் Sing Life, a better way to financial freedom. McDonald's, Cycle and Carriage Kia, Matrum, feel it all with Coca-Cola.

0: தூண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: தோசை மாவுல ஒரு சிட்டிக்கு சர்க்கரை சேர்ப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா?
3: என்ன சொல்றேன்,
0: சொல்லும் போதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. தோசை மாவுல சர்க்கரையா? ஆனா அதுல ஒரு ரகசியம் அடங்கி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா?
4: என்ன வார்க்கு?
0: தோசை நல்லா பொன்னிறமாகவோ மொறுமொறுன்னு இருக்கிறதுக்கோ நல்ல சுவையா இருக்கிறதுக்கோ இந்த ஒரு சிட்டிக்கு சர்க்கரை உதவி செய்யுமா? எனக்கு தெரிஞ்ச சிலர் என்ன சொன்னாங்கன்னா, தோசை மாவு சரியா புளிக்கலனாலும் ஒரு சிட்டிக்கு சர்க்கரை சேர்க்கிறது உதவியா இருக்கும்னு குறிப்பு கொடுத்திருந்தாங்க. அதனால அடுத்த தடவை உங்க தோசை கொஞ்சம் பாக்குறதுக்கு ஓன்னு இருந்துச்சுன்னா அது ஒன்னு மாத்துறதுக்கு ஒரு சிட்டிக்கு சர்க்கரைய உங்க தோசை மாவுல சேர்த்துக்கொள்ளுங்க. தரமான பஞ்சு போன்ற நறுமணி உள்ள ஹவுஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்றது.
5: தினசரி செலவுகளுக்கு 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருள்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருள்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, யூஓபி ஒன் கடன் அட்டை மூலம் கிராப், மெக்டானோஸ், ஷாப்பி மற்றும் சிம்பிளி கோ ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு ஷவ் மற்றும் எஸ்பிசி நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66 விழுக்காடு வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 1600 வெள்ளி வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்.
6: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
0: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
7: வணக்கம். நண்பகல் 12:00 மீடியாகாப் ஒலி 9:06 செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சினி. சிங்டெல் நிறுவனம் கடந்த நிதியாண்டில் 5.6 பில்லியன் வெள்ளி நிகர லாபம் ஈட்டியிருக்கிறது. இது அதற்கு முந்தைய ஆண்டு பதிவான 4 பில்லியன் வெள்ளி லாபத்தை விட சுமார் 40 விழுக்காடு அதிகம். NCS தகவல் நிலையம், இந்தியாவின் ஏர்டெல், தாய்லாந்தின் AIS நிறுவனம், இந்தோனேசியாவின் டெல்காம்செல் உள்ளிட்ட வெளிநாட்டு இணை நிறுவனங்களின் வலுவான செயல்பாடும் தனக்கு உதவியதாக சிங்டெல் நிறுவனம் தெரிவித்தது. சிங்கப்பூரில் செயற்கை கருத்தரிப்பின் மூலம் முதல் ஓராங்குட்டான் குட்டி பிறந்துள்ளது. அதற்கு அயன் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அயன் பிறந்து கிட்டத்தட்ட 60 நாள்கள் ஆகிவிட்டன. கடந்த ஜூலை மாதம் சொமேல் எனும் பெண் ஓராங்குத்தானுக்கும் சாலி எனும் ஆண் குரங்கிற்கும் இடையே செய்யப்பட்ட செயற்கை கருத்தரிப்பின் மூலம் அயன் பிறந்தது. இவ்வகை கருத்தரிப்பின் வழி குட்டி பிறக்கும் சாத்தியம் சுமார் 10 விழுக்காடு மட்டுமே. கருவுற்ற சில மாதங்களில் பிளசென்டா பிரீவியா, அதாவது கருப்பையில் பிறப்பு வாயிலை நோக்கி செல்லும் இடத்தை நஞ்சுக்கொடி மறைக்கும் நிலை இருப்பது பரிசோதனைகளில் கண்டறியப்பட்டது. எனவே சிசேரியன் அறுவை சிகிச்சை மூலம் குட்டியை பிரித்தெடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. நஞ்சுக்கொடி சிக்கலிலிருந்து ஒரு ஓராங்குத்தானும் அதன் குட்டியும் உயிர் பிழைத்த உலகின் முதல் ஆவணப்படுத்தப்பட்ட

பலத்த எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. சந்தையில் மாஸ்கோவின் எரிபொருள் குறைவதால் ரஷ்யா பலவீனமாகும் என்று பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டார்மர் தமது முடிவை தற்காத்து பேசினார். ஈரான் போரின் தாக்கம் இலங்கையின் தேயிலை துறையையும் விட்டு வைக்கவில்லை. இலங்கையின் தேயிலை துறை சுமார் 1.5 பில்லியன் வெள்ளி மதிப்புடையது. சுமார் 2 மில்லியன் பேர் அந்த துறையில் பணிபுரிகிறார்கள். உற்பத்தி செய்யப்படும் தேயிலையில் பெருமளவு ஈரானுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தற்போது ஈரான் தேயிலை இறக்குமதியை முற்றிலும் நிறுத்தியுள்ளது. ஈராக்கிற்கான தேயிலை ஏற்றுமதி 38% குறைந்துள்ளதாகவும் ஐக்கிய அரபு சிற்றரசுகளுக்கான ஏற்றுமதி 93% சரிந்துள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. இருப்பில் இருக்கும் சரக்கை ஏற்றுமதி செய்ய முடியாமல் இலங்கையில் உள்ள தேயிலை நிறுவனங்கள் சிரமப்படுகின்றன. இஸ்ரேல் குளோபல் சுமுத் புளோட்டிலா கப்பலில் இருந்த ஆர்வலர்களை நடத்திய விதம் குறித்து உலகளவில் குறை கூறப்படுகிறது. மனிதாபிமான உதவிகளை செய்ய காசா நோக்கி அந்த கப்பலில் சென்று கொண்டிருந்த சுமார் 430 ஆர்வலர்களை இஸ்ரேல் இந்த வாரம் தடுத்து வைத்தது. தடுத்து வைக்கப்பட்டவர்களை இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் கேலி செய்து காணொலி ஒன்றை சமூக ஊடகத்தில் வெளியிட்டார். ஆர்வலர்கள் கைகள் கட்டப்பட்டு தரையில் மண்டியிட்டிருக்க அவர் ஒரு பெரிய இஸ்ரேலிய கொடியை அசைத்துக் கொண்டிருந்தது காணொலியில் தெரிந்தது. இஸ்ரேலிய அதிகாரிகள் ஆர்வலர்களை துன்புறுத்தியதாகவும் அவமானப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. அந்த ஆர்வலர்கள் 40-க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள். தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஆர்வலர்கள் நடத்தப்படும் விதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஐரோப்பிய ஒன்றியமும் ஸ்பெயின் தென்கொரியா ஆகிய நாடுகளும் கண்டித்துள்ளன. பாகிஸ்தான் பிரதமர் ஷேபாஸ் ஷெரீப் இந்த வாரம் சீனாவிற்கு 4 நாள் அதிகாரத்துவ பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். அங்கு அவர் சீன அதிபர் ஷி ஜின்பிங், பிரதமர் லீ சியாங் ஆகியோரை சந்திப்பார். சீனா பாகிஸ்தான் சிறப்பு பொருளாதார வட்டாரத்தை விரிவுபடுத்துவது குறித்து தலைவர்கள் பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திட்டம் பாகிஸ்தானின் பொருளாதார உருமாற்றத்திற்கு இன்றியமையாதது என்று திரு ஷெரீப் பாராட்டியுள்ளார். சீனாவும் பாகிஸ்தானும் இருதரப்பு அரசு தந்திர உறவின் 75ஆம் ஆண்டு நிறைவை அனுசரிக்கின்றன. உலக சுகாதார நிறுவனம் பண்டி புஜோ வகை இபோலா கிருமிக்குரிய தடுப்பு மருந்து தயாரிக்க 9 மாதம் ஆகலாம் என்று தெரிவித்துள்ளது. 2 தடுப்பு மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன. ஆனால் அவை இன்னும் மருத்துவ சோதனைக்கு உட்படுத்தப்படவில்லை என்று அது தெரிவித்தது. தற்போது அரிய வகை பண்டி புஜோ இபோலா கிருமிக்கு அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பு மருந்தோ சிகிச்சையோ கிடையாது. இதற்கிடையே காங்கோ குடியரசில் நோய் பரவல் அதிகம் உள்ள 3 இடங்களில் சிறப்பு சிகிச்சை நிலையங்கள் அமைக்கப்படும் என்று அந்நாட்டின் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதுவரை நோய் பரவலால் 500க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டனர் என்றும் 139 பேர் மாண்டனர் என்றும் நம்பப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் டிப்தீரியா எனும் கக்குவான் நோய் வேகமாக பரவி வருகிறது. உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த தொற்று பெரும்பாலும் வடக்கு பகுதியில் ஆஸ்திரேலிய பழங்குடியினரிடையே கண்டறியப்பட்டுள்ளது. நிலைமையை சமாளிக்க ஆஸ்திரேலிய சுகாதார அமைச்சர் 7.2 மில்லியன் டாலர் அவசர உதவி திட்டத்தை அறிவித்துள்ளார். இதுவரையில் சுமார் 220 பேருக்கு கக்குவான் நோய் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் கக்குவான் தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதோர் பூஸ்டர் எனப்படும் ஊக்க மருந்து செலுத்திக் கொள்ளுமாறு அரசாங்கம் மக்களை வலியுறுத்துகிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: அக்ஷயா ஜுவல்லர்ஸ்,
2: 48 ஸ்ட்ரெங்கன் ரோட், லிட்டில் இந்தியா ஆகே. காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.

0: இந்த பாடல்களை முழுமையா கேட்கணுமா? அப்ப தொடர்ந்து வானொலி பக்கமாக இணைச்சிருங்க. அக்ஷயா ஜுவல்லர்ஸ் ஆதரவில் இந்த அங்கமும் படைக்கப்படுது. சரி வாங்க, வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க பல இடங்கள்ல வானத்தை மேகமூட்டமா காணலாம், மழை எந்த நேரத்துல வேணும்னாலும் வரலாம். வெப்பநிலை 24°C 33°C இடைப்பட்டு இருக்கும். ஈரத்தன்மை 65 விழுக்காட்டிற்கும் இடைப்பட்டு இருக்கும்.
1: வானிலை நிலவரத்திற்கு ஆதரவு.
2: வீட்டு சமையல் கமகமக்க ஆரோக்கியம் மேம்பட யோகோ அரிசி பருப்பு மற்றும் மசாலா பொருட்கள் சுவைக்கும் நலத்துக்கும் யோகோ. வயிறும் நிறையும் மனசும் நிறையும்.
0: இந்த பகுதிக்கு ஆதரவு 48 இருக்கிற அக்ஷயா ஜுவல்லர்ஸ். அக்ஷயா ஜுவல்லர்ஸ்க்கு ஏன் போகணும்னு கேக்குறீங்களா? உங்களுடைய பழைய தங்க நகைகளை நீங்க கொடுத்து புதிய நகைகளை நீங்க வாங்கிக்கலாம். அதுவும் அதிக மதிப்புள்ள புதிய நகைகளை நீங்க மாற்றிக்கொள்ளலாங்க. குறிப்பிட்ட ஒரு டிசைன், ஒரு வடிவமைப்பு எங்கிட்ட இருக்கு, அதே மாதிரி எனக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அழகா துல்லியமா அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல இருக்கிற நிபுணர்கள் செய்து கொடுப்பாங்க. அங்க போய் நீங்க காட்டுனா மட்டும் போதுங்க, அழகா வடிவமைத்து கொடுப்பாங்க. மாதாந்திர சேமிப்பு திட்டத்துல சேர்ந்து மாதந்தோறும் சேமித்து அந்த தொகை முதிர்வடைந்தவுடன் கூடுதலா ஒரு மாத தவணையுடன் நகைகளை நீங்க வாங்கலாம். இந்த சிறப்பு அம்சங்கள் எல்லாமே அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல இருக்குங்க. இன்னும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நேரடியா அக்ஷயா ஜுவல்லர்ஸ்க்கு போங்க. அங்க இருக்கிற நிபுணர்கள் உங்களுக்கு தரமான சேவை வழங்க காத்துக்கிட்டு இருக்காங்க.

0: விளையாடு விளையாடு படத்துல இருந்து ஒன்டி மேனன் பாம்பே ஜெயஸ்ரீ கொண்டு வந்த பாடல கேட்டோம். இப்ப
1: போக்குவரத்து நிலவரம்
0: நகரத்தை நோக்கி செல்லும் ஜாலான் போரோ பஞ்சோரு ரோட்டுக்கு பிறகு வாகனம் பழுதாக இருக்குதுங்க. அங்கடிக்க முதலாம் தடத்தை தவிர்த்திடணும். ஜேபிக்கு உள்ள செக் பாயிண்ட் வழியா நீங்க போகிற மாதிரி இருந்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசலை நீங்க எதிர்பார்க்கலாம். பேருந்து சேவைகள் 170 எக்ஸ் மாற்று வழிகளை பயன்படுத்துகின்றன. டுவாசி நோக்கி செல்லும் இவாஇ கிளெமெண்டி எவரி ஆறுக்கு பிறகு சாலை பணிகள்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: நல்ல காஃபி நினைச்சாலே அது நரசோஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்ப நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசோஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: ஹட்சன் பன்னீர சுவைத்து பாருங்க. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிகளும் இல்ல. ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.
5: கவிதா, எங்க கல்யாண படத்தை பார்த்து என்ன யோசிச்சுட்டு இருக்க?
6: நீங்களும் அங்கெல்லாம் 20 வருஷமா அதே மாதிரி இருக்கீங்களே,
5: அதுதான் எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் குட் டே பியூட்டி பார்லர். கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் எங்க அழக பராமரிக்க குட் டே பியூட்டி பார்லருக்கு தான் போவோம்.
7: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்கள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். இது உங்க ஆனந்த வாரப்பம். அக்ஷயா ஜுவல்லர்ஸ் ஆதரவில் நிகழ்ச்சி படைக்கப்படுத்துங்க. 100 வழி மதிப்புள்ள பற்றுச்சீட்டு அக்ஷயா ஜுவல்லர்ஸ் வழங்க காத்துட்டு இருக்காங்க. அதற்கு நீங்க என்ன செய்யணும்? ரொம்ப சுலபம். நான் கேட்கிற கேள்விக்கு சரியான பதில குரல் பதிவா வாய்ஸ் நோட்டா எடுத்து அனுப்பி வைக்கணும். கேள்வி இதுதான், ரொம்ப சுலபமான கேள்விங்க. கூகுள் செஞ்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த கை குலுக்குற பழக்கம் எங்கே தொடங்கியது? ஒருத்தவங்களை பார்க்கும் போது ஹாய் ஹலோ வணக்கம் சொல்றதுக்கு, அதுவும் வேற ஒரு இனத்தவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா நம்ம கை குலுக்கிறது வழக்கமான ஒன்றுதான். ஹாய் ஹலோ சொல்றதுக்கு ஏன் கை குலுக்கிறோம்? ஏன் மற்ற இந்த ஒரு செயலை நம்ம செய்யறது கிடையாது? எங்க இருந்து இது தொடங்கியது? ஏன் இது தொடங்கப்பட்டது? பகிர்ந்து கொள்ளுங்க உங்க பதில்களை. 9678889 குரல் பதிவு வாயில அனுப்பி வைங்க. சரியான பதில சொல்ற முதல் நேயருக்கு காத்துட்டு இருக்க 100 வழி மதிப்புள்ள அக்ஷயா ஜுவல்லர்ஸ் வழங்குற பற்றுச்சீட்டு.

0: ஒரு கேள்வி கேட்டு இருந்தேன், அதற்கு எப்படிப்பட்ட பதில்கள் வந்திருக்கு?
1: ஹாய் அனிமா.
0: வணக்கம்.
1: ராம் பேசுறேன். கை கொடுக்கிற பழக்கம் வந்து கிரீஸ்ல இருந்து வந்துச்சு. கூகுள் சார்.
2: ஹலோ மத்திய, வணக்கம்.
0: வணக்கம்மா.
2: நான் நினைக்கிறேன் ஹேண்ட் ஷேக் ஸ்டார்டட் ஃப்ரம் கிரீஸா.
0: பல பேரும் கிரீஸ் அப்படின்னு சரியா கண்டுபிடிச்சு சொல்லிருக்கீங்க, ஆனா ஏன் தொடங்கப்பட்டது, ஏன் இந்த ஒரு பழக்கம் உருவானது அப்படின்னு அந்த ரெண்டாவது பகுதியுடைய பதில் யாருமே கொடுக்கல. அந்த ரெண்டாவது பகுதியுடைய பதில நீங்க கொடுத்தாதான் என்னால அது சரியான பதிலா தவறான பதிலானு சொல்ல முடியும். 100 வள்ளி மதிப்புள்ள பற்றுச்சீட்டையும் கொடுக்க முடியும். ஏன் கிரீஸ்ல இந்த கை குலுங்குற பழக்கம் தொடங்கப்பட்டது, ஒய், காரணம் என்ன, பகிர்ந்து கொடுங்க. கனக புஷ்ப ராகம் பற்றி பகிர்ந்து கொள்ள போறாரு. கீப்போ வாங்க.
3: நவரத்னங்களை பாத்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா எலோ சஃபயர்னு சொல்லுவாங்க. எலோ சஃபயர்னா தமிழ்ல கனக புஷ்ப ராகம். இது எப்படி இருக்கும்னா எலோயிஷ் கலர்ல, அதாவது மஞ்சள் கலர்ல இருக்கும். இது எப்படி நல்லா தேர்ந்தெடுத்து அப்ப வாங்கணும்னா, எலோ சஃபயர்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த பழது இல்லாம அந்த கிளீனா இருக்கணும். அந்த சஃபயர் கிராக் இல்லாம, டாட்ஸ் இல்லாம, கருப்பு புள்ளி இல்லாம பார்த்து வாங்கணும். யூஸ்வலி எலோ சஃபயர் வந்து மோதிரமா அணிஞ்சா இந்த ஆள் கட்டி வேற இண்டெக்ஸ் பிங்கர் சொல்லுவாங்க, அதுல அணியலாம். நல்ல தரமான எலோ சஃபயர் எல்லாம் வந்து எந்த நாட்டுல இருந்து வருதுன்னா உங்களுக்கு பேங்காக்ல இருந்து வருது, அப்புறம் மெயினா ஸ்ரீலங்கால இருந்து வருது. சோ இந்த எலோ சஃபயர் பொறுத்த வரைக்கும் நல்ல அந்த கட்டிங்கோட நல்ல கிளீனா, புள்ளி இல்லாம, கிராக் இல்லாம, இது எல்லாமே நேச்சுரல். இது வந்து மேன்மேட் கிடையாது. எல்லோ சஃபயர்ன்றது அது வந்து எர்த்ல இருந்து வர ஒரு மினரல், அதுதான் வந்து சஃபயரா ஆகுது. சோ அப்படி வந்து நம்ம உடம்புல இதெல்லாம் அணியறப்ப அது கண்டிப்பா ஒரு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும்.
0: நேர்களே, நல்ல தரமான நவரத்ன கற்களை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இப்போதை சொல்லுங்க. 48 ஸ்ட்ரெங்கன் ரோட், அக்ஷயா ஜுவல்லர்ஸ்.

0: படத்துல இருந்த சங்கர் மகாதேவன் கோபிகா கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. வாகனம் ஓட்டிட்டு இருப்பீங்க, வாகனம் செலுத்தி கொண்டு இருப்பீங்க, பாத்து பத்திரமா போங்க, சாப்பிட்டு இருக்கலாம், சமையல் செஞ்சிட்டு இருக்கலாம், வெளியே இருக்கலாம், வேலை செய்யற இடத்துல இருக்கலாம். உங்க எல்லாரையும் தொடர்ந்து நிகழ்ச்சியில வருக வருகை வரவேற்கிறேன். அலிமா அஸ்மான். நேரத்தை சரிபார்த்து கொள்ளுங்க, நேரம் சரியா 12:34.
1: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு நாற்காலி அரிசிகளின் மொத்த விற்பனையாளர் சையத் மொஹமத் டிரேடர் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.
2: பிரியாணிகளுக்கு தனிச்சுவையை கொடுப்பது சீரக சம்பாதா, அதுவும் அனார்களி சீரக சம்பாலா சொல்லுவா வேணும். சூப்பர் மனோ, சூப்பர் சுவை, அனார்களியின் சீரக சம்பா அரிசி.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
0: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.

0: ஜுவல்ஸ் கிச்சன் வாடிக்கையாளர் சரஸ் ரொம்ப நல்ல தரமான சேவையை பெற்று இருந்தாங்க. அந்த கடையில இருந்து அவங்களுடைய அனுபவத்தை ரொம்ப அழகா பகிர்ந்து கொண்டிருந்தாங்க. கேப்போங்க.
1: அதே வணக்கம். அச்சியா ஜுவல்ஸ்ல வந்துட்டு நாங்க ரெகுலர் கஸ்டமர்ஸ். என் பேர் சரஸ். சோ எப்போதுமே நாங்க வந்துட்டு அங்கதான் வந்துட்டு நகை வாங்குவோம். அங்க சர்வீஸ் நின்று நகை பிரைஸ் விலை குறைச்சி கொடுக்கறதுலேருந்து எல்லாம் நல்ல சர்வீஸ் செய்வாங்க. சோ கலை அவகிட்ட தான் நாங்க முக்காசி எடுப்போம். அந்த சிஸ்டரும் நல்ல சர்வீஸ். சோ அங்க இருக்கிற மற்ற பேரும் நல்லா பேசுவாங்க.
0: தரமான நகைகள், நல்ல சேவை, பல தரப்பட்ட அம்சங்களுக்கு செல்லுங்க 48 ஸ்ரீரங்கன் ரோட் அக்ஷயா ஜுவல்ஸுக்கு.

0: இந்த ஹிட்டான பாட்டுக்கு ஆதரவு.
1: வருஷமா வாடிக்கையாளர்களோட விருப்பத்தை புரிஞ்சுகிட்டு தங்கம் வைரம் ராசிக்கற்கள் எல்லாத்தையும் உயர்தரத்தோட தர்றாங்க.
2: தரமான ராசிக்கற்களை தேர்ந்தெடுத்து அதை சொந்த இடத்திலேயே அழகா அம்சமான நகையாவும் செஞ்சு தர்றாங்க.
1: இது நகைக்கடை மட்டும் இல்லைங்க, நம்பிக்கையான கடை.
2: அக்ஷயா ஜுவல்லர்ஸ் சிங்கப்பூர்.
1: பொட்டு தங்கம் வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்கம் சேரும்.
3: தினசரி செலவுகளுக்கு 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருள்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருள்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB One கடன் அட்டை மூலம் Grab, McDonald's, Shopee மற்றும் Simply Go ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு Shell மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66 விழுக்காடு வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 2600 வெள்ளி வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனை
0: காலை
4: 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.

0: கேட்பது ஆனந்தம் ஆரம்பம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். கேட்ட கேள்விக்கு எப்படிப்பட்ட பதில்கள் வந்திருக்கு?
1: அலிமா, கிரீஸ்ல வெப்பன்ஸ் எல்லாம் வந்து ஸ்லீவ்ல ஒளி வச்சிருப்பாங்க, அது ஹேண்ட் செக் பண்றது அதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு, லைக் அது இல்ல அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்கு தி ஹேண்ட் செக்.
2: இது வந்து கிரீஸ்ல சமாதானம் செய்யறதுக்கு, அது அரசு பிள்ளைற சமாதானம் போகிறதுக்காக கை குலுக்கி அது செஞ்சாங்க. அது
3: ஏன் செஞ்சாங்கன்னா வந்து நான் உங்க கூட வந்து பீஸ்ல இருக்கேன், வந்து எனக்கு வந்து எந்த ஒரு ஆயுதமும் என் கையில இல்லைன்னு காட்டுறதுக்கா கை குலுக்கினாங்க அப்படின்னு நான்
0: நினைக்கிறேன். கலையரசன், சகாயமூர்த்தி, லக்ஷ்மி, நிக்கி, ஜெயந்தி, பார்வதி, ஜெயம் வீரசாமி, ஜஸ்டின், புஷ்பா, நீங்க எல்லாருமே சரியான பதிலை கண்டுபிடிச்சு கொடுத்திருக்கீங்க. அதுவும் குரல் பதிவை எடுத்து விளக்கி நீங்க கொடுத்திருக்கீங்க. அதற்கு எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். கைத்தட்டல எல்லாருக்கும் போடலாம், ஆனா 100 வள்ளி மதிப்புள்ள பற்றிச்சிட்டம் ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும். மன்னிச்சிருங்க. ஆனா நீங்க எல்லாருமே இவ்வளவு கட்டிக்காரத்தனமா, புத்திசாலித்தனமா பதில்களை எடுத்து அனுப்பி வைக்கிறீங்க, நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரியான பதில கொடுத்த முதல் நேயர் நிக்கி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு தான். 100 வள்ளி மதிப்புள்ள பற்றிச்சிட்டு அக்ஷயா ஜுவல்லர்ஸ் வழங்குறாங்க. ஆமாங்க, கை குலுக்கல் ஹேண்ட் ஷேக் என்கிற ஒரு பழக்கம் பண்டைய கிரேக்கிய கிமு 5ஆம் நூற்றாண்டுல தொடங்கப்பட்டுச்சு. அமைதி, நம்பிக்கையின் ஒரு நடைமுறையா இந்த ஒரு செய்கையை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதற்கு முக்கிய காரணம் ஆயுத சோதனை. இந்த ஹேண்ட் ஷேக் செய்யும் போது, கையை குலுக்கும் போது, என்கிட்ட எந்த ஒரு ஆயுதமும் இல்ல, நான் நட்பார்ந்த முறையில தான் உங்களோட பழங்க வந்திருக்கேன், உங்களுக்கு நல்ல ஒரு நோக்கம் இருக்குது அப்படின்னு கை குலுக்கிறவங்க கிட்ட நீங்க தெரிவிக்கிறீங்க. இப்ப இந்த கையை குலுக்கும் போது நம்ம கைகள் மேலையும் கீழையும் அசையுது இல்லையா, இது இடைக்கால ஐரோப்பா அல்லது பண்டைய ரோம்ல தொடங்கியது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. கை குலுக்கக்கூடிய நபருடைய சட்டையில எந்த ஒரு ஆயுதங்களும் மறைத்து வைக்கல. இப்ப ஒருவேளை ஒருத்தர் கத்தி வாள்லாம் அவர் மறைச்சு வச்சிருந்தார்னா, இப்படி கை குலுக்கும் போது அது கண்டிப்பா கீழே விழுந்துரும். அதனாலதான் கைகளை முதல்ல பிடிக்கிறது, அதன் பிறகு அதை அசைக்கிறது. இந்த கை குலுக்கல் பழக்கத்தை 5ஆம் நூற்றாண்டுலேயே பின்பற்ற ஆரம்பிச்சாங்களா, அப்ப தொடங்கி இப்ப வரைக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி இப்படி முதல் ஆரம்பமாகின்றது. இன்றைய வணக்கம் தமிழடியில் வளமைப்போல் என்றும் மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தமிழிசை.

கேட்டது மங்கள வாத்திய இசையாக ஆதீஸ்வர தமிழிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் வணக்கம் தமிழடி. வணக்கம் தமிழடியில் இனி தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலில் விநாயகர் துதியாக

விநாயகர் துதி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வடக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக. எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய

சகக சகக சகக சகக சக சக சமம கமம கமம கமம கம கம மதத மதத மதத மதத மத மத கேட்டது எஸ்பி பாலசுப்ரமணியன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழறியின் வணக்கம் தமிழறியில் பக்தி பாமாலைகள் வரிசையிலே இனி தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக யுவன் சங்கராஜ் குழுவினர் பாடிய

கேட்டது இஸ்லாமிய கீதமாக யுவன் சங்கர் ராஜா பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியில் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் என்னை தொடர்கின்றது ஐயப்பன் புகழ் மாலையாக ருத்ரா உன்னிகிருஷ்ணன் குழுவினர் பாடிய

கேட்டது உதரா உன்னிகிருஷ்ணன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியின் பக்திப்பா மாலைகள் வரிசையிடையே இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக கார்த்திக் குழுவினர் பாடியது.

கேட்டது கிறிஸ்தவ கீதமாக கார்த்தி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியில் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமரர்கள் வரிசையில் என இஸ்லாமிய கீதமாக ரபியுல் குழுவினர் பாடிய

கேட்ட இஸ்லாமியத்தை தொடர்ந்து சுவிஸ் செங்காலில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தினரது ஒலிப்புலையில் இருந்து ஆர் சுகந்தன் குழுவினர்.

கேட்டது சுவிச செங்காலில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கதிர்விலாயுத சுவாமி ஆலயத்தினது ஒழிப்பு நிலையிலிருந்து ஆர் சுகந்தன் குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் இதனை தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது தினேஷ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியில் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாளர்களின் நிறைவாக டென்மார்க் பிரண்டா நகரில் குடிகொண்டிருக்கும் அபிராமி அம்மன் ஆலயத்தினரது ஒலிப்பிழையிலிருந்து ஞானலிங்கம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:05, ஐக்கியராஜ்யத்தில் 7:05. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: வணக்கம். தமிழொலியில் நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு அழகான நற்சிந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: காலி வணக்கம் ராஜா.
0: வணக்கம் பொங்கையூர் ராஜா. நலமா இருக்கீங்களா?
1: நாங்களும்
0: எல்லோரும்
1: இறைவனை மறக்காமல் வழங்கி வழிபடுவோம். இறையாசியுடன் ஆரோக்கிய வாழ்வாக வாழ்வோம். நோயற்ற வாழ்வே எல்லா குறைவற்ற செல்வமே. கவலை இல்லாத மனிதர்களும் இல்லை, சந்தோஷமாக வாழ்ந்த மனிதர்களும் இல்லை. நாங்கள் இன்பமாக வாழ்ந்த நாள் சில காலம்தான். துன்பமும் வேதனையும் சோதனைகளை சுமந்து கொண்டு வாழ்ந்த காலம்தான் அதிகம். எல்லாமே விதிப்படிதான் நடக்கும். பிறக்கும் போதே நம்மை படைத்த இறைவன் எல்லாமே எழுதிவிட்டான். அதன்படிதான் எல்லாமே நடக்கும். அதிகம் கவலைப்பட்டு எதுவும் நடக்க போவதும் இல்லை. அதிகம் கவலைப்படுவதால் நோய்களும் நரம்பு தளர்ச்சியும் இதய கோளாறும் தான் வந்து சேரும். அதிகம் கவலைப்படுவதை விட்டுவிட்டு இளமையில் இருந்து முதுமை வரை தானம் தர்மம் செய்தோமா நிச்சயம் எந்த துன்பம் வந்தாலும் எந்த நோய் வந்தாலும் காப்பாற்றும். நம்மை நாமே சிந்தித்து பார்த்தால் வாழ்க்கையின் அர்த்தம் புரிந்துவிடும். குடும்பம் ஒரு கோயில், அதில் இல்லற நல்லறமாக ஒற்றுமையும் புரிந்துகளோடும் அமைதி பொறுமோடும் வாழ வேண்டும். இறை ஆசுடன் இறைவன் வாழ வைப்பான். வாழும் வாழ்க்கையில் தன்னம்பிக்கோடு வாழ வேண்டும்.

0: இன்று முழுமையிலும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். வாழ்க்கை அனுபவத்தை சொல்லிவிட வேண்டும். பணம் இன்று வரும், நாளை போய்விடும். உயிர் இன்று போனால் நாளை வராது. அதனால் நம் உடலையும் உயிரையும் காப்பது நம் கடமையாகும். வாழ்நாள் பூராவும் இன்பமாக வாழ முடியாது. வாழும் வாழ்க்கையில் துன்ப, நோய், சோதனை, வேதனை எல்லாமே வந்து போகும். எல்லாவற்றையும் மன வலிமையோடு அமைதி பொறுமையோடு வாழ்ந்தால் வாழ்வில் நல்லதே நடக்கும். யாரையும் குறை சொல்லியும் வாழக்கூடாது. யார் குடும்பத்திலும் தலையிடக்கூடாது. அவரவர் குடும்பம் அவரவர்களே சொர்க்கமாக இருக்க வேண்டும். ஒற்றுமையோடு, அமைதி பொறுமையோடும், புரிந்துணர்வோடும் எல்லாமே அடங்கியுள்ளது. காலை எழுந்தவுடன் நல்லதை நினைப்போம், நல்லதை நினைத்து செயல்படுவோம். எல்லாம் இப்படி நடக்கட்டும் என்று வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து செல்ல வேண்டும். இவரை ஆசியுடன் மீண்டும் ஒரு நல்ல நினைத்தோடு வாழ்க்கை அனுபவத்தோடு நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ராஜான்
1: நன்றி சகோதரம், இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
0: நன்றி வணக்கம் ராஜா.
1: அவர் புங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கும் பாலனை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற. வணக்கம் பாலன்.
2: இனிமையான காலை வணக்கம் ராஜாண்ணா.
1: சொல்லுங்கள் பாலன்.
2: நலமா இருக்கீங்களா? எல்லோரும்
1: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி சாருங்கள். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
2: ரொம்ப ராஜாண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி ராஜா, ரொம்ப நன்றி. அப்படி நான் எல்லோரும் நலமா இருக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்தி கொண்ட ராஜாண்ணா. மீண்டும் ஒரு புதிய நாளை காலத்தன் தேவகுமாரனுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கங்களை குறிக்குவதோடு எல்லோருடைய சூழ்நிலைகளை விசாரித்தபடி ராஜாண்ண குடும்பம் உட்பட எல்லா உறவுகளின் குடும்பத்தினருக்கும் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும்னு சொல்லி அவருடைய நாமத்தில் ஜவுண்டப்பட எடுத்துக்கொண்ட ராஜாண்ணா. புதிய ஏற்பாட்டில் புனித லூக்காளின் சுவிசேஷம் 5 இறை வார்த்தைகள் 21-32 முடிய கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி தேவதூசனம் சொல்லுகிற இவர் யார்? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். நேற்று வரை இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ இது எளிது. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்து கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே திமிர்வாதக்காரன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். அதனாலே எல்லோரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். இவைகளுக்கு பின்பு இயேசு புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பேருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து இயேசுவுக்கு பின் சென்றான். அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினார். அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் இயேசுவோட கூட பந்தி இருந்தார்கள். வேத பாரகரும் பரிசேயரும் இயேசுனுடைய சீசருக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜன பானம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, குனியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு பரலோகத்திலிருந்து அழைக்க வந்தேன் என்றார். கர்த்தராமே எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி வணக்கம் ராஜாண்ணா.
1: நன்றி, இனிது கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
0: ரொம்ப நன்றி.
1: நேரம் சரியாக 8:13 ஐக்கியராட்சியத்தில் 7:13 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேர நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் ஷன் அவர்கள், நலமா இருக்கீங்களா ஷன்?
3: நன்றி. இனிய காலை வணக்கங்கள். என் உறவுகளை நிறந்தானே, நீங்கள் நலமாக எல்லாம் குருபவானின் தாமரைகளை வாங்கிக் கொண்டு புறப்புறம் மாகுரு விஷ்ணு குரு மகேஸ்வரர் சாத்தாத் புறப்புறம் மைத்ரி குருவே நபுதர் எல்லாம் ரத்தி சாய் பவானின் தெய்வீக நபரம் வியாழக்கிழமை. பலர் பல ஆண்டுகளாக வேதாந்தம் மாணவர்களாக இருந்து வருகின்றது. ஆனால் நாம் எப்படி உண்மையான வேதாந்திகளாக ஆவது? பகவான் வந்து நமக்கதை விளக்கி இந்த பாடத்தை முன்னெடுத்து செல்ல சில எளிய உதாரணங்களையும் அளிக்கிறார். நீங்கள் நீண்ட காலமாக துறவரத்தை பற்றி படித்து வருகிறீர்கள், பல சொற்பொழிவுகளை கேட்டுகிறீர்கள், ஆனால் உங்களால் எந்த அளவுக்கு பயிற்சி செய்ய முடிந்திருக்கிறது? உங்களையே நீங்கள் கேள்வி கேட்டால் நீங்கள் ஒரு அடி கூட முன்னேறவில்லை என்பதை காண்பீர்கள். நீங்கள் இருந்த இடத்திலேயே இருக்கிறீர்கள். வேதாந்த நூல்களை கேட்டும் படித்தும் ஜபம் மந்திர உச்சாரணம் மற்றும் தியானம் செய்தும் புனித நூல்களை பற்றி அறிவிருந்தும் உங்கள் நிலை முன்பிருந்தபடியான் இருக்கிறது. நீங்கள் எப்படி முன்னேற முடியும்? உங்கள் அறிவை செயலில் காட்டும் போதுதான் நீங்கள் உன்னத நிலையை அடைவீர்கள். ஆனால் இன்றைய மாணவர்கள் செயலில் பூஜ்ஜியமாகவும் புத்த அறிவில் நாயகர்களாகவும் இருக்கிறார்கள். நீங்கள் பல விஷயங்களை எதிர்க்கலாம், கற்றுக்கொள்ளலாம், ஆனால் உங்கள் நிலை முன்பிருந்தபடியேதான் இருக்கிறது. 100 விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு பதிலாக குறைந்தபட்சம் ஒன்றையாவது பயிற்சி செய்வது மிக முக்கியம். எனவே நீங்கள் பயிற்சி செய்ய தொடங்க வேண்டும். பயிற்சியின் மூலம்தான் அனுபவம் கிடைக்கிறது. சுவையான பொருட்களின் பெயர்களை கேட்பதால் மட்டும் உங்கள் பதவி அடங்கிவிடாது. சாப்பிடுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். பொருளாதாரத்தின் பெருமைகளை கேட்பதால் மட்டும் ஒரு பிச்சைக்காரன் நிலையை ஒருபோதும் மேம்படுத்திக் கொள்ள மாட்டான். ஒளியின் சக்தியை கற்பதால் கும்பிருட்டையை ஒருபோதும் அகற்ற முடியாது. அதுபோலவே வேதாந்தத்தை பற்றி அறிந்து கொள்வதால் மட்டும் ஒருபோதும் வேதாந்தியாக முடிய முடியாது. ஆன்மீக நூல் என்பதிலிருந்து கந்தம் அதாவது நறுமணம் அல்லது சாரம் பிரித்தெடுக்கப்பட வேண்டும். அதுவே புலமையின் சோதனை. அதற்கு பதிலாக தகத்தை மூலியை புத்தகமாக நூலாக மாற்றிவிடாது. வாதிப்பை ஊக்குவிக்கிறார். அந்த குறைக்கொண்டு மட்டுமே நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். உங்களை எம்முடைய நேசிக்கும் தாக்குணப்படும். வணக்கம். நேரிலே வணக்கம் ஐயா.
1: நன்றி சண்முகம். நினைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் சண்முகநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார்.
4: நோர்வே ஒஸ்லோவில் எழுந்தள்ளி அடியாரலுக்கு அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஜெயதுர்க்கை அம்மன் ஆலய மகோற்சவ பெருவிழா.

0: நிகழும் பரா பவ வருடம் வைகாசி திங்கள் ஆறாம் நாள் 20 தேதி மே மாதம் புதன்கிழமை சதுர்த்தி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் கூடிய சுபவேளையில் காலை 11 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 11 தினங்கள் திருவிழா இடம்பெற அம்பாளின் திருவருள் கைகூடியுள்ளது. இவ்வேளையை துர்க்கை அம்மனுக்கு காலை மாலை அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்று வீதியுள்ளவரும் அலங்கார காட்சியும் இடம்பெறும். அடியார்கள் அனைவரும் வருகிறந்து அம்பாளின் அருளை பெற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். 28 மே மாதம் வியாழக்கிழமை சப்பர திருவிழாவும், 29 மே மாதம் வெள்ளிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 30 மே மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அடியார்களிடமிருந்து அபிஷேக பொருட்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் வழங்கப்படும். மேலதிக தொடர்புகளுக்கு ஸ்ரீ ஜெயதுர்க்கை ஆலயம், ஒஸ்லோ, நோர்வே. ஆலய தொலைபேசி இலக்கம் 2 13 92 73 4.
1: ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி துர்கா தேவி.
2: நேரம் சரியாக 8:19, ஐக்கியராட்சியத்தில் 7:19. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேர நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம். வணக்கம் ராஜா. யுவசரி குணராஜா கிடைக்கிறேன்.
2: நல்லமா இருக்கிறீங்களா?
3: அதிகாரம் சான்றாண்மை. கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு, தம் கடமையை உணர்ந்து சான்றாண்மையை மேற்கொண்டு ஒழுகுபவர்க்கு நல்லவனாகிய குணங்கள் நல்லனவாகிய குணங்கள் யாவும் இயல்பாகவே அமைந்திருக்கும் என்று கூறுவர் பெரியோர். குணநலம் சார்ந்தோர் நலனே பிறநலம் என் நலத்து உள்ளது உம் அன்று சார்ந்தோர் நலமாவது குணம்.

ஜோசூரியம்மா அவனுடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது என்று எண்ணிக்கின்றேன். மீண்டும் நீங்கள் முயற்சி எல்லாம் இரண்டு தொலைபேசி அழைப்புகளிலும் நீங்கள் வரலாம் என்பவர்களே, நிறம் பொன்னானது நிகழ்ச்சியில் கலகலப்பாக கலந்து கொண்டு சிறப்பியுங்கள்.

0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 17 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
1: நேரம் சரியாக 8:22. ஐக்கிய ராஜ்யத்தில் 7:22. இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புரவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் குணநாகி, நலமா இருக்கிறீங்களா?
2: இருக்கிறேன்.
1: நீங்க இணைப்பி
2: எனக்கு இப்பதான் கிடைச்சது.
1: சும்மா கிடக்குது அழைப்பு.
2: ஏன் அப்ப லைன் எங்களுக்கு வராம கிடந்தது? டிரைவ் பண்ணி கொண்டான்னு இருக்கிறோம்.
1: என்னன்னு தெரியல. சரி,
2: எல்லோருக்கும் கால வணக்கங்கள் கூறி எல்லா உயிர்களும் இன்பிட்டு வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு உண்மையான ஆனந்தம் இது. ஒருவன் எப்போதும் கோவிந்தனிடம் புலம்பிக் கொண்டு இருந்தான். கண்ணன் கனவில் தோன்றி உன் பிரச்சனைகளை மூட்டையாக கட்டிக்கொண்டு என் கோவிலுக்கு வா என்ற அவனும் சென்றான். அங்கு அவன் நண்பர்கள் சொந்தங்கள் அனைவரும் ஒரு மூட்டையை கொண்டு வந்திருந்தனர். கோவிந்தன் அனைவரும் அவரவர் தூக்கி கிட்டு வந்த மூட்டையை மாற்றி கொள்ளலாம் என்ற ஆனால் யாரும் அதை செய்யவில்லை. அப்போது அவன் யோசித்தான், என் கஷ்டங்கள் எனக்கு தெரியும், மற்றவரின் கஷ்டங்கள் என்னவோ யாருக்கு தெரியும். மேலும் நான் மட்டுமே கஷ்டப்படுகிறேன், மற்றவர்கள் சந்தோஷமா இருக்கிறார்கள் என்று நினைத்தேன். ஆனால் இப்போது உண்மையை உணர்கிறேன் என்று யோசித்தார். அப்போது சந்தோஷம் உலக விஷயங்களில் இல்லை என்று உணர வேண்டும். கோவிந்தனிடத்தில் இருக்கிறது. ஏனென்றால் உலக விஷயங்களில் எது கிடைத்தாலும் கிடைக்கும் வரை சந்தோஷம், கிடைத்தவின் அந்த சந்தோஷம் இருக்காது. ஆனால் கோவிந்தனிடத்தில் இருப்பதோ அளவற்ற ஆனந்தம், அளக்க முடியாதது. அதனால் அது சலிக்காத ஆனந்தம், எப்போதும் நீடித்து கொண்டிருக்கும். நாம் தேடும் சந்தோஷம் அழியும் உடலை திருப்திப்படுத்தும் சந்தோஷம். அதுவும் மறைந்து போகும், அழியா ஆன்மாவை திருப்திப்படுத்தும். ஆனந்தம் எப்போதும் அழியாத ஒன்று, அதுவே ஆனந்தமயமான கோவிந்தன். பணம், உடல் பிரச்சனை, காலில்லை, கையில்லை, கண்ணில்லை, இதெல்லாம் கோவிந்தனை அடைய ஒரு தடையே இல்லை. இறைவன் பெயரை உச்சரிக்கும் நாக்கு இல்லையா, அதுவும் கவலை இல்லை. ஆனால் மனமில்லாமல் யாருக்கும் யாரும் இருக்க முடியாது. கண்ணன் அதைத்தான் கேட்கிறான். பல ஜென்மங்களாக மனதை உறவுகளுக்கும் பொருளுக்கும் கொடுத்திருக்கிறோம், அதை கண்ணனிடம் கொடுங்கள், அவ்வளவுதான். நீங்கள் அடையும் ஆனந்தத்திற்கு அளவே இல்லாமல் போகும். அதன் பின் வெளியே நடக்கும் எந்த விஷயங்களும் உங்களை பாதிக்காது என்று கூறி அன்பாக விடப்படுகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள். அவர்களை தொடர்ந்து பைபரோடாக திருமதி ஜானடேசன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம் திருமதி ஜானடேசன்.
3: இனிய காலை வணக்கம் ராஜா.
1: நலமா இருக்கிறீங்களா?
3: நான் நலமா இருக்கிறேன். நீங்களும் எல்லோரும் நலமா இருக்கிறவனை பிரார்த்தித்துக் கொண்டு கலையுறவுகள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளையும் கூறிக்கொண்டு இன்றைய நாள் எல்லோருக்கும் சிறப்பான நாள் அமையாத இறைவனிடம் வேண்டிக் கொண்டு இன்று பாஸ்கா காலத்தின் ஏழாம் வாரத்தின் மூன்றாம் நாள் புதன்கிழமை கிறிஸ்தவன் அச்சிந்தனை நாம் ஏன் செபிக்க வேண்டும்? இறைவனை வழிபடுவதற்காக நாங்கள் செபிக்கின்றோம். நமது செபத்தின் வழியாக கடவுளுக்கு அன்பையும் நம்பிக்கையும் வெளிப்படுத்துகின்றோம். இதுவே புகழ்ச்சி செபம் எனப்படும். அன்னமரியா ஆண்டவரை புகழ்ந்து போற்றினார். சக்கரியா தனது பாடலின் கடவுளை துதிக்கின்றார். கடவுளின் அன்புக்கு நன்றி செலுத்த செபிக்க வேண்டும். கடவுளை போற்றி புகழ அந்நீராகிய உண்மை தவிர வேறு எவரும் திரும்பி வரக்காணோமே என்பதை வழியாக இதை நாம் உணர்கின்றோம். நமது பாவங்களுக்கு மன்னிப்பும் தண்டனையிலும் இருந்து விடுதலை பெறவும் நாம் செவிக்க வேண்டும். இயேசுவே நீர் ஆட்சி உரிமை வரும்போது பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் என்று ஜெபிக்க வேண்டும். நமக்கும் பிறருக்கும் கடவுளின் ஆசீர் வேண்டி ஜெபிக்க வேண்டும். இதுவே விண்ணப்ப செவம் எனப்படும். நமக்கு தேவையானதை நாம் கடவுளை மன்றாடி கேட்க வேண்டும் என்று விரும்புகின்றார் இயேசு ஆண்டவர். இஸ்மனி தோட்டத்திலும் சிலுவையிலும் செவித்தார். மக்கள் கடவுளிடம் உருக்கமாக செவித்தார்கள். ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கேட்டு மன்றாடும் வருவர். சிவத்தில் கடவுளோடு உரையாடுகின்றோம் என்பதில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். பராக்களை தவிர்க்க வேண்டும். இதற்காக நன்மையை நன்றாக நம்மையே நன்றாக தயாரிக்க வேண்டும். இறைவனுக்கு ஏற்புடைய சுபம் என்பதை அவரது திருவுளத்தை நிறைவேற்ற ஆற்றலையும் வல்லமையும் கேட்பதாகும். நீங்கள் என் பெயரால் என் தந்தையிடம் கேட்பது எல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என்கிறார். சுபத்தில் நமது ஒற்றுமை இல்லாமே உணர்ந்து கடவுளின் மீது அளவற்ற நம்பிக்கை வைக்க வேண்டும். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை உடுருவி செல்லும். நாம் எல்லாவற்றில் நம்மை படைத்தவரை சார்ந்திருக்கின்றோம். அவர் மறுக்கும் எதுவும் நமக்கு கிடைக்காது. என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. சுபத்தில் அவரின் ஆதிகளுக்காக மன்றாட வேண்டும். அவர்தான் நம்மை தினத்தில் நம்பிக்கை வைத்துக் கொள்ள கேட்க வேண்டும். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், எவராலும் இந்த மலையை பார்த்து பெய்து கடலில் விழு என தன் உள்ளத்தில் ஐயம் எதுவன்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும். எனவே இடைவிடாது செவிக்க வேண்டும். நம் சுபங்கள் கேட்கப்படாவிட்டால் தொடர்ந்து செவிக்க வேண்டும். மனம் தளராமல் எப்போதும் இடைவனுடன் மன்றாட வேண்டும். இவ்வாறு நாம் வாழ்ந்து நாளாந்து வாழ்க்கையை அடிப்படை வாழ்க்கையில் ஈடுபடுத்தி இறைவனுக்கும் விமக்கும் உள்ள உறவை கடைபிடிக்க வேண்டும் என வேதாம ஆதாரத்துடன் கத்தோலிக்க திருதவையின் மறைக்கல்வியும் நமக்கு மேற்கோள் காட்டி நினைவுபடுத்துகிறது. எனவே நாமும் தினமும் சொவிப்போம், அருடன் அருளை வாங்கி வாழ்வோம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
3: நன்றி.
1: நேரம் சரியாக 8:28, ஐக்கியராஜ்யத்தில் 7:28. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம்.
4: சதமானம் பவதி சதாயோ புருஷஸ்ததே.
5: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01:42:05:45. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
1: இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேர நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வானிலையில் தொடர்ந்து வருகின்றது இன்றைய நாள். உங்களுக்கு எப்படி 12 ராசிகளுக்கான பலாபலன்களோடு தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். இன்று 21 மே மாதம் வியாழக்கிழமைக்கு உரியது.
6: மேஷராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பணம், குடும்பம், அதே சமயத்தில் முன்னேற்றம், ஏற்றம், இறக்கம், லைஃப்பில் வந்து ஜெயிக்கணும், வெளிநாடு, வெளியூர், தூர பிரயாணம் போகணும், பல்வேறு விதமான சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். கடல், அதே மாதிரி நதி, ஆற்றங்கரை, குளக்கரை, வீட்டுக்கு பக்கத்தில் தண்ணி, தண்ணி குட்டை, இந்த மாதிரி பக்கத்தில் இருக்குது சார் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? நீங்கள் நட்சத்திரம் சார்ந்திருக்குங்காட்டி அந்த மாதிரி நான் சொல்கிறேன். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய விரிசல்கள் 3வது மனுஷாவை வச்சு உட்காந்து வச்சு பேச வைக்கக்கூடாது. குடும்ப ஒற்றுமைக்கு நீங்களே இருந்து பேசுறது தான் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிரயாணத்தை பற்றிய நிறைய யோசனைகள் மனசில் வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நல்ல நாள், உங்களுக்கு சாதகமான நாள், நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருக்குது. அதே மாதிரி மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், பண விவகாரங்களில் ரொம்ப கவனம் என்பது தேவை. ஒருத்தர் கொடுக்கல் வாங்கல் என்பது ரொம்ப கவனமாக இன்றைய தினத்தில் டீல் பண்ணிக்கணும். மேஷராசி அன்பர்களுக்கு வண்டி வாகனங்கள் மாற்றுறது, பழசை கொடுத்து புதுசு மாற்றுறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கடை வைக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டுருக்கிறவங்க, புதுசாக தொழில் பண்ணணும்னு எதிர்பார்த்துறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் வந்து உங்களுக்கு ஏற்படும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு, ரிஷபராசி நண்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும். இன்றைக்கி எப்படி இருக்கும் மனசு அப்படின்னு சொல்லும்போது, சில பேருக்கு காலையில் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அப்படி ரொம்ப பிரைட்டாக இருக்கும், ரொம்ப அப்படியே பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பூ மூடியாக இருக்கும், எதாவது பேசினா கூட எங்கள்கிட்ட கொஞ்சம் நிதானமாக விட அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு காலையிலேயே தெரிய வந்துடும். அப்போ இன்றைக்கி ரொம்ப பிரைட்டாக இருந்ததுன்னா யூ கேன் ப்ரொசீட் எனி திங். அதேமாதிரி ரொம்ப சரியில்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் தியானத்தை பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நம்ம ஐடியா சொல்லி ஐடியா சொல்லி சார் எல்லாரும் ஜெயிச்சுட்டாங்க, நான் மட்டும் இப்படி இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு கவலைப்படுறீங்களா? கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி வரக்கூடிய யோசனைகளை, சமயோஜித யோசனைகளை நீங்கள் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆனதை 3 days கழிச்சதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். டக்குன்னு நிறையா இந்த ஃப்ரீயாக ஐடியா கொடுக்கும்போது அதனால் பயன் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குறேன்ல, அதுதான் நம்மளுடைய வேர்த் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியுது, மற்றவங்களுக்கு தெரியறது கிடையாது. பிகாஸ் ஈஸியாக கிடச்சா எதுவுமே பெருசாக இருக்காது இல்லையா, அதுதான். அதனால் சரி வரட்டும், நேரம் வரும் இல்லையா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். டீச்சர்ஸாக இருந்துட்டுருக்கவங்க, பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸில் இருந்துட்டுருக்கிறவங்க, லாஜிஸ்டிக் சம்மந்தமான பெரிய மிகப்பெரிய பொறுப்பில் இருந்துட்டுருக்கிறவங்க, அதே போன்று பார்த்திங்கன்னா கை கால் தொண்டை சம்மந்தமான உபாதைகளில் கவனம் என்பது தேவை. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு அற்புதமான வழிபாடுங்க. மிதுனராசி நண்பர்களுக்கு, மிதுனராசியை பொறுத்தளவுக்கு இந்த தினத்தில் கொஞ்சம் விரயங்கள் இருக்கு. எப்பவுமே நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இன்னைக்கு விரயத்தை சுப விரயமாக பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்களில் நம்ம வந்து இந்த ஃபினான்ஷியலாக 10 நாள் சம்பாதிச்சு 1 நாள் விட்டுடுவோம், அது மாதிரி இருக்கக்கூடாது. ரொம்ப கவனமாக டீல் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த மாதத்தில் இந்த தினப்பலனில் இந்த மாதத்தில் யார்ட்டையும் பேசுகிறது பழகும்பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கணும். பிகாஸ் என்னென்னா நன்னா பேசுவான், நன்னா பழகுவான், பட் பின்னாடி ஒரு வேலையை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில விஷயங்களை சிரித்து சாதிச்சுன்னு அப்படியே நீங்கள் போயிடுவீங்க. இடத்துக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, சில இடத்துல இப்படி கோவப்பட்டதான் காரியம் நடக்கும், கோவப்பட்டு அந்த காரியத்தை சாதிச்சுன்னு வரீங்க. அது மாதிரி இடம் பொருள் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏதேனும் ஒரு டாப்பிக்கில் இன்றைக்கி ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, சண்டை வந்துச்சுன்னா அதை பெருசாக மீன் பண்ணாதீங்க, பெருசாக எடுத்துக்காதீங்க. ரொம்ப அன்பானவர்கள் பிரியமானவர்கள் ஏதாவது சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அது மட்டும் அப்பப்போ மன ரீதியாக கலக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் என்ன பொறுத்தளவுக்கு 70-30 சொல்லுவேன், 70% வீக்காகவும் 30% நல்லா இருக்கிறதாகவும் இருக்குது. அந்த 30%ல் நம்ம முயற்சி பண்ணோம்னா நல்ல பலன்கள் கூடி வரும். வெளிநாடு, வெளியூர், பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். ரெஸ்ட் எடுக்கணும், ரொம்ப நாளாக ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை சார் அப்படின்னு சொன்னால் இன்றைய தினம் சூப்பரான தினம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஒரு காரியத்தை பண்ணி பாருங்கள், நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு, கடகராசிக்கு இன்றைய தினத்தில் சாதகமான பலன்கள் இருக்கும். இந்த தினம் நினச்சதெல்லாம் நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப வயசானவங்க மட்டும் கவனமாக இருக்கணும். வியாபாரத்தில் அனுகூலியம், போகிறதுக்கு முன்னாடி காரியம் நடக்கிறது, நண்பர்கள் மூலமாக காரியத்தை நடக்கிறது, தாயாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மனசில் ஒரு பெரிய தெளிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்திருக்கு. சினிமா நட்சத்திரமாக இருந்திருக்கவங்களுக்கு புது வாய்ப்புகள் சார். இந்த அஷ்டமசனி போட்டு என்ன வாட்டி எடுக்கிறது இன்றைய தினத்தில் உங்களுக்கு கவலைப்பட வேண்டியதில்லை. நினச்ச காரியங்கள்லாம் உங்களுக்கு கை கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளை அழகாக ஹேண்டில் பண்ணி டீல் பண்ணுறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக நீர் சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கடல் சார்ந்த துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். கடகராசி நண்பர்களுக்கு வெளிநாடு வெளியூருக்கு கொண்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கை கூடி வரும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். சில கசப்பான அனுபவங்கள் ஒரு பெரிய பாடமாகவும் இன்றைய தினத்தில் உண்டு. ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஆஸ் பை மை அஸ்ட்ராலஜி. ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகத்தில் தசாபுத்தி அந்தரமும் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் 100% அது ஒர்க் ஆகும், இல்லைனா 20-30% உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு தொழில் ரீதியாக இருக்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பரவாயில்லையா இருந்துருக்கு. ஆனாலும் சில விரயங்கள் அப்படின்ட்டு இருக்கு. சில நேரங்களில் நம்ம வந்து இன்னைக்கு இப்போ வேண்டாம் அப்புறம் பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் பார்த்தீங்களா. அந்த சோம்பேறித்தனத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். யாராவது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இது இதுக்கு போய் வாங்கிட்டு சே ஐயோ அப்படின்னு சொல்கிறாங்க. சஜஷன் வந்து கரெக்டாக இல்லையான்னு அனலைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பிகாஸ் அவங்க சொல்கிறங்காட்டி மட்டும் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் குட் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கூட நிறையா இருந்துருக்கு. ஸோ இன்றைக்கி வரக்கூடிய எல்லா விஷயங்கள் கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெயின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தீர விசாரித்து ஒரு காரியத்தை ஈடுபடுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஈடுபடக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக வரத்துக்குனான வாய்ப்புகள் 50% இருக்குது. அதே மாதிரி சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா தொழில் ரீதியான மீட்டிங்கில் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். எதையும் கேன்சல் ஆச்சுன்னா கூட அது உங்களுக்கு பலம் வாய்ந்த நாளாக தான் இன்றைய தினத்தில் இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சிம்மராசி அன்பர்கள் இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா அம்பாள் துர்கை வழிபாடு ஒரு வெற்றி வழிபாடாக அமையும். கன்னிராசி நண்பர்களுக்கு அப்பாப்பா அப்பாப்பா நாலஞ்சு நாள் எனக்கு ஒரு நிம்மதியே இல்லை, ஏதாவது ஒன்று போட்டு இப்படி அப்படி இப்படி அப்படி அப்படி அப்படின்னு பலவிதமான யோசனைகள் மனசில் போட்டது. பட் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டுருக்கு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் தி பெஸ்ட் பரிகாரமாக உங்களுக்கு பிரயாணமாக உங்களுக்கு அமையுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். நாலஞ்சு நாளாக அந்த டென்ஷன்ஸ்லேருந்து இப்போ ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். சின்ன சின்ன இதில் வந்து கொஞ்சம் கோவப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. காரியத்தில் மட்டும் ஈடுபட்டு காரியத்தில் மட்டும் கண்ணாக இருந்துட்டிங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியது. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை யூஸ் பண்ணி உங்களால் எதேனும் எந்த அளவுக்கு உங்களால் சில விஷயத்தை சாதிக்க முடியுமோ சாதிச்சிருவோம். உங்கள் டயத்தை நீங்கள் அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் முந்தி நடந்திருக்கும், இப்போ நடக்காது. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அறிகுறியாக அதை எடுத்து சொல்லிக்கொள்கிறேன். இன்றைக்கி கிரகநிலை உங்களுக்கு பவர்ஃபுல்லாகவும் ப்ளஸ்ஸாகவும் இருக்குது. இதை பயன்படுத்திக் கொள்வது அற்புதமான பலன்களை கொடுக்கும். தந்தையருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. துலாராசி நண்பர்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். ஆனாலும் இந்த தினத்தில் கிரகநிலைகள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சில மன ரீதியான குழப்பத்தை கொடுத்துட்டுருக்கும். ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு குழப்பம் இருந்துட்டுருக்கும். எதுனா நம்ம சொல்ல போனால் நம்மளை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருந்துட்டுருக்கும். இல்லைனா அவங்க பேசுகிறது நமக்கு பிடிக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும். அப்படி இருக்கும்பொழுது நெகட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோண ஆரம்பிக்கும். அப்போ நல்லா இருந்தாலும் இந்த சந்திரனுடைய பலம் இல்லாதங்காட்டி நமக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் தோண ஆரம்பிக்கும். அப்போது சரியான யோசனைகளும் சரியான முடிவுகளும் எடுக்க முடியாததாக இருந்திருக்கும். அப்போ நான் என்ன சொல்லுவேன், இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இரவு நேர பிரயாணம் வேண்டாம், மற்றவர்களை பற்றி காசிப்ஸ் பேச வேண்டாம், உங்களை பற்றி யாராவது பேசுனது பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இன்றைக்கி பேசக்கூடிய விஷயங்களை சண்டைக்கு ஒரு இழுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும், அது பெருசாக இருக்க வேண்டாம். டென்ஷன் ஆனீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நீங்களே சமாதானமாகிறது நல்லது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றது, கொஞ்சம் தனிமையாக இருக்கிறது, மௌன விரதம் இருந்துட்டு இருக்கிறது, நிறைய புஸ்தகங்கள் படிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய சில விஷயங்களை பெருசாக அது பூம் பண்ண வேண்டாம். அதை மட்டும் கொஞ்சம் அப்படியே நிதானமாக செயல்பட்டீங்கன்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். துலா ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் ஃபோனில் பேசும்போது கவனம் என்பது தேவை. மற்றவர்களை குற்றம் குறை, மற்றவர்களை பற்றி எதையும் சொல்லும்பொழுது அதில் பெருசாக மற்றவர்கள் உங்ககிட்ட சொன்னாங்கன்னா அது பெருசாக எடுத்துக்க வேண்டாம். நீங்களும் மற்றவர்களை பற்றி பேச வேண்டாம். இதை மட்டும் இன்றைய தினத்தில் கரெக்டாக இந்த ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வ ஆஞ்சநேயர் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. விருச்சிகராசி நண்பர்களுக்கு விருச்சிகராசிக்கு இன்றைக்கி நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். திருமண காரியம் கை கூடி வரும். இரண்டாவது குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் கூடி வரும். பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்துருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக இருக்கும். அரியர்ஸ் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக படிக்கக்கூடிய படித்து ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. முயற்சி மட்டும்தான் நமக்கு தேவை. ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். தெய்வீக வழிபாடு வெற்றி வழிபாடாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோ இல்லை மற்றவங்களுக்காகவோ அவங்க கூட சேர்ந்து பிரயாணம் பண்ணுவீங்க. இப்போ எதுக்கு நான் இவங்க கூட வரேன் அப்படின்னு சில நேரங்களில் யோசிக்கினாலும் இருந்தாலும் சரி அவங்க கூப்பிட்டாங்க போயிருந்துருக்கோம் அப்படின்னு மற்றவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இந்த தினத்தில் இருந்துட்டுருக்கு. சில பேர் ரொம்ப வருத்தமாக இருக்கும்போது என்னாச்சு ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துட்டு இருக்கும். சே பரவாயில்ல, நமக்காக பேசுகிறாங்களே, ரெண்டு பேராவது பேசுகிறாங்களேன்னு ஒரு சந்தோஷம் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அதே சமயத்தில் ஜூஸ் கடை வச்சுருக்கோம், பழக்கடை வச்சுருக்கோம், விவசாயம் பார்த்துட்டுருக்கவங்க, அரிசி கடை வச்சுருக்கிறவங்க, பூமியில் விளையக்கூடிய பொருட்கள் விற்பனை பண்ணிட்டு இருக்கவங்க, மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு துணி கார்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமான குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான தினம். அதே சமயத்தில் கணக்கு அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கைகூடி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு வெற்றிகராசி என்பவர்களுக்கு. வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய தினத்தில் சில விஷயங்களில் ரொம்ப தெள்ளத்தெளிவாக, சில விஷயங்களில் மூடாஃபாக இருந்துட்டுருப்பாங்க. பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு பிரயாணம் பண்ணுறது, இரவு நேரம் பிரயாணம் பண்ணுறதே தவிர்த்துக்கிறது நல்லது. அதே சமயத்தில் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நம்ம சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி பத்து பேர்ட்ட சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அப்படியே பழகிடும். அவங்களுக்கு அது என்னடா அது எப்போ பார்த்தாலும் புலம்பின்ண்டே இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பி பாசிட்டிவ், மற்றவங்ககிட்ட நம்மளுடைய துக்கத்தை சொல்லி அவங்ககிட்ட அனுதாபங்கள் எதிர்பார்க்குறதை தவிர்த்து கொள்வது நல்லது. மே அவங்களே ஒரு வேளை உங்ககிட்ட உட்காந்து சில விஷயங்களை கவலைப்படாது அப்படின்னு சொன்னாங்கன்னா எஸ் யூ கேன் அக்செப்ட் தட். அதர்வைஸ் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளையும் இல்லை மற்றவங்களுடைய பிரச்சனைகளையும் சுட்டி காட்டுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் சில முக்கிய செயல்களெலாம் உங்களுக்கு பண பலத்தையும் அதே மாதிரி திடீர் பண வரவுகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு மன ரீதியான கவலைகள் படுவதையும் உடல் ரீதியான சில உபாதைகள் இருக்கும்போது அதில் கவனம் செலுத்துறது நல்லா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு அற்புதமான பலன்களை கொடுக்கும். வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய வேலையை கெட்டியாக பிடிச்சிக்கிறதும் இருக்கக்கூடிய வேலைகளில் சில குழப்பங்கள் ஏற்படாமல் செயல்படுத்துறதும் நல்ல பலன்களை கொடுக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களுக்கு சாதகமாக சில விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். குழந்தைகள் அவங்களுடைய ஆரோக்கியம், அதே சமயத்தில் கணவர் கணவன் மனைவி இந்த மாதிரி அவங்களோட ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். இந்த கிளைமேட் சேஞ்சிங் அப்போ சில மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னமோ சளி பிடிச்சிருச்சு, காய்ச்சல் வச்சிருச்சு, முடியலை, அப்பப்போ தலைவலிக்கிறது, ஒத்தத்தலை வலிக்கிறது, நீதி சம்மந்தமான பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்ல மட்டும் கவனமாக இருந்தால் போதும் மகராசி நண்பர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருந்துருக்கும். ரொம்ப நாளாக இருந்த மனக்கவலைகள்லாம் தீரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் வந்து இருந்துருக்கு. யாராவது நான் டெய்லி அழுதுகிட்டே தான் சார் இருக்கேன், டெய்லி கவலைப்பட்டுட்டே தான் இருக்கேன், என்ன இது லைஃப் அப்படின்னு சொன்னவங்க கூட இன்னொருத்தருடைய ஆதரவும் அன்பும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாள். பிராணிகள் மூலமாக அது எதான காமிச்சதுன்னா அப்படியே சந்தோஷப்படக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி தாய்க்கு குழந்தைகளும் அதே மாதிரி தந்தைக்கு குழந்தைகளும் ஒரு பெரிய பெரிய விஷயமாக மனசில் போடுவோம். என் குழந்தை இருக்குங்காட்டி தான் இன்றைக்கி பாரு இவ்வளோ அக்கா. சில குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அம்மா அழுதுட்டு இருக்கும்போது கண்ணை அப்படி தொடச்சிடும், அப்பா அவங்க அம்மாவுக்கு அப்படியே பெரிய தெம்பாக இருக்கும், அப்பா அழுதுன்னு இருக்கும்போது அப்படி தலையில் கை வைக்கும், பெரிய தெம்பாக இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி சில அனுபவபூர்வமான விஷயம், வெளியில் சொல்ல முடியாத ஒரு பெரிய அனுபவங்கள்லாம் இன்றைய தினத்தில் ஏற்படக்கூடிய மகர ராசி நண்பர்களுக்கு இருக்குது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடுங்க, உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்க அற்புதமான வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. ஏதேனும் நீங்கள் கடன் அதாவது வீட்டுக்காக லோன் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல பலன்கள், வண்டி வாகனம் இதை கொடுத்துட்டு வேறு வாங்கணும்னு நினச்சினவங்களும் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும். வேலையாட்கள் மாற்றம், வேலையாட்கள் புதுசாக இருக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கடை வச்சுருக்கிறவங்க அதே சமயத்தில் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் வச்சுருக்கிறவங்க, கல்யாண மண்டபம் வச்சுருக்கிறவங்களுக்கு அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா டெய்லி இந்த இந்த வேலைக்கு போனதான் சார் எனக்கு சம்பளம், வீட்லேயே அப்போ தான் சாப்பாடு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட இன்றைக்கி வருமானங்கள் கூடி வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சார் கடன் அடைக்கிறதுக்கே சரியாக இருந்துருக்கு. ஃபஸ்ட் ஒரு விஷயம் பாருங்கள், கடனுக்காக கடன் சேர்றதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது, பாயிண்ட் நம்பர் ஒன். ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி அடைஞ்சுதா ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல, இதுக்குண்டான வருமானத்தை இறைவன் கொடுக்குறாருன்னு ஒரு பெரிய ஒரு ஆனந்தத்தை பட்டுக்கொள்ளுங்கள். இன்றைய தினத்தில் நிச்சயமாக உங்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்க குரு வழிபாடு, விசேஷமான வழிபாடு ஸ்ரீராமர் வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு, மீனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் வந்து இருந்துட்டு இருக்கும். என்னப்பா அது நமக்கு ஒரு வேலையும் இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா முந்தி இருந்தது இப்போ வேலை கம்மியாக இருக்குல்ல அப்படின்னு பல யோசனைகள் இருக்கும். ஏழரை சனியிலே எது இருக்கிறதோ அதை வைத்து சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும். பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கிறது, ஒரு ஒரு கெட்டுகெதரில் கலந்துக்கிறது, இது போன்ற காரியங்கள்லாம் இன்றைய தினத்தில் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் வந்து இருந்துகிட்ருக்கு. எதனா ஃபங்க்ஷனில் போகிறது, இல்லை சினிமாவுக்கு போகிறது, இல்லைனா பார்க்கு போகிறது, இல்லைன்னா ஒரு புதுசாக நம்ம ஊருக்கு வந்திருக்கு, புதுசாக ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்னு போய் பார்க்குறது, சொந்த பந்தங்களை சந்திக்கிறது, அவங்களுக்கு எதனா முடியல, ஏதேனும் பிரச்சனைகள், ஏதேனும் வீட்டில் எதேனும் இருந்ததுன்னா அவங்கள போய் சந்திக்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் மீனராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசி நண்பர்களுக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்குது. மன ரீதியான கவலைகளை மட்டும் எடுத்துக்காதீங்க, அதை தூக்கி அப்படியே பின்ல போட்டுருங்க. மனதை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுட்டீங்கன்னா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள். பிளேயராக இருந்துருக்கவங்க, அதே சமயத்தில் ஸ்போர்ட்ஸில் இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறைவில்லை, ஸ்கந்தனுண்டு கவலை இல்லை. வேல் வழிபாடு வெற்றி வழிபாடு.
1: அன்பு உறவுகள், 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேசையா அவர்கள். அவர்களுக்கும் எமது நன்றிகள். தொடர்ந்து

0: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம்.
1: பிறந்த
0: இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கு டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்
1: கொள்கிறது.
0: இந்த வேளையில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: வணக்கம்
0: திருமதி பத்மராணி, நலமா இருக்கீங்களா பத்மராணி?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்களும் என்று நலமா இருக்க இறைவனர்களை வேண்டிக் கொண்டு இன்று விக்கி சாந்தியின் அன்புக்கான விக்கி மற்றும் ரஜினி என்ற மகன் அபிஷன் ராயரட்னம் பாமா தம்பதியின் செல்வப்புதல்வன் ராஜுலன் மூன்று சிங்கங்களும் இன்று தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். அவர்கள் என்றென்றும் சகல வளங்களும் பெற்று சௌபாக்கியமாக நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ வாழ்த்துகின்றாயா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி விக்கி. சாந்தி விக்கி, எங்கள் ஜெர்மனியில் வசிக்கும் விக்கி. அவரும் இன்று பிறந்த நாளை கொண்டார். அபிஷன் ரஜினி ஆண்டன் தம்பதிகளுடைய செல்வ புதல்வன் அபிஷன் என்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். ராஜுலன் வந்து ராசுரட்னம் பாமா தம்பதிகளின். இந்த மூன்று மலர்களும் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி மகிழ்கின்றது டிஆர்டி தமிழொலி குடும்பம். இந்த வேளையில் வந்திருக்கும் அடுத்த அன்புரவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
3: நாங்கள்
0: பேர்கள் பதிவு செய்யுங்கள்.
3: நீங்க
0: ரகசியமா சொல்லிங்களா?
3: இல்ல இல்ல, நீங்க கேட்டீங்களா
0: சொல்லிட்டீங்களா?
3: இல்ல, வழி இல்ல,
0: வெளியே சொன்னீங்களா?
3: பிறந்தநாளைக்கானும் அண்டன் ரஜினி தம்பதிகளின் செல்வப்புதல்வன் அபிஷனுக்கும் மற்றும் ஜெர்மனியில் இருக்கும் விக்கி சுக்கர் வள விக்கி மற்றும் ராஜரட்னம் பாமா தம்பதிகளின் மகன் ராயுல மூவருக்கும் எங்கள் குடும்ப சார்பான இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எல்லோரும் நலமாக சந்தோஷமாக வாழ வாழ்த்தி விடப்பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மங்கள் இதில் நடந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து பைபரோடாக அணிந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
4: வணக்கம் ரஜினி. நாகேந்திரன்.
0: ரஜினி நாகேந்திரன் அவர்கள், என்ன மாதிரி ரஜினி, நலமா இருக்கீங்களா?
4: நாங்கள் நலமாக இருக்கோம், நீங்களும் அனைவரும் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு விக்கி ராஜுலன் அபிச மூவருக்கும் மங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்து விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அவர்கள் மூவரையும் விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்த வந்தவையில் உங்களுக்கு நன்றிகள். அவர் ரஜினி நாகேந்திரம் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
5: வணக்கம் ராஜா. புங்கையூர் ராஜா.
0: புங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
5: அவர்களுக்கு சகலாசனம் பெற்று சகல செல்வம் பெற்று மனைவி உள்ளோட உற்றவர்கள் கலந்து ரெண்டும் சிறஞ்சியா நோய் நொடி இன்றி பாய்ச்சி பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க்க வாழ்க்கவினை எனது குடும்பத்தை வாழ்த்திக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை போடுவோம் அபிஷன் செல்வத்துக்கும் ராகுலன் செல்வத்திற்கும் சகல ஐசுவரம் பெற்று நாட்டுக்கும் வீட்டுக்கும் தந்தை தாய்க்கும் நல்ல புள்ளியாக கல்வியிலும் சிறந்து விளங்கி பல பட்டங்கள் பெற்று நோய் நொடியின்றி முருகத்தோட பாதித்து பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என எங்களது குடும்பத்தால் வாழ்த்திக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மங்கள் இதில் நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் பாமா, நலமா இருக்கீங்களா?
6: விக்கிக்கும் அபிஷனுக்கும் எனது அன்பு மகனுக்கும் அன்பான பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.
7: மூவரும் நலமாக வாழவோனும் என்று அன்பு மகன் தனது அன்பு மனைவியோடும் அன்பு குழந்தையோடும் என்றும் சந்தோஷமாக வாழவோனும் என்று வாழ்த்தி விடப்படுகிறேன்.
0: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களின் மூவரையும் விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்த வந்தவையில் உங்களுக்கு நன்றிகள். அவர் சகோதரி பாமா ராஜரட்னம் அவர்கள். அவர்களை தொடர்ந்து ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். வணக்கம் ராஜினி.
8: வணக்கம் ராஜா,
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
8: நன்றி, அப்படியே சுகமா இருங்கோன்னு சொல்லி கொண்டு இந்த பிறந்த நாளைக்கான விக்கி அவர்களுக்கும் அபிஷன் அண்டன் ராகுலன் ராஜரட்னம் மூவருக்கும் எங்க குடும்பத்தின் சார்பில் பல்ல ஆண்டு காலம் வாழ்க வாழ்கன்னு பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுவோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
9: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணநாயகி, நலமா இருக்கீங்களா?
9: ஓம் ஓம் ஓம், நலம்.
0: நன்றி.
9: எந்த பிறந்த நாளை கொண்டாடும் விக்கி விக்கியும் அபிசன் ராகுலன் ராஜரத்னம் மூவருக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் மூவரும் உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு
10: அவர்களையும் அபிஷன் அவர்களையும் ராஜுலன் அவர்களை மூவரும் தல சௌபாக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்லங்கள் அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
9: கொண்டாடும் அபிஷன்
0: நன்றி, வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லபடியா நல்ல நாளாயிரு அமையற்றும். நன்றி,
9: சொல்லுவேன்.
0: நன்றி, வாழ்த்துக்கள் எல்லாருக்குமாக. வாழ்த்து கூறிய அத்தனை அன்பவர்களும் அந்த இந்த நேரத்தில் ஜியா நடேசன் அவர்கள் அழைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஜியா நடேசன் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
11: வணக்கம் ராஜா.
0: வாழ்த்துங்கள்
11: ஜியா நடேசன். இந்த பிறந்த நாளை கொண்டாடும் விக்கி அவர்களுக்கும் அபிஷன் ராகுலன் அவர்களுக்கும் எனது நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கொண்டு அவர்கள் வருங்காலம் சிறப்பாக அமையும் சுகவலத்துடன் இருக்கும் ரியாசுடன்
0: நன்றி, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி. அவர்கள் உங்கள் மூவருக்காக நாங்கள் இந்த பாடலையும் அன்பாக

0: ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ஜெர்மனியில் வசிக்கும் விக்கி அவர்கள், ஆண்டன் ஆபிஷன், ராஜரத்னம் ராயுலன், இந்த மூன்று அன்புறவர்களும் இன்று போல என்றும் சிரஞ்சீவியாக எல்லா செல்வங்களும் பெற்ற பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி மகிழ்கின்றோம். தொடர்ந்து வானிலையில் மலர்கின்றது முதன்மை செய்திகள்.
1: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக வடமை போல் இன்றும் தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உடத்தினர், சாசல் காசலா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உடனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை மற்றும் பொறுப்பு கூறல் விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் உறுதியான நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் வலியுறுத்தியிருக்கிறார். இன்று பாராளுமன்றத்தில் நடைபெற்ற அமர்விலே சாணக்கியன் இதனை தெரிவித்தார். மலைய மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பில் அவசர விவாதம் ஒன்றை இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் நடத்துவதற்கு எதிர்கட்சியின் பிரதம குரடா முன்வைத்த யோசனைக்கு அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளது. கொழும்பு தேசிய கலா பவனில் பாதுகாக்கப்பட்டிருந்த 42 புராதன சின்னங்கள் காணாமல் போயுள்ளதாக புத்த சாசன மத விவகாரங்கள் மற்றும் கலை கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் சுனில் செனவி இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவங்களின் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, பசில் ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோர் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு சென்று பிள்ளையானை சந்தித்துள்ளார்கள். கொத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதியாகி ஒரு வாரத்துக்குள் பிள்ளையானை வெளியில் எடுப்பதாக அங்கு கூறப்பட்டுள்ளது. அதன்படியே கொத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதியாகி ஒரு வாரத்துக்குள் அவர் வெளியில் வந்துள்ளார். இதற்கான சட்டத்தரணிகளின் ஒருங்கிணைப்பு பணிகளை சுரேஷ் அலியே மேற்கொண்டுள்ளார். இவ்வாறு மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீப் பியரிஸ் கொழும்பு கோட்டை நீதவான் பசந்த அமரசேன முன்னிலையில் நேற்று தெரிவித்திருந்தார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் குறித்து விசாரணை நடத்துவதற்காக குற்றப்படைவு திணைக்களத்தினர் பிரான்ஸ் வரை பயணித்ததாக கூறப்படும் விடயம் இயல்பாகவே அரசாங்கத்தின் முன்னுரிமைகள் குறித்த பல கேள்விகளை எழுப்புகிறது. பிள்ளையானை நான் சந்தித்ததை உறுதிப்படுத்துவதற்காக மட்டுமே அதிகாரிகள் அவ்வளவு தூரம் பயணித்திருக்கிறார்கள் என்றால் அது நிச்சயமாக பொதுப்பணத்தை வீணடிக்கும் ஒரு செயலாகும். சிறையில் இருந்த பிள்ளையானை நான் சந்தித்தது ஒன்றும் ரகசியமான விடயம் அல்ல. அரசியல் நாடகத்தை தவிர்த்த முறையான விசாரணைகள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுன தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச நேற்று குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கு மக்கள் எந்தவித இடையூறும் இன்றி தமது உறவுகளுக்காக நினைவஞ்சலிகளை மேற்கொண்டார்கள். அதற்காக அந்த மக்கள் அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிக்கிறார்கள். அத்துடன் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் நீதியை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக யாழ் மாவட்ட தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்திருக்கிறார். நாடு எதிர்கொண்டுள்ள தற்காலிக டாலர் நெருக்கடியை சமாளித்து நாட்டிலிருந்து வெளியேறும் டாலர்களின் அளவை கட்டுப்படுத்துவதற்காக இறக்குமதி செலவுகளை குறைத்துக் கொள்ள அனைவரும் தனிநபர்களாக பங்களிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி ஆண்டகுமார் திசநாயக்கா நாட்டு மக்களிடம் அவசர வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். வேதன முரண்பாடு உள்ளிட்ட இரண்டு முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியலாளர்கள் சங்கம் இன்று முதல் கால வரையறையற்ற தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். மலேக வாழ் மக்களுக்கு நில உரிமை கோரி ஜனாதிபதி செயலகத்துக்கும் கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகத்துக்கும் கடிதம் வழங்குவதற்காக தலவாக்குலை நகரத்திலிருந்து 140 கிலோமீட்டர் கொண்ட கொழும்புக்கு நேற்று காலை நடைப்பயணத்தை ஆரம்பித்த 7 வயது பாடசாலை மாணவனை ஹட்டன் போலீசாரால் அவர் தடுத்து நிறுத்தப்பட்டதாக கட்டன் பிரதேச போலீஸ் கண்காணிப்பாளர் பிரதீப் வீரசேகர தெரிவித்திருக்கிறார். வவுனியா பல்கலைக்கழகம் முன்பாக வனவள திணைக்களகத்தின் ஆதரவுடன் பெருமளவான காடுகள் அளிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் சத்தியலிங்கம் நேற்று பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார். அரசு ஓய்வூதிய கொடுப்பனவு மறுசீரமைப்பு திட்டத்தின் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகள் எதிர்வரும் ஜூலை மாதத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி

பால்மாவின் விலை நேற்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தூண்டிவிடும் குழுக்களை பயன்படுத்தி நாட்டை மீண்டும் அராஜக நிலை கேட்டு செல்ல அரசாங்கம் முயல்வதாகவும் அதன் மூலம் நழுவி போகும் அதிகாரத்தை தக்கவைக்க நினைப்பது நியாயமற்றது என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இந்திக்க அனுருத்த தெரிவித்திருக்கிறார். 30 ஆண்டு கால கொடூர பயங்கரவாத யுத்தத்தின் சாபத்திலிருந்து நாட்டை மீட்டெடுத்த நமது கௌரவத்துக்கு பாத்திரமான முப்படை வீரர்களுக்கு எனது நன்றி கலந்த மரியாதையை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டின் பாதுகாப்பு, ஒருமைப்பாடு, இறையாண்மை மற்றும் ஆழ்புல ஒருமைப்பாட்டுக்காக தமது உயிர்களை தியாகம் செய்து, உடல் பாகங்களை தியாகம் செய்து, ரத்தம் சிந்தி நாட்டுக்காக நிறைவேற்றிய கடமைகளை நாம் மதிக்கிறோம். இதற்காக எமது மரியாதையை செலுத்துவதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டிருக்கிறார். போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த அரசியல் பாதுகாப்பு தற்போது முற்றாக ஒழிக்கப்பட்டிருப்பதோடு போதைப்பொருளுக்கு எதிரான விசாரணைகளின் போது எந்த ஒரு அதிகாரிக்கும் எந்தவித அழுத்தங்களும் பிரயோகிக்கப்பட மாட்டாது என்றும் தொடர்புடைய அனைத்து நிறுவனங்களும் தத்தமது எல்லைகளுக்குள் நின்று தமக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள பணிகளை சரியாக நிறைவேற்றும் என்று தாம் நம்புவதாக ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். எதிர்வரும் ஜனவரி மாதத்தில் அரச ஊழியர்களின் சம்பள உயர்வு மேற்கொள்ளப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். உடனடி பண பரிமாற்ற முறைகளை பயன்படுத்தி போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படும் தம்பதியினரின் சொத்துக்களை முடக்குவதற்கு சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. ஐஸ் போதைப்பொருளுடன் கைதான முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தரிடம் கல்முனை தலைமையக போலீசார் தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட சித்த மருத்துவத்துறை விரிவுரையாளர் தயாலினி திலீபன் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார்கள். யாழ்ப்பாணம் நாவாந்துறையைச் சேர்ந்த இளம் குடும்ப பெண் ஒருவர் நேற்று தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்துக் கொண்டார். மஸ்கெலியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரவுன்சிக் தோட்டத்தின் ராணி பிரிவில் பலாக்காய் பறிப்பதற்காக மரத்தில் ஏறிய முதியவர் ஒருவர் கால் விழுக்கி கிணற்றுக்குள் விழுந்து உயிரிழந்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் மொத்தம் 128 காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளதாக வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. வனவாசல தொடர்ந்து விபத்தின் காரணமாக தொடர்ந்து மார்க்க கட்டமைப்புக்கு சுமார் 17 லட்சம் ரூபாய் சேதம் ஏற்பட்டதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. சர்வதேச தேயிலை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நிலையான தேயிலை செய்கையின் ஊடாக மக்களை வலுப்படுத்துவோம் என்ற தொனிப்பொருளில் இந்த முறை சர்வதேச தேயிலை தினம் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஈரான் போர் காரணமாக ஏற்பட்டுள்ள எரிபொருள் விலை உயர்வு மற்றும் தேயிலை ஏற்றுமதி வீழ்ச்சி ஆகியவற்றால் இலங்கையின் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பெரும் பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு கங்கராமா விகாரையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட புத்தரஸ்மி விசாக் வலயம் தொடர்பான இறுதிக்கட்ட கலந்துரையாடல் நேற்று அலரி மாளிகையில் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபு தந்திரி தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. இந்திய செய்திகளில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு நாளையொட்டி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினருமான ராகுல்காந்தி, மாநிலங்களவை பாராளுமன்ற உறுப்பினர் சோனியா காந்தி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தமிழர் ஒற்றுமையை சிதைக்கும் வகையில் செயற்படுவதை நிறுத்திவிட்டு உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் பகிரங்கமாக வலியுறுத்தியிருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தமிழ்நாட்டின் அரசியல்வாதியான நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானுக்கு பகிரங்க கொலை மிரட்டல் விடுத்ததாக சுட்டிக்காட்டிய பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ், அர்ஜுனா சீமானிடமும் தமிழ்நாட்டு மக்களிடமும் பகிரங்க மன்னிப்பை உடனடியாக கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். தமிழக சட்டப்பேரவையில் கடந்த 13ஆம் தேதி நடந்த தமிழக வெற்றிக்கழக அரசின் நம்பிக்கை வாக்கெடுப்பில் முறைகேடுகள், ஊழல்கள் நடந்ததாகவும் அதுகுறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் விசாரணை முடியும் வரை தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அமைச்சரவை விரிவாக்கம் இன்று நடைபெறும் நிலையில் 23 பேர் கொண்ட அமைச்சர்களின் பட்டியலை ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ளது. தமிழக அமைச்சரவையில் புதிதாக இன்று 23 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொள்ளும் விழா நடைபெற்று வரும் சூழலில் மீண்டும் தமிழ்தாய் வாழ்த்தை பின்னுக்கு தள்ளி வந்தே மாதரம் பாடலுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளது பெரும் சர்ச்சையை மீண்டும் ஏற்படுத்தியிருக்கிறது. 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை மூடியது தமிழக அரசின் நல்ல முடிவு. முதல்வரின் இந்த முடிவுக்கு டாஸ்மாக் நிர்வாகம் கட்டுப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் பல்தா சட்டமன்ற தொகுதியில் இன்று மறுதேர்தல் நடைபெறுகிறது.

பாரதிய ஜனதா கட்சியும் RSS அமைப்பும் இணைந்தும் அரசமைப்பு சட்டத்தின் மீது ஒவ்வொரு நாளும் தாக்குதல் நடத்தி வருகின்றன. தேசத்தின் நலனை குறிப்பிட்ட தொழிலதிபர்களுக்கு விற்கின்றார்கள். அந்த வகையில் பிரதமர் நரேந்திர மோடியும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் துரோகிகள் என்று எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மீது குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரசுடன் கூட்டணி தொடரும் என்று சமாஜ்வாதி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அகிலேஷ் யாதவ் தெரிவித்திருக்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையால் நாட்டுக்கு 7,00,000 கோடி ரூபாய் மிச்சமாகும் என்றும் அது தொடர்பாக மசோதாக்களை ஆய்வு செய்து வரும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் பி பி சௌத்ரி தெரிவித்திருக்கிறார். 12 விடைத்தாள்களை ஸ்கேன் செய்து கணினி வழியாக திரையில் மதிப்பிடுதல் முறையில் மதிப்பீடு செய்ததில் குளறுபடி நிகழ்ந்துள்ளதாக வெளியான தகவலை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் நேற்று மறுத்திருக்கிறது. நீட் மறுதேர்வு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேற்று ஆலோசனை நடத்தியிருக்கிறார். மேற்கு வங்கத்தில் இந்திய வங்கதேச எல்லையில் வேலி அமைப்பதற்காக நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த 25 கிலோமீட்டர் நிலப்பரப்பை எல்லை பாதுகாப்பு படைக்கு முதல்வர் ஸ்வெந்த் அதிகாரி ஒதுக்கியுள்ளார். மகப்பேறு காலத்தின் போது நேரிடம் தாய்சேய் உயிரிழப்புகள் எண்ணிக்கை பெருமளவு குறைத்து இந்தியா சாதனை படைத்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் 2 யானைகள் மோதிக்கொண்டதால் அங்கு பெரும் துயரம் ஏற்பட்டிருக்கிறது. 125 நாள் வேலை திட்டத்துக்கு ஏற்கனவே 25 மாநிலங்கள் நிதி ஒதுக்கிவிட்டதாக நாடாளுமன்ற நிலைக்குழுவிடம் மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று 480 ரூபாய் என்று ஒரு சவரன் 1,11,480 ரூபாவாகவும் 60 ரூபாய் கிராமுக்கு உயர்ந்து 1 கிராம் 14,810 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் பிரிட்டன் ரஷ்ய விமான எரிபொருள் டீசல் இறக்குமதிக்கான தடையை தளர்த்தியுள்ளது. மத்திய கிழக்கு போரால் எரிபொருள் விலை உயர்வதை கட்டுப்படுத்த அது உதவும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேல் குளோபல் சமுட் புளோட்டிலா கப்பலில் இருந்த ஆர்வலர்களை நடத்திய விதம் குறித்து உலகளவில் குறைகூறல்கள் தற்போது பெருமளவு எழுந்துள்ளது. அமெரிக்கா கியூபாவின் முன்னாள் அதிபர் ரால் காஸ்ட்ரோ மீது கொலை குற்றச்சாட்டுகளை அறிவித்திருக்கிறது. 1996 கியூபா போர் விமானங்கள் மனிதாயமான படிகளை மேற்கொண்டிருந்த 2 அமெரிக்க விமானங்களை சுட்டு வீழ்த்திய சம்பவம் தொடர்பில் அந்த குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளது. உலக விவகாரங்களில் சில நாடுகள் காலனி ஆதிக்க மனப்பான்மையுடன் ஏகபோக உரிமை கொண்டாட முயல்வென்று தோற்றுவிட்டது. அதுநேரம் சர்வதேச சமூகம் பிளவுபட்டுள்ளதால் உலகில் மீண்டும் காட்டாட்சி அமலுக்கு வரும் அபாயம் உள்ளதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் கூட்டறிக்கையில் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். மறைமுகமாக அமெரிக்காவை அவர்கள் சாடியுள்ளார்கள். சீனாவும் ரஷ்யாவும் 20க்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்களில் நேற்று கையெழுத்திட்டிருக்கின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுடனான பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். டிரம்ப் மீண்டும் போரை தொடங்க திட்டமிடுவதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. ஈரான் தாக்கப்பட்டால் பதிலடியாக மத்திய கிழக்கு கப்பல் தாக்குதல்கள் தங்களால் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் விவகாரத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நான் என்ன சொல்கிறேனோ அதைத்தான் அவர் செய்வார் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் அவரின் குடும்பத்தினர் நிறுவனங்கள் ஆகியவற்றின் கடந்த கால வரி ஆவணங்களை அந்த நாட்டு வருமான வரித்துறை இனி எந்த காலத்திலும் தணிக்கை செய்யக்கூடாது என்று அந்த நாட்டு நீதித்துறை அதிரடியான உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. உலக சுகாதார நிறுவனம் பூண்டி பூஜோ வகை இபோலா கிருமிக்குரிய தடுப்பு மருந்து தயாரிக்க 9 மாதம் ஆகலாம் என்று தெரிவித்துள்ளது. 2 தடுப்பு மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன. ஆனால் அவை இன்னமும் மருத்துவ சோதனைக்கு உட்படுத்தப்படவில்லை என்றும் அது தெரிவித்திருக்கிறது. வாட்ஸ்அப் பேஸ்புக் போன்ற சமூக ஊடக தளங்களை நடத்தும் மெட்டா நிறுவனம் 8,000 ஊழியர்களை வேலையில் இருந்து நீக்குகிறது. கூகுள் நிறுவனத்தின் புதிய அறிவார்ந்த கண்ணாடி வந்துள்ளது. சாதாரண கண்ணாடி போல் தோற்றம் அளிக்கும் இந்த கண்ணாடியை கொண்டு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்ளலாம், இசை கேட்கலாம், புகைப்படங்களை எடுக்கலாம். அதற்குள் கேமரா, ஒலிவாங்கி, சிறிய ஒலிபெருக்கி, யமினி செயற்கை நுண்ணறிவு உதவியாளருடனும் பேசலாம். அறிவார்ந்த கண்ணாடி சந்தைக்குள் கூகுள் மீண்டும் அதனை களமிறக்கியுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் மாநிலத்தில் அமைந்துள்ள லகர்டியா விமான நிலையத்தில் திடீர் பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக விமான நிலையத்தின் ஓடுபாதை ஒன்று தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானின் இளம் டிக்டாக் நட்சத்திரம் சனா யூசப்பை கொன்ற நபருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மாலத்தீவுகளில் முக்குளிக்க சென்று இறந்த 5 இத்தாலியர்களின் உடல்களும் மீட்கப்பட்டிருக்கின்றன. கடைசி 2 உடல்கள் நேற்று மீட்கப்பட்டிருக்கிறது.
சீனாவில் நடந்த ஒரு திருமணத்தில் மல்யுத்த போட்டி அரங்கேறியுள்ளது. மணமகன் ஒரு மல்யுத்த வீரர், ஆடல் பாடல் அங்கங்களுக்கு ஏற்பாடு செய்ய பணம் போதவில்லை என்று அவர் இந்த போட்டிக்கு ஏற்பாடு செய்திருந்தார். விளையாட்டுச் செய்திகளில், பாடசாலைகளுக்கு இடையிலான மாகாண மட்ட மல்யுத்த போட்டியில் முல்லைத்தீவு வித்யானந்தா கல்லூரி மாணவர்கள் சிறப்பான திறமைகளை வெளிப்படுத்தி மொத்தமாக 15 பதக்கங்களை வென்று சாதனை படைத்திருக்கிறார்கள். IPL போட்டியின் 66வது ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் இன்று மோதுகின்றன. இரண்டுக்குமே லீக் சுற்றில் இது கடைசி ஆட்டமாகும். IPL போட்டியின் 65வது ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸை நேற்று வீழ்த்தியது. மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஸ்மிதா சாலிகா, மாளவிகா தன்சோ, தேவிகா சிகக் ஆகியோர் 2வது சுற்றுக்கு நேற்று முன்னேறினார்கள். டென்னிஸ் போட்டிகளில் உலகின் 2nd நிலை வீரராக திகழும் ஸ்பெயின் வீரர் கார்லோஸ் அல்காராஸ் மணிக்கட்டு காயத்தால் வருகின்ற 23rd தேதி துவங்க உள்ள பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடப்போவதில்லை என்று ஏற்கனவே அறிவித்திருந்தார். இதன் நடப்பு சாம்பியனான அல்காஸ் திகழ்கின்றார். இந்த நிலையில் அடுத்து நடைபெற உள்ள விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிகளிலும் ஆடப்போவதில்லை என்று அவர் அறிவித்திருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 399 ரூபாய் 11% இந்திய பெறுமதியில் 111 ரூபாய் 75%. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 343 ரூபாய் 54% இந்திய பெறுமதியில் 96 ரூபாய் 16%. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 436 ரூபாய் 41% இந்திய பெறுமதியில் 122 ரூபாய் 22%. ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 461 ரூபாய் 31% இந்திய பெறுமதியில் 129 ரூபாய் 13%. ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 249 ரூபாய் 63% இந்திய பெறுமதியில் 69 ரூபாய் 88%. கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஸ்டார் கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: என்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க? அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse.
2: Mélodie et Tordre-Brelaque VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி ஜிஆர்டி தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:09:18 ஐக்கியராஜ்யத்தில் 8:18 தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது. காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வர நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான கருவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சங்களை விட்டகலாத பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுக்கின்றார்கள் மன்னிக்கவும் சூரத்தில் அமைந்திருக்கும் சாந்தனின் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கும் தங்க நகை பிரிவுகளுக்கான தரமான தங்க நகைகளுக்கு நீங்கள் நம்பி நாட வேண்டிய ஒரே நிறுவனம் சூரிச்சில் சாந்தனின் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். அவர்களுக்கும் அமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த வேளையில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் சகோதரி, நலமா இருக்கிறீங்களா? எல்லோரும் நலமா இருக்கின்றோம் சகோதரம். அதே போல் நீங்களும் நல்லா இருக்கணும் என்று இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு அந்த பாட்டு கேக்குறீங்களா? நல்ல பாடலா? என்ன உங்களுக்கான பாடலை ஒலிபரப்ப தயாரா இருக்கின்றோம். நன்றி அம்மா.
2: நன்றி அண்ணா. நன்றி.
1: அவர் சகோதரி சோதி புஷ்பா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்த பிரான்சில் இருந்து அவர்கிட்ட பாடலை தருவதற்கு முதல்
3: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு
4: 765 Fraser Street, Vancouver, Canada.
3: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 இருந்து இரவு 10 வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778-882-40-39 அல்லது 604-375 0055. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: சோதி புஷ்பா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்.

0: அருமையான கவிதை வரி கொண்ட கண்ணதாசனுடைய பாடலை விரும்பி கேட்டிருந்தார் திருமதி சோதி புஷ்பா அவர்கள் பிரான்சில் இருந்து. அவர்களுக்கும் எமது நன்றிகள். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அவருடைய தொடர்பை நான் இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம். வணக்கம். நான் ரெண்டு தொலைபேசியும் இணையவில்லையா அன்பு உறவுகளே?
1: செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கே ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர் சைபர்.
0: நேரம் சரியாக 9:27 ஐக்கியராஜ்யத்தில், 8:27. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் மதனி. நலமா இருக்கீங்களா?
2: நலமாக இருக்கிறோம். நீங்க?
0: நல்லா இருக்கிறோம், நன்றி.
2: அப்படியே என்றென்றும் நலமாகவே இருக்க வேணும் என்று எல்லாம் இறைவனை வேண்டிக்கொண்டு இந்த பங்களிப்புக்கு நாங்கள் வராட்டாலும் அப்போ எங்களோட பங்களிப்பும் இருக்கும் என்று அதையும் கூறிக்கொண்டு
0: உங்களுடைய பங்களிப்பு நீங்க வரங்க, நீங்க வரத்தான் வரத்தானே உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறோம். பொதுவா இங்கே ஐரோப்பிய நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் வெறும் எங்களுடைய அன்பு நேயர்கள் வரலாம்
2: சந்தர்ப்பங்கள் சூழ்நிலையில் வர வேணும், வந்தா வரலாம், பார்ப்போம். அப்போதைக்கு அதையும் கூறிக்கொண்டு
0: வந்த உடனே 3 மணி நீங்கள் இருந்துட்டு உடனே போக முடியாது.
2: என்ன
0: பாடல கேக்க போறீங்க?
2: நான் இன்றைக்கு ஒரு பாட்டுண்டு, மனோரமா பாடின பாட்டுண்டு, அந்த நாள் முதற் கொண்டு இந்த நாள் வரைக்கும். ஆக்டர் பேர் தானே பாப்புலர் ஆச்சு.
0: என்ன பாட்டு கேக்குறீங்க? எனக்கு தெரியாத பாட்டு எல்லாம் கேக்குறீங்க. அந்த நாள் முதல் இந்த அந்த நாள் வரை, இந்த நாள் வரை வானம் மாறவில்லை.
2: மனோரமா பாடின பாட்டா இருக்க வேணும்.
0: எனக்கு தெரியல.
2: அப்ப இந்தாங்க நான் சொல்ற பாட்டை இத போடுறீங்களா? பூளி மல்லிக பூங்கொடி பொன்னிறங்காட்டும் பைங்கிளி.
0: இது பாட்டு பூவிலும் ஒரு பிறந்த நாள் பாட்டு என்ன?
2: ஆமா, பூளி மல்லிக பூங்கொடி பொன்னிறங்காட்டும் பைங்கிளி.
0: கண்ணன் பெருமான் திரைப்படத்துல ஜெயசங்கருக்காக,
2: ஜெயசங்கரும் லட்சுமி நடிச்சதா
0: இருக்கு. பத்மராணி வரணும்னு சொன்னா அவோட வந்தாலும் நீங்க வரல.
2: பத்மராணி தொங்கல் அண்ணா, நாங்கள் இந்த தொங்கல், அவ அந்த தொங்கல்.
0: மனம் உண்டு என்றால் இடம் உண்டு.
2: அதுதான் அதுதான்,
0: எல்லாரும்
2: சரி, உண்மைதான்.
0: உங்களுக்கான பாடல் வருகின்றது சோதரி, கேட்டு மாலங்கள். நன்றி
2: நன்றி அண்ணா, நன்றி, வணக்கம்.

0: சங்கர் கணேஷ் அவர்களுடைய இசையை, கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை மலை, குரல் வடிவம் TMS. இந்த பாடல் கண்ணன் பெருமான் திரையிலிருந்து ஒலித்தது. கலந்துரையாடல் 24ஆம் தேதி மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு TRT தமிழொலி வானொலி மீது வாடகை கட்டவில்லை என தொடரப்பட்ட பொய் வழக்கு தொடர்பாக 24ஆம் தேதி மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு லாப்லான் சென்டெனிஸ் அமைந்துள்ள தேவி மகால் நிறுவனத்தில் அறிவிப்பாளர்கள் நேயர்கள் கலந்து கொள்ளும் கலந்துரையாடல் ஆர்வம் உள்ளவர்கள் உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பர்களே, தேவி மகால் முகவரி 242 அவனியோ பிரசிடன் வில்சன் லாப்லான் சென்டனி என்ற இடத்தில் நீங்கள் வந்தால் பக்கத்திலே இருக்கின்றது பெரிய வீதி அவனியோ பிரசிடன் வில்சன். அந்த வீதியிலே அமைந்துள்ளது தேவி மகால். உங்கள் அனைவருக்கும் தெரிந்த நிறுவனம். இந்த நேரத்தில் இன்று நேரமாக காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, நலமா இருக்கீங்களா?
0: சுபாஷினி மகால் நலமா இருக்கு. நீங்க இப்ப ஜெர்மனி தான் ஒரே அட்டாசம் ரேடியோல என்ன நலமா இருக்கிற நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள்?
1: நாங்களும் நலமா இருக்கிறோம், நீங்களும் அப்படியே நலமா இருக்கோம் வேண்டிக் கொண்டு.
0: நீங்க இந்த மாதிரி வருகை உங்கள் வருகையை எதிர்பார்க்கிறோம்?
1: வாரண்டா நான் அடிச்சு சொல்லி இருப்பேன், நிக்க மாட்டேன். அதனால தான் எனக்கு கவலை தான். ஒன்றும் செய்யலாம்,
0: ஒன்றும் செய்யலாம். வந்திருந்தீங்கன்னா ஒரு அட்டாசம் செய்வேன், செய்து விட்டு.
1: அதுதான் நான் ஒரு வருவம் தான். அவை
0: போராட்ட பொன்மணி
1: எங்கிருந்தோ
0: ஜீவன் அடிச்ச ஒரு பாட்டு இருந்தான்
1: என்ன,
0: எங்கிருந்தோ அழைக்கும் ஒரு ஜீவன் தங்கச்சிக்காரி
1: பாடணும்
0: போயிட்டார்கள் மேல.
1: ரெண்டு பேரும்
0: போயிட்டா. சரிமா, உங்களுக்கு எல்லாம் அவை
1: ஓ தெரியும். படத்துல பார்த்திருக்கிறேன், நேரடியா பாக்கிற பாட போட்டதா பார்த்திருக்கிறோம்.
0: எங்கிருந்தோ அழைக்கும் என்ற பாடலும் கேட்டிருக்கிறீங்க. ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை அனுப்பி வைக்கின்றோம். கேட்டு மலங்கள். நன்றி
1: நன்றி வணக்கம்.

தங்கியமரன் அவர்களுடைய கவிதை வரி, லதா மங்கேஷ்கர் அவர்களுடைய குரல், இளையராஜாவினுடைய இசை.

0: ஒலித்த பாடலை லதா மங்கேஷ்கர் அவர்கள் இசைஞானியினுடைய இசையில் ஒலிக்க கேட்டீர்கள். இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் திருமதி சுபாசினி பத்மநாதன் அவர்கள். அவர்களைத் தொடர்ந்து பத்மராணி ராஜரெட்னம் அவர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம் பத்மராணி.
1: வணக்கம்
0: ராயா. நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க பத்மராணி?
1: நாங்களும் நலமா இருக்கிறோம்.
0: நன்றி என்றும் அப்படி இருக்கும் என்று எம்பெருமானையும் பிரார்த்தித்துக் கொண்டு என்ன பாடல்?
1: நன்றி. நான் இறக்க வேண்டி பறக்கிற பட்டாம்பூச்சி கூட்டம் என்ற பாசக்கார நண்பன்ல இருந்து.
0: பாசக்கார நண்பன் என்ற திரையிலிருந்து
1: இறக்க வேண்டி பறக்கின்ற பட்டாம்பூச்சி கூட்டம்.
0: என்ன பாட்டடா
1: கேட்கையில ஒரு நாளும் எழுதி வச்சுக்கிறேன். நினைப்பு வந்து
0: இறக்கை கட்டி பறக்கிற பட்டாம்பூச்சி கூட்டம்.
1: பட்டாம்பூச்சி கூட்டம்.
0: அப்ப அந்த பாட்டுக்கு உங்களுக்கு விளங்கிட்டு
1: கேட்டு பார்ப்பேன்.
0: இறக்க கட்டி இந்த அண்ணாமலையில வர இறக்க கட்டி பறக்குது. அண்ணாமலை
1: சைக்கிள் பறந்தது இறக்கடி.
0: பட்டாம்பூச்சி கூட்டம். பட்டாம்பூச்சி உங்கள மாதிரி. ஓ, அந்த காலத்துல பட்டாம்பூச்சி நான் பிடிச்சி விட்டேன்.
1: நான் பிடிக்கல, தம்பியாக பிடிச்சி அதன் என்ன நுனி பக்கத்துல நூலை கட்டி இல்லாம அநியாயம் செய்தான்.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி.
0: அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். டிஆர்டி தமிழொலி வானொலி மீது அவாண்டமான பொய் வழக்கை வாடகை கட்டவில்லை என்று தொடரப்பட்ட பொய் வழக்கு தொடர்பாக 24 மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை 3 முதல் 6 வரை லப்ளான் சென்டனிஸில் அமைந்திருக்கும் தேவி மகாலில் நேயர்கள் அறிவிப்பாளர்கள் கலந்து கொள்ளும் கலந்துரையாடல் இடம்பெற இருக்கின்றது. ஆர்வம் உள்ளவர்கள், அதாவது இந்த வானொலிக்காக நாங்கள் உயிரையும் கொடுப்போம் என்று சொல்லுகின்றவர்களெல்லாம் வந்து இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கூறலாம். அதற்காக தேவி மகால் அமைந்திருக்கின்ற முகவரி 242 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன் லாப்லான் சென்டனிஸ் என்ற முகவரியில் அமைந்துள்ளது. இது பற்றிய மேலதிக உங்கள் பெயர்களை பதிவு செய்வதற்கு நீங்கள் தர வேண்டிய அலுவலக தொலைபேசி இலக்கம் 01 48 37 16 75. செல் மாநகரில் புதிய வரவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்க கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 92 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@gmail.com. மறந்து செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம். கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரந்தஸ். 35 மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 கடை காலை 10:30 இரவு 9 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்.
2: மேலதிய விவரங்களுக்கு ஜாப் பிரதர்ஸ், 38 Nine Street, Vancouver, Canada. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707 சைபர் 1-57 அல்லது 604-902-03-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com.
0: பத்மராணி அவர்கள் தேடிய கேட்ட பாடலை எடுக்க முடியாமல் இருக்கின்றது. பட்டாம்பூச்சியில் பல பாடல்கள் வருகின்றது, உங்களுடைய பாடல் வரவே இல்லை. பாடலில் வரி பிழையாக இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த பாடலை உங்களுக்காக தருகின்றேன்.

0: தேவாவின் இனிமையான இசையில் மனோ அனுராதா ஸ்ரீராம் அவர்களின் குரலில் கலைக்குமார் அவர்களுடைய கவிதை வரியில் பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கும்போது இந்த பாடலை எனது தெரிவில் பத்மராணிக்காக வழங்கியிருந்தோம். ஈரோட்டு பட்டாம்பூச்சியை காண இல்லை இறக்க கட்டி அடுத்து இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அப்படிங்க அப்பா அவரும் ஓடிவிட்டார், மாயமாக மறைந்து விட்டார். என்ன காரணம் என்று தெரியவில்லை, பொறுமை காக்க முடியவில்லை என நினைக்கின்றேன். பொறுமையை உள்ளவர்கள் மாத்திரம் இணைந்து கொள்ளுங்கள், பொறுமை இல்லாதவர்கள் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் மூன்று அழைப்புகளிலும் அன்பு உறவுகள் காத்திருப்பார்கள். இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்பு உறவு, வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். எங்கட தாமா
1: வாழ்க்கையில்
0: ஆயிரம் பாதிபலம் பாலாபாடிய பாடல் அப்படியா? நைரம் முத்தற்ற கவிதை வரியில் வந்து ஜூத்துலயா
1: விஜயந்த்
0: விஜயந்த் நல்லா பிடிக்குமா விஷயம்? அப்ப நீங்க ஒரு சங்கீதாவை இப்படி நான் இப்படி எல்லாம் செய்து போட்டு நடுத்தரில் விட்டு போட்டு பிள்ளைகள் எல்லாமே இப்படி நகைஞ்சு கொள்ளாத ஒருவரை நீங்க உங்களோட சமுதாயத்தில் ஏற்றுக் கொள்வீங்களா?
1: அப்படி
0: ஏற்றுக்கொள்வீங்களா? ஒரு இளங்க தமிழ் பெண், ஒரு பணக்கார விஜயிலும் பார்க்க அவ கநாயகன் திருமணம் செய்ய முந்தைய பெரிய ஒரு பணக்கார பெண்,
1: ஒரு
0: இளங்க தமிழிச்சி அத போய் காதலிச்சு திருமணம் செய்து
1: பெரிய பெரிய பிள்ளைகளும் தான்
0: பெரிய பெரிய யாரும் கதவை தட்டுறார்கள் யாரும் பார்த்துட்டு வரணும் இல்லைங்க. உங்களுக்கு அந்த பாடல் எடுத்தாரு. நன்றி அம்மா.
2: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
3: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ட்ராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
2: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
3: இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
2: சுவிஸிலே VTS Finance GmbH.

ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது காலை பூந்தண்டல். காலை பூந்தண்டல் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வந்தவர்கள் சுவிஸ் சூரிச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் நிறுவனத்தை அவர்களுக்கும் உமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது காலை பூந்தண்டல். தொடர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர், சாசல் கார்ஷ்னா கோணேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்த இளைஞன் தூக்கத்திலே அதிகமான மகிழ்ச்சியால் உயிரிழந்த சோக சம்பவம் ஒன்று புதுக்குடியிருப்பு பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. யாழ்ப்பாணம் பொம்மைவெளி பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட பெண் ஒருவருக்கு 7 வருட கடுலிய சிறை தண்டையும் 1,00,000 ரூபாய் தண்டப்பணமும் விதித்து யாழ்ப்பாண மேல்நீதிமன்றம் இன்று அதிரடி தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. கீழ்காலை கரடுமான பகுதியில் உள்ள இறைச்சி கடையொன்றில் சட்டவிரோதமான முறையில் எறும்புண்ணி இறைச்சி விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வாகன இறக்குமதி மீதான மேலதிக வரி விதிக்கப்படுவதற்கு முதல் நாள் 4,000 வாகனங்களுக்கான கடன் கடிதங்கள் திறக்கப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டு முற்றிலும் அடிப்படையற்றதென்று பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். கைத்தொழில் அமைச்சிடம் கோரியுள்ள சலுகைகளை அரசாங்கத்தால் வழங்க முடியாமல் போனால் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களின் சில்லறை விலைகள் நுகர்வோருக்கு தாங்க முடியாத அளவுக்கு விரைவில் உயர்ந்துவிடும் என்றும், சந்தையில் தள்ளுபடிகளை வழங்குவதற்கான வாய்ப்புகள் குறையும் என்றும் உணவு பதப்படுத்துவோர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை மற்றும் பொறுப்புக்கூறல் விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் உறுதியான நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் வலியுறுத்தியிருக்கிறார். இன்று பாராளுமன்றத்தில் நடைபெற்ற அமர்விலே சாணக்கியன் இதனை தெரிவித்தார். மலைய மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பில் அவசர விவாதம் ஒன்றை இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் நடத்துவதற்கு எதிர்க்கட்சியின் பிரதம குரடா முன்வைத்த யோசனைக்கு அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளது. கொழும்பு தேசிய கலாபவனில் பாதுகாக்கப்பட்டிருந்த 42 புராதன சின்னங்கள் காணாமல் போயுள்ளதாக புத்த சாசன மத விவகாரங்கள் மற்றும் கலை கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் சுனில் செனவி இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவங்களின் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, பசில் ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோர் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு சென்று பிள்ளையானை சந்தித்துள்ளார்கள். கொத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதியாகி 1 வாரத்துக்குள் பிள்ளையானை வெளியில் எடுப்பதாக அங்கு கூறப்பட்டுள்ளது. அதன்படியே கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதியாகி 1 வாரத்துக்குள் அவர் வெளியில் வந்துள்ளார். இதற்கான சட்டத்தரணிகளின் ஒருங்கிணைப்பு பணிகளை சுரேஷ் அலியே மேற்கொண்டுள்ளார். இவ்வாறு மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீப் பியரிஸ் கொழும்பு கோட்டை நீதவான் பசந்த அமரசேன முன்னிலையில் நேற்று தெரிவித்திருந்தார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் குறித்து விசாரணை நடத்துவதற்காக குற்றப்படைவு திணைக்களகத்தினர் பிரான்ஸ் வரை பயணித்ததாக கூறப்படும் விடயம் இயல்பாகவே அரசாங்கத்தின் முன்னுரிமைகள் குறித்த பல கேள்விகளை எழுப்புகிறது. பிள்ளையானை நான் சந்தித்ததை உறுதிப்படுத்துவதற்காக மட்டுமே அதிகாரிகள் அவ்வளவு தூரம் பயணித்திருக்கிறார்கள் என்றால் அது நிச்சயமாக பொதுப்பணத்தை வீணடிக்கும் ஒரு செயலாகும். சிறையில் இருந்த பிள்ளையானை நான் சந்தித்தது ஒன்றும் ரகசியமான விடயம் அல்ல. அரசியல் நாடகத்தை தவிர்த்த முறையான விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச நேற்று குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கு மக்கள் எந்தவித இடையூறுமின்றி தமது உறவுகளுக்காக நினைவஞ்சி

இன முரண்பாடு உள்ளிட்ட இரண்டு முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியலாளர்கள் சங்கம் இன்று முதல் கால வரையறையற்ற தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். மலேக வாழ் மக்களுக்கு நில உரிமை கோரி ஜனாதிபதி செயலகத்துக்கும் கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகத்துக்கும் கடிதம் வழங்குவதற்காக தலவாக்குலை நகரத்திலிருந்து 140 கிலோமீட்டர் கொண்ட கொழும்புக்கு நேற்று காலை நடைப்பயணத்தை ஆரம்பித்த 7 வயது பாடசாலை மாணவனை ஹட்டன் போலீசாரால் அவர் தடுத்து நிறுத்தப்பட்டதாக கட்டன் பிரதேச போலீஸ் கண்காணிப்பாளர் பிரதீப் வீரசேகர தெரிவித்திருக்கிறார். வவுனியா பல்கலைக்கழகம் முன்பாக வனவள திணைக்கழகத்தின் ஆதரவுடன் பெருமளவான காடுகள் அளிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் சத்தியலிங்கம் நேற்று பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார். அரச ஓய்வூதிய கொடுப்பனவு மறுசீரமைப்பு திட்டத்தின் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகள் எதிர்வரும் ஜூலை மாதத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்திருக்கிறது. நீண்ட காலமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தல்களை விரைவாக நடத்துவதற்கான அடுத்த கட்ட நகர்வுகள் நாடாளுமன்றத்தில் தீவிரமடைந்திருக்கிறது. மட்டக்களப்புக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்காவை நேரில் சந்தித்து கலந்துரையாடியதை அடுத்து அவருக்கு தனது முழுமையான ஆதரவை வழங்குவதாக இனவாதியாக அறியப்படும் அம்பிடியே சுமனரதன தேரர் அறிவித்திருக்கிறார். அத்துடன் தாம் இனிமேல் ராஜபக்ச நிகாய ராஜபக்ச முகாம் என்பதிலிருந்து முற்றாக விலகி செயற்படப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை நேற்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தூண்டிவிடும் குழுக்களை பயன்படுத்தி நாட்டை மீண்டும் அராஜக நிலை கேட்டு செல்ல அரசாங்கம் முயல்வதாகவும் அதன் மூலம் நழுவி போகும் அதிகாரத்தை தக்கவைக்க நினைப்பது நியாயமற்றது என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இந்திக்க அனுருத்த தெரிவித்திருக்கிறார். 30 ஆண்டு கால கொடூர பயங்கரவாத யுத்தத்தின் சாபத்திலிருந்து நாட்டை மீட்டெடுத்த நமது கௌரவத்துக்கு பாத்திரமான முப்படை வீரர்களுக்கு எனது நன்றி கலந்த மரியாதையை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டின் பாதுகாப்பு ஒருமைப்பாடு இறையாண்மை மற்றும் ஆழ்புல ஒருமைப்பாட்டுக்காக தமது உயிர்களை தியாகம் செய்து உடல் பாகங்களை தியாகம் செய்து ரத்தம் சிந்தி நாட்டுக்காக நிறைவேற்றிய கடமைகளை நாம் மதிக்கிறோம். இதற்காக எமது மரியாதையை செலுத்துவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டிருக்கிறார். போதைப் பொருள் வர்த்தகர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த அரசியல் பாதுகாப்பு தற்போது முற்றாக ஒழிக்கப்பட்டிருப்பதோடு போதைப் பொருளுக்கு எதிரான விசாரணைகளின் போது எந்த ஒரு அதிகாரிக்கும் எந்தவித அழுத்தங்களும் பிரயோகிக்கப்பட மாட்டாது என்றும் தொடர்புடைய அனைத்து நிறுவனங்களும் தத்தமது எல்லைகளுக்குள் நின்று தமக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள பணிகளை சரியாக நிறைவேற்றும் என்று தாம் நம்புவதாக ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். எதிர்வரும் ஜனவரி மாதத்தில் அரச ஊழியர்களின் சம்பள உயர்வு மேற்கொள்ளப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். உடனடி பண பரிமாற்ற முறைகளை பயன்படுத்தி போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படும் தம்பதியினரின் சொத்துக்களை முடக்குவதற்கு சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. ஐஸ் போதைப் பொருளுடன் கைதான முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தரிடம் கல்முனை தலைமையக போலீசார் தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட சித்த மருத்துவத்துறை விரிவுரையாளர் தயாளினி திலீபன் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார்கள். யாழ்ப்பாணம் நாவாந்துறையைச் சேர்ந்த இளம் குடும்ப பெண் ஒருவர் நேற்று தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்துக் கொண்டார். மஸ்கெலியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரவுன்சிக் தோட்டத்தின் ராணி பிரிவில் தலாக்காய் பறிப்பதற்காக மரத்தில் ஏறிய முதியவர் ஒருவர் கால் விளக்கி கிணற்றுக்குள் விழுந்து உயிரிழந்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் மொத்தம் 128 காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளதாக வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. வனவாசல தொடர்ந்து விபத்தின் காரணமாக தொடர்ந்து மார்க்க கட்டமைப்புக்கு சுமார் 17 லட்சம் ரூபாய் சேதம் ஏற்பட்டதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. சர்வதேச தேயிலை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நிலையான தேயிலை செய்கையினூடாக மக்களை வலுப்படுத்துவோம் என்ற தொனிப்பொருளில் இந்த முறை சர்வதேச தேயிலை தினம் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஈரான் போர் காரணமாக ஏற்பட்டுள்ள எரிபொருள் விலை உயர்வு மற்றும் தேயிலை ஏற்றுமதி வீழ்ச்சி ஆகியவற்றால் இலங்கையின் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பெரும் பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு கங்கராம விகாரையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட புத்தரஸ்மி விசாக் வலயம் தொடர்பான இறுதிக்கட்ட கலந்துரையாடல் நேற்று அலரி மாளிகையில் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபு தந்திரி தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. இந்திய செய்திகளில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு நாளையொட்டி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தி, மாநிலங்களவை பாராளுமன்ற உறுப்பினர் சோனியா காந்தி உள்ளிட்டோர் மரியாதை

செலுத்தியுள்ளார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தமிழர் ஒற்றுமையை சிதைக்கும் வகையில் செயற்படுவதை நிறுத்திவிட்டு உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் பகிரங்கமாக வலியுறுத்தி இருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தமிழ்நாட்டின் அரசியல்வாதியான நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானுக்கு பகிரங்க கொலை மிரட்டல் விடுத்ததாக சுட்டிக்காட்டிய பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அர்ஜுனா சீமானிடமும் தமிழ்நாட்டு மக்களிடமும் பகிரங்க மன்னிப்பை உடனடியாக கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். தமிழக சட்டப்பேரவையில் கடந்த 13ஆம் தேதி நடந்த தமிழக வெற்றிக்கழக அரசின் நம்பிக்கை வாக்கெடுப்பில் முறைகேடுகள் ஊழல்கள் நடந்ததாகவும் அதுகுறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் விசாரணை முடியும் வரை தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அமைச்சரவை விரிவாக்கம் இன்று நடைபெறும் நிலையில் 23 பேர் கொண்ட அமைச்சர்களின் பட்டியலை ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ளது. தமிழக அமைச்சரவையில் புதிதாக இன்று 23 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொள்ளும் விழா நடைபெற்று வரும் சூழலில் மீண்டும் தமிழ்தாய் வாழ்த்தை பின்னுக்கு தள்ளி வந்தே மாதரம் பாடலுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளது பெரும் சர்ச்சையை மீண்டும் ஏற்படுத்தியிருக்கிறது. 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை மூடியது தமிழக அரசின் நல்ல முடிவு. முதல்வரின் இந்த முடிவுக்கு டாஸ்மாக் நிர்வாகம் கட்டுப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் பல்தா சட்டமன்ற தொகுதியில் இன்று மறுதேர்தல் நடைபெறுகிறது. பாரதிய ஜனதா கட்சியும் RSS அமைப்பும் இணைந்தும் அரசமைப்பு சட்டத்தின் மீது ஒவ்வொரு நாளும் தாக்குதல் நடத்தி வருகின்றன. தேசத்தின் நலனை குறிப்பிட்ட தொழிலதிபர்களுக்கு விற்கின்றார்கள். அந்த வகையில் பிரதமர் நரேந்திர மோடியும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் துரோகிகள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மீது குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரசுடன் கூட்டணி தொடரும் என்று சமாஜ்வாதி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அகிலேஷ் யாதவ் தெரிவித்திருக்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையால் நாட்டுக்கு 7 லட்சம் கோடி ரூபாய் மிச்சமாகும் என்றும் அது தொடர்பாக மசோதாக்களை ஆய்வு செய்து வரும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் பிபி சௌத்ரி தெரிவித்திருக்கிறார். 12ஆம் வகுப்பு விடைத்தாள்களை ஸ்கேன் செய்து கணினி வழியாக திரையில் மதிப்பிடுதல் முறையில் மதிப்பீடு செய்ததில் குளறுபடி நிகழ்ந்துள்ளதாக வெளியான தகவலை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் நேற்று மறுத்திருக்கிறது. நீட் மறுதேர்வு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேற்று ஆலோசனை நடத்தியிருக்கிறார். மேற்கு வங்கத்தில் இந்திய வங்கதேச எல்லையில் வேலி அமைப்பதற்காக நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த 25 கிலோமீட்டர் நிலப்பரப்பை எல்லை பாதுகாப்பு படைக்கு முதல்வர் ஸ்வெந்த் அதிகாரி ஒதுக்கியுள்ளார். மகப்பேறு காலத்தின் போது நேரிடம் தாய்சேய் உயிரிழப்புகள் எண்ணிக்கை பெருமளவு குறைத்து இந்தியா சாதனை படைத்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் 2 யானைகள் மோதிக்கொண்டதால் அங்கு பெரும் துயரம் ஏற்பட்டிருக்கிறது. 125 நாள் வேலை திட்டத்துக்கு ஏற்கனவே 25 மாநிலங்கள் நிதி ஒதுக்கிவிட்டதாக நாடாளுமன்ற நிலைக்குழுவிடம் மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று 480 ரூபாய் என்று ஒரு சவரன் 1,11,480 ரூபாவாகவும் 60 ரூபாய் கிராமுக்கு உயர்ந்து 1 கிராம் 14,810 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் பிரிட்டிஷ் மன்னர் சார்ஸின் மரணத்தை தவறுதலாக அறிவித்த வானொலி நிலையம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. கணனி கோளாறால் அந்த தவறு நேர்ந்ததாக பிரிட்டனைச் சேர்ந்த ராடியோ கரோலின் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தாய்வானிய அதிபர் லாய் சிங் டியிடம் பேசப் போவதாக தெரிவித்திருக்கிறார். நான் அவரிடமும் பேசுவேன், நான் அனைவரிடமும் பேசுவேன் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். பிரிட்டன் ரஷ்ய விமான எரிபொருள் டீசல் இறக்குமதிக்கான தடையை தளர்த்தியுள்ளது. மத்திய கிழக்கு போரால் எரிபொருள் விலை உயர்வதை கட்டுப்படுத்த அது உதவும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேல் குளோபல் சமுட் புளோட்டிலா கப்பலில் இருந்த ஆர்வலர்களை நடத்திய விதம் குறித்து உலகளவில் குறைகூறல்கள் தற்போது பெருமளவு எழுந்துள்ளது. அமெரிக்கா கியூபாவின் முன்னாள் அதிபர் ரால் காஸ்ட்ரோ மீது கொலை குற்றச்சாட்டுகளை அறிவித்திருக்கிறது. 1996ஆம் ஆண்டு கியூபா போர் விமானங்கள் மனிதாபிமான பணிகளை மேற்கொண்டிருந்த 2 அமெரிக்க விமானங்களை சுட்டு வீழ்த்திய சம்பவம் தொடர்பில் அந்த குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளது.
உலக விவகாரங்களில் சில நாடுகள் காலனி ஆதிக்க மனப்பான்மையுடன் ஏகபோக உரிமை கொண்டாட முயன்று தோற்றுவிட்டது. அது நேரம் சர்வதேச சமூகம் பிளவுபட்டுள்ளதால் உலகில் மீண்டும் காட்டாட்சி அமலுக்கு வரும் அபாயம் உள்ளதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் கூட்டறிக்கையில் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். மறைமுகமாக அமெரிக்காவை அவர்கள் சாடியுள்ளார்கள். சீனாவும் ரஷ்யாவும் 20 மேற்பட்ட ஒப்பந்தங்களில் நேற்று கையெழுத்திட்டிருக்கின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடனான பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ட்ரம்ப் மீண்டும் போரை தொடங்க திட்டமிடுவதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. ஈரான் தாக்கப்பட்டால் பதிலடியாக மத்திய கிழக்கு கப்பால் தாக்குதல்கள் தங்களால் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் விவகாரத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு நான் என்ன சொல்கிறேனோ அதைத்தான் அவர் செய்வார் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரின் குடும்பத்தினர் நிறுவனங்கள் ஆகியவற்றின் கடந்த கால வரி ஆவணங்களை அந்த நாட்டு வருமான வரித்துறை இனி எந்த காலத்திலும் தணிக்கை செய்யக்கூடாது என்று அந்த நாட்டு நீதித்துறை அதிரடியான உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. உலக சுகாதார நிறுவனம் பூண்டி பூஜோ வகை இபோலா கிருமிக்குரிய தடுப்பு மருந்து தயாரிக்க 9 ஆகலாம் என்று தெரிவித்துள்ளது. 2 தடுப்பு மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன, ஆனால் அவை இன்னமும் மருத்துவ சோதனைக்கு உட்படுத்தப்படவில்லை என்றும் அது தெரிவித்திருக்கிறது. வாட்ஸ்அப், பேஸ்புக் போன்ற சமூக ஊடக தளங்களை நடத்தும் மெட்ரா நிறுவனம் 8,000 ஊழியர்களை வேலையிலிருந்து நீக்குகிறது. கூகுள் நிறுவனத்தின் புதிய அறிவார்ந்த கண்ணாடி வந்துள்ளது. சாதாரண கண்ணாடி போல் தோற்றம் அளிக்கும் இந்த கண்ணாடியை கொண்டு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்ளலாம், இசை கேட்கலாம், புகைப்படங்களை எடுக்கலாம். அதற்குள் கமரா, ஒலிவாங்கி, சிறிய ஒலிபெருக்கி, ஜெமினி செயற்கை நுண்ணறிவு உதவியாளருடனும் பேசலாம். அறிவார்ந்த கண்ணாடி சந்தைக்குள் கூகுள் மீண்டும் அதனை களமிறக்கியுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் மாநிலத்தில் அமைந்துள்ள லகர்டியா விமான நிலையத்தில் திடீர் பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக விமான நிலையத்தின் ஓடுபாதை ஒன்று தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானின் இளம் டிக்டாக் நட்சத்திரம் சனா யூசப்பை கொன்ற நபருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மாலத்தீவுகளில் முக்குளிக்க சென்று இறந்த 5 இத்தாலியர்களின் உடல்களும் மீட்கப்பட்டிருக்கின்றன. கடைசி 2 உடல்கள் நேற்று மீட்கப்பட்டிருக்கிறது. சீனாவில் நடந்த ஒரு திருமணத்தில் மல்யுத்த போட்டி அரங்கேறியுள்ளது. மணமகன் ஒரு மல்யுத்த வீரர், ஆடல் பாடல் அங்கங்களுக்கு ஏற்பாடு செய்ய பணம் போதவில்லை என்று அவர் இந்த போட்டிக்கு ஏற்பாடு செய்திருந்தார். விளையாட்டுச் செய்திகளில் பாடசாலைகளுக்கு இடையிலான மாகாண மட்ட மல்யுத்த போட்டியில் முல்லைத்தீவு வித்யானந்தா கல்லூரி மாணவர்கள் சிறப்பான திறமைகளை வெளிப்படுத்தி மொத்தமாக 15 பதக்கங்களை வென்று சாதனை படைத்திருக்கிறார்கள். IPL போட்டியின் 66 ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங், குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் இன்று மோதுகின்றன. 2 லீக் சுற்றில் இது கடைசி ஆட்டமாகும். IPL போட்டியின் 65 ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸை நேற்று வீழ்த்தியது. மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஸ்மிதா சாலிகா, மாளவிகா தன்சோத், தேவிகா சிகக் ஆகியோர் 2 சுற்றுக்கு நேற்று முன்னேறினார்கள். டென்னிஸ் போட்டிகளில் உலகின் 2 நிலை வீரராக திகழும் ஸ்பெயின் வீரர் கார்லோஸ் அல்காராஸ் மணிக்கட்டு காயத்தால் வருகின்ற 23 துவங்க உள்ள பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடப்போவதில்லை என்று ஏற்கனவே அறிவித்திருந்தார். இதன் நடப்பு சாம்பியனான அல்காராஸ் திகழ்கின்றார். இந்த நிலையில் அடுத்து நடைபெற உள்ள விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிகளிலும் ஆடப்போவதில்லை என்று அவர் அறிவித்திருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 399 ரூபாய் 11% இந்திய பெறுமதியில் 111 ரூபாய் 75%. 1 அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 343 ரூபாய் 84% இந்திய பெறுமதியில் 96 ரூபாய் 16%. 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 436 ரூபாய் 41% இந்திய பெறுமதியில் 122 ரூபாய் 22%. 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 461 ரூபாய் 31% இந்திய பெறுமதியில் 129 ரூபாய் 13%. 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 249 ரூபாய் 63% இந்திய பெறுமதியில் 69 ரூபாய் 88%. கேட்டது மணிக்குறதரவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷுலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
3: Viti Superstore Garla Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garge les Gonesse
3: Mélodie et Tordre Viti Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibis Ilakam Cyber Ondre Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: நேரம் சரியாக 10:21 ஐக்கியராஜ்யத்தில், 9:21 இந்த நேரத்தில் பேராசிரியை ஜெயந்தாசிரியை பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றிய உரையின் ஒரு சில பகுதியை உங்களுக்காக தருகின்றேன். நான் உறவுகளே,
7: மேல இருக்கக்கூடியதை அங்கேயே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அரும்பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆண்டோர்கள் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய மிகப்பெரிய வணக்கம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், இரு சோறு பதம், மூன்று சோறு பதம். இந்த பதம் பார்த்து எடுத்து வைத்த சோறு போக பானைக்குள் இருப்பதும் பதமானதுதான். நான் இந்த பானைக்குள்ள இருக்கிற சோரை பத்தி பேச போறேன். ஒத்தொத்த சோறா எடுக்க என்னால முடியாது. இந்திய பெண், பாரத நாரி, வேறாக இருப்பவள் குடும்பத்தின், இடையின ரகரம் புரியலேனா சின்னரா, வேறாக இருப்பவள் வல்லின ரகரமும் சேர்த்து பெரியரா. அது எப்படி வேறாக இருப்பவள் வேறாகவும் இருப்பவள்? எனக்கு காலம் கடந்து முன்னால் போய் 10, 100, 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் குடும்பத்தில் பெண் எப்படி இருந்தால் கண்டிப்பாக எனக்கு தெரியாது. ஆனால் முதல் நன்றி யாருக்கு சொல்கிறேன்னா, என்னுடைய ஆதி தாய். ஒரு 10,000 ஆண்டுகள் ஆயிருக்குமா இந்த தமிழ் மொழி திறந்து? வழி வழியாக அவள் கொடுக்காமல் போயிருந்தால் உங்களிடம் பேச எனக்கு மொழி இல்லாமல் போயிருக்கும். தமிழை என்னளவு கொண்டு வந்து 2020 இந்த தேதியில் என் வரை கொண்டு வந்து கொடுத்த எனது ஆதி தாய்மொழி பேசிய தாய்க்கு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் எதை பத்தி பேச போறேன்? குடும்பம்னு சொல்லிட்டோம். மைன் இஸ் அ சாங் ஆஃப் செலிப்ரேஷன் ஆஃப் தி ஆர்டினரி. மிகவும் சாதாரணமான பெண்ணை கொண்டாடுவதற்காக வந்து நிற்கக்கூடிய சாதாரணமான ஒரு பெண். அவளை வரலாற்று பதிவுகளில் உங்களால் சற்றும் பார்க்க முடியாது. இதிகாச புராணங்களில் இருந்து வரக்கூடிய அகலியாக இருக்கலாம், திரௌபதியாக இருக்கலாம், மண்டோதரியாக இருக்கலாம், சீதையாக இருக்கலாம், அவர்களை தாண்டி வந்திருக்கக்கூடிய ஒரு சகுந்தலையாக இருக்கலாம். நீங்கள் யாராக பார்த்தாலும் இவர்கள் அத்தனை பேரும் பெரும் பட்டியலாக நிற்கும் பொழுது உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இவர்கள் நிழல்களாக நின்ற அத்தனை சாதாரண பெண்களும் அந்த பானையில் இருந்த ஒரு சோற்றின் தன்மையோடு அந்த பானையில் இருந்தவர்கள் மிக பிரம்மாண்டமானவர்கள். ஏன் வேறாக அப்படின்னு இடையின ரகரம் போட்டேன் தெரியுமா? மண்ணுக்குள்ள விதை விழுந்த அடுத்த நிமிடம் அதனுடைய பிரச்சனை தொடங்கிடும். அந்த விதை மூடியை உடைத்து கொண்டு இருட்டுக்குள் இறங்க தைரியம், தனிப்பட்ட தைரியம் வேண்டும். முளைத்து மேலே வந்து சூரியனையும் காற்றையும் மழையும் சந்தோஷமாக அனுபவிப்பதுக்கு பெரிய தைரியம் வேண்டாம்ப்பா. இருட்டுன்னு தெரியும், யாரும் அண்டை போறதில்லன்னு தெரியும், பாராட்ட போறதில்லன்னு தெரியும், புகழ்ந்து பேச போறதில்லன்னு தெரியும். அத்தனையும் தெரிந்து இந்த மரம் விழுந்து விடக் கூடாது என்ற ஒற்றை எண்ணத்தினால் மண்ணுக்குள் மோதி மோதி மோதி குடும்பத்தை நிற்க வைக்கக்கூடிய சாதாரண பெண்ணாகிய வேருக்கு பெரிய வந்தனம், மிகப்பெரிய வந்தனம். வெறும் வேறாக இல்லையே, நான் வல்லின ரகரமும் சேர்த்து போட்டேனே, வேறாகவும் இருப்பவள், உங்களுடைய கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பெண்ணவள். என்ன காரணம் தெரியுமா? சுகங்களை இழந்திருக்கிறாளே தவிர ஒரு சாதாரண சுயத்தை ஒரு நாளும் இழந்ததில்லை. அவளுடைய நிழல் மண்ணில் விழுந்திருக்கிறதே தவிர அவளுடைய நிழல் அவள் மனதில் ஒரு நாளும் விழுந்தது கிடையாது. உங்க அத்தனை பேருடைய வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களையும் கொண்டாடி கொண்டாடி நான் சொல்ல வந்தது, குடும்பம் என்னும் அந்த அச்சாணியை கண்ணுக்கு தெரியாமல் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு ஒரு கோடி வந்தனம். என்னுடைய மூத்த தாய் அப்படிதான் இருப்பா. இன்று எல்லா வசதிகளும் வந்தாகிவிட்டது. நான் சொல்லக்கூடியது எல்லாருக்காதிலும் போய் விழுமளவு வசதிகள் வந்தாகிவிட்டது. அவள் கையில இருக்கக்கூடியது இன்று எனக்கு மொழி மட்டும் வரல, இத்தனையும் தாண்டி ஒரு மிக அழகாக குறுந்தொகை பாடலில் என் பெண் உடன் போக்காக இறங்கி போய்விட்டாள். என்ன சமைக்கிறான் தெரியாது அப்படின்னு சொன்ன போது உன் பெண் மிக அருமையாக மோர் ஊற்றி செய்திருக்கக்கூடிய அந்த உணவு, கையை கூட தன் ஆடையில் துடைத்துக் கொண்டு கணவன் சாப்பிடுகிறானான் பார்த்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு உணவு பதார்த்தம் இன்று என் வீட்டில் மோர்க்குழம்பாக இறங்கி வந்திருக்கிறது என்றால் சாதாரணிகள் மட்டும்தான் கொண்டு வந்தார்களே தவிர, சாதாரணிகள் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுடைய கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பெண் அவள். என்ன காரணம் தெரியுமா? சுகங்களை இழந்திருக்கிறாளே தவிர ஒரு சாதாரண சுயத்தை ஒரு நாளும் இழந்ததில்லை. சுகங்களை இழந்திருக்கிறாள். நீங்க காண்பிக்கக்கூடியது இது சுகம், இது சுகம், இது சுகம், பத்து விரல் போதாவிட்டால் இன்னும் பத்து விரல் கடன் வாங்கி நீங்கள் காட்டக்கூடிய எல்லா சுகத்தையும் இழந்திருப்பாள். ஒரு தடவை கூட அவள் சுயத்தை இழந்தது கிடையாது. அவளுடைய நிழல் மண்ணில் விழுந்திருக்கிறதே தவிர அவளுடைய நிழல் அவள் மனதில் ஒரு நாளும் விழுந்தது கிடையாது. உங்க அத்தனை பேருடைய வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களையும் கொண்டாடி கொண்டாடி நான் சொல்ல வந்தது, குடும்பம் என்னும் அந்த அச்சாணியை கண்ணுக்கு தெரியாமல் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு ஒரு கோடி வந்தனம். என்னுடைய மூத்த தாய் அப்படிதான் இருப்பா. பாட தெரியுமா? தெரியும். ஏதோ பெண் பார்க்க வந்த அன்றைக்கு ஒரு பாட்டு சொல்லுமா அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் பல பலன் பேசிட்டு இருக்கும் பொழுது ஏதோ கேட்க போகிறார்கள் தெரியாம ஆத்மார்த்தமாக பாடட்டுமான்னு தொடங்கும் பொழுது அப்பாவோ அம்மாவோ கேட்பாங்க, என் பெண் ரொம்ப நல்லா பாட்டு சொல்லுவா, தம்புரா கொண்டு வந்து கொடுக்கட்டுமா? அவர்களுக்கு ஸ்ருதி என்றால் தெரியாது, ஸ்ருதி பிறழ்வது தெரியாது, ஸ்ருதி பேதம் தெரியாது, எதுவும் தெரியாத நபர்கள் முன்னால் கண்ணை மூடிக்கொண்டு ஆண்டவனுக்கு சமர்ப்பணமாக அன்று ஒரு நாள் மட்டுமே பாடிவிட்டு அடுக்களையில் போகும் போதும் வரும் போதும் தனக்குத்தானே பாடலை உள்ளுக்குள் முணுமுணுத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பெரிய நாயகிகளுக்கும் இது பெரிய சமர்ப்பணம். கொண்டாடுவோம் நாம், ஆனா வீட்டில் ஒரு வார்த்தை அவளால் தாண்டி சொல்ல முடியுமா தெரியாது. என்னுடைய இறை நம்பிக்கைக்கு அந்த ஆதி தாய் காரணம், ஆண்டவன் கைவிட்ட போதும் ஆண்டவனை கைவிடாத அந்த பெண் காரணம், கஷ்டங்கள் வந்த போதும் நஷ்டங்கள் வந்த போதும் கலகலன் சிரித்து கொண்டு போன அந்த பெண் காரணம், பக்கத்தில் போய் நின்று தீட்டுன்னு சொல்றாங்களே இன்னைக்கு என்னால எதுவும் தொட முடியாதா தெய்வத்தை அப்படின்னு சொன்ன போது இன்னைக்கு எனக்கு முகம் தெரியாத அந்த முப்பாட்டி தலையை தடவி சொன்ன ஒரு வார்த்தை. பெண் வேறாக மட்டும் இருப்பவள் அல்ல, நீராகவும் இருப்பவள். அவளை தடுத்து நிறுத்த பாறைகளை வையுங்கள். பாறைக்கடியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய துளை வழியாக அவள் என்றோ கடந்து போயிருப்பாள், நிற்கும் பாறை மட்டும் நின்று கொண்டே இருக்கும். எப்படிப்பட்ட பெண்மை அது? நீராக இருப்பாள். கங்கையாக இருந்தால் என்ன, சொம்புக்குள் நீங்கள் அடைத்தால் என்ன, நூறு வருடம் காத்திருந்தால் என்ன, நூறு வருடம் முடிந்து பின்னர் கங்கை சொம்பை திறந்து அவளை கொட்டும் பொழுது சொம்பின் உருவத்தில் ஒரு நாளும் வரமாட்டாள். நீங்க என்ன கேட்கிறீங்களோ அந்த உருவத்துக்கு இருப்பா. அதைத்தான் சொன்னேன், அவள் சுகத்தை இழந்தாள், தோற்றத்தை இழந்தாள், சுயத்தை ஒரு நாளும் இழந்தது கிடையாது அந்த பெண். எப்படிப்பட்ட ஒரு மகாத்மாக! உறைந்து போவதும் உருகி போவதும் அவள் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். காஞ்சன சீதியா நிற்கணுமா? காஞ்சன சீதியா நிற்கிறேன். கற்பூரமா எரியணுமா? கற்பூரமா எரியறேன். கங்கை நதியா பெருகணுமா? கங்கை நதியாக பெறுகிறேன். கனலுக்குள்ளிருந்து வரணுமா? கனலுக்குள்ளிருந்து வருகிறேன். ஒவ்வொரு தடவை துன்பம் வரும் போதும் தன்னுடைய மானத்திற்கு பங்கம் வருமோ என்று நினைக்கும் பொழுதும் தீ குளித்தால் அல்ல, அவள் இறங்கியதால் தீ குளித்தது. யார் சொன்னாங்க? யாரை யார் வாங்க முடியும்? அந்த கண்ணுக்கு தெரியாத அத்தனை சாதாரண பெண்களும் இல்லாவிட்டால் குடும்பம் நகராது. காம்பஸ் பார்த்துருப்போம் இல்லையா? ஊனி நிற்கிற ஒரு கால் உல்லாசமா உலக சுத்துறது இன்னொரு கால். ஊனி நிற்கிற கால் ஆட்டங்கண்டா உல்லாசமாக சுத்தக்கூடிய காலால் சுத்த முடியாது. ஊன்றி நிற்கக்கூடிய அந்த காலாக இருக்கக்கூடிய அத்தனை சாதாரணிகளுக்கும் சமர்ப்பணம் இது. காலம் காலமாக அவள் ஊன்றி நின்றிருக்கிறாள். எந்த வசதியும் இல்லாமல் ஆடை இல்லாமல் பத்து பேர் முன்னால் மானபங்கப்பட்ட பொழுதும் கூட சுயத்தை ஒரு நாளும் இழக்காமல் என்னால் நிற்க முடியும் என்று நின்ற பெண்மணி அவள். அம்மா கொடுத்த சமையல் மட்டும் அல்ல, அம்மா கொடுத்த மொழி மட்டும் அல்ல. வண்ண ஓவியங்கள் எல்லா அம்மாக்களுக்கும் தீட்ட தெரியாது, ஆனால் வாசல் கோலம் எல்லா அம்மாக்களும் அபாரமாக போடுவார். அந்த கோலத்தை போட்டு முடிச்சு திரும்பும் போது அதன் மேல் ஒரு சைக்கிளோ ஊர்தியோ பார்த்தும் பார்க்காமல் பத்து பேர் அதன் மேல் வந்து நின்று பேசினால் கூட அடுக்களை வழியாக பார்த்து விட்டு ஒரு அரை புன்னகையோடு பெருமோச்சோடு அடுத்த வேலைக்கு போய்விடுவாள். அவளுக்கு தெரியும், அடுத்த நாள் மீண்டும் வாசல் கூட்டப்படும், தண்ணீர் தெளிக்கப்படும், மீண்டும் ஒரு ஓவியம் அங்கு மீண்டு வரும். அது மட்டும் இல்லை, இந்த இயக்கத்தினுடைய பெரிய கொள்கைகள், எங்க அம்மா தான் எனக்கு அடையாளம் காமிச்சா, வேப்ப மரத்தையும் ஆலமரத்தையும் எங்க அம்மா அடையாளம் காமிச்சா, தொட்டு தலையில வெயின் எங்க அம்மா எனக்கு சொன்ன. வேப்ப மரத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது, ஒரு மூத்த பாட்டி என்கிட்ட சொன்னது, வேப்ப மரங்கள் என்ன சாதாரணமா நினைக்காதம்மா, உலகத்துல சித்தர்கள் எல்லாம் வேப்ப மரங்களாகத்தான் வந்து இருப்பார்கள், எங்க தொட்டாலும் அதுல கசப்பு, ஆனா எங்க தொட்ட கசப்பும் கண்டிப்பாக குணமளிக்க கூடியதாகும். ஆச்சரியமான விஷயம், இப்படி எல்லாம் பார்க்க முடியுமா, என்ன என்ன பார்வை அது? ஆனால் இந்த பெண்ணுக்கு பின்னால் பட்டங்கள் கிடையாது. ஒருவேளை பாரதி சரியாதான் சொன்னான் நினைக்கிறேன், பட்டங்கள் நம்மை ஆளக்கூடாதுப்பா, பட்டங்கள் ஆளவும் நான் பட்டத்தை ஆள வேண்டும், சட்டங்கள் என்னை செய்யக்கூடாது, சட்டங்களை நான் செய்யவும். எவ்வளவு அழகான வார்த்தை, முடிக்கும் போது இன்னொன்னு சொல்லுவானே, சாதம் படைக்கவும் செய்வோம், தெய்வ சாதி படைக்கவும், இரண்டும் படைக்கப்பட வேண்டியது. சாதமும் படையல் தான், தெய்வ சாதியும் படையல் தான். எத்தனை நேர்த்தியான வார்த்தை. பாரதியை பார்க்கணும்னு எனக்கு ஒரு நாளும் ஆசை இல்லை, செல்லம்மாவை பார்க்கணும். எப்படி அம்மா சமாளிச்ச, எப்படி அம்மா தாக்கு பிடிச்ச, இந்த மனிதரை தாக்கு பிடிப்பதோடு கூட கூட்டி கொண்டு வரக்கூடிய அத்தனை பேரையும் எப்படிமா தாக்கு பிடிச்ச, அங்கேயும் எங்கேயும் கடனை வாங்கி மொரத்துல ஒரு கால் ஆளாக்கு நீ வைத்திருந்த அந்த நெல்மணியை தூக்கி விட்டு விடுதலையாயிருப்பாய், ஒரு சிட்டுக்குருவியை போலேன் தூக்கிய மனுஷன் வீசினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்த விருந்தாளி எப்படி அம்மா சமாளிச்ச, எப்படி உன்னால முடிஞ்சது, திரைப்பினால் நின்று கொண்டோ, கதவிடுக்கில் நின்று கொண்டோ நீ எழுப்பிய ஒலிகள் என்னவாக இருக்கும், ஆணுக்கு ஒலிகள் வார்த்தைகளாக மாறி வார்த்தைகள் வந்து உட்கார்ந்து மொழியாக மாறணும், பெண்ணுக்கு ஒலியே மொழி, ஒவ்வொரு ஒலியும் அவளுக்கு மொழி, அவளுடைய கனைப்பு, அவளுடைய இருமல், அவளுடைய சினங்கள் ஒவ்வொன்றும் ஒலி. அதனாலதான் ஒலி இல்லாத உலகத்துல அவளால வாழ முடியாது. அவளுடைய வளையல்கள் கிளிகளுக்கு ஆகட்டும், அவளுடைய காலில் இருக்கக்கூடிய கொலசுடைய ஒலியாக இருக்கட்டும், ஒலி அவளுக்கு வேணும், நதி மாதிரி ஒலி அவளுக்கு வேணும், ஆனா அதே மாதிரி கடல் மாதிரி ஆர்ப்பரிக்கக்கூடிய ஒலி அவளுக்கு வேண்டாம். மேலே எத்தனை ஒலி ஆர்ப்பரிச்சாலும் அடியில அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய மனது வேற யாருக்கும் கிடையாது. அதனாலதான் கடலாழம் கண்டுபிடிக்க முடியல. எவ்வளவு பெரிய ஒரு மகாத்மியாக இருக்கும், தலையை வருடி கொடுத்து குழந்தைக்கு, அவளுக்கு கணக்கு தெரியாது. யார் சொன்னாங்க, நீங்க சொல்லக்கூடிய கணக்கு அவளுக்கு தெரியாது, அது கணக்கானே அவளுக்கு தெரியாது. நாம சொல்லக்கூடிய கணக்கு பக்கம் வரல. ஒரு பல்லாங்குழி அவளுக்கு தெரியும், ஒரு தாயம் அவளுக்கு தெரியும், பரமபதம் அவளுக்கு தெரியும், எத்தனை வேகமாக ஏணியில் ஏறினாலும் ஜாகிரதையாக இல்லை என்றால் பாம்பின் வழியாக வழுக்கி வருவோம் என்பது அவளுக்கு தெரியும். 12, 2, 12, 5, 6 போட்டு அடுத்த நிமிஷம் கூட்டி உங்களுக்கு கொடுக்க முடியும். ஆடுபுலி ஆட்டத்தில் எதிரில் இருப்பவன் கணவனாக இருந்தால் வெட்டாமல் ஆடாகவே இருப்பது அவளுக்கு தெரியும். என்ன நினைக்கிறீங்க, புத்திசாலி பெண்ணுனா எப்படிப்பட்டவள் தெரியுமா? உண்மையான என்னுடைய மூதாதையராக இருக்கக்கூடிய அத்தனை புத்திசாலி பெண்களும் ஆண் முன்னால் முட்டாளாக நடிப்பதுதான் குடும்பம் வாழும் என்பதற்காக புத்தி. உங்க அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கும் பொழுது சிரிச்சுக்கிட்டே அதை தலையாட்டவும் தெரிந்த பெண்ணுக்கா ஒன்றும் தெரியாம இருக்கும்? எவ்வளவு பெரிய மகாத்மாவாக இருந்திருக்கும். சரி, இந்த பெண் இப்ப காலம் கடந்து என் கை வரைக்கும் வந்தாச்சு, எனக்கு மொழி கொடுத்தாச்சு, எனக்கு உணவு கொடுத்தாச்சு, எனக்கு உடை கொடுத்தாச்சு, ஆபரணம் கொடுத்தாச்சு, கலாச்சாரம்னு சொன்ன அத்தனையும் என் கையில கொண்டு வந்து எங்க அம்மா, அவளுடைய அம்மா கொடுக்க, அவளுடைய அம்மா கொடுக்க சிந்தாமல் சிதறாமல் உள்ளங்கைக்குள் மொத்தமாக வாங்கி என் உள்ளங்குழிக்குள் மொத்தமாக பதித்து வைத்த அவள் நான் அனுபவித்த எந்த வசதிக்குள்ளேயும் அவள் வந்தது கிடையாது. ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையா தான் இருக்கும். எங்கேயோ வெளிநாட்டுல போய் தங்கிட்டு அப்பா கிட்ட கோவிச்சுட்டு கிளம்பி போய் அப்படியே வெளிநாடு போய் தங்கிய மகன் திரும்பி திடீர்னு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வரான். பார்க்க வரும்பொழுது அவனுக்கு புரிகிறது, அப்பாவுக்கு பார்க்கின்சன்ஸ் அப்படின்னு புரியுது. கையும் காலும் அந்த பிடிக்கக்கூடிய குவளை கூட முடியாமல் தழும்பக்கூடியது. வந்திருக்கக்கூடிய மகனுக்கு அவன் வந்திருந்து உட்காரக்கூடிய இடத்தில் கொண்டு வந்து அவன் குடிக்க அவனுக்கு பிடித்தமான ஒரு திரவ பதத்தை அவன்கிட்ட கொண்டு வந்து அந்த அம்மா கொடுக்குறா. இந்த அப்பா அவன் தலையை கோதி விடுறா, கொடுக்குறா. அப்பா கேட்கிறாரு, எனக்கு ஒரு காப்பி அப்படிங்கும் போது அம்மா சொல்றாங்க, அங்க வச்சிருக்கு போய் எடுங்க. மகனுக்கு ரொம்ப தூக்கி வாரி போடுது. ஒரு நாள் கூட மகன் அப்பாவுக்கு எதிராக குரல் ஓங்கும் பொழுதெல்லாம் அம்மா பக்கத்துல வந்து நிற்பா. ஒரு வயசுக்கு அப்புறம் கணவனுக்கு கூட மனைவி தாயா தான் நிற்பா. மனைவியா நின்ன காலங்கள் மாறும், தாயாக போய் நிற்பா. அப்போ என் புருஷனை யாருடா கோவப்படுறதுன்னு சொன்ன அம்மா இப்ப நீங்க போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு முகம் சுண்டி போகுது, அப்பா முகம் வாடி போகுது. தனியா அம்மா பின்னாலேயே போய் பக்கத்துல போய் கேட்கிறேன், ஏம்மா இவ்வளவு கடுமையா இருக்கீங்க, அவரால் முடியல, ஏம்மா இவ்வளவு கடுமையா இருக்கீங்க அவ சொல்றது ஒரே வார்த்தை தான், உங்க அப்பா கிட்ட கடுமையா இருந்தா மட்டும்தான் அவருடைய ஆரோக்கியத்தை அவர் தக்க வச்சுக்க முடியும். அவர் எழுந்திருந்து நடக்கணும், அவரா வந்து எடுக்கணும். சின்ன குழந்தையா நீ இருக்கும் போது நடக்க முடியாம தடுக்கி தடுக்கி விழுந்த போது அம்மா கையை தட்டி ஓடிவா ஓடிவா வந்து எடுத்துக்கோ வந்து எடுத்துக்கோன்னு சொன்னேன்ல, இப்ப அவர் முன்னால அப்படி சொல்ல முடியாது. கடுமையா இருக்கணும், அவரா வந்து நடந்து வந்து மேஜையில் இருக்கக்கூடிய குவளையை தன் கையால் எடுத்து திரும்பி போய் உட்கார்ந்து குடிக்கும் போது அந்த உடல் பயிற்சியாவது அவருக்கு தேவை. என் புருஷனை எப்படி பார்த்துக்கணும்னு தெரியும். வந்த காரியம் முடிஞ்சதுன்னா 21 நாள் ஆச்சுல கிளம்பு. என்ன நீங்களும் நானும் பார்த்த அம்மா, கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பம்னு சொல்றோமே, ஒரு 65 வயதான ஒரு ஆண், ஊர்ல இருந்து ஏதாவது செய்தி வந்திருக்கும். என்ன, உங்க பெரியம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, வந்து பார்க்க முடியுமா? அந்த செய்தி வந்ததுல இருந்தே அப்பா நிலத்தடு மாதிரியே தான் மேலும் கீழும் போவார். மனைவிக்கும் புரியாது மகளுக்கும் புரியாது. என்னப்பா பெரிய விஷயமா? புரிந்து கொள்ளக்கூடிய மகளாக இருந்தால் பக்கத்தில் உட்கார வைத்து உள்ளங்கையை வாங்கி மடியில் வைத்துக்கொண்டு கண் பார்த்து அப்பா சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் இருக்கும். உங்க அம்மாவுக்கு புரியுமான்னு தெரியல, உனக்காவது புரியணும். நான் போய் பார்க்கணும் அவங்கள. ஏன் தெரியுமா, ஒரு காலம் இருந்தது இந்த நாட்டில் கூட்டு குடும்பம்னு ஒரு காலம் இருந்தது. மாமியார் அப்படின்னு சொல்லக்கூடிய 15 வயதில் பிடித்து திருமணம் செய்து கொடுத்து 35 வயதில் அவளுடைய கடைசி குழந்தையோ இல்லை 8வது குழந்தையோ 6வது குழந்தையோ அவள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் அவளுடைய மூத்த பெண்ணுக்கு திருமணமாகி அவளுக்கு குழந்தைக்கு அவள் வந்திருப்பா. மகனுக்கு திருமணமாகி மருமகள் இந்த தடவை நான் வீட்டுக்கு போல 2வது பிரசவம் நான் இங்கேயே பார்த்துடலான்னு சொன்னாங்கன்னு அவள் வந்திருப்பா. ஒரு வீட்டில் 3 பேர் குழந்தையை பெற்றிருப்பாங்க. அது 8வது குழந்தை, அவமானம் கிடையாது, அதில் கூச்சப்பட வேண்டிய அவமானம் கிடையாது. காலால் கோடு போட்டு நகத்தை கடித்து கொண்டு பின்னலை பின்னி பின்னி சரி பண்ண வேண்டிய தேவை கிடையாது. தூளி தொங்கும், 4 துளி தொங்கும். ஒருத்தி அடுக்கலையில வேலையாக இருப்பா, ஒருத்தி தோச்சு துணியை காய போட்டுட்டு இருப்பா, பிள்ளை பெற்ற உடம்பாச்சேன்னு பக்கத்துல யாரும் பக்கத்துல நின்னது கூட கிடையாது. ஒருத்தி பாத்திரங்களை கழுவிட்டு இருப்பா அங்கு போகக்கூடிய அந்த ஆற்று வாய்க்கால்ல. ஏதாவது ஒரு குழந்தை தூளியில புழு மாதிரி நெளியும் அழும். எவ கை விட்டுட்டு வர முடியுமோ அந்த பெண்மணி வருவா. அந்த தூளிக்குள்ள இருக்கிறது அவ குழந்தையா நான் ஒரு நாள் கூட பார்த்தது கிடையாது. எல்லா குழந்தைகளும் எல்லா அம்மாக்களின் முளைப்பாலும் குடித்து வளர்ந்தவை. அப்போ இந்த அப்பா மகள் கிட்ட சொல்றாரு, அம்மா பெரியம்மாவுடைய முளைப்பால் குடிச்சு வளர்ந்தவம்மாண்ணா, உங்களுக்கு தெரியாது, நான் போய் பார்க்கணும் அவளை. என்ன நினைக்கிறோம் நாம, எதை பெண்மை நினைக்கிறோம், எதை பௌருஷம் நினைக்கிறோம்? இது மனிதநேயம் பொங்கி பொங்கி வழிந்தது அல்லவா? குடும்பம் அப்படிங்க கூடியது ஒரு அட்சய பாத்திரம் அல்லவா? அதை தூக்கி கொண்டு பிச்சை எடுப்பார்களா யாராவது? பிச்சை எடுக்கிறோம்னா எடுக்கிற நம்ம மேலதான் பிரச்சனையே தவிர பாத்திரத்தின் பிரச்சனை அல்ல. பொங்கி பொங்கி வழியக்கூடிய அட்சய பாத்திரம். இன்றளவும் பெண் அப்படித்தான், இன்றளவும் அப்படித்தான். கோப்பை கோப்பையாக மருதாணி இட்டுக் கொள்ளும் பொழுது என்னுடைய ஆதிதாயை தோணும், உனக்கு எப்படி அம்மா கண்டுபிடிச்ச? இந்த இலையை எடுத்து அரைத்து கையில் போட்டுக்கொண்டால் மறு தோன்றியாக அது வேறொன்றாக தோன்றும்னு எப்படி அம்மா கண்டுபிடிச்ச? ஆவியில் விட்டு எடுக்கும் பொழுது இது இட்டலியாக வரும் எப்படி அம்மா கண்டுபிடிச்ச? இதற்கு அளவு எப்படின்னு அம்மா கண்டுபிடிச்ச? நீ என்னெல்லாம் பெரிய பெரிய 2000 ஆண்டுகள் R&D ஒர்க் பண்ணி ஒண்ணு வந்திருக்கு கைக்குன்னா உங்கள் வீட்டு சமையல் கூடத்தில் இருக்கக்கூடிய சமையல். யாருக்காவது உடம்பு சரியில்லையா அம்மாவுடைய சமையல் மாறும். 5.5 பெட்டிக்குள் இருந்தது அத்தனை மருத்துவமும் அவகிட்ட. குருமிளகை நகர்த்தி வைத்த போது என் பாட்டி சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு, ஐயோ இதுக்கு தான்ப்பா இங்கிலீஷ்காரன் வந்தான். இதை விலக்கி வைக்காதே அம்மா, அவ சரித்திரம் படைக்கல, சரித்திரம் படைச்சாவ படிக்கல. அவளுக்கு தெரியும் இதுக்குள்ள இருந்தது, அவன் தெரியும். சீரகமோ குருமுளகோ வீட்டில் இருக்கக்கூடிய ஏதையோ ஒன்றை தட்டி போட்டு ஒரு கஷாயத்தை வைத்து வந்த நோயை விரட்ட அவளால் முடியும். அவளுக்கு தேசபக்தி இல்லைன்னு யாருப்பா சொன்னது? ஆங்கிலேயனுக்கு தப்பி ஓடி வீட்டு வழியாக வரக்கூடிய இளைஞனை பிடித்து உள்ள இழுத்து வேப்பலையை வெளியே சொருகி அம்மை நோய் கண்டிருக்கிறதுன்னு சொல்ல அவளால முடியும். என்ன வீரம் அது! அவ பேர் எங்கேயும் இல்லை, அவ பேர் எந்த பட்டியலையும் பொறிக்கப்பட்டது கிடையாது. ஆனாலும் வீரம்னா அவளுக்கு அடையாளம் தெரியும். ஏதோ ஒரு விடுமுறை காலத்தில் பாட்டி வீட்டுக்கு போக பாட்டியின் பக்கத்து வீட்டில் பூ கட்டக்கூடிய ஒரு பெண்மணி, எனக்கு பூ கட்ட சொல்லிக் கொடுத்த பெண்மணி. டெக்ஸ்டரிட்டி ஆஃப் ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கோலம் போடுறதுக்கும் பூ கட்டுறதுக்கும் பொம்மை பண்றதுக்கும் தையல் வேலைப்பாடு பண்றதுக்கும் இருக்கக்கூடிய விரல்கள் பிற்காலத்தில் ஏதாவது ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு பக்கவாதம் வரும்பொழுது கையில் ஒரு பந்தை கொடுத்து உருட்டி பிடியுங்கள். உருட்டி
6: பண்பு உறவுகள் இதுவரை பேராசிரியை ஜெயந்தாசிரி பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றிய ஒரு உரையை கேட்டீர்கள். அதாவது காலந்தோறும் குடும்பத்தில் பெண்கள் என்ற தலைப்பில் இந்த உரை உங்களுக்காக வழங்கியிருந்தோம்.
8: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கில் வந்து இறங்கி இருக்கிறாப்பா, திசையும் தெரியல திக்கும் தெரியல, எப்படி போறேன் யாழ்ப்பாணம் ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த தங்கச்சே தங்கச்சே
1: அவங்களே கொண்டு ஜாழ்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
3: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா முகவரி 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 07 24 00 440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 07 76 24 00 440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிர்வாகம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

இன்றைய நட்சத்திரம், இன்றைய நட்சத்திரமாக ஜொலிக்க இருப்பவர் யார் என்பதை நீங்களே நான் ஒலிபரப்பும் பாடலை கொண்டு கண்டுபிடிக்குங்கள். பாடல் தெரிவுகளை எங்களுக்காக எழுதி அனுப்பியிருக்கின்றார் திருமதி பத்மராணி ராஜரட்னம் அவர்கள், ஜெர்மனியிலிருந்து. அவருக்கும் எமது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரதி வியாழக்கிழமை தோறும் 10:40 to 11 மணி வரை வானொலியில் வலம் பெறுகின்றது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல்

உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் யார் என்பதை நீங்களே ஊகித்து கண்டுபிடிங்கள். நிகழ்ச்சியை முடியும் தருவாயில் நான் கூறுகின்றேன். ஒலித்த பாடலை பாடியவர் வாணியம்மா அவர்கள். புவை செங்குட்டுவன் அவர்களுடைய கவிதை வரிக்கை குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் இசையமைத்திருக்கின்றார். அடுத்து வரும் பாடல் பத்மராணி ராஜரத்னம் அவர்களுடைய தெரிவில் வருகின்றது.

ஒலித்து பாடலை இசை அரசி வாணியம்மா அவர்கள் பாடியிருந்தார். பாடலை யாற்றவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமன்னர் MSV அவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒளிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எழுத்துக் கொண்டிருப்பவர் யார் என்பதை ஒளிபரப்பும் பாடலை கொண்டு கண்டுபிடியுங்கள். பாடல் தெரிவுகளை எங்களுக்காக துல்லியமாக எழுதி அனுப்பியிருக்கின்றார் திருமதி பத்மராணி ராஜரட்னம் அவர்கள். ஜெர்மனியிலிருந்து அவருக்கும் அவரது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல். இந்த பாடலை கேட்பதற்கு முதல் அன்பர்களே, நீங்களும் இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியில் பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்றால் எமது மின்னஞ்சலுக்கு எழுதி அனுப்புங்கள். அன்பர்களே, உங்களுக்கு பிடித்தவரை எடுத்து தெரிவு செய்யுங்கள். அவர் மட்டுமே இன்றைய கதாநாயகனாகவோ அல்லது கதாநாயகியாக வர வேண்டும். இசையமைப்பாளர்கள் மாற வேண்டும், கவிஞர்கள் மாற வேண்டும். நீங்கள் யாரை எடுக்கிற நடிகரை எடுத்தால் நடிகர் மட்டும் அவராகவே இருக்க வேண்டும். அவ்வாறு துல்லியமாக தெரிவு செய்து எங்களுக்கு அனுப்பி வைத்தால் அல்லது வைபர் ஊடாக நீங்கள் அனுப்பி வைத்தால் அன்புறவுகளே, உங்களுடைய பாடல் தெரிவுகளும் ஐரோப்பா வான் பரப்பினூடாக உங்கள் வாசல் தேடி வரும். இப்பொழுது பத்மராணியின் தெரிவில் வரும் அடுத்த பாடல்

ஒலித்த பாடலை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றியிருந்தார். விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருந்தார். பாடலை பாடியிருந்தார் இசையரசி வாணியம்மா அவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இன்றைய நட்சத்திரத்தில் இன்றைய நட்சத்திரமாக எழுதி கொண்டிருப்பது யார் என்பதை நீங்களே ஊகித்து கண்டுபிடித்திருப்பீர்கள். பாடல் தெரிவுகளை துல்லியமாக எங்களுக்காக எழுதி அனுப்பியிருந்தார் திருமதி பத்மராணி ராஜரட்னம் அவர்கள், ஹைல்பரோன் ஜெர்மனியிலிருந்து. அவர் தெரிவு செய்திருக்கும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் கங்கேமரன் அவர்களுடைய கவிதை வரியில் பாடல் ஒலிக்கின்றது.

இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்தவர் இசை அரசி வாணியம்மா அவர்கள். வாணியம்மா, இந்த பாடலை இயற்றியவர் கங்கேமரன், பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா அவர்கள். இன்றைய பாடல் தெரிவுகளை துல்லியமாக எங்களுக்காக எழுதி அனுப்பியவர் திருமதி பத்மராணி ராஜரெட்டம் அவர்கள், ஹைல்புரோன் ஜெர்மனியில் இருந்து. அவர்களுக்கு நமது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர், சாசல் கார்ஷ்ரா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்த இளைஞன் தூக்கத்திலே அதிகமான மகிழ்ச்சியால் உயிரிழந்த சோக சம்பவம் ஒன்று புதுக்குடியிருப்பு பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. யாழ்ப்பாணம் பொம்மைவெளி பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட பெண்ணொருவருக்கு 7 வருட கடுலிய சிறை தண்டையும் 1 லட்சம் ரூபாய் தண்டப்பணமும் விதித்து யாழ்ப்பாணம் மேல்நீதிமன்றம் இன்று அதிரடி தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. கீகாலை கரடுமான பகுதியில் உள்ள இறைச்சி கடையொன்றில் சட்டவிரோதமான முறையில் எறும்புண்ணி இறைச்சி விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வாகன இறக்குமதி மீதான மேலதிக வரி விதிக்கப்படுவதற்கு முதல் நாள் 4000 வாகனங்களுக்கான கடன் கடிதங்கள் திறக்கப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டு முற்றிலும் அடிப்படையற்றதென்று பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். கைத்தொழில் அமைச்சிடம் கோரியுள்ள சலுகைகளை அரசாங்கத்தால் வழங்க முடியாமல் போனால் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களின் சில்லற விலைகள் நுகர்வோருக்கு தாங்க முடியாத அளவுக்கு விரைவில் உயர்ந்துவிடும் என்றும், சந்தையில் தள்ளுபடிகளை வழங்குவதற்கான வாய்ப்புகள் குறையும் என்றும் உணவு பதப்படுத்துவோர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை மற்றும் பொறுப்புக்கூறல் விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் உறுதியான நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் வலியுறுத்தியிருக்கிறார். இன்று பாராளுமன்றத்தில் நடைபெற்ற அமர்விலே சாணக்கியன் இதனை தெரிவித்தார். மலைய மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பில் அவசர விவாதம் ஒன்றை இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் நடத்துவதற்கு எதிர்க்கட்சியின் பிரதம குரடா முன்வைத்த யோசனைக்கு அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளது. கொழும்பு தேசிய கலா பவனில் பாதுகாக்கப்பட்டிருந்த 42 புராதன சின்னங்கள் காணாமல் போயுள்ளதாக புத்த சாசன மத விவகாரங்கள் மற்றும் கலை கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் சுனில் செனவி இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவங்களின் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, பசில் ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோர் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு சென்று பிள்ளையானை சந்தித்துள்ளார்கள். கொத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதியாகி 1 வாரத்துக்குள் பிள்ளையானை வெளியில் எடுப்பதாக அங்கு கூறப்பட்டுள்ளது. அதன்படியே கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதியாகி 1 வாரத்துக்குள் அவர் வெளியில் வந்துள்ளார். இதற்கான சட்டத்தரணிகளின் ஒருங்கிணைப்பு பணிகளை சுரேஷ் அலியே மேற்கொண்டுள்ளார். இவ்வாறு மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீப் பியரிஸ் கொழும்பு கோட்டை நீதவான் பசந்த அமரசேன முன்னிலையில் நேற்று தெரிவித்திருந்தார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் குறித்து விசாரணை நடத்துவதற்காக குற்றப்படாத திணைக்களகத்தினர் பிரான்ஸ் வரை பயணித்ததாக கூறப்படும் விடயம் இயல்பாகவே அரசாங்கத்தின் முன்னுரிமைகள் குறித்த பல கேள்விகளை எழுப்புகிறது. பிள்ளையானை நான் சந்தித்ததை உறுதிப்படுத்துவதற்காக மட்டுமே அதிகாரிகள் அவ்வளவு தூரம் பயணித்திருக்கிறார்கள் என்றால் அது நிச்சயமாக புதுப்பணத்தை வீணடிக்கும் ஒரு செயலாகும். சிறையில் இருந்த பிள்ளையானை நான் சந்தித்தது ஒன்றும் ரகசியமான விடயமல்ல. அரசியல் நாடகத்தை தவிர்த்த முறையான விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுன தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச நேற்று குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கு மக்கள் எந்தவித இடையூறுமின்றி தமது உறவுகளுக்காக நினைவஞ்சலிகளை மேற்கொண்டார்கள். அதற்காக அந்த மக்கள் அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிக்கிறார்கள். அத்துடன் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் நீதியை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக யாழ் மாவட்ட தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்திருக்கிறார். நாடு எதிர்கொண்டுள்ள தற்காலிக டாலர் நெருக்கடியை சமாளித்து நாட்டிலிருந்து வெளியேறும் டாலர்களின் அளவை கட்டுப்படுத்துவதற்காக இறக்குமதி செலவுகளை குறைத்துக் கொள்ள அனைவரும் தனிநபர்களாக பங்களிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி ஆண்டுகுமார் திசநாயக்கா நாட்டு மக்களிடம் அவசர வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். வேதன முரண்பாடு உள்ளிட்ட 2 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து நீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியலாளர்கள் சங்கம் இன்று முதல் கால வரையறையற்ற தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள்.
மலேக வாழ் மக்களுக்கு நில உரிமை கோரி ஜனாதிபதி செயலகத்துக்கும் கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகத்துக்கும் கடிதம் வழங்குவதற்காக தலவாக்குலை நகரத்திலிருந்து 140 கிலோமீட்டர் கொண்ட கொழும்புக்கு நேற்று காலை நடைப்பயணத்தை ஆரம்பித்த 7 வயது பாடசாலை மாணவனை ஹட்டன் போலீசாரால் அவர் தடுத்து நிறுத்தப்பட்டதாக கட்டன் பிரதேச போலீஸ் கண்காணிப்பாளர் பிரதீப் வீரசேகர தெரிவித்திருக்கிறார். வவுனியா பல்கலைக்கழகம் முன்பாக வனவள திணைக்கழகத்தின் ஆதரவுடன் பெருமளவான காடுகள் அழிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின்

அடியதை அடுத்து அவருக்கு தனது முழுமையான ஆதரவை வழங்குவதாக இனவாதியாக அறியப்படும் அம்பிட்டியே சுமனரதன தேரர் அறிவித்திருக்கிறார். அத்துடன் தாம் இனிமேல் ராஜபக்ச நிகாய ராஜபக்ச முகாம் என்பதிலிருந்து முற்றாக விலகி செயற்படப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை நேற்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தூண்டிவிடும் குழுக்களை பயன்படுத்தி நாட்டை மீண்டும் அராஜக நிலை கேட்டு செல்ல அரசாங்கம் முயல்வதாகவும் அதன் மூலம் நழுவி போகும் அதிகாரத்தை தக்கவைக்க நினைப்பது நியாயமற்றது என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இந்திக்க அனுருத்த தெரிவித்திருக்கிறார். 30 ஆண்டு கால கொடூர பயங்கரவாத யுத்தத்தின் சாபத்திலிருந்து நாட்டை மீட்டெடுத்த நமது கௌரவத்துக்கு பாத்திரமான முப்படை வீரர்களுக்கு எனது நன்றி கலந்த மரியாதையை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டின் பாதுகாப்பு, ஒருமைப்பாடு, இறையாண்மை மற்றும் ஆழ்புல ஒருமைப்பாட்டுக்காக தமது உயிர்களை தியாகம் செய்து, உடல் பாகங்களை தியாகம் செய்து, ரத்தம் சிந்தி நாட்டுக்காக நிறைவேற்றிய கடமைகளை நாம் மதிக்கிறோம். இதற்காக எமது மரியாதையை செலுத்துவதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டிருக்கிறார். போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த அரசியல் பாதுகாப்பு தற்போது முற்றாக ஒழிக்கப்பட்டிருப்பதோடு போதைப்பொருளுக்கு எதிரான விசாரணைகளின் போது எந்தவொரு அதிகாரிக்கும் எந்தவித அழுத்தங்களும் பிரயோகிக்கப்பட மாட்டாது என்றும் தொடர்புடைய அனைத்து நிறுவனங்களும் தத்தமது எல்லைகளுக்குள் நின்று தமக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள பணிகளை சரியாக நிறைவேற்றும் என்று தாம் நம்புவதாக ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். எதிர்வரும் ஜனவரி மாதத்தில் அரச ஊழியர்களின் சம்பள உயர்வு மேற்கொள்ளப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். உடனடி பண பரிமாற்ற முறைகளை பயன்படுத்தி போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படும் தம்பதியினரின் சொத்துக்களை முடக்குவதற்கு சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. ஐஸ் போதைப்பொருளுடன் கைதான முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தரிடம் கல்முனை தலைமையக போலீசார் தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட சித்த மருத்துவத்துறை விரிவுரையாளர் தயாளினி திலீபன் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார்கள். யாழ்ப்பாணம் நாவாந்துறையைச் சேர்ந்த இளம் குடும்ப பெண் ஒருவர் நேற்று தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்துக் கொண்டார். மஸ்கெலியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரவுன்சிக் தோட்டத்தின் ராணி பிரிவில் பலாக்காய் பறிப்பதற்காக மரத்தில் ஏறிய முதியவர் ஒருவர் கால் விழுக்கி கிணற்றுக்குள் விழுந்து உயிரிழந்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் மொத்தம் 128 காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளதாக வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. வனவாசல தொடர்ந்து விபத்தின் காரணமாக தொடர்ந்து மார்க்க கட்டமைப்புக்கு சுமார் 17 லட்சம் ரூபாய் சேதம் ஏற்பட்டதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. சர்வதேச தேயிலை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நிலையான தேயிலை செய்கையின் ஊடாக மக்களை வலுப்படுத்துவோம் என்ற தொனிப்பொருளில் இந்த முறை சர்வதேச தேயிலை தினம் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஈரான் போர் காரணமாக ஏற்பட்டுள்ள எரிபொருள் விலை உயர்வு மற்றும் தேயிலை ஏற்றுமதி வீழ்ச்சி ஆகியவற்றால் இலங்கையின் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பெரும் பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு கங்கராம விகாரையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட புத்தரஸ்மி விசாக் வலயம் தொடர்பான இறுதிக்கட்ட கலந்துரையாடல் நேற்று அலரி மாளிகையில் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபு தந்திரி தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. இந்திய செய்திகளில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு நாளையொட்டி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தி, மாநிலங்களவை பாராளுமன்ற உறுப்பினர் சோனியா காந்தி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தமிழர் ஒற்றுமையை சிதைக்கும் வகையில் செயற்படுவதை நிறுத்திவிட்டு உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் பகிரங்கமாக வலியுறுத்தியிருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தமிழ்நாட்டின் அரசியல்வாதியான நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானுக்கு பகிரங்க கொலை மிரட்டல் விடுத்ததாக சுட்டிக்காட்டிய பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ், அர்ஜுனா சீமானிடமும் தமிழ்நாட்டு மக்களிடமும் பகிரங்க மன்னிப்பை உடனடியாக கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். தமிழக சட்டப்பேரவையில் கடந்த 13ஆம் தேதி நடந்த தமிழக வெற்றிக்கழக அரசின் நம்பிக்கை வாக்கெடுப்பில் முறைகேடுகள், ஊழல்கள் நடந்ததாகவும் அதுகுறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் விசாரணை முடியும் வரை தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
தமிழ்நாடு அமைச்சரவை விரிவாக்கம் இன்று நடைபெறும் நிலையில் 23 பேர் கொண்ட அமைச்சர்களின் பட்டியலை ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ளது. தமிழக அமைச்சரவையில் புதிதாக இன்று 23 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொள்ளும் விழா நடைபெற்று வரும் சூழலில் மீண்டும் தமிழ்தாய் வாழ்த்தை பின்னுக்கு தள்ளி வந்தே மாதரம் பாடலுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளது பெரும்

கட்சியை மீண்டும் ஏற்படுத்தியிருக்கிறது. 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை மூடியது தமிழக அரசின் நல்ல முடிவு. முதல்வரின் இந்த முடிவுக்கு டாஸ்மாக் நிர்வாகம் கட்டுப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் பல்தா சட்டமன்ற தொகுதியில் இன்று மறுதேர்தல் நடைபெறுகிறது. பாரதிய ஜனதா கட்சியும் RSS அமைப்பும் இணைந்தும் அரசமைப்பு சட்டத்தின் மீது ஒவ்வொரு நாளும் தாக்குதல் நடத்தி வருகின்றன. தேசத்தின் நலனை குறிப்பிட்ட தொழிலதிபர்களுக்கு விற்கின்றார்கள். அந்த வகையில் பிரதமர் நரேந்திர மோடியும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் துரோகிகள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மீது குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரசுடன் கூட்டணி தொடரும் என்று சமாஜ்வாதி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அகிலேஷ் யாதவ் தெரிவித்திருக்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையால் நாட்டுக்கு 700,000 கோடி ரூபாய் மிச்சமாகும் என்றும் அது தொடர்பாக மசோதாக்களை ஆய்வு செய்து வரும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் பி.பி. சௌத்ரி தெரிவித்திருக்கிறார். 12 விடைத்தாள்களை ஸ்கேன் செய்து கணினி வழியாக திரையில் மதிப்பிடுதல் முறையில் மதிப்பீடு செய்ததில் குளறுபடி நிகழ்ந்துள்ளதாக வெளியான தகவலை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் நேற்று மறுத்திருக்கிறது. நீட் மறுதேர்வு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேற்று ஆலோசனை நடத்தியிருக்கிறார். மேற்கு வங்கத்தில் இந்திய வங்கதேச எல்லையில் வேலி அமைப்பதற்காக நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த 25 கிலோமீட்டர் நிலப்பரப்பை எல்லை பாதுகாப்பு படைக்கு முதல்வர் ஸ்வெந்த் அதிகாரி ஒதுக்கியுள்ளார். மகப்பேறு காலத்தின் போது நேரிடம் தாய்சேய் உயிரிழப்புகள் எண்ணிக்கை பெருமளவு குறைத்து இந்தியா சாதனை படைத்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் 2 யானைகள் மோதிக்கொண்டதால் அங்கு பெரும் துயரம் ஏற்பட்டிருக்கிறது. 125 நாள் வேலை திட்டத்துக்கு ஏற்கனவே 25 மாநிலங்கள் நிதி ஒதுக்கிவிட்டதாக நாடாளுமன்ற நிலைக்குழுவிடம் மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று 480 ரூபாய் என்று ஒரு சவரன் 1,11,480 ரூபாவாகவும் 60 ரூபாய் கிராமுக்கு உயர்ந்து 1 கிராம் 14,810 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் பிரிட்டிஷ் மன்னர் சார்ல்ஸின் மரணத்தை தவறுதலாக அறிவித்த வானொலி நிலையம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. கணினி கோளாறால் அந்த தவறு நேர்ந்ததாக பிரிட்டனைச் சேர்ந்த ராடியோ கரோலின் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தாய்வானிய அதிபர் லாய் சிங் டியிடம் பேசப்போவதாக தெரிவித்திருக்கிறார். நான் அவரிடமும் பேசுவேன், நான் அனைவரிடமும் பேசுவேன் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். பிரிட்டன் ரஷ்ய விமான எரிபொருள் டீசல் இறக்குமதிக்கான தடையை தளர்த்தியுள்ளது. மத்திய கிழக்கு போரால் எரிபொருள் விலை உயர்வதை கட்டுப்படுத்த அது உதவும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேல் குளோபல் சமுட் புளோட்டிலா கப்பலில் இருந்த ஆர்வலர்களை நடத்திய விதம் குறித்து உலகளவில் குறைகூறல்கள் தற்போது பெருமளவு எழுந்துள்ளது. அமெரிக்கா கியூபாவின் முன்னாள் அதிபர் ரால் காஸ்ட்ரோ மீது கொலை குற்றச்சாட்டுகளை அறிவித்திருக்கிறது. 1996 கியூபா போர் விமானங்கள் மனிதாயமான பணிகளை மேற்கொண்டிருந்த இரு அமெரிக்க விமானங்களை சுட்டு வீழ்த்திய சம்பவம் தொடர்பில் அந்த குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளது. உலக விவகாரங்களில் சில நாடுகள் காலனி ஆதிக்க மனப்பான்மையுடன் ஏகபோக உரிமை கொண்டாட முயல்வென்று தோற்றுவிட்டது. அதுநேரம் சர்வதேச சமூகம் பிளவுபட்டுள்ளதால் உலகில் மீண்டும் காட்டாட்சி அமலுக்கு வரும் அபாயம் உள்ளதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் கூட்டறிக்கையில் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். மறைமுகமாக அமெரிக்காவை அவர்கள் சாடியுள்ளார்கள். சீனாவும் ரஷ்யாவும் 20க்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்களில் நேற்று கையெழுத்திட்டிருக்கின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடனான பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ட்ரம்ப் மீண்டும் போரை தொடங்க திட்டமிடுவதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. ஈரான் தாக்கப்பட்டால் பதிலடியாக மத்திய கிழக்கு கப்பால் தாக்குதல்கள் தங்களால் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் விவகாரத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு நான் என்ன சொல்கிறேனோ அதைத்தான் அவர் செய்வார் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரின் குடும்பத்தினர் நிறுவனங்கள் ஆகியவற்றின் கடந்த கால வரி ஆவணங்களை அந்த நாட்டு வருமான வரித்துறை இனி எந்த காலத்திலும் தணிக்கை செய்யக்கூடாது என்று அந்த நாட்டு நீதித்துறை அதிரடியான உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. உலக சுகாதார நிறுவனம் பூண்டி பூஜோ வகை இபோலா கிருமிக்குரிய தடுப்பு மருந்து தயாரிக்க 9 மாதம் ஆகலாம் என்று தெரிவித்துள்ளது. 2 தடுப்பு மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன. ஆனால் அவை இன்னமும் மருத்துவ சோதனைக்கு உட்படுத்தப்படவில்லை என்றும் அது தெரிவித்திருக்கிறது. வாட்ஸ்அப் பேஸ்புக் போன்ற சமூக ஊடக தளங்களை நடத்தும் மெட்ரா நிறுவனம் 8,000 ஊழியர்களை வேலையில் இருந்து நீக்குகிறது.
கூகுள் நிறுவனத்தின் புதிய அறிவார்ந்த கண்ணாடி வந்துள்ளது. சாதாரண கண்ணாடி போல் தோற்றம் அளிக்கும் இந்த கண்ணாடியை கொண்டு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்ளலாம், இசை கேட்கலாம், புகைப்படங்களை எடுக்கலாம். அதற்குள் கேமரா, ஒலிவாங்கி, சிறிய ஒலிபெருக்கி, யமினி செயற்கை நுண்ணறிவு உதவியாளருடனும் பேசலாம். அறிவார்ந்த கண்ணாடி சந்தைக்குள் கூகுள் மீண்டும் அதனை களமிறக்கியுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் மாநிலத்தில் அமைந்துள்ள லகர்டியா விமான நிலையத்தில் திடீர் பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக விமான நிலையத்தின் ஓடுபாதை ஒன்று தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானின் இளம் டிக்டாக் நட்சத்திரம் சனா யூசப்பை கொன்ற நபருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மாலத்தீவுகளில் முக்குளிக்க சென்று இறந்த 5 இத்தாலியர்களின் உடல்களும் மீட்கப்பட்டிருக்கின்றன. கடைசி 2 உடல்கள் நேற்று மீட்கப்பட்டிருக்கிறது. சீனாவில் நடந்த ஒரு திருமணத்தில் மல்யுத்த போட்டி அரங்கேறியுள்ளது. மணமகன் ஒரு மல்யுத்த வீரர், ஆடல் பாடல் அங்கங்களுக்கு ஏற்பாடு செய்ய பணம் போதவில்லை என்று அவர் இந்த போட்டிக்கு ஏற்பாடு செய்திருந்தார். விளையாட்டுச் செய்திகளில், பாடசாலைகளுக்கு இடையிலான மாகாண மட்ட மல்யுத்த போட்டியில் முல்லைத்தீவு வித்யானந்தா கல்லூரி மாணவர்கள் சிறப்பான திறமைகளை வெளிப்படுத்தி மொத்தமாக 15 பதக்கங்களை வென்று சாதனை படைத்திருக்கிறார்கள். IPL போட்டியின் 66வது ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங், குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் இன்று மோதுகின்றன. இரண்டுக்குமே லீக் சுற்றில் இது கடைசி ஆட்டமாகும். IPL போட்டியின் 65வது ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸை நேற்று வீழ்த்தியது. மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஸ்மிதா சாலிகா, மாளவிகா பன்சோத், தேவிகா சிகக் ஆகியோர் 2வது சுற்றுக்கு நேற்று முன்னேறினார்கள். டென்னிஸ் போட்டிகளில் உலகின் 2 நிலை வீரராக திகழும் ஸ்பெயின் வீரர் கார்லோஸ் அல்காராஸ் மணிக்கட்டு காயத்தால் வருகின்ற 23 தேதி துவங்க உள்ள பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடப்போவதில்லை என்று ஏற்கனவே அறிவித்திருந்தார். இதன் நடப்பு சாம்பியனான அல்காராஸ் திகழ்கின்றார். இந்த நிலையில் அடுத்து நடைபெற உள்ள விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிகளிலும் ஆடப்போவதில்லை என்று அவர் அறிவித்திருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 399 ரூபாய் 11% இந்திய பெறுமதியில் 111 ரூபாய் 75%. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 343 ரூபாய் 84% இந்திய பெறுமதியில் 96 ரூபாய் 16%. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 436 ரூபாய் 41% இந்திய பெறுமதியில் 122 ரூபாய் 22%. ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 461 ரூபாய் 31% இந்திய பெறுமதியில் 129 ரூபாய் 13%. ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 249 ரூபாய் 63% இந்திய பெறுமதியில் 69 ரூபாய் 88%. கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷுலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிஸ் லாச்சப்பலையில்
4: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
3: வீட்டி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனேஸ் சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி, பரிஸ் லாச்சப்பலையில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள வீடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் வீடி கேஷ் அண்ட் கரி, வீடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி ஜிஆர்டி தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:21 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:21. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: பாலும். பெரும்பாலும் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறேன். தேனம்பால நிகழ்ச்சியானது திங்கள் முதல் வெள்ளி வரை 11:15 12 மணி வரை கேட்டு மகிழலாம். தேனம்பால நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுக்கின்றார்கள் பரிசு லாட்சியப்பள்ளி அமைந்திருக்கும் அம்பாளி ஸ்டோர்ஸ் ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட். இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் எமது இதய பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் உங்களோடு ஒரு சில நிமிடங்கள்.
1: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னேன். குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், ஏற்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01-42-05-41-85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: பொதுப்பண்டிகை ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பண்டிகை மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பண்டிகை மார்க்கெட், 1 Avenue Edwin Bayon 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01-41-55-35-58 அல்லது 07-58-17-08-49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பண்டிகை ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பண்டிகை மார்க்கெட். பொதுப்பண்டிகை நேரம் சரியாக 11:24 ஐக்கியராச்சியத்தில் 10:24 இந்த நேரத்தில் இன்றைய தேனும்பாலும் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க

0: சேனம்பாலம் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடலை பாடியவர்கள் மனம் குளிவினர். பாடலை யாற்றவர் கலைஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். திங்கள் முதல் வெள்ளி வரை 11-15 மணி வரை கேட்டு மகிழுங்கள் தேனும் பாலும். தேனும்பால நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசனை கொடுத்து வானொலி கடத்து வருகின்றார்கள் பரிசலாட்சியப்பில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசி பூசரி. இவர்களோடு போட்டி பொண்டியில் அமைந்திருக்கும் போட்டி பொண்டி மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் உமது நன்றிகள்.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடல இடியாப்பா.
2: ஓமாப்பா, இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி எலும்பு சாப்பிடுமா இருக்கும், இந்த ஊர்ல உள்ள ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்கட ஆசுபசரி ரஜி தான். வெளிநாட்டுல இருந்து வாரவையெல்லாம் ஆசுபசரி ரஜியத்தான் அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே வெளுக்கிடப்பா, போவோம் ஆசிபூசரி.
0: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசி பூசரி. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசி பூசரி. மேலதிக விவரங்களுக்கு ஆசி பூசரி இலக்கம் 195 பாரிஸ் 10, தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1-42-5-73-78. ஆசிபூசரி நேரம் சரியாக 11:33 ஐக்கியராச்சியத்தில் 10:33. இந்த நேரத்தில் தேனும்பால நிகழ்ச்சியின் ஊடாக வரும் பாடல்

0: சேரம்பள நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து ஜானகிமா, பாடலை யாற்றவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசை அமைத்தவர் இசைஞானி இளையராஜா. நேரம் சரியாக 11:39, ஐக்கியராஜ்யத்தில் 10:39. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்க கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 92 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@goodmail.com. மறந்து விடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலு நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

பெரும்பாலும் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடலை பாடியவர்கள் ஜானகேமாவோடு எஸ் பி பாலா அவர்கள், ஆர்வி உதயகுமார் அவர்களுடைய கவிதை வரிக்கு இசை அமைச்சவர் வித்யாசாகர் அவர்கள். நேரம் சரியாக 11:44 ஐக்கியராஜ்யத்தில் 10:44. கலந்துரையாடல் 24 மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை டிஆர்டி தமிழொலி வானொலி மீது வாடகை கட்டவில்லை என தொடரப்பட்ட பொய் வழக்கு தொடர்பாக 24 மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை 3 லாப்லான் சென்டனிஸில் அமைந்துள்ள தேவி மகாலில் அறிவிப்பாளர்கள் நேயர்கள் கலந்து கொள்ளும் கலந்துரையாடல் கலந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். பதிவு செய்வதற்கான தொலைபேசி இலக்கம் எமது அலுவலக தொலைபேசி இலக்கம் 0331-48-37-16-75. ஐரோப்பாவிலிருந்து நீங்கள் வருகை தரலாம். அன்புரை தேவி மகால் 242 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன் லாப்லான் சென்டனி என்ற முகவரியில் அமைந்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

0: ஒலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து ஜானகி அம்மா. வில்லுப்பாட்டுக்காரன் திரையிலிருந்து ஒலித்த பாடல், கங்கையமரன் அவர்களுடைய கவிதை வரி, இசைஞானியினுடைய இசையில் பாடலை கேட்டீர்கள் அன்புறவர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலன் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை கேட்பதற்கு முதல் இதனை கேட்போம். பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியு மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு, கணவாய், ரால் அனைத்தும் மலை விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ போல்வாயோன் குற்றூரியே 93180 லாக்குர்னோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 7 83 20 45 85 அல்லது 7 87 34 16 55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
1: சென்னை சில்க்குகள் அதிரடி மலிவு விற்பனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், சுடிதார்கள், பட்டுப்புடவைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அதே போல் மரக்கறிகளும், நண்டு ஒரு பெட்டி நண்டு நீலக்கால் அதாவது 5.90 விற்பனை செய்கின்றார்கள். அதே மேல் மாறி பல பல பொருட்கள் அங்கே மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலன் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

ஒலித்த பாடலை பாடியவர்கள் அருண்மொழியோடு இணைந்து குமார் ரமணன் அவர்கள், பாடலை யாற்றவர் கவிஞானி பாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல்

ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோட நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும்பாலும். தேனும்பால நிகழ்ச்சியினை சுயமிடத்து கேட்டுக்கொண்டு அனைத்தான்பு உறவுகளுக்கும் எமது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வந்தவர்கள் பரிசு லாட்சியப்பள்ளி அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோஸ் ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் அவரது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வானொலியில் வலம் பெறுகின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்த இளைஞன் தூக்கத்திலே அதிகமான மகிழ்ச்சியால் உயிரிழந்த சோக சம்பவம் ஒன்று புதுக்குடியிருப்பு பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. யாழ்ப்பாணம் பொம்மைவெளி பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட பெண் ஒருவருக்கு 7 வருட கடுளிய சிறை தண்டையும் 1,00,000 ரூபாய் தண்டப்பணமும் விதித்து யாழ்ப்பாணம் மேல்நீதிமன்றம் இன்று அதிரடி தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. கீழ்காலை கரடுமான பகுதியில் உள்ள இறைச்சி கடையொன்றில் சட்டவிரோதமான முறையில் எறும்புண்ணி இறைச்சி விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வாகன இறக்குமதி மீதான மேலதிக வரி விதிக்கப்படுவதற்கு முதல் நாள் 4,000 வாகனங்களுக்கான கடன் கடிதங்கள் திறக்கப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டு முற்றிலும் அடிப்படையற்றது என்று பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். கைத்தொழில் அமைச்சிடம் கோரியுள்ள சலுகைகளை அரசாங்கத்தால் வழங்க முடியாமல் போனால் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களின் சில்லறை விலைகள் நுகர்வோருக்கு தாங்க முடியாத அளவுக்கு விரைவில் உயர்ந்துவிடும் என்றும், சந்தையில் தள்ளுபடிகளை வழங்குவதற்கான வாய்ப்புகள் குறையும் என்றும் உணவு பதப்படுத்துவோர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை மற்றும் பொறுப்புக்கூறல் விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் உறுதியான நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் வலியுறுத்தியிருக்கிறார். இன்று பாராளுமன்றத்தில் நடைபெற்ற அமர்விலே சாணக்கியன் இதனை தெரிவித்தார். மலைய மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பில் அவசர விவாதம் ஒன்றை இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் நடத்துவதற்கு எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா முன்வைத்த யோசனைக்கு அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளது. கொழும்பு தேசிய கலாபவனில் பாதுகாக்கப்பட்டிருந்த 42 புராதன சின்னங்கள் காணாமல் போயுள்ளதாக புத்த சாசன மத விவகாரங்கள் மற்றும் கலை கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் சுனில் செனவி இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவங்களின் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, பசில் ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோர் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு சென்று பிள்ளையானை சந்தித்துள்ளார்கள். கொத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதியாகி ஒரு

கட்டுப்படுத்துவதற்காக மட்டுமே அதிகாரிகள் அவ்வளவு தூரம் பயணித்திருக்கிறார்கள் என்றால் அது நிச்சயமாக புதுப்பணத்தை வீணடிக்கும் ஒரு செயலாகும். சிறையில் இருந்த பிள்ளையானை நான் சந்தித்தது ஒன்றும் ரகசியமான விடயமல்ல. அரசியல் நாடகத்தை தவிர்த்த முறையான விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச நேற்று குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கு மக்கள் எந்தவித இடையூறும் இன்றி தமது உறவுகளுக்காக நினைவஞ்சலிகளை மேற்கொண்டார்கள். அதற்காக அந்த மக்கள் அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிக்கிறார்கள். அத்துடன் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் நீதியை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக யாழ் மாவட்ட தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்திருக்கிறார். நாடு எதிர்கொண்டுள்ள தற்காலிக டாலர் நெருக்கடியை சமாளித்து நாட்டிலிருந்து வெளியேறும் டாலர்களின் அளவை கட்டுப்படுத்துவதற்காக இறக்குமதி செலவுகளை குறைத்துக் கொள்ள அனைவரும் தனிநபர்களாக பங்களிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி ஆண்டகுமார் திசநாயக்கா நாட்டு மக்களிடம் அவசர வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். வேதன முரண்பாடு உள்ளிட்ட இரண்டு முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து நீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியலாளர்கள் சங்கம் இன்று முதல் கால வரையறையற்ற தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். மலேக வாழ் மக்களுக்கு நில உரிமை கோரி ஜனாதிபதி செயலகத்துக்கும் கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகத்துக்கும் கடிதம் வழங்குவதற்காக தலவாக்குலை நகரத்திலிருந்து 140 கிலோமீட்டர் கொண்ட கொழும்புக்கு நேற்று காலை நடைப்பயணத்தை ஆரம்பித்த 7 பாடசாலை மாணவனை ஹட்டன் போலீசாரால் அவர் தடுத்து நிறுத்தப்பட்டதாக கட்டன் பிரதேச போலீஸ் கண்காணிப்பாளர் பிரதீப் வீரசேகர தெரிவித்திருக்கிறார். வவுனியா பல்கலைக்கழகம் முன்பாக வனவள திணைக்கழகத்தின் ஆதரவுடன் பெருமளவான காடுகள் அளிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் சத்தியலிங்கம் நேற்று பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார். அரசு ஓய்வூதிய கொடுப்பனவு மறுசீரமைப்பு திட்டத்தின் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகள் எதிர்வரும் ஜூலை மாதத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்திருக்கிறது. நீண்ட காலமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தல்களை விரைவாக நடத்துவதற்கான அடுத்த கட்ட நகர்வுகள் நாடாளுமன்றத்தில் தீவிரமடைந்திருக்கிறது. மட்டக்களப்புக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி ஆண்டகுமார் திசநாயக்காவை நேரில் சந்தித்து கலந்துரையாடியதை அடுத்து அவருக்கு தனது முழுமையான ஆதரவை வழங்குவதாக இனவாதியாக அறியப்படும் அம்பிடியே சுமனரதன தேரர் அறிவித்திருக்கிறார். அத்துடன் தாம் இனிமேல் ராஜபக்ச நிகாய ராஜபக்ச முகாம் என்பதிலிருந்து முற்றாக விலகி செயற்படப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை நேற்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தூண்டிவிடும் குழுக்களை பயன்படுத்தி நாட்டை மீண்டும் அராஜக நிலை கேட்டு செல்ல அரசாங்கம் முயல்வதாகவும் அதன் மூலம் நழுவி போகும் அதிகாரத்தை தக்கவைக்க நினைப்பது நியாயமற்றது என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இந்திக்க அனுருத்த தெரிவித்திருக்கிறார். 30 கால கொடூர பயங்கரவாத யுத்தத்தின் சாபத்திலிருந்து நாட்டை மீட்டெடுத்த நமது கௌரவத்துக்கு பாத்திரமான முப்படை வீரர்களுக்கு எனது நன்றி கலந்த மரியாதையை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டின் பாதுகாப்பு ஒருமைப்பாடு இறையாண்மை மற்றும் ஆழ்புல ஒருமைப்பாட்டுக்காக தமது உயிர்களை தியாகம் செய்து உடல் பாகங்களை தியாகம் செய்து ரத்தம் சிந்தி நாட்டுக்காக நிறைவேற்றிய கடமைகளை நாம் மதிக்கிறோம். இதற்காக எமது மரியாதையை செலுத்துவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டிருக்கிறார். போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த அரசியல் பாதுகாப்பு தற்போது முற்றாக ஒழிக்கப்பட்டிருப்பதோடு போதைப்பொருளுக்கு எதிரான விசாரணைகளின் போது எந்த ஒரு அதிகாரிக்கும் எந்தவித அழுத்தங்களும் பிரயோகிக்கப்பட மாட்டாது என்றும் தொடர்புடைய அனைத்து நிறுவனங்களும் தத்தமது எல்லைகளுக்குள் நின்று தமக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள பணிகளை சரியாக நிறைவேற்றும் என்று தாம் நம்புவதாக ஜனாதிபதி ஆண்டகுமார் திசநாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். எதிர்வரும் ஜனவரி மாதத்தில் அரச ஊழியர்களின் சம்பள உயர்வு மேற்கொள்ளப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். உடனடி பண பரிமாற்ற முறைகளை பயன்படுத்தி போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படும் தம்பதியினரின் சொத்துக்களை முடக்குவதற்கு சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. ஐஸ் போதைப்பொருளுடன் கைதான முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தரிடம் கல்முனை தலைமையக போலீசார் தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட சித்த மருத்துவத்துறை விரிவுரையாளர் தயாளினி திலீபன் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார்கள். யாழ்ப்பாணம் நாவாந்துறையைச் சேர்ந்த இளம் குடும்ப பெண் ஒருவர் நேற்று தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்துக் கொண்டார். மஸ்கெலியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரவுன்சிக் தோட்டத்தின் ராணி பிரிவில் பலாக்காய் பறிப்பதற்காக மரத்தில் ஏறிய முதியவர் ஒருவர் கால்விளக்கி கிணற்றுக்குள் விழுந்து உயிரிழந்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது.

இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் மொத்தம் 128 காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளதாக வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. வனவாசல தொடர்ந்து விபத்தின் காரணமாக தொடர்ந்து மார்க்க கட்டமைப்புக்கு சுமார் 17 லட்சம் ரூபாய் சேதம் ஏற்பட்டதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. சர்வதேச தேயிலை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நிலையான தேயிலை செய்யின் ஊடாக மக்களை வலுப்படுத்துவோம் என்ற தொனிப்பொருளில் இந்த முறை சர்வதேச தேயிலை தினம் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஈரான் போர் காரணமாக ஏற்பட்டுள்ள எரிபொருள் விலை உயர்வு மற்றும் தேயிலை ஏற்றுமதி வீழ்ச்சி ஆகியவற்றால் இலங்கையின் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பெரும் பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு கங்கராம அதிகாரியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட புத்தரஸ்மி விசாக் வலயம் தொடர்பான இறுதிக்கட்ட கலந்துரையாடல் நேற்று அலரி மாளிகையில் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபு தந்திரி தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. இந்திய செய்திகளில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு நாளையொட்டி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினருமான ராகுல்காந்தி, மாநிலங்களவை பாராளுமன்ற உறுப்பினர் சோனியா காந்தி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தமிழர் ஒற்றுமையை சிதைக்கும் வகையில் செயற்படுவதை நிறுத்திவிட்டு உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் பகிரங்கமாக வலியுறுத்தியிருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தமிழ்நாட்டின் அரசியல்வாதியான நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானுக்கு பகிரங்க கொலை மிரட்டல் விடுத்ததாக சுட்டிக்காட்டிய பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ், அர்ஜுனா சீமானிடமும் தமிழ்நாட்டு மக்களிடமும் பகிரங்க மன்னிப்பை உடனடியாக கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். தமிழக சட்டப்பேரவையில் கடந்த 13ஆம் தேதி நடந்த தமிழக வெற்றிக்கழக அரசின் நம்பிக்கை வாக்கெடுப்பில் முறைகேடுகள் ஊழல்கள் நடந்ததாகவும் அதுகுறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் விசாரணை முடியும் வரை தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அமைச்சரவை விரிவாக்கம் இன்று நடைபெறும் நிலையில் 23 பேர் கொண்ட அமைச்சர்களின் பட்டியலை ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ளது. தமிழக அமைச்சரவையில் புதிதாக இன்று 23 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொள்ளும் விழா நடைபெற்று வரும் சூழலில் மீண்டும் தமிழ்தாய் வாழ்த்தை பின்னுக்கு தள்ளி வந்தே மாதரம் பாடலுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளது பெரும் சர்ச்சையை மீண்டும் ஏற்படுத்தியிருக்கிறது. 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை மூடியது தமிழக அரசின் நல்ல முடிவு. முதல்வரின் இந்த முடிவுக்கு டாஸ்மாக் நிர்வாகம் கட்டுப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் பல்தா சட்டமன்ற தொகுதியில் இன்று மறுதேர்தல் நடைபெறுகிறது. பாரதிய ஜனதா கட்சியும் RSS அமைப்பும் இணைந்தும் அரசமைப்பு சட்டத்தின் மீது ஒவ்வொரு நாளும் தாக்குதல் நடத்தி வருகின்றன. தேசத்தின் நலனை குறிப்பிட்ட தொழிலதிபர்களுக்கு விற்கின்றார்கள். அந்த வகையில் பிரதமர் நரேந்திர மோடியும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் துரோகிகள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி அவர்கள் மீது குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரசுடன் கூட்டணி தொடரும் என்று சமாஜ்வாதி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அகிலேஷ் யாதவ் தெரிவித்திருக்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையால் நாட்டுக்கு 7 லட்சம் கோடி ரூபாய் மிச்சமாகும் என்றும் அது தொடர்பாக மசோதாக்களை ஆய்வு செய்து வரும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் பிபி சௌத்ரி தெரிவித்திருக்கிறார். 12ஆம் வகுப்பு விடைத்தாள்களை ஸ்கேன் செய்து கணினி வழியாக திரையில் மதிப்பிடுதல் முறையில் மதிப்பீடு செய்ததில் குளறுபடி நிகழ்ந்துள்ளதாக வெளியான தகவலை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் நேற்று மறுத்திருக்கிறது. நீட் மறுதேர்வு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேற்று ஆலோசனை நடத்தியிருக்கிறார். மேற்கு வங்கத்தில் இந்திய வங்கதேச எல்லையில் வேலி அமைப்பதற்காக நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த 25 கிலோமீட்டர் நிலப்பரப்பை எல்லை பாதுகாப்பு படைக்கு முதல்வர் ஸ்வெந்த் அதிகாரி ஒதுக்கியுள்ளார். மகப்பேறு காலத்தின் போது நேரிடம் தாய்சேய் உயிரிழப்புகள் எண்ணிக்கை பெருமளவு குறைத்து இந்தியா சாதனை படைத்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் 2 யானைகள் மோதிக்கொண்டதால் அங்கு பெரும் துயரம் ஏற்பட்டிருக்கிறது. 125 நாள் வேலை திட்டத்துக்கு ஏற்கனவே 25 மாநிலங்கள் நிதி ஒதுக்கிவிட்டதாக நாடாளுமன்ற நிலைக்குழுவிடம் மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று 480 ரூபாய் என்று ஒரு சவரன் 1,11,480 ரூபாவாகவும் 60 ரூபாய் கிராமுக்கு உயர்ந்து 1 கிராம் 14,810 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் பிரிட்டிஷ் மன்னர் சார்ஸின் மரணத்தை தவறுதலாக அறிவித்த வானொலி நிலையம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. கணினி கோளாறால் அந்த தவறு நேர்ந்ததாக பிரிட்டனைச் சேர்ந்த ராடியோ கரோலின் தெரிவித்திருக்கிறது.
அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தாய்வானிய அதிபர் லாய் சிங் டியிடம் பேசப்போவதாக தெரிவித்திருக்கிறார். நான் அவரிடமும் பேசுவேன், நான் அனைவரிடமும் பேசுவேன் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். பிரிட்டன் ரஷ்ய விமான எரிபொருள் டீசல் இறக்குமதிக்கான தடையை தளர்த்தியுள்ளது. மத்திய கிழக்கு போரால் எரிபொருள் விலை உயர்வதை கட்டுப்படுத்த அது உதவும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேல் குளோபல் சமுட் புளோட்டிலா கப்பலில் இருந்து ஆர்வலர்களை நடத்திய விதம் குறித்து உலகளவில் குறைகூறல்கள் தற்போது பெருமளவு எழுந்துள்ளது. அமெரிக்கா கியூபாவின் முன்னாள் அதிபர் ரால் காஸ்ட்ரோ மீது கொலை குற்றச்சாட்டுகளை அறிவித்திருக்கிறது. 1996 கியூபா போர் விமானங்கள் மனிதாபிமான படிகளை மேற்கொண்டிருந்த இரு அமெரிக்க விமானங்களை சுட்டு வீழ்த்திய சம்பவம் தொடர்பில் அந்த குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளது. உலக விவகாரங்களில் சில நாடுகள் காலனி ஆதிக்க மனப்பான்மையுடன் ஏகபோக உரிமை கொண்டாட முயல்வென்று தோற்றுவிட்டது. அதுநேரம் சர்வதேச சமூகம் பிளவுபட்டுள்ளதால் உலகில் மீண்டும் காட்டாட்சி அமலுக்கு வரும் அபாயம் உள்ளதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் கூட்டறிக்கையில் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். மறைமுகமாக அமெரிக்காவை அவர்கள் சாடியுள்ளார்கள். சீனாவும் ரஷ்யாவும் 20 மேற்பட்ட ஒப்பந்தங்களில் நேற்று கையெழுத்திட்டிருக்கின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடனான பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ட்ரம்ப் மீண்டும் போரை தொடங்க திட்டமிடுவதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. ஈரான் தாக்கப்பட்டால் பதிலடியாக மத்திய கிழக்கு கப்பால் தாக்குதல்கள் தங்களால் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் விவகாரத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு நான் என்ன சொல்கிறேனோ அதைத்தான் அவர் செய்வார் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரின் குடும்பத்தினர் நிறுவனங்கள் ஆகியவற்றின் கடந்த கால வரி ஆவணங்களை அந்த நாட்டு வருமான வரித்துறை இனி எந்த காலத்திலும் தணிக்கை செய்யக்கூடாது என்று அந்த நாட்டு நீதித்துறை அதிரடியான உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. உலக சுகாதார நிறுவனம் பூண்டி பூஜோ வகை இபோலா கிருமிக்குரிய தடுப்பு மருந்து தயாரிக்க 9 ஆகலாம் என்று தெரிவித்துள்ளது. 2 தடுப்பு மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன, ஆனால் அவை இன்னமும் மருத்துவ சோதனைக்கு உட்படுத்தப்படவில்லை என்றும் அது தெரிவித்திருக்கிறது. வாட்ஸ்அப் பேஸ்புக் போன்ற சமூக ஊடக தளங்களை நடத்தும் மெட்ரா நிறுவனம் 8,000 ஊழியர்களை வேலையில் இருந்து நீக்குகிறது. கூகுள் நிறுவனத்தின் புதிய அறிவார்ந்த கண்ணாடி வந்துள்ளது. சாதாரண கண்ணாடி போல் தோற்றம் அளிக்கும் இந்த கண்ணாடியை கொண்டு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்ளலாம், இசை கேட்கலாம், புகைப்படங்களை எடுக்கலாம். அதற்குள் கமரா, ஒலிவாங்கி, சிறிய ஒலிபெருக்கி, ஜெமினி செயற்கை நுண்ணறிவு உதவியாளருடனும் பேசலாம். அறிவார்ந்த கண்ணாடி சந்தைக்குள் கூகுள் மீண்டும் அதனை களமிறக்கியுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் மாநிலத்தில் அமைந்துள்ள லகர்டியா விமான நிலையத்தில் திடீர் பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக விமான நிலையத்தின் ஓடுபாதை ஒன்று தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானின் இளம் டிக்டாக் நட்சத்திரம் சனா யூசப்பை கொன்ற நபருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மாலத்தீவுகளில் முக்குளிக்க சென்று இறந்த 5 இத்தாலியர்களின் உடல்களும் மீட்கப்பட்டிருக்கின்றன. கடைசி 2 உடல்கள் நேற்று மீட்கப்பட்டிருக்கிறது. சீனாவில் நடந்த ஒரு திருமணத்தில் மல்யுத்த போட்டி அரங்கேறியுள்ளது. மணமகன் ஒரு மல்யுத்த வீரர், ஆடல் பாடல் அங்கங்களுக்கு ஏற்பாடு செய்ய பணம் போதவில்லை என்று அவர் இந்த போட்டிக்கு ஏற்பாடு செய்திருந்தார். விளையாட்டுச் செய்திகளில் பாடசாலைகளுக்கு இடையிலான மாகாண மட்ட மல்யுத்த போட்டியில் முல்லைத்தீவு வித்யானந்தா கல்லூரி மாணவர்கள் சிறப்பான திறமைகளை வெளிப்படுத்தி மொத்தமாக 15 பதக்கங்களை வென்று சாதனை படைத்திருக்கிறார்கள். IPL போட்டியின் 66 ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் இன்று மோதுகின்றன. 2 லீக் சுற்றில் இது கடைசி ஆட்டமாகும். IPL போட்டியின் 65 ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸை நேற்று வீழ்த்தியது. மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஸ்மிதா சாலிகா, மாளவிகா பன்சோத், தேவிகா சிகக் ஆகியோர் 2 சுற்றுக்கு நேற்று முன்னேறினார்கள். டென்னிஸ் போட்டிகளில் உலகின் 2 நிலை வீரராக திகழும் ஸ்பெயின் வீரர் கார்லோஸ் அல்காராஸ் மணிக்கட்டு காயத்தால் வருகின்ற 23 துவங்க உள்ள பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடப்போவதில்லை என்று ஏற்கனவே அறிவித்திருந்தார். இதன் நடப்பு சாம்பியனான அல்காராஸ் திகழ்கின்றார். இந்த நிலையில் அடுத்து நடைபெற உள்ள விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிகளிலும் ஆடப்போவதில்லை என்று அவர் அறிவித்திருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 இலங்கை பெறுமதியில் 399 ரூபாய் 11% இந்திய பெறுமதியில் 111 ரூபாய் 75%. 1 அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 343 ரூபாய் 84% இந்திய பெறுமதியில் 96 ரூபாய் 16%. 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 436 ரூபாய் 41% இந்திய பெறுமதியில் 122 ரூபாய் 22%. 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 461 ரூபாய் 31% இந்திய பெறுமதியில்
129.13%. ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 240.63%. இந்திய பிரமதியில் 69.88%. கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷுலா கோணிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறி என்றா அகத்தியில புன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது, இங்க போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீடி கேஷ் அண்ட் கரி, வீடி சூப்பர் ஸ்டோர், Paris Lacha Palais
3: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
2: BT Superstore Gala Gonesse Sassanil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
2: Mélodie et Tordbrelke BT Cash and Curry Paris Lacha Palais Tordb Tolibisi Lakam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: பாரிஸில் இருந்து பிரான்ஸ் லாகுனாவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலை போல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், ரால் அனைத்தும் மலை விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவினியோ பால்வாயோன் குற்றூரியே, 93,120 லாக்குர்னோவ். தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
1: உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். குறைந்த விலையில் அனைத்து பிரியான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். அடுத்து உங்கள் விமான பயணத்தை கிங்ஸ் டிராவல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ளுங்கள். பாரிஸ் லாட் சப்பலில் King's Travels.
2: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
3: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
2: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு, வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
4: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
2: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம், 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

0: அரசு லாட்சிகளில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாவனிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி 9 51 15 82 3 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷெரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்க கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 91 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 செல் அட் குட்மைல் டாட் காம். மறந்து விடாதீர்கள் செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.
1: அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் கடந்த வாரம் சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற எமது வானொலி மீது வாடகை பணம் கட்டவில்லை என தொடரப்பட்ட பொய் வழக்கு தொடர்பாக உரையாடிய உரையாடலின் மறு ஒலிபரப்பை உங்களுக்காக கேட்காத அன்புறவுகளுக்காக தருகின்றோம். கேளுங்கள் அன்புறவுகளே.
2: அண்டலடிலடுங்க

சிஆர்டி தமிழொலியில் அனைத்து அறிவிப்பாளரும் இன்று ஒன்று கூடியிருக்கின்றோம். ஒன்று கூடியிருப்பதற்கான காரணம் உங்கள் அனைவருக்கும் புரிந்திருக்கும். ஆனால் இன்று நாங்கள் ஒரு மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில்

0: 29 வருடங்களாக எல்லோரது பங்களிப்புடனும் இயங்கி வந்த இந்த வானொலி இன்று ஒரு பாரிய சிக்கலை சந்தித்திருக்கின்றது. எமது வானொலியின் வரவு செலவுகளை முழுமையாக ஆரம்பத்திலிருந்து கையாண்டவர்கள். 2021 கொரோனா எல்லாம் முடிந்ததன் பின்னர் 2021 பின்னரே எதுவித கணக்கு அறிக்கையையும் சமர்ப்பிக்காமல் திடீரென வானொலியை விட்டு விலகி எம்மையும் இந்த இடத்தை விட்டு விலகும்படி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். வழக்கின் சாராம்சம், நாங்கள் இதுவரை காலமும் பல ஆண்டுகள் வாடகை செலுத்தவில்லை என்பதாகும். ஆனால் வழக்கின் தீர்ப்பு எமக்கு சாதகமாகவே அமைந்தது. இது பொய் வழக்கு என அவர்களது தீர்ப்பை எதிர்த்து நீதிபதி எமக்கு சாதகமாகவே இந்த வழக்கைக்கு சாதகமாக தீர்ப்பை தந்திருந்தார். ஆனால் நாங்கள் தொடர்ந்து வானொலி நிலையத்தில் தொடர்ந்து இருக்கலாம் எனவும் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. பின்னர் நாங்கள் பல தடைகள், பல சிக்கல்கள் ஏற்படுத்திய போதும் பல சிரமத்தின் மத்தியில் இந்த வானொலியை இயக்கி வந்தது உங்கள் அனைவரும் அறிந்ததே. ஆனால் அவர்கள் அந்த தீர்ப்பை மேன்முறையீடு செய்து எமது தற்போதைய பொருளாதார நிலையை பயன்படுத்தி மிகவும் பிரபலமான வழக்கறிஞர்கள் மூலம் நாங்கள் அவர்களுக்கு 25,752 யூரோக்களை கட்டினால்தான் நாங்கள் இந்த வழக்கிலிருந்து நாங்கள் மீண்டும் மேன்முறையீடு செய்யலாம் என எமது வழக்கறிஞர் தெரிவித்திருக்கின்றார். இல்லாவிடில் 15 நாட்களுக்குள் எமது வானொலி பொருட்களை அவர்கள் எடுத்து செல்வதாகவும் நேற்றைய தினம் எமது வானொலி நிலையத்துக்கு நேரடியாக வந்து அந்த கடிதத்தையும் தந்து சென்றிருக்கின்றார்கள். இந்த பொய்யான தீர்ப்பை எதிர்த்து நாங்கள் என்ன செய்யலாம் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். நீங்களும் என்ன செய்யலாம் என்பதை இருக்கும் அத்தனை அறிவிப்பாளர்களும் இன்று தங்களது நடந்த பிரச்சனைகள் இங்கு எப்படி நடந்தது, ஆரம்பத்திலிருந்து இந்த வானொலிக்காக வானொலியை நடத்தியவர்கள் அந்த கணக்கறிக்கைகளை எப்படியெல்லாம் எமது மூத்த அறிவிப்பாளரிடமிருந்து பெற்றுக்கொண்டார்கள், அதை கண்காலே கண்ட சக அறிவிப்பாளர்கள் இவர்கள் எல்லோரும் இங்கு குழுமியிருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரது கருத்துக்களையும் இப்பொழுது தருகின்றார்கள். உங்களது இந்த இப்பொழுது நாங்கள் உரையாடும் பொழுது தயவு செய்து யாரும் பெயர்களை உச்சரிக்காமல், ஏனென்றால் இதை அவர்களும் ஒளிப்பதிவு செய்து அதை தங்களுக்கு சாதகமாகவே பயன்படுத்தக்கூடிய பொருளாதார பண வலிமை பெற்றிருக்கின்றார்கள். அந்த இதை தர்மம் அதர்மத்தை வெல்ல வேண்டுமென்றால், தர்மம் நிலைக்க வேண்டுமென்றால், சத்தியமே உண்மை என்று சொன்னால் இந்த வானொலியில் இன்று எமதுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த இக்கட்டான நிலையை நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டு இதற்காக என்ன செய்யலாம் என்பதை இப்பொழுது சொல்ல போகிறீர்கள். 15 நாட்களுக்குள் இதற்கு மேன்முறையீடு செய்ய வேண்டும் என அறிவித்திருக்கின்றார்கள். ராஜாண்ண.
1: அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது சீயாற்றி தமிழொலி. தமிழொலியில் அதாவது எங்களுடைய மனம் நேற்றிலிருந்து என்னுடைய மனம் மிகவும் தேதலிச்சு விட்டது. அன்பு உறவுகளே, நேற்று காலை 8 மணிக்கு இந்த பொருட்களை எல்லாம் நாங்கள் தூக்க வேண்டும் என்று நான் பிரெஞ்சு வடிவாக வாசிக்க முடியாது அந்த சூழ்நிலையில் நான் தர்சனுக்கு டெலிபோன் எடுக்கிறது கிடையில் தர்சனோடைய அவர்கள் கதைத்து விட்டு என்னிடம் கையெழுத்தையும் வாங்கிவிட்டார்கள். அன்றிலிருந்து என்னுடைய மனம் படுகின்ற வேதனை சொல்லி மாள முடியாது. அப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் உங்களுடைய நீங்கள் இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நான் தான் இந்த கொடுக்கல் வாங்கல்களை முழுக்க செய்தவன் நான் தான். என்னிடம் வந்து பணத்தை வாங்கி செல்வார்கள். ஆனால் அத்தனைக்கும் கணக்கு இருக்கின்றது 2000 ஆண்டுகளிலிருந்து. நாங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள், 2010 கணக்குகள் வைத்திருக்கின்றோம். அந்த கணக்குகள் ஊடாக நாங்கள் உங்களுக்கு அன்பு நேர்களுக்கு நாங்கள் அதனை அறிவிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த சூழ்நிலையிலே நீங்கள் தான் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும். இந்த வானொலியை நாங்கள் தொடர்ந்து இந்த இக்கட்டான சூழ்நிலையோடு இருந்து நாங்கள் நடத்துவதா அல்லது நடத்தாமல் விடுவதா என்பதனை நீங்களாம் வந்து கூற வேண்டும். அன்பு உறவுகளை, எங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு உதவிகளை செய்து கொண்டிருந்தீர்கள். 25,720 யூரோக்களை நாங்கள் கட்டித்தான் மீள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்வது? எங்களுடைய அறிவிப்பாளர்களிடம் நாங்கள் சிறு தொகையை சேர்க்கலாம். அதனை தொடர்ந்து நாங்கள் உங்களுடன் இந்த பணத்தினுடைய ஒரு பகுதியை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். இந்த விடயங்களில் இந்த நேரத்தில் நேயர்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் எங்களோடு இணைந்து கொண்டு உங்களுடைய அறிவுரைகளை எங்களுக்கு தரலாம். அன்புறவுகளை என்ன செய்வது என்பதனை பற்றி எங்களோடு பயின்று கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு அறிவிப்பாளர்கள் சாரதி வந்திருக்கின்றார், சோபிதா, கேமா போன்ற எல்லா அறிவிப்பாளர்களும் உங்களோடு உரையாடுவதற்கு தயாரிக்கிறார். இப்பொழுது சாரதி அவர்கள் உரையாடுவார்.
2: அன்பு நேர்களுக்கும் வணக்கம். இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் உங்கள் அனைவரையும் மனப்பெருத்தத்தோடு நாங்கள் சந்திக்கின்றோம். எங்களுடைய கண் முன்னாலேயே, என்னுடைய கண் முன்னாலேயே சம்பந்தப்பட்ட நபர்கள், நான் சிறிது காலம் வானொலியில் தங்கி பணியாற்றி வந்தேன். அந்த காலத்தில் கூட என்னுடைய கண்ணின் முன்னால் கூட எங்களுடைய பணம், அதாவது வாடகை பணத்தை கண்ணில் முன்னால் வாங்கியதை நான் கூட பார்த்திருக்கிறேன். ஆனால் அதற்கெல்லாம் வந்தவர்கள் சாட்சி இல்லாத காரணத்தினால் தற்பொழுது எங்களை இந்த இடத்தில் இருந்து விலகி செல்லுமாறு கேட்டிருக்கின்றார்கள். உங்களுடைய அன்போடு நாங்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். அனைத்து அறிவிப்பாளர்களும் இப்போது நாங்கள் ஒன்றாக இருக்கின்றோம். அனைத்துக்கும் எங்களிடம் வந்து சாட்சிகள் இருக்கின்றன. ஆனால் அந்த எதிர் தரப்பினரால் தொடுக்கப்பட்டிருக்கின்ற வழக்கு எங்களுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழலை ஏற்படுத்தி தந்திருக்கின்றது. நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் என்னுடைய கண்ணால் கண்டிருக்கின்றேன். என் கண்ணுக்கு முன்னாலேயே அவர்கள் அந்த வாடகை பணத்தை எத்தனையோ தடவைகள் வாங்கியதை கண்டிருக்கின்றேன். அதே போல ஏனைய அறிவிப்பாளர்கள் நிறைய நேரங்களில் அதையெல்லாம் பார்த்திருக்கின்றார்கள். அவ்வாறான ஒரு சூழலில் உங்களுடைய உதவியையும் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். அனைத்து அறிவிப்பாளர்களும் இப்பொழுது உங்களுடன் உரையாடுவார்கள். நன்றி.
3: வணக்கம் நீர்களே, நீங்கள் இப்பொழுது எங்கள் வானொலியூடாக இணைந்து இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அந்த வகையிலே நாங்களும் இந்த மாலை வேளையிலே இணைந்து எல்லோரும் ஒன்று கூடி இந்த பிரச்சனையை பற்றி நாங்கள் எல்லோரும் கலந்து ஆலோசித்து இப்பொழுது வந்து வானொலியூடாக உங்கள் முன்னாலே உங்களை நீங்கள் கேட்பதற்காகவே நாங்கள் எல்லோரும் இணைந்து எத்தனை அறிவிப்பாளர்களும் இந்த செய்திகளை உங்களுக்கு தருகின்றோம். மிகவும் ஒரு வேதனைக்குரிய விடயமாகத்தான் இருக்கின்றது. நேற்று காலமே நாம் பெறும்போது ராஜானா தனியே இருந்தார். தனியருக்கு நான் வந்தபோது ராஜானா மிகவும் கவலையோடு என்னிடம் சொல்லி இருந்தார், இப்படி வந்தார்கள், தான் தனியே இருந்தேன், எனக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை, எனக்கு பாசையும் தெரியவில்லை, இவன் வந்து சைன் எல்லாம் வாங்கி கொண்டு போய்விட்டார் என்று சொல்லி இருந்தார், சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருந்தார். அப்ப நானும் ஏனென்னா நீங்கள் அவரும் சைன் பண்ணி விட்டார், அந்த பாசை தெரியாமல் அவர் சைன் பண்ணி கூட விட்டார், அது அவருக்கு தெரியவில்லை பாசை. இதெல்லாம் ஒரு போலித்தனமான ஒரு விடயங்களாகத்தான் நாங்கள் இந்த இடத்திலே அவர்களுடைய அந்த போலித்தனமான பேச்சுக்கள், பொய் கதைகள், அதாவது எங்கள் மேல் சுமத்தப்பட்ட அந்த பொய் சாட்சிகள் எல்லாமே ஒரு போலித்தனமாக இருக்கின்றது. நான் எங்கள் கண் முன்னாலே கூட, நான் 20 ஆண்டுகள் இந்த இதில் பணியாற்றினால் கூட இந்த இந்த தலையத்துக்கு வந்த பிறகு என் கண் முன்னாலே ராஜாண்ணா ஒட்டி இந்த மாசம் மாசம் அந்த வாடகையை காசை வாடகை பணத்தை கொடுத்ததை என் கண் முன்னால கூட நான் பார்த்திருக்கின்றேன். ஆனால் அவருக்கு கொடுத்தாலும் அவர் எழுதி வைத்திருந்தவர், ஒரு கொப்பியில எல்லாம் எழுதுவார், ஆனால் அந்த கொப்பி இப்பொழுது தொலைத்து விடப்பட்டுவிட்டது. தொலைத்ததா இல்லாத களவாடப்பட்டதா தெரியவில்லை. ஆனாலும் இப்பொழுது நாங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கின்றோம். இப்போ இவ்வளவு 25,000 கிட்ட பணம் நாங்கள் கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு பொய் வழக்கை போட்டிருக்கிறார்கள். அந்த பொய் வழக்கிலிருந்து நாங்கள் மீண்டு கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக நேர்களாகி நீங்கள் கூட எங்களுக்கு கை கொடுக்க வேண்டும். உங்களிடம்தான் நாங்கள் இதை எப்படி ரொம்ப ஆணையில் இயங்க வேண்டுமா, இல்லாவிட்டால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்களும் வந்து கலந்து ஆலோசித்து இந்த வானொலியூடாக நிச்சயமாக நாங்கள் அதையும் ஏற்றுக்கொண்டு எல்லாருடைய ஆலோசனையும் கட்டி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் தர்சன் அதை முடிவெடுப்பார். மற்ற எங்களுடைய அறிவிப்பாளர்களுடைய ஆலோசனைகளையும் நாங்கள் கேட்போம். நன்றி.
4: நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழொலி. தமிழொலியில் இப்பொழுது எல்லோரும் சொன்னது போல் மிக இக்கட்டான ஒரு நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது இந்த கடந்த கால இந்த கட்டத்துக்கு சொந்தமானவர்கள், இந்த நிர்வாகத்தை நடத்தியவர்களும் அவர்கள்தான் உங்களுக்கு தெரியும். ஆகவே அவர்கள் இங்கே நீண்ட காலமாக அவர்களுக்கு நாங்கள் கொடுப்பனவள் என்று இல்லாமல் முழு பொறுப்புகளையும் அவர்களை வந்த பணம் முழுவதும் அவரிடமே கொடுக்கப்பட்டது. இந்த விளம்பர காசுகளாக இருந்தாலும் சரி, அல்லது அனுசரணை காசுகளாக இருந்தாலும் சரி, எல்லா காசுகளும் அவரிடமே கொடுக்கப்பட்டது. அதனால் நாங்களும் அவர்களால் நடத்துவதால் எந்த கணக்குகளும் பார்ப்பதில்லை. முழு பணத்தையும் அவரிடம் கொடுத்தோம். ஆனால் அவர்கள் இன்று நாங்கள் வாடகை சேரவில்லை என்றதை மேல்முறை நீதிமன்றத்தில் வழக்காக போட்டு 24,000 8,700 யூரோக்களை கட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கார்கள், அல்லது நாங்கள் இந்த இடத்தை விட்டு 15 நாட்களுக்குள் செல்ல வேண்டும், அல்லது அரசாங்கம் அது பொருட்களை இந்த வானொலி உபகரணங்கள் அனைத்தையுமே எடுத்து சென்று விடுவார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த இங்கே இந்த வழக்குகள் ஆகும்போது இந்த வாடகைகள் அவர் வீட்டில் கூட வந்து வாடகை கட்டவில்லைன்னு சொல்லி அந்த வீட்டு பொருட்கள் எடுக்கின்றது வழக்கம். அதே போல் இங்கே இருக்கின்ற அந்த பொருட்கள் எல்லாத்தையும் 15 நாட்களுக்குள் எடுத்து சென்று விடுவார்கள். அவங்க இக்கட்டான நிலையில் நாங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நேரத்தில் நேர்களாகி நீங்கள் எங்களுக்கு பல இடங்கள் பல விதத்திலும் பல முறை எங்களுக்கு உதவிகள் புரிந்திருக்கிறீர்கள். நாங்கள் கேட்கும் போதெல்லாம் நாங்கள் கேட்டதுக்கு அதிகமாக பணத்தை தந்து உதவி செய்திருக்கிறீர்கள். அப்போ இக்கட்டான நிலையிலும் உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்த்து நிற்பதோடு உங்களுடைய உதவிகளையும் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்கள் நிச்சயமாக எங்களோடு இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே நீங்கள் உங்கள் கருத்துக்களை முன்வைத்துக் கொள்ளும். அதுக்கு முன்னதாக இங்கே எல்லோரும் அனைத்து அறிவிப்பாளர்களும் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பார்கள். அதன் பின்பு நேர்களாகி நீங்கள் இணைந்து உங்கள் எண்ணங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி இங்கே இந்திரன் அவர்கள் இருக்கின்றார். அவர் தன்னுடைய கருத்தை இப்பொழுது பகிர்ந்து கொள்வார்.
5: வணக்கம் அன்பு உறவுகளே. உங்கள் தாய் வீடு தற்பொழுது கவலையில் இருக்கின்றது. காரணம், தொடர்ச்சியாக பல ஆண்டு காலமாக உங்களோடு நாங்களும் எங்களோடு நீங்களும் பின்னிப்பிணைந்து இந்த வானொலி என்பது ஒரு ஒப்பற்ற சேவையை செய்வது உங்கள் அனைவருக்குமே தெரியும். ஆனால் அந்த ஒப்பற்ற சேவையை செய்து கொண்டு வருகின்ற பொழுது இந்த அறிவிப்பாளர்கள் எல்லோரும் ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு வானொலி எங்களுடைய வானொலி என்ற அந்த ஆசையோடு வந்து தங்களுடைய பணிகளை செய்கின்றார்கள். அப்படி நடத்துகின்ற பொழுது வருகின்ற சிக்கல்கள் அவ்வப்போது உங்கள் அனைவருக்குமே தெரியும். அடிக்கடி இந்த மின்சாரம் நிற்பதும் போக்குவரத்துகளுக்கான தடைகளும் அல்லது போனால் வேறு விதமான சிக்கல்களும் அடிக்கடி வருவது உங்கள் அனைவருக்குமே தெரியும். இங்கே வானொலி ஒரு 10 நிமிடம் நின்று விட்டதென்றால் நேயர்கள் அடித்து உடனடியாக என்ன நடந்தது என்று கேட்கின்ற அளவுக்கு உங்கள் வீடுகளிலே 24 மணி நேரமும் இந்த வானொலியை தாங்கி பிடித்துக் கொண்டிருப்பவர்கள் நீங்கள். அந்த நம்பிக்கையும் அந்த பாசத்தோடும் தான் நாங்கள் இப்பொழுதும் பயணிக்கின்றோம். ஆனால் இக்கட்டான ஒரு சூழ்நிலை, வழக்குகள் தொடர்பான அந்த விவரங்களை எல்லாம் இங்கே அனைவருமே ஏற்கனவே உங்களுக்கு இங்கே விவரமாக தந்திருந்தார்கள். இந்த குறிக்கப்பட்ட காலத்துக்குள் அந்த பணத்தை கட்டினால் மேல்முறையீடு செய்வதற்கு மட்டும் கட்ட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே நாங்கள் இருக்கின்றோம். இதை நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த தாய் வீட்டில் நடக்கின்ற இந்த வலிகளோடு ஒவ்வொருவரும் ஒரு திகைப்பாக ஒரு ஏக்கத்தோடு நிற்கின்றோம். இப்படி ஒரு நிலை எங்களுக்கு வந்திருக்கிறது என்று. ஆனால் அதையும் தாண்டி பயணிப்போம் என்பது நிச்சயமாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது. காரணம், நாங்களும் சரி நீங்களும் சரி கைகோர்த்து நடக்கின்ற இந்த நேரம், 15 நாட்களுக்குள் இந்த பணத்தை நாங்கள் கட்டாவிட்டால் இங்குள்ள பொருட்களை அவர்கள் தூக்கி செல்வதற்கு என்ற ஒரு கடிதத்தையும் இங்கே கொடுத்திருக்கின்றார்கள். எனவேதான் இந்த விபரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நீங்களும் வந்து எல்லா நேயர்களும் இங்கு நடக்கின்ற இந்த நிர்வாக விஷயங்களை அல்லது இங்கு நடக்கின்ற இந்த சிக்கல்களை நீங்களும் அறிய வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இந்த விவரங்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக இங்கே அறிவிப்பாளர்கள் மற்ற எல்லோருமே இங்கே உரையாட இருக்கின்றார்கள். பாசத்துக்குரியவர்களே, உங்கள் தாய் வீடு தடம்புரண்டு போகாமல் இவ்வளவு காலமும் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டு வந்தது, இயங்கும் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த இடம் என்பது எங்களிடமாகவே நாங்கள் பார்த்திருந்தோம். ஏனென்றால் அவ்வளவு ஒரு தூரம் ஒரு ஐக்கியமாக அந்நியோன்யமாக இருந்த இடம் மட்டுமல்ல, இங்கே இருந்த நண்பர்களும் அப்படித்தான். எதிர்பாராத விதமாக கண்ணூறு பட்டதோ அல்லது போனால் வேறு சின்ன சிக்கல்களுக்காகவோ இது முரண்பட்டு நிற்பதை நிற்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது. எங்களுடைய இந்த மனங்களை நாங்கள் மாற்றி இது ஒரு சேவை, இது மக்கள் தொண்டு, இது மக்களுக்கானது என்பதை உணர்ந்து ஒவ்வொருவரும் செயல்பட்டால் நிச்சயமாக நல்லபடியும் நினைக்கிறேன். தொடர்ச்சியாக இங்கே இது உங்கள் வானொலி.
6: ஆமாம், அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளில் நாங்கள் அறிவிப்பாளர்கள் எல்லோருமே ஒன்று கூடியிருக்கின்றோம் வானொலியில். கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக நான் இந்த வானொலியில் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். அண்மைய 6 வருடங்கள் மிகவும் ஒரு இக்கட்டான சூழலில் நாங்கள் இந்த வானொலிக்குள்ள வந்து நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆரம்பத்திலிருந்து இந்த வானொலி ஊடக வந்ததிலிருந்து நான் இந்த வானொலியினுடைய நீதி தொடர்பான பிரச்சனைகள் கூட ஒரு சீராக நடைபெற்று கொண்டிருந்தது. அதே நேரம் இங்க இருக்கிறவங்களுடைய வாடகையா இருக்கட்டும், ஏனைய பண விடயங்கள், நிதி விடயங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்மளுடைய அருகில் இருப்பவர்கள் இந்த நிர்வாகத்தை அவர்கள்தான் நடத்துவது போல அவர்களே வந்து எல்லா நிதியையும் கையாண்டு கொண்டிருந்தார்கள். இந்த வானொலியினுடைய பின்னு ஒரு 6 வருடங்களாக மிகவும் இக்கட்டான சூழலில் நாங்கள் இந்த வானொலிக்குள்ள ஒவ்வொரு அறிவிப்பாளர்களும் வந்து போவதே மிகவும் சிரமத்துக்குள்ளதான் வந்து போய்கொண்டிருக்கிறோம். வாசல்ல வந்து தடைகள், வாசல்ல இருந்து நாங்கள் அந்த வாசலுக்குள்ளால உள்நுழைகளுக்கு கூட மிகவும் ஒரு கஷ்டமான சூழல் வந்து சில நேரங்கள்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வானொலிக்குள்ள எப்படி இதை நடத்துறது, எப்படி வந்துருக்கிறோம் என்றும் சில நேரம் நாம் சலித்துக் கொள்வது உண்டு. ஏன் இந்த வானொலிக்கு வந்து தொடர்றோம் என்ற மாதிரி வாகனங்களை கொண்டு வந்து ஒரு இடத்துல தரிப்பிடத்துல விடியலாது விட்டா வந்து இன்னைக்கு என்னுடைய கார் கூட நாம் இந்த வானொலி இந்த பக்கத்து கட்டிடத்தவர்கள் வந்து அந்த காரை கூட முன்னுக்கு உடைந்தபடியே தான் நான் இன்றைக்கும் அந்த காரோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன். அதோடு நாங்கள் நிகழ்ச்சி வந்துட்டு நிகழ்ச்சி நடத்துவது கூட மிகவும் சிரமத்தோடு காதுக்குள்ள வச்சு மிகவும் ஒலியை வந்து கூட்டி பாடல்களை வந்து ஒளிபரப்புவார்கள். அந்த இக்கட்டான சூழல்ல நாங்கள் அதையும் நாங்கள் தவித்து தான் இந்த நிகழ்ச்சியை வந்து வார வாரம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதையும் தாண்டி இன்றைக்கு வானொலிகளை வெவ்வேறு நிதி தொடர்பான பிரச்சனைகள் அதோடு என்னன்னு சொல்றேன்னு எனக்கு தெரியல சொல்றேன்னு சொல்லி சொன்னா நிறைய விடயங்களை சொல்லணும். ஒவ்வொரு அறிவிப்பாளர்களும் தங்களுடைய கஷ்டங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து வருகின்ற அறிவிப்பாளர்களும் தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுவார்கள் நினைக்கின்றேன். நீங்களும் தான் இந்த பிரச்சனைகள் தொடர்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்துலதான் நாங்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். சரி, தொடர்ந்து வருகின்ற அறிவிப்பாளர்களும் தொடர்பாக உரையாடுவார்கள்.
1: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் ஒளிபரப்பாக கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலி வானொலி. இதுவரை எமது வானொலியின் நிலையை பற்றி அனைத்து அறிவிப்பாளர்களும் கூறிக்கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் இது உங்கள் வானொலி. இந்த வானொலியை இனி கொண்டு இயக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. நிச்சயமாக நீங்கள் ஒரு 10 நிமிடம் எங்களுடைய வானொலி நின்றால் கூட நீங்கள் உடனே அதை பற்றி கவலைப்பட்டு உடனடியாக அனுப்பீர்கள். அதேபோல் இந்த வானொலி தொடர்ந்தும் இயங்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக உங்களின் உதவி எங்களுக்கு நிச்சயமாக தேவை. இப்பொழுது ஒரு அவசரமான நிலைமையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது 15 நாட்களுக்குள் கிட்டத்தட்ட 25,000 யூரோ நாங்கள் அந்த பணத்தை சேர்த்து கட்டினால்தான் தொடர்ந்து இந்த இடத்தில் இருந்தோ அல்லது எங்கள் வானொலியை இயக்க முடியும். எனவே அந்த பொறுப்பை நாங்கள் உங்களிடம் தான் தருகின்றோம். நீங்கள் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த வானொலியை மீண்டும் இப்பொழுது 29 ஆண்டுகள், இன்னும் 50 ஆண்டுகளுக்கு இந்த வானொலியை நாங்கள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வானொலியை நாங்கள் கொண்டு இயக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. எனவே உங்கள் பொறுப்பை நீங்கள் உணர்ந்து உங்களால் முடிந்தளவு இந்த வானொலிக்கு உதவி செய்து இந்த வானொலியை இப்பொழுது இக்கட்டான நிலைமையில் இப்பொழுது இருக்கின்றோம். அதை நாங்கள் தாண்டி விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக வழமை போல எமது வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்துமே இடம்பெறும். அதற்கு நீங்கள்தான் முக்கிய பொறுப்பை நீங்கள்தான் எடுத்து அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செய்து இந்த வானொலியை 15 நாட்களுக்குள் அந்த ஒவ்வொரு அறிவிப்பாளரும் அதாவது எப்படி சொல்வேன்னு தெரியாமல் சரியான ஒரு குழப்பத்திலும் கவலையிலும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு உதவி செய்ய வேண்டியது அதாவது கை கொடுத்து எங்களை தூக்கிவிட வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்கின்றது. எனவே நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் அந்த உதவியை செய்வீர்கள். இது நீங்கள் செய்கிற ஒரு பெரிய உதவியாக இருக்கும் இந்த வானொலிக்கு. கிட்டத்தட்ட 29 வருடம் வளர்ந்து வந்த இந்த வானொலி திடீரென்று இல்லாமல் போகக்கூடாது. அதற்கான பொறுப்பை நாங்கள் எல்லாரும் சேர்ந்தெடுத்து தொடர்ந்து இந்த வானொலி பழைய இன்னும் வேகத்துடன் இயங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இப்பொழுது கணேஷ் அவர்கள் உங்களுடன் உரையாடி கொள்வார்.
7: வணக்கம் நேர்களே, நான் உங்கள் அன்பின் அறிவிப்பாளர் கணேஷ் அவர்கள் உரையாடி கொண்டிருக்கின்றேன். நேர்களே, நாங்கள் இன்று அனைத்து சகோதர சகோதரி அறிவிப்பாளர்களும் கலந்துரையாடி இந்த கூட்டத்தில் நாங்கள் ஒரு பலவட்ட விடயங்களை உரையாடி இருந்தோம். அப்பொழுது எனக்கே சொக்காக இருந்தது. இவ்வளவு இன்னர்களை தாண்டி நாங்கள் இந்த வானொலி உங்களுக்காக வந்து கடமையாற்றுகின்றோம் என்பதை உங்களுக்கு அறிய தரோனும் என்ற ஒரு உணர்வோடு இந்த தகவல்களை உங்களோடு பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் நான் இன்று இந்த தற்சமயம் வானொலியில் கடமையாற்றிய சில காலங்கள் இடையில் அவர்களால் இப்ப குறிப்பிடுவர்களால் தான் இடையில் நான் இந்த பணி நீக்கத்திலிருந்து நின்றிருந்தேன். காரணம் எந்த இடத்தில் என்ன கதைப்பதென்று தெரியாது. இரண்டாவது இல்லாதது பொல்லாததை பற்றியெல்லாம் எல்லாம் கதைத்து எங்கள் தர்சனாவோட கூட கதைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எனக்கும் உறவை துண்டிக்கும் விதமாக கூட சில கருத்து பரிமாறுகள் இடம்பெற்றிருந்தன. ஆனால் நிச்சயம் அந்த உண்மை ஒரு நாளைக்கு விளங்கும் என்ற நம்பிக்கை நான் இருந்து காத்திருந்தேன். அதன் பலன் மீண்டும் உங்களோடு நான் உரையாடி கொண்டிருக்கின்றேன். நேர்களை இந்த இடத்தில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்குகின்றோம். காரணம் நான் கிழமையில் ஒரு நாள் வருவதற்கு எனக்கே இவ்வளவு சங்கடங்கள் இருக்கின்றது. சில வேளை அருகாமையில் பல மலிவு விலையில் இடம்படும் பொழுது சென நெருக்கங்கள் இருக்கும். எங்களை கூட உள்ளுக்கு வர வாசலில் நிற்பவர்கள் அண்ணா என்று சொல்லி மறைத்து பல கேள்விகளை கேட்டுத்தான் உள்ளே அனுப்புவார்கள். அப்படி பல்வேறுபட்ட தகவல்கள் இடைஞ்சல்கள் எல்லாம் எதிர்நோக்கி நாங்கள் உங்களை வந்து சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நேர்களை புரிந்து கொள்ளுங்கள், நாங்கள் எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் இந்த வானொலியில் உங்களோடு நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இதுக்கு ஒரு தீர்ப்பு இறைவனால் வழங்கப்படும் என்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்களும் எங்களுக்கு ஆதரவு கரம் குறிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றோம். நேர்களே, தொடர்ந்தும் திரு அவர்கள் உங்களோடு உரையாடி கொள்வார்.
8: வணக்கம் நேர்களே, சகல அறிவிப்பாளர்களும் உங்களுக்கு எங்களது பிரச்சனைகளை பற்றி கூறிக்கொண்டிருக்கிறார்கள். கடந்த 28-29 வருடமாக இந்த டிஆர்டி வானொலி தமது மக்களுக்காக பலவிதமான சேவைகளை புரிந்து கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் வந்து எங்கிட்ட பல பிரச்சனைகளுக்கு வந்து எந்த விதமான ஊதியமும் இல்லாமல் உதவி செய்ய ஊதியமும் இல்லாமல் இந்த வானொலி நடந்து கொண்டு இருக்கும் போது அதற்காக இதற்காக கேட்பதற்காகவே பல நேயர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே அந்த வானொலி நடந்து கொண்டிருப்பதற்கு இன்று வரை நடப்பதற்கு வந்து நிறைய கஷ்டங்களை எதிர்நோக்கித்தான் இந்த வானொலி நடைபெற்று கொண்டு வருகிறது. ஆனா இந்த வானொலிக்காக ஒரு தரமும் மக்களிடம் வந்து நேயர்களிடம் வந்து காசு கேட்கப்படவில்லை. ஒவ்வொரு முறையும் வேற வேற இது உதவிகள் கேட்கப்பட்டதே தவிர வானொலி நடத்த வேண்டும் என்று சொல்லி எப்பவும் இந்த இதுக்கு பொறுப்பான இயக்குனர் தலைவர் தர்சனா வந்து ஒரு நாளுமே வானொலி நேயர்களிடம் வந்து உதவி கேட்கவில்லை. ஆனா இன்று வந்து எங்களையும் மீறி இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன்னு சொல்லி சொன்னா இந்த இங்க வானொலி நீங்க நெடுகளும் ஒருக்கா வானொலி நின்று உடனே மாறி மாறி எல்லாரும் தொலைபேசி மூலம் அழைப்பீர்கள் வானொலி நின்று விட்டது வானொலி நின்று விட்டது என்று. ஆனா அதற்கான காரணத்தை வந்து எந்த ஒரு அறிவிப்பாளரோ அல்லது எங்கிட்ட இயக்குனரோ யாருமே வெளியில சொல்லுவதில்லை. ஏன்னு சொல்லி சொன்னா வந்து அது வந்து நாங்கள் எங்களுக்குள்ள உள்ள ஒரு கௌரவம் எங்களுக்கு ஒரு நட்பு அப்படி என்று சொல்லியே அதை பற்றி சொல்றதில்லை. ஆனால் வந்து இதால வந்து நாங்க வந்து நிறைய வந்து மன கஷ்டங்களையும் இந்த நிகழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கும் போது பின் அடைவுகளுக்கு வந்து பின் மியூசிக் இசையலை போட்டு அறிவிப்பாளர்கள மனதை நிலகுலிய செய்வது, மற்றது வந்து அடிக்கடி மின்சாரத்தை நிப்பாட்டுவது, அன்று ஒரு நாள் நிப்பாட்டும் போது ஒருவர் சொல்லுறார் போய் உள்ள வயர்கள் எல்லாத்தையும் புடுங்கி விட்டு வான்னு சொல்லி கிச்சனுக்குள்ள இருந்து ஒருவர் சொல்லுகிறார். அப்படியான ஒரு இக்கட்டான நிலைமையில தான் நாங்கள் இந்த வானொலியை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அப்படி வருகிறோம். அப்படி இருக்கைகள வந்து இன்றைக்கு வந்து ஒரு 15 என்றது வந்து எங்களுக்கு வந்து மிக மிக குறுகிய காலம். நாங்கள் உங்களிடம் மட்டும் பணம் கேட்கவில்லை, இந்த நாங்கள் இந்த அறிவிப்பாளர்கள் எல்லோரும் நாங்களும் கை கொடுப்போம், நாங்களும் வந்து கை கொடுத்து உதவி செய்து நாங்களும் இதை வழக்கறிஞர் மூலம் வெல்லுவதற்குரிய வழியை நாங்களும் செய்வோம். ஆனால் எங்களாலே அவ்வளவு பணத்தை இந்த அறிவிப்பாளர்களும் அவ்வளவு கொடுப்பதற்கு மிகவும் கடினம். ஆனா உங்களை நாங்கள் வந்து கட்டாயமாக உங்களோட காய் உதவிய வந்து நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்று சொல்லி சொன்னா, இந்த தடவை நீங்கள் எங்களுக்கு கை கொடுத்து விட்டீர்கள் என்று சொல்லி சொன்னா, எங்களால வந்து நாங்கள் தொடர்ந்து வந்து இந்த நிலையாக இந்த வானொலியை நாங்கள் நடத்துவதற்கு வந்து எங்களுக்கு முடியும் என்று சொல்லி உங்கள் ஒவ்வொரு நேயர்களிடமும் உங்களால முடிந்த உதவியை செய்து இந்த பிரச்சனையில இருந்து நீங்கள் எங்களை கை தூக்கி விட வேணும். உங்களுக்காக நாங்கள் எப்பவும் நாங்கள் சேவை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். நாங்களும் இந்த அறிவிப்பாளர்கள் அனைவரும் எங்களால முடிந்த அளவு பண உதவி செய்து நாங்களும் இந்த வானொலியை தூக்கி விடுவோம். நீங்களும் வந்து எங்களுக்கு இந்த உதவியை செய்ய வேணும். இந்த பல இந்த உண்மையிலேயே வந்து ஒரு மனச்சாட்சி இல்லாமல் அவர்களும் இவர்களும் இணைந்துதான் எல்லாம் இந்த வானொலி ஆரம்பத்திலே நடைபெற்றது. அது அனைவருக்கும் தெரியும். அப்படி ஒரு ஒரு குடும்பமா ஒரு உறவா ஒரு நட்பா இருக்கைக்குள்ள வந்து அதற்குரிய காசு பணங்களை கொடுக்கும் போது கணக்கு வழக்கு இல்லாம தூக்கி தூக்கி கொடுத்து விட்டார்கள். அப்படி குடுக்கைக்குள்ள வந்து இப்ப வந்து வேண்டி போட்டு நாங்க வேண்டே இல்லையோன்னு சொல்லி சொல்லுவது வந்து ஒரு மனச்சாட்சிக்கு விரோதமான ஒரு செயல் உண்டு. அப்ப அதை வந்து நாங்க கொடுக்காம கொடுத்ததுண்டு இங்க வந்து சொல்லப்படவில்லை, கொடுத்து கொண்டேதான் இருந்தது. அப்படி கொடுத்து கொண்டே இருக்கேக்கல இப்படி சொல்லுவது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம். பொய் சொல்லவில்லை, நாங்க யாருமே பொய் சொல்லவில்லை. இங்க வந்து எத்தனையோ அறிவிப்பாளர்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறார்கள். இங்க வந்து ஸ்பான்சர்கள் கொடுக்கப்பட்டது. வானொலிக்கு வந்து எவ்வளவு பேர் வந்து வேறு விதமான உதவிகள் செய்திருக்கிறார். அந்த அந்த பணம் முழுக்க அங்கேதான் போகப்பட்டது. இங்க வந்து அறிவிப்பாளர்களோ அல்லது இயக்குனரோ யாருமே அந்த பணத்தை தங்களது வீட்டுக்கு எடுத்து செல்லவில்லை. அது முழுக்க அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. ஏனென்று சொல்லி சொன்னா, அப்போது வந்து அவர்களும் வானொலியும் ஒன்றாக இணைந்த காலத்திலே கணக்கு வழக்கு பார்க்கப்படவில்லை. ஒரு குடும்பமா இருந்தபடியா அவை கணக்கு வழக்கு பார்க்காமல் எண்ணுத்தொகை இல்லாமல் அந்த காசுகள் வந்து பரிமாறப்பட்டது. அப்படி பரிமாறப்பட்ட பிறகு இன்றைக்கு வந்து காசு கொடுக்கலையே என்று சொல்லி ஒரு பொய் வழக்கு போட்டு இந்த இடத்தை விட்டு எழுப்புவதற்காகத்தான் அவர்கள் சொல்கிறாரே தவிர வேறு ஒன்றும் இல்லை. காசை வாங்கி போட்டு காசு வேண்டவில்லை என்று சொல்லுவதற்கான 100% காரணம் எங்களை இந்த வானொலியில் இருந்து எடுக்க வேணும், எங்களை தூக்க வேணும் என்றதுக்காகத்தான் இந்த வானொலியில இவர்கள் வந்து இப்படி எங்கள் வானொலிக்கு மேல பழி போடுகிறார்கள். அதற்கு நாங்கள் வெல்ல வேணும் என்று சொல்லி சொன்னா, உங்களது சகல பெற்ற கை உதவியும் வர வேணும் என்று சொல்லி உங்கள் எல்லார்டையும் ஒவ்வொரு நேயர்களையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்று சொல்லி சொன்னா, எங்களுக்கு நாங்கள் முதல் தடவை தான் இப்ப வானொலியை நடத்த முடியாமல் கேட்கிறோம். இது முதல் தடவை. நாங்கள் ஒரு காலமும் வானொலிக்கு எங்களுக்கு வானொலியை நடத்தவில்லை, வானொலி நடக்க எங்களால முடியல, நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி நாங்கள் எதுக்குமே உங்கள்ட்ட பணம் கேட்கவில்லை. இந்த தடவை தான் நாங்கள் முதல் நாங்கள் உங்கள்ட்ட கேட்கிறோம். நீங்கள் உங்களால 15 நாட்கள் தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தவணை. அதால வந்து நீங்கள் எல்லோரும் வந்து நீங்கள் எங்களை கை தூக்கி விடுவீர்கள் என்று உங்களை நம்பிக்கொண்டு நாங்கள் உங்களை கேட்கிறோம் என்று சொல்லி அடுத்ததாக பிலிப்பண்ணா அவர்கள் இந்த நிலைமையை பற்றி உங்களிடம் கூறிக்கொள்வார் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.
9: நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். பல ஆண்டுகளாக நாங்கள் கடந்து வந்த பாதைகள் மிகவும் கடினமாக இருந்தாலும் இன்றொரு பாதை மிகவும் கடினமாக இருப்பதாக என்று உரையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே நீதிமன்றம் சட்டங்கள் தொடர்பாக நாங்கள் கலைப்பதற்கு எந்த விதமான அருகதையும் அற்றவர்கள் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதுக்குரிய தண்டன பணமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அது செலுத்தியே ஆக வேண்டும். அதை நீங்கள் எங்கள் டிஆர்டியோடு இணைந்திருந்தால் தொடர்ந்தும் டிஆர்டி வானொலியில் வர வேண்டும் என்றால் அதை நீங்கள் செலுத்தினால் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அது சட்ட திட்டங்களுக்கு ஏற்பட்டவாறே நடைமுறைப்படுத்தப்படும். எனவே அவர்கள் இதுவரையிலும் எல்லா நேர்களும் கதைத்திருந்தார்கள். அந்த மன்னிக்கவேணும், நேர்கள் மாத்திரமில்லை, இங்கே கூடுள்ள அறிவிப்பாளர்கள் எல்லாம் கதைத்திருந்தார்கள். நான் எதுக்குமே நான் உள்ளே வரவில்லை. சட்ட திட்டங்கள் மிகவும் முக்கியமானது. அதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். அதை கவனத்தில் எடுத்து சொன்னால் நாங்கள் தொடர்ந்தும் டிஆர்டியோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கலாம். அதற்கு தீர்மானம் எடுக்க வேண்டியவர் நான் சொல்லும் வார்த்தைகள் மாத்திரமல்ல, நீங்கள் தீர்மானிக்க வேண்டியதும் உண்மை. அதை குறிப்பிட்ட தினங்களுக்குள் அவர்கள் எவ்வாறு சொல்கிறார்களோ அதுவாறு நீங்கள் செயல்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நம்பிக்கையுடன் விடைபெற்று செல்லும் நான் என்றும் அன்புடன் பிலித்தவா. நன்றி, வணக்கம்.

வணக்கம் அன்பு நேயர்களே, நாங்கள் ஒரு இக்கட்டான நிலைமையில மாட்டி கொண்டிருக்கிறோம். கடந்த 29 வருடமாக நாங்கள் ரேடியோக்களை செய்து கொண்டிருந்தோம். நாங்கள் உங்களெல்லாம் தெரிஞ்சதுதான், எங்கோட்டு பிள்ளையால்தான் நீங்கள் நேயர்களும் இருக்கிறீங்க, எல்லா விஷயங்களும் அறிஞ்சா இருக்கிறீங்க. என்றாலும் சிக்கலில் இருக்கிறோம். தெரசன்னா அதுக்கு அர்ப்பணிப்பாக இந்த இதில் இருந்தவர், அவருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன்.

மக்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்களுக்கு என்ன நடக்கிறது என்பது தெரிந்திருக்கும். இங்கே ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து பார்த்தால் இதை தொடக்கிற போது அவருடைய ஒத்தாசை எங்களுக்கு தரப்பட்டது. ஆனால் அதை வைத்து கொண்டு அவர்கள் பலன் பெற்றிருந்தார்கள். அவரது பாரியார் தலைவராகவும் அவர் செயலாளராகவும் இருந்துதான் இந்த ஃபேசண்ட் அமைப்பை உருவாக்கினார்கள். அப்போ அந்த நேரத்தில் எங்களுக்கு இலங்கை தூதுராலயம் கடிதம் போட்டு வானொலியை தொடக்க விடாமல் தடை செய்திருந்த போது பிரெஞ்சு அதிகாரிகள் என்னுடைய தனிப்பட்ட தொடர்பினால், என்னோட பழகியதனுடைய அன்பினால் அவர்கள் கடிதம் தந்திருந்தார்கள். இந்த அமைப்புக்கும் இந்த வித அவர்கள் பயங்கரவாதிகள் நடத்துகிற வானொலி என்று சொல்லி சேட்டலைட்டுக்கு கடிதம் போட்டு எங்களுக்கு கிடைக்காமல் செய்திருந்தார்கள். அப்போ என்னுடைய எனக்கு பொறுப்பாக இருந்த அதிகாரி வந்து அந்த கடிதத்தை தந்திருந்தார். இவர்களுக்கும் பயங்கரவாதத்துக்கும் தொடர்பில்லை, இன்றைக்கும் அந்த கடிதம் எங்களிடம் இருக்கிறது. அப்போ நான் வந்து பொறுப்பெடுக்க விரும்பவில்லை. நான் அமைப்புக்கு வேலை செய்திருந்த போதும் காசு பிரச்சனைக்கு போறையில்லை. இன்றைக்கும் காசு பொறுப்பை ராஜா தான் பார்க்கறது. அப்போ அவர்களிடமே எல்லாத்தையும் விட்டு விட்டோம். என்னோட அவர்களுடைய இடம் அவர்கள் தங்களுடைய வானொலி மாதிரி தான் நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் எங்களுக்கு தெரியாமல் பின்னால் எனக்கு பஞ்ச அதிகாரி ஒரு பெண்மணி நல்ல விருப்பமுடையவர், அவர் தான் வந்து சொன்னார் இப்படி கவனமாயிரு உங்களுடைய மாத்திராங்கள் நபனானதை நம்பே இல்லை அப்படி செய்ய மாட்டேன். அப்போ நான் சின்னல இருந்து எங்களுக்கு சௌதரங்களாக பழகினது தாய் தந்தையர் எல்லாருமே எங்களோட குடும்பமே தான் இருக்கிறோம். அதே நான் அப்படி செய்ய மாட்டார் என்று சொல்லி அவரோட வாதாடி இருக்கிறேன். அப்போ அது உண்ட விருப்பம் என்று போட்டு விட்டுட்டு போயிட்டார். நான் அப்புறம் இவர் அந்த பொய் வழக்கு வைத்த போது தான் அவர் எனக்கு கடிதம் கொண்டு வந்து ஒரு ஆதாரத்தை தந்திருந்தார். பாருங்க உங்களுடைய அசோசியனை வச்சு அவ கோல் எடுத்து கொடுத்துருக்கிறான். மற்றது அவர் சொல்லித்தான் எனக்கு தெரியும். வங்கிகளில் அவருக்கு வருகின்ற கிளியோன்ஸ் அதாவது சாமான் வாங்க வாராக்கள் கொடுக்குற செக்குகளை பணத்தை எடுத்துக்கொண்டு போட்டு அப்போ அவர்கள் இதால் லாபம் சந்திச்சு லாபத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அவை அந்த நேரத்தில் மாணிக்ச அவர்கள் என்னுடைய சகோதரர்கள் கிட்டத்தட்ட 30 மேற்பட்ட விளம்பரங்களை எடுத்துக்கொண்டு வந்து வந்திருந்தார்கள். அப்போ அந்த பணம் எல்லாவற்றையும் நாங்கள் ஒருபோதும் கேட்டதும் இல்லை. கடைசி வரை இங்கே வந்ததுக்கு பிறகு கூட இந்த கட்டிடத்தை விலைக்கு வாங்கி வருகிறது கூட மற்றது அதை விட நான் தனிப்பட்ட ரீதியில் எந்த விதமான ஊழியமும் இல்லாமல் அவருக்கு அவருடைய யாருமே உறவினர்களே செய்யாத அளவுக்கு இரவு பகலாக நான் அவர்களுக்கு முறிந்திருக்கிறேன். அவருடைய பிள்ளைகளை கூட நான் வந்து கூட்டி திரிஞ்சிருக்கிறேன். வேலை என்ன நான் எடுத்துக்கொண்டும் வந்திருக்கிறேன் சில சில இடங்களில். அப்போ அப்படியான சூழலில் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்காக இந்த குடும்ப

ராஜா அவைக்கு முன்னாடி எழுதி கூட கண்டுட்டு நான் வர நேரம் அவர் சொல்றார் ஜவஹரடி உன்ன களி என்று நினைச்சு இவன் கீழே வச்சு ஒரு கொப்பி எழுதுறான். அப்ப நான் அவருக்கு அதுக்கு பதிலளிச்சிருந்தேன், ஜவா உள்ள நம்பிக்கை இருக்கு, நாங்கள் எழுதுறாலும் உனக்கு என்ன பிரச்சனைன்னு இதான் சொல்லி. ஆனா பின்னால என்ன நடந்ததுண்டா, நான் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டி கூட்டி எல்லாம் பார்க்க கூட எனக்கு தெரிஞ்சுது அவைகிட்ட எவ்வளவு இருக்கு, எங்கள்கிட்ட எவ்வளவு இருக்கு இதுண்டு. ஆனால் எவ்வளவு சிரமத்துக்குள்ளும் இந்த சாமான் வாங்கினதுல இருந்து ஆரம்பத்தில் கூடி நான் கிரெடிட் எடுத்து தான் இங்கே இப்போ வச்சிருக்கிற சாமான்களே வாங்கப்பட்டது. அதன் பிறகு எங்களோட ஊரில் ஒருவர் தான் இந்த தொலைபேசி இதுகளை நேரர்கள் கதைக்கிற முந்தைய அப்படியே தொலைபேசியை மக்கள பிடிச்சி தான் கதைக்க வேண்டி இருந்தது. அவர் எங்களுடைய சிரமத்தை பார்த்து நான் அவருக்கு செய்து கொடுத்த உதவிகளால் அவர் வந்து எங்களுக்கு சில சாமான்களை வாங்கி தந்திருந்தார். மற்றது எங்களுடைய தனிப்பட்ட ரீதியிலே என்னுடைய பங்களிப்பை நான் அந்த நேரத்தில் இன்டர்நெட்டுக்கெல்லாம் என்ற தனிப்பட்ட வங்கியாலேயே 80 யூரோவுக்கு மேலேயே எத்தனையோ வருஷமாக கட்டி கொண்டிருந்தேன் நான். அதை விட என்னென்று வாடகை கெடுத்தது கூட அதுக்கும் என்ற வங்கியில் உறவுடைஞ்சது எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி நான் அதுக்குள்ளே போக விரும்பவில்லை. ஆனால் நான் என் பேரப்பிள்ளை அறிய நான் சத்தியம் ஒன்று அவரில் நான் பாசம் வச்சது உண்மை. ஒருபோதும் அவரை வந்து கீழே விழுத்த வேணும், அவர் நல்லா முன்னேற வேணும், பெரிய மனக்காரனாக வேணும் என்று தான் நான் வேலை செய்த நான். மற்றது எனக்கு வாழ்க்கையிலேயே அந்த காலத்தில் இருந்து எனக்கு கிடைச்சதெல்லாம் ஏமாற்றம் தான். வந்து முதல் 83 ஜூலைலேருந்து 92 மட்டும் புலிகளுக்கு வேலை செய்தோம். இரவு பகல் அனித்திரம் ஒழிச்சு மாணிஷ் எல்லாரையும் கேட்டு பாருங்க, நான் தான் இந்த எத்தனையோ நாடுகளுக்கு. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு பயன் தெரியலே. ஆனால் நான் கொண்டு வந்த சாமான்களுக்கு எல்லாம் போயிருந்தேன் என்று சொன்னால் ஒரு நாளுமே வந்திருக்கலாது. அது அந்த அர்ப்பணிப்போடு வேலை செய்தோம். பிறகு பேருந்து தொலைக்காட்சி உருவாக்கி ரோட்டுக்கு ரோட்டு நின்று இது செய்து அப்போ எல்லா இடத்திலும் முதுகில் குத்தப்பட்டது தான் எல்லாரும். மற்றது எனக்கு பேசி தந்த வழியே 2 வருஷத்துக்கிட்ட சம்பளம் தெரியல, அதுக்காண்டி நான் தனியாக வழக்கு வச்சிருக்கலாம். ஆனால் இவியலை எல்லாம் இணைச்சுத்தான் நான் வழக்கு வச்சிருந்தேன். அதுக்கு ஒரு பியரண்ட புவனியில் உள்ள போலீஸ் அதிகாரி தான் அதுக்கு அந்த வழக்குக்கு உதவி செய்திருந்தார். கூட்டில் எங்களுக்கு தீர்க்கப்பட்டது உடனடியாகவே காசு கொடுக்க சொல்லியாண்டு. ஆனால் இவர் வந்து தோழரையும் கூட்டிக் கொண்டு போய் எனக்கு தெரியாமல் கையெழுத்து வச்சு கொடுத்துருக்கிறார். நாங்கள் மாதம் மாதம் தாரது கொஞ்சம் கொஞ்சமாக தந்தால் தங்களுக்கு பிரச்சனை இல்லையாண்டு. ஆனால் இவியலுக்கு காசு கொடுத்து முடிய கொம்பனியை மூடிட்டு போயிட்டாங்க. நான் இழந்தது அதிகம். அப்படி வாழ்க்கை முழுக்க நான் இழந்து கொண்டு தான் போயிருக்கிறேன். அப்போ இன்றைக்கும் இந்த சூழலில் வந்து இது வந்து பொய் வழக்கு. அவர்கள் தான் பணம் முழுதையும் கொண்டு போனார்கள் வந்து. அதை விட இந்த எங்களுடைய இதை வச்சு வந்து உழைத்திருந்தார்கள் வந்து கோல் எடுத்து அதை விட அதுக்கான ஒரு அதிகாரி என்னிடம் தந்திருக்கிறார் அதுக்கான பேப்பர்கள் எல்லாம். அப்போ நாங்கள் இப்பொழுது இந்த வழக்கில் வந்து வெல்ல வேணுமெண்டா, முதல் இதுக்கு வந்து மறுபரிசீலனைக்கு அவ்வளோ பணத்தை கட்ட வேணும். ஆனால் இப்போ உடனடியாக அதில் சட்டத்தரணியோட கதைச்சு இதுக்கு என்ன வழியண்டு நினைக்கிறேன். இங்கே இந்த நாடு வந்து இப்போத்தையான சூழலில் நிர்வாக ரீதியாக வந்து ஊழல் நிறைந்த நாடாக இருக்கிறது. முதல் வழக்கிலே வெண்ட எங்களுக்கு, அடுத்த வழக்கு இப்போ எங்களுடைய சட்டத்தரணி முதல் எங்களுக்கு அடி நல்லா கதைச்சு கொண்டிருந்தார். பிறகு இப்போ வந்து சொல்கிறார் டிவோர்ஸ்ன்ட்டு வந்துட்டா இப்படி தான் பிரச்சனை வரும். அப்போ நான் பின்னே அவர்கிட்ட கேட்டேன், என்னோட சச்சிதானந்தம் மாஸ்டரும் வந்திருந்தவர், சச்சிதானந்தம் பேராசிரியர் சச்சிதானந்தம் ஐயாவும் வந்திருந்தவர். அப்போ அவர்கிட்ட நம்ம லோயர்கிட்ட கேட்டேன், நீ எங்கட லோயரா அல்லது அவர்கிட்ட லோயரா, அப்போ இது சொல்கிறதுக்கு அவனை வச்சிருக்கிறேன்னு சொல்லி அப்படி முரண்பட வேண்டி வந்தது. அப்போ என்ன நடந்தான்னு தெரியாது. திடீரென்று இப்படியான சிக்கல் நம்ம வந்திருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் வந்து இந்த தமிழ் சமூகத்தோடு இவ்வளவு வாழ்ந்திருக்கிறேன், நாங்கள் பட்ட அவஸ்தை காணும் என்று நினைக்கிறேன். உங்களுடைய அபிப்பிராயங்களை பின்னர் சொல்லுங்கள்.

செய்யலாம். இதை அப்படியே தூக்கி கொண்டு போய் இப்போ சாமானை தூக்குறதுக்கான நிலைமைக்கு வந்திருக்குது. அப்படியே தூக்கி கொண்டு விட்டுட்டு மூடுறதா, அப்படி மூடினாலும் வந்து அந்த காசு நாங்கள் கட்டத்தான் வேணும். இந்த சிலநேரம் இந்த தனிப்பட்ட ரீதியான காசை பறிப்பார்கள் நினைக்கிறேன். பிரச்சனை இல்லை, நேரலாகிய நீங்கள் உங்களோட முடிவுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆனால் இப்பவும் இந்த கோயிலை கொண்டு நான் சத்தியம் பண்ணுவேன், இந்த இதில் வந்து எங்களோட பக்கம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவை தான் காசு எடுத்தவை, அவை தான் நடத்தினவை, அவை தான் மற்றது. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த நேரத்தில் விளம்பரம் வந்து இரவு பகலாக போட்டு எங்களுக்கு தந்த விளம்பரக்காரர்களே பலர் விளம்பரத்தை நிப்பாட்டி இருந்தார்கள் வந்து. ஏனென்றா நீங்கள் எடுத்ததுக்கெல்லாம் ஜெட்மாக்கெட் இது ரெண்டு தானும் போட்டுக்கொண்டிருக்கிறீங்க. மற்ற அவரே வந்து இரவு பகலாக வந்து இரவுகள் எல்லாம் போட்டி நிகழ்ச்சிகள் எல்லாம் வச்சு இங்கே ஆக்களை விற பண்ணி பிறகு நாங்கள் அந்த பெட்டி அனுப்புறதன் ஊடாக தொலைவீசி இலக்கங்கள் நிறைய கிடைச்சது. அப்போ நாங்கள் அனுப்பின அந்த நேர்மையாக நடந்ததால் அந்த அந்த தொலைவீசி இலக்கங்களை எடுத்து இவர்கள் தங்களுடைய மலிவு விற்பனை அது இதன்று போடுறதால தான் இவர்களுக்கு ஆக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர் சொல்லி வேறு உங்களோட ரேடியோவால் தனக்கு இங்கே ஆக்கள் வந்தாண்டு. அப்போ ராஜாவின் மனதியை புண்படுத்தினார் வந்து. நீ ராஜாவை சொன்னாங்க இவ்வளோ இத்தனை முறை சொன்னானண்டா, நீ சொல்லி எத்தனை பேர் வந்த, ரெண்டு பேர் வந்ததா, ஒரு ஆள் வந்தாண்டு. இதெல்லாம் வந்து பணம் வந்துட்டா என்னமும் செய்ய கதைக்கலாம் என்று கதைக்க கூடாது. அது எங்களுக்கும் பிள்ளைகள் வேற பிள்ளைகள் இருக்குது. அதை நாங்களும் மனச்சாட்சியின்படி நடந்து நாங்கள் பிழை செய்திருந்தால் கடவுள் எங்களை தண்டிக்கட்டும். அது மட்டும்தான் என்னால் சொல்லக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து உங்களுடைய அபிப்பிராயங்களை பின்னர் நாங்கள் எங்களுடைய அறிவிப்பாளர்கள் தருவார்கள் நினைக்கிறேன். அப்போ எங்களோடு கை கொடுத்து இதுவரை காலம் இப்போ இந்த எனக்கு நடந்த வழக்குகள் இதுகளுக்கெல்லாம் பேராசிரியர்கள் வந்திருந்தார் சட்டத்திறனியோடு. அப்போ நான் சட்டத்திறனியோடு இப்படி குழம்பின போது கூட அவர் சொன்னார், இல்லை அமைதியாயிருங்கள் பார்க்கலாம் அதுதான் சொல்லி. எனக்கு இந்த வரைக்கும் ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் அனைவருக்குமே நன்றி. அதை விட இப்போ எங்களுடைய நான் இங்கே செல்வம் மனோன்னு என்று சொல்லி எங்களுக்கு வானொலிக்கு உதவி செய்கிறவர், அவர் எங்களுக்கும் இவருக்கும் இடையில மூன்று முறைக்கு மேலே ரெண்டு பேரையும் சந்திக்க வைத்து ராஜாவோட உரையாடி, ஆனால் அவர் எனக்கு எழுத்து மூலமாக தந்திருக்கிறார். அதாவது இந்த டிஆர்டி பேங்கில் வந்து தான் தான் என்னென்ன எனக்கு ஒரு விசாரணை வந்தது, எப்படி இந்த கடைக்குது அதாவது 25 ரூபா 10 ரூபா 30 ரூபாண்டு ஆக்கள் கொடுக்குற செக் எப்படி வந்தேன்னு விசாரணைக்கு வந்தது. ஆனால் எனக்கு இருந்த தொடர்பினாலே அந்த விசாரணையை அவர் தவித்து விட்டார். ஆனால் இவர்கிட்ட நான் எல்லாரும் கடவுள் செய்யலாம் கடிதத்தை வாங்கினான் நான் தான், அதாவது ஃபேஸ் அமைப்புக்கு தான் தான் கிளியோன் செக்க போட்டது என்ற கடிதம் இருக்கிறது. அது வேணுமெண்டா உங்களுக்கு நாங்கள் எந்த விதமான பிழையும் செய்யல, நாங்கள் விட்ட பிள்ளையை உண்டை சொல்ல சொல்லுங்க என்ன பிழை விட்டு நாங்கள் என்று சொல்லி. அவை இது தேவையில்லாத ஒரு குடும்பமாக இருந்த நாங்கள். இப்போ மனோன் அவர் சொல்றது நானும் அவரும் பழகினதை பார்த்து தான் தனக்கு இந்த ரேடியோ விருப்பம் வந்ததுண்டு. அப்படி அன்பாக பழகினாங்கள் எல்லாம் நினைத்தால் கவலையாகத்தான் இருக்கிறது. ஏனென்றா அவருடைய பிள்ளையை வந்து எந்த பிள்ளையை பார்த்ததை விட அவருடைய பிள்ளைகள் மீது மிக அன்பாக இருந்து நான் போனான். மற்றது இப்போ தோழர் சுரேந்திரன் எல்லாம் என்னட்ட அழுதது அதெல்லாம் வந்து எனக்கு ஏன் அவருக்கு காட்டி நான் குரல் கொடுக்க இல்லையென்று இப்போ நான் கவலைப்படுறேன். நிச்சயமாக ஆனால் ஒன்றும் செய்ய இல்லாத எல்லாம் முடிந்து போயிட்டது. நான் அன்பாலே ஏமாறி இருக்கிறேன் என்று சொல்லித்தானே ஒரு ஆள்கிட்ட இதரண்ட மட்டுமின்றி நான் வாழ்க்கை முழுக்க ஏமாந்து கொண்டு தான் இருக்கிறேன். என்னோட சேர்ந்தவர்கள் தான் எனக்கு முதுகில் குத்துறது உண்டு. அது தொடர்ந்து நடக்கட்டும். இது ஒரு அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வெகு விரைவில் வரும் என்று நம்புகிறேன். நன்றி.

0: செல் நகரில் 80 நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் போஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 21 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
1: ஒரு கவிதை சொல்வாயா?
2: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்துட்டாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? டிஆர்டி இல்ல சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ், தேங்க் யூ.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவனியோ பிரசிடன்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவகைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், மாலை, மரம், தென்னம், குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38/5 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604-707-1 அல்லது 604-902-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம்.com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில் நூலுலகம்.com.
0: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று

0: கற்றது படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்திலே ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGA நூலகம் நூலகம்.com.
3: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
4: உங்களோட கதையோடு இப்ப நான் போற காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க. போங்க போங்க.
5: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
6: 11 à 13 rue Caille 75 000 de Paris
5: VT Superstore Gala Gonesse Sasselil
6: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse
5: Mélodie et Tordre-Gelakke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lakam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ்ஸே 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க்கு அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் பார்க்கும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தினூடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.nulagam.com இணையதளத்தினர், அதனைத் தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் வினத்தினர், சாசல் கார்ஜுனா கோணேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் வினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து எதிர்வரும் மே 27 குறிப்பிடத்தக்க அளவிலான வெளிநாட்டு நிதியுதவி இலங்கைக்கு கிடைக்கும் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ இன்று நாடாளுமன்றத்துக்கு தெரிவித்தார். எதிர்வரும் 27 சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து நிதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளர் சபை எமக்கு 700 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். ஏற்றுமதி மற்றும் வெளிநாட்டு பணப்பரிமாற்றங்களுக்கு மேலதிகமாக பல்தேசிய முகவர் நிறுவனங்களிடமிருந்து கிடைக்கும் வெளிநாட்டு நிதி நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பை வலுப்படுத்தும் என்றும் அவர் விளக்கம் அளித்தார். அதன்படி இந்த ஆண்டுக்குள் 480 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் உலக வங்கி 150 மில்லியன் அமெரிக்க டாலர்களும் பிற இணைந்த நிறுவனங்கள் மூலம் 50 மில்லியன் அமெரிக்க டாலர்களும் பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிதி வரவுகள் அந்நிய செலாவணி முகாமைத்துவம் தொடர்பான அச்சத்தை போக்கும் என்று குறிப்பிட்ட பிரதி அமைச்சர் இதனை முகாமைத்துவம் செய்வதில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது என்று உறுதியளித்தார். எதிர்கட்சிகளின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் தற்போதைய பொருளாதார நிலைமைகள் தொடர்பாகவும் இன்று பாராளுமன்றத்தில் விளக்கம் அளித்தார்.
1: தற்போது வெளிநாட்டு நாணய மாற்ற விகிதம் ஓரளவுக்கு அதிகரித்து வருவதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். இதனை ஒரு கோட்பாடு போன்று கூற முயற்சிக்கின்றார்கள். 2022 கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்திலும் இந்த மாற்று விகிதம் 370 தந்திருந்தது. இதோ பொருளாதாரம் வீழ்ச்சி அடைகின்றது, இதோ வீழ்ச்சிகளுக்கான அறிகுறிகள் தென்படுகின்றன, அரசாங்கம் கவலுகின்றது, எனவே அரசாங்கம் வீட்டுக்கு போக தயாராகுங்கள், எதிர்கட்சிகளாக நாங்கள் அரசாங்கத்தை பொறுப்பேற்கின்றோம் என்று ஒரு கருத்து தெரிவிக்கப்படுகின்றது.
0: இந்த கருத்தானது நிதி பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ அவர்களது.
1: முதலில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய இந்த கனவை அல்லது உங்களுடைய அந்த வாதத்தை முன்வைப்பதில் தவறில்லை, ஆனால் நன்றாக ஆராய்ந்து பாருங்கள். 2022 டாலரின் பெறுமதி 370 சென்றதாலோ அல்லது வெளிநாட்டு நாணய மாற்று வீதத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போனதாலோ அரசாங்கம் வீழ்ச்சி அடையவில்லை. பொருளாதார ரீதியாக அரசாங்கம் அனைத்தையும் வீழ்த்தி தவறான தீர்மானங்களை எடுத்து அரசாங்கத்தின் நிதி நிர்வாகத்தை சரியாக செய்யாததன் காரணமாகவே அந்த வீழ்ச்சி ஏற்பட்டது. தவறான கொள்கைகள், தவறான முகாமைத்துவம் பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைய செய்து பொருளாதாரத்தை முடக்கி இறக்குமதிகள் அனைத்தையும் தடை செய்து கடன்கள் செலுத்தாமல் கையிருப்பு தொகையை பாதுகாப்பதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் சேமித்து வைத்ததன் விளைவாகவே வெளிநாட்டு நாணய மாற்று விகிதம் அந்த அளவுக்கு அதிகரித்தது. எனவே வெளிநாட்டு நாணய மாற்று விகிதம் அதிகரிப்பதால் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைகின்றது என்பதற்கு இங்கு எந்த ஒரு தர்க்கமும் அல்லது தொடர்பும் கிடையாது. வெளிநாட்டு நாணய மாற்று விகித அதிகரிப்பினை நாம் முகாமைத்துவம் செய்ய வேண்டியுள்ளது. மேலும் இந்த ஏற்ற இறக்கங்களின் விளைவாக பல்வேறு சாதக பாதக நிலைமைகள் ஏற்படுகின்றன. தேவையற்ற சட்டத்திட்டங்களை விதித்து இதனை கட்டுப்படுத்த முயன்றால் பொருளாதாரம் சுருக்கமடையும். எங்களுடைய வழிமுறை என்பது பொருளாதாரத்தை சுருக்கி முடக்கிவிட்டதற்கு தீர்வு காண்பதல்ல. இயங்கிக் கொண்டிருக்கும் பொருளாதாரத்துக்குள்ளே இந்த உத்திகளை கையாள வேண்டும். இங்கு தேக்க வீதம் அல்லது பொருளாதார தேக்கம் எதுவும் இல்லை. பொருளாதாரம் ஓரிடத்தில் முடங்கவில்லை, அது முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் பொருளாதாரத்தை நிறுத்தாமல் இது இயங்கிக் கொண்டிருக்கும் போதே இந்த அனைத்து உத்திகளையும் நாங்கள் மேற்கொள்கின்றோம். அதே போன்று பணவீக்கத்தை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ளோம். வெளிநாட்டு நாணய மாற்ற விகிதத்தில் மாற்றம் ஏற்படும் பொழுது இறக்குமதி பொருட்களின் விலைகள் உயர்ந்து ஓரளவு பணவீக்க அழுத்தம் ஏற்படும் என்பதனை நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம். இங்கு முக்கியமானது என்னவென்றால் அந்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முடியுமா என்பதுதான். ஆம், அதை கட்டுப்படுத்த முடியும். எங்களது மாறுபட்ட பணவீக்க கட்டுப்பாட்டு கட்டமைப்புக்குள் அது தற்போதும் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. அதனை எங்களால் கட்டுப்படுத்த முடியும் என்று நம்புகின்றோம். மேலும் வெளிநாட்டு நாணய மாற்ற விகிதமானது உள்நாட்டு காரணியால் அல்லாமல் வெளிநாட்டு காரணி ஒன்றின் காரணமாகவே வீழ்ச்சி அடைவது பொருளாதார வளர்ச்சிக்கோ அல்லது பொருளாதார வீழ்ச்சிக்கோ வழிவகுக்காது. அதற்கு சிறந்த இரண்டு உதாரணங்கள் இந்தியாவும் இந்தோனேஷியாவும். இந்திய வரலாற்றில் அவர்களின் உள்நாட்டு நாணயம் அதிகளில் வீழ்ச்சி அடைந்துள்ளது. அதனால் அவர்களின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 6.5 பேணப்பட்டுள்ளது. இந்தோனேஷிய நாணயமும் வரலாற்றில் மிக மோசமாக வீழ்ச்சி அடைந்துள்ளது. ஆனால் அவர்கள் 7% பொருளாதார வளர்ச்சியை எட்டியுள்ளனர். பொருளாதாரத்துக்கு வெளியே உள்ள ஒரு காரணியினால் வெளிநாட்டு நாணய மாற்ற விகிதம் மாற்றம் அடைந்தாலும் அதனால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது என்பதனை இந்த உண்மைகள் எடுத்துக்காட்டுகின்றன. இந்த வருடத்துக்குள் வெளிநாட்டு நாணயங்களை பெற்றுக் கொள்வதில் ஏற்றுமதி மற்றும் வெளிநாட்டு பணப்பரிமாற்றத்துக்கு மேலதிகமாக சர்வதேச நாணய நிதியம் எதிர்வரும் 27 அதன் நிர்வாக இயக்குநர் அதன் நிர்வாக பணிப்பாளர் சபையிடமிருந்து 700 மில்லியன் டாலர்கள் கிடைக்கும் என்று நாம் பெரிதும் எதிர்பார்க்கின்றோம். ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து இந்த வருடத்துக்குள் 480 மில்லியன் டாலர்கள் வரை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. உலக வங்கியிடமிருந்து 150 மில்லியன் டாலர்களும் அதன் இணை நிறுவனமிடமிருந்து 50 மில்லியன் டாலர்களும் கிடைக்க உள்ளன. இந்த நிலைமையின் கீழ் இந்த நிதியை கையாள்வதில் எமக்கு எந்த ஒரு சிக்கலும் உருவாகாது.
0: தொடர்ந்து கொங்கோ ஜன குடியரசில் ஏற்பட்டுள்ள எபோலா வைரஸ் பரவலை உலக சுகாதார நிறுவனம் சர்வதேச பொது சுகாதார அவசர நிலையாக பிரகடனப்படுத்தியதை தொடர்ந்து அதற்கிணங்க இலங்கையில் 5 திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது.
2: உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பரிந்துரைகளுக்கு அமைய நாட்டில் இந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கான விமான நிலையங்கள் சார்ந்த கண்காணிப்பை பலப்படுத்துதல், சந்தேகத்துக்கிடமான நோயாளி ஒருவர் அடையாளம் காணப்பட்டால் அவருக்கு தேவையான சிகிச்சைகளை வழங்குவதற்காக தேசிய தொற்று நோய் நிர்வாகத்தை முன்னதாகவே தயார் நிலையில் வைத்திருத்தல், தேவையான நோய் நிலைமையினை அடையாளம் காண்பதற்காக மருத்துவ ஆராய்ச்சி நிர்வாகத்தை தயார்படுத்துதல், நாட்டின் கண்காணிப்பு கட்டமைப்பை பலப்படுத்துதல், உலக நிலைமையை தொடர்ச்சியாக ஆராய்தல், சுகாதார அமைச்சின் தொற்று நோய் தடுப்பு பிரிவு தேவையான நடவடிக்கைகளுக்காக உலக சுகாதார ஸ்தாபனத்துடன் சிறந்த ஒருங்கிணைப்பை மேற்கொள்ளல் ஆகிய விடயங்கள் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அத்துடன் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் நியமனங்களுக்கு அமைய இந்த நோய்க்கான குறைந்த அபாயம் உள்ள நாடாக இலங்கை பெயரிடப்பட்டுள்ளதாகவும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் எபோலா வைரஸ் தொடர்பில் பொதுமக்கள் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை எனவும் அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கொங்கோ ஜனநாயக குடியரசு உகண்டாவில் எபோலா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படும் நபர்களின் எண்ணிக்கை 600 அதிகரித்துள்ளது. வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 52 காணப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஏப்ரல் மாதம் முதல் இதுவரையிலான காலப்பகுதியில் சந்தேகத்துக்கிடமான 131 மரணங்கள் பதிவாகியுள்ளன. ஏப்ரல் 20 முதலாவது மரணம் பதிவாகியதுடன் பின்னர் இடம்பெற்ற இறுதி அஞ்சலி நிகழ்வு ஒன்றின் அல்லது வைத்தியசாலை ஒன்றில் இந்த வைரஸ் பரவியிருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். இபோலா என்பது அரிதான உயிருக்கு ஆபத்தான வைரசினால் ஏற்படும் ஒரு நோய் நிலைமையாகும். இது பாதிக்கப்பட்டவர்களின் ரத்தம், வாந்தி போன்ற உடல் திரவங்கள் மூலம் பரவுவதாக சர்வதேச அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. தற்போது ஆப்பிரிக்காவில் பரவிவரும் வைரஸ் வகைக்கு எதிரான தடுப்பூசியை தயாரிப்பதற்காக சுமார் 9 ஆகலாம் என உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. இவ்வாறானதோர் பின்னணியில் ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளின் வைரஸ் பரவல் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்காக பிரித்தானிய அரசாங்கம் 26 நிதியை ஒதுக்கியுள்ளதாக சர்வதேச அறிக்கைகள் தெரிவிக்கின்றன.
0: தொடர்ந்து அஸ்வசிம நலன்புரி நன்மைகள் திட்டத்தின் முதற்கட்ட தகவல் புதுப்பித்தல் செயல்முறைக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் எதிர்வரும் 31 நிறைவடைய இருக்கிறது. எனவே அந்த தேதிக்கு முன்னர் தமது வீடுகளுக்கு செல்லுகின்ற கணக்கெடுப்பு உத்தியோகத்தர்களுக்கு சரியான தகவல்களை வழங்கி தேவையான ஒத்துழைப்பை வழங்குமாறு நலன்புரி நன்மைகள் சபை சம்பந்தப்பட்ட பயனாளிகளிடம் கேட்டிருக்கிறது.
2: கணக்கெடுப்பு செயல்முறைக்காக கணக்கெடுப்பு உத்தியோகத்தர்கள் விண்ணப்பதாரர்களின் வீடுக்கு வருகை தரவுள்ளதாக அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய குறித்த உத்தியோகத்தர்களுக்கு சரியான தகவல்களை வழங்குமாறு நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் அஸ்விஸ்ம கணக்கெடுப்பு செயல்முறைக்கு போலியான தகவல்களை வழங்கும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய நலன்புரி நன்மைகளை பெற்றுக் கொள்ளும் நோக்கத்துடன் பொய்யான அல்லது தவறான தகவல்களை வழங்க நலன்புரி நன்மைகள் சட்டத்தின் கீழ் நீதிமான் முன்னிலையில் நடைபெறும் வழக்கு விசாரணையில் குற்றவாளியாக காணப்பட்டால் ஒரு வருடத்துக்கு மேற்படாத காலப்பகுதிக்காக சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து நாடாளுமன்ற வளாகத்தில் பெண் ஒருவரிடம் முறைகேடாக நடந்து கொண்டதாக ராமநாதன் அர்ஜுனா முன்வைத்த குற்றச்சாட்டை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்று நாடாளுமன்றத்தில் முற்றாக நிராகரித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா குறிப்பிடும் அந்த பெண்ணை நான் இதுவரை சந்தித்ததே இல்லை. எனக்கு அவப்பேரை ஏற்படுத்தும் நோக்குடனே இவ்வாறான போலியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இதனை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு சபாநாயகரிடம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரிக்கை விடுத்தார். திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்த இளைஞன் தூக்கத்திலே அதிகமான மகிழ்ச்சியால் உயிரிழந்த சம்பவம் ஒன்று புதுக்குடியிருப்பு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் 27 வயதுடைய இளைஞர் ஒருவர் திடீரென மரணமடைந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்குடியிருப்பு 2 வட்டாரத்தைச் சேர்ந்த விஜயகுமார் டல்சன் என்ற இளைஞனே உயிரிழந்திருக்கிறார். கடந்த 18 இரவு ஆட்டிறைச்சி கறியுடன் உணவு உட்கொண்டு விட்டு உறங்க சென்ற அந்த இளைஞன் மறுநாள் காலையில் தாயார் எழுப்பிய போது உடல் விரைத்த நிலையிலே உயிரிழந்து காணப்பட்டார். இதனைத் தொடர்ந்து சடலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அந்த பரிசோதனையின் போது அவர் அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சி மற்றும் உணர்ச்சி வசப்பட்ட நிலை காரணமாக ஏற்பட்ட திடீர் மாரடைப்பினால் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த இளைஞனுக்கு இன்னும் 1 காலத்தில் திருமணம் நடைபெறவிருந்த நிலையிலே இந்த எதிர்பாராத துயரம் நிகழ்ந்துள்ளமை குடும்பத்தினரையும் உறவினர்களையும் பெரும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது. இரவு நேர உணவு மற்றும் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு பதிவுகள் தெரிவிக்கப்படுகிறது. இத்தகைய திடீர் மரணங்களை தடுக்கும் நோக்கில் இரவு நேர உணவு பழக்கம் குறித்து மருத்துவர்கள் வழங்கும் சில விழிப்புணர்வு ஆலோசனைகளை பின்பற்ற வேண்டும். இரவு தாமதமாக அதிக கொழுப்புள்ள உணவுகளை சாப்பிட்டுவிட்டு உடனடியாக உறங்க செல்லும் போது உடலின் இரத்த அழுத்தம் மற்றும் கொழுப்பின் அளவு திடீரென மாறுபட்டு இதயத்துக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். மூச்சு திணறல், அதாவது சில நேரங்களில் சாப்பிட்ட உணவு சரியாக செரிக்காமல் வாந்தியாக முற்படும் போது அது தூக்க கலக்கத்தில் மூச்சு குழாயை அடைத்து மூச்சு திணறலை ஏற்படுத்தலாம். இதன் காரணமாகவும் திடீர் மரணங்கள் நிகழ வாய்ப்பிருக்கிறது. இரவு உணவை எப்போதும் உறங்குவதற்கு குறைந்தது 2 அல்லது 3 மணி நேரத்துக்கு முன்பாகவே உட்கொள்வதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். இரவு நேரங்களில் கொழுப்பு அதிகமுள்ள உணவுகள், அதிக காரமான இறைச்சி கறிகளை அளவுக்கு அதிகமாக உண்பதை தவிர்த்து எளிதில் செரிமானமாக கூடிய உணவு வகைகளையே உண்பது சிறந்தது. தற்காலத்தில் இளைஞர்களுக்கு நெஞ்சுவலி, வெறிக்க முடியாத திடீர் சோர்வு அல்லது மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் நமக்கு வயது குறைவுதான், ஒன்றும் செய்யாது என்று அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது அவசியமாகிறது. முறையான உணவு பழக்கமும் சரியான உடல்ல விழிப்புணர்வுமே நம் உயிரை காக்கும் சிறந்த ஆயுதங்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. வரதட்சணை கொடுமை காரணமாக யாழ்ப்பாணத்தில் 19 வயது இளம் குடும்ப பெண் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். யாழ்ப்பாணம் நாவாந்துறை பகுதியில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. தான் 2 காதலித்த நபரை 4 முன்னர் அந்த பெண் திருமணம் செய்திருக்கிறார். ஆனாலும் கணவனின் தாயார் பெண்ணை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் தங்கம், வீடு உள்ளிட்டவற்றை வரதட்சணையாக கேட்டு பெண்ணை சித்திரவதை செய்து வந்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பம் ஏழ்மையான குடும்பமாக இருப்பதால் அவர்களால் கேட்கப்பட்ட வரதட்சணையை அவர்களால் வழங்க முடியவில்லை. இந்நிலையில் தனது மகனை வெளிநாட்டுக்கு அனுப்ப கணவனின் தாயார் முயற்சித்த நிலையில் அவரை வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டாம் என்று உயிரிழந்த யுவதி கோரியிருக்கிறார். ஆனாலும் தாயார் கேட்ட வரதட்சணை தராவிட்டால் வெளிநாடு செல்வேன் என்று பெண்ணின் கணவரும் மனைவியிடம் கூறியிருக்கிறார். இதனால் உளரீதியாக பாதிக்கப்பட்ட யுவதி நேற்று காலை தற்கொலை செய்து கொண்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் தற்போது போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் பொம்மைவழி பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட பெண்ணொருவருக்கு 7 கடுளிய சிறை தண்டையும் 1,00,000 ரூபாய் தண்டப்பணமும் விதித்து யாழ்ப்பாணம் மேல்நீதிமன்றம் இன்று அதிரடி தீர்ப்பினை வழங்கியுள்ளது. கடந்த 2020 ஜூன் மாதம் 1.475 கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் இந்த பெண் கைது செய்யப்பட்டிருந்தார். இது தொடர்பான வழக்கு விசாரணை இன்று யாழ்ப்பாண மேல்நீதிமன்ற நீதிபதி அலெக்ஸ் ராஜா முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த வழக்கில் சட்டமாதிபர் திணைக்களம் சார்பில் ஆஜராகியிருந்த அரச சட்டவாதி ஆறுமுகம் தனுசன் சமூகத்தில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்கள் மற்றும் உயர்நீதிமன்றத்தின் முன்னிய தீர்ப்புகளை கருத்தில் கொண்டு இத்தகைய போதைப்பொருள் குற்றவாளிகளுக்கு அதியுச்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று தனது கடுமையான சமர்ப்பணங்களை முன்வைத்திருந்தார். இதனை ஆராய்ந்த நீதிபதி அந்த பெண்ணை குற்றவாளியாக கண்டு இந்த தண்டனையை விதித்தார். மேலும் விதிக்கப்பட்ட 1,00,000 ரூபாய் தண்டப்பணத்தை செலுத்த தவறும் பட்சத்தில் குற்றவாளி மேலதிகமாக 12 மாத கால சாதாரண சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதற்கு பல வருடங்கள் கடக்கும் தற்போதைய பொதுவான சூழலுக்கு மத்தியில் மிக குறுகிய கால பகுதிக்குள் யாழ்ப்பாண நீதிமன்றில் வழக்குகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. குற்றவாளிகள் மீண்டும் குற்றச்செயல்களில் ஈடுபட நினைப்பதற்கு கூட அஞ்சும் வகையிலான இத்தகையான கடுமையான தண்டனை தீர்ப்புகள் யாழ் பிராந்திய மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றன. இதேவேளை கடந்த வாரமும் 1.4 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த நபர் ஒருவருக்கு யாழ்ப்பாண மேல்நீதிமன்றத்தினால் 7 வருட கடுளிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. கேகாலை கரண்டுபான பகுதியில் உள்ள இறைச்சி கடை ஒன்றில் சட்டவிரோதமான முறையில் எறும்புண்ணி இறைச்சி விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அடுத்து அந்த கடையின் உரிமையாளருக்கு கேகால நீதவான் நீதிமன்றம் 60,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டுள்ளது. கரண்டுபான பகுதியில் உள்ள இறைச்சி கடையொன்றில் சட்டவிரோதமான முறையில் எறும்புண்ணி இறைச்சி விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரடுபான பகுதியில் உள்ள இறைச்சி கடையொன்றில் அரிய வகை வனவிலங்கான எறும்புண்ணியின் இறைச்சி ரகசியமாக விற்பனை செய்யப்படுவதென கொகுப்பிட்டிய வனவிலங்கு அலுவலக அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் அடிப்படையில் அதிகாரிகள் அந்த கடையில் அதிரடி சோதனையை மேற்கொண்டார்கள். இந்த திடீர் சுற்றி வளைப்பின் போது அந்த கடையிலிருந்து விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 750 கிராம் எறும்புண்ணி இறைச்சி அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டது. மேலும் கைப்பற்றப்பட்ட குறித்த இறைச்சியானது முற்றிலும் அழுகிய நிலையில் இருந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்தார்கள். இதனைத் தொடர்ந்து சட்டவிரோதமாக பாதுகாக்கப்பட்ட வனவிலங்கின் இறைச்சியை கைவசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கடையின் உரிமையாளர் உடனடியாக கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்த நபர் கேகால நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே அவருக்கு 60,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். வனவிலங்கு மற்றும் தாவர பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் எறும்புண்ணி என்பது இலங்கையில் கடுமையாக பாதுகாக்கப்படும் ஒரு அரிய பாலூட்டி உயிரினமாகும். இந்த வகை உயிரினங்களை வேட்டையாடுதல், அவற்றின் இறைச்சியை விற்பனை செய்தல் அல்லது கைவசம் வைத்திருத்தல் தண்டனைக்குரிய கடுமையான குற்றம் என்று அதிகாரிகள் எச்சரித்தார்கள். இதேவேளை இதுபோன்ற வனவிலங்கு குற்றச்செயல்கள் தொடர்பான தகவல்கள் ஏதேனும் தெரிந்தால் அதனை 1992 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு இலங்கை பொதுமக்கள் அறிவிக்கலாம் என்று வனவிலங்கு திணைக்களம் கேட்டிருக்கிறது. வாகன இறக்குமதி மீதான மேலதிக வரி விதிக்கப்படுவதற்கு முதல் நாள் 4,000 வாகனங்களுக்கான கடன் கடிதங்கள் திறக்கப்பட்டதாக எதிர்கட்சிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டு முற்றிலும் அடிப்படையற்றது என்று பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்தார். இதுகுறித்து அவர் விளக்கம் அளிக்கையில், 4,000 வாகனங்களுக்கு கடன் கடிதங்கள் திறக்கப்பட்டதாக கூறப்படுவது முற்றிலும் பொய்யான தகவலாகும். உண்மையிலே கடந்த மே 15 தேதி 380 கடன் கடிதங்கள் மட்டுமே திறக்கப்பட்டன. இதன் மூலம் 23.71 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான 1,782 வாகனங்களே இறக்குமதி செய்யப்பட்டது. எதிர்கட்சிகள் குறிப்பிடும் புள்ளிபரங்கள் மிகைப்படுத்தப்பட்டவை மற்றும் மக்களை தவறாக வழிநடத்தும் நோக்கம் கொண்டவை என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நாட்டில் ஏதோ ஒரு பாரிய பிரச்சனை இருப்பதாக ஒரு மாயை உருவாக்கி பொதுமக்களை திசைதிருப்ப இவ்வாறான பொய்யான தகவல்கள் பரப்பப்பட்டு வருகின்றன. இத்தகைய ஆதாரமற்ற செய்திகளை நம்பி பொதுமக்கள் தேவையற்ற கொள்வனவுகளில் ஈடுபட்டு நஷ்டமடைய வேண்டாம் என்று கேட்டுக் கொள்கிறேன். சமூக ஊடகங்களில் பகிரப்படும் உறுதிப்படுத்தப்படாத செய்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என்று பிரதி அமைச்சர் இதன்போது பொதுமக்களிடம் வலியுறுத்தியிருக்கிறார். கைத்தொழில் அமைச்சிடம் கோரியுள்ள சலுகைகளை அரசாங்கத்தால் வழங்க முடியாமல் போனால் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களின் சில்லற விலைகள் நுகர்வோருக்கு தாங்க முடியாத அளவுக்கு விரைவில் உயரும் என்றும், சந்தையில் தள்ளுபடிகளை வழங்குவதற்கான வாய்ப்புகள் குறையும் என்றும் உணவு பதப்படுத்துவோர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த விடயம் தொடர்பாக அந்த சங்கத்தின் தலைவர் அருண சென்னாய்க்கா ஊடுவிலாளர்களிடம் கருத்துக்களை தெரிவித்தார். அதிகரித்து வரும் மின்சார கட்டணம் மற்றும் எரிபொருள் விலை உயர்வு ஆகியவற்றால் விநியோக சங்கிலிகள் பாதிக்கப்பட்டிருப்பதோடு உணவுப் பொருட்களுக்கான மூலப்பொருட்கள் மற்றும் உள்ளூர் பொருட்களுக்கு கடுமையான பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இந்த பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணப்படாவிட்டால் உணவுப் பொருட்களின் சில்லறை விலைகள் மக்களுக்கு எட்டாத உயரத்துக்கு சென்றுவிடும். நிலைமையை கையாள்வதற்காக தங்களது சங்கம் அமைச்சிடம் சில முன்மொழிவுகளை சமர்ப்பித்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், தொழில்துறைக்கான எரிபொருள் சலுகை, தொழிற்சாலைகளின் உற்பத்தி திறனை கருத்தில் கொண்டு மின்சார கட்டணங்களுக்கான கட்டண குறைப்பு மற்றும் மூலப்பொருட்களுக்கான சலுகைகள் ஆகியவற்றை தாங்கள் கோரியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது விநியோக சங்கிலி தடை காரணமாக ஏற்பட்டுள்ள மூலப்பொருள் பற்றாக்குறை, பெட்ரோலியத்தின் பக்க விளைபொருட்களாக இருக்கும் சில பேக்கேஜிங் பொருட்களின் விலை உயர்வால் மேலும் மோசமடைந்து விட்டதாக அவர் விளக்கினார். உதாரணமாக 3 அடுக்குகள் கொண்ட பேக்கேஜிங் தயாரிப்பில் ஏதேனும் ஒரு அடுக்குக்கு தேவையான மூலப்பொருள் பற்றாக்குறையினால் அது அந்த குறிப்பிட்ட உணவுப் பொருளின் முழு உற்பத்தி செயல்முறையையும் பாதிக்கும். எனவே இந்த சூழலை கையாள்வதற்கு அமைச்சர் தலையிட்டு எமக்கு சலுகைகளை வழங்க வேண்டும் என்று திட்டவட்டமாக கோரியிருக்கிறோம். அண்மைய எரிபொருள் மற்றும் மின்சார விலை உயர்வு காரணமாக உற்பத்தி செலவு, சேமிப்பு செலவு, பேக்கேஜிங் விலை மற்றும் மூலப்பொருள் செலவுகள் அனைத்தும் அதிகரித்து ஒரு அலகுக்கான உற்பத்தி செலவை உயர்த்திவிட்டது. கடந்த காலங்களிலும் இவ்வாறான நெருக்கடி சூழல்களில் அமைச்சு தமக்கு உதவியுள்ளதாக குறிப்பிட்ட அருண சென்னாய்க்கா, எரிபொருள் நெருக்கடியின் போது எந்தவித தடங்கலுமின்றி தங்களுக்கு எரிபொருள் கிடைக்க அமைச்சு வழிவகை செய்ததை நினைவு கூர்ந்தார். எனவே தற்போதைய சூழலிலும் தங்களது பிரச்சனைகளுக்கு அமைச்சு தீர்வு காணும் என்று தாங்கள் நம்புவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை மற்றும் பொறுப்பு குரல் விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் உறுதியான நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் இன்று பாராளுமன்றத்தில் நடைபெற்ற அமர்வில் இதனை வலியுறுத்தினார். மலேக மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பில் அவசர வாதம் ஒன்றை இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் நடத்துவதற்கு எதிர்கட்சியின் பிரதம கொறடா முன்வைத்த யோசனைக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. கொழும்பு தேசிய கலா பவனில் பாதுகாக்கப்பட்டிருந்த 42 புராதன சின்னங்கள் காணாமல் போயுள்ளதாக புத்த சாசனம், மதவகாரங்கள் மற்றும் கலை கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்திருக்கிறார்.
3: 2012 தேசிய கலைக்கூடத்தின் பிரதான கலை காட்சியகம் கூரை பழுது பார்க்கும் பணிகளுக்காக மூடப்பட்டுள்ளது. கௌரவ சபாநாயகர் அவர்களே, அங்கு வைக்கப்பட்டிருந்த 42 பழங்கால ஓவியங்கள் காணாமல் போயுள்ளன என்பதை ஏற்றுக் கொள்கின்றீர்களா என்ற வினா ஒன்று எழுப்பப்பட்டது. அதற்கு பதில் ஆம் என்பதாகும். அந்த காலத்தில் இருந்த கலாசார விவகாரங்கள் பணிப்பாளரின் அறிவுறுத்தலுக்கமைய பண்டங்கள் ஆய்வு சபை ஒன்றினால் 2015 தேசிய கலைக்கூடத்தின் ஓவியங்கள் சிற்பங்கள் ஆய்வு செய்யப்பட்டதன் பின்னர் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைகளுக்கமைய இருப்பு புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஓவியங்களின் எண்ணிக்கை 281 ஆகும். ஆனால் கலைக்கூடத்துக்குள் இருக்கும் ஓவியங்களின் எண்ணிக்கை 239 ஆகும். இதற்கமைய அந்த இரண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் 42 ஆகும். ஆகவே நீங்கள் கேட்கும் அந்த 42 ஓவியங்கள் ஆகும். அந்த சம்பவம் தொடர்பாக புத்த சாசன, சமய மற்றும் கலாசார விவகாரங்கள் அமைச்சின் செயலாளரினால் நியமிக்கப்பட்ட குழு ஒன்றின் மூலம் முதற்கட்ட விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த குழுவினர் தற்போது சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் சாட்சியங்களை பதிவு செய்து வருகின்றனர். மேலும் இது தொடர்பாக நடத்தப்படும் போலீஸ் விசாரணைகளுக்கு அமைவாக கொழும்புத்திற்கு பிராந்திய குற்றப்புலனாய்வு பிரிவினர் அவ்வப்போது கோரிய தகவல்களும் வழங்கப்பட்டுள்ளன. இதனை மீண்டும் ஆரம்பித்து திறப்பதற்கு இன்னும் எவ்வளவு காலம் எடுக்கும் என்ற கேள்விக்கு அதிகாரிகள் அளித்துள்ள பதிலுக்கு அமைய இந்த ஆண்டின் நிறைவுக்குள் டிசம்பர் மாதத்திற்கு முன்னதாக தேசிய கலைக்கூடத்தை நிச்சயமாக மீண்டும் திறந்துவிட முடியும் என்பதே அவர்களின் கருத்தாக உள்ளது.
0: தொடர்ந்து உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவங்களின் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, பசில் ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோர் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு சென்று பிள்ளையானை சந்தித்தார்கள். கொதபா ராஜபக்ச ஜனாதிபதியாகி ஒரு வாரத்துக்குள் பிள்ளையானை வெளியில் எடுப்பதாக அங்கு கூறப்பட்டது. அதன்படியே கொதபா ராஜபக்ச ஜனாதிபதியாகி ஒரு வாரத்துக்குள் பிள்ளையான் வெளியில் வந்துள்ளார். இதற்கான சட்டத்தரணிகளின் ஒருங்கிணைப்பு பணிகளை சுரேஷ் அலியே மேற்கொண்டுள்ளார். இவ்வாறு மேலதிக மன்றாடியார் நாயகம் திலிப்பீரிஸ் கொழும்பு கோட்டை நீதவான் பசந்த அமரசேன முன்னிலையில் நேற்று தெரிவித்தார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய நீதவான் விசாரணை நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சட்டமாதிபத்தன கழகத்தின் சார்பில் முன்னிலையான மேலதிக மன்றாடியார் நாயகம் இந்த விவரங்களை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்தார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் சுரேசலை காவல்துறையினரால் நேற்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். சுரேசலி என்ற நபர் 2019 ஆண்டில் இலங்கைக்கு வரவழைக்கப்பட்டு அரச புலனாய்வு சேவையின் தலைவராக்கப்பட்டார். அப்போது அவர் ராணுவ புலனாய்வு பிரிவின் பணிப்பாளராக பணியாற்றினார். அங்கேயும் அவரது ஆதிக்கம் தான் இருந்தது. அவர் நாட்டின் ஒட்டுமொத்த புலனாய்வு பிரிவின் தலைவராக்கப்பட்ட பின்னர் அங்கிருந்து வெளியில் எந்த ஒரு புலனாய்வு தகவல்களும் செல்வது தடுக்கப்பட்டது. இந்த ஒட்டுமொத்த செயல்முறையின் முக்கிய சூத்திரதாரியாகவும் அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்திய பிரதான நபராகவும் மூன்றாவது சந்தேக நபரான துவான் சுரேசலியை காவல்துறை தரப்பு அடையாளம் கண்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக அசாத் மௌலானா என்பவரிடம் பிரான்சில் வைத்து வாக்குமூலம் ஒன்று பதிவு செய்யப்பட்டது. அவரது வாக்குமூலத்தின்படி சுரேசலே இந்த தாக்குதலின் சூத்திரதாரியாக செயல்பட்டார் என்பது தெளிவாகிறது. இது தொடர்பாக 14 பக்கங்களை கொண்ட விரிவான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த அறிக்கை விசாரணைகளில் ஒரு திருப்பு முனையாக அமையும். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக ஷனல்போ ஊடகத்துக்கு பேட்டியளித்த அசாத் மௌலானாவிடமிருந்து பிரான்சில் வைத்து இந்த வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழு ஒன்று பிரான்சுக்கு சென்று அங்குள்ள இலங்கை தூதுவரின் உத்தியோர்வ இல்லத்திலே இந்த வாக்குமூலத்தை பதிவு செய்திருக்கிறது. அவர் அந்த வாக்குமூலத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விரிவான விவரங்களை வழங்கியுள்ளார். அரசியல் தேவையொன்றை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே சுரேசலே இந்த தாக்குதலின் சூத்திரதாரியாக செயற்பட்டுள்ளார் என்பது அவரது வாக்குமூலத்தின் மூலம் தெளிவாகிறது. அலியார் சந்தியில் ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பாக சஹ்ரான் ஹாசிமின் குழுவைச் சேர்ந்த செய்னி மௌலவி என்பவர் சிறையில் அடைக்கப்படுகிறார். இந்த செய்னி மௌலவியும் பிள்ளையானும் ஒரே சிறை அறையில் இருந்திருக்கிறார்கள். செய்னி மௌலவி பிள்ளையானிடம் எங்கள் குழுவில் உயிரை மாய்க்க தயாரான ஒரு குழுவினர் இருப்பதாக கூறியிருக்கிறார். இந்த தகவல் சந்தேக நபரான சுரேஷ் அலைக்கு கிடைக்கிறது. அவர் இந்த தற்கொலை படையினரை பயன்படுத்தி வேலை வாங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கிறார். இதன்படியே செய்னி சலே மற்றும் பிள்ளையான் ஆகியோர் இணைகிறார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்த சஹ்ரான் காசிம் உள்ளிட்ட 6 தற்கொலை தாக்குதல் தாரிகள் புத்தளத்தில் வைத்து சுரேசலியை சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடைபெற்ற வேளையில் சந்தேக நபரான சுரேசலி அசாத் மௌலானாவுக்கு அழைப்பொன்றை மேற்கொண்டு தாஷமுத்ரா விருந்தகத்துக்கு அருகில் சென்று அங்குள்ள ஒருவரை அழைத்து வருமாறு கூறுகிறார். அத்துடன் அவரது தொலைபேசியையும் பொறுப்பேற்குமாறு கூறுகிறார். அந்த நபர்தான் தெய்வளையில் குண்டை வெடிக்க வைத்த ஜமீல் என்பவர் ஆவார். இந்த குண்டுதாரி ஜமீல் ஒரு அப்பாவி நபர் என வர்ண ஜெயசுந்தர என்ற அதிகாரி குறிப்பிட்டிருக்கிறார். எனவே நாங்கள் வர்ண ஜெயசுந்தர என்ற அதிகாரி தொடர்பாகவும் தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறோம். இந்த தாக்குதலின் பின்னர் மஹிந்த ராஜபக்ச, பதில் ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோர் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு சென்று பிள்ளையானை சந்தித்தார்கள். கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதியாகி ஒரு வாரத்தில் அவரை வெளியில் எடுப்பதாக அவர்கள் பிள்ளையானுக்கு உறுதி வழங்கினார்கள். அதன்படியே கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதி ஆகிறார். அதன் பின்னர் ராணுவ புலனாய்வு பிரிவு தலைவராக இருந்த சுரேசலை ஒட்டுமொத்த அரச புலனாய்வு சேவையின் தலைவராக நியமிக்கப்படுகிறார். புலனாய்வு தவறுகள் வேறு பிரிவுகளுக்கு செல்வதை தடுப்பதற்காகவே இவ்வாறு செய்யப்பட்டுள்ளது. செய்னி மௌலவி விளக்கமறியலில் வைக்கப்பட்ட போது அவருக்கு பிணை எடுப்பதற்காக 2,50,000 ரூபாய் பணம் செலவிடப்பட்டுள்ளது. அந்த பணம் ராணுவ புலனாய்வு பிரிவினராலே செலுத்தப்பட்டுள்ளது. தற்கொலை தாக்குதல் தாரிகளை பாதுகாப்பதற்காக எமது பொதுமக்களின் பணம் செலவிடப்பட்டுள்ளது. 6 மாதங்களில் வர இருந்த தேர்தல் வரை இந்த தீவிரவாத செயல்களுடன் தொடர்புடைய தகவல்கள் வெளியானதை தடுப்பதற்காகவே இவ்வாறு செய்யப்பட்டுள்ளது. பிள்ளையானின் குழுவும் ராணுவ புலனாய்வு பிரிவும் இணைந்து செயற்பட்டிருக்கின்றன. நாட்டின் தேசிய பாதுகாப்புக்காக அவர்கள் அவ்வாறு செயற்படவில்லை. அரசியல் எதிரிகளை பழிவாங்கவும் படுகொலைகளை செய்யவும் தான் அவ்வாறு செயற்பட்டுள்ளார்கள். அசாத் மௌலானாவின் வாக்குமூலத்தின் மூலம் பிள்ளையானின் குழுவும் ராணுவ புலனாய்வு பிரிவும் இணைந்து செய்த பல குற்றங்கள் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. ஊடகவியலாளர் பிரகித் எக்னிகோட கடத்தப்பட்டமை, கீத்னோயார் மீதான தாக்குதல், லசந்த விக்ரமதுங்க படுகொலை, உபாலி தென்னக்கொன் மீதான தாக்குதல் போன்ற சம்பவங்களுடன் இந்த குழுக்கள் தொடர்பு பெற்றிருக்கின்றன. பிள்ளையானின் குழுவைச் சேர்ந்த 2000 மேற்பட்டோருக்கு ராணுவ புலனாய்வு பிரிவிலிருந்து ஊதியம் வழங்கப்பட்டுள்ளது. அது தேசிய பாதுகாப்புக்காக அல்ல, அரசியல் ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவதற்காகவே ஆகும். இவ்வாறான செயல்களை தடுக்குமாறு ராணுவ தளபதிக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவித்திருக்கிறேன். இவ்வாறான செயல்கள் தொடர்பானால் தகவல்களை மூடி மறைத்த குற்றத்துக்காக ராணுவ தளபதியே கூட சந்தேகபராக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நேரிடும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் அசாத் மௌலானாவின் குடும்பத்தினர் அங்கிலேயில் உள்ள விருந்தகம் ஒன்றுக்கு வரவழைக்கப்பட்டார்கள். சுரேஷ் அலியே இதனை செய்துள்ளார். தூதரகம் ஒன்றில் வேலை பெற்று தருவதாகவும் அவருக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டது. இந்த விருந்தக விரப்புத்தகங்கள் அனைத்தையும் நாம் கைப்பற்றியிருக்கிறோம். தடுப்பு காவலில் உள்ள சந்தேகநபரான சுரேஷ் அலியை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதை நான் வன்மையாக எதிர்க்கிறேன். அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் இதனை அவர் தனது அரசியல் மேடையாக பயன்படுத்த அனுமதிக்க முடியாது. இந்த நாட்களில் நபர்கள் மர்மமான முறையில் உயிரிழந்து வருகிறார்கள். எனவே இந்த சந்தேகநபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு முன்னைய நீதவான் பிறப்பித்த உத்தரவை நீக்குமாறு கோருகிறேன். சந்தேகநபரான சுரேஷ் அலை குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையின் 127 பிரிவின் கீழ் நீதவான் முன்னிலையில் ரகசிய வாக்குமூலம் ஒன்றை வழங்க அனுமதி கோரியிருக்கிறார். இது இந்த விசாரணையை முடக்குவதற்காக ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவினால் மேற்கொள்ளப்படும் முயற்சியாகும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. சுரேஷ் அலையே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி. அவரை சுற்றியே ஏனியவர்கள் இயங்கியுள்ளார்கள். சுரேஷ் அலை இந்த செயலை யாருக்காக செய்தார் என்பது குறித்து நாம் விசாரணை நடத்தி வருகிறோம். விசாரணைகளை முடித்து இதற்கு பொறுப்பான பிரதான நபர்களை சட்டத்தின் முன் நிறுத்த நடவடிக்கை எடுப்போம். உயிர்த்த தாக்குதலுக்கு முன்னர் இந்த தாக்குதலை வடமாகாணத்தில் உள்ள ராணுவ குழு ஒன்றை மையப்படுத்தியோ அல்லது தெற்கில் ஒரு இனப்படுகொலியாகவோ செய்ய திட்டமிட்டிருந்தார். பின்னர் அவர்கள் அந்த இரண்டு திட்டங்களையும் கைவிட்டு ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலை நடத்த தேவையான நடவடிக்கைகளை எடுத்தார்கள். 6 நடத்தப்பட இருந்த தேர்தலை இலக்காக கொண்டு சந்தேகநபரான சுரேஷ் அலையின் வழிநடத்தலே இந்த செயல் நடந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து சந்தேகநபரான சுரேஷ் அலை சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சவிந்திர பெர்னாண்டோ கருத்துக்களை தெரிவித்தார். பிரான்சுக்கு சென்று அசாத் மௌலானா என்பவரிடம் வாக்குமூலம் பெற்றதாக காவல்துறை தரப்பு தொடர்ந்து கூறுகிறது. ஆனால் இந்த வாக்குமூலத்தின் உள்ளடக்கங்களை சாட்சியமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அவற்றை சாட்சியமாக ஏற்பதென்றால் நீதிமன்றத்தில் அவை குறுக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு சவாலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அவர் இந்த வாக்குமூலத்தை சனல்போ ஊடகத்துக்கே வழங்கினார். ஷனல்போ ஊடகம் குறித்து பிரித்தானியாவில் கேட்டால் தெரிந்து கொள்ளலாம். அது எந்த ஒரு நம்பகத்தன்மையும் மற்ற ஒரு ஊடகம் என்றே பெயர் பெற்றுள்ளது. இந்த வழக்கின் சாட்சிகள் சிலர் குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையின் 127 பிரிவின் கீழ் நீதவானிடம் வழங்கிய வாக்குமூலங்களின் பிரதிகளை எதிர்த்தரப்பினர் பெற்றுக் கொண்டதாக மேலதிக மன்றாடியார் நாயகம் குற்றம் சுமத்தினார். இந்த வாக்குமூலங்களின் பிரதிகளை குற்றப்படாய்வு திணைக்கழகத்தின் சிஐடியினால் பெற முடியும் என்றால் ஏன் எம்மால் பெற முடியாது? அத்துடன் சந்தேகநபர்களுக்கான சட்டத்தரணிகளின் அணுகுமுறைகள் கண்காணிக்கப்படுவதில்லை என்றும் மேலதிக மன்றாடிய நாயகம் குற்றம் சுமத்தினார். அந்த கூற்று குறித்து நான் கவலை அடைகிறேன். ஏனென்றால் அது சட்டத்தரணிகளின் சிறப்புரிமைகளை மீறும் செயலாகும். சட்டமா அதிபர் தரப்பினால் இவ்வாறான கோரிக்கையொன்றை முன்வைப்பது சட்டத்தரணிகளின் பரம உரிமையை பறிக்கும் செயல் என்றே கூற வேண்டும். எனது சேவை பெறுநரை சித்திரவதைக்குள்ளாக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. எனது சேவை பெறுநர் கடந்த முறை நீதவானிடம் வாக்குமூலம் அளிக்க அனுமதி கோரிய போது முன்னைய நீதவான் சிந்தித்து பார்த்து பதிலளிப்பதாக கூறியிருந்தார். அதன்படி வாக்குமூலம் ஒன்றை வழங்க வேண்டும் என்பதை நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறு எனது சேவை பெறுநர்

நீதவான் தடுப்பு காவலில் உள்ள சந்தேகநபரான சுரேஷ் அலையை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த வேண்டாம் என்று காவல்துறை தரப்பு விடுத்த கோரிக்கை மீதான கட்டளையை ஜூலை மாதம் முதலாம் தேதி அறிவிப்பதாக குறிப்பிட்டார். அதேபோன்று குற்றவியல் நடைமுறை சட்ட கோவையின் 127 பிரிவின் கீழ் நீதவான் முன்னிலையில் ரகசிய வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்கு அனுமதிக்குமாறு சுரேஷ் அலை விடுத்த கோரிக்கை மீதான கட்டளையும் அன்றைய தினமே அறிவிக்கப்படும் என்று நீதவான் அறிவித்தார். அதுவரை சந்தனவரை தொடர்ந்து தடுப்பு காவலில் வைத்து அடுத்த வழக்கு தவணையின் போது நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு நீதவான் குற்றப்புணர்வு திணைக்களகத்துக்கு உத்தரவு பிறப்பித்தார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் குறித்து விசாரணை நடத்துவதற்காக குற்றப்புணர்வு திணைக்கழகத்தினர் பிரான்ஸ் வரை பயணித்ததாக கூறப்படும் விடயம் இயல்பாகவே அரசாங்கத்தின் முன்னுரிமைகள் குறித்த பல கேள்விகளை எழுப்புகிறது. பிள்ளையானை நான் சந்தித்ததை உறுதிப்படுத்துவதற்காக மட்டுமே அதிகாரிகள் அவ்வளவு தூரம் பயணித்திருக்கிறார்கள் என்றால் அது நிச்சயமாக பொதுப்பணத்தை வீணடிக்கும் ஒரு செயல். சிறையில் இருந்த பிள்ளையானை நான் சந்தித்தது ஒன்றும் ரகசியமான விடயம் அல்ல. அரசியல் நாடகத்தை தவிர்த்த முறையான விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை நாங்களும் வழங்குவோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கிறார். மட்டக்களப்பு சிறையில் இருந்த பிள்ளையானே, மஹிந்த ராஜபக்ச, பசல் ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோர் நேரில் சென்று சந்தித்ததாக சட்டமா அதிபர் திணைக்கழகத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலிப பீரிஸ் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் விடயங்களை முன்வைத்துள்ளதை தொடர்ந்து தனது உத்தியோர்வ எக்ஸ் வலைதளத்தில் நாமல் ராஜபக்ச பதிவேற்றம் ஒன்றை செய்திருக்கிறார். 2018 மற்றும் 2019 ஆண்டுகளில் சிறையில் இருந்த பிள்ளையான் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் என்ற பிள்ளையானை நான் நேரில் சென்று சந்தித்தேன் என்பது ரகசியமான ஒன்றல்ல. உண்மையில் நான் அங்கு சென்றதற்கான சிறைச்சாலை பதிவுகள் தற்போதும் மிக தெளிவாக காணப்படுகின்றன. அந்த காலகட்டத்தில் பிள்ளையான் 2015 ஜனாதிபதி தேர்தல் மற்றும் 2018 உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் ஆகிய இரண்டிலும் எங்களுடன் கூட்டணியாக பங்காளியாகவே போட்டியிட்டிருந்தார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் குறித்து விசாரணை நடத்துவதற்காக குற்றப்புணர்வு திணைக்களத்தினர் பிரான்ஸ் வரை பயணித்ததாக கூறப்படும் விடயம் இயல்பாகவே அரசாங்கத்தின் முன்னுரிமைகள் குறித்த பல கேள்விகளை எழுப்புகிறது. பிள்ளையானை நான் சந்தித்ததை உறுதிப்படுத்துவதற்காக மட்டுமே அதிகாரிகள் அவ்வளவு தூரம் பயணித்திருக்கிறார்கள் என்றால் அது நிச்சயமாக பொதுப்பணத்தை வீணடிக்கும் ஒரு செயல். எனக்கு தெரிந்தவரை ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பாக பிள்ளையான் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்படவில்லை. அப்படி இருக்க இவ்வாறான ஊடக நாடகங்கள் மூலம் அரசாங்கம் யாரைத்தான் திருப்திப்படுத்த முயற்சிக்கிறது? தேசிய மக்கள் சக்தியானது ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்து வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு விதமான கதைகளையே குறிப்பிடுகிறது. தற்போது இந்த துயர சம்பவத்தை அரசியல் எதிரிகளை இலக்கு வைப்பதற்காக அரசாங்கம் பயன்படுத்த முயலுமாயின் அது இன்னமும் உண்மையான பதில்களையும் நீதியையும் எதிர்பார்த்து காத்திருக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் விளைக்கப்படும் கடுமையான அநீதியாகும். எந்தொரு நியாயமான விசாரணைக்கும் முகம் கொடுக்க நாங்கள் தயாராகவே இருக்கிறோம். அத்துடன் எந்தொரு சந்தேகத்தையும் பகிரங்கமாகவும் வெளிப்படையாகவும் தீர்த்துக் கொள்வதற்காக குற்றப்புணர்வு திணைக்களகத்துக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம். இவ்வாறான அரசியல் நாடகங்கள் மற்றும் ஊடக தலைப்புச் செய்திகள் மீது கவனம் செலுத்துவதை விடுத்து அரசாங்கம் இந்த நாட்டு மக்களுக்கு அர்த்தமுள்ள முடிவுகளை வழங்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நாமல் ராஜபக்ச பதிவிட்டிருக்கிறார். வடக்கு கிழக்கு மக்கள் எந்தவித இடையூறுமின்றி தமது உறவுகளுக்காக நினைவஞ்சலிகளை மேற்கொண்டார்கள். அதற்காக அந்த மக்கள் அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிக்கிறார்கள். அத்துடன் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் நீதியை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பதாக யாழ் மாவட்ட தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற மத்திய வங்கி அறிக்கை தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனையும் குறிப்பிட்டார். கடந்த 18 வடக்கு கிழக்கு உட்பட நாட்டில் தமிழ் மக்கள் வாழும் பிரதேசங்களில் மிகவும் உணர்ச்சி பூர்வமாக முள்ளிவாய்க்கால் தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. 2009 யுத்தம் நடைபெற்ற பகுதிகளில் நான், எனது குடும்பம், எனது சகோதரர்கள் வாழ்ந்த அந்த நிலையை இன்று நினைத்து பார்க்கிறேன். அன்றைய மனித அவலங்களை இன்றும் மறக்க முடியாமல் உள்ளது. பலர் உயிரிழந்தும் மேலும் பலர் காணாமல் போயும் உள்ள நிலையில் இன்று வரை அவர்களுக்கான முடிவு அல்லது நீதி கிடைக்கவில்லை. கடந்த 18 அனைவரும் ஒன்றிணைந்து கண்ணீர் மல்க தமது அஞ்சலிகளை மேற்கொண்டிருந்தார்கள். தெற்கில் நேற்றைய தினம் ஜனாதிபதி ஆண்டுகுமார திசநாயக்கா தெளிவாக ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் இனி ஒருபோதும் யுத்தம் இடம்பெறாது, அதற்கு ஒருபோதும் இடமளிக்கவும் போவதில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கடந்த கால யுத்தம் காரணமாக மக்கள் பெரும் அவ
அபலங்களை சந்தித்துள்ளார்.

0: கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து மீண்டு இந்த நாட்டை அடுத்த தலைமுறைக்கு சிறந்ததாக கையளிக்க வேண்டுமானால் அரசாங்கத்தையும் மக்களையும் சரியான விதத்தில் வழிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. யுத்த காலத்தில் தற்போது அங்குள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் அங்கு வசிக்கவில்லை. ஆனாலும் நான் அங்குதான் வசித்தேன். அதனால் யுத்தத்தினால் ஏற்பட்ட வலியையும் வேதனையையும் இந்த நாட்டின் ஒரு குடிமகனாக நான் உணர்ந்திருக்கிறேன். அதனால்தான் இந்த நாட்டில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் உட்பட அனைவருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அரசாங்கம் உண்மையான நிலையை கண்டறிந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதனை தெளிவுபடுத்த தயாராக உள்ளது. கடந்த 18ஆம் தேதி வடக்கு கிழக்கு தாய பகுதிகளில் மக்கள் எந்தவித இடையூறுமின்றி அச்சுறுத்தலுமின்றி தமது உறவுகளுக்காக நினைவஞ்சலிகளை மேற்கொண்டார்கள். அரசாங்கம் அதற்கு எந்தவித தடைகளையும் விதிக்கவில்லை. அதற்கு அந்த மக்கள் அரசாங்கத்துக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டுள்ளார்கள் என்று அவர் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார். நாடு எதிர்கொண்டுள்ள தற்காலிக டொலர் நெருக்கடியை சமாளித்து நாட்டிலிருந்து வெளியேறும் டொலர்களின் அளவை கட்டுப்படுத்துவதற்காக இறக்குமதி செலவுகளை குறைத்துக் கொள்ள அனைவரும் தனிநபர்களாக பங்களிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா நாட்டு மக்களிடம் அவசர வேண்டுகோளை விடுத்தார். மட்டக்களப்பு வேபர் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற போதைப்பொருள் பேரழிவுக்கு எதிரான முழு நாடுமே ஒன்றாக மட்டக்களப்பு மாவட்ட விசேட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். சுற்றுலா பயணிகளின் வருகை 29% வீழ்ச்சியடைந்துள்ளமை மற்றும் உலக பொருளாதார நெருக்கடியால் ஏற்றுமதி வருமானம் குறைந்துள்ளமை இந்த காரணங்களால் டொலருக்கான அழுத்தம் அதிகரித்துள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அத்துடன் கடந்த பிப்ரவரியில் 98 மில்லியன் டொலராக இருந்த நாட்டின் எரிபொருள் இறக்குமதி செலவு இந்த மே மாதத்தில் 522 மில்லியன் டொலராக பாரியளவில் உயர்வடைந்துள்ளது. இந்த நெருக்கடிக்கு சர்வதேச நாணய நிதியத்துடனான கடன் திட்டத்தின் கீழ் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட அவர், கடந்த காலத்தை போன்றதொரு பொருளாதார முடக்கத்துக்கு நாடு செல்வதற்கு அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது என்றும் உறுதியளித்தார். மத்திய கிழக்கு போர்ச்சூழல் மற்றும் டிட்வா சூறாவளி பாதிப்புகள் ஏற்பட்ட போதிலும் வலுவான பொருளாதார நிர்வாகத்தின் காரணமாக இலங்கை வரலாற்றில் அதிகப்படியான நிதியை கொண்ட திரைசேரி கணக்கு தற்போது அரசாங்கத்திடம் உள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். இதனாலே சூறாவளி பாதிப்புகளுக்கு 50,000 கோடி ரூபாவும் எரிபொருள் மற்றும் மின்சார கட்டண அதிகரிப்புக்கு நிவாரணங்களாக 10,000 கோடி ரூபாவும் ஒதுக்க முடிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன்படி பொதுமக்கள் பயன்படுத்தும் ஒவ்வொரு லிட்டர் எரிபொருளுக்கும் அரசாங்கம் 100 ரூபாய் நிவாரணத்தை தற்போது வழங்கி வருவதோடு 95% சாதாரண நுகர்வோருக்கான மின்சார கட்டண நிவாரணம் இதுவரும் செப்டம்பர் மாதம் வரை நீடிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் மட்டக்களப்பில் பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளிலும் ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா கலந்து கொண்டார்.
1: குடிநீர் என்பது அனைவருக்கும் தேவையான ஒன்றாகும். நீர் பாசனம் செய்வதற்கான நீர் விவசாயம் செய்பவர்களுக்கு தேவையானது. நீங்கள் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கின்றீர்கள். நீங்கள் மக்கள் பிரதிநிதிகள் என்ற வகையில் அந்த இரண்டு தரப்பினருடனும் கலந்துரையாடி பாதிப்பு ஏற்படாதவாறு திட்டங்களை தயாரிக்க வேண்டும். இப்போது நாம் முக்கியமாக அடுத்த வரவு செலவு திட்டத்தில் 3 பிரதான விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தியுள்ளோம். 1, கிராம வீதிகள். கிராமப்புற வீதிகளை நிர்மாணிப்பது அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு வழிவகுக்கும். 2, குப்பை பிரச்சனை. இன்று நீண்ட காலமாக நகர்ப்புறங்களில் பெருமளவில் குப்பை பிரச்சனை உருவெடுத்துள்ளது. இது குறித்து நாம் நிதி ஒதுக்கீடு செய்ய எதிர்பார்த்துள்ளோம். நாம் இப்போது ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் அதிகாரிகளை வரவழைத்து என்னென்ன திட்டங்கள் இருக்கின்றன என்று பார்த்தால் திட்டமிடப்பட்டுள்ள அனைத்து திட்டங்களுக்கும் நாம் நிதி ஒதுக்கீடு செய்ய தீர்மானித்துள்ளோம். தற்போது எம்மிடம் 11 பில்லியன் பெறுமதியான திட்டங்கள் காணப்படுகின்றன. அந்த 16 பில்லியன் பெறுமதியான திட்டங்களுக்கும் இந்த வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். ஏனெனில் எமக்கு குடிநீர் தான் பிரச்சனையாக உள்ளது.
2: மட்டக்களப்பு மாவட்டத்தின் வீதிகள் பாலங்கள் அமைக்கும் திட்டங்களின் முன்னேற்றம் நிலவும் சவால்கள் குறித்து இந்த திட்டத்தில் விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் திட்டமிட்டுள்ள அனைத்து வீதிகளினதும் நிர்மாண பணிகளை இந்த வருடத்துக்குள்ளேயே ஆரம்பிக்குமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். மாவட்டத்தின் காணி பிரச்சனைகள், வனவிலங்கு திணைக்களத்தின் கீழ் உள்ள மேய்ச்சல் தரை தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சனைகள், அவற்றுக்கு சாத்தியமான தீர்வுகள் குறித்தும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. மயிலத்தமிழ் மாதவிடை மேய்ச்சல் தரை குறித்த வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுமாறு நீண்டகாலமாக முன்வைக்கப்படும் கோரிக்கை குறித்தும் இதன் போது கவனம் செலுத்தப்பட்டது. கிழக்கு மாகாண மீன்பிடி தொழில் மையமாக திகழும் வாழைச்சேனி துறைமுகத்தை முழுமையாக அபிவிருத்தி செய்வதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள், அதற்கான கலங்கரை விளக்கம் ஒன்றின் தேவைப்பாடு குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. மேலும் மாவட்டத்தில் வெள்ளக்கட்டுப்பாட்டுக்கான முன்னேற்பாடுகள், யானை மனித மோதலை குறைப்பதற்காக நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் செயற்பாடுகள், மாவட்டத்தின் சுகாதார வசதிகளை மேம்படுத்தும் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் இதன் போது மீளாய்வு செய்யப்பட்டது. டிப்பா சூறாவளியினால் சேதமடைந்த விளைநிலங்களுக்கான இழப்பீடு வழங்கும் திட்டத்தின் முன்னேற்றம், வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கான இழப்பீடுகள், புதிய வீடமைப்பு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் ஜனாதிபதி இதன் போது கவனம் செலுத்தியுள்ளார்.
3: நாங்கள் நேற்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே நூலகத்தை திறந்து வைக்கிறதுக்காக ஜனாதிபதியை விசேடமாக அழைத்தது நோக்கம் அந்த நூலகத்தினுடைய கட்டுமான பணிகள் இன்னும் முடிக்கிறது. இன்னும் 300 மில்லியனுக்கு அதிகமான நிதி தேவை. அதில் தமிழ் மக்களும் வரி கட்டுற மக்கள், அந்த மக்களுடைய வரி காசை மீண்டும் எடுத்து மக்கள் மயமாக்க வேண்டும்
4: என்று
3: அதன் அடிப்படையிலே நாங்கள் அந்த ஜனாதிபதியை அழைத்திருந்தோம்.
0: தொடர்ந்து வேதன முரண்பாடு உள்ளிட்ட 2 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியலாளர் சங்கம் இன்று முதல் காலவரையறையேற்ற தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது. தங்களது கோரிக்கைகள் தொடர்பாக அதிகாரிகளுடன் இதற்கு முன்னர் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்ட போதிலும் அதில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்பதாலே இந்த தொழிற்சங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சங்கம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் உமேஷ் அலுத் பல ஊடகவியலாளர்களிடம் கருத்து வெளியிடுகையில், இந்த போராட்டத்தின் முதற்கட்டமாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்கள் மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழுக்கள் போன்ற வெளிப்புற குழுக்களை பங்கேற்பதிலிருந்து பொறியியலாளர்கள் விலகியிருப்பார்கள் என்று குறிப்பிட்டார். மேலும் தேசிய தேவைகளை கருத்தில் கொண்டு இதுவரை முன்னெடுக்கப்பட்டு வந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபை சட்டத்தின் கீழ் உத்தியோகமாக ஒதுக்கப்படாத ஏனைய பணிகளிலிருந்து விலகியிருக்க பொறியியலாளர்கள் தீர்மானித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களின் ஒருங்கிணைப்பு பணிகளில் சிக்கல்கள் ஏற்படக்கூடும் என்று எச்சரித்துள்ள உமேஷ் அலுத்பால, அதிகாரிகள் இதற்கு உரிய தீர்வை வழங்க தவறினால் தொழிற்சங்க போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்த இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மலேக வாழ் மக்களுக்கு நில உரிமை கோரி ஜனாதிபதி செயலகத்துக்கும் கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகத்துக்கும் கடிதம் வழங்குவதற்காக தலவாக்குலை நகரத்திலிருந்து 140 கிலோமீட்டர் கொண்ட கொழும்புக்கு நேற்று காலை நடைப்பயணத்தை ஆரம்பித்த 7 வயது பாடசாலை மாணவன் கட்டன் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பதாக கட்டன் பிரதேச போலீஸ் கண்காணிப்பாளர் பிரதீப் வீரசேகர தெரிவித்தார். லிந்துலை மேலசாக்கலை தோட்டத்தைச் சேர்ந்த பிரேம்ராஜ் கார்த்தி என்ற 11 வயது சிறுவன் தலவாக்கலையிலிருந்து கொழும்புக்கு மிக குறைந்த நேரத்தில் பயணம் செய்து மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கவும், தலவாக்கலையிலிருந்து கொழும்புக்கு மிக குறைந்த நேரத்தில் பயணம் செய்து சாதனை படைக்கும் நோக்கில் இந்த நடைப்பயணத்தை தொடங்கினார். இந்நிலையில் தலவாக்கலையில் தொடங்கி கொட்டகலை நகர் வழியாக சுமார் 21 கிலோமீட்டர் தூரம் பயணித்து ஹட்டனில் உள்ள மல்லியப்பு சந்தி அடைந்த போது ஹட்டன் பிரதேச மகளிர் பணியகத்தின் பிரதம ஆய்வாளர் குமாரி விஜயசிங்க மற்றும் ஹட்டன் நன்னடத்தை அலுவலக அதிகாரி ஆகியோர் அந்த பாடசாலை மாணவனையும் அவரது பெற்றோர்களையும் ஹட்டன் நகரத்துக்கு வரவழைத்து ஒரு சிறுவயது மாணவனை பயன்படுத்தி இதுபோன்ற ஒரு நடைப்பயணத்தை நடத்துவது சாத்தியமில்லை என்று எதிர்ப்பு தெரிவித்து நடைப்பயணத்தை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுத்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பில் ஹட்டன் சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளர் கூறுகையில், இந்த சிறிய வயதுடைய சிறுவனை பயன்படுத்தி ஏற்பாடு செய்த அனைவரிடமே தனித்தனிய வாக்குமூலங்கள் பெறப்பட்டு இந்த சம்பவம் தொடர்பாக ஹட்டன் நீதவான் நீதிமன்றில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும், நடைப்பயணத்துக்கு பயன்படுத்தப்பட்ட சிறுவன் நன்னடத்தை அதிகாரிகள் மூலம் தெளிவூட்டல் செய்து அவனது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்படுவார் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து இதுபோன்ற சிறுவர்களை பயன்படுத்தி துன்புறுத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வவுனியா பல்கலைக்கழகம் முன்பாக வனவள திணைக்கழகத்தின் ஆதரவுடன் பெருமளவான காடுகள் அளிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் சத்தியலிங்கம் தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற மத்திய வங்கியின் 2025 ஆண்டின் பொருளாதார செயல்திறன் தொடர்பான அறிக்கை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், இலங்கை மத்திய வங்கியின் 2025 ஆண்டுக்கான நாட்டின் பொருளாதார செயல்திறன் தொடர்பான அறிக்கையை பாராளுமன்றத்தில் விவாதிக்கிறோம். இந்த அறிக்கையில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, நிதித்துறை நிலைமை, மத்திய வங்கியின் கொள்கை நடவடிக்கைகள் மற்றும் இடைக்கால பொருளாதார முன்னோக்கு ஆகியவை உள்ளடக்கப்பட்டுள்ளது. 2025 இலங்கையின் உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி 5% அதிகரிப்பை காட்டியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கான எதிர்நிலைகளாக அரசின் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிதி கையாளுகை, மேம்பட்ட வெளியுறவு கொள்கை மற்றும் தொடர்புகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோல் எதிர்கொள்ளப்பட்ட சவால்களாக 2025 பிற்பகுதியில் நாடு எதிர்கொண்ட டிட்வா புயல், அமெரிக்காவினால் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய தீர்வு கொள்கையினால் உலகளாவிய ரீதியில் ஏற்பட்ட தாக்கம் போன்றவை சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அரசு ஓய்வூதிய கொடுப்பனவு மறுசீரமைப்பு திட்டத்தின் 2ஆம் கட்ட நடவடிக்கைகள் எதிர்வரும் ஜூலை மாதத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது.
2: ஓய்வூதிய மறுசீரமைப்பின் முதற்கட்டத்தின் கீழ் 98% கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டு நிறைவடைந்துள்ளதாக அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிரத்ன தெரிவித்தார். ஓய்வூதிய திணைக்களத்தின் கட்டமைப்பில் 463,000 பேர் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் தற்போது வரை 429,000 ஓய்வூதியதாரர்களுக்கு கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளன. அத்துடன் இந்த கட்டமைப்பில் மாதம் ஒன்றுக்கு புதிதாக சுமார் 2,500 ஓய்வூதியதாரர்கள் இணையுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஓய்வூதியம் வழங்கும் செயல்முறையை விரைவுபடுத்துவதற்காக தற்போது பிரதேச இலக்குகள் மூலம் ஆன்லைன் கட்டமைப்பு ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கட்டமைப்பினூடாக ஏற்கனவே சுமார் 3,97,154 ஓய்வூதியதாரர்களின் தரவுகள் தானியங்கி முறையில் கணக்கிடப்பட்டு நிறைவடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து, நீண்டகாலமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தல்களை விரைவாக நடத்துவதற்கான அடுத்த கட்ட நகர்வுகள் நாடாளுமன்றத்தில் தீவிரமடைந்துள்ளன.
2: மாகாண சபை தேர்தல் எந்த தேர்தல் முறைமையின் கீழ் நடத்தப்பட வேண்டும் என்பது குறித்து ஆராய்ந்து அறிக்கையிடவும், அது தொடர்பான ஆலோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை முன்வைக்கவும் குறித்த விசேட தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டிருந்தது. அதன் தலைவராக அமைச்சர் விஜித ஹேரத் செயற்படுகின்றார். இதற்கு முன்னர் பல தடவைகள் இந்த விசேட தெரிவுக்குழு கூடியிருந்தது. சட்டமா அதிபர் திணைக்களமும் அண்மையில் விசேட தெரிவுக்குழுவின் முன்னிலையில் அழைக்கப்பட்டிருந்தது. இதன் போது மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் உள்ள சட்ட ரீதியான தடைகள் தொடர்பில் அறிக்கையும் சமர்ப்பிக்குமாறு தெரிவுக்குழு ஆலோசனை வழங்கியுள்ளது.
0: தொடர்ந்து, மட்டக்களப்புக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்காவை நேரில் சந்தித்து கலந்துரையாடியதை அடுத்து அவருக்கு தனது முழுமையான ஆதரவை வழங்குவதாக இனவாதியாக அறியப்படுகின்ற அம்பிட்டியே சுமணரதன தேரர் அறிவித்திருக்கிறார். அத்துடன் தாம் இனிமேல் ராஜபக்ச நிகாய ராஜபக்ச முகாம் என்பதிலிருந்து முற்றாக விலகி செயற்பட போவதாகவும் அந்த இனவாதியாக அறியப்படுகின்ற அம்பிட்டியே சுமணரதன தேரர் தற்போது குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சந்திப்பின் பின்னர் அவர் காணொலி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஜனாதிபதியின் மட்டக்களப்பு விஜயத்தின் போது அவரை தொடர்பு கொள்ள தாம் முயற்சித்ததாகவும், அந்த முயற்சி தோல்வியடைந்ததால் அடுத்த கட்டமாக தாம் ஒரு தீவிரமான நடவடிக்கையை முன்னோக்கி எடுக்கப் போவதாக முன்னதாக ஒரு செய்தியை பாய்ந்ததாக தேரர் குறிப்பிட்டார். ஜனாதிபதியை சந்திப்பதற்கான வாய்ப்பு தமக்கு கிடைக்கும் என்று தாம் ஆரம்பத்தில் எதிர்பார்க்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தமது முந்தைய செய்தியை அடுத்து சிரேஷ்ட காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகள் தலையிட்டு ஜனாதிபதியுடனான சந்திப்புக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுத்ததாக தேரர் குறிப்பிடுகிறார். இதன் மூலம் இரு தரப்பினருக்கு இடையில் சுமூகமான கலந்துரையாடல் நடத்த வழிவகை செய்யப்பட்டது. இந்த சந்திப்பின் போது கிழக்கு மாகாணம் எதிர்நோக்கும் பல முக்கிய பிரச்சனைகள் மற்றும் கவலைகள் குறித்து தாம் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு சென்றதாகவும், அவற்றுக்கு உரிய தீர்வுகளை வழங்குவதற்கு காத்திரமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி தமக்கு உறுதியளித்ததாகவும் தேரர் குறிப்பிட்டார். தமது கருத்துக்களை பொறுமையுடன் செவிமடுத்ததற்கும் கலந்துரையாடுவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கியதற்கும் ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்காவுக்கு தனது நன்றியையும் பாராட்டையும் தெரிவிப்பதாக தேரர் தெரிவித்தார். நாட்டை நேர்மறையான மற்றும் சாதகமான திசையை நோக்கி கொண்டு செல்வதற்கு ஜனாதிபதி எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் தாம் தயாராக இருப்பதாக குறிப்பிட்ட தேரர், ஜனாதிபதி பதவியில் இருக்கும் காலம் வரை அவருக்கு தனது அதிகபட்ச ஆதரவை வழங்க உள்ளதாகவும், ராஜபக்ச குழுவிலிருந்து தாம் விலகியிருக்கப் போவதாகவும் பகிரங்கமாக பிரகடனப்படுத்தியுள்ளார். இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை நேற்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பால்மா இறக்குமதியாளர்கள் தெரிவித்தார்கள். அதன்படி 400 கிராம் பால்மா பாக்கெட்டின் விலை 50 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருப்பதோடு 1 கிலோகிராம் பால்மா பாக்கெட்டின் விலை 125 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள விலை அதிகரிப்பு, இறக்குமதி செலவுகள் மற்றும் நாணய மாற்று விகித மாற்றங்கள் ஆகியவற்றின் தாக்கமே இந்த விலை அதிகரிப்புக்கு காரணமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த புதிய விலை அதிகரிப்பு நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளதாகவும் இதனால் நுகர்வோர் கூடுதல் செலவினத்தை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூண்டிவிடும் குழுக்களை பயன்படுத்தி நாட்டை மீண்டும் அராஜக நிலைக்கு இட்டு செல்ல அரசாங்கம் முயல்வதாகவும் அதன் மூலம் நழுவி போகும் அதிகாரத்தை தக்கவைக்க நினைப்பது நியாயமற்றது என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இந்திக்க அனுரத்த தெரிவித்திருக்கிறார். இன்று நாடு நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதை நாட்டு மக்களும் குறிப்பாக அரசாங்கத்தை நடத்துபவர்களும் உணர்ந்துள்ளதாக தெரிவித்த அவர், எந்தவித கட்டுப்பாடுமின்றி டொலரின் மதிப்பு மிக வேகமாக உயர்ந்து வருவது இதற்கு முக்கிய காரணம் என்று தெரிவித்தார். எரிபொருள் உட்பட நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் பெருமளவில் உயர்ந்திருப்பதோடு டொலரின் இந்த உயர்வினால் கடந்த சில நாட்களாக கட்டுமானத்துறைக்கு தேவையான மூலப்பொருட்களின் விலைகள் எந்தவித கட்டுப்பாடுமின்றி சுமார் 20% வரை அதிகரித்துள்ளதாகவும் இதனால் சாதாரண பொதுமக்களே கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த அரசாங்கத்திடம் முறையான எந்தொரு திட்டமும் இல்லை என்பது இதன் மூலம் தெளிவாவதாக குறிப்பிட்ட அவர், பால்மாவின் விலை ஒரு கிலோவுக்கு 125 ரூபாவினாலும் 450 கிராம் 50 ரூபாவினாலும் உயர்த்தப்பட்டதாகவும் இதன் பாதிப்பு சாதாரண நுகர்வோருக்கே தவிர படித்த பேராசிரியர்களுக்கு இது புரியாதென்றும் அவர் சாடியிருக்கிறார். 30 ஆண்டு கால கொடூர பயங்கரவாத யுத்தத்தின் சாபத்திலிருந்து நாட்டை மீட்டெடுத்த நமது கௌரவத்துக்கு பாத்திரமான முப்படை வீரர்களுக்கு எனது நன்றி கலந்த மரியாதையை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டின் பாதுகாப்பு, ஒருமைப்பாடு, இறையாண்மை மற்றும் ஆழ்புல ஒருமைப்பாட்டுக்காக தமது உயிர்களை தியாகம் செய்து, உடல் பாகங்களை தியாகம் செய்து, ரத்தம் சிந்தி நாட்டுக்காக நிறைவேற்றிய கடமையை நாம் மதிக்கிறோம். இதற்காக எமது மரியாதையை செலுத்துகிறோம் என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டார். பத்திரமுலை பாராளுமன்ற வளாகத்துக்கு முன்பாக அமைந்து காணப்படும் படைவீரர் நினைவு தூபியில் இடம்பெற்ற படைவீரர்கள் நினைவு நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா, நினைவு தூபிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மலரஞ்சலியையும் செலுத்தினார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலரும் இந்த நிகழ்வில் நேற்று பங்கெடுத்துக் கொண்டார்கள். யுத்தத்தால் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிலையான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். மீண்டும் இத்தகைய யுத்தம் ஒன்று உருவாகாத வகையில், பயங்கரவாத சூழல் ஒன்று உருவாகாத வகையில் நாட்டில் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளும் நல்லிணக்க முன்னெடுப்புகளும் நடைபெற வேண்டும். ஒருமைப்பாடு, இறையாண்மை மற்றும் ஆழ்புல ஒருமைப்பாடுகளை பேணி காத்து நாட்டை சௌபாக்கியம் நோக்கி அழைத்து செல்வது நம் அனைவரினதும் பொறுப்பாகும். இதன் பொருட்டு முப்படை வீரர்கள் நிறைவேற்றிய மகத்தான பணிக்கு என்றும் நாம் எமது மரியாதையை செலுத்துகிறோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் அங்கு குறிப்பிட்டிருந்தார். போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த அரசியல் பாதுகாப்பு தற்போது முற்றாக ஒழிக்கப்பட்டிருப்பதோடு போதைப்பொருளுக்கு எதிரான விசாரணைகளின் போது எந்தொரு அதிகாரிக்கும் எந்தவித அழுத்தங்களும் பிரயோகிக்கப்பட மாட்டாது என்றும், தொடர்புடைய அனைத்து நிறுவனங்களும் தத்தமது எல்லைகளுக்குள் நின்று தமக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள பணிகளை சரியாக நிறைவேற்றும் என்று தாம் நம்புவதாக ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். இதன்போது தற்போதைய சட்ட கட்டமைப்பு போதுமானதாக இல்லையெனில் புதிய சட்டங்களை இயற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி, அரசாங்கம், மத ஸ்தாபனங்கள் மற்றும் பொதுமக்கள் என்று அனைவரும் அர்ப்பணிப்புடனும் தளராத முயற்சியுடனும் தொடர்ச்சியான அவதானத்துடனும் செயற்படுவதன் மூலம் இந்த ஆபத்தை தோற்கடிக்க முடியும் என்றும், அதற்காக அனைவரையும் ஒன்றிணையுமாறு அழைப்பு விடுப்பதாகவும் தெரிவித்தார். மட்டக்களப்பு வேபர் மைதானத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற போதைப்பொருள் பேரழிவுக்கு எதிரான முழு நாடுமே ஒன்றாக மட்டக்களப்பு மாவட்ட விசேட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்திருக்கிறார். எதிர்வரும் ஜனவரி மாதத்தில் அரச ஊழியர்களின் சம்பள உயர்வு மேற்கொள்ளப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். உடனடி பண பரிமாற்ற முறைகளை பயன்படுத்தி போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படும் தம்பதியினரின் சொத்துக்களை முடக்குவதற்கு சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. நிதி மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட நீண்டகால விசாரணைகளை அடுத்து இந்த சொத்து முடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அந்த தம்பதியினர் 2017 முதல் போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்துள்ளது ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இந்த சட்டவிரோத வர்த்தகத்தின் மூலம் ஈட்டப்பட்ட பணம் சந்தேக நபரான பெண்ணின் தாயாருக்கு சொந்தமான வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை மேலும் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்பட்ட வருமானத்தை கொண்டு அந்த பெண் சந்தேக நபர் கடந்த 2023 டிசம்பர் மாதம் அத்துருக்கிரிய ஒருவல பகுதியில் சுமார் 3 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்து ஒன்றை கொள்வனவு செய்துள்ளார். 6 பேச் காணியும் அதில் கட்டப்பட்டுள்ள வீடும் கொண்ட இந்த சொத்துக்கே தற்போது காவல்துறை முடக்க உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. நிதி மோசடி தடுப்பு சட்டத்தின் விதிகளுக்கு அமைவாக நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த சொத்துக்களுக்கு 7 நாட்களுக்கான தற்காலிக முடக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவின் அதிகாரிகளால் நேற்று அத்திரிகிரிய பகுதியில் வைத்து இந்த தம்பதியினர் கைது செய்யப்பட்டார்கள். சந்தனவர்கள் மற்றும் பெண்ணின் தாயார் பெயரில் உள்ள 6 வங்கிக் கணக்குகள் குறித்தும் போதைப்பொருள் கடத்தல் படத்தில் கொள்வனவு செய்யப்பட்டதாக நம்பப்படும் நபர் ஒருவர் பெயரில் உள்ள சொகுசு வாகனம் ஒன்று குறித்தும் காவல்துறையினர் தற்போது மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். ஐஸ் போதைப் பொருளுடன் கைதான முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தரிடம் கல்முனை தலைமையக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டெலிகம் அருகில் நேற்று மாலை மேற்கொள்ளப்பட்ட திடீர் சுற்றிவளைப்பின் போதே அந்த முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைதானார். 50 வயது மதிக்கத்தக்க சந்தேக நபரான முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தரிடமிருந்து 10 கிராம் 130 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. அத்துடன் பணப்பை, ஒரு தொகை பணம், கை தொலைபேசி என்பனவும் சந்தேக நபரிடமிருந்து போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அந்த சந்தேக நபர் போலீஸ் உத்தியோகத்தராக கடமையாற்றிய போது போதைப் பொருள் தொடர்பிலான குற்றச்சாட்டில் ஒழுங்காற்று நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டவர் என்பதோடு இலங்கை போலீசில் இருந்து விலகும் போது போலீஸ் சார்ஜென்டாக செயற்பட்டிருப்பதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இந்த சந்தேக நபர் அண்மை காலமாக அந்த பகுதி இளைஞர்களுக்கு போதைப் பொருட்களை ரகசியமாக விநியோகித்து வருபவர் என்று போலீசார் குறிப்பிட்டார்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட சித்த மருத்துவத்துறை விரிவியாளர் தியாலினி திலீபன் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார்கள். இந்த வழக்கின் மரண விசாரணை யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றில் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் நேற்று இடம்பெற்ற விசாரணையின் போது உயிரிழந்த விரிவியாளரின் மகனும் காவல்துறையினரும் சாட்சியம் வழங்கினார்கள். சாட்சியம் அளித்த காவல்துறையினர் விரிவியாளரின் மரணத்துக்கான காரணம் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டமை என்று சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்கள். மேலும் தற்போது விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள இருவர் மீதும் சந்தேக நிலவுவதாகவும் நீதிமன்றில் அறிவிக்கப்பட்டது. இருவரின் மரண விசாரணைகளை தொடர்ந்து வழக்கை எதிர்வரும் ஜூன் மாதம் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிவான் கைது செய்யப்பட்டுள்ள சிரேஷ்ட விரிவியாளரின் மருமகன் மற்றும் மகளின் விளக்கம் மறியலை அன்றைய தினம் வரை நீடித்து உத்தரவு பிறப்பித்தார். வழக்கு விசாரணையின் போது பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரனின் வழிகாட்டலில் சட்டத்தரணி பெனிஸ்லஸ் துஷான் முன்னிலையாக இருந்தார். முதலாவது சந்தேக நபரான மருமகன் சார்பில் சட்டத்தரணி சர்மினி விக்னேஸ்வரன் முன்னிலையாக இருப்பதோடு இரண்டாவது சந்தேக நபரான மகள் சார்பில் சட்டத்தரணி சமந்த அத்துக்குரலாவின் வழிகாட்டலில் மற்றொரு சட்டத்தரணியும் முன்னிலையாக இருந்தார்கள். மஸ்கெலிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரவுன்சிக் தோட்டத்தின் ராணி பிரிவில் பலாக்காய் பறிப்பதற்காக மரத்தில் ஏறிய முதியவர் ஒருவர் கால் வழுக்கி கிணற்றுக்குள் விழுந்து உயிரிழந்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றிருக்கிறது. தோட்டத்தில் வேலை செய்துவிட்டு வீடு திரும்பிய முதியவர் பிற்பகல் 3 மணியளவில் தனது விவசாய தோட்டத்தில் உள்ள பலா மரத்தில் பலாக்காய் பறிப்பதற்காக ஏறியிருக்கிறார். இதன்போது எதிர்பாராத விதமாக அவர் மரத்தில் இருந்து தவறி மரத்தின் கீழ்ப்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கிணற்றுக்குள் விழுந்து சம்பவ இடத்திலே உயிரிழந்து போனார். இந்த பத்தில் மரணமடைந்தவர் 68 வயதுடைய முத்துராமன் கிருஷ்ணசாமி என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். நாட்டில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மொத்தம் 128 காட்டு யானைகள் உயிரிழந்திருப்பதாக வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் மே மாதம் 15ஆம் தேதி வரையான இடைப்பட்ட காலப்பகுதியிலே இந்த எண்ணிக்கையிலான யானைகளின் மரணங்கள் பதிவாகியுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. பதிவாகியுள்ள இந்த சோகமான சம்பவங்களில் மனிதர்களின் பல்வேறு செயற்பாடுகள் காரணமாகவே அதிகளவு யானைகள் உயிரிழந்துள்ளன. குறிப்பாக துப்பாக்கிச்சூட்டு காயங்களினால் 20 யானைகளும் சட்டவிரோத மின்சார இணைப்புகளில் சிக்குண்டதால் 15 யானைகளும் பலியாகியுள்ளன. மேலும் ஆபத்தான முறையில் வைக்கப்பட்ட கக்கா பட்டாசெனப்படம் காட்டு துவக்கு வெடிபொருட்களை உட்கொண்டதால் 10 யானைகளும் விவசாய கிணறுகளுக்குள் தவறி விழுந்தமையினால் 5 யானைகளும் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கின்றன. இவை தவிர நஞ்சு வைக்கப்படல், புகரித மோதல்கள், நீரில் மூழ்குதல் மற்றும் பிற இயற்கை விபத்துக்கள் காரணமாகவும் இனிய காட்டு யானைகளின் மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாக வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. பிராந்திய ரீதியாக பார்க்கும்போது நாட்டின் கிழக்கு மாகாண பகுதியிலிருந்தே அதிக அளவிலான காட்டு யானைகளின் மரணங்கள் பதிவாகியுள்ளன. அதேவேளை புலன்றுவை மற்றும் அன்றாதபுரம் ஆகிய வன ஜீவராசி வலயங்களிலும் கணிசமான எண்ணிக்கையில் யானைகளின் இறப்புகள் பதிவாகியுள்ளது. இதேவேளை தீவிரமடைந்து வரும் இந்த மனித யானை மோதல்களின் காரணமாக காட்டு யானைகளின் தாக்குதல்களுக்கு இலக்காகி இதே கால பகுதிக்குள் 35 மனித உயிர்களும் இழக்கப்பட்டிருக்கிறது. வனவாசல தொடர்ந்து விபத்தின் காரணமாக தொடர்ந்து மார்க்க கட்டமைப்புக்கு சுமார் 17 லட்சம் ரூபாய் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது.
2: இந்த விபத்தின் காரணமாக சுமார் 200 அடி தூரத்துக்கு ரயில் தண்டவாளங்கள், ஸ்லீப்பர்கள் மற்றும் ரயில் பாதையின் பாகங்கள் சேதமடைந்துள்ளதாக திணைக்களத்தின் பாதைகள் மற்றும் வேதிகள் உப திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. சேதமடைந்த குறித்த பகுதிகள் தற்போது சீரமைக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே திணைக்களம் கூறியுள்ளது. இதேவேளை ரயில் சமூக கட்டமைப்பு மற்றும் ரயில் பெட்டிகளுக்கு ஏற்பட்ட சேதங்களை மதிப்பிடும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய குறித்த இரு பிரிவுகளின் மதிப்பீடுகள் மற்றும் மார்க் கட்டமைப்புக்கு ஏற்பட்ட சேதத்தின் மதிப்பீடு ஆகியவற்றை ஒன்றிணைத்து முழுமையான சேத விவரங்களை எதிர்வரும் சில நாட்களுக்குள் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சரிடம் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது.
0: சர்வதேச தேயிலை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நிலையான தேயிலை செய்யின் ஊடாக மக்களை வலுப்படுத்துவோம் என்ற தொனிப்பொருளில் இந்த முறை சர்வதேச தேயிலை தினம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது.
2: நிலையான தேயிலை செய்கையினூடாக மக்களை வலுப்படுத்துவோம் எனும் துணிப்பொருளில் இம்முறை சர்வதேச தேயிலை தினம் நினைவு கூறப்படுகின்றது. சர்வதேச தேயிலை தினம் ஐக்கிய நாடுகள் சபையினால் ஆண்டுதோறும் May 21 நினைவு கூறப்படுகின்றது. இந்தியாவின் அசாம் மாநில தேயிலை தோட்டத்தின் சீன தொழிலாளர்கள் 1838 டிசம்பரில் முன்னெடுத்த சம்பள போராட்டத்தை அடிப்படையாக கொண்டே சர்வதேச தேயிலை தினம் பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இலங்கை, இந்தியா, நேபாளம், வியட்நாம், இந்தோனேஷியா, பங்களாதேஷ், கென்யா, மலாவி, மலேசியா, உகண்டா, தன்சானியா ஆகிய தேயிலை உற்பத்தி செய்யும் நாடுகளில் 2005 முதல் சர்வதேச தேயிலை தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இலங்கை காலனித்துவ ஆட்சிகளின் இரும்பு கரங்களில் சிக்கி தவித்த காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட கோப்பி மற்றும் தேயிலை பெருந்தோட்டங்களில் தொழில் புரிவதற்காக தமிழகத்திலிருந்து 19ஆம் நூற்றாண்டில் தொழிலாளர்களாக இலங்கைக்கு வரவழைக்கப்பட்டவர்கள் பல தலைமுறையாக இன்றும் மலேகத்தில் செறிந்து வாழ்கின்றனர். 1867 லூல்கதுரை பெருந்தோட்டத்தில் ஜேம்ஸ் டெய்லரினால் ஆரம்பிக்கப்பட்ட தேயிலை செய்கை இன்று மலேகத்தில் மாத்திரமல்லாது நாட்டின் மேலும் சில பகுதிகளில் வியாபித்து காணப்படுகின்றது. இதனிடையே உலகம் முழுவதும் மக்கள் நாளொன்றுக்கு 2 பில்லியனுக்கும் அதிகமானோர் தேநீரை அருந்துவதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இதில் அதிக அளவில் தேயிலையை நுகரும் நாடாக சீனா காணப்படுகின்றது. எனினும் ஒரு நபர் சராசரியாக வருடத்துக்கு நுகரும் தேயிலையின் அளவின் அடிப்படையில் துருக்கி உலகின் முதலிடத்தில் உள்ளது. அதனைத் தொடர்ந்து அயர்லாந்து மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகள் முறையே அடுத்தடுத்த இடங்களில் காணப்படுகின்றன. இதே போன்று உலகம் முழுவதும் நுகர்வுக்காக ஆண்டுக்கு 6.5 மில்லியன் மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான தேயிலை உற்பத்தி செய்யப்படுகின்றது. அந்த உற்பத்திகளுக்கு மத்தியில் சிலோங் டீ என்ற நாமத்துக்கு உலகின் மிக உயர்ந்த அங்கீகாரமும் அதிக அளவான கேள்வியும் நிலவுகின்றது. இதன் காரணமாக நாட்டின் மொத்த தேயிலை உற்பத்தியில் 90% அதிகமானவை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. எவ்வாறாயினும் மத்திய கிழக்கு நெருக்கடி காரணமாக ஏனைய நாடுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது போன்று உள்நாட்டு தேயிலை ஏற்றுமதிக்கும் சுமார் 20% பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை தேயிலை சபையின் பணிப்பாளர் சுதர்மா கருணாரத்ன நியூஸ் பஸ்டிக்கு தெரிவித்தார்.
0: தொடர்ந்து ஈரான் போர் காரணமாக ஏற்பட்டுள்ள எரிபொருள் விலை உயர்வு மற்றும் தேயிலை ஏற்றுமதி வீழ்ச்சி ஆகியவற்றால் இலங்கையின் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பெரும் பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. எங்களால் இதனை எப்படி சமாளிப்பது என்று தெரியவில்லை. இந்த போர் நீடித்தால் பல மக்கள் கடுமையான இன்னல்களுக்கு ஆளாவார்கள் என்று ஹட்டன் தோட்ட மக்கள் குறிப்பிடுகிறார்கள். சமையல் எரிவாயு விலை அதிகரித்துள்ளதால் அவர்கள் தற்போது சமையலுக்கு விறகுகளை பயன்படுத்த தொடங்கியுள்ளார்கள். ஏற்றுமதி வீழ்ச்சியடைந்து வருவதால் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாகி இருக்கிறது. இலங்கை ஏற்றுமதி மேம்பாட்டு சபையின் தரவுகளின்படி கடந்த மார்ச் மாதத்தில் தேயிலை ஏற்றுமதி வருவாய் ஆண்டுக்கு ஆண்டு 17.3% குறைந்து 114.75 மில்லியன் டாலர்களாக வீழ்ச்சியடைந்துவிட்டது. இலங்கை தேயிலையை அதிக அளவில் கொள்வனவு செய்யும் ஈராக்கின் தேவை 38% குறைந்துள்ளதோடு அக்கிரபு ராஜ்யத்துக்கான ஏற்றுமதி 93% வரை பெருமளவில் வீழ்ச்சியடைந்ததும் இந்த வருவாய் இழப்புக்கு முக்கிய காரணங்களாக அமைந்திருக்கின்றன. இதுகுறித்து டெல்மா சிலோன் டீ நிறுவனத்தின் தலைவரும் முதன்மை நிர்வாகியுமான தில்கான் பெர்னாண்டோ கருத்து தெரிவிக்கையில், நாங்கள் சில காலம் இந்த செலவுகளை பொறுத்துக் கொண்டோம், ஆனால் எரிபொருள் விலை உயர்வு மற்றும் போக்குவரத்து துறையில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் காரணமாக கொழும்பு முதல் துபாய் வரை அனைத்து இடங்களிலும் பணவீக்கம் அதிகரித்து வருகிறது என்று அவர் தெரிவித்தார். கொழும்பு கங்கராம விகாரையினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள புத்த ரஸ்மி வெசாக் வலியம் தொடர்பான இறுதிக்கட்ட கலந்துரையாடல் நேற்று அலரி மாளிகையில் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி தலைமையில் நடைபெற்றது. நடப்பாண்டுக்கான வெசாக் வலயத்தின் முன்னேற்பாடுகள், பாதுகாப்பு மற்றும் மின்சக்தி பயன்பாடு குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியம் மற்றும் பிரித்தானிய வெளிவுகார செயலாளர் ஆகியோருக்கிடையே இருதரப்பு கலந்துரையாடல் பிரித்தானியாவில் இடம்பெற்றது.
1: இலங்கையின் அண்மைக்கால பொருளாதார வளர்ச்சி, கொள்கை ரீதியிலான முன்னுரிமைகள், மனித உரிமைகள், நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதில் அரசாங்கத்தின் ஆர்வம், இலங்கையின் சாதகமான பொருளாதார பாதை குறித்தும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய பிரித்தானிய ராஜதந்திரிகளுக்கு வெளிப்படுத்தியுள்ளார். தற்போதைய உலகளாவிய புவிசார் அரசியல் முன்னேற்றங்கள், எரிசக்தி துறையில் உள்ள சவால்கள், பிராந்திய தொடர்பாடல், நீண்டகால எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் இதன்போது இரு தரப்பினரும் கவனம் செலுத்தியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரித்தானியாவுக்கான இலங்கை விவசாயிகள் உள்ளிட்ட அதிகாரிகளும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி, பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
6: நேரம் சரியாக 2:43 ஐக்கிய ராஜ்யத்தில் 1:43 தொடர்கின்றது. இந்திய செய்திகள். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு நாளையொட்டி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல்காந்தி, மாநிலங்களவை எம்பி சோனியா காந்தி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தமிழர் ஒற்றுமையை சிதைக்கும் வகையில் செயற்படுவதை நிறுத்திவிட்டு உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் பகிரங்கமாக வலியுறுத்தியுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தமிழ்நாட்டின் அரசியல்வாதியான நாம் தமிழர் கட்சியின் தலைவர் ஷீமானுக்கு பகிரங்க கொலை மிரட்டல் விடுத்ததாக சுட்டிக்காட்டிய பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அர்ஜுனா சீமானிடம் தமிழ்நாட்டு மக்களிடமும் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் கடந்த 13ஆம் தேதி நடந்த தமிழக வெற்றிக்கழக கட்சி அரசின் நம்பிக்கை வாக்கெடுப்பில் முறைகேடுகள், ஊழல்கள் நடந்ததாக அதுகுறித்து சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என, விசாரணை முடியும் வரை தமிழகத்தின் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்த வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் ரீட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அமைச்சரவை விரிவாக்கம் இன்று நடைபெறும் நிலையில் 23 பேர் அமைச்சர்களின் பட்டியலில் ஆளுநர் மாளிகையை வெளியிட்டுள்ளது. தமிழக அமைச்சரவையில் புதிதாக இன்று 23 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொள்ளும் விழா நடைபெற்று வரும் சூழலில் மீண்டும் தமிழ்தாய் வாழ்த்தை பின்னுக்கு தள்ளி வந்த வந்தே மாதரம் பாடலுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை மூடியது தமிழக அரசின் நல்ல முடிவு. முதல்வரின் இந்த முடிவுக்கு டாஸ்மாக் நிர்வாகம் கட்டுப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. பாரதிய ஜனதாவும் ஆர்எஸ்எஸ் அமைப்பும் இணைந்து அரசமைப்பு சட்டத்தின் மீது ஒவ்வொரு நாளும் தாக்குதல் நடத்தி வருகின்றது. தேசத்தின் நலனை குறிப்பிட்ட தொழிலதிபர்களுக்கு விடுகின்றனர். அந்த வகையில் பிரதமர் நரேந்திர மோடியும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் துரோகிகள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரசுடன் கூட்டணி தொடரும் என்று சமாஜ்வாதி தலைவரும் எம்பியுமான அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையால் நாட்டுக்கு 7 லட்சம் கோடி மிச்சமாகும் என்று அது தொடர்பாக மசோதாக்கள் ஆய்வு செய்து வரும் நாடாளுமன்ற குழு தலைவர் பி பி சௌத்ரி தெரிவித்துள்ளார். 12ஆம் வகுப்பு விடைத்தாள்களை ஸ்கேன் செய்து கணினி வழியாக திரையில் மதிப்பிடுதல் முறையில் மதிப்பீடு செய்ததில் குளறுபடி நிகழ்ந்துள்ளதாக வெளியான தகவலை மத்திய இடைக்கால இடைநிலை கல்வி வாரியம் நேற்று மறுத்துள்ளது. இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் 2 யானைகள் மோதிக்கொண்டதனால் பெரும் துயரம் ஏற்பட்டுள்ளது. 124 வேலை திட்டத்திற்கு ஏற்கனவே 25 மாநிலங்கள் நிதி ஒதுக்கிவிட்டதாக நாடாளுமன்ற நிலைக்குழுவிடம் மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 உயர்ந்து ஒரு சவரன் 1,11,480 விற்பனை செய்யப்படுகின்றது. கிராம் 60 ரூபா உயர்ந்து ஒரு கிராம் 14,810 விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்திய பிரதான செய்திகளில் உலக செய்திகள். உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொண்டிருக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரிட்டிஷ் மன்னர் சார்ல்ஸின் மரணத்தை தவறுதலாக அறிவித்த வானொலி நிலையம் மன்னிப்பு கேட்டுள்ளது. பிரித்தானியா ரஷ்யா விமான எரிபொருள் டீசல் இறக்குமதிக்கான தடையை தளர்த்தியுள்ளது. அமெரிக்கா கியூபாவின் முன்னாள் அதிபர் ரால் காஸ்ட்ரோ மீது கொலை குற்றச்சாட்டுகளை அறிவித்துள்ளது. சீனாவும் ரஷ்யாவும் 20க்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்களில் நேற்று கையெழுத்திட்டுள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுடனான பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் அவரின் குடும்பத்தினர் நிறுவனங்கள் ஆகியவற்றின் கடந்த கால வரி ஆவணங்களை அந்த நாட்டு வருமான வரித்துறை இனி எந்த காலத்திலும் தணிக்கை செய்யக்கூடாது என்று அந்த நாட்டு நிதித்துறை அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. வாட்ஸ்அப் முகப்புத்தகம் போன்ற சமூக ஊடக தளங்களை நடத்தும் மேட்டா நிறுவனம் 8,000 ஊழியர்களை வேலையிலிருந்து நீக்குகின்றது. கூகுள் நிறுவனத்தின் புதிய அறிவார்ந்த கண்ணாடி சாதாரண கண்ணாடி போல தோற்றமளிக்கும் இந்த கண்ணாடியை கொண்டு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் மாநிலத்தில் அமைந்துள்ள லாக்ராண்டி விமான நிலையத்தில் திடீர் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் இளம் டிக்கோ நட்சத்திரம் ஷனா யூசப்பை கொன்ற நபருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மாலத்தீவில் முக்குளிக்க சென்று இறந்த 5 இத்தாலியர்களின் உடல்களும் மீட்கப்பட்டு உள்ளன. சீனாவில் நடந்த ஒரு திருமணத்தில் மல்யுத்த போட்டி அரங்கேறியுள்ளது. தொடரும் விளையாட்டு செய்திகள். பாடசாலைக்கு இடையிலான மாகாண மட்ட மல்யுத்த போட்டியில் முல்லைத்தீவு வித்யானந்தா கல்லூரி மாணவர்கள் சிறப்பான திறமைகளை வெளிப்படுத்தி மொத்தமாக 15 பதக்கங்களை வென்று சாதனை புரிந்துள்ளார்கள். IPL போட்டியின் 66வது ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் அணியில் இன்று மோதுகின்றன. 2க்குமே லீக் சுற்றில் இது கடைசி ஆட்டமாகும். IPL போட்டியின் 65வது ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸை நேற்று வீழ்த்தியுள்ளது. மலேசியா மாஸ்டர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஸ்மிதா ஷாலிகா மாலவிகா பன்சோ தேவிகா சினக் ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு நேற்று முன்னேறியுள்ளார்கள். டெனிஸ் போட்டிகளில் உலகின் இரண்டாம் நிலை வீரராக திகழும் ஸ்பெயின் வீரர் கார்லஸ் அல்காராஸ் மணிக்கட்டு காயத்தினால் வரும் 23ஆம் தேதி துவங்க உள்ள பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடப்போவதில்லை என ஏற்கனவே அறிவித்திருந்தார். இதன் நடப்பு சாம்பியனான அல்காராஸ் திகழ்கின்றார். நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடும். இன்றைய நாணய மாற்றுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் tamiloli.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலியை மறு ஒலிப்பையும் அத்தோடு எமது வானொலியில் வளம் வருகின்ற அனுசரணை நிகழ்ச்சியில் யாவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்றோம். ஒரு யூரோ இலங்கையில் 399 ரூபா 11 சதம், இந்தியாவில் 111 ரூபா 75 பைசா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 343 ரூபா 54 சதம், இந்தியாவில் 96 ரூபா 16 பைசா. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 416 ரூபா 41 சதம், இந்தியாவில் 122 ரூபா 22 பைசா. ஒரு ஐக்கிய ராஜ பவுண்ட் இலங்கையில் 461 ரூபா 31 சதம், இந்தியாவில் 129 ரூபா 13 பைசா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 249 ரூபா 63 சதம், இந்தியாவில் 69 ரூபா 88 பைசா. இதுவரை மத்திய பிரதான செய்திகளை கேட்டீர்கள். மத்திய பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் இலங்கை செய்திகளுக்கு நூல்களை விட்டு வரும் நூலுலகம் நிறுவனத்தினர். இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசல் ஆட்சியப்பலில் அமைந்திருக்கும் பி டி கேஷங்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் ஒரு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்தியை சுயமெடுத்து கேட்டுக் கொண்டிருந்த அனைத்து அன்பர்களுக்கும் ஒரு நன்றிகள்.

0: சாய் அருளமதம், சாய் அருளமதம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வலிமை போல் என்றும் இணைந்திருக்கின்றார் திருமதி சாந்தா சோமாஸ்கந்தன் அவர்கள். அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் திருமதி சாந்தா சோமாஸ்கந்தன் அவர்கள்.
1: வணக்கம் அன்பு நேயர்களே, வணக்கம் ராஜா. ஓம் ஸ்ரீ சாய்ரா. பகவான் பாபா பிரசாந்தியில் ஆற்றிய தெய்வீக அருள் உரையினை இன்று நாம் கேட்டு பார்ப்போம். அன்பின் வடிவங்களே,
2: மரங்கள் பழங்களை அளிக்கின்றன மற்றவரின் பயனுக்காக. நதிகள் நீரை எடுத்துச் செல்கின்றன மற்றவரின் பயனுக்காக. பசுக்கள் பாலை தருகின்றன மற்றவரின் நன்மைக்காக. மனித உடல் தரப்பட்டிருக்கின்றது மற்றவர்க்கு தொண்டு செய்ய. மற்றவரின் பயனுக்காக மரங்கள் பழங்களை தருகின்றன. அதைப்போல மற்றவரின் நன்மைக்காக உலகில் நதிகள் நீரை சுமந்து செல்கின்றன. பசுக்கள் அவைகளுடைய பாலை அருந்தாமல் மற்றவரின் பயனுக்காக இன்னலை தாங்கி பாலை உற்பத்தி செய்கின்றது. மனிதன் கூட அவனுடைய சொந்த நலனை பாராட்டாது மற்றவரின் பயனுக்காக அவன் உடலை பயன்படுத்த வேண்டும். இந்த உடல் தர்மத்தை அடைய ஆரம்ப நிலை தேவை. இந்த உடல் குடும்ப சமூக நாட்டின் நலனுக்காக பல வகையான வேலைகளை செய்ய வேண்டியதாய் உள்ளது. நான் அழிக்க முடியாத காலம், கடவுள் கீதையில் கூறுகின்றார். இந்த காலம் என்பது தோன்றி மறைகின்ற அற்புத காட்சி அல்ல, அது சொர்க்கம் மற்றும் முடிவற்ற காலத்தின் வடிவம். முனிவர்கள் இந்த காலத்தை வத்சரா என அழைப்பர். இந்த பெயர் கடவுளின் அனைத்து மனித உயிரினங்களிலும் கால உணர்வாய் நிறைந்து இருக்கும் நிலையை குறிக்கின்றது. எல்லா நிகழ்வுகளுக்கும் கடவுளே அடிப்படை. அது அவரது தூண்டுகோலாய் இருந்தாலும் சரி, நேரடியாக ஈடுபட்டு இருந்தாலும் சரி. நிலையானதற்கும் தற்காலிகத்திற்கும் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் துக்கத்திற்கும் அவரே அடிப்படை. இந்த காரணத்தினாலேயே தெய்வீக கால உணர்வை காரணம் என அழைக்கின்றார்கள், ஹேது என்று அழைக்கின்றார்கள். ஹேது என்றால் கடவுளே ஒவ்வொரு பொருளுக்கும் தொடக்க காரணம். அவர் சொர்க்கத்தின் சாட்சியும் கூட. அவர் ஒவ்வொரு பொருளுக்கும் பிரமாண சொரூபா ஊர்ஜிதம் செய்கின்ற அதிகாரி. ஆகையால் அவர் எங்கும் விளங்குபவர் என எல்லா இடத்திலும் அவர் பாதம் உள்ளது போல வர்ணிக்கப்படுகின்றார். காலம் ஒவ்வொரு பொருளுக்கும் அடிப்படை. உலகில் உள்ள அனைத்து பொருள்களும் படைப்பு, வளர்ப்பு, அழிப்பு ஆகிய மூன்று வழிமுறைகளுக்கு உட்பட்டவை. ஆனால் காலஸ்வரூபா என்னும் பெயர் கடவுளுக்கு கொடுக்கப்பட்டு உள்ளது. அவர் பிறப்பு, வளர்ப்பு, அழிப்பு ஆகிய நிலைகளுக்கு உட்படாதவர். இந்த மாற்றம் இல்லாத கடவுளே விக்ஷரா என அழைக்கப்படுகின்றார். வருடம் என்பது விக்ஷரா என்பதனுடன் தொடர்பு கொண்டு உள்ளதனால் கடவுள் சம்வத் சரஸ்வரூபா, அதாவது காலம் மற்றும் நேரம் ஆகியவற்றின் வடிவம் எனப்படுகின்றது. காலத்தை சரியான முறையில் பயன்படுத்த அதுவே கடவுள். எனவே வேத நூல்கள் மனித இனத்திற்கு சில அடிப்படையான கட்டளைகளை வகுத்து உள்ளன. அதனுள் மிக உயர்ந்ததாக கருதப்படுவது சத்தியம் பத தர்மம் சர. உண்மையை பேசு, நேர்மையை பின்பற்று. இந்த பொன்மொழி எமது பண்பாட்டில் மிக பழமை வாய்ந்த உயர்ந்த நிலையை கொண்டது. அதைப் போலவே நமக்கு சில கட்டளைகள் உள்ளன. தந்தையை கடவுளெனக் கருதி நன்மதிப்பு வை, தாயை தெய்வீகம் என மதித்து போற்று. வேதங்கள் இந்த பொன்மொழிகளை உலகம் முழுவதும் பின்பற்ற வேண்டும் என அறிவித்தது. சத்தியம் என்பது மனித வாழ்வின் அடிப்படை இலட்சியம். எமது பண்பாடு இந்த இலட்சியத்தை எவ்வாறு அடைவது என வெளிப்படுத்தியது. இன்று இந்த பண்பாட்டினை மறந்து விட்டார்கள். மிக பழங்காலத்திலிருந்தே உண்மையை பற்றிய தாகத்தில் ஈடுபட்டு இருந்தார்கள். உண்மையினால் ஒவ்வொரு பொருளும் சூழ்ந்து கொள்ளப்பட்டு உள்ளது. உண்மையை பற்றிய தேடல் என்பது ஞானத்தை தேடுவதோடு இணைக்கப்பட்டு உள்ளது. அதாவது ஆன்மீக அறிவு. அறிவை அடைய தூய்மையான புத்தி தேவை. அறிவு தூய்மையாக இல்லை என்றால் புலன்கள் தறிகட்டு செல்ல வாய்ப்பு உண்டு. ஒவ்வொரு நோக்கத்திற்கும் உண்மையில் தூய்மையான அறிவு அவசியம். அசுத்தமான பாத்திரத்தில் சமைக்கப்படும் உணவு போல தூய்மை இன்றி உள்ள இதயத்தால் செய்யப்படும் சாதனைகள் முழுவதும் பயன்படாது. எமது பண்பாடும் வேத நூல்களும் ஆனந்தத்தின், அதாவது ஆன்மீக பேரானந்தத்தின் புகழை அறிவித்து உள்ளன. ஆத்மாவின் நோக்கம் என்பது பேரானந்தம் பற்றிய கருத்தின் தொடர்பு கொண்டு புரிந்து கொள்ள முடியும். ஆத்மா என்பது என்ன? யார் அதை பார்த்துள்ளார்கள்? அது இருப்பதற்கு என்ன சாட்சி? இந்த கேள்விகளுக்கு பதில் அளிப்பதற்கு ஒரு செய்முறை பயிற்சி. இன்று வெள்ளிக்கிழமை 14ஆம் திகதி ஏப்ரல். இன்றைய நாளை பற்றிய விவரங்களை யார் உங்களுக்கு சொன்னார்கள்? நாள் அது ஆரம்பிக்கும் போது இதை அறிவிக்கவில்லை. இந்த செய்திகளை நீங்கள் ஒரு நாட்காட்டியின் அல்லது பஞ்சாங்கத்தின் மூலம் பெறுகின்றீர்கள். இதை போன்ற வழியிலேயே பெரிய ஆன்மீக உண்மைகளின் நிரூபணம் வேத அறிவிப்புகளில் கொடுக்கப்பட்டு உள்ளன. இது ஆத்ம தத்துவமே பிரபஞ்சத்தின் ஒருமையை வெளியிடுகின்றது. பிரபஞ்சம் முழுவதும் ஆத்மாவிலிருந்து உற்பத்தியானது. மனித இனம் என்பது நரா என்று சமஸ்கிருதத்தில் அழைக்கப்படுகின்றது. நரா என்பதன் பொருள் ஆத்மா, அதாவது நான். நரா என்பது இரண்டு சொற்களால் ஆனது. ந ரா, இதன் பொருள் அழிவது. ந ரா, இதன் பொருள் அழிவற்றது. இதன் பொருள் நரா, மனிதன், உடல் ரீதியாக மாற்றம் கொள்ளக்கூடியவன், ஆனால் தவிர்க்க முடியாத நிலையில் அழிவில்லாதவன். அவன் பேரானந்தத்தால் நிரம்பியவன். ஆனால் இன்று மக்கள் மனிதனுடைய உண்மை இயல்பை மறந்து விட்டார்கள். மனித மதிப்பும் மறக்கப்பட்டு இருக்கின்றது. மக்கள் விலங்குகளைப் போலவோ அல்லது பிசாசைப் போலவோ நடந்து கொள்கின்றார்கள். மக்கள் என்று அவர்களுடைய உண்மை மனித இயல்பை அறிந்து கொண்டு ஆன்மீக மதிப்பை தொடருகின்றனரோ அப்போது அவர்கள் அவர்களுடைய புனிதமான தெய்வீகத்தை புரிந்து கொள்வார்கள். இவைகளுக்கெல்லாம் பக்தியே அடிப்படை. பக்தி என்றால் தியானம் அல்லது ஜபம் அல்லது பல வகையான கடுமையான முறைகளை மேற்கொள்வதா? இல்லை. பகுமதி எதிர்பார்ப்புகளோடு செய்யக்கூடியவை, விருப்பத்தால் மங்கக்கூடியவையும் பயன் நோக்கியவையாய் ஆகுமே அன்றி உண்மையான பக்தியாக கருதப்பட மாட்டாது. விருப்பம் இல்லாத அன்பு கடவுளிடம் காட்டப்படும் போது அதுவே பக்தி என்று வரையறுக்கப்படுகின்றது. விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக கடவுளிடம் செய்யப்படும் வழிபாடுகளை பக்தி என்று அழைக்க முடியாது. கடவுளை அவருக்காகவே அன்பு செய்ய வேண்டும். அதனுடைய சொந்த நலனுக்காகவே அன்பை வளர்க்க வேண்டும். உண்மையான பக்தி என்பது தன்னலமற்ற தொண்டு மற்றும் அன்பு ஆகியவற்றின் சேர்க்கையே ஆகும். மகாபாரதத்தில் வரும் நிகழ்ச்சியின் மூலம் இதனை விளக்கலாம். பாண்டவ சகோதரர்களில் மூத்தவரான தர்மராஜா இடைவிடாது கிருஷ்ணனை தொழுது வந்தார். காட்டில் வசிக்கும் போதும் சரி, துரியோதனனுடைய அரசவையில் திரௌபதி மானபங்கப்படுத்தப்படுவதை பார்த்திருக்கும் போதும் சரி, அல்லது அபிமன்யு போர்க்களத்தில் கொல்லப்பட்ட போதும் சரி, குழந்தை உப பாண்டவர்கள் போர்க்களத்தில் கொல்லப்பட்ட போதும் சரி, இந்த அனைத்து நிலைமைகளிலும் தர்மராஜா முழுமையான அமைதியோடு கிருஷ்ணரிடம் அன்பு பாராட்டினார். அவர் உணர்வோடு சொல்வது உண்டு, கிருஷ்ணா, அந்த சுகமும் துக்கமும் இரட்டையர்கள், எப்போதும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்லக்கூடியவை. ஆகையால் குதூகலிக்கவோ வருத்தம் அடையவோ தேவையில்லை. நான் உன் தெய்வீகத்திடம் காட்டுகின்ற விசுவாசத்திலிருந்து திரும்ப முடியாது. நான் உன்னிடம் காட்டுகின்ற அன்பு உன் நலனுக்காகவே அன்றி உலகத்தின் நலனுக்காக அல்ல. என்னுடைய அன்பு உன்னையும் என்னையும் இணைத்து கட்டப்பட்ட ஒன்று. அது எங்கும் உள்ள தனித்துவத்தையும் தனி மனிதனுடைய ஆத்மாவையும் இணைக்கின்ற பாலத்தை போன்றதாகும். இதை போன்ற புனிதமான தெய்வீக அன்பு என்று நிந்திக்கப்படுகின்றது. அதன் பயனாக இதன் விளைவு தீயதாக உள்ளது. நீங்கள் ஒரு ஆண்டு மலரும் போது புதியதென்று நல்வரவு கூறுகின்றீர்கள். ஆனால் அது அனைத்தும் புதிதே அல்ல. அது மனிதன் பூமியில் புது வரவு என்பதல்ல. மா நவா என்றால் எது புதிது? நவா அல்லவே. மா அது மனிதனே புதிதாக இல்லை என்னும் போது

புதியதாக கருத வேண்டும். மனிதன் இத்தகைய மாறுதல்களினால் ஆளப்படுகின்றான். ஆனால் கடவுள் பாதிக்கப்படுவது இல்லை. கடவுள் மாற்றம் இல்லாதவர். இந்த புனிதமான உண்மைகள் சரியாக புரிந்து கொள்ளும் போதுதான் உண்மையான பக்தி மக்கள் இதயங்களில் உதயமாகும். பயிர்கள் வளர்வதற்கு நீர் மிகவும் அவசியமாகின்றது. ஆனால் ஆகாயம் வரை நீரை தேடி பயிர்கள் போக முடியாது. பயிர்களின் நலனுக்காக மேகங்கள் கீழிறங்கி வந்து அவர்களுக்கு நீரை அளிக்கின்றது. அவருடைய சொந்த நலனுக்காக நீங்கள் கடவுளை வணங்கினால் அவர் எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்வார். மலர்கள் வண்டுகளை நோக்கி அழைப்பது இல்லை. ஆனால் வண்டுகள் தேனின் தாகத்தால் அவைகளிடம் செல்கின்றன. நாம் நம்முடைய இதயங்களில் அன்பு என்னும் அமுதத்தை வளர்த்தால் கடவுள் நம்மிடம் வருவார். வண்டினைப் போல அந்த அமுதத்தை குடிப்பதற்காக. ஆனால் மாறுதலாக உங்களிடம் ஒரு பிளாஸ்டிக் மலர் உள்ளது. ஒரு வண்டும் அதன் அருகில் வராது. அதைப்போல நாம் நம்முடைய இதயத்தை அமுதம் என்னும் அன்பினால் நிரப்பினால் கடவுள் அதனுள் புகுவார். அன்பின் வடிவங்களே என்று மனிதனுக்கு மனிதன், இனத்திற்கு இனம், கிராமத்திற்கு கிராமம், ஜாதிக்கு ஜாதி நிலையான சண்டை நிலவுகின்றது. என்ன காரணம்? பொதுவான கூடு என்ற உணர்வும் ஒற்றுமையின்மையும் தான். இது மக்களிடையே பிரிவினைக்கு காரணமாகின்றது. மக்கள் ஒரு தெய்வீக ஆத்மாவே அனைத்து உயிரினங்களிலும் வசிக்கின்றார் என்று கண்டுகொள்ள வேண்டும். அனைத்து 11 புராணங்களும் ஒரு உண்மையை அறிவிக்கின்றன. அது மற்றவர்க்கு உதவுவது புகழத்தக்க செயல், மற்றவர்க்கு தீங்கு செய்வது பாவம். பரோபகாரம் என்னும் சொல் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வடிவிலோ மற்றொன்றாகவோ மற்றவர்க்கு உதவி செய்வது மட்டும் அதுவல்ல. இந்த சொல் பர உபகாரா. இதன் பொருள் காரா கொண்டு வருவது, உபா மிக அருகில், கடவுளிடம் பெறா. லௌகீகமான வடிவில் உதவி செய்வது தூய்மையாக என்பது மட்டும் பரோபகாரா என்று விளக்கம் செய்ய முடியாது. அவை முழுமையானது, வெளிப்படையானது, உலகாயதமானது. உண்மையான பரோபகாரம் என்பது உங்களுடைய வாழ்வை கடவுளின் மிக அருகில் கொண்டு செல்வது என்பதை உள்ளடக்கியது. இதுவே புண்ணியம், அதாவது நன்மை. புண்ணியம் என்பது புண்ணிய தலங்களுக்கு செல்வதும் அல்லது வெகுமதி அளிப்பது என்றும் பொருள் அல்ல. புண்ணியம் என்பது உங்கள் வாழ்வை கடவுளுக்கு நெருக்கமாக எடுத்துச் செல்வது. அது ஏகத்வம் பாவா, அனைத்து உயிரினங்களிலும் கடவுளை கண்டுகொள்வது. பரபீடானாம் என்பதன் பொருள் கடவுள் அனைத்து உயிரினங்களிலும் இருப்பதை காண்பதில் தோல்வி அடைவது. இதுவே பாபம், பாவமானது. மனிதன் பெரிய அளவில் பௌதீகத்திலும் விஞ்ஞானத்திலும் அதன் களங்களிலும் மிகவும் முன்னேற்றம் அடைந்து உள்ளான். ஆனால் நல் ஒழுக்கத்தையும் ஆன்மீகத்தையும் பொறுத்தவரை மனிதன் பெருமளவு வீழ்ச்சி அடைந்து உள்ளான். 100 ஆண்டு காலமாக தன்னலம் வேரூன்றி வளர்ச்சி அடைந்துள்ளதே இதன் காரணம். மனிதனுடைய முழு வாழ்க்கையிலும் தன்னலம் ஊடுருவிச் சென்று உள்ளது.

0: இந்த தன்னலம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட வேண்டும். அப்படி செய்த பின்னரே மனித வாழ்வு என்பதற்கு பொருள் இருக்க முடியும். மனிதன் தெய்வீக நோக்கம் கொண்டு இவ்வுலகை காண வேண்டும். வாழ்வு முழுவதும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தது. இவை அனைத்தும் நிலையில்லாதது. மனிதன் எது தற்காலிகமாக உள்ளதோ அதை அடிப்படையாக கொண்டு ஆத்மா என்னும் சொர்க்கத்தை அறிய வேண்டும். இவைகள் ஒன்றுக்கொன்று தொடர்பு உடையவை. மக்கள் முயற்சி செய்து ஆத்மாவின் விதியை அறிந்து கொள்ள வேண்டும். ஆத்மா என்றால் என்ன? அது எங்கு உள்ளது? இத்தகைய கேள்விகள் ஒரு மன்னனால் கேட்கப்பட்டன. எங்கே கடவுள்? அவர் பார்வையை அவர் எங்கே செலுத்துகின்றார்? அவர் என்ன செய்து கொண்டு இருக்கின்றார்? ஒரு சிலரால் மட்டுமே அரசவையில் இதற்கு பதில் கூற முடிந்தது. அவர் பின்னர் ஒரு முனிவரை வரவழைத்தார். அவரிடம் கேட்டார், எங்கே கடவுள் இருக்கின்றார்? அவர் பதில் கூறினார், பாலினுள் உள்ள வெண்ணெயைப் போல அவர் எங்கும் இருக்கின்றார் என்றார். எங்கே கடவுள் அவருடைய கண்களால் பார்க்கின்றார் என்று மன்னன் கேட்டான். எந்த திசையை நோக்கி இந்த விளக்கு ஒளி வீசுகின்றது? முனிவர் பதிலுக்கு கேட்டார், அது தன் ஒளியை அனைத்து திசைகளிலும் வீசுகின்றது என்று மன்னன் பதில் கூறினார். முனிவர் விளங்க வைத்தார், அதை போல கடவுள் ஒளி வடிவானவர். அவர் எல்லா பொருளையும் எங்கிருந்தும் பார்க்கின்றார். அவர் அனைத்தையும் பார்க்கின்றார், எங்கும் இருக்கின்றார் என்றார். மன்னன் பிறகு கேட்டான், என்ன வேலை கடவுள் செய்கின்றார் என்று. முனிவர் சொன்னார், இந்த கேள்விக்கு பதிலளிக்க நான் குருவின் பாத்திரத்தை ஏற்க வேண்டும். நீங்கள் சீடனாக இருப்பதற்கு சம்மதிக்க வேண்டும். நீங்கள் அதற்கு சம்மதிக்கின்றீர்களா என கேட்டார். மன்னன் சரி என்றான். அப்படியானால் அதற்காக உங்களுடைய அரச இருக்கையில் இருந்து இறங்கி வந்து கீழே அமர்ந்து கொள்ளுங்கள். நான் அரச இருக்கையில் அமர்ந்து கொள்கின்றேன் என்றார். மன்னன் கீழே வந்து அமர்ந்து கொண்டவுடன் முனிவர் குறிப்பிட்டார், இதைத்தான் கடவுள் செய்து கொண்டு இருக்கின்றார். அவன் வலிமையுள்ளவரை கீழிறக்குகின்றார், அடக்கமாக உள்ளவரை உயர்த்துகின்றார். அவரால் பணக்காரரை ஏழையாக்க முடியும், ஏழையை பணக்காரராக்க முடியும். அவரால் எதுவும் செய்ய முடியும். அவர் அனைத்து சக்தியும் பெற்றவர், அனைத்தும் அறிந்தவர், மேலும் எங்கும் நிறைந்தவர். இவை எல்லாம் கடவுளுடைய உண்மையான குண நலன்கள். அவர் எல்லா இடத்திலும் வியாபித்து உள்ளவர். பாலில் வெண்ணெயைப் போல அவர் எங்கும் பார்க்கின்றார். விளக்கு தன் ஒளிக்கதிர்களை எங்கும் சுற்றி பரப்புவதைப் போல கடவுள் அனைத்து வலிமையையும் கொண்டவர். அவரால் எதையும் செய்ய முடியும். அன்பின் வடிவங்களே, ஒவ்வொருவருக்கும் கடவுளிடம் இதை போன்ற நம்பிக்கை தேவை. எவருக்கும் நம்பிக்கை தேவையானது. நம்பிக்கை கொண்டவருக்கும் சரி, நம்பிக்கை இல்லாதவருக்கும் சரி, அவரவர்களுக்குரிய சொந்த பாரபட்சத்தின் மேல் மக்கள் பொருட்களை நலனை தீயன என்று தீர்மானிக்கலாம். ஆனால் கடவுளுக்கு அனைத்து பொருட்களும் ஒரே மாதிரியானது. இந்த உலகில் ஒன்றும் தீமையாகவே தோன்றாது. தெய்வீக நோக்கத்தில் ஒவ்வொன்றையும் பார்க்கும் போது உலகில் ஒன்றும் தீமையாகவே தோன்றாது. உலகியல் நோக்கில் பார்க்கும் போது நன்மை என்றும் தீமை என்றும் வேற்றுமைகள் தோன்றும். கடவுளை அனுபவிக்க வேண்டும் என்றால் ஒருவர் நல்ல செயல்களையே செய்ய வேண்டும். கடவுள் ஒவ்வொரு பொருளிலும் சைத்தன்யமாக அதாவது உணர்வாக உள்ளார். இந்த சைத்தன்யமே உணர்வு, சத் சித் ஆனந்தமாகவும் வரையறுக்கப்படுகின்றது. சத் என்பதன் பொருள் உண்மை, அதுவே உண்மையாகவும் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய அனைத்து மூன்று காலங்களிலும் மாறுதல் இன்றியும் உள்ளது. உண்மையை உண்மையினால் மட்டுமே காண முடியும். சைத் என்றால் விழிப்பு நிலை, முழுமையான விழிப்பு நிலை தேவை என்றால் நீங்கள் முழுமையான விழிப்பு நிலையை விழிப்புடன் பெற வேண்டும். அந்த பார்வையை பெற நீங்கள் முழுமையான அன்பு பூண்டிருக்க வேண்டும். முழுமையான விழிப்பு நிலை என்பது ஒரு பொருளின் முழுமை தன்மையை பார்ப்பது மட்டுமே அன்றி அதன் ஒரு பகுதியை பார்ப்பது அல்ல. உண்மையை பற்றிய முழுமையான விழிப்பு இருக்கும்போதுதான் ஆனந்தத்தை, பேரானந்த தெய்வீகத்தை உங்களால் உணர முடியும். ஆனந்தம் என்ற ஒன்று எப்பொழுதும் மாறாதது. ஆனந்தத்தை அனுபவிக்க உங்களை பேரானந்தத்தால் நீங்கள் நிரப்ப வேண்டும். இதை எப்படி பெற முடியும்? ஆனந்தம் எங்கே இருக்கின்றது? அது இந்த அதிசயமான உலகில் இருக்கின்றதா? நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பொருளை அடைந்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி என நீங்கள் கற்பனை செய்கின்றீர்கள். ஆனால் அதை பெற்ற பிறகு எவ்வளவு நேரம் அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு நிலைக்கின்றது? ஒரு மாணவன் அவன் தேர்வில் வெற்றி பெற்று விட்டால் அவனுக்கு சந்தோஷம் என்று நினைக்கின்றான். தேர்வில் வெற்றி பெற்றுவிட்ட பிறகு அவன் கல்வியை தொடர வேண்டும் என்று விரும்புகின்றான். படிப்பை முடித்த பிறகு அவன் மறுபடியும் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கின்றான். ஏனென்றால் அவனுக்கு வேலை இல்லை. ஒரு வேலையை அவன் பெற்ற பிறகு அவன் பணி உயர்வு அடைய ஆவலாய் உள்ளான். மேலும் மேலும் ஒவ்வொரு நிலையிலும் மகிழ்ச்சி என்பது அந்த நேரத்திற்கு மட்டுமே இருக்கின்றது. ஆனால் விருப்பங்கள் முடிவில்லாமல் உள்ளது. பேரானந்தம் என்பது உலகியல் பொருள்களில் காண முடியாது. பேரானந்தத்தை பொறுத்து கொள்ளும் சக்தி உங்கள் உள்ளேயே உள்ளது. அதை வெளியே எங்கும் தேடுவதில் அர்த்தமே இல்லை. உங்களுடைய வெளிப்பார்வையை உள்ளே திருப்புங்கள். உங்கள் கண்களை மூடி உள்ளே பார்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இந்த முறையில் பேரானந்தம் உங்களுக்குள்ளேயே உருவாகும்.
1: ஜெய் சாய்ராம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பு நேயர்களே, நன்றி, வணக்கம். ராஜா,
2: நன்றி, வணக்கம். சகோதரி, அன்பு உறவுகள், இதுவரை சாய் அருள்மத நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் கன்னடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்ட ஸ்தாபன சிரேஷ்ட அறிவிப்பாளர் திருமதி சாந்தா சோமாஸ்கந்தன் அவர்கள். அவர்களுக்கும் உமது நன்றிகள்.
3: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீடுகளில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடி உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே பிடிஎஸ் இலக்கம்
4: 5 அருகாமையில்.
3: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
4: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
3: சுவிசிலே பிடிஎஸ் பைனான்ஸ் GmbH.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது. உங்கள் விருப்பம், உங்கள் விருப்ப நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இருவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சை விட்டு அகலாத பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் திருமதி குணநாயகி அவர்கள். என்ன சிரிப்பு?
2: என்ன
1: பாட்டு போறீங்க?
2: கரும்பவில் படத்தில் இருந்து மலர்களிலே ஆராதனை.
1: மலர்களிலே ஆராதனை என்று பாட்டு கேக்குறீங்க. யாரு படிச்சது?
2: நடிச்சது தெரியும், சுதாகர்.
1: சுதாகர், உங்களுக்கு சுதாகர் மீது சரியான காதல்? நடிக்கல.
2: அவன் கொஞ்சம் படம் தானே நடிச்சான்.
1: ஏன் நடிக்கல?
2: இருபது ஜானகியும் மலேசியா வாரது விவரம் படிக்கணும்.
1: மலர்களில், மலர்களில் ஆடும்.
2: இல்ல இல்ல, மலர்களிலே ஆராதனை. மலர்களிலே ஆராதனை.
1: மலர்களிலே ஆராதனை. இந்த பாட்டை கேட்க போறீங்க?
2: ஓமா, கேட்போமே. நேரத்துலதான் எங்களுக்கும் கேட்கலாம் வசதியா.
1: மலர்களிலே ஆராதனை. அங்கால
2: அப்படித்தான் தொடங்கு ராஜா.
1: அவ்வளவு தான் தெரியும் உங்களுக்கு? பாட்டு தெரியாம கிறிஸ்தவ பாட்டு வருது. அப்ப உங்களுக்கும் ஒரு ஒரு சின்ன வரிதான் தெரியும்.
2: கவனம் எடுக்கல பாத்துருக்கலாம்.
1: அப்படி விட்டுட்டீங்க கவனம் எடுக்காம.
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: வருது இல்லையே.
2: பின்ன வருது இல்லையா?
1: முயற்சி செய்து பாப்போம்.
2: மாலை நேரம் மயங்கும் நேரம்.
1: ஒரு மாதிரி
2: மலர்களிலே ஆராதனை.
1: கஷ்டப்படாதீங்க, உங்களை போயிட்டு
2: மாலை நேரம் மயங்கும் நேரம் வந்து வரும்.
1: உங்களுக்கு அனுப்பி விடுறேன், போயிட்டா கேட்டு மாறுங்கள். நன்றி.
2: நன்றி, வணக்கம் ராஜா.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் திருமதி குணநாயகி பசுமதி அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா, யோகஸ்ரீ குணராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் யோகஸ்ரீ அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள்?
0: எல்லோரும் நலமாக இருக்கின்றோம், நன்றி. என்ன பாடல்?
1: எனக்கு நல்லவற்கெல்லாம் சாட்சிகள் தெண்டு, ஒன்றும் மன்ன சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா. நம்பிக்கை வைத்தால்
0: நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால்
1: நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் அதால் தெரியாத பாட வராதா?
0: உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்றீங்க.
1: தெரியவில்லையா? மறந்து போட்டுட்டீங்களா? அதை கேட்போம். சாப்பாடு கேட்க கூடாது. உடம்பு தேர்ச்சி பெற
0: மருந்து நான் போடுறேன்.
1: அப்ப அதுவும் வேண்டாம். சரி, அப்ப இருந்த பாட்டை கேட்போம்.
0: பொறுங்க பொறுங்க, நல்ல கதைக்கணும். உங்களோட நல்லவருக்கு எல்லாம் சாட்சிகள் விளையாட்டி விடுறீங்க.
1: அதான் ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லை
0: கல்லையும் பார்த்தால்
1: கல்லையும் பார்த்தால் அது வெளியிட்டா பாடணும். நான்
0: அது நல்ல வரியெல்லாம் கவியரசர் கண்ணதாசன் போல ஒரு கவிஞர் இந்த உலகத்தில் பிறக்க வேணும். தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதும் இல்லை, தவறியும் வானம் மண்ணில் வீழ்ந்ததும் இல்லை. கொலை செய்ய போறோம்னு ஒருத்தர் நினைச்சிட்டான்னா அவனுக்கு பயபக்தி ஒன்றுமே கிடையாது, பயப்படுறது இல்லை
1: அவனுக்கு.
0: ஒரு ஒரு மட்டும்தான். அதே மாதிரி தவறுக்கு துணிந்தது மனச்சாட்சியமா நான் கட்டி
1: என்ன,
0: அதே போல தவறி வானம் மண்ணில் விழுவது இல்லையா? விளங்குதா கவிதை வரி?
1: விளங்குது.
0: என்னண்டு விளங்குது? ஒன்றும் பாடல் ஒளி வரப்பினா அந்த பாடலை பற்றி சிந்திக்கணும். அந்த பாடல் என்னத்தை சொல்லுது மக்களுக்கு என்னத்துக்காக இந்த பாட்டை எழுதியிருக்கிறார் மக்களுக்கு, இதால என்ன பிரயோசனம், அதுகளை தான் விளங்கி கொள்ளணும் நீங்கள் இந்த நேரங்களில். மனச்சாட்சி இருந்தா சரி, துணிந்த மனிதன் அழுவதும் இல்லை, தவறியும் வானம் மண்ணில் விழுவதும் இல்லை. தவறுக்கு துணிந்த மனிதன், தவறு செய்ய
1: துணிந்த மனிதன்
0: அழுவதும் இல்லை. அவன் அழமாட்டான், அவனுக்கு அதை பற்றி எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. தவறியும் வானம், எப்பயாவது வானம் இடிஞ்சு விழுந்திருக்கா?
1: நீங்க
0: என்ன கவிதை நீங்களா எழுதுறீங்களா, அதையாட்டியும் கொப்பி அடிச்சு கொண்டு வர்றீங்களா?
1: தொடங்கிவிட்டார் என்னடா செய்வோம் இந்த கவிதையை சொல்லி தேவரை பிடிச்சான். தேவர் எனக்கு எழுதி இப்படி படிக்கன்னு சொல்லி பாதிச்சு பழக்கி விட்டான் தேவன். தேவன் குழந்தை வடிவங்கி ஓடிட்டான்.
0: நன்றி, வாழ்த்துக்கள். உங்களுக்கு பாடல்.

எல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு.

ஒரு துளி மஞ்சம் இல்லை அவனது எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி மஞ்சம் இல்லை.

0: நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு காட்சியம்மா.
1: ஒலித்த பாடலை திருமதி ஜோகேஸ்வரி அம்மா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானிலையில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: வணக்கம் ராஜன்.
1: நிலங்கள் மாறி எடுத்து விட்டேன். இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
3: வணக்கம் ராஜன். நலமா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
3: நாங்களும் அனைவருமே நலமாக இருக்கின்றோம் அண்ணா.
1: நன்றி. எங்க உங்களோட இல்லத்தரசன்?
3: இல்லத்தரசன் வெளிக்கிட்டங்க நேர்
1: விழிக்கிட்டு சொல்லாமலாம் போயிடுவீரோ?
3: சொல்லாம சொல்லாம போயிட்டாரு. என்ன
1: உங்களை விட்டுட்டோ? உங்களை வந்து நான் புளியை போட்டு போறேரே.
3: அவர் ஒரு குளிசையும் குடிக்க மாட்டாரு. டாக்டர்ஸ் கொடுத்தாலும் ஒன்றுமே குடிக்க
1: மாட்டார்.
3: இல்ல அவர் குடிக்கிறதே இல்ல. குடுத்தால் அந்த பெத்த மாறினோட அவ்வளோத்தையும்
1: கொண்டே
3: போடுவார். ஓ பிள்ளை கொண்டே போட்டுருவார். இந்த நாங்கள் என்ன அந்த தொடர்ந்து நாலு நாள் போட சொன்னா நாலு நாளும் போடுவோம் இல்லையா? அப்படி போடவே மாட்டார். ஒரு பிரச்சனையும் இல்ல, ஒரு விரதமும் இல்ல, இருக்கிறார், ஆரோக்கியமா இருக்கிறார்.
1: நன்றி. நல்ல சந்தோஷமா இருப்பார் அவர். நல்ல மனம்.
3: அவர் கொண்டு போயில. இல்லாட்டி ரேடியோ
1: கொண்டு வந்தவர்.
3: நன்றி.
1: அவர் சகோதரி ராதா கனகராஜ் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர் கேட்ட பாடல் இப்பொழுது வானொலியில்.

0: ஒலித்த பாடலை ராதா கனகராஜா அவர்கள் விரும்பிக் கொண்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜன், நான் ரமேசகன் ராஜன்.
0: வணக்கம் ரமேஷ், நலமா இருக்கிறீங்களா?
1: சூப்பர் ராஜன், நீங்கள் கடையத்தில்?
0: எல்லோரும் நலமா இருக்கிறாங்க. உங்களை இல்லத்து அரசு எப்படி இருக்கா?
1: என்ன
0: பாட்டு
1: பாலம் பழத்திலிருந்து நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்.
0: அந்த பாட்டை
1: கேட்கறீங்க,
0: ஆனந்தமான பாடல், மகிழ்ச்சியான பாடல் கேட்டு மகிழுங்கள். உங்களுக்கு
1: நன்றி, நன்றி வணக்கம்,
0: நன்றி
1: வணக்கம், நன்றி வணக்கம்.

0: ஒலித்த பாடலை ரமேஷ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜண்ணா.
0: வணக்கம் பிரேமா அவர்கள். நல்லமா இருக்கீங்களா பிரேமா?
1: நாங்க நல்லமா இருக்கிறோம், நீங்க?
0: ஓ நல்லா இருக்கிறோம், நன்றி. என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: நான் அண்ணா நகர் முதல் திரைப்படத்துல மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு.
0: எல்லாரும் பிரெஞ்சில இருந்து தான் வர்றார்கள் அத்தனை பேரும். நான் அஞ்சு பேர் வந்திருக்கோம், அஞ்சு பேரும் பிரான்ஸ் நாட்டிலே சேர்ந்து கொடுத்து வந்துருக்கோம்.
1: நீங்க அப்படி என்ன சொல்ல போறீங்கன்னா நினைச்சுதான்
0: என்ன செய்யணுமா?
1: இல்ல இல்ல வைபர்ல இன்னும்
0: மடிக்கல. அமெரிக்கால இருந்து நன்றி உங்களுக்கான பாடல்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் பிரேமா கைலானந்தன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் வானொலியில் மலர்கின்றது.

0: ஒலித்த பாடலை விரைவுக்கு இருந்தார் பிரேமா கைலாயன் அதன் அவர்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கின்றார் அமெரிக்கா ராஜா அவர்கள். வணக்கம் ராஜா.
1: வணக்கம்.
0: நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். நீங்கள்
1: நலமா இருக்கின்றோம். இன்று நாலு நாள் வெயில் அடிச்சு கொளுத்தி தாங்கலா போயிட்டு இன்றைக்கு மழை பெய்யுது நல்லா.
0: அங்க வெயில் இல்ல, குளிர், சாதுவான குளிர்.
1: நாலு நாள் மக்கள் எல்லாம் ரொம்ப ஏர் கண்டிஷனை போட்டு இருந்தார்கள். ரூம் எல்லாம் பயங்கர வெயிலா இருந்தது. அண்ணா நாளைக்கு எங்க சகோதரி பிரேமா வந்து கேட்டா
0: என்ன பாடல் சார்? நேரம் நெருங்கி விட்டு உங்களுக்கு பாடல் தரும்.
1: நான் என்ன சொல்லிவிட்டேன், நீங்க ஏன் மயங்கு என்றால்
0: சத்யாவுக்கு குணம்
1: நன்றி.

ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் சகோதரர் ராஜா அவர்கள். அமெரிக்காவிலிருந்து இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய உங்கள் விருப்பம் உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள்.

வணக்கம் நேயர்களே, மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் பரிசில் ஆட்சிப்பள்ளில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரை. அவர்களின் சகோதரர் நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் இரண்டு நிறுவனங்களுக்கும் அவர் இதய பூர்வமான நன்றிகள். விடுதலை புலிகள் அமைப்பின் மூத்த தளபதியும் சமர்கல நாயகருமான பிரிகேடியர் பால்ராஜ் அவர்களுக்கு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரராஜா ரவிகரன் நாடாளுமன்றத்தில் அஞ்சலி செலுத்தியுள்ளார். கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனைக்கு உட்பட்ட பகுதிகளில் தலசீமியா நோயை கட்டுப்படுத்தவும் நோயாளர்களுக்கான சுகாதார சேவைகளை மேம்படுத்தவும் விசேட வேலைத்திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்த இளைஞன் தூக்கத்திலேயே அதிகமான மகிழ்ச்சியினால் உயிரிழந்த சம்பவம் ஒன்று பொதுக்குடியிருப்பு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. வாகன இறக்குமதி மீதான மேலதிக வரி விதிக்கப்படுவதற்கு முதல் நாள் 4000 வாகனங்களுக்கான கடன் கடிதங்கள் திறக்கப்பட்டதாக எதிர்க்கட்சி முன்வைக்கும் குற்றச்சாட்டு முற்றிலும் அடிப்படையற்றது என பிரதியை அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் குறித்த விசாரணை நடத்துவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் பிரான்ஸ் வரை பயணித்ததாக கூறப்படும் விடயம் இயல்பாகவே அரசாங்கத்தின் முன்னுரிமைகள் குறித்த பல கேள்விகளை எழுப்புகின்றது. பிள்ளையானை நான் சந்தித்ததை உறுதிப்படுத்துவதற்காக மட்டுமே அதிகாரிகள் அவ்வளவு தூரம் பயணித்திருக்கின்றார்கள் என்றால் அது நிச்சயமாக பொது பணத்தையும் வீணடிக்கும் ஒரு செயலாகும். சிறையில் இருந்த பிள்ளையானை நான் சந்தித்தது ஒன்றும் இரகசியமல்ல. அரசியல் நாடகத்தை தவிர்த்த முறையான விசாரணை முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனையின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அரசு ஓய்வூதிய கொடுப்பனவு மறுசீரமைப்பு திட்டத்தின் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகள் எதிர்வரும் ஜூலை மாதத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் என பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை நேற்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பால்மா இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஜனவரி மாதத்தில் அரச ஊழியர்களின் சம்பள உயர்வு மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். உடனடி பணப்பரிமாற்று முறைகளை பயன்படுத்தி போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படும் தம்பதியினரின் சொத்துக்களை முடக்குவதற்கு சட்ட விரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. மஸ்கெலியா போலீஸ் பிரிவு உட்பட்ட பிரவுன்ஷிக் தோட்டத்தில் ராணி பிரிவில் பலாக்காய் பறிப்பதற்காக மரத்தில் ஏறிய முதியவர் ஒருவர் கால் வலிக்கு கிணற்றுக்குள் விழுந்து உயிரிழந்துள்ள சம்பவம் நேற்று பிற்பகலில் இடம்பெற்றுள்ளது. சர்வதேச தேயிலை தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகின்றது. கொழும்பு கங்கராம விகாரையின் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள புத்த ரஷ்மி வெசாக் வலயம் தொடர்பான இறுதிக்கட்ட கலந்துரையாடல் நேற்று அலரி மாளிகையில் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி தலைமையில் நடைபெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தமிழ்நாட்டின் அரசியல்வாதியான நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானுக்கு பகிரங்க கொலை மிரட்டல் விடுத்ததாக சுட்டிக்காட்டிய பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், அர்ச்சுனா சீமானிடம் தமிழ்நாட்டு மக்களிடமும் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். தமிழக அமைச்சரவையில் புதிதாக 23 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொள்ளும் விழா நடைபெற்று வரும் சூழலில் மீண்டும் தமிழ்தாய் வாழ்த்தை பின்னுக்கு தள்ளி வந்தே மாதரம் பாடலுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நீட் மறுதேர்வுக்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் மத்திய கல்வி அமைச்சர் தமேந்திரா பிரதன் நேற்று ஆலோசனை நடத்தியுள்ளார். மகப்பேற்று காலத்தின் போது நேரிடும் தாய்சேய் உயிரிழப்புகள் எண்ணிக்கையை பெருமளவு குறைத்து இந்தியா சாதனை படைத்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் கே பி நாட்டா பெருமிதம் கொண்டுள்ளார். 124 வேலைத்திட்டத்திற்கு ஏற்கனவே 25 மாநிலங்கள் நிதி ஒதுக்கிவிட்டதாக நாடாளுமன்ற நிலைக்குழுவிடம் மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தாய்வானிய அதிபர் லாய் ஷிங்கியிடம்
பேசப்போவதாக தெரிவித்துள்ளார். பிரித்தானிய ரஷ்ய பிரிட்டன் ரஷ்ய விமான எரிபொருள் டீசல் இறக்குமதிக்கான தடையை தளர்த்தியுள்ளது. அமெரிக்கா கியூபா முன்னாள் அதிபர் ரால் காஸ்ட்ரோ மீது கொலை குற்றச்சாட்டுகள் ஆரம்பித்துள்ளது. சீனாவும் ரஷ்யாவும் 20 மேற்பட்ட ஒப்பந்தங்களில் நேற்று கையெழுத்திட்டுள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் அவரின் குடும்பத்தினர் நிறுவனங்கள் ஆகியவற்றின் கடந்த கால வரி ஆவணங்களை அந்த நாட்டு வருமான வரித்துறை இனி எந்த காலத்திலும் தணிக்கை செய்யக்கூடாது என்று அந்த நாட்டு நிதித்துறை அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. உலக சுகாதார நிறுவனம் புண்டி மூஜியோ வகை இபோலா கிருமிக்குரிய தடுப்பு மருந்து தயாரிக்க 9 ஆகலாம் என்று தெரிவித்துள்ளது. கூகுள் நிறுவனத்தின் புதிய அறிவார்ந்த கண்ணாடி சாதாரண கண்ணாடி போல் தோற்றமளிக்கும் இந்த கண்ணாடியை கொண்டு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்ளலாம், இசை கேட்கலாம், புகைப்படங்களை எடுக்கலாம், அதற்குள் கேமரா ஒளி வாங்கி சிறிய ஒளிபெருப்பி என்பன எமினி சேர்க்கை நுண்ணறிவு உதவியாளருடனும் பேசலாம். அறிவார்ந்த கண்ணாடி சந்தைக்குள் கூகுள் மீண்டும் களமிறங்கியுள்ளது. பாகிஸ்தானை இளம் டிக்டாக் நட்சத்திரம் ஷானா யூசுப்பை கொன்ற நபருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு செய்திகள். பாடசாலைக்கு இடையிலான மாகாண மட்ட மல்யுத்த போட்டியில் முல்லைத்தீவு வித்யானந்தா கல்லூரி மாணவர்கள் சிறப்பான திறமைகளை வெளிப்படுத்தி மொத்தம் 15 பதக்கங்களை வென்றுள்ளார்கள். IPL போட்டியில் 65 ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸின் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸை நேற்று வீழ்த்தியுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். நாணய மாற்று கணசனை வழங்குகின்றார்கள் tamilnadu.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையதள வானொலியே வானொலியுடைய மறு ஒலிபரப்பை மற்றோடு எமது வானொலியில் வலம் பெறுகின்ற அனுசரணை

அவர்களுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். பாரிஸில் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தில் இரண்டு நிறுவனங்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: VT Superstore Gala Gones Sassel
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gones.
3: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lakam Cyberondre Napade Cyberinde Cyberle Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை.
6: நேரம் சரியாக 4:10 ஐக்கியராட்சியத்தில், 3:10 இந்த நேரத்தில் பிரதி திங்கட்கிழமை தோறும் சுவிஸ் நேரத்தில் இடம்பெறும் பட்டிமன்றத்தினுடைய மறு ஒலிபரப்பு வானொலியில் பலம் பெறுகின்றது. கேட்காத அன்பு உறவுகளுக்காக இந்த நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார் சபா கேது அவர்கள்.

உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டு தமிழில் தொடர்வது சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில்

0: ரூபி அவனு மாளிகை அதனுடன் வரும் பட்டிமன்றத்தை கேட்க கலந்து சிறப்பிக்க காத்திருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது ஒவ்வொருவரது கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது ஒவ்வொருவரின் கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா? 168வது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக கடந்த வாரத்தில்
1: அதை மீறியந்த எண்ணத்தில நாங்கள் உறுதி வேண்டும், என்னால் முடியும் என்று அனுப்பியிருந்தால் நாங்கள் இதிலும் விளையாட்டிலேயோ ஒரு தொழில்துறையிலோ ஒரு ஒரு விஞ்ஞானத்திலேயோ ஒரு சட்டத்திறன் ஏதோ
0: திருமதி குலநாயகி பசுபதி
1: அடியிலிருந்து முயற்சி வேண்டு வர சோதனைக்கு முதல்ல படிக்கிறது இல்லை.

0: வேலைக்கு போகாம படத்துக்குல இருந்து இனிமே தாசுதல் மண்டலிக்கு வந்த ரிமூவ்
1: நம்பிக்கை
0: நம்பிக்கைக்கு எதுவா
1: நம்பிக்கை நீங்க எந்த அணிக்காக வந்திருக்கின்றீர்கள் முதல்ல சொல்லுங்க. நம்பிக்கைக்கு எதிரான அப்ப வெற்றிக்கு சரியா இனி உங்கள் அது வாதங்களை தாருங்கள்.
0: அப்ப என்னன்னு சொன்னா நாங்க செலவு கட்டுக்கிட்டு இருந்தா ஒரு மாதம் எதுவுமே நடக்க முடியாது. நாளைக்கு வேலை நடக்கமெண்ட் செலவு கொண்டா நாங்க பேசிக்கிறோம்
1: தெரியும்.
0: அடுத்த நாள் வந்துட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு போறோம் போனா நடக்கும் இதெல்லாம் உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஒரு மனிதனாகும் போய் கோயிலுக்கு போறோம் வேலைக்கு போகாம இருக்கோம் அப்படியான பாட்டி. அப்ப நாங்கள் ஒவ்வொரு இடம் முதல் முயற்சிச்சு முயற்சியான போக முடியுமே தவிர உங்களை பொறுத்தவங்க இந்த நம்பிக்கை மேல பொறுத்தவங்க நம்பிக்கையும் இங்கே வராது. நீங்கள் இலங்கையில பிறக்கும் இலங்கையில பிறக்கும் போது உங்களுக்கு தெரியுமா பிளாஸ்டிக் வாரிக்கணும்னு சொல்லி அல்ல கனடாக்கு போறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது படிச்சிருக்கீங்க படிச்சு அவ்வளவு வயதுக்கு முன்ன யாருக்கும் தெரியுமோ இந்த நாட்டில் ஒரு பிரிஞ்சினாலும் இவர்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரியாது. ஆனால் பிள்ளைகளே வந்து தெரிய வயதுக்கு வந்துட்டார். ஆனா அது அது அது மட்டும் அந்த பிள்ளைகளே சர்ச்சை மட்டும் கனவுல நான் பாக்குறேன். கேட்டீங்களா?
1: கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன்.
0: சரி என்னன்னு சொன்னா நாங்கள் ஒவ்வொரு அந்த எதற்காக எங்களுக்கு ஒரு ஒரு மாடி ரெண்டு மாடி மூன்று மாடி நாங்கள் அந்த மாடிகளுக்கு போகும்போது ஒரு ஸ்பெஷல் நாங்க அது போகிறவாக அந்த மாடி போறதுனால இது வந்து படிதான். அதனால படி இது கொஞ்சம் கொஞ்சமா மேல போனாதான் எங்களால முடியும். நீங்கள் இருந்து கொண்ட கீழே இருந்து கொண்டு நீங்கள் யோசிச்சு அந்த மூன்றாவது மாடிக்கு போக முடியுமா? இல்லை. நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆயுதலுக்கு உடம்புட கடவுள் வச்சு கொள்ளுங்க. ஆனா அப்படி நீங்கள் யாராவது இங்க கடவுளை பார்த்தவர்கள் அப்படின்னு சொன்னா நான் அந்த எதுவுமே கடவுளையும் பார்த்ததில்லை. முயற்சி இல்லாத இந்த மனிதர்களை நான் என்ன செய்யாது நான் ஒன்றுமே செய்யாது. என்ன கிடைக்கிறவர்களுக்கு முன்னாடி கிடைக்கட்டும் என்ன பொறுத்தவரை உங்களோட முயற்சி இருந்தால் மட்டுமே அந்த இடத்துக்கு போக முடியும். நீங்கள் கடவுளை நம்பியோ அடுத்த உங்களுடைய நண்பனை நம்பியோ இல்லையா நம்பிக்கை வச்சிக்கொண்டு நீங்கள் வந்து எப்போ நீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு தான் சங்கு அதனால்தான் அடுத்த முறை வந்தா நாங்கள் அழைக்கிறோம். அந்த எங்களுக்கு நாங்கள்
1: இணைந்து உங்கள் வாதங்களை வச்சவங்க நன்றி நன்றி ஜீவன். அழைப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமன்ற அணிக்காக ஜீவன் அவர்கள் இணைந்திருந்தார். அவரது கரங்களையும் முருகப்பட்டி கொண்டு கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா? 168வது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக

0: 168வது பட்டிமன்றம் ஒவ்வொருவரின் கணிப்புகளும் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது ஒவ்வொருவரின் கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா? இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் கேது நடுவர்களே, பாலேந்திரா.
0: வணக்கம் வணக்கம் பாலேந்திரா. பாலேந்திரா, நலமாக இருக்கின்றீர்களா?
1: நாங்கள் நலம். நீங்கள்?
0: நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம், நலத்துடன். சொல்லுங்கள் பாலேந்திரா.
1: என்னுடைய தலை இது கணிப்பு, நான் வந்து வெற்றி வந்து கணிப்பு வந்து வெற்றிக்கு தான்.
0: கணிப்புகள் வெற்றிக்கு விளையாட்டு என்ற அணிக்காக.
1: நிச்சயமாக.
0: சொல்லுங்கள்.
1: நம்பிக்கை வந்து நாளைக்கு நடத்துலதான் கொண்டே போட்டுவிடும்.
0: என்ன
1: ஏனெண்டா சொல்லுவார்கள், முந்தி ஊர்ல நடுவர்களே முயல் பிடிக்கிறாய மூஞ்சல தெரியும். உண்மையா இல்லையா? அப்படித்தான என்ன, இன்றைக்கு எத்தனையோ பேர் பாருங்க, இன்றைக்கு நம்பி இன்றைக்கு நடந்து ஓட்டுல நிற்கிறார்கள். மத்தியாது இது குடுக்கல் வாங்கல்கள் ஏமாற்றங்கள், நீங்கள் உங்களுக்கே தெரியும் என்ன. இப்ப நேற்று இப்ப நீங்க ஞாபகம் இருக்கு, எத்தனை 20 பேரிடமா
0: 20 பேர்
1: அவர்கள் அந்த ரோட்ல அந்த பேப்பர் போடுறாக்கள் மாதிரி வந்து நடுவரவர்களே, அந்த பப்ளிசிட்டி பேப்பர் போடுறதானே, அப்படி பேப்பர் கட்ட கையில கொண்டு வந்து உள்ள வந்துட்டார்கள். தமிழ் பொங்கல் வீட்டுக்கு வேற அது பூந்து உள்ள உள்ளத்துல கதாவை உள்ளால கூட்டி அவ சீலியல் அம்பாக்கில் அடைஞ்சு. அப்ப அவ என்னச்சா, இது என்ன நம்பிக்கை தானே, அதை வேற யாரை வந்துட்டு விட்டுட்டா என்ன. அப்ப ஒரு தடவை நாங்கள் அது வந்து உள்ளுக்குள்ள கிடக்கிறதெல்லாம் என்னென்ன எடுத்துச்சுன்னா செய்யா கலவை போனான்ட்டு எனக்கு நான் கேள்வி கிட்டத்தட்ட 30-35 அவர் அந்த நம்பிக்கையில கொடுத்து அவர் மூன்று சின்ன பிள்ளையாலும் அவர் அதை சுட்டு போட்டு கட்டிக்கொண்டு இருக்கிறார். ஒன்னும் செய்யல, நம்பிட்டாரு என்ன. அப்ப நாங்கள் ஒரு தர பழகைக்க பாக்கணும் நடுவரவர்களே, இவர் நல்லவரா கெட்டவரா, சும்மா கண்ட உடனே நாங்கள் ஒரு தர நம்ப கூடாது நடுவர்கள். அவர் காதலிக்கிறார்கள் ஏன் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் உடனே நம்ப கூடாது என்ன. நாங்கள் அவர்களை நாங்கள் தொடர்ந்து அவர் எப்படிப்பட்டவர், நல்லவரா கெட்டவரா, குடும்பத்தை நடத்துவாரா, கொண்டு இழுத்தாரா என்று நாங்கள் பார்த்துதான் நாங்கள் அதை நாங்கள் தீர்மானிக்கணும். உடனே நாங்கள் கண்ட வச்சு கூட அவர் நல்லவர், நல்லவர் சைலானவர், நல்ல தாடிதான் வச்சுக்கு தீரல்ல மொட்டா இருக்கிறாருன்னு நாங்கள் அவரை நாங்கள் டக்காண்டு ஒரு பிள்ளைகிட்ட கொடுத்தா அது நாங்கள் அப்ப என்னத்துக்காக நாங்கள் இப்ப நடுவரவர்களே ஒரு பிள்ளைகிட்டே ஒரு மாப்பிள்ளைய கொடுக்கறதா இருந்தா விசாரிக்கிற விளாடவும் ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுக்கறதா இருந்தா இன்னத்துக்கு நாங்கள் 4 பேர்கிட்ட விசாரிக்கிறோம். நம்பிக்கையில டக்காண்டு ஜாதகப்படி நம்பிக்கையில கொடுக்கலாமே பிள்ளையே, இவர் நல்லவர் ஆப்பிள்ள வேலை செய்யறாரு, அவர் என்ன வேலைன்னு எங்களுக்கு தெரியாது, அவர் தும்பி தடிச்சா பிடிக்கிறாரு எங்களுக்கு தெரியாது, அவர் ஆப்பிள்ள வேலைன்றோடனே நான் கொடுக்குறது அவர்கிட்ட. நாங்க அப்ப 4 பேர்கிட்ட விசாரிக்கணும், இவர் நல்லவரா கெட்டவரா, குடும்பத்தை நடத்துவாரா, இப்படியா நாட்கள் தெரியுந்தானே அங்க ஒரு கோலம் இருக்கு, நாங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாங்க, இப்ப ஒரு கனகாலம் அது. அப்ப இந்த கார் பெரிய கார் தானே, அப்ப அதுல என்னுடைய சகோதரி நான் அவ தந்த 2 பிள்ளையோட வந்தோம். அப்ப கார் அப்ப போய்கொண்டிருக்க எனக்கு என்னட்ட இது இல்ல, அப்ப இந்த நவிக்கோ இல்ல இந்த GPS என்ன. அப்ப நாங்க விட்டு விடுக்க ஒரு இந்த கோல இடத்தை பிடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு, பெரிய கல்யாணம் கோல் பிடிக்கிறேன். அப்ப ஒரு ரவுண்ட் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல வழியான கதையில போட்டு அது கூடுதலாக கருப்ப இருந்தவர்களும் மரப்காரர் தான் இருந்து வழியால இந்த ரிங்ஸ் எல்லாம் குடிச்சு வந்தது. நாம இப்ப நான் கிடந்து இடம் விடுறது அவர் டக்கு ஒரு ஆள் எழும்பி செகண்ட் ரோல் எழும்பி சொன்னார், எனக்கு தெரியும் தந்த காரில் தந்து வாரம் பின்னால வாங்க கொண்டு இருந்து கொண்டு காட்டுறேன். ஆனா கோல் வந்து 5 நிமிஷம் இவர் ஓடிட்டார், 25 நிமிஷம் என்ன கோல் கோல் பக்கத்துல இருக்குது. ஆனா தனக்கு தெரியும், அவருக்கு தெரியும் கோல். அப்ப எனக்கு இட் அப்ப காருக்கு எல்லாரும் ஒண்ணும் தான் இப்ப நான் எவ்வளவு போஸ்டா இருந்தாலும் கேது அவர் கொண்ட கார அண்ட கொண்டு வர கேக்கல கீழே வர 5-10 பேர் இருந்தாரு, நான் தனியா ஒண்ணும் செய்யல. அப்ப எனக்கு ஓரளவுக்கு விளங்கிட்டு இவர்ட்ட வேற முதல் பார்த்தோன்னு எனக்கு விளங்கிட்டு. அப்ப என் வைஃப் சொன்னவ விஜி சொன்னவன் இவனை பார்த்தா கல்லன் மாதிரி கிடக்குங்க, இவனுக்கு நீங்க இவனுக்கு பிரதால போறீங்க இப்ப சொன்னோம் அப்படி இவனுக்கு என்ன. நான் டக்கந்து இவருக்கு பிரதாலையே போய்கொண்டு உடனே ஒரு 15 நிமிஷம் 10-15 நிமிஷம் கார் ஓடிக்கொண்டிருக்கு போனா ஒரு இங்க ஒரு அபார்ட்மெண்ட் அதாவது அந்த மாடி இருக்கு காரை இறக்குறாரு உள்ளுக்குள்ளே. அவர் காரை இறக்க நான் என்ன செய்தேன், நான் அப்படியே நேரடி அடிச்சோட திருப்பிட்டேன் என்ன காரை வந்த வழியால் போயிட்டு எனக்கு இடம் தெரியாது, திருப்பி வந்த வழியாலேயே காரை திருப்பினோன்னா என்ன கலந்து கொண்டு வந்து குழந்தை நீ சிக்னல்ல வச்சு போயிட்டா ஏன் விரை உனக்கு பின்னால விரை நான் நீ அண்டர் கிரவுண்ட் கிடைக்கினா அண்டர் கிரவுண்ட் கோழி இருக்குது வெற்றி அடைஞ்சது எல்லாத்துக்கும். நான் அன்றைக்கு கத்திய காட்டி எல்லாத்தையும் படிச்சுட்டு விட்டா அதான் ஒரு தடவை நாங்கள் டக்கண்டு பார்க்கணும் வேற எப்படியான பட்டவர் இப்படி நான் அது இன்றைக்கு எனக்கு இந்த ஞாபகத்துல இருக்குது. நான் இவ்வளவோ வெற்றி அடைஞ்சேன் அந்த விஷயத்துல அவருக்கு கண்ட அந்த கொண்டு காலை கொண்டு இறக்கி இருந்தா அது அவர் உடனே அவங்க யாருக்கும் அடிச்சு சொல்லியிருப்பாரு இப்படி நாலு பேருக்கு நீங்க கீழே எங்கிலும் ஆகலன்னு வாங்குதோ அப்படி நடுவரவர்களே நாங்கள் நம்பணும். ஒருவேளை நாங்க நம்பினா நாங்க கடைசி வரையும் நாங்க வெட்டி அடியல. நாங்க அப்ப என்னதுக்கு நாங்க கோயிலுக்கு போவான் குளங்களுக்கு போவான் மலி வருவான் விரதம் பிடிப்பானா வீட்டுக்கு இருக்கலாமே நம்பிக்கை உண்டு என்ன. நாங்கள் போய் கும்பிடுறோம், இப்ப கும்பிடுற கோயில்ல கோயிலே சிலை ஒன்று தெரியாது, ஒரிஜினல் சிலை ஒன்று எங்களுக்கு தெரியாம கிடாங்க சும்மா கல்ல வச்சு போட்டு காசா பண்றாருல. அப்ப நாங்கள் எல்லாத்துலயும் நாங்கள் கணிக்கணும் இவர் எப்படி அவர் பாரு இப்ப நாளை நேரம் எத்தனை வருடம் நாங்கள் ஒரு கணிப்பு தான் நாங்கள் என்ன வெட்டி அடைஞ்சு ஒரு கணிப்புல தானே என்ன. அப்ப நாங்கள் இப்ப ஒரு டக்கண்டு நல்லவர் நாங்கள் டக்கண்டு ஒருத்தரையும் ஒருவரையும் விடக்கூடிய நல்லவர் இப்ப எனக்கு தெரிஞ்சாக்கள் ஒரு நாள் என்ன நடந்தேன்றாவ நம்பி கொஞ்சம் பணத்தையும் நகையையும் கொடுத்து விட்டா ஒரு ஆள்கிட்ட நம்பி கொடுத்தவா என்ன வாங்கி போட்டு திருப்பி ராஜப்பல்ங்கிற ஏரியாவில கொண்டே ஒரு கடை நாற்கரைக்கு முன்னு கொண்ட இரவு போல பவுனர் சொல்லி அவளும் ரோல் பித்தளை கொண்டு கொடுத்துட்டு அப்ப அதை இப்ப கவலைப்படுங்க தாங்கள் நம்பிட்டோம் பவி நாங்க நம்பிட்டோம் நம்பி கொண்டாங்க நம்பாதேங்க முதல் ஒரு தடவை நீங்கள் இடம் போடுங்க விசாரி இங்க போய் நாக்கள் அண்டு வீட்டுக்கு அந்த இடத்துல நாங்கள் பாக்கணும் வீட்டுக்குள்ளே அந்த இடத்துல நல்லவர்களா கெட்டவர்கள் அண்டு எனக்கு தெரிஞ்ச கூடுதல் நடுவர்களே தீ வைக்க போய்க்குள்ள அவ குதிக்க தீ வைக்க போக வெற்றிக்குள்ள அவட தாலி கொடிகள் காப்பு எல்லாத்தையும் எடுத்து பொக்கத்துக்கு வச்சிருந்தோம் பெண்டு கீழாம் குடிச்சு குடிச்சு போட்டு வடையை சாப்பிட்டு வீட்டை போயிருந்தோம் பெண்டு இவா பார்த்துருக்கிறான் இரவும் பார்க்கல அடுத்த பாத்துக்கிறான் தாலி கொடியும் இல்ல ஒன்றும் இல்ல வெற்றிக்குள்ள. அப்ப நாங்கள் ஒரு தடவை நாங்க வீட்டுக்கு அவள் எடுக்க என்னவா எடுக்க நாங்கள் ஒரு தெரிஞ்ச முகத்துல நாங்க நடப்பாவேன் சொல்லு பார்க்கணும் எப்படியான ஆக்கள் என்னுடைய அப்பா சொல்லுவார் ஒரு அட்டை ஊந்து போயிட்டு அந்த அட்டை எங்க போகுது நான் சொல்லுவேன் சொல்லுவார் என்ன சொல்றவர் என்றால் அப்படி ஒரு தர பார்த்தோட தெரியும் எப்படியான ஆக்கள் நல்லவரா கெட்டவராது நாங்கள் அதை பார்க்கணும் சும்மா நாங்கள் நம்பிக்கையை வச்சு போட்டு இன்னைக்கு நம்பினா இன்னைக்கு நம்பிக்கையால இத்தனையோ பேர் பிரான்ஸ்ல நான் வேற நாடு எனக்கு தெரியாது பிரான்ஸ்ல எத்தனையோ பேர் இன்னைக்கு தலையில கை வைக்கிறார்கள் நம்பி இன்னைக்கு சாயந்தனைக்கு பட்டி கட்டுறார்கள் கிரெடி கட்டி கட்டி கட்டி கொண்டு அவை இந்த வீட்டு வாடகையும் கட்டி கொண்டு தந்தை வீட்டு வாடகையும் கட்டி கொண்டு இன்னைக்கு லோன் எடுத்து இன்னைக்கு இவ்வளவோ கஷ்டப்படுறார்கள் நம்பி ஒரு நாளும் ஒரு தடவை நம்ப கூடாது நடுவரவர்களே நாங்கள் நிச்சயமாக நாங்கள் ஒரு தடவை நாங்கள் அணிக்கோணும் இவர் நல்லவரா கிட்ட பொருட்கள் பொருட்காரரை பாருங்க ரோட் தூர விலைக்கு அவர்களுக்கு தெரியும் இவர் நல்லவரா கிட்டவரான் உடனே மறைஞ்சிருவாங்க கிட்டவரை மறைப்பார்கள் அவங்களுக்கு அதற்கு தெரியும் அவர்கள் ஏற்கனவே பட்ட நேபுடிகாரர் என்ன சொல்றானே பொருட்காரர் நேபுடிகாரர் ஓ அப்ப அதுக்கு அவருக்கு தெரியும் ஒரு பார்த்த உடனே கணித்து பிடிப்பார்கள் இவர் நல்லவனா கெட்டவனா கத்தி இருக்குதா பிசினஸ் செய்யறவர் கஞ்சா பத்திரவரா போத பெருளாண்டு அவங்களுக்கு அவர்களுக்கு பார்த்த உடனே தெரியும் இவர் நல்ல உடனே மறைப்பார்கள் என்ன மறைத்த உடனே அவர்கள் அவர்கள்லாம் ஜெட்டி அடைகிறார்கள் அவர்கள் அந்த கணிப்பு தான் மறைக்கிறார்கள் என்ன கோயில்ல போய் கும்பிட்டு மாலை போட்டு நம்பி இவர் நல்லவரா கெட்டவர் அப்படி இல்லை அவர்களுக்கு பார்த்தோட தெரியும் அவர்களுக்கு இவர் நல்லவரா கட்டான்னு உடனே மறைச்சு அவர் அப்படின்னா ஏர்போர்ட்ல வரும் ஏர்போர்ட்ல வந்து நாங்க அன்றைக்கு கேனடாவில் விரைகளும் போன வரிடம் கேனடாவில் விரைகளும் அவர்களுக்கு தெரியும் என்ன இது நல்ல மாதிரி வர்றதையும் கூட மாதிரி வர இந்த முகத்துல பிடிப்பாருங்க டங்கன் இல்லையா
0: நடுவரையா
1: முகத்துல வச்சு பிடிப்பார்கள் என்ன ஐஸ்வர்யா மறைச்சிட்டார்கள் டக்கன் மறைச்சு விட்டா விட்டா மறைச்சு உள்ள கொண்டு போயிட்டார்கள் நாங்கள் இங்கால வந்துட்டோம் அப்ப அப்படியே அப்ப அவர்களுக்கு தெரியும் முகத்துல இவர்கள் எப்படியா ஆக்கள் என்ன மாதிரி ஆகிறது அந்த முகத்துல கணிச்சிடுவார்கள் கணிப்புல வச்சு பிடிப்பார்கள் இவர் நல்லவரா கெட்டவரா இன்றைக்கு இந்த கணிப்பு இல்லையாண்டா இன்றைக்கு நாடெல்லாம் தலைகளா வந்திருக்கும் கணிப்புல கணிப்புல வச்சுதான் அவர்கள் மறைக்கிறது இப்ப நாங்கள் லண்டன் ஜெர்மன் எல்லாம் போறோம் போலீஸ்காரர்கள் மறைக்கிறோம் அவர்கள் என்ன டர்சனாலே மறைச்சிட்டாங்க உண்மையா உண்மையா உண்மை விஷயமா ரெண்டு பேரையும் மறைச்சிட்டாரு அவர் அந்த மோத்துல வச்சு பாப்பாரு கணிப்புல வச்சு மறைச்சு பாத்துட்டு அவர்கள் தெரியும் நாங்கள் வேற நாட்டாரோட பறிச்சு பாத்துட்டு அவர்களுக்கு தெரியும் இது எப்படி போறார்கள் லொரியில இவ்வளவு லோட்டோட போறார்கள் இவ்வளவு சாமான போறார்கள் அவருக்கு தெரியும் என்ன வரும் லொரி என்ன வாங்கி தெரியும் அப்ப டக்கட்டு மறைச்சு எல்லாம் பாத்துக்கிட்டு போட்டு ஓகே அவர்களுக்கு தெரியும் வேற மறைக்கோட வேற மறைக்க கூடாது கணிப்பு எல்லாம் பிடிப்பாரு கணிப்பு இல்லையா நாங்கள் இன்றைக்கு வாழையிலாது நடுவர்கள் நம்பி ஓ இன்றைக்கு ஒரு இன்றைக்கு பாருங்க இன்றைக்கு ஒரு ஒரு பிள்ளைய கொடுக்க நாங்க நம்புவோம் கட்டாயம் நம்ம ஒருவேளை கணிப்பு கணிப்பு வச்சுதான் நாங்கள் பிள்ளைய கொடுக்கணும் உடனே நம்பின உடனே நாங்கள் எங்களோட வாட்டுக்கு எல்லாத்தையும் கொடுத்து போட்டு நாங்க நாளைக்கு தலையில கை வைக்கூடாது சார் மோத்திரி சீல விடக்கூடாது எனக்கு தெரியக்கூடியதான் இன்றைக்கு எத்தனையோ பேர் மோத்திரி சீல விடன்றிருக்கிறார்கள் நம்பினவர்கள் என்ன ஆனபடினாலே என்னுடைய என்னுடைய தலையங்கத்தின்படி நான் வந்து
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தவர்கள் நன்றி பாலேந்திரா நன்றி வணக்கம்
1: நன்றி
0: ஒவ்வொருவரது கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டும் என்ற அணிக்காக பிரான்சிலிருந்து திருவாளர் பாலேந்திரா அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார் அவரது கரங்களை முருகப்பட்டி கொண்டு நூற்றி 168வது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக ஒவ்வொருவரது கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது ஒவ்வொருவரது கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா
2: உன்னால உங்க அண்ணனுக்கு ரொம்ப நல்ல பேருப்பா என்ன நெஞ்சழுத்தம் கேட்டானே ஒரு கேள்வி போட்டானே ஒரு போடு

0: മുറി.
1: இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம், நலமாக இருக்கின்றீர்களா?
2: ஒவ்வொருவரின் கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமன்ற தலைப்பு.
1: நம்பிக்கைக்கு வழிகாட்டுமன்ற அணிக்காக
2: என்ன அணியிலும் எதிரணியிலும் வந்தவர்களுக்கு நன்றியுடன் வணக்கத்துடனும். காலச்சரசு உதிர்ந்தாலும் பெண்கள் கண்ணில் மழை நீர் பொழிந்தபடி உள்ளி வாய்க்காலில் முற்றுப்பெறாத நினைவுகள் சிதைந்த கனவுகள் சிந்திய ரத்தங்கள் மறைந்து போகுமோ மறைந்து மாளுமோ நெஞ்ச தணலோடு நினைவு நீ ஊற்றியபடி கதிரவன் வரவுக்காய் கணம் கணம் காத்திருப்போடு நான் மனசுக்கு எங்கட மனசுக்கு உண்மை தெரிஞ்சாலும் கதிரவன் வருவான் எங்களுக்கு முடியும் ஒரு பிடிவாதமான ஒரு கணிப்ப நமக்கு நாமே ஊட்டியபடி பெரும்பாலான தமிழர்கள் நமக்கு நாமே ஊட்டியபடி இருப்பதால் தானே வாழ்வில் ஒரு நம்பிக்கை ஒரு பிடிப்பு ஏற்படுகிறது. அப்ப நம்பிக்கை தான் எங்கட கணிப்புகள் தான் நம்பிக்கையை தரும். எங்கள் நிறங்களுக்கு ஒரு கணிப்பு இருக்க வேண்டும். உதாரணமாக ஐஸ்வர்யாவாய் போல உலக அழகியா வர வேண்டும்னா எல்லா பெண்களும் நினைச்சா வெற்றிய வழிகாட்டுமே. ஆனால் கொஞ்சம் அழகியாக ஒருவர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட அலங்காரங்களை ஈடுபட்டு தன் கடைசி நடிகையாகலாம் என்ற கணிப்புடன் செயல்பட்டால் அந்த நம்பிக்கையோட செயல்பட்டா அது நம்பிக்கைக்கு வழிகாட்டும். அவர் ஒரு நாளைக்கு நடிகையாகவும் வரலாம். அப்ப நம்பிக்கை என்பது எங்கள் கையில் இருக்கும் வரை வெற்றி என்பது எம் கை தொடும் தூரம் தான் சொல்வார்கள். இதை அனுபவத்தில் உணர்ந்தவள் நான். ஒரு வேலை என்ற கூட என்னால முடியுமா எனக்கான தைரியம் என்னிடம் இருக்கிறதா என்று என்னை நானே கணித்து கொடுத்தால் நம்பிக்கை தானாகவே வழிகாட்டும். என்னோட கணிப்புகள் எதிர்காலத்துக்கான திட்டமுடன் எல்லாமே நமக்கு மன உறுதியை தருது. இந்த மன உறுதி வந்தாலே நம்பிக்கை தானி வந்துடும். 2000 பிறந்த நேரத்தை வச்சு நாங்க பிறந்த உடனே அந்த நேரத்தை வச்சு என்ன ராசி என்ன நட்சத்திரம் சாதாரண எழுதி இருந்தான். எழுதிட்டு கூடுதலா அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அது கூடுதலா நடக்குதுதானே. திருமண பொருத்தம் பார்த்து நம்பிக்கையுடன் தானே பெரும்பாலான திருமணங்கள் நடக்காது. அந்த நம்பிக்கையோட தான் நடக்கின மொழிய இவ வெற்றி பெறுவினம் இவ நல்லா இருக்கணும் ஒரு திறமை நினைக்கிறேன். ஒரு நம்பிக்கையில தான் வாழ்க்கையே போகுது. என்னோட வாழ்க்கை நம்பிக்கை அந்த வட்டத்துல தானே போகுது. பாபா வாங்க பிரபலமான தீர்க்கதரிசி எல்லாருக்கும் தெரிஞ்சார். அவருடைய கணிப்புகள் பொய்ப்பதில்லை என்ற நம்பிக்கை பெரும்பாலான மனிதர்களிடம் வேறு இருப்பார்கள். அதனாலதான் அவர் இறந்து போன பின்னும் அவரது கணிப்புகளும் அவரது நம்பிக்கையோட வாழ வச்சு கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும் 2026 நீர்வளால அழிவு வரும் எல்லாம் வரமுடாது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கேன். அதை உலகப்படுத்த அப்ப நம்பிக்கை தானே வழிகாட்டுது. இந்தளத்துல நம்பிக்கைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். 2009 மிகவும் கடினமான சூழ்நிலை வந்தது எனக்கு. அப்ப யோசிச்சு முதல்ல நான் எடுத்த முடிவு இந்த கண்ணீரை நிப்பாட்ட வேணும். கண்ணீரை நிப்பாட்டினாத்தான் எனக்கு நம்பிக்கை பார்க்கமுண்டு. பிறகு கணிப்புகளில் படிம திட்டமிட்டு எடுத்த கணிப்பால தான் சரி இன்னும் 2 எல்லா பிரச்சனையும் முடிக்கலாம், சரி அடுத்த 2 கொஞ்சம் சேமிக்கலாம், அடுத்த 1 வேலை நிறத்தை குறைக்கலாம். அழகாக கணித்து திட்டமிட்டு நிதானமாக செயல்பட்டதால் தான் இந்த உலகத்துல தலைநி வந்து நம்பிக்கையோட எதிர்காலத்தை சந்தோஷமாக வரவேற்க என்னால முடிஞ்சது. இது நிதர்சனமான உண்மை. எல்லாமே கணிப்புகள் தான் நம்பிக்கைக்கு வழிகாட்டும் என்ற ஆணித்தரமான நம்பிக்கையோடு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்து வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: நன்றி.
1: அணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டும் என்ற அணிக்காக ஜெர்மனியிலிருந்து திருமதி பாரதி அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் பற்றி கொண்டு கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா அல்லது ஒவ்வொருவரின் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா? 168வது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக

அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு, அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு, கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு, கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு.

0: 168வது பட்டிமன்றம் இன்று இரண்டாவது வாரமாக ஒவ்வொருவரின் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது ஒவ்வொருவரின் கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா? இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் சந்திரசேகரம் ஐயா, நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கும். நீங்கள்?
0: நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் சொல்லுங்கள்.
1: நன்றி. இன்று முள்ளிவாய்க்கால் உயிரிழந்த மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டு அன்புள்ள பட்டிமன்ற நாடக சபா சொன்னார்களே, இன்று நடைபெறும் 168வது பட்டிமன்றத்தில் 2nd நிகழ்ச்சியில் மீண்டும் கலந்து கொள்ளிட்டு மிகவும் பெருமைப்படுகிறேன். அதாவது இந்த பட்டிமன்றத்துக்கு ஆதரவு நியூ ஆவரணமாளிகையும் உங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு பட்டிமன்ற நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உலக தமிழ் டிஆர்டி வானொலி நேயர்களுக்கும் நன்றியை கூறி ஒவ்வொரு கணிப்பும் வெற்றிக்கு வழிவகுக்குமா அல்லது ஒவ்வொரு கணிப்பும் நம்பிக்கை வழிவகுக்கிறதா என்ற தலைப்பின் கீழ் நான் சென்ற முறை வெற்றிக்கு வழிவகுக்கும் என்ற இதில் பங்குவற்றிருந்தேன். அது இந்த 2nd எனது சில கருத்துக்களை அதில் வைக்க வரும் என்னுடைய சொந்த கணிப்பின்படி என்ன பொறுத்தவரை இயற்கையிலேயே எனக்கு பொது வாழ்க்கை தான் நாட்டம் இருந்தது. சிறுவயதிலே இருந்து அப்ப அந்த ஆலயத்தில் சிறுவயதிலிருந்து அந்த சிரமங்கள் செய்கிற அந்த தொண்டுகள் அந்த அப்படியான இருந்தேன். எங்களுக்கு கோவில் உள்ளே கோவில் வீதி எல்லாம் சுற்றுலாக்கள் சின்ன இதுல 10-18 வயதிலே அப்படி சொல்றப்ப அந்த வீதியில வடக்கு வீதியில கமலவாணியின் நவரெண்ணம் அந்த வீதியில இருந்தவர் பின்னணிக்கு பேர்ந்தவர் சுழிவரத்தோட போயிட்டார். சிறுவயதில் 10 வயது அப்படி இருக்கும். அவருடைய அண்ணர் சிவனிவாதன் என்னுடைய சிநேகன். அப்ப அவரெல்லாம் அப்படி ஸ்கூல் சீப்ப ஈடுபட்டு படிக்க போயிட்டார். அப்படி அப்படி வந்து வந்த காலத்துல 1962 எனக்கு ஒரு 15 வயது இருக்கும். அப்பொழுது அந்த ஆலய முன்வாசல்ல இருந்து அப்பொழுது உள்ளூராட்சி அமைச்சராக இருந்த திருச்செல்லம் ஜீஷி அவர்கள் அப்பொழுது உள்ளூராட்சி அமைச்சராக இருந்தார். அவர் அங்க இருந்தார். அந்த எங்கட கோயில கும்பிட்டுட்டு அங்க இருந்து ஊர்வலமாக உடுவில் ஒரு கிராம உடுவில் கிராம சபைக்கு அருகில ஒரு பெரிய ஒரு திறந்த வளையரங்க இருந்தது. யாழ்ப்பாணத்தில் உள்ள திறந்த வளையரங்க மாதிரி திறந்த கட்டினது. அந்த திரவலாக்கு அழைச்சு போனா நாங்களும் சின்ன நானும் 15 வெளி போய் நானும் போய் வந்தால் அது அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு பெருமையா இருந்தது. அந்த முதல் எனக்கு யாழ்ப்பாணத்திலே பார்த்தோன்னா அப்ப இது ஒரு பெருமையா இருந்தது. அப்ப இப்படி ஒன்று எங்கட கிராமத்தில எங்கட கோயிலில முன்னு சமைச்சால் என்ன ஒரு கணிப்பிருந்தது எனக்கு சிறுவயது. அப்ப 15 வயதான் இருக்கும். அப்ப அந்த எண்ணங்கள் இடையில இருந்து கொண்டு வந்த விதத்துல நான் இப்பேருந்து 21 வயதுல நான் கூட்டுறவுத்துறை வேலைக்கு போயிட்டேன். அப்ப ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு திரும்பி வருது. அந்த முன்னே நான் அந்த சனகவலியத்துக்கு பக்கத்துல அந்த முன்வீதியில அந்த இடம் அப்படித்தான் அமையும் என்று கணிச்சு வச்சிருந்தேன். அந்த இடத்துல ஆறு அளவெடுத்து
0: கொண்டீங்கினேன்.
1: அப்ப ஓடி போய் பார்த்து கேட்ட என்ன விஷயம் சொன்னால் அது எங்கட கூட்டுறவு சங்கத்துக்கு ஒரு அதுல ஒரு சங்கக்கடை கட்டுறதுக்கு ஒரு இடம் கட்டுறதுக்கு அளவெடுத்து கொண்டிருக்கேன் சொல்லிக்கிறேன். அப்பதான் நான் அந்த இடத்தை விட்டு அப்ப எந்த திறந்த வழியான கட்டையில அது என்ன அப்ப என்ன செய்யணும் அவன் வச்சு உடனே யோசிச்சு போட்டு அதைய கேட்டாங்க. அது தர்மசாதனக்கு அது கோயிலுக்கு தான் தர்மசாதம் செய்யுங்க. ஆனா அதுக்கு பேர் யார பொறுப்பானாக கொக்குவில் இருந்தது. அப்ப உடனே அதே என் சொந்தக்காரர்களை பிடிச்சதான் பண்ணுவோம்னா அங்க எனக்கு அப்ப கூட்டுறவு சங்கத்துல தலைவராக இருந்த வினோதன் தெரியுந்தான. வினோதன் அவர் வந்து அவர் வந்து மற்ற கட்சி அவர் வந்து ஸ்ரீலங்கா
0: கட்சி.
1: அப்ப நான் வந்து சமரசு கட்சி. அப்ப எங்களுக்கு அந்த ஏற்கனவே போட்டிகள் இருந்தது. அப்ப என்னன்றது அந்த அதையும் கூட்டி அதையிட்ட போய் இப்படி விசாரிச்சுன்னா அப்ப அதையும் சொல்லிச்சுன்னா இது நல்ல விஷயம். கோயிலுக்கு ஒரு அதுல ஒரு சிறந்த வேலை வந்தா எல்லாம் தானே என்று போட்டு அதையும் எங்களையும் சொல்லி ரெட்டு வச்சு அங்க ஒபிசில போய் சுண்ணாத்துல ஒபிசில போய் அவரோட கதைச்சு தந்து இப்படி என்ன நீ ஒரு ஓரம சரிய செங்கக்கடையை கட்டிக்கொள்ளுங்க அவர்கள் சரசவழியத்துக்கு கூட அதை திறந்த வயிறங்க கட்டுவோண்டு ரெண்டு சொல்லி அப்ப எந்த உடனே நாங்களும் சும்மா அதுல அந்த இடத்துல எங்கள்கிட்ட காசுல இணைய இருந்தது. ஆனா உடனடியே அவர் ஒரு அத்திகாரத்தை போட்டு நாங்க ஒரு குமார் இது மாதிரி போட்டு விட்டுட்டோம். நான் திரும்பி 1981 அது வெளிநாட்டுல அப்ப அந்த சிநேகர்கள் எல்லாம் வெளிநாட்டுல இங்க ஜெர்மன்ல இருந்து வந்தபடிய வந்த வேறு இவர்களுடைய பாரதி இருக்கிற முஞ்சங்கம்பாங்களே ஒருபடி இருந்தவர் அதை பாப்ப மோசம் போய் அங்க அனுப்பியிருந்தது. அந்த அவர் எல்லாம் சேர்ந்தா காசு சேர்த்து அனுப்பியிருந்தது. அப்ப அந்த காசை சேர்த்து பெரிய அதே திறந்த இறங்க அமுதலிங்க மாவட்ட தலைவராக இருக்க கூப்பிட்டு திறந்த அப்ப அந்த ஒரு அந்த இந்த கணிப்பாண்டு நல்ல
0: கட்டிடம் அதுல வாழ்ந்தது தவிர்க்கப்பட்டது
1: நிறைவேற்ற முடிஞ்சது. அப்ப நான் அதுக்காக நாங்க முதல் ஒரு இதா இருக்கேன். பதினெட்டு வயதாயிருந்தோம் உடனே தாவடி சாய்வுகளை சங்கத்தை தலைவராயிட்டு அந்த இடத்த பேருந்து அந்த எங்களுக்கு இது வேண்டி சொல்லி அந்த எழுதி நாங்கள் உடனே அதை அந்த சைவல சங்கத்தில் அதை கட்டி முடிச்சு இப்போ அதில் இவ்வளோ ஆழமாச்சு. அதில் நல்ல நிகழ்ச்சி கோவில் திருவிழாவுக்கு எல்லாம் நல்ல நிகழ்ச்சியில எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அது நான் இப்போ அனைவரும் அந்த கோவில் திருவிழா நிகழ்ச்சியில் பார்க்க எனக்கு இன்றைக்கு ஒரு பெருமையாக தான் இருக்கு.
0: என்ன
1: ஆனா அது ஒரு வெற்றிக்கு விளையாட்டு தானே. அதனுடைய மற்றது எவ்வளோ இதுகள் எல்லாம் இப்போ எங்களோட பேர்னா இருக்கோ அவர்கிட்ட சொல்லு அவர்கிட்ட தோட்டத்தில் வேதம் உண்டுகள் பள்ளிக்கூடம் போட நேரமாச்சேன்னு சொன்னா அவருடனே நேரம் என்னன்னு கேட்டா உடனே அப்படியே நின்று நிப்பார். வெயிலுக்கு வெயில் நின்றுட்டு அந்த தன்னுடைய நிழல்ல அத கணிச்சு நேரம் சொல்லுவார். என்ன இல்ல இப்ப என்ன தாய் மாண்டிய சொல்லி அப்ப உட நாங்கள் உடனே வலிக்கிட்டு பள்ளிக்கூடம் போடுறோம் அப்படி இல்ல இந்த கணிப்புகள்ல சில இதை வெற்றியல் வரும் என்று சொல்லிதான் கூறி இனி அடுத்த முறைக்கு இடம் இருந்தால் வந்து கூறுவேன் என்று போய் சொல்லி விட போவேன். நன்றி வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்த வகை நன்றிகள். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: ஒவ்வொருவரின் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டும் என்ற அணிக்காக ஜெர்மனியிலிருந்து ரா சந்திரசேகரன் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் இறுகப்பட்டிக் கொண்டு 168வது பட்டிமன்றம் ஒவ்வொருவரது கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது ஒவ்வொருவரின் கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா?

நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக. நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக. நினைத்தால் முடிப்பேன் சரியாக. நீ யார் நான் யார் போடா போ. ஆடியிலே காத்தரிக்க ஐப்பசியில் மழை வரும், தேடி வரும் காலம் வந்தால் செல்வமெல்லாம் ஓடி வரும். யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க. என் காலம் வெளியும் எந்த பின்

168வது பட்டிமன்றம் ஒவ்வொருவரின் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது ஒவ்வொருவரின் கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டும்?

ఉంటాడా?

அன்பு உறவுகள், இதுவரை கடந்த திங்கட்கிழமை இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற பட்டிமன்றத்தினுடைய மறு ஒலிபரப்பினை இதுவரை கேட்டீர்கள். ஒவ்வொருவரின் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா என்ற தலைப்புக்கு ஏற்ப உங்கள் கருத்துக்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அன்பு உறவுகளே, இந்த நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் சபா கேது அவர்கள். தொடர்கின்றது.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 5:03, ஐக்கிய ராஜ்யத்தில் 4:03. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் வளர்கின்றது. ஜெர்மனிய நேரம், ஜெர்மனி நேர நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு ஒருவரை நலமாக உற்சாகமாக அழப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு, செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய 3 தினங்களில் 5 மணியிலிருந்து 6 மணி வரை கேட்டு மகிழுங்கள் ஜெர்மனிய நேரம். வலிமை போல் இன்றும் உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அந்த பாடலிருந்து நான் கேட்கும் கேள்விக்கு உரிய சொல்லை முதலில் கண்டுபிடித்து அந்த சொல்லினுடைய முதல் எழுத்து மாறாமல் இருக்க 2 பகுதிக்கான விடையோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இதோ உங்களுக்கான கேள்வி. யார் செய்தது என்று தெரியாவிட்டாலும் ஒலியாக, அதாவது சவுண்டாக எழக்கூடிய செயலனை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, யார் செய்தது என்று தெரியாவிட்டாலும் ஒலியாக எழக்கூடிய செயலனை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, இந்து பெண் தெய்வங்கள் பலவற்றில், இந்து பெண் தெய்வங்கள் பலவற்றில் ஒன்றின் வடிவமாக வெளிப்படுவதை நீங்கள் விடையாக பெறலாம். இந்து பெண் தெய்வங்களின் வடிவங்களில் ஒன்றின் வடிவமாக, இந்து பெண் தெய்வங்களின் வடிவ பலவற்றில், இந்து பெண் தெய்வங்களின் பலவற்றில் ஒன்றின் வடிவமாக வெளிப்படுவதை நீங்கள் விடையாக பெறலாம். இதுதான் உங்களுக்கான கேள்வியாக அமைந்திருக்கின்றது. அதற்கான பாடலை தருகின்றேன். பாடலிருந்து முன்பதி சொல்லை நீங்கள் கண்டுபிடிங்கள் அன்பு உறவுகள். முன்பதி சொல்லை கண்டுபிடித்து அதற்கான விடையோடு நீங்கள் பின்பகுதி விடையை கண்டுபிடித்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே. அருமையான நல்ல கேள்வி உங்களுக்காக கிடைத்திருக்கின்றது.

0: அன்பு உறவுகளே, செவ்வாய்க்கிழமை இணைந்து கொண்டு நமது அன்பு உறவுகள் முன்பகுதி விடை வந்து விட்டது என்று சொல்லியிருந்தேன். சித்ரா ஜெயக்குமார் அவர்கள் சுட்டது சுந்தரி என்று சொல்லியிருந்தார். ராணி சம்பந்தர் அவர்கள் சுட்டது சுபங்கர் சுரதீபம் என்று சொல்லியிருந்தார். ஏஞ்சல் அவர்கள் மந்திரம் மச்சக்கண்ணி என்று சொல்லியிருந்தார். சரஸ்வதி சிவஞானம் அவர்கள் வாழ்த்துவதற்காக வந்திருந்தார். ராதா கனகராஜா அவர்கள் சுட்டது சுடர் என்று சொல்லியிருந்தார். சுந்தரேஸ்வரர் அவரை தொடர்ந்து தேவி தனராஜ் அவர்கள் சுட்டது சுகாஜா அம்மன் என்று சொல்லியிருந்தார். சுகாஜா அம்மன். அதனைத் தொடர்ந்து சசி அம்மா அவர்கள் மந்திரம் மச்சக்கன்யன்னு சொல்லி மங்கை கரிசியன்னு ஒன்று சொல்லியிருந்தார். ஷியாமலா அவர்கள் சுட்டது சுரநதி கங்கை என்று சொல்லியிருந்தார். அவரை தொடர்ந்து ஜெயா நடேசன் அவர்கள் மந்திரம் மகாசக்தி பிறகு சுட்டது சுடர் என்று சொல்லியிருந்தார். சுனநாயகி அவர்கள் வேதனை வேப்பிலை என்று சொல்லியிருந்தார். பிறகு சுட்டது சுடர் என்று சொல்லியிருந்தார். கமலபணி அவர்கள் சுட்டது சுந்தரி என்று சொல்லியிருந்தார். சுபாசினி அவர்கள் சுட்டது சுமங்கலம் என்று சொல்லியிருந்தார். மீனா மகேஸ்வரன் அவர்கள் சுட்டது சுடர் ஒளி என்று சொல்லியிருந்தார். பிரேமா அவர்கள் மந்திரம் மகதி என்று சொல்லியிருந்தார். உதயன் அவர்கள் சுட்டது சுழல் என்று சொல்லியிருந்தார். வதனா அவர்கள் சுட்டது சுத்த சாஸ்திரி சுத்த சந்நியாசி சொல்லையில் வதனா. தேவேந்திரம் அவர்கள் சுட்டது சுடரொளி. ஜெயந்திமால் அவர்கள் சுட்டது சுடரொளி. குற்றாலம் குணம் அவர்கள் வான்கூவர் கனடாவிலிருந்து இணைந்து கொண்டார்கள். முன்பகுதி விடை வந்துவிட்டது என்பதை சொல்லியிருந்தேன். பின்பகுதி நீங்கள் யாரும் கண்டுபிடிக்கவில்லை, அதாவது எங்களுடைய தேவிகள் முப்பெருந்தேவிகள் என்று சொல்வோம், நாற்பெருந்தேவிகள் என்று சொல்வோம், ஐப்பெருந்தேவிகள் என்று சொல்வோம். அதாவது இந்து மாதத்தில் பெண் தெய்வங்கள் பலவற்றில் பல பெண் தெய்வங்கள் இருக்கின்றார்கள். ஒன்றின் வடிவமாக வெளிப்படுவதை விடையாக பெறலாம். ஒன்றின் வடிவமாக வெளிப்படுவதை, பல தெய்வங்கள் ஒன்றின் வடிவமாக வெளிப்படுவதை நீங்கள் விடையாக கண்டுபிடித்து வரலாம். அன்புறவர்களே, நீங்கள் இணையும் வரை ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை கேட்போம்.
1: வன்குவருக்கு வந்து 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுவே உள்ளுத்து கொண்டு
2: என்ன வாணி சும்மா புரிமுறுத்தன்றிருக்க, எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதப்பா. இந்த நேரம் புரிமுறுப்புறேன் இப்ப விஷயத்தை போறேன். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
3: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
4: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலை போல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும் பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு கணவாய் இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட் 62 அவினியோ போல்வாயோ குற்றூரியே 93180 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க் 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள் பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
0: அன்பு உருவலை சென்னை செல்களுக்கு நீங்கள் 10 யூரோவிலிருந்து 250 யூரோ வரை பட்டு புடவைகள் விற்பனை செய்கின்றார்கள். அதேபோல் மரக்கறியிலிருந்து கருவேப்பிலிருந்து சகல பொருட்களை நீங்கள் மிக மிக மலிவு விலையில், அரிசி பொருட்கள் அத்தனையும் மிக மிக மலிவு விலையில் நீங்கள் வாங்கி செல்லலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பு உருவர்களே. சரி அன்பர்களே, முன்பிடை வந்துவிட்டது என்று சொன்னேன். நேற்றும் கடந்த செவ்வாய்க்கிழமையும் பலர் இணைந்து கொண்டார்கள். இந்த வேளையில் இப்பொழுது இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
5: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குன்னாயக் அவர்கள், நல்லமா இருக்கீங்களா?
5: ஓ, நல்ல சுகமா இருக்கிறேன்,
0: நன்றி.
5: சுகமா இருங்கோ. அடுத்தது வந்து முன்பிடை
0: என்ன சொல்லெடுத்து நீங்க
5: மந்திரத்தை எடுத்து பார்த்த அப்படி ஒரு அம்மன் வடிவம் இருக்கட்டும்.
0: மையன்னா இல்லாது மகிஷாசுர
5: மகிஷா
0: மகிஷா அவனே நிறைய பேர் அந்த பிள்ளைகளை வச்சிருக்க
5: என்ன
0: அஞ்சாறு சொல்லு வந்தது மந்திரம் வேதனை சுட்டது மற்றது சட்டி சட்டி சட்டி சட்டி சட்டி வந்தது அப்படி. சரி, நாலு சொல்லாத வந்திருக்கு. அப்ப நீங்கள் வேதனை வேதனையும் வந்தது சகோதரி.
5: வேதனை
0: போய் எழுதி போட்டு சிறகு இருக்கிறாங்க.

0: நன்றி. அப்படியே நல்ல உற்சாகமா கலகலப்பா இருங்க. நன்றி. என்ன அப்படியே கண்டுபிடிச்சீங்க?
1: மந்திரம் சரியா? நான் மகாலட்சுமி சொல்லி பாரு.
0: மந்திரம் நான் சரியன்னு சொல்லி இல்ல சகோதரம். வந்து சொல்லு, நாலு சொல்லு தான். சுட்டது மந்திரம், வேதனை. அதான் அஞ்சா வந்துடும். சுட்டதை எடுத்து
1: சுந்தரி என்று சொல்லி பாரு.
0: சுந்தரி வந்துட்டு சகோதரி.
1: சுந்தரி வந்துட்டு சூனாவில.
0: சுந்தரி என்று, சுந்தரி என்று அழகு, அழகான பெண்.
1: ஆமா,
0: அழகு மீனாட்சி.
1: முதல் இது தெரியாம
0: இது எங்கட இந்து மதங்கள்ல நாங்கள் கூறுற பெண் தெய்வங்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கூறுற
1: விட.
0: மகாலட்சுமி ஒரு ஒரு ஆள் இல்லவா? காசுக்கு அதிபதி, வடிவுக்கும் அதிபதி, காசுக்கும் அதிபதி. லட்சுமி மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை கிடைச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. லட்சுமி வந்து என்ன மாதிரி படம் கீறுறாங்க? வெள்ள தாமரை. கலர் தாமரை, வெள்ள தாமரை. சரஸ்வதி, சரஸ்வதி தான். வெள்ள தாமரை பூவில் இருப்பால் வீணை செய்யும்.
1: சிவப்பு தாமரை தான்.
0: ஆவா, செந்தாமரையில் இருக்கிறதா எங்கட லட்சுமி அம்மா.
1: ஆமா,
0: கண்டுபிடிச்சுவா.
1: நாற்பது
0: காண கிடைக்கிறதுல கண்டுபிடிச்சு வாங்க மெல்ல மெல்ல.
1: நன்றி.
0: நன்றி அம்மா. அவர் சகோதரி ஜெயா நடேசன் அவர்கள். ஜெயா நடேசனை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் கமல்வணி. இந்த காலையில இருந்து குரலையை காண இல்ல கமல்வணி.
2: டாக்டர்கிட்ட போனான் ராஜா.
0: என்ன உள்ள நுணுக்கமான சொல்கள் எல்லாம் இருக்கு. எல்லாம் பிடிச்சிட்டா?
2: என்ன
0: வேணும்?
2: ஒண்ணுமே வேண்டாம்.
0: தீர புள்ளையில் இருக்கு.
2: அவ என்ன சொல்லி கூட்டி கொண்டு வாரா? நான் தண்ணி எடுத்ததே ஹாஸ்பிட்டல் ராந்தவர்களுக்காகத்தான் தண்ணி எடுத்துருக்கேன். ரெண்டா அப்பட ஹாஸ்பிட்டல் பாத்துட்டோம் அவங்களால.
0: கோவிந்த சாமி மகள் சொல்றா.
2: கோவிந்த சாமி மகள் சொல்றா.
0: காந்தன் மனசு என்ன சொல்றாவா?
2: அவளும் கட்டிக்காரி.
0: உண்மையாவா?
2: அவன் ரெண்டு பேரும் கேம்பஸ் முடிச்சிட்டு வந்தாக்கள் தானே.
0: காந்தன் நோர்வேல நிக்கிறார்.
2: நிக்கிறார். ஓ, தெரியும்.
0: என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க?
2: பொடியுது
0: உங்களுக்கு தெரியாது.
2: பல
0: ராதைகளை சேர்த்து இந்து சமயத்துல வந்து பல பெண் தெய்வங்கள் இருக்காம அதுல ஒன்றாக்கி வருகின்ற தெய்வத்தின் பேர் கேக்குறேன் உங்களுக்கு.
2: அதே இந்த சுதேவி என்ற அந்த ராதையின் தோல்ல இருக்கிற அந்த பெண் தெய்வம் தான். அதை தோழியத்தான சொல்றது.
0: என்ன சொல்றது?
2: அந்த
0: சுவேதி.
2: இந்த சுவேதி சுதேவி என்றாலாம் இந்து புராணங்களில வெறும் ஒரு பெண் பெயராம். சில மரபுகளில்

0: ராதையின் தோள்களில் ஒருவராக குறிப்பிடப்படுகிறதா? அப்படி நான் கண்டுபிடிச்சிருக்கேன்.
1: அகராதி நாம தேசிய என்ன அகராதி?
0: அகராதி இல்ல ராஜா, உங்களுக்கு அடிச்சு பாக்குறதா?
1: அடிச்சு பாக்குறதுல கை கட்டிக்காரி இருக்கு.
0: எல்லாம் சரியான கட்டிக்காரிகளா வந்துட்டான்.
1: ஒருத்தரும் சரியான விட சொல்றீங்களே.
0: கொஞ்சமா
1: சாப்பிடுங்க.
0: கொஞ்சமா சாப்பிடுறது என்ன சாப்பிட மாட்டேன் தெரியும்.
1: சாப்பிடுறது
0: ஒரு
1: மணி தரம் கதைக்கலாம்.
0: ஏன்
1: வரமாட்டார்கள்?
0: ஏன்
1: தெரியுமா உங்களோட நேயர்கள் இந்த குணமே அதுதான்.
0: இல்ல அதை கண்டுபிடிக்க தேடி நான்
1: கூட தேடுறது
0: நானு கூட தேடி நான் அதுவும்
1: பிழையாண்டு சொல்லுங்க.
0: நன்றி
1: வாழ்த்துகள். அவர் கமலபணி அவர்கள். கமலபணியை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
1: என்ன குணா, நீங்க ரெண்டு மூன்று பேரும் தான் நிக்கிறீங்க குணா? நன்றி வாழ்த்துக்கள். அவர் குணநாயகி அவர்கள். குணநாயகியை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புறவனை அவருடைய தொடர்பும் விடயம் சரியில்லை. அவரை தொடர்ந்து பைபர் ஊடாக இணைந்திருக்கும் அன்புற வணக்கம்.
3: வணக்கம் ராஜா.
1: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
3: நான் நலமா இருக்கிறேன். நான் நான் நீங்க?
1: நாங்க நல்லா இருக்கிறோம்.
3: டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: உங்களோட பேர் என்ன மறந்து போறேன்.
3: எந்த பேரா? எனக்கு பேர் என்ன பேர் வச்சு?
1: ராணி சமந்தர்.
3: வசந்த ராணி. அப்ப என்ன மாதிரி ராஜா ராணி தானே எங்களுக்கு? நல்ல பொருத்தம் ராஜாண்ணா. ராஜாண்ணா நீங்க சுகமா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கிறோம்.
3: மந்திரத்துல இருந்து மலை மகள் வருமா? நீங்க கேக்குறது என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த வடிவத்துல எல்லாத்தையும் ஒன்று சேர்த்த பெண் தெய்வங்கள் வந்து உமாதேவியா தானே?
1: பிள்ளை நீங்க விடிய சொல்லுங்க, உங்களுக்கு வந்து
3: தாய்க்கு தாயின் வடிவம் வந்து
1: நீங்க இந்த இந்து பெண் வடிவங்கள், இந்து பெண் தெய்வங்கள் பலவற்றில் ஒன்றின் வடிவத்தினை வெளிப்படுத்தக்கூடியதை விடியாக பெறலாம். அவை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாக.
3: ஆனா இவ சொன்னதெல்லாம் வந்துட்டுது. என்ன மகேஸ்வரி வந்துட்டுது, மற்றது மகிலாசினி என்று வந்தது. அது சொல்லிட்டேன்
1: விடிய ஒன்றை சொல்லிட்டு ஓடுங்கள்.
3: நான் சொல்றேன், மலை மகள் என்று சொல்லி பாக்குறேன்.
1: என்ன முன்னுக்கு என்ன சொல்றீங்க?
3: அதான் மந்திரத்துல இருந்து மலை மகள்
1: மந்திரம் என்று சொல்லி எடுத்து மலை மகள்
3: நந்தி. அண்ணா
1: மலை மகள் வந்து யார் சொல்லுங்க? அவன்
3: மலை மகள் வந்து
1: அப்ப மலையினுடைய அரிசி என்ன? துர்க்கை.
3: துர்க்கி அம்மா. துர்க்கைக்கு வந்து வேற ஒரு பேரா வருது. அது வீரத்துக்கு வரலாம், செல்வத்துக்கு வரலாம்.
1: மலைமகள்.
3: ஆமா,
1: கலைமகள், மலைமகள், அலைமகள்.
3: குறிச்சு சொல்றாரு.
1: இந்த இந்த இந்த மகளோட வாரத என்ன சொல்லுங்க? மலைமகள், கலைமகள், திருமகள். திரு செல்வத்தை குறிப்பது, கலை வந்து படிப்போடு சம்பந்தப்பட்டது. இவா மலையோட கூவக்காரி மலையில.
3: கல்வி, செல்வம், வீரம் மூண்டும் சேரும்.
1: மூண்டு பொம்பளை இன்னும் இருக்கு. பொம்பளையர்
3: அப்ப இன்னும் இருக்குது.
1: இன்னும் இருக்கு.
3: இன்னும் இருக்கு. இன்னும் அது வந்து அந்த
1: பார்வதி, பரமேஸ்வரன்,
3: அட்டை, அட்டை, உமாதேவியார், சிவபெருமாண்ட உமாதேவியார்,
1: பார்வதி, பரமேஸ்வரி, பார்வதி, பரமேஸ்வரி, ஜெகதீஸ்வரி, மண்டோதரி, குண்டோதரி, சுந்தாமணி, சீடாமணி.
3: நீங்க போடுற பாட்டு
1: பெண் பார்க்க வருவேன்.
3: முதல் வழியா சொன்னா ராஜானா ஒரு அளவில.
1: அப்ப சரியா ஒரு சும்மா இப்படி கேட்காங்க போல. ஐயோ கவலையா இருக்கு எனக்கு. சுட்டது சரி, சுட்டது சுட்டதுதான் சரியான விட. சுட்டது சொன்னது உதயன். உதயனுக்கும் வாழ்த்துக்கள்.
3: சுட்ட சரியா? அப்ப
1: சுட்டது சொன்னது உதயன் மங்களகரமா.
3: சுட்டது
1: வாங்க வாங்கி வாங்கி
3: வெள்ளிக்கிழமை
1: கடையில முடிச்சிருங்க.
3: இல்ல இனி கட்டாயம் பிடிப்பேன்.
1: தலைவர் கேட்டு இருந்தா இன்னும் உதவ வச்சு ஓடிக்கிட்டு இருக்குவேன்.
3: இல்ல அது நாங்க கேட்டு எல்லாம் மண்டாடி கேட்டு
1: நன்றி வாழ்த்துக்கள்.
3: கதை பேர் தானே.
1: நன்றி. அவர் ராணி சமந்தர். அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும். அடுத்த அன்பூர்வம் வணக்கம்.
2: வணக்கம் ராஜண்ணா. ராதா கதைக்கிறேன். நிலமா இருக்கிறீங்களா?
1: ஓட்டு கேட்டுட்டீங்க, எல்லாம் கேட்டுட்டீங்க.
2: இப்ப எல்லாம் கேட்டுட்டேன்.
1: இப்ப விட விட வந்துட்டீங்க. அத்தான் வந்துட்டேன்.
2: நான் வந்து சுட்டதுல இருந்து சுவாகை என்று சொல்றேன்.
1: என்னாச்சு?
2: சுவாகை.
1: சுவாகை என்ன?
2: சுவாகை என்றால் பார்வதி. பார்வதிக்கு ஒரு பெயர். அதோட வந்து அந்த பெண் தெய்வங்களின் மந்திரங்கள்ல இந்த சுவாகை என்ற சொல்லும் வாரது.
1: சுட்டது என்று சொல்லி சுவாகை.
2: ஆமாம், சுவாகை என்று சொல்லி
1: எல்லா பெண் தெய்வங்களையும் சேர்த்து சொல்றது.
2: ஆமாம், அந்த மந்திரங்கள் அவை இந்த பெண் தெய்வங்கள மந்திரங்கள்ல இந்த சொல்லு வரும் அநேகமா. அனுபடிய பார்வதியின் மற்ற பேரும் சுவாகை தான்.
1: பார்வதி இல்லையம்மா, பார்வதி பரமேஸ்வரன் மனுஷி.
2: ஆமாம்,
1: அவன் வடிவு நல்ல வடிவா தாங்க சிக்குறாங்களே இப்ப கம்ப்யூட்டர்ல. அப்படி இருக்கிற பொம்பளையே நான் உலகத்திலே காணையில. இடைய பார்த்தேன்.
2: இப்ப எல்லாம் சரியில்லாம பாக்குறாங்க. நீங்க சொல்ற மாதிரி இல்ல. சில இதுகள்ல நல்லா இருக்கும், சில இதுகள்ல சரியில்லை.
1: எல்லா செய்யறாங்க.
2: ஆமாமா.
1: அவன் கம்ப்யூட்டர்ல போட்டு விட்டா பிச்சு வரையுதுல. அப்பா மின்னல் ஒரு கோடி என்ற மாதிரி.
2: மின்னல் ஒரு கோடி என்ன? கண்ணில் எதிரே வந்தது என்ன பார்த்தது? நல்ல வார்த்தை.
1: கண் எதிரே தோன்றினால் கனிமுகத்தை காட்டினால் நேற்று வரை ஏமாற்றினால்
2: நேர் வழியில் மாற்றினால் நேற்று வரை ஏமாற்றினால்
1: மாற்றினால் என்று பாட்டு. அதே மாதிரி இது என்ன என்று சொல்வது வஞ்சி அவள் பேரழகு.
2: பேரழகு.
1: அது வாலி குட்டி எழுதுது, கண்ணதாசன் குட்டி எழுதுது. எல்லா குட்டிகளும் இருந்து எங்களை போட்டு
2: இந்த பாட்டாலேயே எங்களை என்ன பாடுபடுத்தி.
1: தாமரை மகா கெட்டிக்காரி.
2: கெட்டிக்காரி. ஆனா அவ பாடல்கள் குறைவு பெருசா
1: வந்து. கதை கூட பாடியா கதைப்பா.
2: கதைப்பா
1: கதை கூட பிடிக்காத இயக்குனர் இருக்கு. சவுந்தரராஜன் எல்லாம் நல்ல நல்ல பாடல்கள் எல்லாம் இல்லாமல் போறது, இயக்குனர் டைரக்டர்மார் விட்டு போனதெல்லாம் அவர் நேர கதைக்கிறது, சரியான விழுந்து கும்பிட மாட்டார். போட
2: ஒவ்வொரு
1: படத்திலும் பாட்டு கொடுத்தார். ராஜேந்திர எனக்கு சொல்லாத பாட்டு அவருக்கு முன்னாலே சொல்றாம், அவரோட மியூசிக் டைரக்டர் சொல்லுவா நீ கேக்கத்தான் வேணும், அவர் சொல்ல அவருக்கு தான் நீ பாட்டு போற அவர் கேக்கத்தான் வேணும். அப்ப இப்படி சொன்னேக்கா அவருக்கு கோபம் பெறும். அதே மாதிரி விஸ்வநாதன் போய் காலில் விழுந்தான் கூட்டி வந்த அந்த எம்ஜிஆருக்கு ஒரு பாட்டுண்டு.
2: சொல்வெளி
1: கேட்க மாட்டார், அவர் சகோதரி ராதா, ராதாவை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா.
1: சித்ரா நலமா இருக்கீங்களா?
4: மகள்கிட்டதான்
1: காட்டி புள்ளி இருக்கு. இப்படி ராஜா எனக்கு எல்லாம் தெரியுது,
4: எல்லாம் அங்கிருந்து ஏதோ கேமரா அவைல செய்யுது.
1: நன்றி சகோதரம்.
4: சுட்டதும் சரின்னு சொல்லத்தான் வந்தேனா, நான் அதுல இருந்து இப்ப நான் ராதா கண்டபடியோட போறேன்.
1: சுபாக என்று சொல்றீங்க, பாருங்க நீங்க அவள ராவல வந்து
4: இல்ல இன்னும் பாட துவங்கல.
1: என்னங்க ஆர்த்தியன் குட்டி அடிக்க வந்து போயிட்டாம?
4: அவர் சூப்பர்,
1: உண்மையா
4: சூப்பர். ஓ கேட்கவே ஆசையா இருக்கு, நல்லா
1: வருவேன்.
4: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதற்குமே ஆறு தான் கிடைக்கும்.
1: பாவங்கள் எடுக்கணும். ஒரு வந்து பூ பூன்னு சொன்னா பூவை வந்து பாவத்தோடு எடுப்பார். பூ பாத்தீங்களா, பூண்டே சிலர் வந்து பூண்டே அப்படி சொல்லுவாங்க. பூ கவிதையை பாடைக்கும் அப்படி எடுக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். மாலை பூ மாலை பூ மாலை அதுல வந்து பாவம் வைப்பார். பூக்கு ஒரு இடையில ஒரு வந்து மாலைக்கு வந்து ஒரு நூல் கணம் ஒரு சின்ன நாரி இது வந்து கம்பி ஆடிக்கிட்டு இருக்கும், மாத்தி மாத்தி கம்பி கொண்டு போகணும். அப்ப கட்டிக்காரி நீங்களும் சித்ரா பாருங்க இனி வந்து. நன்றிம்மா.
4: நன்றி.
1: அவர் சகோதரி சித்ரா ஜெயக்குமார், அவரை தொடர்ந்து திருமதி ஜியா நடேசன் அவர்கள். வணக்கம் ஜியா.
5: வணக்கம் ராஜா. நீங்க சொல்லிட்டு சரியான்னு சொன்னா நான் சுவர்ணான்னு சொல்லி பாக்க.
1: சுவர்ணா என்ன? சுவர்ணான் தங்கம், தங்கம். சுவர்ணா நன்றி வாழ்த்துக்கள். சுவர்ணா
5: நன்றி.
1: அவர் சகோதரி ஜெயா நடேசன் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் தேவி, நலமா இருக்கிறீங்களா தேவி?
6: ஓ நான் நலமா இருக்கிறேன்.
1: நன்றி. சாப்பிட்டீங்களா வேலையில் வந்து?
6: அப்படி கலட்டி கலட்டி கொண்டு ஒரு இடத்தா கொண்டு போய் ஒரு இடத்த கொண்டு போய் கொள்ளுவா, அது வேலை செய்யலையா?
1: செய்யல.
6: அது திருப்பி பிடிக்க வேணுமா?
7: அப்ப அத தரிசனம் நாட்டா அவங்க வந்து கொடுக்கணும், உங்க வச்சாதான் பிடிச்சு தருவீங்க. அது வருஷமாகுது, வாரம் வாரம் கொண்டு வரம் கொண்டு வரணும். அப்ப தெரியல கைத்தல பேசலதான் கேக்குறேனா, அப்ப எனக்கு அதை சூடேறி பழுதா போச்சு. இந்த டெலிபோன் சாச்சர் போட்டு போட்டு போட்டு சாச்சர் அதை வடிக்கிற தருவாயில கொண்டே மாத்தி வந்து தந்துருக்கு. இது வந்து சும்மா நோமல் கிட்ட போட்டுருக்கு, எனக்கு டெலிபோன் ஒண்ணும் வேலை செய்யாது. அப்ப சும்மா
8: விட்டுருக்கு சொல்லுங்க.
7: நானும் சுட்டது சரியாண்டுட்டீங்க. அம்மன் வடிவங்கள், பார்வதி அம்மன் வடிவங்கள்ல ஒன்று சுவாக என்று இருக்கு.
8: இந்து பெண் தெய்வங்கள், இந்து பெண் தெய்வங்கள் பலவற்றில் ஒன்றின் வடிவமாக வெளிப்படுவதை நீங்கள் விடையாக பெறலாம்.
7: அப்படி எந்த மர்மமா இருக்கு? சுவாகை விட வேற எதுவும் தெரியல ராஜா. 6 மணிக்கு இடையில அப்படி கண்டுபிடிச்சு. நன்றி, வணக்கம்.
8: அவர் திருமதி தேவிதனலாஜ், அவரை தொடர்ந்து வானொலியில் நின்று காத்திருக்கும் அன்புரோ. வணக்கம்.
9: வணக்கம் ராஜா.
8: வணக்கம் ராஜலிங்கம், நல்லமா இருக்கிறீங்களா?
9: ஆமாம், நல்லமா இருக்கணும் ராஜா.
8: நன்றி.
9: நல்லமா இருக்கேன். நம்ம அபிராமியம் பண்ணிக்கொண்டோம், ஆசிமாரலும் ராஜ்யம் கிடைக்கும் பண்ணிக்கொண்டோம். என்ன சுட்டது சரியான அதுக்கு பின்னாலதான் கொஞ்சம் கொண்டு இருக்குது. எதை சொல்றோம்னு தெரியாம கிடக்கு ராஜான. சுட்டதுல இருந்து சுவர்ணாவை போட்டு விடுங்களேன்.
8: அவர் ராஜலிங்கம் அவர்கள், ராஜலிங்கத்தை தொடர்ந்து வைபரோடாக அணிந்திருக்கும் அன்புரவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம்.
10: வணக்கம் ராஜா. நீங்க இந்த பேர் எழுதுங்க முதல்ல. அதுல
8: எந்த பேரு?
10: இந்த பேரை நீங்க வைபர்ல முந்தி எழுதுன மாதிரி எழுதி விடுங்க.
8: ராணி சம்பந்தரன்.
10: திருப்பி அடிச்சா எடுக்க பேர் விழுமா?
8: எங்க
10: ஒரு
8: வடிவம் இல்லையம்மா, பல பெண்களுடைய பெண் தெய்வத்தினுடைய வடிவங்களை ஒன்றாக சொல்றது தான் விடையாக்குறேன்.
10: அப்ப சுயரூபமா?
8: சுயரூபம் உண்டல்ல, உண்ட சுயரூபத்தை காட்டுறது என்ன?
10: நான்
8: மறந்துடுவேன்
10: ராஜா, உங்களையும் குழப்பாம. என்ன எனக்கு தெரியல, அந்த வடிவம் கூட கஷ்டம் மாதிரி இருக்குது. அது நீங்க என்னத்தனும் முதல் விட சொல்லி தந்துட்டீங்க. அப்ப யாராவது கொண்டு வருவாயில்ல? பிலோமினா வேற வாய்ப்ப பாருங்க.
8: பிலோமினா காணல, மகள் விட்டு போயிட்டா.
10: அவ இப்ப வேற குட்டிகளோட
8: பேர குட்டி உண்டு உண்டுதானே சில
10: கட்டி அழகமா அப்படித்தானே. நல்ல விருப்பம் தானே அது, இவ்வளவு மறக்க முடியுமா அந்த இதுல? அந்த குட்டிகள் கேட்டாலே ஆசையா இருக்குன்றா. நீங்க
8: அந்த ஈர்ப்புக்கு போறது என்னண்டாவாம், தானும் ஒரு தாயாக மாறுறாவா?
10: எனக்கு தெரியல ராஜா. சுக்கில பராசக்தி இந்த வடிவம்
8: என்ன உச்சரிங்க?
10: நன்றி,
8: வாழ்த்துக்கள். அவர் சகோதரி ராணி சம்பந்தர், அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
11: வணக்கம் ராஜா.
8: வணக்கம் கமலமணி.
11: நான் சுண்டிகை என்று சொல்றேன் ராஜா.
8: சுண்டிகை
11: சுண்டிக என்றால்
12: ஒரு பராசக்தியின் பேர்,
11: துர்க்கையின் ஒரு வீர வடிவமாகும்.
12: சுண்டிகை எங்க சித்திரா காணி இல்ல கமலபாணி,
11: அவ அப்ப முருகன் கோயிலுக்கு போட்டா உதறிக்கு
12: மாலை அடிண்டோ,
11: அவாக்கு மாலை கட்டுறான்னு வேலை,
12: வள்ளி திவானைய பார்த்து
11: கட்டி கொடுத்துட்டு
12: என்ன சாரி கட்டி இருக்கிறா,
11: அங்க மாலை கட்டுற மாதிரி சாரிய பார்த்து போட்டு வந்து,
12: இல்ல என்ன சாரி கட்டி இருக்கா அதே மாதிரி சாரி நான் போய் வாங்கணும்
11: வந்து யோசிச்சு கொண்டு பாப்பேன்.
12: இந்த கடவுளி
11: இப்ப வருவா பெண்ணுக்கு பாரு,
12: இல்ல ஆள் கோயிலுக்கு போயிட்டா
11: அந்த வீர வடிவமாகுமாம் ராஜா, அது அசுரர்களை அழிக்கும் சக்தி வாய்ந்த சேவியாக புராணங்கள்ல சொல்லப்படுவான்.
12: சுண்டிகை என்று சொல்றீங்க, பராசக்தியில் முழு வடிவம். நன்றி. ஏன் பாட்ட விரும்புமா பூங்காற்று திரும்புமா என்று பாடிட்டு போறா எங்களுடைய கமலவேணி அவர்கள். கமலவணியை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
13: வணக்கம் ராஜனா.
12: என்ன தேவி?
13: பராசக்தியின் நான்கு வடிவங்களில் ஒன்று ராணியக்கா சொன்ன சுக்கிலைதான் சரியான பதில்.
12: நீங்க சும்மா சும்மா சும்மா பொய் சொல்றதுல நீங்க சரியான கிட்டிக்காரி, பொய்யும் கதைக்கு.
13: ஐயோ உண்மை, இதான் உண்மை. நானும் பொய் சொன்னேன் உங்களுக்கு.
12: என்ன பராசக்தி இந்த நான்கு வடிவம், என்ன நான்கு வடிவம் பராசக்தி?
13: பராசக்தி நான்கு வடிவங்களில் ஒன்று.
12: என்ன பராசக்தி இங்க எத்தனை வடிவம் இருக்கு? எத்தனை வடிவம்?
13: ஞான சக்தி, பஞ்ச சக்தி, சுக்ல சக்தி, அதுல நான்கு வடிவம், நான்காவது வடிவம்.
12: மூன்று தான் சொன்னீங்க.
13: அதானே சொன்னேன். இப்ப என்ன சுக்ல சக்தி, சுக்ல வடிவம்,
12: சுக்ல வடிவம்,
13: சொல்லிட்டீங்க.
12: அவர் சகோதரி தேவி தனராஜ் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்களுக்கும் அவரது நன்றிகளும் வாழ்த்துக்களும். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
14: நீங்களோ இல்ல சொன்ன
12: சுக்கில என்ற சொல்லு
14: அவர்
12: சகோதரி இணைந்து கொண்டு சிறப்பித்தார். உரும்புராயை சேர்ந்த குடநாயகி அவர்கள் குடநாயகி தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புறவை. வணக்கம்.
15: வணக்கம் அண்ணா.
12: வணக்கம் மீனா மைசூர் அவர்கள், நலமா இருக்கீங்களா மீனா?
15: ஓ நாங்கள் நல்லா கதைக்கு பார்த்தா வந்தேன்.
12: கதைக்கு வந்திருக்கீங்க, நல்லா கதைங்க.
15: மூலசாலி
12: சாப்பிட்டீங்க?
1: நண்டு பொரியல் கூட சாப்பிட்டீங்க.
15: நண்டு கறியும் வச்சு கத்தரிக்காய் வெள்ள கறியும் வச்சு
1: வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை நண்டு சாப்பிடுறோம்.
15: அது என்ன வெள்ளிக்கிழமை போடுறோம் அப்படி நாளைக்கு முழுதா சமைக்கிறோம்.
1: என்ன முழுகிற வயிற்று
15: இருக்கு ராஜன்? அது அது கூட அப்படித்தான் வயிற்றுக்கு இருக்குதான்.
1: அப்ப என்ன ஜவல் கூட்டி கழுவு
15: என்ன செய்வது?
1: பாவம்
15: அண்ணா தூய்மையா மனதை வச்சிருந்தாலே காணும் தானே. மனம் தூய்மையா தானே வயிற்றுல சோழ இருந்தா என்ன செய்யறது?
1: என்ன
15: மனம் தூய்மையா இருக்கு தானே?
1: என்னமா தொழில்நுட்பம்
15: செய்யறவங்களை
1: நன்றி.

0: இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் தாங்கண்ணா.
0: வணக்கம் பிரேமா, நலமா இருக்கீங்களா?
1: அகராதியில
0: உறைஞ்சிட்டீங்களோ?
1: இல்ல இல்ல இல்ல, முண்டி இருக்குது உங்களுக்கு.
0: நன்றி
2: வாழ்த்துகள்.
0: நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கிறோம் சௌரம்.
2: நீங்கள் அப்படியே இருக்க வேண்டிக் கொண்டு சுக்கிரேன்னு சொல்றேன்.
0: சுட்டதுல இருந்து சுக்கிலே என்று சொல்றீங்க?
2: ஆமா.
0: நன்றி அம்மா.
2: நன்றி. வணக்கம் தாகன்.
0: அவர் சகோதரி ஜெயந்தி மாலா அவர்கள். ஜெயந்தி மாலாவை தொடர்ந்து வைபர் ஊடாக வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
3: வணக்கம் ராஜா. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் ஸ்ரீராமலா. நீங்கள் சாப்பிடலையா?
3: இல்லையே.
0: ஏன் செயல நிக்கிறேன்? என்ன முடிய இல்ல
3: யாருக்குத்தானே
0: பின்னால
3: வதைக்கிறது இல்ல. அப்ப நீங்க வச்சிருக்கிற உடையோட எனக்கும் போட்டு விடுங்க.
0: நன்றி வாழ்த்துகள். சுட்டது சரியா முன்பதி விட உதயன் சொன்னது. பின்பு ராணி சம்பந்தர்
3: சுக்கிலையா?
0: நான்கு பராசக்திகளின் வடிவங்களில்
3: ஒன்று
0: ஒன்று ஒன்றை ஒன்றை இணைத்து வர்றது விட ஒன்று.
3: நீங்க
0: பாத்தீங்களா? பிடிக்க இல்ல இவ்வளவு கட்டிக்காரியா இருந்தும்
4: நன்றி
0: வாழ்த்துகள்.
4: நானும் இதை சுட்டதுல இருந்து சுக்கி எண்ணினம். அப்ப அதையே சொல்றேன்.
0: நன்றி வாழ்த்துகள்.
4: நன்றி. வணக்கம்.
0: அவர் சசியம்மா அவர்கள் இணைந்து ஒன்று சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சுவாசினி. நலமா இருக்கீங்களா?
5: ஓ, நாங்க நலமா இருக்கோம். நீங்கள்?
0: ஓ, எல்லோரும் நலமா இருக்கோம்.
5: நீங்களும் அப்படி எல்லோரும் நலமா இருக்கோம். நானும் வந்திருக்கோம். நானும் சுட்டதுல இருந்து சுக்கிலியோ என்னன்னு சொல்லினேன்.
0: சுக்கிலை
5: சுக்குலை. அதான் தெரியலாம். பேசாம இருந்து பாத்து கொண்டிருந்தோம்.
0: கேட்டுக்கொண்டிருந்தீங்க? பாத்து கொண்டு
5: இல்ல, பாத்து கொண்டு இல்ல, விடிய பாத்து கொண்டு தேடிக்கொண்டு
0: தேடிக்கொண்டிருந்தீங்க.
5: ஆமா. அப்ப நீங்க சுட்டதன்னு சொல்லிட்டீங்கள் தானே? அப்ப சூனா வரியில என்ன வருதுன்னு பாத்து கொண்டிருந்தோம். அப்ப
0: சரியா விட
5: விட நீங்க சொன்னாப்பதான் தெரியும்.
0: நன்றி வாழ்த்துகள்.
5: நன்றி. வணக்கம்.
0: அவர் சுவாசினி பத்மநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்களுக்கும் அவரது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
6: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வாராவாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பி நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன் செய்ய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன் செய்ய. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 அவென்யூ எடுவான் பயோன் 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.
7: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
8: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளை, நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன், இதுகளெல்லாம் குப்பையில போடுங்க.
7: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
8: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்குதாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
7: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பாள் ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
9: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்ஃபுக் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: சரி அன்பு உறவுகளே, இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கு நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது இன்றைய ஜெர்மனிய நேரம்.

0: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 Fraser Street, Vancouver, Canada. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: பரிசு லாட்சியில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல்வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 Rue Cai, பாரிஸ், 10 லா ஷாப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹால் சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 68 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சியில் ஷரிமஹால். செல் மாநகரில் புதிய வரவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமும் உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட், 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 91 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. மறந்து விடாதீர்கள் செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா? இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 Avenue de Marsel Foch, 77500 செல் தொலைபேசி இலக்கம் ஹால் ஏரோ சஜன், சைபர் 1 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
2: ஒரு கவிதை ரவி. டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனால் அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணுமென்றாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ அப்படி என்ன, டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
1: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பல பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604 707 சைபர் 1 57 அல்லது 604 902 சைபர் 3 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
4: வணக்கம் அன்பான உறவுகளே, இப்பொழுது நேரம் சரியாக 6:07. இது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் நீங்கள் பாடல் கேட்கின்ற நேரம், அதற்குள் நாடகத்துக்காக எங்கள் அன்புக்குரிய 2 தாயார்களும் வருவார்கள் நினைக்கின்றோம். அவர்கள் வந்தால் சரியில்லை என்றால் நாங்கள் பாடல்களை தரலாம். பாடலுக்காக அழைப்பு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் வளம்பு போன்று 01 48 32 15 40 என்ற இலக்கம். பார்ப்போம், நாடகக்காரர் சிலவள வந்திருந்தால் அவர்களுக்கான நேரத்தை நீங்கள் கொடுத்துவிட்டு பிறகு நாங்கள் பாடு கேட்கலாம். இப்போது யார் வந்திருக்கிற? வணக்கம்.
5: வணக்கம் கதைக்கிறேன்.
4: பெரியம்மா வந்துட்டா? வாவா.
5: இல்ல அவரே இல்ல, என்ன வாங்க கேரளாவில நிக்கிறேன். இப்ப நேற்று முன்னாள் கிழவு நடந்தது.
4: சரி சரி, அப்ப நாங்க பாடல் கேட்போம்.
5: பாடல் கேட்போம். எனக்கு நீங்க சும்மா இருக்கிறீங்களா?
4: நான் சும்மா இருக்கிறேன் அம்மா. நீங்களும் ஓகே தானே அம்மா?
5: ஓ நாங்களும் ஓகே தான் இருக்க வேணும். இருக்கும் இருக்கும்.
4: சரி அம்மா சொல்லுங்க. அம்மா
5: நீங்கள் இல்லாம நாங்கள் இல்லையே. என்னன்னா எனக்கு எனக்கு என்ன பாட்டுன்னா எல்லோரும் கொண்டாடுவோம் என்ற பாட்டை சொல்ற. எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பேரை சொல்லி அங்கால வார சடங்கா பேருந்து கேட்போம்.
4: அது என்ன அப்படி
5: நல்லோர்கள் வாழ்ந்த எண்ணி அந்த பாட்டு
4: அருமையான.
5: கொடுக்க வைப்போம், கொடுத்தவன் இருக்க வைப்போம்.
4: அவர் கேட்ட பாடல் இதோ காற்றலையில் வருகின்றது.

0: அருமையான அந்த பாடல், இவ்வளவு தத்துவங்கள் நிறைந்த பாடல், அற்புதமான அந்த பாடலை எங்களுடைய அம்மா அவர்கள் கேட்டிருந்தார்கள். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான ஏக்கமும் தாக்கமும் மனக்குழப்பங்களும் கவலைகளும் ஏதோ ஒரு வகையிலே ஒரு விதமான சலனம்தான். ஆனால் இந்த பாடல் நம்மை தூக்கி நிறுத்தும். அற்புதமான ஒரு பாடல். யோகேஸ்வரி அம்மா கேட்டிருந்தார். சரி, இங்கே வைபரூடாக வந்திருப்பவர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கமேந்திரன், நான் திருமதி ராணி சம்பந்தர்.
0: ராணி சம்பந்தர், நலமா இருக்கிறீங்களோ?
1: ஆமா, நான் நலமா இருக்கிறேன்.
0: சந்தோஷம், நானும் நலமா இருக்கிறேன். அம்மா, என்ன பாட்டு வேணும்?
1: இது வந்து அந்தமான் காதலி படத்துல, பணம் என்னடா பணம் பணம் குணந்தானடா நிரந்தரம், அந்த பாடலை சொல்லி கொண்டு
0: யாரம்மா அப்படி நினைக்கிற, நாங்கள் சொல்றோம். ஆனால் இன்றைக்கு பணம் உள்ளவர்கள் ரெண்டு விதமானவர்கள் இருக்கிறார்கள். ஒன்று, பணம் உள்ளவர்கள் நல்லவர்கள் இருக்கிறார்கள். எப்படி என்று கேட்டால், இல்லாதவர்களுக்கு கொடுப்பார்கள், ஏழை எளியவர்களை கொடுப்பார்கள். அப்படி இருக்கு. சில பேர் வந்து பணத்தின் மற்ற இந்த ஏழையில இந்த ஆக்களுக்கு எனக்கு ஒன்றே ஒன்று பிடிக்கிறேன். என்னென்று கேட்டால் அம்மா, இந்த கஷ்டப்பட்டு இருக்கிறதைக்கு முன்னால் நின்று வந்து ஊபரை விட்டுட்டு இப்போ தான் ரச்சி சாப்பிட்டு வந்தேன் நான். அவள் வீட்டில் கிடையா விட்ட வண்டி அடிச்சு அதுகள் ரெண்டு நேரம் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு முன்னால் வந்து அது வந்து என்னென்று கேட்டால், அந்த நேரம் பசித்தவர் வேறு புகைக்குமன்றது சொல்கிற இருக்குல்ல, அப்படி பெருமை பேசிக்கொள்ளக்கூடாது. இல்லாதவர்களை பார்த்து ஏளனை பண்ணவும் கூடாது. ஒற்று காலம் ஏழைய எந்த இடத்திலும் நித்திரை கொள்ளும் இல்லையன்ற ஒரு சொல்லே தவிர, ஆனால் மன நிறைய அன்பு இருக்குமா
1: வேட்டை?
0: உண்மைதான்ங்கம்மா. இது சில பேருக்கு புறாண்மையல் பணத்திமிர்கள். சரி, போகட்டும். பாட்டு கேப்பமா?
1: உண்மையாவே
0: சொல்ல நம்ப மாட்டீங்க. இப்ப அண்மையில் ஒரு ஜெர்மனியில் ஒரு கச்சேரி நடந்தது. ஒரு மணித்தியால கச்சேரி, எல்லாரும் வந்து அண்ணா அருமையா இருந்ததுன்னு சொல்லி வாழ்த்தி போட்டு என்னோட எல்லோரும் நின்று போட்டோ எடுத்தப்ப ஒரு ஆள் வந்து எனக்கு திஞ்சும் கூட பாட்டு எனக்கு ரொம்ப விருப்பம் உண்டு, ஃபேமிலியோட வந்து போட்டோ எடுத்தது. எனக்கு யார்கிட்டே தெரியாது, விளங்குதாம்மா? அப்போ போட்டோ எடுத்தா வேறு அந்த போட்டோவை தன்னை பேசுவில கொட்டி வேறு ஒரு சிறந்த பாடல் அவரோட நின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாண்டு போட்டது. அதை பார்த்தா இப்போ மூணு நாளைக்கு முதல் நேரம் போட்டு கிடக்கு. அவரோட இந்திய இலங்கை கைக்கூலியாம் அவரோட இந்திரனை நிற்கிறாரையும் வெறும் சிறிலங்கா கைக்கூலியன்று எனக்கு யாருன்றது. அப்போ இப்போ இனிமேல் என்னென்னா பாடகை கேட்கணும், யாரும் கிட்ட வந்தால் தம்பி போட்டோ எடுக்கான்னு தான் சொல்லுவோம். விளங்குது நம்ம அந்த காலத்தை பாருங்க, காலம் இருக்க பணம்பளம் இருந்தா எனக்கு எனக்கு அவனு யாரண்டே தெரியும்.
1: இப்போ என்ன
0: அப்போ இதுகளை நினைக்கின்ற பொழுது அதே யாரும் ஒரு ஊடகம் எடுத்து போட்டு கிடக்கல, எனக்கு நான் அதை பற்றி கவலைப்படு. நான் நல்லவன் என்று மற்றவைக்கு நிரூபிக்கிறதுக்கு நேரம் இல்லை.
1: உண்மைதான்,
0: எனக்கு நான் நல்லவனாக இருந்தால் நான் போய்கொண்டே இருக்கணும். மற்றும் படி அவையணி பிடிச்சி இப்படியாண்டு சொல்லி இங்கே காய்க்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. சத்தியமாக எனக்கு நேரம் இல்லை. நான் கேட்கறதே இல்லை, போய் எங்க காதை
1: கொடுப்பேன்.
0: இதெல்லாம் இல்லை. நான் என்னண்டா, இந்த உலகம் இப்படித்தான். நீ இது எப்படித்தான் தலைகளான் என்றாலும் இங்கே நல்லவர் போல் நடித்து வேஷம் காட்டுறது கன பேர் இருக்கு. தாங்க நல்லவர் உள்ளார எல்லாம் அழுகி போச்சு இந்த மாம்பழங்கள் மாதிரி என்ன. சரி, பாட்டுக்கப்பமாம்மா.
1: நன்றி
0: தாயே, நன்றி. ராணி சம்பந்தர் அவர்கள் கேட்ட பாடல், நல்ல பாடம். பணம் என்னடா பணம் குணந்தான்டா நிரந்தரம்.

0: நல்ல புத்தி யார் தந்தது, பிள்ளையிடம் தான் வந்தது. எந்த நிலை வந்தால் என்ன, நல்ல வழி நான் செல்வது. இரக்கமானத்தை கேட்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா பணம் பணம்
1: பணம் தானடா, பணம் என்னடா பணம் என்னடா என்று சொல்லினோம். ஆனால் குணம் தானடா நிரந்தரம் என்று சொல்லி சொல்லியே அவர்களெல்லாம் அப்படியே போகுது. சொல்லி சொல்லி நாங்களும் வேலையாகவே இருந்துட்டு போகலாம். சரி, அடுத்து யார் வந்திருக்கிறது பார்க்கலாம். வணக்கம். ராஜலிங்கம் அவர்கள் வந்திருக்கிறீர்கள், நலமா இருக்கிறீங்களா?
2: என்ன
1: படைச்ச ஆண்டவன் படைச்சது சரி ஐயா, நாம யாருமே ஆண்டவன்கிட்ட குறை சொல்லக்கூடாது. என்னண்டா, அவன் படைச்சது சரி, நாம் வாழ்ந்ததுதான் குற்றம். என்னண்டு கேட்டா, இந்த உலகத்திலே நம்மை சுத்தி எல்லாம் இருக்கிறது கண்டு அப்படியே நைஸா போயிடணும். ஊமை மாறி இருந்துட்டா ஒரு சூழியும் இல்லை. ஆனா நாங்கள் என்ன செய்யறோம், பொது நிகழ்வுகள் அங்க முடியல இங்க முடியல அங்க இங்க பொது நிகழ்வுகள் என்று நீ கேட்க, அங்க ஒன்றும் இல்லாதவர்கள் வந்து பரவப்படுவார்கள். அவரை பற்றி குறை சொல்ற, இவரை பற்றி இந்த இந்த நுட்ட சொல்ற தனம் இருக்கும் தானையும். கடவுளை சொல்லி சும்மா இருந்த கடவுள் பாவம், அவர் தண்டியாது வேலை, அவருக்கே கணக்க பிரச்சனை இருக்கு. முருகன் முருகனுக்கு கோவிச்சோண்டு மேலே ஏறி போட்டார், பிள்ளையார் கடற்கரையில இருக்கிறார், நாட்டங்கரையில இருக்கிறார், அவருக்கே கணக்க பிரச்சனை. ஒரு சின்ன மாம்பழத்துக்கே அடிபட்டு போனார்கள். அப்ப எங்களுக்கு நாம சரியா இருக்கணும், யாரும் கடவுள் மீது குற்றம் சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் செய்து போட்டு நாங்கள் காசை கொடுத்து மாந்து போட்டு கடவுள் எங்களே இப்படிவன் செய்யறான்னு சொல்லக்கூடாது. நாங்கள் குற்றம் விட்டது நாங்கள் தானே, வந்தாச்சு திண்டாச்சு போனாச்சு படுத்தாச்சுன்னு இருக்கணும். சரி, சந்தோஷம் பெறுகிறது பாட்டு. சரி, ராஜலிங்கன் அவர்கள் கிட்ட பாடு, ஆண்டவன் முகத்தை பார்க்கணும்.
3: நானும் பண்ண மாதிரி மூஞ்சிய பூங்கு வச்சு உட்காந்துருக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு போச்சுமா. ஆடி பாடம் சொல்லிட்டான், நீ அக்கறையா செஞ்சிருப்பட சக்கர பொங்கல் ஸ்டாண்டுக்கு வந்துதான், அதை நான் சாப்பிடலன்னு சொல்லித்தானே வருத்தப்படுறேன். என்னால எப்படிமா சாப்பிடுடைய குழந்தை சாப்பிடுமா?
4: நான் வேண்டாம் நான் சொல்றேன்.
3: எந்த மாதிரி கஷ்டம்,

0: அருமையான அந்த பாடல். அந்த பாடலை ராஜலிங்கன் அவர்கள் கிட்டிருந்தார். ஆண்டவன் முகத்தை பார்க்கணும், பார்க்கவே முடியாது, மறைந்திருந்தால் தான் அது கடவுள், இல்லை என்று கேட்டால் நீங்கள் நேர வந்தால் பிச்சு பிடுங்கி மற்ற நம்பவும் மாட்டீர்கள். கடவுள் நேரம் வந்தால் சொல்லி நீ கடவுள் இதை பே காட்டுற என்ன, நாங்கள் நம்பிக்கை சும்மா என்ற மொழியாக அளவு கடந்த நம்பிக்கை உள்ளவர்கள் என்று சொல்ல முடியாது. மற்றது மறைமுகமாக இருந்தால் தான் அதுக்கு மரியாதை. சரி, இங்கே நீண்ட நேரமாக தர்மவதி அம்மா வீட்டு இருக்கிற வணக்கம்.
1: வணக்கம், வணக்கம்.
0: சுகமா இருக்கிறீங்களோ? சந்தோஷம், மகிழ்ச்சி. நானும் நலமாக இருக்கிறேன். நீங்கள் என்ன பாட்டு? பாருங்களோ, நீங்கள் செங்காலனுக்கு
1: எங்களோட பக்கத்து கோயில் தானே?
0: உண்மையாவா? செங்காலன் முருகன் கோயிலோ?
1: என்ன
0: சிரிக்கு? ஒரு பக்தி பாட்டு இருந்து பாடுறானே, சொல்லக்கூடாது. இந்த ரெண்டு வார்த்தை ஒரு பாட்டு தெரியல. நான் பாடுறேன்னு நிகழ்ச்சியில இந்திரன் வந்தது ஒரு பாட்டு தெரியும்னு கேட்கப்படா, வந்த தாராளமா பாடலாம். மேல சந்தோஷமா கிடக்கு நீங்கள். ஓ, நாம எங்களுக்கு தேரில் ரெண்டு கச்சேரி
1: சொல்லி சொல்லி
0: நன்றி. கலைத்தாய் எங்களை கைகூப்பி அரவணைத்துக் கொண்டு போகின்றார். நாம கடவுள் தந்த பணிய வாங்கோ வந்து கேளுங்கோ. பிள்ளை சரிய வந்து ரேடியோல சொல்லுங்க, இவர் பாட தெரியாத வந்தேன். பெரிய சவுண்ட் அம்மா, பெரிய சவுண்ட் ஸ்பீக்கர் எல்லாம் கொண்டு வரோம். ஹார்மோனியம் தவிரா எல்லாத்தோடையும் பாப்பம். ஏழுமான வர பாடுவோம், இல்லாட்டி சொல்றான் அறிவிச்சு விடுவார். இப்பொழுது ஏழாட்டி சொல்றான் பிரபரிச்சமான பாடகி தர்மவதி அம்மா இப்பொழுது பாடுவார் என்று போட்டு நான் ரங்குறான். சரி, என்ன பாட்டு வேணும் அம்மா?
1: என்ன
0: பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: உலகம் பிறந்தது இயற்கையே மதிக்கணும் இல்லையே, தெய்வங்கள் இல்லவா?
0: என்ன செய்கிறது, இதுதான் வாழ்க்கை.
1: அதான் நாம இருக்கிறவங்க தெய்வங்கள், அதுகள்
0: தான் தெய்வத்தினுடைய குற்றம் என்றதை விட அம்மா, தெய்வத்தை உண்மையாக நம்புறது யாரு நினைக்கிறீங்க?
1: உண்மையாக நம்புறது சரியான
0: சாதாரண மக்கள், சாதாரண மக்கள் தான் கூடுதலாக நம்புவார்கள். சாதாரண, ஆனா அங்க அதுக்கு கிட்ட நிக்கிறவ நாக்களை சொல்லவே, அதுக்கு கிட்ட நிக்கிறவ பெரிசா நம்புகிறேன். அவைக்க தெரியும் இது கல்லன்று, எங்களை தான் பேனாக்குறது. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, காற்று தவணம்
1: தெய்வ வழிபாடோடு அது தெய்வங்கள், அது காத்து அதுகள்லாம் எங்களை கொண்டு இதாக செலுத்துதுகள். நாங்களும் தெய்வம் இருக்கணும்,
0: அந்த நம்பிக்கை தான் எங்களை வாழ்க்கை. என்னம்மா? சரி, கேட்போம். என்னம்மா? சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். தர்மவதி அம்மா அவர்கள் கேட்ட பாடல்.

0: அருமையான ஒரு பாடல். உலகம் பிறந்தது நமக்காக, ஓடும் நதிகளும் நமக்காக. நல்ல தத்துவ பாடல் அது. மக்கள் திலகம் பாடினா தான் எடுபடும். சரி, அடுத்து இங்கே யார் வந்திருக்க பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். ரஜினி நாயகன். ரஜினி நாயகன். இந்த குரலை வச்சு கொண்டு தெரிய
1: அடிப்புறேன்.
0: மெக்க தேவையில்
1: நானே ஒரு பாய்.
0: ஆனா உண்மையா சொல்றேன், நீங்க பாட வழிக்கிட்டீங்கடா இந்த குரலுக்கு சூப்பர் ஆயிரும். சத்தியமாக சொல்றேன்டா, உங்களோட அந்த சத்தம் இருக்கல்லோ, அது மேல் சாயல கூட எந்த விதமான ஒரு கரைச்சல் பாட்டு
1: பாடுவேன்.
0: பாடையில என்ன சரி சும்மா இருக்கீங்களா?
1: மரியாதையா ஏற்றுக்கொண்டு விளக்கினா நல்லா இருக்கும்.
0: அதோட சரி. என்ன கங்கால போவான்?
1: அது கங்கால போய் அவமானப்படக்கூடாது.
0: நிச்சயமாக சொல்லுங்கோ. என்ன என்ன பாட்டு போகணும்?
1: எனக்கு வந்து தியாகம் படத்துல இருந்து
0: நல்லவருக்கு எல்லாம்
1: சார்ஜிகள் இருக்காது.
0: அது சொல்லி இல்ல என்னன்னு கேட்டாமா.
1: இப்ப நான் ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு
0: சொல்லுங்க.
1: இப்ப நான் வந்து நம்மவர் கடைக்கு எங்களோட பக்கத்துல தெரியும் போட்டுல வந்து நிறைய கடைகள் இருக்கு, ஏசியன் கடையை நம்மவர் கடைக்கு போயிட்டு வந்தேன். அப்ப ஒரு கடையில போய் கேப்பா அங்க போட்டுல சாமான் போட்டிருக்கீங்க, நம்ம ஒரு வயது போன ஐயா
0: வந்தேன்.
1: அவர் கேட்டுக்கிட்ட பிள்ளை ஆனைக்கொண்ட நல்லெண்ணெய்க்கும் வேற நல்ல இதே நல்லெண்ணைக்கு என்ன வித்தியாசம்?
0: நான்
1: சொன்னா ஆனைக்கொண்ட நல்லெண்ணெய் தான் நாங்க பாவிக்கிறோம், நாங்க எனக்கு அதை மற்றதை பற்றி எனக்கு தெரியாது, நான் அது வாங்குறதும் இல்ல.
0: என்ன செய்யலாமா
1: என்னன்னு
0: கேட்டாமா சில பேருக்கு வந்து உள்ள சொன்ன என்ன, அங்க கீரையுடன் சோறு சாப்பிட்டு வந்து இங்க பெண்ட் எடுக்கிறது இருக்கல்லோ வாழ்ந்து முடிக்கிறது நெருப்புக்க நடக்குமா போல. எல்லாரையும் திருப்திப்படுத்த இயலாதம்ம இந்த உலகத்துல. சுற்றியான கஷ்டம் இது, ரொம்ப
1: கஷ்டம். சொல்றேன்னு
0: சில பேர் உண்மையா சொன்ன, சில பேருக்கு மற்றவைய பற்றி கதைக்காமல் இருக்க இயலாது. அது அது சில பேருடைய குணம். சில பேருக்கு
1: விண்டருக்கு வந்து குளிருக்கு வந்து அடி மண்டி இருக்குந்தானே அந்த கடைசியில இருந்து தேயிலைச்சாயம் நாங்க டீ போட்டு குடிக்க, தேயிலைச்சாயம் கடைசியா நாங்க வடிச்சு தானே குடிப்போம். அதே மாதிரி அதே இருக்கா
0: சிநேதங்களை குறைச்சால் நிம்மதியா வாழலாம்.
1: உண்மைதான் இல்லையா? அப்படியான வருகின்றார்கள் கடைகளுக்கு ஒரு பொருள் தெரியாம என்னண்டு
0: அதான் என்ன செய்யற அப்படி போட்டும். சரி, இதோ வருகிறது உங்களுடைய பாடம்.
1: அந்த பாடம் தாங்க எல்லாரும் சேர்ந்து கேப்போம்.
0: நன்றி அம்மா, நன்றி நன்றி. ஆம், சில பேருடைய இதுகளை நினைச்சு

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் நீங்கள் பாடல் கேட்கின்ற நேரத்தோடு நீங்கள் நினைந்திருக்கிறீர்கள். இப்பொழுது நேரம் 6:44. இப்பொழுது யார் வந்திருக்கிற பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். சரி, உங்களுடைய அழைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அன்பானவர்களே. 01:48-32-15-40-7:30 இடம்பெறப் போகின்ற நிகழ்வுக்கு யாராவது வந்து ஒரு தலைப்பு நீங்களே தாருங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் இன்று உங்களிடம் அந்த விடயத்தை விட்டிருக்கிறேன். உரையாடுவதற்கு நீங்கள் ஒரு தலைப்பு, நல்ல தலைப்பாக இருக்கும். அதாவது வெளிநாடுகளுக்கு வந்து நாங்கள் விழா காலத்திலும் பட்ட கஷ்டங்கள், வெளிநாட்டுக்கு வந்து ஊரில் இருக்கிறவங்க எங்களை நீ நல்லா உதவி செய்த, நீ பரவாயில்லைன்னு சொல்லினோமா, அல்லது போனால் நீ வெளிநாட்டுக்கு போய் இவ்வளோ காலமாச்சு எங்களுக்கு என்ன தந்தது என்று, எப்படி கணக்கே இருக்கு வேண்டி போட்டுமே என்ன தந்தது என்று கேட்குறவையும் இருக்கணும். அப்போ எதை கதைக்கலாம் பார்ப்போம். வந்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஆ, தேவியம்மா, சுகமாக இருக்கிறீங்களா?
1: சுகமாக இருக்கிறோம். நீங்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம்மா. நீங்கள் சுகம்தானே?
1: இருக்கிறோம்.
0: என்ன இருக்கிறோம்? இருக்கவங்க போறது
1: என்ன?
0: எங்க போறது? அம்மா சொல்லுங்க. முதல்ல என்ன பாட்டு போட்டு கதைப்போம் நீங்க? சரி சரி, ஒரு நல்ல தலைப்பு சொல்லுங்க பாப்ப. முடியாடக்கூடிய தலைப்பு. இந்த வெளிநாடுகளுக்கு வந்து நாங்கள் பல இல்ல ஏமாற்றம் உண்டு இல்ல
1: வெளிநாட்டு
0: உடனே சீட்டுக்கு தான் போடுங்கள். நீங்கள் அடைந்த ஏமாற்றம் என்று போடுவோமா? நீங்கள் கண்ட ஏமாற்றம். சரி, அந்த
1: துரோகம் தான் நீங்க சொன்ன மாதிரி இப்ப வந்து நம்பிக்கை துரோகம்.
0: பாப்போம் பாப்போம் பாப்போம். நாங்கள் உரையாடையக்க உரையாடுவோம்.
1: என்ன பாட்டு? கணக்க இருக்கு சொல்றேன்.
0: கட்டேன் கட்டேன். என்ன பாட்டு வேணும் அம்மா?
1: நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன் கோயிலேனும். அந்த பாட்டு அவருக்கு என்ன செய்து வைக்கல இருக்கும். சும்மா கேக்குறேன்.
0: ஓ சரி, நீங்க கட்டிக்காரு தானே. இதுல வந்து இந்த பாட்டு வந்து எம் எஸ் விஸ்வநாதன் சொல்லி கொடுக்கின்ற பொழுது அவர் வந்து திருக்கோயில்
1: தான்
0: சரி, அவர் திருக்கோயில் ரெண்டு பாடிவிட்டார் என்று சொல்லி அவர் உரையாடலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை.
1: அவட்ட யஸ்தாஸ் சொல்லி சொல்லி அன்னைக்கு ஒரு போகணும் அந்த நிகழ்ச்சி
0: பார்த்தனா
1: சொன்னவர் இந்த கவோ நீங்க இப்ப சொல்ல ஞாபகம் வருது. அவர் தனக்கு அத மலையாளம் தானே, அவருக்கு அந்த தமிழ மாறி வச்சுட்டேன்னு சொன்னவர்.
0: நாம் எமது எமது துன்பங்களை சரியோ
1: நீங்க நிலைமை இருக்கிறீங்க.
0: நான் இருக்கிறேன்மா. கடவுள்கிட்ட தான் சொல்லலாம். கடவுளுக்கே கணக்க சோலி விளங்குது.
1: வார மாசம் திருவிழாக்கள் துவங்குது.
0: எந்த கோயில்?
1: வார 15 நயனாதேவி நாமால்
0: கொடியே முத்துமாரி அம்மன்
1: பிள்ளைய பற்றி ஒரு அக்கா வரால் அப்படி இருந்தாம் உங்களோட மகனை
0: அதாவது இனிமேல் இப்படி ஒரு இதுவும் எங்களை
1: எல்லாம் எல்லாம் இல்லாம எங்களுக்கு தலையில இருக்கிற விதியின் படி நாங்கள் செய்வோம். நாங்கள் செய்யற தெய்வங்களுக்கு செய்யறதையும் செய்வோம், அவை செய்யறதையும் செய்யட்டுக்கும்.
0: சில பேருக்கு என்ன, சில பேருக்கு என்னண்டுக்கம்மா வீட்டுல சப்பி போட்டு ஊர்ல சொல்லணும். அவைக்கு நேரம் இல்ல,
1: என்ன
0: பாப்போம். சில நீங்க பாருங்க, ஒரு ஆள் வந்து என்ன பற்றி ஒரு ஆளுக்கு சொல்லுன்னு கேட்டால் நம்பி இருக்கலாம். அவை வாங்க இந்த கதை நீங்க சொல்றீங்களா, அவர்கிட்ட
1: சொல்லுங்க.
0: கேட்டு போட்ட என்ன நான் அவர்கிட்ட சொல்லுவேன். அவர்கிட்ட கதையை என்னட்ட சொல்றீங்களா தடுக்க அதை விட்டுட்டு அதை இப்படி சொல்லி இவை இப்படி சொல்லி நம் சொல்லி கரைக்கிறீர்கள். இது ஒரு பைத்தியகாரத்தனமா
1: இல்ல
0: எனக்கு? அதான் வேற யாரும் எங்களை பேர் கரைக்கணும்னு கேட்டா அம்மா இப்ப என்ன ஒரு குணம் என்னங்க விரும்பினா
1: பழகும்.
0: இப்ப என்ன அவரால் கதைக்கிறேன்னு கேட்டால் பிடிச்சா பழகலாம், பிடிக்காட்டி விட்டுருவோம். யாரையும் கதைக்க கூடாது. வேலையாள இதுல லாக்குறையில ஒரு பிரித்த சாப்பிட்டு இப்ப வந்து இதுல இருக்கிறேன் விளங்க இல்ல ஒரு கதைக்கு சொல்றேன். அங்க சரியான சனம் 8 மணில இருந்து ஓயாம வேலையை போட்டு பிறகு அதை எடுத்து இப்படி இப்படின்னு கேட்டா எங்களுக்கும் ஒரு மனுஷ ஒரு அதாவது நாங்களும் ஒரு மனுஷர் தானே டென்ஷன் ஆகிவிடுவோம் நாங்களே எங்களுக்கு கனை வேற தூக்கி எறிஞ்சு விட்டுருவோம். இல்ல அது அது சில பேருக்கு உண்மையா விளங்குறது இல்ல மற்றவைய
1: பேச்சு மனசாட்சிக்கு ஏத்தபடி நீங்க நடந்து போகணும் நான் அப்படித்தான் செய்யறது ஓமன் கேப்பேன் கொஞ்ச நேரம் சிந்திப்பேனே என்னிட்டு போயிருந்ததான் விட்டுட்டு மனசாட்சிக்கு ஏத்த மாதிரி நாங்க நடக்க வேணும் அண்ணா மற்றவன் என்ன நான் கதைச்சு போட்டு போட்டுக்கு
0: இல்ல நாங்கள் ஒருத்தர் விட போறதே இல்லையான கொட்டபுள் சாத்தியன் அப்படி உண்மையா வெறுத்து போச்சேன் ஒற்று திட்ட விட்டே போற இல்ல அந்த அளவுல வெறுத்து போச்சு இதேன்னு இப்படியான விளங்கம்மா சரி பாட்டுக்காப்பம் என்னம்மா சந்தோஷம் ராஜா அம்மா தேவி அம்மா கேட்ட பாடல்.

0: நேரம் 6:55. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில். நீங்கள் பாடல் கேட்கின்ற நேரத்தோடு இணைந்திருக்கிறீர்கள். அந்த வகையிலே அடுத்து யார் வந்திருக்கிற பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் இந்திரன். நான் லண்டன்ல பார்த்து நலந்தானே?
0: நான் நலமா இருக்கிறேன் பார்த்திவன். நீங்க நலந்தானே அப்பன்?
1: ஆமா, நாங்களும் நலம்.
0: சந்தோஷம்.
1: பாடல் எடுத்தீங்களா? நான் கேட்ட பாடல்.
0: நீங்க என்ன பாடல்னு சொல்லுங்க. இப்ப நான் இப்பதான் வெளியில
1: எடுத்தேன். ஆறு அறிவு, அறிவு அதுல உண்டு அவுட்.
0: என்ன பாட்டு?
1: ஆறு அறிவு ஓர் அறிவு அவுட்.
0: அந்த பாட்டா?
1: அந்த பாடல்.
0: சரி, பாடல் வருகிறது.
1: ஆறு அறிவு இருக்கு தானே, அதுல ஒரு அறிவு அவுட்.
0: கடற்கரையில்
1: உள்ள அனுபவங்கள் என்று சொல்ல, கடற்கரை தானே கூடுதலாக.
0: கடற்கரையில என்ன அனுபவம் இப்ப தேவையான? கடற்கரையில போய் நீங்க குளிப்பியல் அதான் வேற என்ன
1: வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இந்த எல்லாம் நடக்கும், நடக்காம இருக்காது, எல்லாம் நடக்கும். அது போல உங்களுக்கு எழுதினாரு, அதெல்லாம் இந்த
0: காலகட்டத்தில். சரி, அவரும் தன்னுடைய அதங்கத்தை சொல்லியிருந்தார் சதீஷ் வர்த்தீபன்.

0: காட்சியிலும் பாரறிவில் ஓரறிவு அவுட்டு இருக்கும் ஐந்தறிவும் நிலைக்குமிண்டா அதுவும் கூட டவுட்டு ஆறறிவில் ஓரறிவு அவுட்டு.
1: அந்த பாடலை பார்த்திபன் கேட்டிருந்தார், அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நல்ல பாடல். சரி, வைபரோடாக வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்
1: ஐயம்மா, சிவமா இருக்கிறீங்களோ? சந்தோஷம், சந்தோஷம்.
2: நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ஓ, நான் நலமா இருக்கிறேன் அம்மா, நலமா இருக்கிறேன். நீங்க சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் அம்மா?
2: எனக்கு தூங்காத விழிகள் ரெண்டு.
1: ஓ,
2: அந்த
1: எங்க
2: எந்த வீட்டுல அந்த பாட்டை தாங்க? அக்னி நட்சத்திரம் படத்துல தூங்காத விழிகள் ரெண்டு, அந்த பாட்டு தாங்க.
1: தூங்காத விழிகள் ரெண்டு, ரெண்டு தானே? தூங்காத விழிகள் ரெண்டு, ஒரு ஆளுக்கு ரெண்டு கண் தானே? பிரேன் நல்ல பாட்டு, நல்ல மெலோடி பாட்டு கேட்டுருக்கேன். என்ன உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சது?
2: எனக்கு பிடிச்சது
1: இல்லை, நல்ல பாட்டு அம்மா,
2: நல்ல
1: பாட்டு. நிச்சயமாக கேட்டு பார்ப்போம். என்னம்மா? நன்றி அம்மா, நன்றி அம்மா.
2: உடனே
1: ஐயம்மா அவர்கள் கேட்ட பாடல் இதோ வருகிறது.

0: குணநகி அம்மா அந்த பாட்டு கேட்டிருந்தா, நல்லொரு அருமையான பாட்டு. என்னண்டது நல்லொரு அருமையான பாட்டு. சரி, அடுத்து யார் வந்திருக்கிறது? வணக்கம்.
1: வணக்கம் இந்திராண்ணே.
0: பூங்கையூர் ராஜா.
1: நலமா இருக்கிறீங்களா?
0: நான் எப்பவுமே நலமாகவே இருப்பேன் ஆண்டவன் துணியோடு. நீங்கள் நலந்தானே?
1: நாங்களே நலமா இருக்கோம்.
0: சரி, சொல்லுங்க என்ன பாட்டு வேணும்?
1: நான் அன்னையின் மடியில் தொடங்கிய வாழ்க்கை மண்ணின் மடியில் முடிகிறது. தேவிய திரைப்படம் வந்து தேவி
0: நினைக்கிறேன்.
1: அந்த பாடலை கேட்க விரும்புறேன்.
0: காரணம்
1: தத்துவங்கள்
0: இருக்கா?
1: தானன்னு ஆணவத்தில் நான் நானன்று பேசியவர் இப்ப போவது எங்க கடைசி, அதுக்கு தானே போகணும். அப்படியே இருக்கு. நல்ல நல்ல நல்ல அர்த்தங்கள் அது இருக்கு. பார்க்கட்டு பார்க்கறது அர்த்தங்கள் இருக்கு.
0: அருமையான பாட்டு. தொடங்கிய வாழ்க்கை மண்ணின்
1: மண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவில் மனிதனின் பயணம் நடக்க வேண்டியது. வேற என்னென்ன?
0: வேடி ஒன்றும் இல்லை. சாப்பிட்டு போங்க. அந்த சரி, தெருகிறேன் பாடல. நன்றி சகோதரம்.
1: நன்றி.
0: எங்கள் அன்புக்குரிய பூங்கையூர் ராஜா.
2: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
3: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ்ஸர் 3098 சுவிஸ், கோனிக்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
2: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
3: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
2: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: நேரம் 7:13. இது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. ஜியாநடேசன் அம்மா இணைந்திருக்கிறீங்க. வணக்கம்.
1: மாலை வணக்கம் இந்திரன்.
0: மாலை வணக்கம் அம்மா. சுகமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கிறேன்.
0: சந்தோஷம்.
1: நலமா இருக்கணும். உங்களை
0: நல்லதம்மா, நல்லது. நல்லவனாக நேர்மையா வாழ்றன்ற இந்த காலத்துல அது நடவாத பொதுமோடிகள், கோயில் குளம் பொதுமோடிகள், அது இதாண்டி சொல்லி இதுக்கெல்லாம் ஒரு எவ்வளவு அர்ப்பணிப்பு இருக்கு. என்ன சும்மா வீடுகள் காய்ச்சி போட்டு போறான் அவர் இப்படி வர அப்படின்னு ஒண்ணும் விளங்க இல்ல. இப்ப நாங்கள் என்னத்தை செய்ய போறோமோ இப்படியோ ஒவ்வொரு தர குறை சொல்லி சொல்லி
1: நாங்களும் வளர மாட்டேன், மற்றவர்களையும் வளர விட மாட்டோம்.
0: ஒவ்வொரு தர சொல்லி சொல்லி அவர் இப்படி இவர் இப்படி காய்கிறா, இவர் இப்படி காய. கொஞ்சம் இந்த டெலிபோன் எப்போ வந்ததோ இந்த ஊடகங்கள் இருக்கு தானேம்மா. ஆரம்பத்துல இருக்க கேட்க பாருங்க, ஒரு டிவி, ஒரு ஒரு ரேடியோ, இது ரெண்டும் சரி. இந்த டிக்டாக்கள், இந்த பேஸ்புக், இதுகள் எல்லாம் கண்டவன் நின்றவன் போனவன் வந்தவன் எல்லாற்ற கையிலும் கிடக்குது. கள்ள ஐடி எல்லாம் வந்து பிடிக்கல அடி அழுதுறது. அவர் எப்படி அவர்கிட்ட மனம் அவ்வளவு பாதிப்படையும். ஒரு நல்ல மனுஷருக்கு ஆனா உண்டு, உண்மையில கடவுள் இருக்கிறதாக இருந்தால் இன்னொருவரை பெற்ற இல்ல இல்ல, எனக்கு தெரிஞ்ச அளவு நான் சொல்றேன். கடவுள் இருக்கிறார் என்று சொன்னா நாம விதைச்ச விதை முளைக்கும். நாங்கள் யாருக்கு என்னத்தை செய்யறோமோ, சில கொஞ்சம் பேருக்கு நல்ல நட்புகளுக்கு இடையில நாங்கள் எங்களுக்கு என்ன, எங்களுக்கு என்னென்ன உண்மையாக உண்மையா தெரியும் அம்மா, யார் யார் என்ன செய்யணும் வேண்டு. அதனால நாங்கள் அதை பற்றி கதைக்கிறது இல்லை. என்னென்று
1: கேட்டால் அது கேட்டுட்டு வந்து மின்பின் தெரியாத ஆக்கள் இல்லை. அந்த வேறு ஆக்களோட கதைகளை சும்மா அதையே சொல்லி இருப்பினா சில விட இதுல சொல்லிதான் அந்த கதைகளை எல்லாரும் ஏதோ ஆக்களை கோவப்படுத்தி மன வருத்தப்படுத்தி கொண்டு இருக்குது. சில சனங்கள் இருக்கிறாங்க அப்படி.
0: அது என்ன சொல்ற, சில பேருக்கு அதுதான் வேலை. வீட்டுல சப்பி போட்டு வீடு கிடக்குறது, கிடந்து அரணை பற்றி கதைக்கிறது. எங்களுக்கு என்னன்னு கேட்டா நடேசன் அம்மா, இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப நாங்கள் இந்த ஆரம்ப காலத்திலே உண்டாக பயணம் செய்த அந்த காலங்களை எண்ணி பாக்குறேன். இல்ல இல்ல, அது அதுல இருந்து என்ன யோசிக்கின்றால் அடுத்ததை பற்றி ஒரு ஆள் சொல்லுதன்னு கேட்டா அதை கேட்கறதுக்கு உனக்கு என்ன மதி? நீனே படிச்சறியா, பண்புள்ளியா? அவ கேட்டா உடனே என்ன செய்யணும்? இங்க வா, உடனே சொல்லணும். அவைய பற்றி கதையாது, கதைக்கு பிடிச்சா பழகிறது. என்ன என்னட்டு ஒரு குணம் இருக்கு, என்ன பிடிக்கலன்னா என் வாழ்க்கையில போய் என்ன சேர மாட்டேன். உயிர் போனாலும் சேர மாட்டேன். எந்த கடவுள் வந்ததுன்னு எனக்கு சொன்னாலும் அவையோட சேர மாட்டேன். முகம் திரும்பிய பார்க்க மாட்டேன். அப்படி ஒரு
1: அண்டைக்கு
0: விரும்பினா இப்ப நாங்க என்ன ஒரு தடவை பழகிறோம்? விரும்பினா பழையில அடிப்போ. அறுபத்தேழு வயதுல இவ்வளவு அனுபவத்தை பார்த்துட்டு 36 வருஷம் ஒரு வேலை, ஒரே இடத்துல வேலை செய்யறோம். எத்தனை பேரை பார்த்துட்டேன், எவ்வளவு பேரை பார்த்துட்டேன். தொடர்ந்து ஒருத வேலையிறண்டா இவ்வளவு சகிப்பித்தன்மை, இவ்வளவு பொறுமை. அந்த வேலையை விடக்கூடாது, எனக்கு அது தேவையான வேலை. ஏன்டா விரும்பி செய்ய வேணும் ஒரு வேலை? என்னம்மா சொல்லுங்க பாப்போம். விருப்பத்தோட செய்யணும். பென்ஷன் எடுக்காமலே வேலை செய்ய யார்? இதுவரை காலமாச்சு எனக்கு தெரிஞ்ச அளவு. நான் என்னைய கேள்வி கேட்கறது, நீ யாருக்காவது துரோகம் செய்தியா? ஏண்டா ஒன்றே ஒன்று செய்திருக்கிறேன். என்னன்னு கேட்டா, இந்த சின்ன வயதுல விஷயம் தெரியாம இந்த கெட்ட போல கட்டி போட்டு சும்மா அந்த குருவியால கடிக்கிறது. குருவியால கடிச்சா அது செத்துப்போமல்லோ, செத்து கீழே விழுந்து போய் கிடையாது. நான் பார்ப்பேன், ஆனால் அதை இப்போ யோசிக்கிறேன். அது அந்த குருவி வந்து தாய்க்கு சாப்பாடு தேட வந்திருக்கும், அல்லது பிள்ளைகளுக்கு சாப்பாடு தேட வந்திருக்கும். நான் அதை கொலை செய்தது தவறு தானே? அது சாபம் போட்டுட்டு போயிருக்கும். அந்த சாபங்களும் வந்து நான் எனக்கு சத்தியமா யோசிக்கணும். மற்றபடி எனக்கு வாழ்ந்த மாஞ்ச ஒட்டும் இல்லை. பிடிச்சா பழகிற இல்லை அடி போடுறது ஒண்ணும். எங்களை தெரிந்தே நம்ம எங்களுக்கு நேற்று இந்த கலை தொட்டது. சரி, என்ன பாட்டு வேணுமாம்மா?
1: பாட்டொன்று கேட்டேன் பரவசமானி.
0: ஓ பாட்டொன்று கேட்டேன் பரவசமான. நன்றி அம்மா தாயே, உங்களை போன்றவர் இருந்தா காணும். நன்றி நன்றி. ஆம், இறைவன் என்பவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான்.
2: வன்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுல உள்ளுத்து கொண்டு
3: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க, எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதப்பா. இந்த இருப்ப விஷயத்த போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
4: வன்குவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள

தனியாளர், நல்ல பேச்சாளர், காண்கின்ற இடமெல்லாம் எனக்கு ஆசீர்வதிக்கின்ற ஒரு அன்பான அம்மா. இதைத்தான் நாங்கள் சேர்க்கிறது.

நேரம் 7:25. அருமையான ஒரு பாடல் ஏன் நடேசனம் ஆகிட்டிருந்தார். அடுத்து யார் வணந்திருக்கிறது? வணக்கம். ஆஹா, ஓடிவிட்டார்கள். ஒருவர் நின்றிருந்தார், அவர் பறந்து விட்டார், யார் என்று தெரியவில்லை. சரி, அவர் இல்லாவிட்டால் நான் தருகின்றேன் பாடல். 7:30 இடம்பெறப் போகின்ற தலைப்பு மாற்றம் என்ற தலைப்போடு நீங்கள் உரையாடப் போகின்ற மாற்றம் என்ற

0: பலவிதமான மற்ற வெளிநாட்டுக்கு வந்து நாங்கள் நல்ல நாட்டுக்கு போகணும், இதுக்கு வந்து ஆப்பிட்டு போனோம், இந்நேரம் திருமணம் செய்யலாம்னு இருந்து நாங்கள் அதுக மாற்றமாக போச்சு. பிள்ளைகளை டாக்டரு படிப்பிக்கணும்னு கேட்டால் அதுக மாற்றமாக போச்சு. பிள்ளைகளை வந்து சொந்தத்தில் திருமணம் செய்து வைக்க வேண்டுமென்றால் அதுக மாற்றமாக போச்சு. நல்ல நண்பர்கள் என்று பார்த்தால் அதுக மாற்றமாக போச்சு. பழகியவர் இப்படியா போச்சு என்று அப்படிக்கான ஏமாற்றங்கள் இருக்குது. சில ஏமாற்றங்கள் தாங்களாகவே நினைத்து கொள்வது ஏமாற்றம் என்று, அது அவிகளாகவே கற்பனை பண்ணி கொள்வது. ஏன்னா சிலருக்கு கற்பனை, எங்களோட ஊரில் சொல்லி கள்ள நோக்கம்னு கற்பனை பண்ணுறது, அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோன்று தாங்களாகவே கற்பனை பண்ணி நல்ல நல்ல நட்புகளை தாங்களாக இழக்கிற. மற்றவை ஒருவரோட பழகினா மற்றவைக்கு பிடிக்காது, தங்களோட மட்டும்தான் பழகணுமென்ற அந்த அது வந்து என்னென்னா சுயநலம். அப்படிப்பட்ட சில பேர் இருக்குது, அப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் கணக்க இருக்குது. சரி பாப்போம். அது 7:30 இருந்து உரையாடலாம். இப்பொழுது பாட்டு கேட்க வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் இந்திரன்.
0: வணக்கம் லாலா ரவி அம்மா, நலமா இருக்கிறீங்களோ? என்ன பாட்டு வேணும்?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம் இந்திரன். நான் கேட்கறது அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, தகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு.
0: சூப்பர் பாட்டு, உண்மையும் அதுதானே. அகரம் இப்போ தகரம் ஆச்சு, தகரம் இப்போ தங்கம் ஆச்சு,
1: அகரம் இப்போ சிகரம்
0: சிகரம் ஆச்சு, அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, தகரம் இப்போ தங்கம் ஆச்சு. அருமையான ஒரு பாட்டு. சரி பாட்டு கேட்டுட்டு நாங்கள் உரையாடுவோம். என்ன? நன்றி அம்மா, நன்றி நன்றி. லாலா ரவி அம்மா அவர்கள் இணைந்திருந்தார். சரி, அவர் கேட்ட பாடல் இதோ, நல்ல பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் இசையமைத்த பாடல்.
2: என்ன மாதவன், எங்க போனீங்க? காலையில இருந்து உங்களை எங்கெல்லாம் தேடுறது?
3: எத்தூபாய்
2: கிட்டும்

0: பரிசிலிருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு பிள்ளை வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
1: அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
2: ஆமாம், இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள். பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா மோபரி 422 1B கிராமோடைய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0766-24-0040. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0766-24-0040. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
3: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில் வேர்ல்ட் மார்க்கெட் 62 அவென்யூ பால்வாயோன் குற்றூரியே 93120 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில் 0783-20-49-85 அல்லது 0787-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவு விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவுப் பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
4: ஆம் ராஜாண்ணா சொன்னது 100%க்கு 100% உண்மை. லாகர்னோவில் சென்னை சில்கில் வந்து பாருங்கள். எந்த நாட்டில் இருந்தாலும் இங்கே வந்து வருகின்ற பொழுது ஒரு முறை சென்று பாருங்கள், அப்புக்கு பிறகு உங்களுக்கு புரியும். சரி அன்பானவர்களே, இப்பொழுது நாங்கள் உரையாடப்போவது, இப்பொழுது நேரம் சரியாக 7:37 ஏமாற்றம் என்ற தலைப்போடு நாங்கள் உரையாடப் போகின்றோம். அன்பானவர்களே, எனக்கு தெரிந்ததை சொல்லுகிறேன் உங்களுக்கு. என்னுடைய 67 வயதில் என்னுடைய அனுபவத்தை பற்றி சொல்லுகின்றேன். யாரையும் ஏமாற்றாதீர்கள், ஒன்று. இரண்டாவது, யாரை பற்றியும் குறை சொல்லி பழகாதீங்க. நீங்கள் 7 ஜென்மத்துக்கும் இப்போ உங்களுக்கு தெரியாது, அதாவது இரத்த துடிப்பிலே நாம் மற்றவைய என்ன செய்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 7 ஜென்மத்துக்கும் உங்களை சில பாவங்கள் சுற்றி பிடிக்கும். கண்ணால் காணாததை கதைக்காதீர்கள், அடுத்தவன் சொல்கிறான் என்று போட்டு அதை கேட்டுட்டு மற்றவர்களோட கோவப்படாதீர்கள். பிடித்தா பழகுங்கோ, பிடிக்காட்டி விலகுங்கோ. இங்கே யாரும் யாருக்கும் பெரியாக்களும் இல்லை, குறைஞ்சாக்களும் இல்லை. இதுதான் என்ற பொரிசி. நான் யாரையுமே பெரியாளன்னு பார்க்க மாட்டேன், யாரையும் சின்னாளன்னு பார்க்க மாட்டேன். அன்று ஒரு ஒரு நிகழ்வுக்கு சென்ற பொழுது என்னோட வந்த 2 பேரும் நான் ஓடி தெரிஞ்சு அந்த குத்து விளக்கை எடுத்து மேசையை அந்த மேடை துப்பரவாக்கி அதில் வர வைக்க விளக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்னுடைய வந்த இரண்டு பேர் அவையை நான் சொல்ல விரும்பவில்லை. அவர்கள் சொன்னாங்க அணைஞ்சு வாங்களே எங்களை ஒரு கௌரவமாக கூப்பிடவே இதில் இருங்கோன்னே அவன் கௌரவமாக கூப்பிடையாக நாங்கள் போகணுமெண்டு. எனக்கு அந்த பழக்கம் இல்லை. சில பேரை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நேரத்துக்கு காருக்கு இருந்துட்டு அந்த நேரத்துக்கு வெறிவினும் ஏதோ பெரிய வெள்ளக்கார மாதிரி என்னாலே அப்படி செய்யலாம். என்னுடைய பழக்கம் எப்படித்தான் ஒரு ஒரு நிகழ்வுக்கு போனால் அந்த நிகழ்வுகாரராகவே நான் மாறிவிடுவேன். ஒரு அன்று நடந்த நிகழ்விலே ஒலி வாங்கியை தூக்கி வைக்கிறதும் அடுத்த நிகழ்வு என்னமான்னு சொல்லி அன்று அந்த நிகழ்வோடு நானும் கரைந்து போவது அது சில பேர் பார்க்கின்ற பொழுது ஆனால் எனக்கு அது பழக்கம். அடுத்த ஒரு வீட்டை போனால் ஒரு கொண்டாட்டத்துக்கு போனால் போயா போய் அதில் போய் இருந்துட்டு வர்றதில்லை. அவைக்கு அண்ணன் உதவி செய்கிறதும் சமையல் வேலை இருந்தால் சொல்லுங்கள் வெங்காயம் வெட்டுறது அப்படின்ட்டு ஏனென்றால் அது என்ற பழக்கம் அது என்ன ஊறிப்போச்சு. அதை நான் மாற்று சில பேர் சொல்லின வண்ணா நீங்கள் அதை மாற்றும் கொண்டு ஆனால் நாங்கள் அது மாற்றவே முடியாது. ஏனென்றால் என்னுடைய அப்படிப்பட்டது. ஏமாற்றம் என்ற தலைப்போடு நாங்கள் உரையாடப் போகின்றோம். ஏமாற்றம் என்ற தலைப்பு சாதாரண தலைப்பல்ல. அதற்காக நீங்கள் அழைப்பு களையுங்கள்.

ஆம் அன்பானவர்களே, யாரையும் ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அது உங்களுக்கு ஏமாற்றத்தை தரும். அடுத்தது ஏமாந்தும் போயிடாதீங்க. சும்மா அவர் இப்படி சொல்கிறார் இப்படி சொல்ற ரெண்டு நண்பர்கள் இருந்தால் அந்த நண்பர்களை அல்லது நல்ல பாசம் உள்ளவர்கள் இருந்தால் அதை பிரித்து விடுறதுக்கு ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். இன்னொன்று, ஒருவர் ஒரு இடத்த நின்று ஒரு நிகழ்வுக்கு செல்கிறார் என்றால் அந்த நிகழ்வில் போய் சொல்கிறது, அண்ணன் உதவிட நான் குறைஞ்ச ரேட்டுக்கு நான் செய்கிறேன், அவரை நிப்பாட்டுங்கோ, அவர் இப்படி என்ன, அவர் அப்படி காய்ச்சவர், இப்படி காய்ச்சவர் என்று இல்லாததை சொல்லி அவர்களுடைய மரியாதையை குறைப்பதும், அவர்களுக்கு கிடைக்கின்ற இந்த மேடைகளை குறைப்பதும், அவர்களுக்குரிய இடத்தை குறைப்பதும் சிலருடைய பழக்கம். ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், உங்களுடைய திறமைகளை யாராலும் இங்கே ஒன்றும் செய்யலாது. உங்களோட திறமைகளை நீங்கள் வளர்த்துக்கொள்ளுங்க. சத்தியமாக சொல்லுகின்றேன், நான் வணங்குகின்ற என்னுடைய குலதெய்வமான முருகப்பெருமான் மீது சொல்கிறேன், ஒவ்வொருவர் என்னோட பழகின்ற பொழுது அவர் எப்படிப்பட்டவர் என்று எனக்கு 100% தெரியும். அந்த சக்தி என்னிடம் இருக்குது. ஆனாலும் நான் அவர்கள் தெரிந்தோண்டும் பழகுவேன். காரணம் என்றால் அவையின் குணம் அது. ஒரு நாய் என்றால் அது குலைக்கும், பூனி என்றால் அது கத்தும், குருவியாக அவையின் குணத்தை மாற்றவே இயலாது. அது நாம் ஒன்றுமே செய்யலாம். ஆனால் என்ன செய்கிறது, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பழகிக்கொள்கிறது, அவ்வளவுதான். சரி அன்பானவர்களே, ஏமாற்றம் என்ற தலைப்போடு நாங்கள் உரையாடப் போகின்றோம்.

0: சரி, அந்த வகையிலே இன்றைய எண்ணங்களும் உங்கள் விருப்பமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள நீண்ட நேரமாக வைபரோட காத்திருக்கின்றார் ஒருவர். அணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கம் திருமதி வில்வராஜா.
0: திருமதி வில்வராஜா, வரவேற்றுக் கொள்கின்றோம். நலமா இருக்கிறீங்களா அம்மா? தலைப்பு கேட்ட நீங்களா? சத்தியமான வார்த்தையம்மா. நாங்கள் ஏமாந்தபடியால் இதே வழிதானே அவைக்கும் இருக்கும். தெரியுமா, ஆக பெரிய கொடுமை இந்த புரோக்கர் மூலமாக ஏற்கனவே திருமணம் செய்தவர்களை செய்யல் என்று பொய் சொல்லி ஏமாற்றுறது இருக்கல்லோ,
1: அது
0: ஆக பெரிய கொடூரம். உண்மை இல்லையோ?
1: எல்லாத்துக்கும் இப்ப உடனே பதில் கிடைக்குது. அதான் யார் யார் என்னென்ன செய்யறோமோ உடனே பதில் கிடைக்குது. முன்புதான் அந்த பின்னுக்கு கிடைக்கும் இப்ப எல்லாம் உடனே கிடைக்குது. அவையவே செய்யற துரோகங்கள் மாற்றங்கள் எல்லாத்துக்குமே பதில் கிடைக்குது.
0: காரணம் என்னவென்று கேட்டால் அம்மா, இந்த இலவச தொலைபேசி இருக்கல்லோ, ஒரு கெட்ட சாமான்.
1: அதுதான்
0: ஒரு கெட்ட சாமான். தப்பி போட்டு
1: நேரம்
0: மற்றது முந்தி நேரம் இல்லை. எப்ப பார்த்தாலும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வீட்டு வேலை இருக்கிற மாதிரி டெலிஃபோன் வந்தாலும் வீட்டுல வேலை இருக்கும் புறா எடுக்க சொல்லுங்க வேண்டி சொல்லி போட்டு அதுகள் தங்கட வீட்டு அலுவல் பேரக்குட்டி அலுவல் பிள்ளையன் அலுவல் உடுப்பு துவச்சு வீடு அதுகளுக்கு இது சிறப்பட சப்பி போட்டு வீட்டுக்காக கிடக்கிறது கிடந்து போட்டு ஆறுக்கன் அடிக்கிறது அடிச்சு எல்லாமே துளைஞ்சு போச்சு. சகல விதமான இதுவும்
1: காசு லைன் கதைக்க மாட்டேன்.
0: நூறு ரூபாக்கு ஒரு லைன் ஒன்று தருவாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆரம்பத்துல
1: நீங்க
0: எந்த நாட்டுல இருக்கிறீங்களம்மா? பெல்ஜியத்துல இருக்கிறீங்க. சரி சரி, சந்தோஷம். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? நல்ல கருத்து சொன்னீங்க. வேற ஏதாவது சொல்ல போறீங்களா?
1: தெரியும் மற்றவர்கள் மாத்த மாட்டோம்.
0: நிச்சயமாக அதுதான் நம்ம தேவை. ரொம்ப கஷ்டம் அம்மா, சுற்றுவான கஷ்டம் அம்மா. மனம் எல்லாம் உடையிற அளவுக்கு சில வலிகள் வந்து விழும். என்ன செய்யறது என்று தெரியாத ஒரு நிலப்பந்தம். ரெண்டா மனுஷனுக்கு குடும்ப பிரச்சனை ஒரு பக்கம்,
1: என்னத்தை
0: தாங்குற அதானே ஹார்ட் அட்டாக் வருது. இதயம் தாங்கும் இதயம் இருந்தா இறுதி வரைக்கும் அமைதி இருக்க வேண்டும். அதெல்லாம் சும்மா பொய்க்காதே அம்மா, அதெல்லாம் உடைஞ்சு போயிருவேன். அதிகமானவர்கள் இந்த நோய் இல்லாம வாழ்றதுக்கு முக்கிய காரணம் எந்த விதமான சூழலியும் இல்லாம இருக்கிறதான் முதல் வாழ்க்கை. சரி, என்ன பாட்டு?
1: எல்லாராலையும் எனக்கு தஞ்சில்காரன் படத்திலிருந்து உலகம் ஒரு வாடகை வீடு வரலாம் அதில் ஆயிரம் பேர் என்ற ஒரு பாடல். உலகம் ஒரு வாடகை வீடு வரலாம் அதில் ஆயிரம் பேர். எல்லாருமே வாடகை வீட்டுலான் இருக்கிறோம்.
0: உலகம் ஒரு வாடகை. இன்னொரு பாட்டு ஒன்று இருக்கு, எங்களுடைய எம் ஹனிபா அவர்கள் பாடிய பாட்டு. உலகம் இறைவனின் சந்தை மடம், இங்கு வருவோரும் போவோரும் தங்குமிடம். இது அல்ல உனக்கு சொந்த இடம், அங்கே இருக்குது உனக்கு உரிய இடம். இது ஒரு ஒரு சந்தை. இது இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம். இதெல்லாம் உனக்கு சொந்த இடம், உனக்கு வேறொரு இடம் இருக்குது உன்னுடைய கணக்கு வழக்கு. அப்போ இந்த இந்த சந்தையில் நாங்கள் என்ன செய்கிறோம், யாருக்கு என்ன செய்கிறோம், வாழ்ந்தம்மா வடிவா, யாருக்காவது ஒரு ஒரு துணையாக இருந்தோமா, நல்லபடி இருந்தோம் இல்லையோ, அதுக்கு நாங்கள் கணக்கு கொடுத்தே தீரவணும். ஓமோ இல்லையாம்மா?
1: ஓமோ.
0: நீங்கள் பாட்டு பாடுவீங்களோ? நல்ல பாட்டு
1: கேட்டிருக்கேன்,
0: ஆஹா நல்ல பாட்டு. இதுதான் முதன் முறையாக என்னுடைய நிகழ்வில் இணைந்திருக்கிறேன், அப்படித்தானா? நன்றி சகோதரி.
1: பாட்டும் கைவசம் இருந்தா உடனே எடுப்பேன்.
0: சரி சரி, நன்றி. நன்றி அம்மா, மிக்க நன்றி. நன்றி, அருமையான ஒரு பாடலும் கேட்டிருந்தார் சகோதரி. இதோ அவர் சொன்ன கருத்துக்களும் உண்மைதான். அதாவது ஏமாறப்பட்டால் நாங்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டோம், அதிலே கவனமாக இருக்க வேண்டும்.

0: அருமையான ஒரு பாடலோடு நல்ல கருத்தையும் சகோதரி சொல்லியிருந்தார். இப்பொழுது யார் வந்திருக்கிறது? அடுத்து வணக்கம். ஆஹா, ஓடிவிட்டாரா? வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்.
0: ரொசாலின்,
1: நலமா இருக்கிறீங்களா?
0: நான் நலமா இருக்கிறேன். நீண்ட காலம் உங்களுடைய குரல்கள் காட்டிலும் நான் பாத்தீங்க ஞாபகம் வச்சிருக்கேன். என்னம்மா
1: ஞாபகம்? நல்ல ஞாபகம் இருக்குது. ஏன்னா நான் தனித்தானே.
0: என்ன நலமா இருக்கிறீங்களோ?
1: நலமா இருக்கிறோம்.
0: நல்லது. ஓ, நான் நலமாக இருக்கிறேன்ம்மா. நீங்க சொல்லுங்க பாப்பம்.
1: என்ன சொல்லுறது? என்ன
0: ஏமாற்றம்? ஏமாறுறவர்கள் அதிகமாக யார் என்று பார்த்தா நல்ல மனம் கொண்டவர்கள், இரக்க குணம் கொண்டவர்கள், நம்பிக்கை கொண்டவர்கள். அந்த ஏமாத்துறவன் வந்து ரெண்டு விதம் இருக்கு. ஒன்று ஏமாற்ற வேணுமென்று ஏமாத்துறது, இன்னொன்று சில வேளைகளில் அவர் ஒரு தொழிலுக்கு வேண்டியிருப்பார், அது அங்க பிழைச்சா ஒன்னு தர முடியாமல் போய் ஒரு இக்கட்டான நிலையில். அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, இன்று இல்லை நாளை என்று சொல்லலாம். சில பேர் நாங்க வேண்டையில தெரியல என்று சொல்றதுதான் கவலை. என்ன இல்லையோ? சரி, வேற என்ன சொல்ல பொறியல்?
1: வேற என்ன சொல்ல வேண்டாம்.
0: நான் தான் நீங்க என்ன சொல்ல வேண்டும்? அப்ப என்ன பாட்டு வேணும்?
1: உலகத்தில் சிறந்தது எது?
0: எது?
1: அம்மா. அதுதான். ஓ, அந்த பாட்டு இருக்குது இல்ல, மூன்று பேர் பாடுவாங்க, ஜெய்சங்கர், யார இன்னொருத்தவங்க பாடுவாங்க. அம்மா பத்தி ஜெய்சங்கர் பாடுவாரு, ஒன்னு ரெண்டு பேர் பாடுவாங்க. ஞாபகம் இல்ல, படம் பார்த்தேன், ஞாபகம் இல்ல.
0: அப்படியா? பட்டணத்துக்கு
1: பட்டணத்தில்
0: புதம். உலகத்து சிறந்தது எது? அந்த பாட்டு தான்.
1: ஆமா ஆமா.
0: என்னடி நல்ல ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? என்ன, சரி பாட்டு கேப்பமா?
1: கேப்பம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி அம்மா, நன்றி நன்றி. ரொசாலின் அவர்கள் இணைந்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருந்தார். பார்ப்போம் அவருடைய பாட்டு. இதோ வருகிறது. உலகத்தில் சிறந்தது எது? எது?

0: உலகத்தில் சிறந்தது எது?
1: எது? எது? எது?
0: உலகத்தில் சிறந்தது எது? ஓர் உருவம் இல்லாதது எது? ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வீட்டிலும் அனுபவமாவது அது.

0: திட்டங்களும் வருவதுண்டு. அது இல்லை என்றால் எதுவும் இல்லை, தொழிலில்லை முதலில்லை கடனும் இல்லை. சொல்ல போனால் உலகம் எங்கும் வரவில்லை செலவில்லை வழக்கும் இல்லை. அதனாய் உள்கட்டி மெல்ல பார்க்கும் எட்டி அது போடும் குட்டி அதன் பேர் டீ. தெரியல இட்டி இன்னுமா தெரியல வட்டி வட்டி வட்டி வட்டி.
1: அடுத்தபடியாக மிஸ் லதா.

பார்த்து பயம் தரும் சோலை அது இருக்கும் பிடி சோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில் அது இருக்கும் பிடி சோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில்

0: ஆம், இந்த பாடல் நக்கண்டு ஒரு மனதை உடைத்து விட்டது. தாய்மை, ஒரு தாயினுடைய அந்த சிறப்புக்கு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அதை மிக அழகாக அந்த திரைப்பட பாடல் சொல்லியிருக்கிறது மட்டுமல்ல, நாமும் அப்பொழுதுதான் நாம் தொலைத்து விட்டு தேடக்கூடாது. இருக்கும் பொழுதே அந்த தாயை நல்லபடி பார்த்துக்கொள்ளணும், அவ்வளவுதான். சரி, அடுத்து மாற்றம் என்ற தலைப்போடு இங்கே ஏமாந்தபடி வந்திருக்கிறார் தேவி அவர்கள். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நலம்தானே அம்மா?
1: ஓ, நாங்க நலமா இருக்கிறோம். நீங்கள்?
0: நாங்களும் நலமா இருக்கிறோம். நீங்க சொல்லுங்க ஏமாற்றங்களை பற்றி.
1: ஓண்ணா, ஏமாற்றம் என்றது வந்து பணத்தை மட்டும் ஏமாறுறது இல்ல, மனதையும் ஏமாத்துறது ஒரு துரோகம் தானே, நம்பிக்கை துரோகம். ஒரு தட்ட அன்பை ஏமாத்த கூடாது. பணம் பணம் அது அடுத்த பட்சம் அண்ணா. நான் நம்பி ஏமாறுறது முதல் வந்து நீங்கள் ஒரு ஆள்ல நம்பிக்கை வைப்பீங்கள் தானே, வேணா இல்லது உண்டு. அவ இந்த நம்பிக்கை உடையும் போது மனம் படும் அந்த ஏமாற்றம் இருக்கோ, அது அது சரியான வழியானது.
0: நிச்சயமாக, நிச்சயமாக.
1: ஒருதர் நாங்கள் பழகி போட்டு அவர்கள் ஏமாற்றும் போது மற்ற அந்த பணம் காதல் ஏமாற்றுவதெல்லாம் அது தாங்கிக் கொள்ளலாம் கொஞ்சம் அண்ணா. அந்த நம்பிக்கை நண்பர்கள் ஏமாத்துறது
0: என்ன காதலும் அப்படித்தான், அதுவும் ஒரு விதமான இதுதானே. 24 மணித்தியாலும் அன்பு தண்ணி என்று கிடக்குற பேனை எடுத்து பெஞ்சில் எடுத்து கடிதங்கள் எழுதி போட்டு பேண்டு பார்த்தா தெரியுந்தானே. இப்ப வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வந்துட்டேன்,
1: நான் ஒருத்தருட்டையும் ஏமாறையில, நான் நம்பிக்கைக்கு ஏமாறையில. ஆனா இங்க நான் ஒரு என்னன்னு சொல்றது, உயிரா நம்பினது நம்பிய ஒரு
0: ஆளுட்ட
1: அப்பா வந்து ஜெயிலுக்கு இருக்கிறார், அவசரமா வேணும், உங்களுக்கு தானே கன பேர தெரியும். அப்ப நான் வேலை சிதம்பிருக்கும் போது மெல்லமா டிஆர்டி போட்டு கேட்டுக்கொண்டிருப்பேன். அப்ப அதை அந்த பேர் சொல்ல மாட்டேன், இவர் உங்களுக்கு தெரியுமா, ஓ சொல்லி எல்லாம் நயனா அறிவு. அப்ப கொஞ்ச நாள் போக வந்தத கேட்டேன், அழுகார் சாப்பிட்டு கொண்டு, என்ன தம்பி அழுகிறீங்களேன்னு கேட்க, சாப்பிடன போய் நான் அழுகிறேன்னு கேட்க, எங்கடப்பா ஏயிலுக்கு 9,00,000 ரூபா உடனடியா கட்ட வேணும், எனக்கு உங்களுக்கு தான் கன பேர தெரியும், எனக்கு 2,000 ரூபா மாறி தாங்க அக்கான்னு சொல்ல. அப்ப நான் வீட்டை வந்து கேட்கவும் பயமா இருக்கு, 2,000 நான் அங்க போறது யார்கிட்ட வேண்டு திரு சொல்லி. அப்ப நாம என்ன செய்வோம் என்ன செய்வோம் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ட வந்து
0: கேட்டேன்,
1: 2,000 கொடுக்க இல்லையா, 500 ரூபா கொடுத்தேன், 500 ரூபா கொடுத்தேன் தம்பி, இந்த சம்பளத்துல நான் தாரன், ஆனா நீர் 1 மாசத்தால தாரன் தண்ணீர் தாரமண்டு. பிறகு அவர் 1 மாசமாவது அதை பற்றி கதை இல்ல, 2 மாசமாவது அதை பற்றி கதை இல்ல, நல்ல காலம். 2,000 கட்டவர் நான் யார்கிட்ட மாறி கொடுத்திருந்தா அவளம்
0: தான்
1: இல்ல, அவரை காணல இருந்தா
0: காணல. காசு கொடுத்ததும் கூட வீட்டுக்காரன்னு தெரியுமா,
1: சொல்லி போட்டேன் காசு கொடுக்கணுமே,
0: பிறகுதான் சொன்னீங்களா,
1: பிறகுதான் சொன்ன,
0: அதுதான் தவறு.
1: கொடுத்து
0: வீட்டுல வந்து யாராக இருந்தாலும் வீட்டுக்காரருக்கு தெரியாம இந்த அலுவலர்கள் பார்க்கப்படாது. நடந்தா உடனே எங்கட வீட்டுல இருந்தா உடனே நான் தண்டு தட்டு தட்டி இருப்பேன். ஏனண்டு இல்ல இல்ல, தாராளமாக குடுக்கல் வாங்கல் அவைக்கு நம்பிக்கையானக்கள் இருந்தா எங்களுக்கு சொல்லணும். என்னென்ன அவதானமாக இருக்க வேண்டும் இந்த உலகத்துல.
1: அப்ப இந்த ஃப்ரெண்ட் அவ சொன்னா தான் இப்ப தன்னிட்ட இல்ல, அப்ப நான் தான் அந்த கேஸ்ல வேலை செய்யறேன், உடனே எங்கட கடைக்கார முதலாளி கடிச்சேன், இப்படி எனக்கு ஒரு அவசரமா வேணும்னு சொல்லி என்னண்ட இப்படி இன்னும் அவரை காணவே இல்லை. பிறகு எங்க இல்ல
0: 500 ரூபாவோட சரி. ஐயோ ஐயோ,
1: இல்ல பிறகெல்லாம் அடிச்சு வழியில நீங்க கதைச்சு தாரம் தாரம் எல்லாரும் கனவருக்கு தெரியும், என்னோட சம்பந்தப்பட்ட கன அக்காக்களுக்கு தெரியும், அது முதல் தடவை தான். என்ன
0: தெரியாதவர்களுக்கு குடுக்கல் வாங்க செய்யக்கூடாது, உண்டு
1: என்னோட உண்டா வேலை செய்த,
0: அது உண்டாயோ ரெண்டாயா ரெண்டாவது இன்னொரு பிரச்சனை உங்கள்ட்ட இருந்து
1: கடைக்காரரையும் ஏமாத்தி இருக்கிறார் கடையில அந்த மணிக்கிறான் செய்த நாங்கள், அதால தந்து சம்பள காசு எல்லாத்தையும் மனைவி போட்டார். எப்படி கேட்ட இப்படி அவற்றை, அப்ப அந்த நாங்கள் அவ்வளவு நான் வருஷமா அவற்றை மனதை நாங்கள் அறிஞ்சு கொள்ளல எப்படி உண்டு. அப்ப எங்களுக்கு ஒரு தட்ட மனதை நாங்கள் முழுமையா அறிஞ்சு கொள்றதுக்கு கனவரிசம் சொல்லுது
0: என்னண்டு கேட்டால் யாருடைய மனதையும் அறிந்து கொள்ள முடியாதம்மா. காரணம் இங்கு எல்லாமே இருட்டாக இருக்குது. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்றது
1: என்னுடைய
0: நான் ஒருக்காத்தான் ஏமாந்தது. இங்கே ஒருவர்கிட்ட இன்னொரு ஆட்ட பொறுப்பு வேண்டு, நீங்கள் அஞ்சு நான் ஐயாயிரம் ஈரோ. அவர் இல்லை என்று சொல்லி போட்டார். அவர் கோட்ஸ் விட்டோட ஒரு மேடைக்கு வந்தார். உடனே சொன்ன நீ வெறி பிடி என்று அவர் அண்டியோட எனக்கு இப்ப அவரை கண்டாலும் நெருப்பாயிரியும் என்ற மனம். ஏனென்றால் என் வாழ்நாள்
1: ஐயா
0: அரை உயிரில் இருக்கிறார். எங்களுடைய இரக்க குணங்களும் எங்களுடைய ஏமாந்த இளிச்ச வயலும் எங்களை பேயனாக்கி போட்டு போம். உங்களை தெரிந்த உங்களோட நண்பர் ஒருவர் இல்ல இல்ல அது அப்படி என்று வச்சுக்கொள்வோம். அது இல்ல அவர் எவ்வளவு பெரிய நல்ல மனுஷன் தெரியுமா, எவ்வளவு பெரிய நம்பிக்கை கிண்டவர்கள் வந்து அதை அப்ப யோசிச்சு பாருங்க. இதுதான் இந்த உலகத்துல அப்படித்தான் நடக்குது. காசக்கணை இந்த என்ன காசை கண்ட அதான் காசை கண்ட உடனே அவருடைய மனநிலையை அவங்களோட என்ன மாதிரி செய்தாங்க. இந்த கூடி நின்று குடிக்கிறது இருக்குல்லோ, நீ யாரோட சேர்றன்றதுலும் இருக்கம்மா. விளங்குதோ உன்னுடைய நட்பு எப்படி என்றதை நீங்க பார்க்கணும். என்னோட எனக்கு கூடுதலாக சிநேகம் குறைவு. நீங்க நம்புவீங்கள ஒன்று ரெண்டு தான், மற்றும்படி நான் எனக்கு நான் யாரையுமே
1: கடைஞ்சி
0: எனக்கு இல்லை. அது இல்லையனம்மா ஒன்று ரெண்டு இருக்குது. அதுக்கு மேலே எங்களோட பர்சனல் பிரச்சனையை அவைக்கு சொல்லக்கூடாது. எந்த ராசாவாக இருந்தாலும் சொல்லக்கூடாது. ஏனென்று கேட்டால் அவைக்கு எங்கே என்று இருப்பேன். அவைக்கு அவன் சும்மா வேக கிடவாது. அவை எடுத்து அங்கே அப்படி கேப்பாச்சான்னு சொல்லி அவை சொல்லக்கூடாது. எந்த பெரிய கும்பனாக இருந்தாலும் உங்களோட பர்சனல் பிரச்சனை சொல்லக்கூடாது. இந்த காலத்தில் விட்டுட்டு போனேன்
1: சொல்லக்கூடாது.
0: இல்லை அது ஏன் சொல்கிறேன்னு கேட்டால் இங்கே அம்மா ஒருத்தர் உயிரோட பிடிச்சி விழுங்குற மாதிரி ஒரு உலகம். நாங்கள் ஏமாந்து போகிறோம். எங்களோட அன்பு எங்களோட உண்மையான தூய்மையான அன்பும் ஒருத்தரை நாங்கள் வெறுக்கப்படாத நினைக்கிறதும் கொடுக்கல் வாங்கல் செய்கிறதும் இந்த இன்றைக்கும் பாருங்கள் இந்த ஏஜென்சியால் வந்து இன்னும் கிட்டத்தட்ட 10 வருஷமாக வந்து சேராத இடையில நிக்கிற சனவீத்தினை இன்னைக்கு தெரியுமாங்க. இந்தியாவில் வேறு நாடுகளில் நிற்குது ஒன்று. ரெண்டாவது இங்கே வெளிநாட்டுக்கு வந்து 10-15 வருஷமாக விசா இல்லாமல் அங்கே இங்கே வேலை செய்து கொண்டு மனுஷி பிள்ளைகள் அங்கே 15 வருஷம் ஒரு குடும்பம் அங்கே நிற்கண்டு கேட்டால் அது ஒரு பக்கம் விட்டு அதை விட்டுருங்க. ஆனால் அங்கே ஊரில் உள்ளதில் கதைக்கிற கதை இருக்கல்ல இன்னொரு 15 வருஷமா போச்சு அவன் அங்கே கல்யாணம் சேட்டானோ யாரும் சொல்லி அப்படி இல்லாமல் சொல்லி மற்றது தச்சல் அப்படி ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கமாம்மா அந்த வீட்டில் ரெண்டு சின்ன பிள்ளைகளும் அந்த மனுஷியும் தான் நிற்கணும். அந்த ரோட்டால் போய் தம்பி இதில் ஒரு பக்கம் இந்த சந்தைக்கு போகிற நாங்கள் அறியாமல் கதைக்கிற கதைகள் அந்த மனங்கள் எவ்வளவு தூரம் இவ்வளவு பலிகளோட சனம் வாழ்ந்து கொண்டிருக்கு தெரியுமா. இது என்னண்டா இங்கே என்ன நடக்குது, சப்பி மூன்று தரம் விழுங்கி போட்டு பின்னேரம் இங்கே காய்ச்சி சோத்துக்கு பரவாயில்லத்தான் திண்டுட்டு அங்கே இருந்து கொண்டு இப்படி தான் கதைக்கிறது. இன்னும் முதல் இவியல் அடித்து சாக்காட்டும் யோசிச்சு பாருங்க. அப்போது அக்கா வந்து ஒரு சகோதரி வந்து சொன்னா நாங்கள் துன்பப்பட்டாத்தான் அந்த துன்பம் என்னன்னு தெரியும். பசித்தவனுக்குத்தான் சோத்தின் அருமை தெரியும் என்ன இல்லையா. அப்ப எவ்வளவு வலிகளோட சனங்கள் ஒவ்வொருவரும் எவ்வளவு வலி என்ன பாருங்க. 36-37 வருஷம் என்னுடைய ஊருக்கு போயிருந்தேன். எனக்கு அதை விட வலி இந்த உலகத்திலேயும் என்னமே இந்த ஊரை பார்க்கல. அப்பன் செத்தது, அம்மா செத்தது, அக்கா செத்தது, அண்ணன் செத்தது, என்ன காசு போய் சேர்றது அது வேறு. ஆனால் அப்போ அந்த வலிகளை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. அதை புரிந்து கொள்ளு ஒவ்வொருத்தரும் அதை புரிந்து கொண்டு மற்றவோட கதை கொண்டு
1: அதை விட்டு ஒரு 1 ரூபா வேண்டினாலே அதை திருப்பி கொடுக்கணுமெண்டு நாங்கள் தண்டுவோம். நான் நேரட்டையும் ஒரு 1 ரூபா கூட நான் வேண்டி போட்டு
0: மற்றது மிக மிக முக்கியம். இந்த கூட்டா சேர்ந்து தொழில் சேர இருக்கல்ல நண்பர்கள் உண்டு, இதுக்குள்ள இது எப்பவுமே அறியண்டம். இங்கே சொல்லு எனக்கு சொல்லுவினம் என்ன நண்பன் போக போகத்தான் தெரியும். எத்தனையோ நண்பர்களை பார்த்துட்டோம், எத்தனையோ பேர் தங்களை நண்பனான நொந்து அழுது கொண்டிருக்கிறதையும் பார்க்குறோம். நான் சொல்கிறேன் ஆனபடியாக தான் சொல்கிறோம். தனியாக ஏழு மண்டா சேர இல்லையான்னு கேட்டால் பச்சை தண்ணீர் குடிச்சிட்டும் வீட்டை அடக்கணும். என்னுடைய எத்தனை பேர் கதைப்பினும் இந்த நான் அப்படி இப்படின்னு கேண்டு பேருந்தேதன் சும்மா சின்ன பிரச்சனைகள் வந்த உடனே அதுக்கு பிறகு அவை துவங்கணும். நீ ஒன்று அப்படி காய்ச்சினியா இப்படி காய்ச்சான். அப்போ இவ்வளோ காலம் காய்ச்சது பொய் தானே, இவ்வளோ காலம் இந்திரன் என்று சொல்கிறது பொய் தானே அம்மா. இவ்வளோங்க நான் சொல்கிறேன் இப்போ உங்களை சொல்லுங்க தேவியம்மா எப்படி இருக்கிறான்னு கேட்டால் அது எப்போவுமே அது பேண்டு பார்த்துட்டு பேன் உங்களோட கோவிச்ச உடனே பேண்டு துவங்குற அவர் அப்படி சொல்ற இவர் இப்படி சொன்னு வேறு அது வேக என்ன சொல்லுங்க உண்மை அங்கிட்ட அம்மா நடுவேன் அங்கிட்ட அப்பர் சொல்லு மூட்டி அவன் வேக பிறந்த வாய அப்படி கிளிக்கணும் மட்டும் சொல்லுவா. அந்த சாதாரண அந்த ஊரில் கதைக்கிற கதைகள் அது ஏன் அப்படி சொல்றேன்டா, நாங்கள் அடுத்த வேண்டிய மனதை உடைக்கிறது இல்லை, அதை விட ஒரு மிகப்பெரிய பாவம் இந்த உலகத்தில் ஒண்ணு எல்லாத்துக்கும் தண்டனை இருக்கு.
1: ராம்ல நம்பிக்கை வச்சு பாசமா பழகிட்டா உடைஞ்சிட்டா திருப்பி அது வேணும் மனம் எங்களுக்கு பழைய மாதிரி ஏற்றுக்கொள்ள மறக்கும்.
0: எனக்கு தெரிந்த ஒரு ஆழமா ஒரு ஆட்டை கொடுக்கல் வாங்கிட்டு அந்த மனுஷி இந்த கோயிலுக்கு முன்னால சிவன் கோயிலுக்கு முன்னால நீ பார்த்து கொண்டிருக்கிறியோ எனக்கு இப்படி செய்து போட்டான் சொல்லி அதை மண்ணள்ளி போட்டு திட்டு நான் பண்ணால பார்த்து
1: கஷ்டப்பட்டு.
0: அப்ப அந்த அந்த மனுஷி திட்டுன திட்டு இன்றைக்கு அவருக்கு பட்டி வச்சு கிடக்கு, பட்டி தான் அவர் ஓடுறேன் கார் பட்டி கார் இல்ல பட்டி வச்சு கிடக்கு இல்ல நான் மெல்ல மெல்ல நடந்து வேன்
1: ஒரு என்னத்துக்கு பட்டி வச்சிருக்கு
0: நெஞ்சுக்க பட்டி வச்சு கிடக்கு. அப்ப ஏன் நான் சொல்றேன்டா ஒரு நாளும் இல்ல ஏன்னு சொன்னா ஒரு நாளும் வந்து மற்றவன் தெரியாமல் ஏமாத்துறது வேறு அது சொல்லலாம் ஐயன் வேண்டி நான் ஏமாத்தி போடணும் கவலைப்படாதுங்க 100 200 ஐம்பது
1: தாரன்
0: அது ஒரு மனச்சாட்சி
1: சொன்னால்
0: ஐயோ போச்சடா போச்சு. சரி நீங்க சொல்லம்மா என்ன பாட்டு போகணும்
1: பாட்டு வந்து தனியே தன்னன் தனியே தன்னன் தனியாக நீ வந்த போது என்னை அறிந்தாலே பூமாது
0: என்னவோ சொல்லுங்க தள்ளி
1: ஏனியாக
0: அதான் என்னவோ சொல்லுங்க தள்ளி ஏனுங்க நல்ல பாட்டு என்னதான் சொன்னாலும் ஆக்கள தள்ளி நின்று காய்க்க சொல்லணும்.
1: அந்த பாட்டுன்ற இதுக்கு ஒரு ஆள் சொல்றதுன்னா கொரோனா நேரத்துல தள்ளி நில்லையா சுசிலாமா அந்த தேன் குரலால தள்ளியே என்னவோ சொல்லுங்க தள்ளியே நில்லுங்க அந்த அந்த வரிய போட்டு ஒரு ஆள் எழுதியிருந்தாரு கொரோனா நேரத்துல எல்லாரும் தள்ளி நிக்க சொல்லி.
0: சரி இந்த விருதம்மா பாட்டின நன்றி அம்மா நல்ல விஷயங்களை நன்றி அம்மா நன்றி நல்ல கருத்துக்களை தேவி தன்னராஜ் அம்மா அவர்கள்.

0: பயணம் இங்கே அப்படியா வருது? சரி, நீங்க உரையாடுங்க பாப்பம். ஏமாற்றம் என்ற தலைப்போடு பலவிதமான ஏமாற்றம் இல்லையோ?
1: ஏமாற்றம் என்ன ஒரு நிம்மதி என்று சொல்லி சொன்னா, நான் ஏமாந்திருக்கிறேன் தான் என்றாலும் நான் ஏமாற்றவில்லை ஒரு தடையும் என்றது. இறுதி காலத்து வாழ்வின் எல்லையில வாழ்வை நாங்க நிறைவாக்கி கொண்டு போக போறோம்டா. நாங்க படுக்கையில இருந்த நான் அதை செய்தேன், அதாதான் எனக்கு இந்த துன்பம், இதாதான் இந்த துன்பம், அப்படி அவைய வஞ்சித்தன், இப்படி இவைய வஞ்சித்தன் மனம் சொல்லுமல்லோ. அப்ப நிம்மதியே போகுடுமின்றேன். அப்படி மனம் சொல்லாம இல்ல, நான் இன்று வரைக்கும் நான் யாருக்கும் அநியாயம் செய்யல, நான் ஒருவரையும் வஞ்சிக்க இல்ல, நான் ஒருவரையும் ஏமாற்ற இல்லை என்று நிக்கிறதே பெரிய விஷயம்.
0: ஆனா களவெடுத்தவனும் அதைத்தானே சொல்றேன், நான் யாரையும் ஏமாத்தே இல்ல. காஜி பண்றவனும் அதைத்தானே சொல்றேன், நான் யாரையும் ஏமாத்தே இல்ல. உண்மையா சொல்றேன், ஒரு சொல்றான். அது என்ன அந்த மனம் பெறுது? அப்ப அது சொல்ற பொய்தானே? மனச்சாட்சிக்கு சரியா இருக்கணும். என்னம்மா
1: மனச்சாட்சிக்கு சரியா? என்ன என்ன சொல்றது? கோபிநாத் சொல்ற இடத்துல வெகுளியை ஏமாற்றுவது சாதுரியம். அத சாதுரியம் எழுதிக்கலாம், ஏமாற்றுறது புத்திசாலித்தனம் என்று. ஆனா அது ஒரு திருட்டு,
0: திருட்டு
1: அது திருட்டு தான். அப்ப புத்திசாலித்தனம் அல்ல, புத்திசாலி உண்மையான புத்திசாலிகளுக்கு என்ன, நுண்ணறிவாளனுக்கு திருட்டுத்தனம் தேவையில்லை. அவன் நுண்ணறிவே காணும் அவன் வாழ்றதுக்கு. அப்படியால என்ன சொல்வினா, தன் மண்பட்டி கையில் எடுப்பார், அவர் மெத்தவர்க்கு குழி பறிப்பார், அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தான் அறிய மறந்திருப்பார், கெடுவான் கேடு
0: நினைப்பார்.
1: அதுதான் எங்க எங்க எங்க தமிழ்லயே நல்ல பழமொழிகள் இருக்குது, கெடுவான் கேடு நினைப்பான். நான் அடுத்தவனுக்கு அடுத்தவனை வஞ்சிக்கணும், அடுத்தவனை இல்லாம செய்யணும் நினைக்கிறவன் அழிஞ்சு போடுவான் இந்திரன்.
0: நிச்சயமா
1: எப்படியோ
0: கேட்டன்றன்.
1: அதான் இறுதி ஒரு வார்த்தை, கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றா, அரசன் ஆண்டி ஆக்குற, ஆண்டிய அரசன் ஆக்குறார் என்று நிறைவாக
0: சொன்னான்.
1: நீ என்ன, மேல இருக்கிறவனை கீழே கொண்டு வர்றதும், கீழே இருக்கிறவனை மேல கொண்டு போறதும் இறைவன் செயல். நீ என்ன ராஜா போல மமதை கொள்ளுகிறாயா, இதுவும் கடந்து போம். ஏழை போல துக்கப்படுகிறாயா, இதுவும் கடந்து போம். எல்லாம் கடந்து போகும் இந்திரன், எல்லாம் கடந்து போகும். ஏமாத்துறது சாதுரியம் அல்ல என்றது எனக்கு தெரியும். நான் நிம்மதியாக வாழ்றேன், என்னை நான் சிலவழி நிற்பேன். எனக்கு ஏன் கடவுள் இந்த நோயை தந்தார் என்று அம்பலத்திலாக நடராஜா உன்பலத்தை காட்டுறதுக்கே என் குலத்தை தேர்ந்தெடுத்தது என்னையா என்றுதான் நான் கேட்பேன். உன்பதமே கதி என்று நம்பினவர் விட்டு கண்மறைக்கும் விளையாட்டு என்னையா? ஏதோ அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடு நினைக்கப்படும் என்று வள்ளுவர் சொல்லுவார். பொறாமையும் ஏமாற்று குணம், கெட்ட குணம் கொண்டவனுடைய திரு என்னன்னு சொல்ல செல்வமும் நல்லவனுடைய வறுமையும் வியப்புக்குரியதாகிறது என்று சொல்றார் வள்ளுவர். ஏன் அப்படி வருகிறது என்னமோ அவரை சோதிக்கிற, கெட்டவன் நல்லவனை சோதிச்சு பார்க்க, நீ இன்னும் நல்லவனாயிருக்கிறியாண்டு.
0: ஹரிச்சந்திரன் போட்டு சோதிச்ச மாதிரி நடுகரம் சோதிச்சு கொண்டுட்டா பின் கடவுளுக்கு நவர் தான் அவர் மனுஷிய கொண்டு எங்க விக்கலாமா?
1: அது சரி, இந்த கதைய நான் இந்த மகனுக்கு சொன்னேன்.
0: அது எவ்வளவு தவறு தெரியுமா?
1: அவன் சொன்னான், உண்மை சொன்னா மனுஷிய மாரிக்கு விற்க வேணும், பிள்ளைய சாக கொடுக்கணும் என்று. அப்ப நான் சொன்னேன், இதுக்கு தானடா சொல்றது பெண்ணாடைன்னு சொல்லி. நல்ல இன்னமும்

0: நல்லதை சொல்லித்தாரன் நல்லதை விட்டுட்டு நீ அந்த கழிவுகளை பிடிக்கிறியே. பண்ணாடே
1: அப்படித்தானே?
0: அப்படித்தான் நீங்களும் சொல்றத நான் சொல்லி பாக்கிறேன்.
1: நன்றி நன்றி. அடிச்சிட்டியால எனக்கு அடி கட்டிக்காரு எல்லாம் அப்படித்தான். நல்ல ஒரு கருத்து சொல்லியிருந்தார் சகோதரியோட கரைக்கின்ற பொழுது அந்த நல்ல புத்தகங்களினுடைய அந்த ஆதாரங்களை வைத்துக்கொண்டு கதைக்கின்ற பொழுது சிறப்பாக இருக்கும். நன்றி அம்மா.

0: அருமையான ஒரு கருத்தாளம் மிக்க பாடல். சரி, ஏமாற்றப்பட்டவர்களும் ஏமாறியவர்களும் உரையாடி கொண்டிருக்கின்றோம். வணக்கம் ராஜானா.
1: வணக்கம் ஐயா.
0: ஏமாந்தவர்களும் ஏமாற்றப்பட்டவர்களும். வெளிநாட்டுக்கு வந்த எல்லா பக்கத்தாலையும் அங்க இந்த வைத்தியம் செய்யறதுலயே ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் சில இடங்கள்ல, இல்லையோ? அங்க போனா அந்த டுக்டோட போகாத, இங்க போனா அவங்க கண்ணு கண் பார்வை, அங்க போனா அதை உரிச்சு ஏதோ செய்துட்டு அங்க போனோன்னு கணக்க விஷயங்கள் இருக்குது. யாராலும் எதுவுமே சொல்லலாது. எங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி இப்படி என்று போட்டு போ, கடந்து போக வேண்டியான், இல்லையோ?
1: வைத்தியம் சொல்லி ஒரு தமிழ் டாக்டர், பேர் போன டாக்டர், அருமையான டாக்டர், நல்ல டாக்டர்.
0: பேர் போன டாக்டர், முந்தி பேரோட இருந்தவர், இப்ப பேர் இல்லையே அவருக்கு, பேர் போன டாக்டர்.
1: நல்ல அருமையான ஆள், நல்லுரடியால் பொய் சொல்ல கூடாது. வந்து ஒரு மூன்று மாதத்து ஒருக்கா தான் போகணும். இடக்கடை அவங்க அடிச்சு ஆபீஸ்ல கூப்பிடுவாங்க. அப்ப ஆலோசனை, ஐயா என்ன ஐயா மூன்று மாதத்துக்கு தானே கூப்பிடுறது, என்னுடைய இஞ்சு மகாராஜா இன்சூரன்ஸ் கம்பெனி எத்தனையோ பில்லியன் கணக்குல காசு வச்சிருக்கிறான், இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண கூப்பிடுறா. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு அண்ணா கார் ஓடிக்கொண்டிருந்தான், வேலை முடிச்சு ஒரு வேலை முடிச்சு வந்துட்டு. அப்ப சரி, நிகழ்ச்சியை கேட்டு ஒரு வசனம் ஒண்ணு சொன்னீங்க, அந்த வசனம் என்ன அப்படியே உருக்கி விட்டு. யாருக்கென்றால் தேவிக்கு தான் சொன்ன, நீங்கள் நீங்கள் குடுக்க முன்னம் உங்க கணவன் சொன்னீங்களோட இல்லையே என்று சொன்னா, இதுதான் புளையண்டா. நீங்க சொன்னீங்க இதுதான்
0: இல்ல, அது
1: குடுக்க முன்னம் மனைவியோ ஹஸ்பண்ட் மனைவியோ அல்லது புருஷனோ தண்டத்தை கொடுக்கும் பொழுது மற்றாலே சொல்லணும். இது நாங்கள் சொல்லாமல் எத்தனையோ கொடுத்து ஏமாந்து போட்டு நொந்து போய் இருக்கிறோம்.
0: நொந்து போட்டு மூளை கேர்ந்து அழுகிறது என்னண்டு, என்னப்பா என்ன முடிஞ்சு கொண்டிருக்க, ஒன்றும் இல்லையாப்பா, கடைசியா ஈரா கட்டம் தான். இங்கவா அடியே, இங்கவா, நீ கொடுக்கறது பிரச்சனை இல்லை, என்னட சொல்லு. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப சரி விடப்பா, நானும் தானே சொன்னேன் ரெண்டு சொல்லி, ரெண்டு பேருக்கு மாறுதல் வரும், இல்லையோ? சாவிரதி மட்டும் மனைவியை போட்டு திட்டிக் கொண்டே இருக்கும். நீ யார கேட்டு கொடுத்த நீ?
1: அது காலையில ஒளிம்பியோட
0: முடியவே தான் கூட. ஐயோ, நான் அப்போ சொன்னேன், என்ன கேட்டிருக்கலாமே, என்ன ஒற்று வார்த்தை சொல்லி இருப்பியாப்பா. அடியாப்பா சரி சொல்லாம் கொடுத்துட்டு அந்த பெரிய பிரச்சனை வேண்டாலும் என்னத்துக்கப்பா அது அதுல இருந்து.
1: நீங்கள் திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி வாரம் ஒவ்வொருத்தருக்கும் நல்ல நல்ல வசனம் சொல்றீங்க, அது வந்து மனத வந்து உடுக்குது. என்ன
0: இல்ல என்னன்னு கேட்டா ராஜா, என்ன உண்மையா சொன்ன
1: செய்யறான்
0: என்னுடைய ஒருத்தர் கேட்டதுக்கு என்னுடைய மனைவி எனக்கு சொன்னவா, என்னப்பா நீங்கள் அவரோட தானே தொழில் செய்யறீங்க, குடுங்க நாட்டு என்ன மாறி குடுங்க. அப்ப நான் பேரு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அந்த காசு கேட்க, காசு என்னுடைய இல்லை, நான் இப்ப தரமாட்டேன். அப்போ நான் மனைவிட்டு தெளிவான கொடுத்தேன், இங்கே அவங்க நான் தான் சொல்லி கொடுத்தது என்ன இப்படி செய்யட்டோன்னு தெரியலான்னோடனே எந்த மனுஷி நெஞ்சை பொத்தி கொண்டு ஓடிப்போ படுத்துட்டான். கொட்டபுள் சத்தியமாக நான் வணங்குவேன் தெய்வத்தினானே, நான் அவள் கேட்டு தான் சொன்ன செய்தனேன். அப்போ என்ன மனுஷி சொல்லிச்சு, என்னப்பா இப்படி ஒரு மனுஷர் அண்டையில் இருந்து சத்தியமாக சொல்கிறேன், நாங்கள் ஆறு டைம் நூறு வீத நம்பிக்கையோட பழகிறேன், யாரும் கோபிச்சாலும் சரி கோபி காட்டும் தெரியும், சரிதானே? கடன் கொடுத்தவன் நடந்து போறான், கடன் வாங்கினவன் கார்ல போறான்,
1: அவன் வந்து லட்சத்துல போறான்.
0: ஒரு
1: இப்ப இது கேதுக்கு தெரியும், ரெண்டு முறை எதோட கதைச்சினால் ஒருதன் என்ன அந்த கூடி பிறந்த அண்ணைய விட உயிரா
0: புழங்கினான்.
1: ரெண்டு பேர் வச்சிருக்கிறான் இங்க அமெரிக்கால, ஒன்று ஓபனா சொல்ல தேவன் தேவகுமார், அடுத்தது தேவகுமார் நவரத்தினம். என்னண்டு ரெண்டு பேரை வச்சு செய்யறான்னு தெரியாது, நல்லா புழங்கினான், நல்லா கிட்டத்தட்ட நாலு வரியம் புழங்கிட்டு தான் ஒரு பிசினஸ்க்கு கொண்ட உள்ளெடுத்தி എന്റെ അമേരിക്കൻ എക്സ്പ്രസ് കാർഡ് $46,000 കടൻ, എന്റെ വീട് ലോൺ എടുത്ത് കൊടുത്തതാണ് $50,000 മാറ്റിനാൻ. ഇപ്പൊ ഒരാൾ ചൊന്നാർ, ഇത് 2005 നടന്നത്, ഇപ്പൊ ഒരാൾ ചൊന്നാർ ഇപ്പൊ ഒരു രണ്ട് കിളമയ്ക്ക് മുന്നം രാജാ ഏമാത്തിനവർക്ക് രണ്ടാം മുറ ഹാർട്ട് ഓപ്പറേഷൻ ചെയ്ത് വീട്ടെ പടുത്തെടുക്കാൻ. എനക്കെന്നാൽ എന്താ, ഞാൻ അതിലെ ഉണ്ണിയാ സൂസൈഡ് പെണ്ണ വിളിക്കട്ടെ, എല്ലാം മുടിഞ്ചത്, വീട് പേയ്മെന്റ് കാസില്ല, കാർ പേയ്മെന്റുകൾ കാസില്ല, ശിവാണ്ടും വാൾക്കയില മറക്ക മുഴാതെ ന്യൂയോർക്കിലെ എന്റെ ബെസ്റ്റ് ഫ്രണ്ട് നെയ്ലൻ ഫിംഗർ എന്ന് ചൊല്ലുവാ,
0: പഴയപടി
1: വളർന്നിട്ടേവിക്ക് ഒരു കാലയപ്പാ മീണ്ടും മീണ്ടും മീണ്ടും മനസ്സിക്ക് തരിയാമല്ലോ എപ്പോഴാ അവർക്ക് ഞാൻ ഉദവി ചെയ്ത് മാറ്റപ്പെട്ട്
0: പോയിട്ടുണ്ട്.
1: ഇതൊക്കെ ഇത് തരസനക്കും ആളെ തരും. ആറ് വർഷം ഞാൻ ശ്രീലങ്ക പോയിക്കൊണ്ടിരിക്കണം, ആറ് വർഷവും അത് വാൻ കൊണ്ട് വരുവൻ ആളെ പത ആമിക്കാരൻ പറഞ്ഞു നല്ലൊരു പൊടിയൻ, എന്റെ നമ്പർകാരൻ നമ്പറുക്ക് നമ്പർ ഒട്ടു അറ്റുമിയാണ് തങ്ങപ്പോണാണ് പൊടിയൻ, ഹെയർ കട്ട് എല്ലാം പെട്ടാ ആമിക്കാരൻ പോലെ സിംഗളും തരും, ഇംഗ്ലീഷ് തരും, തമിഴ് തരും, എങ്ക പോണാലും പൊടിക്കാട്ടാ വരുവൻ ആനാ ഉണ്ട് ചൊല്ലേ ആരവൻ ഉള്ള കാലിലെ വിളുന്ന് കുമ്പിടാൻ നമ്പാതെങ്കോ ഏമാത്തിനെ അവളാവരെ എന്നെ വിളുന്ന് കുമ്പിട്ടാക്ക
0: സത്യമാക ഉണ്മ ஐயா அதோட 100% விதம் எப்பொழுது அதாவது இந்த கீழே பார்த்து கொண்டு பதியும் கொண்டு திரிகிறல்ல வாழ்க்கையில நம்ம எப்பொழுது ஓடி என்று கை கொடுக்குறானோ மற்றது என்னன்னு கேட்டால் வேண்டி போட்டு போற டெலிஃபோன் அடிக்கிறேல கேட்டான் அண்ணன் டெலிஃபோன் இல்லை படுதா போச்சு கூட நம்பரை தவற போட்டோம் கதாருங்க பிறகு பார்த்தா டெலிஃபோன் தண்ணி கவிழ்ந்து போச்சு அவன்ட டெலிஃபோன் மட்டும்தான் தண்ணி கவிழ்ந்து போச்சு.
1: എണ്ണ അഴകാ എങ്ങളെ കൊണ്ടുപോയി കൊണ്ടു എണ്ണ മാറി ആറു വർഷം ചെയ്തുകൊണ്ടിരുന്നാൽ നല്ല പാസത്തെ പിടിച്ചിട്ടാൽ ഒരു കണ്ണാടിയിലെ എത്തിനെ സൺഗ്ലാസുകൾ ഉടുപ്പുകൾ മണിക്കൂടൽ കണ്ട് കൊടുത്തു കൊണ്ടിരുപ്പൻ അവർക്ക് വന്ന് പുറകെ 60,000 രൂപ ഗ്യാസ് ഇല്ല നേരം 70,000 അപ്പിടിയെല്ലാം അവനക്കൊരു നിശ്ചയം കടവളത്തിലേക്ക് മാണ്ടവർക്ക് 5,000-10,000 രൂപ രാശിയമ്മ പുകയില്ല വേപ്പൻ മനസ്സിക്ക് തിരിക്കാമൻ ശരിയോ നല്ല അണ്ണ അണ്ണിയുണ്ട് ഉയിർ അവൻ വിട്ടേ പോനെ ഒരു നാൾ ഉണ്മയാ രണ്ടര വീട് ഒരറയ്ക്ക് മട്ടും കഥവിലേക്ക് മറ്റത് കഥവില മുന്നുക്ക് മണ്ണുക്ക് താൻ തേപ്പൻ ഒരു ടൈലർ മണ്ണുകളെ ഇതെ വെച്ചാൽ താൽ ടൈലറിങ് ചെയ്തത്
0: മൂന്ന് ലക്ഷം
1: വേണ്ടി ചൊന്നാൻ ആഞ്ഞനൻ അയ്യാ എന്താ ഉടനെ ചാച്ചി വേണ്ടി 3 ലക്ഷം അനുപ്പിനെ എല്ലാം ചെയ്തിട്ടാണ് 3 ലക്ഷം അനുപ്പി ഒരു വരി ഇത് പ്രാവ് എന്റെ വൈബുക്ക് സാറിക്ക് ചട്ട തയ്ക്കണം അപ്പാട്ടെ വാങ്ങോ തയ്ക്കലാവണ്ട പോകണം പോകാൻ അന്ന മണ്ണും അന്ന ഡോറെല്ലാം ആ പുടിയ കിടക്ക് നാങ്കട അയ്യാ ഉണക്കില്ല കാസ് എന്തിനാണല്ലേ അതൊരു വേറൊരു പിരിച്ചിനെയും ഉടുത്തിട്ട് ഇതെ പാത്തിട്ട് വന്ന് എന്റെ വൈഫ് ചൊന്ന അപ്പ നിങ്ങൾ എവിടാ വിലക്ക് ചെയ്യറിയതൊക്കെ പാർവില്ല പൊടികൾക്ക് വീട് കട്ടി കൊടുക്കുകയില്ലപ്പ ഇന്റെ മണ്ണ് സീമേന്ത് പോട്ട് ഒരു കഥവും ചെയ്ത് കൊണ്ട് ഞാൻ പുടി അമ്മ അവളെ തിരിയാമൽ ഒരു വലിയത് പിന്നെ 3 ലക്ഷം
0: അയ്യോ കടവിളേ കടവിളേ അവൻ അവനു നിങ്ങൾ 3 ലക്ഷം കൊടുക്ക അവൻ 5 ലക്ഷം കുളിച്ച വന്നിരിക്കാൻ ശരി പാട്ടെ ചൊല്ലുങ്കോ നേരമാകുത്
1: പടം എന്നടാ പടം കുടന്താന്താണ ഉങ്ങളുടെ വസനം അവടാമയ്യ ഒരു മനുഷ്യൻ കേട്ടാലണ്ടാ നിശ്ചയം ഉണരെ വേണം തരസൻ ചെന്നാൻ രാജാണ്ണ പണം കൊടുക്കണ തിരുമ്പി വരാതെ നെച്ചോണ്ട് കൊടുക്കും ഒരു പുള്ളിനെ താലിയ കുടി എടുത്ത് കൊടുത്തത് നാനും മനസ്സിയും
0: പുള്ളിയെ
1: മതി പൊട്ടു
0: ശരി ഓക്കെ நன்றி சரி இப்பொழுது எங்களுடைய இன்னொருவரோடு உரையாடி போட்டு நிகழ்ச்சிக்கு நிறைவுக்கு கொண்டிருக்கணும் வணக்கம் அடுத்து வந்தவர் வணக்கம் வணக்கம் வணக்கம் சரி ராஜா அண்ணாவுடைய பாடலோடு நாம் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டிட வேண்டும் ஏனென்றால் எங்களுக்கு வணக்கம் வணக்கம் பார்த்திபன் நாங்க நல்லமா இருக்கோம் சொல்லுங்க இந்த பாட்டோட இணையெல்லாம் என்ன சொல்ல போறீங்க
2: என்னன்னு சொன்னா நானும் கனவேற்ற குடுத்தவங்க வந்திருக்கேன்
0: சரி வேற
2: காசு கொடுத்து ஒரு ஒரு நல்ல நண்பர் அப்ப சொன்ன ஏன்னா சிலைங்க அளவு அவரே என்ன தெரியும் அவருக்கு தம்பிக்காரன் உள்ளுக்குள்ள எடுத்து விடணும் கொஞ்சம் தாண்டி நானும் கொடுத்தேன். கொடுத்த பிறகு இந்த வரைக்கும் கேட்டா தருவன் தருவன் தருவன்டா இப்ப திரும்ப வருஷம் போச்சு கொடுத்தா விட்டு விட வேண்டியா இன்னைக்கு அது கிடைக்கான்னு வச்சு விட வேண்டியா. இன்னொரு நல்ல நண்பர் அவரையும் கொடுத்தன் இத்தவரைக்கு தந்தவாடி இல்லை. தருவன் தருவன் தருவன் இவ்வளவு தரணும் இவ்வளவு தரணும்னு சொல்லி கொண்டு இருப்பார். கொடுத்தால் அது வாங்க முடியாதும் கொடுக்க வேண்டும். இந்த பல நான் முடிந்தோடு
0: நன்றி சவரம். நல்லது நல்லது இல்லாத ஏன் நல்லது அப்பாவும் நல்லது ஏன் எல்லோரும் ஏமாந்து போனார்களே ஐயோ.
3: பணம் என்னடா பணம் பணம்.

0: பணம் என்னடா பணம் பணம்
1: இந்த தலைப்பும் உரையாடலும் அன்பானவர்களே வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல எதிர்காலத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பதற்கு மட்டும் அட நான் சொல்லி இங்கே கேட்கிறேடாப்பா கொடுத்துட்டேன் என்ற நிலை வந்துடக்கூடாது யாராக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலில் அவதானமாக இருங்கள் இங்கே நம்பிக்கட்டவர்கள்தான் ஏராளம்

0: எந்த நிலை வந்தால் என்ன நல்ல வழி நான் செல்வது இறக்கமானத்தை கேட்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா பணம் பணம்
1: பணத்தை சம்பாதிக்கலாம், ஆனால் நல்ல குணத்தை சம்பாதிக்க முடியாது. அது எப்படி என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும். காரணம், உங்கள் மனச்சாட்சியை கேட்க வேண்டும். காலை எழுந்தாலும் நீங்கள் கேட்கலாம், கடவுளே இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்க வேண்டும், இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ இறைவா எனக்கு அருள்வாய், அடுத்து நான் யாரையும் ஏமாற்றக்கூடாது, அடுத்தவர்களை பற்றி சொல்வதற்கு நேரமும் இருக்காது, உண்மையான உழைப்பாளி அடுத்தவர் பற்றி கதைக்க மாட்டேன், நண்பர்கள் கூடுதலாக சேர்த்து கொள்ளாதீங்க, கணக்க நண்பர்கள்டா கஷ்டம், சும்மா ரோட்டில் நின்றைய கண்ட உடனே நாளைய சொல்கிறது மஜா என் பிள்ளை என்னை கல்யாணம் விட்டு வந்துட்டு போட்டு அப்படி ஒவ்வொரு தரையும் சொன்னால் நீங்கள் சனியாரும் வீட்டில் படுக்க மாட்டீங்க, உங்களுடைய அலுவலே செய்ய மாட்டீங்க, முழுக்க போண்டாட்டமாக தான் இருக்குது, முழுக்க சிநேதங்களை குறையுங்க, எல்லாம் மற்றது உங்களுடைய கொண்டாட்டங்கள் உங்களுடைய உறவுகளோட நட்புகளோட இருக்கணும், அது கங்கால வெளியில் போகாதீங்க, போனீங்களாக இருந்தால் உங்களுக்கு நிம்மதி இருக்காது, அது மட்டும் மனதில் வச்சுக்கொள்ளுங்க. யாருடைய வீட்டையும் தேவையில்லாமல் போகாதீங்க. மண்ணுண்டு உங்களுடைய அதாவது அன்பானவர்களே, இது ஒரு மிகப்பெரிய வானொலி, எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து. இந்த வானொலி ஊடாக எத்தனையோ நல்ல கருத்துக்கள் உங்களுடைய காதுகளிலே வந்து விழுந்து நாடி நெரும்பாக உங்களுடைய இதயங்களுக்களே வந்து விழும். என்ன நான் சொல்கிறேன் என்றால், எந்த காரணம் கொட்டும் உங்களுடைய பிள்ளைகளை சொந்த அண்ணா விட்டை தண்ணி என்ற பிள்ளை எங்கேன்னு கேட்க, அங்கே அண்ணன் விட்டை நிற்கிது, அண்ணன் பிள்ளைகளோட விளையாடி போட்டு புற வெறுமன், ஒரு வயதுக்கு பிறகு உங்களோட பிள்ளைகளை அங்கேஞ்சே விடக்கூடாது, போகிறேன்னா நீங்களும் சேர்ந்து போயிட்டு பின்னேரம் வந்தவொன்னே வீட்டை கூட்டிடணும். எப்போவுமே அப்பத்தான் அன்பு பாசம் நீடிக்கும், உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் இங்கே கொடூரமான மனிதர்கள் தான் நிறைய இருக்கிறார்கள், பார்க்க வடிவாக இருக்கும், அள்ளுக்க புழுக்குத்தல் தான்.

நாங்கள் நிறைய கடன்பட்டிருக்கிறோம். ஆம், காருக்கு, பெற்றவர்களுக்கு கடன்பட்டிருக்கிறோம், நல்ல மனங்களுக்கு கடன்பட்டிருக்கிறோம், மனைவிக்கு கடன்பட்டிருக்கிறோம், பிள்ளைகளுக்கு கூட கடன்பட்டிருக்கிறோம். நமக்கு யார் உதவி செய்கின்றார்களோ இந்த பூமிக்கே நாங்கள் கடன்பட்டிருக்கிறோம் இல்லையா? எங்களை தாங்கிக் கொண்டிருக்கிற இந்த பூமாதேவி, இந்த காற்று, இந்த மரங்கள், இந்த செடிகள், நாளுக்கு நாள் விளைகின்ற இந்த மரக்கறிகள், இந்த உணவு வகைகள் எல்லாம் அங்கிருந்து எங்களுக்கு ஒருவேளை உணவு வருகிறது சிந்தித்து பாருங்கள் அன்பானவர்களே. இது எத்தனையோ கடன்பட்டிருக்கோம் இந்த பூமிக்கு. இந்த கடன்களை தீர்ப்பதற்கு ஏழு ஜென்மத்திலும் போதாது. ஆனபடியால் நாமும் இன்னும் நல்லவர்களாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். சின்ன வயதிலே பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் பாப்பா பாட்டு, பொய் சொல்லக்கூடாது பாப்பா, அப்புறம் சொல்லக்கூடாது பாப்பா, எத்தனையோ நீதியான கதைகளை எல்லாம் சொல்லுவார்கள். அவ்வை பாட்டியுடைய கதைகள், ஹரிச்சந்திரன், எல்லா கதைகளையும் சொல்லிக் கொடுப்பார்கள். ஏன்? என்னுடைய பிள்ளைகள் அறிவாக எதிர்காலத்தில் நல்லவர்களாக வல்லவர்களாக இந்த கெட்ட குணமும் இல்லாமல் தாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக பெற்றோர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்கிறார்கள் பிள்ளைகளை. அன்புக்குரியவர்களே, நேசத்துக்குரியவர்களே, யாரை ஏமாற்றி விடாதீர்கள். அந்த வலி என்பது உங்களை காண காண ஏமாற்றப்பட்டவன் உங்களை பார்த்து சாபம் போட்டால் நீங்கள் ஏழு ஜென்மத்துக்கும் நீங்கள் எழும்பவே இல்லாது.

ஏமாற்றம் என்பது இங்கே இரண்டு வகை. ஒன்று இரக்க குணத்தால் ஏமாந்து போகிறது, இன்னொன்று நாங்கள் எங்கட காலம் கொண்டு எங்களை விழுத்தும். எங்களுடைய ராசி பலன்கள், எங்களுடைய காலங்கள் எங்களை கொண்ட விழுத்தும். அது கொண்டு அதுக்குள்ள விழுத்தேக்க நாங்களாகவே சீரழிந்து போகிறது. தொழில் தெரியாமல் தொழில் செய்யக்கூடாது. தெரிந்த தொழிலை விட்டவன் செத்தான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். என்னென்று கேட்டால், தெரியாத வேலையை வச்சு ஆள் பேர் சொல்லுவாங்க, மச்சா நீ கடை ஓட்ட நல்லா இருக்கணும், என்னடா இங்கே எல்லாரும் கடை ஓட்டுங்களா, அது தெரிய வேணும். அதுக்கு கண தந்திரங்கள் தெரியவேணும். ஒரு 5 ரூபா பொருளை வேண்டி 6 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு எல்லாராலும் முடியாது. அது சில பேர் என்ன நம்ம ஐயோ இது என்னப்பா 50 செம்பத்து விற்கலாம் தானே மனுஷி சொல்லும், என்னப்பா பாவம்ப்பா நீங்கள் 50 செம் போட்டு வில்லுங்கோ என்று கேட்டால், இப்படியே வாழ்நாள் பூரா அதோடையே இருக்கலாம். அதுக்கு கன தந்திரங்கள் வேண்டும், அதுக்கு சில டெக்னிக்குகள் வேண்டும், சில பொய்களும் சொல்ல வேண்டித்தான் இருக்கும். எங்களால் முடியாது. அப்போ தெரியாத வேலைக்கு நாங்கள் போகக்கூடாது. காசு உள்ள காசு என்ன காசு ஐயோ, இப்படி இந்த காலம் பூரா போக்க பார்த்தா ஆட்ட பேர பேச்சை கேட்குறேன்னு தெரியாமல் இந்த வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, எல்லோரும் ஒரு வகையில் ஏமாந்திருக்கிறோம். அது திருமணத்தில் மாற்றம், புரோக்கர் கொண்டு போய் நல்ல வடிவான போட்டு அந்த ஏடிஎம் போட்டோ காட்டி போட்டு இங்கே லோக்கலில் தள்ளி விடுறது, சிலது சீதனம் தாருன்னு மாற்றி போடுறது. ஆனால் அதை சரி சீதனம் தெரியலை என்று கேட்டால் அதை அப்படியே விட்டுருவணும். உண்மையான மனிதர்கள் அதை பெருசாக கேட்க மாட்டேன். ஆனால் வாழ்நாள் பூரா கல்யாணம் கட்டி பேரப்புள்ள பிறந்தா பிறகும் சில பேர் சொல்லணும், ஓ முடியோ நீ சென்னணி தானே உங்களுடைய அப்பர் காய்தார் அப்படி ஒன்றாலும் குத்தி கதைக்கப்படாது. நீ ஆம்பளையாக இருந்தால் முதல்ல சீதனம் வேண்டாம் வச்சுக்கணும், சரி வேண்டி செய்தாலும் அதை பின்னு கதைக்கப்படாது. அது உங்களுக்கு கூடாது. ஆண் பிள்ளை என்று கேட்டால் சரியா இருக்கும், இல்லாடி ஆம் பிழையா போடும். ஆற்ற பேச்சை கேட்கிறேன்.

வாழ்க்கையில கனவேருக்கு இருக்கிற விஷயம் இதுதான். அருமையான ஒரு பாடல் கண்ணதாசன், ஆட்டிவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரா கண்ணா, இந்த பாட்டில் எவ்வளோ கருத்து இருக்கு பாரு. இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்டேன் என்று அந்த கண்ணதாசன் முடிப்பார். இந்த பாட்டில் எவ்வளோ வருத்தம் இருக்கு. இதெல்லாம் அனுபவத்தில் வந்த பாடல்கள். இவ்வளவு ஒரு அற்புதம்.

ஆம், நாங்கள் தோற்று போறது நண்பர்களிடமும் உறவினர்களிடம் நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களால நமக்கு இடி விழுகிறது. வழுக்கி வழுக்கி பழகிறவர்களோட அவதானமாயிருக்கணும். இங்கெல்லாம் சுத்தவர பாம்புகள் பல்லியல் ஓனானுங்கள்.

0: ஆம், உலகத்தில் உள்ளதெல்லாம் கையளவு தான். அருமையான பாட்டு, இவ்வளவு தத்துவம் நிறைந்த பாட்டு. ஆனால் இவ்வளவையும் தெரிஞ்சு கொண்டு நாங்கள் ஏமாந்து தானே போகிறோம். காரணம், எங்களை போல இழிச்ச வயல் இந்த உலகத்தில் யாருமே. பாவம் பார்த்தீங்களோ, கணக்கு இன்றையிலிருந்தாவது சினியதங்களை எல்லாம் குறைச்சி கொள்ளுங்க. யாராவது என்ன செய்தாலும் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள்.
1: உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிது அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ். குறைந்த விலையில் அனைத்து பிரியான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். அடுத்து உங்கள் விமான பயணத்தை கிங்ஸ் டிராவல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ளுங்கள். பாரிஸ் லாட்சப்பலில் கிங்ஸ் டிராவல்ஸ்.
0: நேரம் இப்பொழுது 8:59. அன்புக்குரியவர்களே, மிக சிறப்பான முறையிலே வந்து பாடல்களும் கேட்டு நல்ல கருத்துக்களோடு இணைந்து கொண்டீர்கள். எல்லோரும் ஏதோ ஒரு வகையிலே ஏமாந்து போயிருக்கிறோம் என்பது மட்டும் சரியாக தெரிகிறது. இனிமேலாவது ரெண்டு விஷயத்தை கடைப்பிடிங்க. ஒன்று, ஏமாந்து போடாதீங்க. இன்னொன்று, வீட்டுக்காரர் தெரியாமல் நீங்கள் கொடுக்காதேங்க. கொடுத்துட்டு பேருந்து பம்மாத்தி கொண்டு முழுகி கொண்டு தர தரன்னு முழுகி கொண்டு மூலிகை இருக்காதேங்க. விளங்குதோ? கேட்டு பாருங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்தா நீந்தான் நினைப்பா சென்னு சொல்லி அவன் வீட்டில் பேச்சு விடாது. இல்லையோ காத்து போடும். அதை யோசிச்சு கொள்ளுங்கள் அன்பானவர்களே. மிக உன்னதமான கருத்துக்கள் பிரயோசனமானதாகவும் இருக்கு. நாங்கள் அடிக்கடி சொல்ல வேண்டியா கிடக்கு. வெளிநாடுகளில் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு அடுப்பு கண்ணுண்டு நெருப்பு கண்ணுண்டு ஓடி ஓடி நாரி வருத்தம் முழங்காட்சி ரெட்டேக்க சரக்க புறக்கணும் சத்தம் கேட்குது, தலைமுடி போட்டுது. இவ்வளவு பிரச்சனையும் இருந்தும் நாங்கள் ஏமாந்து போனோம். சரி, நல்லது அன்புள்ளங்களே, இப்பொழுது நேரம் 9:00 இரவு. பிரதான செய்திக்குள் நாம்
2: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
3: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்திலே ஊடாக.
4: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
5: NWLULAGA நூலகம் நூலகம்.
6: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
7: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
6: விடாதீங்க. போங்க போங்க.
8: ஆம், அன்றும் என்றும் என்றும் பிடி கேஷ் அண்ட் கரி, பிடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
9: 11 à 13 rue Caille 75000 de Paris.
8: BT Superstore Gare La Gonesse Sassel
9: 5 rue Marcel Cerdan 95140 Gare La Gonesse.
8: மேலதிகே தொடர்புகளுக்கு BT Cash and Carry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
10: வெற்றி மீது வெற்றி.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் கிராஸ் 3098 கோனிக்ஸ் சுவிஸ் கோனிக்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கை தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனைத் தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர், சாசல் கார்ஜுனா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விடமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து எதிர்வரும் மே 27 குறிப்பிடத்தக்க அளவிலான வெளிநாட்டு நிதியுதவி இலங்கைக்கு கிடைக்கும் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ இன்று நாடாளுமன்றத்துக்கு தெரிவித்தார். எதிர்வரும் 27 சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து நிதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளர் சபை எமக்கு 700 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். ஏற்றுமதி மற்றும் வெளிநாட்டு பணப்பரிமாற்றங்களுக்கு மேலதிகமாக பல்தேசிய முகவர் நிறுவனங்களிடமிருந்து கிடைக்கும் வெளிநாட்டு நிதி நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பை வலுப்படுத்தும் என்றும் அவர் விளக்கம் அளித்தார். அதன்படி இந்த ஆண்டுக்குள் 480 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் உலக வங்கி 150 மில்லியன் அமெரிக்க டாலர்களும் பிற இணைந்த நிறுவனங்கள் மூலம் 50 மில்லியன் அமெரிக்க டாலர்களும் பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிதி வரவுகள் அந்நிய செலாவணி முகாமைத்துவம் தொடர்பான அச்சத்தை போக்கும் என்று குறிப்பிட்ட பிரதியமைச்சர் இதனை முகாமைத்துவம் செய்வதில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது என்று உறுதியளித்தார். எதிர்கட்சிகளின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் தற்போதைய பொருளாதார நிலைமைகள் தொடர்பாகவும் இன்று பாராளுமன்றத்தில் விளக்கம் அளித்தார்.
1: தற்போது வெளிநாட்டு நாணய மாற்ற விகிதம் ஓரளவுக்கு அதிகரித்து வருவதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். இதனை ஒரு கோட்பாடு போன்று கூற முயற்சிக்கின்றார்கள். 2022 கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்திலும் இந்த மாற்று விகிதம் 370 தந்திருந்தது. இதோ பொருளாதாரம் வீழ்ச்சி அடைகின்றது, இதோ வீழ்ச்சிகளுக்கான அறிகுறிகள் தென்படுகின்றன, அரசாங்கம் கவல்கின்றது, எனவே அரசாங்கம் வீட்டுக்கு போக தயாராகுங்கள், எதிர்கட்சிகளாக நாங்கள் அரசாங்கத்தை பொறுப்பேற்கின்றோம் என்று ஒரு கருத்து தெரிவிக்கப்படுகின்றது.
0: இந்த கருத்தானது நிதி பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ அவர்களது.
1: முதலில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய இந்த கனவை அல்லது உங்களுடைய அந்த வாதத்தை முன்வைப்பதில் தவறில்லை, ஆனால் நன்றாக ஆராய்ந்து பாருங்கள். 2022 டாலரின் பெறுமதி 370 சென்றதாலோ அல்லது வெளிநாட்டு நாணய மாற்று விகிதத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போனதாலோ அரசாங்கம் வீழ்ச்சியடையவில்லை. பொருளாதார ரீதியாக அரசாங்கம் அனைத்தையும் வீழ்த்தி தவறான தீர்மானங்களை எடுத்து அரசாங்கத்தின் நிதி நிர்வாகத்தை சரியாக செய்யாததன் காரணமாகவே அந்த வீழ்ச்சி ஏற்பட்டது. தவறான கொள்கைகள், தவறான முகாமைத்துவம் பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய செய்து பொருளாதாரத்தை முடக்கி இறக்குமதிகள் அனைத்தையும் தடை செய்து கடன்கள் செலுத்தாமல் கையிருப்பு தொகையை பாதுகாப்பதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் சேமித்து வைத்ததன் விளைவாகவே வெளிநாட்டு நாணய மாற்று விகிதம் அந்த அளவுக்கு அதிகரித்தது. எனவே வெளிநாட்டு நாணய மாற்று விகிதம் அதிகரிப்பதால் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைகின்றது என்பதற்கு இங்கு எந்த ஒரு தர்க்கம் அல்லது தொடர்பும் கிடையாது. வெளிநாட்டு நாணய மாற்று விகித அதிகரிப்பினை நாம் முகாமைத்துவம் செய்ய வேண்டியுள்ளது. மேலும் இந்த ஏற்ற இறக்கங்களின் விளைவாக பல்வேறு சாதக பாதக நிலைமைகள் ஏற்படுகின்றன. தேவையற்ற சட்டத்திட்டங்களை விதித்து இதனை கட்டுப்படுத்த முயன்றால் பொருளாதாரம் சுருக்கமடையும். எங்களுடைய வழிமுறை என்பது பொருளாதாரத்தை சுருக்கி முடக்கிவிட்டு அதற்கு தீர்வு காண்பதல்ல. இயங்கிக் கொண்டிருக்கும் பொருளாதாரத்துக்குள்ளே இந்த உத்திகளை கையாள வேண்டும். இங்கு தேக்க வீதம் அல்லது பொருளாதார தேக்கம் எதுவும் இல்லை. பொருளாதாரம் ஓரிடத்தில் முடங்கவில்லை, அது முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் பொருளாதாரத்தை நிறுத்தாமல் இது இயங்கிக் கொண்டிருக்கும் போதே இந்த அனைத்து உத்திகளையும் நாங்கள் மேற்கொள்கின்றோம். அதே போன்று பணவீக்கத்தை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ளோம். வெளிநாட்டு நாணய மாற்ற விகிதத்தில் மாற்றம் ஏற்படும் பொழுது இறக்குமதி பொருட்களின் விலைகள் உயர்ந்து ஓரளவு பணவீக்க அழுத்தம் ஏற்படும் என்பதனை நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம். இங்கு முக்கியமானது என்னவென்றால் அந்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முடியுமா என்பதுதான். ஆம், அதை கட்டுப்படுத்த முடியும். எங்களது மாறுபட்ட பணவீக்க கட்டுப்பாட்டு கட்டமைப்புக்குள் அது தற்போதும் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. அதனை எங்களால் கட்டுப்படுத்த முடியும் என்று நம்புகின்றோம். மேலும் வெளிநாட்டு நாணய மாற்ற விகிதமானது உள்நாட்டு காரணியால் அல்லாமல் வெளிநாட்டு காரணி ஒன்றின் காரணமாகவே வீழ்ச்சி அடைவது பொருளாதார வளர்ச்சிக்கோ அல்லது பொருளாதார வீழ்ச்சிக்கோ வழிவகுக்காது. அதற்கு சிறந்த இரண்டு உதாரணங்கள் இந்தியாவும் இந்தோனேஷியாவும். இந்திய வரலாற்றில் அவர்களின் உள்நாட்டு நாணயம் அதிகளில் வீழ்ச்சி அடைந்துள்ளது. அதனால் அவர்களின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 6.5 பேணப்பட்டுள்ளது. இந்தோனேஷிய நாணயமும் வரலாற்றில் மிக மோசமாக வீழ்ச்சி அடைந்துள்ளது. ஆனால் அவர்கள் 7% பொருளாதார வளர்ச்சியை எட்டியுள்ளனர். பொருளாதாரத்துக்கு வெளியே உள்ள ஒரு காரணியினால் வெளிநாட்டு நாணய மாற்ற விகிதம் மாற்றம் அடைந்தாலும் அதனால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது என்பதனை இந்த உண்மைகள் எடுத்துக்காட்டுகின்றன. இந்த வருடத்துக்குள் வெளிநாட்டு நாணயங்களை பெற்றுக் கொள்வதில் ஏற்றுமதி மற்றும் வெளிநாட்டு பணப்பரிமாற்றத்துக்கு மேலதிகமாக சர்வதேச நாணய நிதியம் எதிர்வரும் 7 அதன் நிர்வாக இயக்குநர் அதன் நிர்வாக பணிப்பாளர் சபையிடமிருந்து 700 மில்லியன் டாலர்கள் கிடைக்கும் என்று நாம் பெரிதும் எதிர்பார்க்கின்றோம். ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து இந்த வருடத்துக்குள் 480 மில்லியன் டாலர்கள் வரை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. உலக வங்கியிடமிருந்து 150 மில்லியன் டாலர்களும் அதன் இணை நிறுவனமிடமிருந்து 50 மில்லியன் டாலர்களும் கிடைக்க உள்ளன. இந்த நிலைமையின் கீழ் இந்த நிதியை கையாள்வதில் எமக்கு எந்த ஒரு சிக்கலும் உருவாகாது.
0: தொடர்ந்து கொங்கோ ஜனநாயக குடியரசில் ஏற்பட்டுள்ள எபோலா வைரஸ் பரவலை உலக சுகாதார நிறுவனம் சர்வதேச பொது சுகாதார அவசர நிலையாக பிரகடனப்படுத்தியதை தொடர்ந்து அதற்கிணங்க இலங்கையில் 5 திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது.
2: உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பரிந்துரைகளுக்கு அமைய நாட்டில் இந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கான விமான நிலையங்கள் சார்ந்த கண்காணிப்பை பலப்படுத்துதல், சந்தேகத்துக்கிடமான நோயாளி ஒருவர் அடையாளம் காணப்பட்டால் அவருக்கு தேவையான சிகிச்சைகளை வழங்குவதற்காக தேசிய தொற்று நோய் நிர்வாகத்தை முன்னதாகவே தயார் நிலையில் வைத்திருத்தல், தேவையான நோய் நிலைமையினை அடையாளம் காண்பதற்காக மருத்துவ ஆராய்ச்சி நிர்வாகத்தை தயார்படுத்துதல், நாட்டின் கண்காணிப்பு கட்டமைப்பை பலப்படுத்துதல், உலகளாவிய நிலைமையை தொடர்ச்சியாக ஆராய்தல், சுகாதார அமைச்சின் தொற்று நோய் தடுப்பு பிரிவு தேவையான நடவடிக்கைகளுக்காக உலக சுகாதார ஸ்தாபனத்துடன் சிறந்த ஒருங்கிணைப்பை மேற்கொள்ளல் ஆகிய விடயங்கள் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அத்துடன் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் நியமனங்களுக்கு அமைய இந்த நோய்க்கான குறைந்த அபாயம் உள்ள நாடாக இலங்கை பெயரிடப்பட்டுள்ளதாகவும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் எபோலா வைரஸ் தொடர்பில் பொதுமக்கள் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை எனவும் அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கொங்கோ ஜனநாயக குடியரசு உகண்டாவில் எபோலா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படும் நபர்களின் எண்ணிக்கை 600 அதிகரித்துள்ளது. வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 52 காணப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஏப்ரல் மாதம் முதல் இதுவரையிலான காலப்பகுதியில் சந்தேகத்துக்கிடமான 131 மரணங்கள் பதிவாகியுள்ளன. ஏப்ரல் 20 முதலாவது மரணம் பதிவாகியதுடன் பின்னர் இடம்பெற்ற இறுதி அஞ்சலி நிகழ்வு ஒன்றின் அல்லது வைத்தியசாலை ஒன்றில் இந்த வைரஸ் பரவியிருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். இபோலா என்பது அரிதான உயிருக்கு ஆபத்தான வைரசினால் ஏற்படும் ஒரு நோய் நிலைமையாகும். இது பாதிக்கப்பட்டவர்களின் ரத்தம், பாந்தி போன்ற உடல் திரவங்கள் மூலம் பரவுவதாக சர்வதேச அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. தற்போது ஆப்பிரிக்காவில் பரவிவரும் வைரஸ் வகைக்கு எதிரான தடுப்பூசியை தயாரிப்பதற்காக சுமார் 9 ஆகலாம் என உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. இவ்வாறானதோர் பின்னணியில் ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளின் வைரஸ் பரவல் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்காக பிரித்தானிய அரசாங்கம் 26 நிதியை ஒதுக்கியுள்ளதாக சர்வதேச அறிக்கைகள் தெரிவிக்கின்றன.
0: தொடர்ந்து அஸ்வசிம நலன்புரி நன்மைகள் திட்டத்தின் முதற்கட்ட தகவல் புதுப்பித்தல் செயல்முறைக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் எதிர்வரும் 31 நிறைவடைய இருக்கிறது. எனவே அந்த தேதிக்கு முன்னர் தமது வீடுகளுக்கு செல்லுகின்ற கணக்கெடுப்பு உத்தியோகத்தர்களுக்கு சரியான தகவல்களை வழங்கி தேவையான ஒத்துழைப்பை வழங்குமாறு நலன்புரி நன்மைகள் சபை சம்பந்தப்பட்ட பயனாளிகளிடம் கேட்டிருக்கிறது.
2: கணக்கெடுப்பு செயல்முறைக்காக கணக்கெடுப்பு உத்தியோகத்தர்கள் விண்ணப்பதாரர்களின் வீடுக்கு வருகை தர உள்ளதாக அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய குறித்த உத்தியோகத்தர்களுக்கு சரியான தகவல்களை வழங்குமாறு நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் அஸ்விஸ்ம கணக்கெடுப்பு செயல்முறைக்கு போலியான தகவல்களை வழங்கும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய நலன்புரி நன்மைகளை பெற்றுக் கொள்ளும் நோக்கத்துடன் பொய்யான அல்லது தவறான தகவல்களை வழங்க நலன்புரி நன்மைகள் சட்டத்தின் கீழ் நீதிமான் முன்னிலையில் நடைபெறும் வழக்கு விசாரணையில் குற்றவாளியாக காணப்பட்டால் 1 மேற்படாத காலப்பகுதிக்காக சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து நாடாளுமன்ற வளாகத்தில் பெண் ஒருவரிடம் முறைகேடாக நடந்து கொண்டதாக ராமநாதன் அர்ஜுனா முன்வைத்த குற்றச்சாட்டை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்று நாடாளுமன்றத்தில் முற்றாக நிராகரித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா குறிப்பிடும் அந்த பெண்ணை நான் இதுவரை சந்தித்ததே இல்லை. எனக்கு அவப்பேரை ஏற்படுத்தும் நோக்குடனே இவ்வாறான போலியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இதனை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு சபாநாயகரிடம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரிக்கை விடுத்தார். திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்த இளைஞன் தூக்கத்திலே அதிகமான மகிழ்ச்சியால் உயிரிழந்த சம்பவம் ஒன்று புதுக்குடியிருப்பு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் 27 வயதுடைய இளைஞர் ஒருவர் திடீரென மரணமடைந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்குடியிருப்பு இரண்டாம் வட்டாரத்தைச் சேர்ந்த விஜயகுமார் டல்சன் என்ற இளைஞனே உயிரிழந்திருக்கிறார். கடந்த 18ஆம் தேதி இரவு ஆட்டிறைச்சி கறியுடன் உணவு உட்கொண்டு விட்டு உறங்க சென்ற அந்த இளைஞன் மறுநாள் காலையில் தாயார் எழுப்பிய போது உடல் விரைத்தல்லையிலே உயிரிழந்து காணப்பட்டார். இதனைத் தொடர்ந்து சடலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அந்த பரிசோதனையின் போது அவர் அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சி மற்றும் உணர்ச்சி வசப்பட்ட நிலை காரணமாக ஏற்பட்ட திடீர் மாரடைப்பினால் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த இளைஞனுக்கு இன்னும் ஒரு மாத காலத்தில் திருமணம் நடைபெற இருந்த நிலையிலே இந்த எதிர்பாராத துயரம் நிகழ்ந்துள்ளமை குடும்பத்தினரையும் உறவினர்களையும் பெரும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது. இரவு நேர உணவு மற்றும் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு பதிவுகள் தெரிவிக்கப்படுகிறது. இத்தகைய திடீர் மரணங்களை தடுக்கும் நோக்கில் இரவு நேர உணவு பழக்கம் குறித்து மருத்துவர்கள் வழங்கும் சில விழிப்புணர்வு ஆலோசனைகளை பின்பற்ற வேண்டும். இரவு தாமதமாக அதிக கொழுப்புள்ள உணவுகளை சாப்பிட்டுவிட்டு உடனடியாக உறங்க செல்லும் போது உடலின் இரத்த அழுத்தம் மற்றும் கொழுப்பின் அளவு திடீரென மாறுபட்டு இதயத்துக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். மூச்சு திணறல், அதாவது சில நேரங்களில் சாப்பிட்ட உணவு சரியாக செரிக்காமல் வாந்தியாக முற்படும் போது அது தூக்க கலக்கத்தில் மூச்சு குழாயை அடைத்து மூச்சு திணறலை ஏற்படுத்தலாம். இதன் காரணமாகவும் திடீர் மரணங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கிறது. இரவு உணவை எப்போதும் உறங்குவதற்கு குறைந்தது 2 அல்லது 3 மணி நேரத்துக்கு முன்பாகவே உட்கொள்வதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். இரவு நேரங்களில் கொழுப்பு அதிகமுள்ள உணவுகள், அதிக காரமான இறைச்சி கறிகளை அளவுக்கு அதிகமாக உண்பதை தவிர்த்து எளிதில் செரிமானமாக கூடிய உணவு வகைகளையே உண்பது சிறந்தது. தற்காலத்தில் இளைஞர்களுக்கு நெஞ்சுவலி, வெறிக்க முடியாத திடீர் சோர்வு அல்லது மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் நமக்கு வயது குறைவுதான், ஒன்றும் செய்யாது என்று அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது அவசியமாகிறது. முறையான உணவு பழக்கமும் சரியான உடல்ல விழிப்புணர்வுமே நம் உயிரை காக்கும் சிறந்த ஆயுதங்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. வரதட்சணை கொடுமை காரணமாக யாழ்ப்பாணத்தில் 19 வயது இளம் குடும்ப பெண் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். யாழ்ப்பாணம் நாவாந்துறை பகுதியில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. தான் 2 வருடங்களாக காதலித்த நபரை 4 மாதங்களுக்கு முன்னர் அந்த பெண் திருமணம் செய்திருக்கிறார். ஆனாலும் கணவனின் தாயார் பெண்ணை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் தங்கம், வீடு உள்ளிட்டவற்றை வரதட்சணையாக கேட்டு பெண்ணை சித்திரவதை செய்து வந்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பம் ஏழ்மையான குடும்பமாக இருப்பதால் அவர்களால் கேட்கப்பட்ட வரதட்சணையை அவர்களால் வழங்க முடியவில்லை. இந்நிலையில் தனது மகனை வெளிநாட்டுக்கு அனுப்ப கணவனின் தாயார் முயற்சித்த நிலையில் அவரை வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டாம் என்று உயிரிழந்த யுவதி கோரியிருக்கிறார். ஆனாலும் தாயார் கேட்ட வரதட்சணை தராவிட்டால் வெளிநாடு செல்வேன் என்று பெண்ணின் கணவரும் மனைவியிடம் கூறியிருக்கிறார். இதனால் உளரீதியாக பாதிக்கப்பட்ட யுவதி நேற்று காலை தற்கொலை செய்து கொண்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் தற்போது போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் பொம்மைவழி பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட பெண்ணொருவருக்கு 7 வருட கடுளிய சிறை தண்டையும் 1 லட்சம் ரூபாய் தண்டப்பணமும் விதித்து யாழ்ப்பாணம் மேல்நீதிமன்றம் இன்று அதிரடி தீர்ப்பினை வழங்கியுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1.475 கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் இந்த பெண் கைது செய்யப்பட்டிருந்தார். இது தொடர்பான வழக்கு விசாரணை இன்று யாழ்ப்பாண மேல்நீதிமன்ற நீதிபதி அலெக்ஸ் ராஜா முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த வழக்கில் சட்டமாதிபர் திணைக்களம் சார்பில் ஆஜராகியிருந்த அரச சட்டவாதி ஆறுமுகம் தனுசன் சமூகத்தில் அதிகரித்து வரும் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்கள் மற்றும் உயர்நீதிமன்றத்தின் முன்னிய தீர்ப்புகளை கருத்தில் கொண்டு இத்தகைய போதைப் பொருள் குற்றவாளிகளுக்கு அதியுச்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று தனது கடுமையான சமர்ப்பணங்களை முன்வைத்திருந்தார். இதனை ஆராய்ந்த நீதிபதி அந்த பெண்ணை குற்றவாளியாக கண்டு இந்த தண்டனையை விதித்தார். மேலும் விதிக்கப்பட்ட 1,00,000 ரூபாய் தண்டப்பணத்தை செலுத்த தவறும் பட்சத்தில் குற்றவாளி மேலதிகமாக 12 மாத கால சாதாரண சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதற்கு பல வருடங்கள் கடக்கும் தற்போதைய பொதுவான சூழலுக்கு மத்தியில் மிக குறுகிய கால பகுதிக்குள் யாழ்ப்பாண நீதிமன்றில் வழக்குகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. குற்றவாளிகள் மீண்டும் குற்றச்செயல்களில் ஈடுபட நினைப்பதற்கு கூட அஞ்சும் வகையிலான இத்தகையான கடுமையான தண்டனை தீர்ப்புகள் யாழ் பிராந்திய மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றன. இதேவேளை கடந்த வாரமும் 1.4 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த நபரொருவருக்கு யாழ்ப்பாண மேல்நீதிமன்றத்தினால் 7 வருட கடுளிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. கீழ்காலை கரண்டுபான பகுதியில் உள்ள இறைச்சி கடையொன்றில் சட்டவிரோதமான முறையில் எறும்புண்ணி இறைச்சி விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அடுத்து அந்த கடையின் உரிமையாளருக்கு கீழ்கால நீதவான் நீதிமன்றம் 60,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டுள்ளது. கரண்டுபான பகுதியில் உள்ள இறைச்சி கடையொன்றில் சட்டவிரோதமான முறையில் எறும்புண்ணி இறைச்சி விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரடுபான பகுதியில் உள்ள இறைச்சி கடையொன்றில் அரிய வகை வனவிலங்கான எறும்புண்ணியின் இறைச்சி ரகசியமாக விற்பனை செய்யப்படுவதென கொகுப்பிட்டிய வனவிலங்கு அலுவலக அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் அடிப்படையில் அதிகாரிகள் அந்த கடையில் அதிரடி சோதனையை மேற்கொண்டார்கள். இந்த திடீர் சுற்றிவளைப்பின் போது அந்த கடையிலிருந்து விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 750 கிராம் எறும்புண்ணி இறைச்சி அதிகாரிகளால்

0: கைவசம் வைத்திருத்தல் தண்டனைக்குரிய கடுமையான குற்றம் என்று அதிகாரிகள் எச்சரித்தார்கள். இதேவேளை இதுபோன்ற வனவிலங்கு குற்றச்செயல்கள் தொடர்பான தகவல்கள் ஏதேனும் தெரிந்தால் அதனை 1992 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு இலங்கை பொதுமக்கள் அறிவிக்கலாம் என்று வனவிலங்கு திணைக்களம் கேட்டிருக்கிறது. வாகன இறக்குமதி மீதான மேலதிக வரி விதிக்கப்படுவதற்கு முதல் நாள் 4000 வாகனங்களுக்கான கடன் கடிதங்கள் திறக்கப்பட்டதாக எதிர்கட்சிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டு முற்றிலும் அடிப்படையற்றது என்று பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்தார். இதுகுறித்து அவர் விளக்கம் அளிக்கையில், 4000 வாகனங்களுக்கு கடன் கடிதங்கள் திறக்கப்பட்டதாக கூறப்படுவது முற்றிலும் பொய்யான தகவலாகும். உண்மையிலே கடந்த மே 15 380 கடன் கடிதங்கள் மட்டுமே திறக்கப்பட்டன. இதன் மூலம் 23.71 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான 1782 வாகனங்களே இறக்குமதி செய்யப்பட்டது. எதிர்கட்சிகள் குறிப்பிடும் புள்ளிவிவரங்கள் மிகைப்படுத்தப்பட்டவை மற்றும் மக்களை தவறாக வழிநடத்தும் நோக்கம் கொண்டவை என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நாட்டில் ஏதோ ஒரு பாரிய பிரச்சனை இருப்பதாக ஒரு மாயை உருவாக்கி பொதுமக்களை திசைதிருப்ப இவ்வாறான பொய்யான தகவல்கள் பரப்பப்பட்டு வருகின்றன. இத்தகைய ஆதாரமற்ற செய்திகளை நம்பி பொதுமக்கள் தேவையற்ற கொள்வனவுகளில் ஈடுபட்டு நஷ்டமடைய வேண்டாம் என்று கேட்டுக் கொள்கிறேன். சமூக ஊடகங்களில் பகிரப்படும் உறுதிப்படுத்தப்படாத செய்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என்று பிரதியமைச்சர் இதன் போது பொதுமக்களிடம் வலியுறுத்தியிருக்கிறார். கைத்தொழில் அமைச்சிடம் கோரியுள்ள சலுகைகளை அரசாங்கத்தால் வழங்க முடியாமல் போனால் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களின் சில்லறை விலைகள் நுகர்வோருக்கு தாங்க முடியாத அளவுக்கு விரைவில் உயரும் என்றும், சந்தையில் தள்ளுபடிகளை வழங்குவதற்கான வாய்ப்புகள் குறையும் என்றும் உணவு பதப்படுத்துவோர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த விடயம் தொடர்பாக அந்த சங்கத்தின் தலைவர் அருண சென்னாய்கா ஊடுவிலாளர்களிடம் கருத்துக்களை தெரிவித்தார். அதிகரித்து வரும் மின்சார கட்டணம் மற்றும் எரிபொருள் விலை உயர்வு ஆகியவற்றால் விநியோக சங்கிலிகள் பாதிக்கப்பட்டிருப்பதோடு உணவுப் பொருட்களுக்கான மூலப்பொருட்கள் மற்றும் உள்ளூர் பொருட்களுக்கு கடுமையான பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இந்த பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணப்படாவிட்டால் உணவுப் பொருட்களின் சில்லறை விலைகள் மக்களுக்கு எட்டாத உயரத்துக்கு சென்றுவிடும். நிலைமையை கையாள்வதற்காக தங்களது சங்கம் அமைச்சிடம் சில முன்மொழிவுகளை சமர்ப்பித்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், தொழில்துறைக்கான எரிபொருள் சலுகை, தொழிற்சாலைகளின் உற்பத்தி திறனை கருத்தில் கொண்டு மின்சார கட்டணங்களுக்கான கட்டண குறைப்பு மற்றும் மூலப்பொருட்களுக்கான சலுகைகள் ஆகியவற்றை தாங்கள் கோரியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது விநியோக சங்கிலி தடை காரணமாக ஏற்பட்டுள்ள மூலப்பொருள் பற்றாக்குறை, பெட்ரோலியத்தின் பக்க விளைபொருட்களாக இருக்கும் சில பேக்கேஜிங் பொருட்களின் விலை உயர்வால் மேலும் மோசமடைந்து விட்டதாக அவர் விளக்கினார். உதாரணமாக 3 அடுக்குகள் கொண்ட பேக்கேஜிங் தயாரிப்பில் ஏதேனும் ஒரு அடுக்குக்கு தேவையான மூலப்பொருள் பற்றாக்குறையினால் அது அந்த குறிப்பிட்ட உணவுப் பொருளின் முழு உற்பத்தி செயல்முறையையும் பாதிக்கும். எனவே இந்த சூழலை கையாள்வதற்கு அமைச்சு தலையிட்டு எமக்கு சலுகைகளை வழங்க வேண்டும் என்று திட்டவட்டமாக கோரியிருக்கிறோம். அண்மைய எரிபொருள் மற்றும் மின்சார விலை உயர்வு காரணமாக உற்பத்தி செலவு, சேமிப்பு செலவு, பேக்கேஜிங் விலை மற்றும் மூலப்பொருள் செலவுகள் அனைத்தும் அதிகரித்து ஒரு அலகுக்கான உற்பத்தி செலவை உயர்த்திவிட்டது. கடந்த காலங்களிலும் இவ்வாறான நெருக்கடி சூழல்களில் அமைச்சு தமக்கு உதவியுள்ளதாக குறிப்பிட்ட அருண சென்னாய்கா, எரிபொருள் நெருக்கடியின் போது எந்தவித தடங்கலுமின்றி தங்களுக்கு எரிபொருள் கிடைக்க அமைச்சு வழிவகை செய்ததை நினைவு கூர்ந்தார். எனவே தற்போதைய சூழலிலும் தங்களது பிரச்சனைகளுக்கு அமைச்சு தீர்வு காணும் என்று தாங்கள் நம்புவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை மற்றும் பொறுப்பு கூறல் விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் உறுதியான நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் இன்று பாராளுமன்றத்தில் நடைபெற்ற அமர்வில் இதனை வலியுறுத்தினார். மலேக மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பில் அவசர வாதம் ஒன்றை இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் நடத்துவதற்கு எதிர்கட்சியின் பிரதம கொரடா முன்வைத்த யோசனைக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. கொழும்பு தேசிய கலா பவனில் பாதுகாக்கப்பட்டிருந்த 42 புராதன சின்னங்கள் காணாமல் போயுள்ளதாக புத்த சாசனம், மதவகாரங்கள் மற்றும் கலை கலாச்சார ஆய்வுகள் அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்திருக்கிறார்.
1: 2012 தேசிய கலைக்கூடத்தின் பிரதான கலைக்காட்சியகம் கூரை பழுது பார்க்கும் பணிகளுக்காக மூடப்பட்டுள்ளது. கௌரவ சபாநாயகர் அவர்களே, அங்கு வைக்கப்பட்டிருந்த 42 பழங்கால ஓவியங்கள் காணாமல் போயுள்ளன என்பதை ஏற்றுக்கொள்கின்றீர்களா என்ற வினா ஒன்று எழுப்பப்பட்டது. அதற்கு பதில் ஆம் என்பதாகும். அந்த காலத்தில் இருந்த கலாசார விவகாரங்கள் பணிப்பாளரின் அறிவுறுத்தலுக்கமைய பண்டங்கள் ஆய்வு சபையொன்றினால்

0: 15 ஆண்டுக்காக தேசிய கலைக்கூடத்தின் ஓவியங்கள் சிற்பங்கள் ஆய்வு செய்யப்பட்டதன் பின்னர் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைகளுக்கமைய இருப்பு புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஓவியங்களின் எண்ணிக்கை 281 ஆகும். ஆனால் கலைக்கூடத்துக்குள் இருக்கும் ஓவியங்களின் எண்ணிக்கை 239 ஆகும். இதற்கமைய அந்த இரண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் 42 ஆகும். ஆகவே நீங்கள் கேட்கும் அந்த 42 ஓவியங்கள் ஆகும். அந்த சம்பவம் தொடர்பாக புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார விவகாரங்கள் அமைச்சின் செயலாளரினால் நியமிக்கப்பட்ட குழு ஒன்றின் மூலம் முதற்கட்ட விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த குழுவினர் தற்போது சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் சாட்சியங்களை பதிவு செய்து வருகின்றனர். இது தொடர்பாக நடத்தப்படும் போலீஸ் விசாரணைகளுக்கு அமைவாக கொழும்பு தெற்கு பிராந்திய குற்றப்புலனாய்வு பிரிவினர் அவ்வப்போது கோரிய தகவல்களும் வழங்கப்பட்டுள்ளன. இதனை மீண்டும் ஆரம்பித்து திறப்பதற்கு இன்னும் எவ்வளவு காலம் எடுக்கும் என்ற கேள்விக்கு அதிகாரிகள் அளித்துள்ள பதிலுக்கு அமைய இந்த ஆண்டின் நிறைவுக்குள் டிசம்பர் மாதத்திற்கு முன்னதாக தேசிய கலைக்கூடத்தை நிச்சயமாக மீண்டும் திறந்துவிட முடியும் என்பதே அவர்களின் கருத்தாக உள்ளது.
1: உயித்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவங்களின் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, பசில் ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோர் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு சென்று பிள்ளையானை சந்தித்தார்கள். கொதப ராஜபக்ச ஜனாதிபதியாகி ஒரு வாரத்துக்குள் பிள்ளையானை வெளியில் எடுப்பதாக அங்கு கூறப்பட்டது. அதன்படியே கொதப ராஜபக்ச ஜனாதிபதியாகி ஒரு வாரத்துக்குள் பிள்ளையான் வெளியில் வந்துள்ளார். இதற்கான சட்டத்தரணிகளின் ஒருங்கிணைப்பு பணிகளை சுரேஷ் சலியே மேற்கொண்டுள்ளார். இவ்வாறு மேலதிக மன்றாடியார் நாயகம் திலிப் பீரிஸ் கொழும்பு கோட்டை நீதவான் பசந்த அமரசேன முன்னிலையில் நேற்று தெரிவித்தார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய நீதவான் விசாரணை நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சட்டமாதிபத்தின கழகத்தின் சார்பில் முன்னிலையான மேலதிக மன்றாடியார் நாயகம் இந்த விவரங்களை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்தார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் சுரேசலை காவல்துறையினரால் நேற்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். சுரேசலி என்ற நபர் 2019 ஆண்டில் இலங்கைக்கு வரவழைக்கப்பட்டு அரச புலனாய்வு சேவையின் தலைவராக்கப்பட்டார். அப்போது அவர் ராணுவ புலனாய்வு பிரிவின் பணிப்பாளராக பணியாற்றினார். அங்கேயும் அவரது ஆதிக்கம் தான் இருந்தது. அவர் நாட்டின் ஒட்டுமொத்த புலனாய்வு பிரிவின் தலைவராக்கப்பட்ட பின்னர் அங்கிருந்து வெளியில் எந்தொரு புலனாய்வு தகவல்களும் செல்வது தடுக்கப்பட்டது. இந்த ஒட்டுமொத்த செயல்முறையின் முக்கிய சூத்திரதாரியாகவும் அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்திய பிரதான நபராகவும் மூன்றாவது சந்தை நபரான துவான் சுரேஷ் அலியே காவல்துறை தரப்பு அடையாளம் கண்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக அசாத் மௌலானா என்பவரிடம் பிரான்சில் வைத்து வாக்குமூலம் ஒன்று பதிவு செய்யப்பட்டது. அவரது வாக்குமூலத்தின்படி சுரேஷ் அலி இந்த தாக்குதலின் சூத்திரதாரியாக செயல்பட்டார் என்பது தெளிவாகிறது. இத்தொடர்பாக 14 பக்கங்களை கொண்ட விரிவான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த அறிக்கை விசாரணைகளில் ஒரு திருப்பு முனையாக அமையும். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக ஷனல்போ ஊடகத்துக்கு பேட்டியளித்த அசாத் மௌலானாவிடமிருந்து பிரான்சில் வைத்து இந்த வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. குற்றப்புணர்வு திணைக்கள அதிகாரிகள் குழு ஒன்று பிரான்சுக்கு சென்று அங்குள்ள இலங்கை தூதுவரின் உத்தியோர்வ இல்லத்திலே இந்த வாக்குமூலத்தை பதிவு செய்திருக்கிறது. அவர் அந்த வாக்குமூலத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விரிவான விவரங்களை வழங்கியுள்ளார். அரசியல் தேவையொன்றை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே சுரேசலே இந்த தாக்குதலின் சூத்திரதாரியாக செயற்பட்டுள்ளார் என்பது அவரது வாக்குமூலத்தின் மூலம் தெளிவாகிறது. அலியார் சந்தியில் ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பாக சஹ்ரான் ஹாசிமின் குழுவைச் சேர்ந்த செய்னி மௌலவி என்பவர் சிறையில் அடைக்கப்படுகிறார். இந்த செய்னி மௌலவியும் பிள்ளையானும் ஒரே சிறை அறையில் இருந்திருக்கிறார்கள். செய்னி மௌலவி பிள்ளையானிடம் எங்கள் குழுவில் உயிரை மாய்க்க தயாரான ஒரு குழுவினர் இருப்பதாக கூறியிருக்கிறார். இந்த தகவல் சந்தை நபரான சுரேஷ் அலைக்கு கிடைக்கிறது. அவர் இந்த தற்கொலை படையினரை பயன்படுத்தி வேலை வாங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கிறார். இதன்படியே செய்னி, சலே மற்றும் பிள்ளையான் ஆகியோர் இணைகிறார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்த சஹ்ரான் காசிம் உள்ளிட்ட 6 தற்கொலை தாக்குதல் தாரிகள் புத்தளத்தில் வைத்து சுரேஷ் அலியை சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடைபெற்ற வேளையில் சந்தை நபரான சுரேஷ் அலி அசாத் மௌலானாவுக்கு அழைப்பொன்றை மேற்கொண்டு தாஷமுத்ரா விருந்தகத்துக்கு அருகில் சென்று அங்குள்ள ஒருவரை அழைத்து வருமாறு கூறுகிறார். அத்துடன் அவரது தொலைபேசியையும் பொறுப்பேற்குமாறு கூறுகிறார். அந்த நபர்தான் தெய்வளையில் குண்டை வெடிக்க வைத்த ஜமீல் என்பவர் ஆவார். இந்த குண்டுதாரி ஜமீல் ஒரு அப்பாவி நபர் என வர்ண ஜெயசுந்தர என்ற அதிகாரி குறிப்பிட்டிருக்கிறார். எனவே நாங்கள் வர்ண ஜெயசுந்தர என்ற அதிகாரி தொடர்பாகவும் தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறோம். இந்த தாக்குதலின் பின்னர் மஹிந்த ராஜபக்ச, பதில் ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோர் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு சென்று பிள்ளையானை சந்தித்தார்கள். கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதியாகி ஒரு வாரத்தில் அவரை வெளியில் எடுப்பதாக அவர்கள் பிள்ளையானுக்கு உறுதி வழங்கினார்கள். அதன்படியே கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதியாகிறார். அதன் பின்னர் ராணுவ புலனாய்வு பிரிவு தலைவராக இருந்த சுரேசலை ஒட்டுமொத்த அரச புலனாய்வு சேவையின் தலைவராக நியமிக்கப்படுகிறார். புலனாய்வுத்தவர்கள் வேறு பிரிவுகளுக்கு செல்வதை தடுப்பதற்காகவே இவ்வாறு செய்யப்பட்டுள்ளது. செய்னி மௌலவி விளக்கமறியலில் வைக்கப்பட்ட போது அவருக்கு பிணையெடுப்பதற்காக 2,50,000 ரூபாய் பணம் செலவிடப்பட்டுள்ளது. அந்த பணம் ராணுவ புலனாய்வு பிரிவினராலே செலுத்தப்பட்டுள்ளது. தற்கொலை தாக்குதல்தாரிகளை பாதுகாப்பதற்காக எமது பொதுமக்களின் பணம் செலவிடப்பட்டுள்ளது. 6 மாதங்களில் வர இருந்த தேர்தல் வரை இந்த தீவிரவாத செயல்களுடன் தொடர்புடைய தகவல்கள் வெளியானதை தடுப்பதற்காகவே இவ்வாறு செய்யப்பட்டுள்ளது. பிள்ளையானின் குழுவும் ராணுவ புலனாய்வு பிரிவும் இணைந்து செயற்பட்டிருக்கின்றன. நாட்டின் தேசிய பாதுகாப்புக்காக அவர்கள் அவ்வாறு செயற்படவில்லை. அரசியல் எதிரிகளை பழிவாங்கவும் படுகொலைகளை செய்யவும் தான் அவ்வாறு செயற்பட்டுள்ளார்கள். அசாத் மௌலானவின் வாக்குமூலத்தின் மூலம் பிள்ளையானின் குழுவும் ராணுவ புலனாய்வு பிரிவும் இணைந்து செய்த பல குற்றங்கள் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. ஊடகவியலாளர் பிரகித் எக்னிகோட கடத்தப்பட்டமை, கீத் நோயார் மீதான தாக்குதல், லசந்த விக்ரமதுங்க படுகொலை, உபாலி தென்னக்கொன் மீதான தாக்குதல் போன்ற சம்பவங்களுடன் இந்த குழுக்கள் தொடர்பு பெற்றிருக்கின்றன. பிள்ளையானின் குழுவைச் சேர்ந்த 2,000+ ராணுவ புலனாய்வு பிரிவிலிருந்து ஊதியம் வழங்கப்பட்டுள்ளது. அது தேசிய பாதுகாப்புக்காக அல்ல, அரசியல் ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவதற்காகவே ஆகும். இவ்வாறான செயல்களை தடுக்குமாறு ராணுவ தளபதிக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவித்திருக்கிறேன். இவ்வாறான செயல்கள் தொடர்பானால் தகவல்களை மூடி மறைத்த குற்றத்துக்காக ராணுவ தளபதியை கூட சந்தேகபராக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நேரிடும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் அசாத் மௌலானவின் குடும்பத்தினர் அங்கிலேயில் உள்ள விருந்தகம் ஒன்றுக்கு வரவழைக்கப்பட்டார்கள். சுரேசலையே இதனை செய்துள்ளார். தூதரகம் ஒன்றில் வேலை பெற்று தருவதாகவும் அவருக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டது. இந்த விருந்தக விரப்புத்தகங்கள் அனைத்தையும் நாம் கைப்பற்றியிருக்கிறோம். தடுப்பு காவலில் உள்ள சந்தேகநபரான சுரேசலையை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதை நான் வன்மையாக எதிர்க்கிறேன். அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் இதனை அவர் தனது அரசியல் மேடையாக பயன்படுத்த அனுமதிக்க முடியாது. இந்த நாட்களில் நபர்கள் மர்மமான முறையில் உயிரிழந்து வருகிறார்கள். எனவே இந்த சந்தேகநபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு முன்னிய நீதவான் பிறப்பித்த உத்தரவை நீக்குமாறு கோருகிறேன். சந்தேகநபரான சுரேசலை குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையின் 127வது பிரிவின் கீழ் நீதவான் முன்னிலையில் ரகசிய வாக்குமூலம் ஒன்றை வழங்க அனுமதி கோரியிருக்கிறார். இது இந்த விசாரணையை முடக்குவதற்காக ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவினால் மேற்கொள்ளப்படும் முயற்சியாகும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. சுரேசலையே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி. அவரை சுற்றியே ஏனியவர்கள் இயங்கியுள்ளார்கள். சுரேசலை இந்த செயலை யாருக்காக செய்தார் என்பது குறித்து நாம் விசாரணை நடத்தி வருகிறோம். விசாரணைகளை முடித்து இதற்கு பொறுப்பான பிரதான நபர்களை சட்டத்தின் முன் நிறுத்த நடவடிக்கை எடுப்போம். உயிர்த்த தாக்குதலுக்கு முன்னர் இந்த தாக்குதலை வடமாகாணத்தில் உள்ள ராணுவ குழு ஒன்றை மையப்படுத்தியோ அல்லது தெற்கில் ஒரு இனப்படுகொலியாகவோ செய்ய திட்டமிட்டிருந்தார். பின்னர் அவர்கள் அந்த 2 திட்டங்களையும் கைவிட்டு ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலை நடத்த தேவையான நடவடிக்கைகளை எடுத்தார்கள். 6 மாதங்களில் நடத்தப்பட இருந்த தேர்தலை இலக்காக கொண்டு சந்தேகநபரான சுரேசலையின் வழிநடத்தலே இந்த செயல் நடந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து சந்தேகநபரான சுரேசலை சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சவுந்திர பெர்னாண்டோ கருத்துக்களை தெரிவித்தார். பிரான்சுக்கு சென்று அசாத் மௌலானா என்பவரிடம் வாக்குமூலம் பெற்றதாக காவல்துறை தரப்பு தொடர்ந்து கூறுகிறது. ஆனால் இந்த வாக்குமூலத்தின் உள்ளடக்கங்களை சாட்சியமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அவற்றை சாட்சியமாக ஏற்பதென்றால் நீதிமன்றத்தில் அவை குறுக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு சவாலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அவர் இந்த வாக்குமூலத்தை சனல்போ ஊடகத்துக்கே வழங்கினார். ஷனல்போ ஊடகம் குறித்து பிரித்தானியாவில் கேட்டால் தெரிந்து கொள்ளலாம். அது எந்த ஒரு நம்பகத்தன்மையும் மற்ற ஒரு ஊடகம் என்றே பெயர் பெற்றுள்ளது. இந்த வழக்கின் சாட்சிகள் சிலர் குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையின் 127வது பிரிவின் கீழ் நீதவானிடம் வழங்கிய வாக்குமூலங்களின் பிரதிகளை எதிர்த்தரப்பினர் பெற்றுக் கொண்டதாக மேலதிக மன்றாடியார் நாயகம் குற்றம் சுமத்தினார். இந்த வாக்குமூலங்களின் பிரதிகளை குற்றப்புலனாய்வு திணைக்களகத்தின் சிஐடியினால் பெற முடியும் என்றால் ஏன் எம்மால் பெற முடியாது? அத்துடன் சந்தேகநபர்களுக்கான சட்ட கருத்தரணிகளின் அணுகுமுறைகள் கண்காணிக்கப்படுவதில்லை என்றும் மேலதிக மன்றாடியன் நாயகம் குற்றம் சுமத்தினார். அந்த கூற்று குறித்து நான் கவலை அடைகிறேன். ஏனென்றால் அது சட்டத்தரணிகளின் சிறப்புரிமைகளை மீறும் செயலாகும். சட்டமா அதிபர் தரப்பினால் இவ்வாறான கோரிக்கையொன்றை முன்வைப்பது சட்டத்தரணிகளின் பரம உரிமையை பறிக்கும் செயல் என்றே கூற வேண்டும். எனது சேவை பெறுநரை சித்திரவதைக்குள்ளாக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. எனது சேவை பெறுநர் கடந்த முறை நீதவானிடம் வாக்குமூலம் அளிக்க அனுமதி கோரிய போது முன்னைய நீதவான் சிந்தித்து பார்த்து பதிலளிப்பதாக கூறியிருந்தார். அதன்படி வாக்குமூலம் ஒன்றை வழங்க வேண்டும் என்பதை நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறு எனது சேவை பெறுநர் எனக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். அந்த வாக்குமூலத்தை பதிவு செய்யும் பணிகளை இன்றே ஆரம்பிக்குமாறு கூறுகிறேன் என்று அவரது சட்டத்தரணி குறிப்பிட்டார். கர்தினால் மெல்கம் ரஞ்சித் உள்ளிட்ட குண்டு தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அரசகுலரண்ண நீதிமன்றத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இந்த சந்தேகநபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவது பொருத்தமற்றது என்பது எங்களது கருத்து. எனவே இந்த சந்தேகநபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தாமல் இருப்பது நல்லது என்று தெரிவித்தார். அனைத்து தரப்பினரதும் சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதவான் தடுப்பு காவலில் உள்ள சந்தேகநபரான சுரேஷ் அலையை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த வேண்டாம் என்று காவல்துறை தரப்பு விடுத்த கோரிக்கை மீதான கட்டளையை ஜூலை மாதம் முதலாம் தேதி அறிவிப்பதாக குறிப்பிட்டார். அதேபோன்று குற்றவியல் நடைமுறை சட்ட கோவையின் 127 பிரிவின் கீழ் நீதவான் முன்னிலையில் ரகசிய வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்கு அனுமதிக்குமாறு சுரேசலை விடுத்த கோரிக்கை மீதான கட்டளையும் அன்றைய தினமே அறிவிக்கப்படும் என்று நீதவான் அறிவித்தார். அதுவரை சந்தேகநபரை தொடர்ந்து தடுப்பு காவலில் வைத்து அடுத்த வழக்கு தவணையின் போது நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு நீதவான் குற்றப்புணர்வு திணைக்களகத்துக்கு உத்தரவு பிறப்பித்தார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் குறித்து விசாரணை நடத்துவதற்காக குற்றப்புணர்வு திணைக்கழகத்தினர் பிரான்ஸ் வரை பயணித்ததாக கூறப்படும் விடயம் இயல்பாகவே அரசாங்கத்தின் முன்னுரிமைகள் குறித்த பல கேள்விகளை எழுப்புகிறது. பிள்ளையானை நான் சந்தித்ததை உறுதிப்படுத்துவதற்காக மட்டுமே அதிகாரிகள் அவ்வளவு தூரம் பயணித்திருக்கிறார்கள் என்றால் அது நிச்சயமாக பொதுப்பணத்தை வீணடிக்கும் ஒரு செயல். சிறையில் இருந்த பிள்ளையானை நான் சந்தித்தது ஒன்றும் ரகசியமான விடயம் அல்ல. அரசியல் நாடகத்தை தவிர்த்த முறையான விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை நாங்களும் வழங்குவோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கிறார். மட்டக்களப்பு சிறையில் இருந்த பிள்ளையானே மஹிந்த ராஜபக்ச, பசல் ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோர் நேரில் சென்று சந்தித்ததாக சட்டமா அதிபர் திணைக்கழகத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலிப பீரிஸ் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் விடயங்களை முன்வைத்துள்ளதை தொடர்ந்து தனது உத்தியோர்வ எக்ஸ் வலைதளத்தில் நாமல் ராஜபக்ச பதிவேற்றம் ஒன்றை செய்திருக்கிறார். 2018 மற்றும் 2019 ஆண்டுகளில் சிறையில் இருந்த பிள்ளையான் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் என்ற பிள்ளையானை நான் நேரில் சென்று சந்தித்தேன் என்பது ரகசியமான ஒன்றல்ல. உண்மையில் நான் அங்கு சென்றதற்கான சிறைச்சாலை பதிவுகள் தற்போதும் மிக தெளிவாக காணப்படுகின்றன. அந்த காலகட்டத்தில் பிள்ளையான் 2015 ஜனாதிபதி தேர்தல் மற்றும் 2018 உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் ஆகிய இரண்டிலும் எங்களுடன் கூட்டணியாக பங்காளியாகவே போட்டியிட்டிருந்தார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் குறித்து விசாரணை நடத்துவதற்காக குற்றப்புணர்வு திணைக்களத்தினர் பிரான்ஸ் வரை பயணித்ததாக கூறப்படும் விடயம் இயல்பாகவே அரசாங்கத்தின் முன்னுரிமைகள் குறித்த பல கேள்விகளை எழுப்புகிறது. பிள்ளையானை நான் சந்தித்ததை உறுதிப்படுத்துவதற்காக மட்டுமே அதிகாரிகள் அவ்வளவு தூரம் பயணித்திருக்கிறார்கள் என்றால் அது நிச்சயமாக பொதுப்பணத்தை வீணடிக்கும் ஒரு செயல். எனக்கு தெரிந்தவரை ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பாக பிள்ளையான் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்படவில்லை. அப்படி இருக்க இவ்வாறான ஊடக நாடகங்கள் மூலம் அரசாங்கம் யாரைத்தான் திருப்திப்படுத்த முயற்சிக்கிறது? தேசிய மக்கள் சக்தியானது ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்து வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு விதமான கதைகளையே குறிப்பிடுகிறது. தற்போது இந்த துயர சம்பவத்தை அரசியல் எதிரிகளை இலக்கு வைப்பதற்காக அரசாங்கம் பயன்படுத்த முயலுமாயின் அது இன்னமும் உண்மையான பதில்களையும் நீதியையும் எதிர்பார்த்து காத்திருக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் இழைக்கப்படும் கடுமையான அநீதியாகும். எந்தொரு நியாயமான விசாரணைக்கும் முகம் கொடுக்க நாங்கள் தயாராகவே இருக்கிறோம். அத்துடன் எந்தொரு சந்தேகத்தையும் பகிரங்கமாகவும் வெளிப்படையாகவும் தீர்த்துக் கொள்வதற்காக குற்றப்புணர்வு திணைக்களகத்துக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம். இவ்வாறான அரசியல் நாடகங்கள் மற்றும் ஊடக தலைப்புச் செய்திகள் மீது கவனம் செலுத்துவதை விடுத்து அரசாங்கம் இந்த நாட்டு மக்களுக்கு அர்த்தமுள்ள முடிவுகளை வழங்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நாமல் ராஜபக்ச பதிவிட்டிருக்கிறார். வடக்கு கிழக்கு மக்கள் எந்தவித இடையூறுமின்றி தமது உறவுகளுக்காக நினைவஞ்சலிகளை மேற்கொண்டார்கள். அதற்காக அந்த மக்கள் அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிக்கிறார்கள். அத்துடன் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் நீதியை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பதாக யாழ் மாவட்ட தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற மத்திய வங்கி அறிக்கை தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டார். கடந்த 18ஆம் தேதி வடக்கு கிழக்கு உட்பட நாட்டில் தமிழ் மக்கள் வாழும் பிரதேசங்களில் மிகவும் உணர்ச்சிபூர்வமாக முள்ளிவாய்க்கால் தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. 2009ஆம் ஆண்டு யுத்தம் நடைபெற்ற பகுதிகளில் நான், எனது குடும்பம், எனது சகோதரர்கள் வாழ்ந்த அந்த நிலையை இன்று நினைத்து பார்க்கிறேன். அன்றைய மனித அவலங்களை இன்றும் மறக்க முடியாமல் உள்ளது. பலர் உயிரிழந்தும் மேலும் பலர் காணாமல் போயும் உள்ள நிலையில் இன்று வரை அவர்களுக்கான முடிவு அல்லது நீதி கிடைக்கவில்லை. கடந்த 18ஆம் தேதியும் அனைவரும் ஒன்றிணைந்து கண்ணீர் மல்க தமது அஞ்சலிகளை மேற்கொண்டிருந்தார்கள். தெற்கில் நேற்றைய தினம் ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா தெளிவாக ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் இனி ஒருபோதும் யுத்தம் இடம்பெறாது, அதற்கு ஒருபோதும் இடமளிக்கவும் போவதில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கடந்த கால யுத்தம் காரணமாக மக்கள் பெரும் அவலங்களை சந்தித்துள்ளார்கள். அதிலிருந்து மீண்டு இந்த நாட்டை அடுத்த தலைமுறைக்கு சிறந்ததாக கையளிக்க வேண்டுமானால் அரசாங்கத்தையும் மக்களையும் சரியான விதத்தில் வழிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. யுத்த காலத்தில் தற்போது அங்குள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் அங்கு வசிக்கவில்லை. ஆனாலும் நான் அங்குதான் வசித்தேன். அதனால் யுத்தத்தினால் ஏற்பட்ட வலியையும் வேதனையையும் இந்த நாட்டின் ஒரு குடிமகனாக நான் உணர்ந்திருக்கிறேன். அதனால்தான் இந்த நாட்டில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் உட்பட அனைவருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அரசாங்கம் உண்மையான நிலையை கண்டறிந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதனை தெளிவுபடுத்த தயாராக உள்ளது. கடந்த 18ஆம் தேதி வடக்கு கிழக்கு தாய பகுதிகளில் மக்கள் எந்தவித இடையூறுமின்றி அச்சுறுத்தலுமின்றி தமது உறவுகளுக்காக நினைவஞ்சலிகளை மேற்கொண்டார்கள். அரசாங்கம் அதற்கு எந்தவித தடைகளையும் விதிக்கவில்லை. அதற்கு அந்த மக்கள் அரசாங்கத்துக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டுள்ளார்கள் என்று அவர் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார். நாடு எதிர்கொண்டுள்ள தற்காலிக டொலர் நெருக்கடியை சமாளித்து நாட்டிலிருந்து வெளியேறும் டொலர்களின் அளவை கட்டுப்படுத்துவதற்காக இறக்குமதி செலவுகளை குறைத்துக் கொள்ள அனைவரும் தனிநபர்களாக பங்களிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா நாட்டு மக்களிடம் அவசர வேண்டுகோளை விடுத்தார். மட்டக்களப்பு வேபர் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற போதைப்பொருள் பேரழிவுக்கு எதிரான முழு நாடுமே ஒன்றாக மட்டக்களப்பு மாவட்ட விசேட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். சுற்றுலா பயணிகளின் வருகை 29% வீழ்ச்சியடைந்துள்ளமை மற்றும் உலக பொருளாதார நெருக்கடியால் ஏற்றுமதி வருமானம் குறைந்துள்ளமை, இந்த காரணங்களால் டொலருக்கான அழுத்தம் அதிகரித்துள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அத்துடன் கடந்த பிப்ரவரியில் 98 மில்லியன் டொலராக இருந்த நாட்டின் எரிபொருள் இறக்குமதி செலவு இந்த மே மாதத்தில் 522 மில்லியன் டொலராக பாரியளவில் உயர்வடைந்துள்ளது. இந்த நெருக்கடிக்கு சர்வதேச நாணய நிதியத்துடனான கடன் திட்டத்தின் கீழ் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட அவர், கடந்த காலத்தை போன்றதொரு பொருளாதார முடக்கத்துக்கு நாடு செல்வதற்கு அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது என்றும் உறுதியளித்தார். மத்திய கிழக்கு போற்றுழல் மற்றும் டிட்வா சூறாவளி பாதிப்புகள் ஏற்பட்ட போதிலும் வலுவான பொருளாதார நிர்வாகத்தின் காரணமாக இலங்கை வரலாற்றில் அதிகப்படியான நிதியை கொண்ட திரைசேரி கணக்கு தற்போது அரசாங்கத்திடம் உள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். இதனாலே சூறாவளி பாதிப்புகளுக்கு 50,000 கோடி ரூபாவும், எரிபொருள் மற்றும் மின்சார கட்டண அதிகரிப்புக்கு நிவாரணங்களாக 10,000 கோடி ரூபாவும் ஒதுக்க முடிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன்படி பொதுமக்கள் பயன்படுத்தும் ஒவ்வொரு லிட்டர் எரிபொருளுக்கும் அரசாங்கம் 100 ரூபாய் நிவாரணத்தை தற்போது வழங்கி வருவதோடு 95% சாதாரண நுகர்வோருக்கான மின்சார கட்டண நிவாரணம் இதுவரை செப்டம்பர் மாதம் வரை நீடிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் மட்டக்களப்பில் பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளிலும் ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா கலந்து கொண்டார்.
0: குடிநீர் என்பது அனைவருக்கும் தேவையான ஒன்றாகும். நீர்ப்பாசனம் செய்வதற்கான நீர் விவசாயம் செய்பவர்களுக்கு தேவையானது. நீங்கள் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கின்றீர்கள். நீங்கள் மக்கள் பிரதிநிதிகள் என்ற வகையில் அந்த இரண்டு தரப்பினருடனும் கலந்துரையாடி பாதிப்பு ஏற்படாதவாறு திட்டங்களை தயாரிக்க வேண்டும். இப்போது நாம் முக்கியமாக அடுத்த வரவு செலவு திட்டத்தில் 3 பிரதான விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தியுள்ளோம். 1, கிராம வீதிகள். கிராமப்புற வீதிகளை நிர்மாணிப்பது அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு வழிவகுக்கும். 2, குப்பை பிரச்சனை. இன்று நீண்ட காலமாக நகர்ப்புறங்களில் பெருமளவில் குப்பை பிரச்சினை உருவெடுத்துள்ளது. இதுகுறித்து நாம் நிதி ஒதுக்கீடு செய்ய எதிர்பார்த்துள்ளோம். நாம் இப்போது ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் அதிகாரிகளை வரவழைத்து என்னென்ன திட்டங்கள் இருக்கின்றன என்று பார்த்தால், திட்டமிடப்பட்டுள்ள அனைத்து திட்டங்களுக்கும் நாம் நிதி ஒதுக்கீடு செய்ய தீர்மானித்துள்ளோம். தற்போது இம்மிடம் 11 பில்லியன் பெறுமதியான திட்டங்கள் காணப்படுகின்றன. அந்த 16 பில்லியன் பெறுமதியான திட்டங்களுக்கும் இந்த வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். ஏனெனில் எமக்கு குடிநீர் தான் பிரச்சனையாக உள்ளது.
2: மட்டக்களப்பு மாவட்டத்தின் வீதிகள் பாலங்கள் அமைக்கும் திட்டங்களின் முன்னேற்றம், நிலவும் சவால்கள் குறித்து இந்த திட்டத்தில் விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் திட்டமிட்டுள்ள அனைத்து வீதிகளினதும் நிர்மாண பணிகளை இந்த வருடத்துக்குள்ளேயே ஆரம்பிக்குமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். மாவட்டத்தின் காணி பிரச்சினைகள், வனவிலங்கு திணைக்களத்தின் கீழ் உள்ள மேய்ச்சல் தரை தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகள், அவற்றுக்கு சாத்தியமான தீர்வுகள் குறித்தும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. மயிலத்தமிடு மாதவிடை மேய்ச்சல் தரை குறித்த வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுமாறு நீண்டகாலமாக முன்வைக்கப்படும் கோரிக்கை குறித்தும் இதன் போது கவனம் செலுத்தப்பட்டது. கிழக்கு மாகாண மீன்பிடி தொழில் மையமாக திகழும் வாழைச்சேனி துறைமுகத்தை முழுமையாக அபிவிருத்தி செய்வதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள், அதற்கான கலங்கரை விளக்கம் ஒன்றின் தேவைப்பாடு குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. மேலும் மாவட்டத்தில் வெள்ளக்கட்டுப்பாட்டுக்கான முன்னேற்பாடுகள், யானை மனித மோதலை குறைப்பதற்காக நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் செயற்பாடுகள், மாவட்டத்தின் சுகாதார வசதிகளை மேம்படுத்தும் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் இதன் போது மறுஆய்வு செய்யப்பட்டது. டிட்வா சூறாவளியினால் சேதமடைந்த விளைநிலங்களுக்கான இழப்பீடு வழங்கும் திட்டத்தின் முன்னேற்றம், வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கான இழப்பீடுகள், புதிய வீடமைப்பு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் ஜனாதிபதி இதன் போது கவனம் செலுத்தியுள்ளார்.
3: நாங்கள் நேற்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே நூலகத்தை திறப்பு திறந்து வைக்கிறதுக்காக ஜனாதிபதியை விசேடமாக அழைத்ததுடைய நோக்கம் அந்த நூலகத்தினுடைய கட்டுமான பணிகள் இன்னும் முடிக்கிறது. இன்னும் 300 மில்லியனுக்கு அதிகமான நிதி தேவை. அதில் தமிழ் மக்களும் வரி கட்டுற மக்கள், அந்த மக்களுடைய வரி காசை மீண்டும் எடுத்து மக்கள் மயமாக்க வேண்டும்
4: என்று
3: அதன் அடிப்படையிலே நாங்கள் அந்த ஜனாதிபதியை அழைத்திருந்தோம்.
1: தொடர்ந்து வேதன முரண்பாடு உள்ளிட்ட 2 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியலாளர் சங்கம் இன்று முதல் காலவரையறை ஏற்ற தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது. தங்களது கோரிக்கைகள் தொடர்பாக அதிகாரிகளுடன் இதற்கு முன்னர் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்ட போதிலும் அதில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்பதாலே இந்த தொழிற்சங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சங்கம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் உமேஷ் அலுத் பல ஊடுருவலாளர்களிடம் கருத்து வெளியிடுகையில், இந்த போராட்டத்தின் முதற்கட்டமாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்கள் மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழுக்கள் போன்ற வெளிப்புற குழுக்களை பங்கேற்பதிலிருந்து பொறியியலாளர்கள் விலகி இருப்பார்கள் என்று குறிப்பிட்டார். மேலும் தேசிய தேவைகளை கருத்தில் கொண்டு இதுவரை முன்னெடுக்கப்பட்டு வந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபை சட்டத்தின் கீழ் உத்தியோகமாக ஒதுக்கப்படாத ஏனைய பணிகளிலிருந்து விலகியிருக்க பொறியியலாளர்கள் தீர்மானித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களின் ஒருங்கிணைப்பு பணிகளில் சிக்கல்கள் ஏற்படக்கூடும் என்று எச்சரித்துள்ள உமேஷ் அலுத்பால, அதிகாரிகள் இதற்கு உரிய தீர்வை வழங்க தவறினால் தொழிற்சங்க போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்த இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மலேக வாழ் மக்களுக்கு நில உரிமை கோரி ஜனாதிபதி செயலகத்துக்கும் கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகத்துக்கும் கடிதம் வழங்குவதற்காக தலவாக்குலை நகரத்திலிருந்து 140 கிலோமீட்டர் கொண்ட கொழும்புக்கு நேற்று காலை நடைப்பயணத்தை ஆரம்பித்த 7 வயது பாடசாலை மாணவன் கட்டன் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பதாக கட்டன் பிரதேச போலீஸ் கண்காணிப்பாளர் பிரதீப் வீரசகர தெரிவித்தார். லிந்துலை மேலசாக்கலை தோட்டத்தைச் சேர்ந்த பிரேம்ராஜ் கார்த்தி என்ற 11 வயது சிறுவன் தலவாக்கலையிலிருந்து கொழும்புக்கு மிக குறைந்த நேரத்தில் பயணம் செய்து மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கவும், தலவாக்கலையிலிருந்து கொழும்புக்கு மிக குறைந்த நேரத்தில் பயணம் செய்து சாதனை படைக்கும் நோக்கில் இந்த நடைப்பயணத்தை தொடங்கினார். இந்நிலையில் தலவாக்கலையில் தொடங்கி கோட்டக்கலை நகர் வழியாக சுமார் 21 கிலோமீட்டர் தூரம் பயணித்து ஹட்டனில் உள்ள மல்லியப்பு சந்தியை அடைந்த போது ஹட்டன் பிரதேச மகளிர் பணியகத்தின் பிரதம ஆய்வாளர் குமாரி விஜயசிங்க மற்றும் கட்டன் நன்னடத்தை அலுவலக அதிகாரி ஆகியோர் அந்த பாடசாலை மாணவனையும் அவரது பெற்றோர்களையும் கட்டன் நகரத்துக்கு வரவழைத்து ஒரு சிறுவயது மாணவனை பயன்படுத்தி இதுபோன்ற ஒரு நடப்பயணத்தை நடத்துவது சாத்தியமில்லை என்று எதிர்ப்பு தெரிவித்து நடப்பயணத்தை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுத்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பில் கட்டன் சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளர் கூறுகையில், இந்த சிறிய வயதுடைய சிறுவனை பயன்படுத்தி ஏற்பாடு செய்த அனைவரிடமே தனித்தனிய வாக்குமூலங்கள் பெறப்பட்டு இந்த சம்பவம் தொடர்பாக கட்டன் நீதவான் நீதிமன்றில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும், நடைப்பயணத்துக்கு பயன்படுத்தப்பட்ட சிறுவன் நன்னடத்தை அதிகாரிகள் மூலம் தெளிவூட்டல் செய்து அவனது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்படுவார் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து இதுபோன்ற சிறுவர்களை பயன்படுத்தி துன்புறுத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வவுனியா பல்கலைக்கழகம் முன்பாக வனவள திணைக்கழகத்தின் ஆதரவுடன் பெருமளவான காடுகள் அளிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் சத்தியலிங்கம் தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற மத்திய வங்கியின் 2025 ஆண்டின் பொருளாதார செயல்திறன் தொடர்பான அறிக்கை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், இலங்கை மத்திய வங்கியின் 2025 ஆண்டுக்கான நாட்டின் பொருளாதார செயல்திறன் தொடர்பான அறிக்கையை பாராளுமன்றத்தில் விவாதிக்கிறோம். இந்த அறிக்கையில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, நிதித்துறை நிலைமை, மத்திய வங்கியின் கொள்கை நடவடிக்கைகள் மற்றும் இடைக்கால பொருளாதார முன்னோக்கு ஆகியவை உள்ளடக்கப்பட்டுள்ளது. 2025 இலங்கையின் உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி 5% அதிகரிப்பை காட்டியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கான ஏதிநிலைகளாக அரசின் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிதி கையாளுகை, மேம்பட்ட வெளியுறவு கொள்கை மற்றும் தொடர்புகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோல் எதிர்கொள்ளப்பட்ட சவால்களாக 2025 பிற்பகுதியில் நாடு எதிர்கொண்ட டிட்வா புயல், அமெரிக்காவினால் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய தீர்வு கொள்கையினால் உலகளாவிய ரீதியில் ஏற்பட்ட தாக்கம் போன்றவை சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அரசு ஓய்வூதிய கொடுப்பனவு மறுசீரமைப்பு திட்டத்தின் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகள் எதிர்வரும் ஜூலை மாதத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது.
2: ஓய்வூதிய மறுசீரமைப்பின் முதற்கட்டத்தின் கீழ் 98% கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டு நிறைவடைந்துள்ளதாக அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிரத்ன தெரிவித்தார். ஓய்வூதிய திணைக்களத்தின் கட்டமைப்பில் 463,000 பேர் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் தற்போது வரை 429,000 ஓய்வூதியதாரர்களுக்கு கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளன. அத்துடன் இந்த கட்டமைப்பில் மாதம் ஒன்றுக்கு புதிதாக சுமார் 2,500 ஓய்வூதியதாரர்கள் இணையுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஓய்வூதியம் வழங்கும் செயல்முறையை விரைவுபடுத்துவதற்காக தற்போது பிரதேச இலக்குகள் மூலம் ஆன்லைன் கட்டமைப்பு ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கட்டமைப்பினூடாக ஏற்கனவே சுமார் 3,97,154 ஓய்வூதியதாரர்களின் தரவுகள் தானியங்கி முறையில் கணக்கிடப்பட்டு நிறைவடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: தொடர்ந்து, நீண்டகாலமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தல்களை விரைவாக நடத்துவதற்கான அடுத்த கட்ட நகர்வுகள் நாடாளுமன்றத்தில் தீவிரமடைந்துள்ளன.
2: மாகாண சபை தேர்தல் எந்த தேர்தல் முறைமையின் கீழ் நடத்தப்பட வேண்டும் என்பது குறித்து ஆராய்ந்து அறிக்கையிடவும், அது தொடர்பான ஆலோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை முன்வைக்கவும் குறித்த விசேட தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டிருந்தது. அதன் தலைவராக அமைச்சர் விஜித ஹேரத் செயற்படுகின்றார். இதற்கு முன்னர் பல தடவைகள் இந்த விசேட தெரிவுக்குழு கூடியிருந்தது. சட்டமா அதிபர் திணைக்களமும் அண்மையில் விசேட தெரிவுக்குழுவின் முன்னிலையில் அழைக்கப்பட்டிருந்தது. இதன் போது மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் உள்ள சட்ட ரீதியான தடைகள் தொடர்பில் அறிக்கையும் சமர்ப்பிக்குமாறு தெரிவுக்குழு ஆலோசனை வழங்கியுள்ளது.
1: தொடர்ந்து, மட்டக்களப்புக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்காவை நேரில் சந்தித்து கலந்துரையாடியதை அடுத்து அவருக்கு தனது முழுமையான ஆதரவை வழங்குவதாக இனவாதியாக அறியப்படுகின்ற அம்பிட்டியே சுமணரதன தேரர் அறிவித்திருக்கிறார். அத்துடன் தாம் இனிமேல் ராஜபக்ச நிகாய ராஜபக்ச முகாம் என்பதிலிருந்து முற்றாக விலகி செயற்பட போவதாகவும் அந்த இனவாதியாக அறியப்படுகின்ற அம்பிட்டியே சுமணரதன தேரர் தற்போது குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சந்திப்பின் பின்னர் அவர் காணொலி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஜனாதிபதியின் மட்டக்களப்பு விஜயத்தின் போது அவரை தொடர்பு கொள்ள தாம் முயற்சித்ததாகவும், அந்த முயற்சி தோல்வியடைந்ததால் அடுத்த கட்டமாக தாம் ஒரு தீவிரமான நடவடிக்கையை முன்னோக்கி எடுக்கப் போவதாக முன்னதாக ஒரு செய்தியை பாய்ந்ததாக தேரர் குறிப்பிட்டார். ஜனாதிபதியை சந்திப்பதற்கான வாய்ப்பு தமக்கு கிடைக்கும் என்று தாம் ஆரம்பத்தில் எதிர்பார்க்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தமது முந்தைய செய்தியை அடுத்து சிரேஷ்ட காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகள் தலையிட்டு ஜனாதிபதியுடனான சந்திப்புக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுத்ததாக தேரர் குறிப்பிடுகிறார். இதன் மூலம் இரு தரப்பினருக்கிடையில் சுமூகமான கலந்துரையாடல் நடத்த வழிவகை செய்யப்பட்டது. இந்த சந்திப்பின் போது கிழக்கு மாகாணம் எதிர்நோக்கும் பல முக்கிய பிரச்சனைகள் மற்றும் கவலைகள் குறித்து தாம் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு சென்றதாகவும் அவற்றுக்கு உரிய தீர்வுகளை வழங்குவதற்கு காத்திரமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி தமக்கு உறுதியளித்ததாகவும் தேரர் குறிப்பிட்டார். தமது கருத்துக்களை பொறுமையுடன் செவிமடுத்ததற்கும் கலந்துரையாடுவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கியதற்கும் ஜனாதிபதி ஆண்டுகுமார திசநாயக்காவுக்கு தனது நன்றியையும் பாராட்டையும் தெரிவிப்பதாக தேரர் தெரிவித்தார். நாட்டை நேர்மறையான மற்றும் சாதகமான திசையை நோக்கி கொண்டு செல்வதற்கு ஜனாதிபதி எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் தாம் தயாராக இருப்பதாக குறிப்பிட்ட தேரர், ஜனாதிபதி பதவியில் இருக்கும் காலம் வரை அவருக்கு தனது அதிகபட்ச ஆதரவை வழங்க உள்ளதாகவும் ராஜபக்ச குழுவிலிருந்து தாம் விலகியிருக்கப் போவதாகவும் பகிரங்கமாக பிரகடனப்படுத்தியுள்ளார். இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை நேற்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பால்மா இறக்குமதியாளர்கள் தெரிவித்தார்கள். அதன்படி 400 கிராம் பால்மா பாக்கெட்டின் விலை 50 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருப்பதோடு 1 கிலோகிராம் பால்மா பாக்கெட்டின் விலை 125 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள விலை அதிகரிப்பு, இறக்குமதி செலவுகள் மற்றும் நாணய மாற்று வீத மாற்றங்கள் ஆகியவற்றின் தாக்கமே இந்த விலை அதிகரிப்புக்கு காரணமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த புதிய விலை அதிகரிப்பு நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளதாகவும் இதனால் நுகர்வோர் கூடுதல் செலவினத்தை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூண்டிவிடும் குழுக்களை பயன்படுத்தி நாட்டை மீண்டும் அராஜக நிலைக்கு இட்டு செல்ல அரசாங்கம் முயல்வதாகவும் அதன் மூலம் நழுவி போகும் அதிகாரத்தை தக்கவைக்க நினைப்பது நியாயமற்றது என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இந்திக்க அனுரத்த தெரிவித்திருக்கிறார். இன்று நாடு நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதை நாட்டு மக்களும் குறிப்பாக அரசாங்கத்தை நடத்துபவர்களும் உணர்ந்துள்ளதாக தெரிவித்த அவர், எந்தவித கட்டுப்பாடுமின்றி டொலரின் மதிப்பு மிக வேகமாக உயர்ந்து வருவதே இதற்கு முக்கிய காரணம் என்று தெரிவித்தார். எரிபொருள் உட்பட நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் பெருமளவில் உயர்ந்திருப்பதோடு டொலரின் இந்த உயர்வினால் கடந்த சில நாட்களாக கட்டுமானத்துறைக்கு தேவையான மூலப்பொருட்களின் விலைகள் எந்தவித கட்டுப்பாடுமின்றி சுமார் 20% வரை அதிகரித்துள்ளதாகவும் இதனால் சாதாரண பொதுமக்களே கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த அரசாங்கத்திடம் முறையான எந்தொரு திட்டமும் இல்லை என்பது இதன் மூலம் தெளிவாவதாக குறிப்பிட்ட அவர், பால்மாவின் விலை 1 கிலோவுக்கு 125 ரூபாவினாலும் 450 கிராம் 50 ரூபாவினாலும் உயர்த்தப்பட்டதாகவும் இதன் பாதிப்பு சாதாரண நுகர்வோருக்கே தவிர படித்த பேராசிரியர்களுக்கு இது புரியாதென்றும் அவர் சாடியிருக்கிறார். 30 ஆண்டு கால கொடூர பயங்கரவாத யுத்தத்தின் சாபத்திலிருந்து நாட்டை மீட்டெடுத்த நமது கௌரவத்துக்கு பாத்திரமான முப்படை வீரர்களுக்கு எனது நன்றி கலந்த மரியாதையை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டின் பாதுகாப்பு, ஒருமைப்பாடு, இறையாண்மை மற்றும் ஆழ்புல ஒருமைப்பாட்டுக்காக தமது உயிர்களை தியாகம் செய்து, உடல் பாகங்களை தியாகம் செய்து, ரத்தம் சிந்தி நாட்டுக்காக நிறைவேற்றிய கடமையை நாம் மதிக்கிறோம். இதற்காக எமது மரியாதையை செலுத்துகிறோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டார். பத்திரமுலை பாராளுமன்ற வளாகத்துக்கு முன்பாக அமைந்து காணப்படும் படைவீரர் நினைவு தூபியில் இடம்பெற்ற படைவீரர்கள் நினைவு நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா, நினைவு தூவிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மலரஞ்சலியையும் செலுத்தினார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலரும் இந்த நிகழ்வில் நேற்று பங்கெடுத்துக் கொண்டார்கள். யுத்தத்தால் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிலையான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். மீண்டும் இத்தகைய யுத்தம் ஒன்று உருவாகாத வகையில், பயங்கரவாத சூழல் ஒன்று உருவாகாத வகையில் நாட்டில் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளும் நல்லிணக்க முன்னெடுப்புகளும் நடைபெற வேண்டும். ஒருமைப்பாடு, இறையாண்மை மற்றும் ஆழ்புல ஒருமைப்பாடுகளை பேணி காத்து நாட்டை சௌபாக்கியம் நோக்கி அழைத்து செல்வது நம் அனைவரினதும் பொறுப்பாகும். இதன் பொருட்டு முப்படை வீரர்கள் நிறைவேற்றிய மகத்தான பணிக்கு என்றும் நாம் எமது மரியாதையை செலுத்துகிறோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் அங்கு குறிப்பிட்டிருந்தார். போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த அரசியல் பாதுகாப்பு தற்போது முற்றாக ஒழிக்கப்பட்டிருப்பதோடு போதைப்பொருளுக்கு எதிரான விசாரணைகளின் போது எந்தொரு அதிகாரிக்கும் எந்தவித அழுத்தங்களும் பிரயோகிக்கப்பட மாட்டாது என்றும், தொடர்புடைய அனைத்து நிறுவனங்களும் தத்தமது எல்லைகளுக்குள் நின்று தமக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள பணிகளை சரியாக நிறைவேற்றும் என்று தாம் நம்புவதாக ஜனாதிபதி ஆண்டுகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். இதன்போது தற்போதைய சட்ட கட்டமைப்பு போதுமானதாக இல்லையெனில் புதிய சட்டங்களை இயற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி, அரசாங்கம், மத ஸ்தாபனங்கள் மற்றும் பொதுமக்கள் என்று அனைவரும் அர்ப்பணிப்புடனும் தளராத முயற்சியுடனும் தொடர்ச்சியான அவதானத்துடனும் செயற்படுவதன் மூலம் இந்த ஆபத்தை தோற்கடிக்க முடியும் என்றும் அதற்காக அனைவரையும் ஒன்றிணையுமாறு அழைப்பு விடுப்பதாகவும் தெரிவித்தார். மட்டக்களப்பு வேபர் மைதானத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற போதைப்பொருள் பேரழிவுக்கு எதிரான முழு நாடுமே ஒன்றாக மட்டக்களப்பு மாவட்ட விசேட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்திருக்கிறார். எதிர்வரும் ஜனவரி மாதத்தில் அரச ஊழியர்களின் சம்பள உயர்வு மேற்கொள்ளப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். உடனடி பண பரிமாற்ற முறைகளை பயன்படுத்தி போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படும் தம்பதியினரின் சொத்துக்களை முடக்குவதற்கு சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. நிதி மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட நீண்டகால விசாரணைகளை அடுத்து இந்த சொத்து முடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அந்த தம்பதியினர் 2017 முதல் போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்துள்ளது ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இந்த சட்டவிரோத வர்த்தகத்தின் மூலம் ஈட்டப்பட்ட பணம் சந்தேக நபரான பெண்ணின் தாயாருக்கு சொந்தமான வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை மேலும் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்பட்ட வருமானத்தை கொண்டு அந்த பெண் சந்தேக நபர் கடந்த 2023 டிசம்பர் மாதம் அத்துருக்கிரிய ஒருவல பகுதியில் சுமார் 3 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்து ஒன்றை கொள்வனவு செய்துள்ளார். 6 பேஜ் காணியும் அதில் கட்டப்பட்டுள்ள வீடும் கொண்ட இந்த சொத்துக்கே தற்போது காவல்துறை முடக்க உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. நிதி மோசடி தடுப்பு சட்டத்தின் விதிகளுக்கு அமைவாக நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த சொத்துக்களுக்கு 7 நாட்களுக்கான தற்காலிக முடக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவின் அதிகாரிகளால் நேற்று அத்திருக்கிரிய பகுதியில் வைத்து இந்த தம்பதியினர் கைது செய்யப்பட்டார்கள். சந்தனவர்கள் மற்றும் பெண்ணின் தாயார் பெயரில் உள்ள 6 வங்கிக் கணக்குகள் குறித்தும் போதைப்பொருள் கடத்தல் படத்தில் கொள்வனவு செய்யப்பட்டதாக நம்பப்படும் நபர் ஒருவர் பெயரில் உள்ள சொகுசு வாகனம் ஒன்று குறித்தும் காவல்துறையினர் தற்போது மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். ஐஸ் போதைப்பொருளுடன் கைதான முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தரிடம் கல்முனை தலைமையக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டெலிகாம் அருகில் நேற்று மாலை மேற்கொள்ளப்பட்ட திடீர் சுற்றிவளைப்பின் போது அந்த முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைதானார். 50 வயது மதிக்கத்தக்க சந்தேக நபரான முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தரிடமிருந்து 10 கிராம், 130 மில்லி கிராம் ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது. அத்துடன் பணப்பை, ஒரு தொகை பணம், கை தொலைபேசி என்பனவும் சந்தேக நபரிடமிருந்து போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அந்த சந்தேக நபர் போலீஸ் உத்தியோகத்தராக கடமையாற்றிய போது போதைப்பொருள் தொடர்பிலான குற்றச்சாட்டில் ஒழுங்காற்று நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டவர் என்பதோடு இலங்கை போலீசில் இருந்து விலகும் போது போலீஸ் சார்ஜென்டாக செயற்பட்டிருப்பதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இந்த சந்தேக நபர் அண்மை காலமாக அந்த பகுதி இளைஞர்களுக்கு போதைப்பொருட்களை ரகசியமாக விநியோகித்து வருபவர் என்று போலீசார் குறிப்பிட்டார்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட சித்த மருத்துவத்துறை விரிவியாளர் தியாலினி திலீபன் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார்கள். இந்த வழக்கின் மரண விசாரணை யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றில் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் நேற்று இடம்பெற்ற விசாரணையின் போது உயிரிழந்த விரிவிரியாளரின் மகனும் காவல்துறையினரும் சாட்சியம் வழங்கினார்கள். சாட்சியம் அளித்த காவல்துறையினர் விரிவிரியாளரின் மரணத்துக்கான காரணம் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டமை என்று சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்கள். மேலும் தற்போது விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள இருவர் மீதும் சந்தேக நிலவுவதாகவும் நீதிமன்றில் அறிவிக்கப்பட்டது. இருவரின் மரண விசாரணைகளை தொடர்ந்து வழக்கை எதிர்வரும் ஜூன் மாதம் 3 தேதிக்கு ஒத்திவைத்த நீதிவான் கைது செய்யப்பட்டுள்ள சிரேஷ்ட விரிவிரியாளரின் மருமகன் மற்றும் மகளின் விளக்கம் மறியலை அன்றைய தினம் வரை நீடித்து உத்தரவு பிறப்பித்தார். வழக்கு விசாரணையின் போது பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரனின் வழிகாட்டலில் சட்டத்தரணி பெனிஸ்லஸ் துஷான் முன்னிலையாக இருந்தார். முதலாவது சந்தேக நபரான மருமகன் சார்பில் சட்டத்தரணி சர்மினி விக்னேஸ்வரன் முன்னிலையாக இருப்பதோடு இரண்டாவது சந்தேக நபரான மகள் சார்பில் சட்டத்தரணி சமந்த அத்துக்குரலாவின் வழிகாட்டலில் மற்றொரு சட்டத்தரணியும் முன்னிலையாக இருந்தார்கள். மஸ்கெலிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரவுன்சிக் தோட்டத்தின் ராணி பிரிவில் பலாக்காய் பறிப்பதற்காக மரத்தில் ஏறிய முதியவர் ஒருவர் கால் வழக்கி கிணற்றுக்குள் விழுந்து உயிரிழந்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றிருக்கிறது. தோட்டத்தில் வேலை செய்துவிட்டு வீடு திரும்பிய முதியவர் பிற்பகல் 3 மணியளவில் தனது விவசாய தோட்டத்தில் உள்ள பலாமரத்தில் பலாக்காய் பறிப்பதற்காக ஏறியிருக்கிறார். இதன்போது எதிர்பாராத விதமாக அவர் மரத்திலிருந்து தவறி மரத்தின் கீழ்ப்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கிணற்றுக்குள் விழுந்து சம்பவ இடத்திலே உயிரிழந்து போனார். இந்த பத்தில் மரணமடைந்தவர் 68 வயதுடைய முத்துராமன் கிருஷ்ணசாமி என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். நாட்டில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மொத்தம் 128 காட்டு யானைகள் உயிரிழந்திருப்பதாக வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் மே மாதம் 15ஆம் தேதி வரையான இடைப்பட்ட காலப்பகுதியிலே இந்த எண்ணிக்கையிலான யானைகளின் மரணங்கள் பதிவாகியுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. பதிவாகியுள்ள இந்த சோகமான சம்பவங்களில் மனிதர்களின் பல்வேறு செயற்பாடுகள் காரணமாகவே அதிகளவு யானைகள் உயிரிழந்துள்ளன. குறிப்பாக துப்பாக்கிச்சூட்டு காயங்களினால் 20 யானைகளும் சட்டவிரோத மின்சார இணைப்புகளில் சிக்குண்டதால் 15 யானைகளும் பலியாகியுள்ளன. மேலும் ஆபத்தான முறையில் வைக்கப்பட்ட கக்கா பட்டாசெனப்படம் காட்டு துவக்கு வெடிபொருட்களை உட்கொண்டதால் 10 யானைகளும் விவசாய கிணறுகளுக்குள் தவறி விழுந்தமையினால் 5 யானைகளும் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கின்றன. இவை தவிர நஞ்சு வைக்கப்படல், புயரித மோதல்கள், நீரில் மூழ்குதல் மற்றும் பிற இயற்கை விபத்துக்கள் காரணமாகவும் ஏனைய காட்டு யானைகளின் மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாக வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. பிராந்திய ரீதியாக பார்க்கும்போது நாட்டின் கிழக்கு மாகாண பகுதியிலிருந்தே அதிகளவிலான காட்டு யானைகளின் மரணங்கள் பதிவாகியுள்ளன. அதேவேளை புலன்றுவை மற்றும் அன்றாதபுரம் ஆகிய வன ஜீவராசி வலயங்களிலும் கணிசமான எண்ணிக்கையில் யானைகளின் இறப்புகள் பதிவாகியுள்ளது. இதேவேளை தீவிரமடைந்து வரும் இந்த மனித யானை மோதல்களின் காரணமாக காட்டு யானைகளின் தாக்குதல்களுக்கு இலக்காகி இதே கால பகுதிக்குள் 35 மனித உயிர்களும் இழக்கப்பட்டிருக்கிறது. வனவாசல தொடர்ந்து விபத்தின் காரணமாக தொடர்ந்து மார்க்க கட்டமைப்புக்கு சுமார் 17 லட்சம் ரூபாய் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது.
2: இந்த விபத்தின் காரணமாக சுமார் 200 அடி தூரத்துக்கு ரயில் தண்டவாளங்கள், ஸ்லீப்பர்கள் மற்றும் ரயில் பாதையின் பாகங்கள் சேதமடைந்துள்ளதாக திணைக்களத்தின் பாதைகள் மற்றும் வேடிகள் உப திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. சேதமடைந்த குறித்த பகுதிகள் தற்போது சீரமைக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே திணைக்களம் கூறியுள்ளது. இதேவேளை ரயில் சமூக கட்டமைப்பு மற்றும் ரயில் பெட்டிகளுக்கு ஏற்பட்ட சேதங்களை மதிப்பிடும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய குறித்த இரு பிரிவுகளின் மதிப்பீடுகள் மற்றும் மார்க் கட்டமைப்புக்கு ஏற்பட்ட சேதத்தின் மதிப்பீடு ஆகியவற்றை ஒன்றிணைத்து முழுமையான சேத விவரங்களை எதிர்வரும் சில நாட்களுக்குள் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சரிடம் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது.
1: சர்வதேச தேயிலை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நிலையான தேயிலை செய்யின் ஊடாக மக்களை வலுப்படுத்துவோம் என்ற தொனிப்பொருளில் இந்த முறை சர்வதேச தேயிலை தினம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது.
2: நிலையான தேயிலை செய்கையினூடாக மக்களை வலுப்படுத்துவோம் எனும் துணிப்பொருளில் இம்முறை சர்வதேச தேயிலை தினம் நினைவு கூறப்படுகின்றது. சர்வதேச தேயிலை தினம் ஐக்கிய நாடுகள் சபையினால் ஆண்டுதோறும் மே 21ஆம் தேதி நினைவு கூறப்படுகின்றது. இந்தியாவின் அசாம் மாநில தேயிலை தோட்டத்தின் சீன தொழிலாளர்கள் 1838ஆம் ஆண்டு டிசம்பரில் முன்னெடுத்த சம்பள போராட்டத்தை அடிப்படையாக கொண்டே சர்வதேச தேயிலை தினம் பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இலங்கை, இந்தியா, நேபாளம், வியட்நாம், இந்தோனேஷியா, பங்களாதேஷ், கென்யா, மலாவி, மலேசியா, உகண்டா, தன்சானியா ஆகிய தேயிலை உற்பத்தி செய்யும் நாடுகளில் 2005ஆம் ஆண்டு முதல் சர்வதேச தேயிலை தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இலங்கை காலனித்துவ ஆட்சிகளின் இரும்பு கரங்களில் சிக்கி தவித்த காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட கோப்பி மற்றும் தேயிலை பெருந்தோட்டங்களில் தொழில் புரிவதற்காக தமிழகத்திலிருந்து 19ஆம் நூற்றாண்டில் தொழிலாளர்களாக இலங்கைக்கு வரவழைக்கப்பட்டவர்கள் பல தலைமுறையாக இன்றும் மலேகத்தில் செறிந்து வாழ்கின்றனர். 1867ஆம் ஆண்டு லூல்கதுரை பெருந்தோட்டத்தில் ஜேம்ஸ் டெய்லரினால் ஆரம்பிக்கப்பட்ட தேயிலை செய்கை இன்று மலேகத்தில் மாத்திரமல்லாது நாட்டின் மேலும் சில பகுதிகளில் வியாபித்து காணப்படுகின்றது. இதனிடையே உலகம் முழுவதும் மக்கள் நாளொன்றுக்கு 2 பில்லியனுக்கும் அதிகமானோர் தேநீரை அருந்துவதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இதில் அதிக அளவில் தேயிலையை நுகரும் நாடாக சீனா காணப்படுகின்றது. எனினும் ஒரு நபர் சராசரியாக வருடத்துக்கு நுகரும் தேயிலையின் அளவின் அடிப்படையில் துருக்கி உலகின் முதலிடத்தில் உள்ளது. அதனைத் தொடர்ந்து அயர்லாந்து மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகள் முறையே அடுத்தடுத்த இடங்களில் காணப்படுகின்றன. இதேபோன்று உலகம் முழுவதும் நுகர்வுக்காக ஆண்டுக்கு 6.5 மில்லியன் மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான தேயிலை உற்பத்தி செய்யப்படுகின்றது. அந்த உற்பத்திகளுக்கு மத்தியில் சிலோங் டீ என்ற நாமத்துக்கு உலகின் மிக உயர்ந்த அங்கீகாரமும் அதிகளவான கேள்வியும் நிலவுகின்றது. இதன் காரணமாக நாட்டின் மொத்த தேயிலை உற்பத்தியில் 90% அதிகமானவை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அவ்வாறாயினும் மத்திய கிழக்கு நெருக்கடி காரணமாக ஏனைய நாடுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது போன்று உள்நாட்டு தேயிலை ஏற்றுமதிக்கும் சுமார் 20% பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை தேயிலை சபையின் பணிப்பாளர் சுதர்மா கருணாரத்ன நியூஸ் பஸ்டிக்கு தெரிவித்தார்.
1: தொடர்ந்து ஈரான் போர் காரணமாக ஏற்பட்டுள்ள எரிபொருள் விலை உயர்வு மற்றும் தேயிலை ஏற்றுமதி வீழ்ச்சி ஆகியவற்றால் இலங்கையின் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பெரும் பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. எங்களால் இதனை எப்படி சமாளிப்பது என்று தெரியவில்லை. இந்த போர் நீடித்தால் பல மக்கள் கடுமையான இன்னல்களுக்கு ஆளாவார்கள் என்று ஹட்டன் தோட்ட மக்கள் குறிப்பிடுகிறார்கள். சமையல் எரிவாயு விலை அதிகரித்துள்ளதால் அவர்கள் தற்போது சமையலுக்கு விறகுகளை பயன்படுத்த தொடங்கியுள்ளார்கள். ஏற்றுமதி வீழ்ச்சியடைந்து வருவதால் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாகி இருக்கிறது. இலங்கை ஏற்றுமதி மேம்பாட்டு சபையின் தரவுகளின்படி கடந்த மார்ச் மாதத்தில் தேயிலை ஏற்றுமதி வருவாய் ஆண்டுக்கு ஆண்டு 17.3% குறைந்து 114.75 மில்லியன் டாலர்களாக வீழ்ச்சியடைந்துவிட்டது. இலங்கை தேயிலையை அதிக அளவில் கொள்வனவு செய்யும் ஈராக்கின் தேவை 38% குறைந்துள்ளதோடு ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கான ஏற்றுமதி 93% வரை பெருமளவில் வீழ்ச்சியடைந்ததும் இந்த வருவாய் இழப்புக்கு முக்கிய காரணங்களாக அமைந்திருக்கின்றன. இதுகுறித்து டெல்மா சிலோன் டீ நிறுவனத்தின் தலைவரும் முதன்மை நிர்வாகியுமான தில்கான் பெர்னாண்டோ கருத்து தெரிவிக்கையில், நாங்கள் சில காலம் இந்த செலவுகளை பொறுத்துக் கொண்டோம், ஆனால் எரிபொருள் விலை உயர்வு மற்றும் போக்குவரத்து துறையில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் காரணமாக கொழும்பு முதல் துபாய் வரை அனைத்து இடங்களிலும் பணவீக்கம் அதிகரித்து வருகிறது என்று அவர் தெரிவித்தார். கொழும்பு கங்கராம விகாரியினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள புத்த ரஸ்மி வெசாக் வலியம் தொடர்பான இறுதிக்கட்ட கலந்துரையாடல் நேற்று அலரி மாளிகையில் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி தலைமையில் நடைபெற்றது. நடப்பாண்டுக்கான வெசாக் வலயத்தின் முன்னேற்பாடுகள், பாதுகாப்பு மற்றும் மின்சக்தி பயன்பாடு குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியம் மற்றும் பிரித்தானிய வெளிவுகார செயலாளர் ஆகியோருக்கு இடையே இருதரப்பு கலந்துரையாடல் பிரித்தானியாவில் இடம்பெற்றது.
0: இலங்கையின் அண்மைக்கால பொருளாதார வளர்ச்சி, கொள்கை ரீதியிலான முன்னுரிமைகள், மனித உரிமைகள், நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதில் அரசாங்கத்தின் ஆர்வம், இலங்கையின் சாதகமான பொருளாதார பாதை குறித்தும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய பிரித்தானிய ராஜதந்திரியர்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளார். தற்போதைய உலகளாவிய புவிசார் அரசியல் முன்னேற்றங்கள், எரிசக்தி துறையில் உள்ள சவால்கள், பிராந்திய தொடர்பாடல், நீண்டகால எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் இதன்போது இரு தரப்பினரும் கவனம் செலுத்தியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரித்தானியாவுக்கான இலங்கை விவசாயிகள் உள்ளிட்ட அதிகாரிகளும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி, பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
1: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு நாளையொட்டி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினருமான ராகுல்காந்தி, மாநிலங்களவை பாராளுமன்ற உறுப்பினர் சோனியா காந்தி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தமிழர் ஒற்றுமையை சிதைக்கும் வகையில் செயற்படுவதை நிறுத்திவிட்டு உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் பகிரங்கமாக வலியுறுத்தியிருக்கிறார். இத்தொடர்பாக விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர், நமது தொப்புள் கொடி உறவுகளான ஈழத் தமிழர்கள் தங்களுக்கான விடுதலைக்காக 75 ஆண்டுகளுக்கு மேலாக மிகப்பெரிய விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள். பல தலைமுறைகள் தங்களின் குழந்தை பருவம், குடும்பம், கல்வி மற்றும் வாழ்வாதாரங்களை இழந்து போனார்கள். தமிழர்கள் மீது திட்டமிடப்பட்ட மொழி ஒடுக்குமுறை, கல்வி மறுப்பு, நில அகரிப்பு மற்றும் ராணுவ அடக்குமுறைகள் தொடர்ந்து திணிக்கப்பட்டன. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டார்கள். பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். உலகம் முழுவதிலும் தடை செய்யப்பட்டிருந்த கொத்து குண்டுகள், ரசாயன குண்டுகள் போன்ற மனிதாயமானமற்ற ஆயுதங்கள் தமிழர்கள் மீது வீசப்பட்டு நமது உறவுகள் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்டார்கள். குறிப்பாக 2009 மே மாதம் முள்ளிவாய்க்காலில் பாதுகாப்பு வளையங்களுக்குள் லட்சக்கணக்கான மக்களை ஒன்றாக குவித்து 175,000 அதிகமான உறவுகள் மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார்கள். உலக நாடுகள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க ஒரு இனத்தின் உயிர் பறிக்கப்பட்டது. இன்றளவும் உடலில் பாய்ந்த குண்டுகளோடும் அந்த வலிகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போராளிகளும் பொதுமக்களும் ஏராளம் உள்ளார்கள். தாய்மார்கள் இன்னும் தங்கள் பிள்ளைகளின் படங்களை கையிலேந்தி நீதிக்காக கண்ணீரோடு காத்திருக்கிறார்கள். தாய்நிலத்திலிருந்து வெளியேறிய உறவுகள் உலகின் பல்வேறு நாடுகளில் சிதறி வாழ்ந்து வருவதோடு தமிழ்நாட்டின் பல்வேறு முகாம்களில் இன்னமும் முழுமையான மனித உரிமைகளும் நிரந்தரமான வாழ்வாதாரமும் இல்லாமல் சிறை வாழ்க்கையை போன்ற சூழ்நிலையில் வாழ்ந்து வருகின்றார்கள். இந்த அத்தனை கொடுமைகளும் சகோதர யுத்தங்களாலும் காட்டிக் கொடுப்புகளாலும் இன ஒற்றுமையை பிளவுபடுத்தியது துரோகங்களாலும் நடந்தேறியவை என்பதை வரலாறு மறைக்கவோ மறுக்கவோ முடியாது. எனவே ராமநாதன் அர்ச்சுனா தமிழர் ஒற்றுமையை சிதைக்காமல் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு மற்றும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டணியின் தலைவரான வேல்முருகன் தனது அறிக்கையில் மிக காரசாரமாக இதனை வலியுறுத்தியிருக்கிறார். இதற்கிடையில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தமிழ்நாட்டின் அரசியல்வாதியான நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானுக்கு பகிரங்க கொலை மிரட்டல் விடுத்ததாக சுட்டிக்காட்டிய பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அர்ச்சுனா சீமானிடம் தமிழ்நாட்டு மக்களிடமும் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். பாராளுமன்றத்தில் அர்ச்சுனா நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானை கடுமையாக சாடியிருந்தார். அதை கண்டிக்கும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதியான ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளான ஈழத் தமிழர்கள் தங்களின் அரசியல் உரிமை மற்றும் வாழ்வுரிமைக்காக 75 ஆண்டுகளுக்கு மேலாக பேரிழப்புகளுடன் விடுதலை போராட்டத்தை நடத்தினார்கள். போராட்ட காலங்களில் தமிழினம் பின்னடைவை சந்தித்ததற்கு சகோதர யுத்தங்களும் ஒற்றுமையின்மையுமே முதன்மை காரணம் என்பதை வரலாறு நமக்கு உணர்த்தியிருக்கிறது. இத்தகைய சூழலில் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தம்பி சீமானை குறிவைத்து ஆயுதம் இருந்திருந்தால் சுட்டிருப்பேன் என்று பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுத்து தரக்குறைவாக பேசியிருப்பது ஜனநாயக மரபுகளுக்கு முற்றிலும் எதிரானது. தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் வளர்வதை சகித்துக் கொள்ள முடியாத தீய சக்திகளின் ஏவலாளியாக செயற்பட்டு தமிழர் ஒற்றுமையை குலைக்க துடிக்கும் இந்த துரோக அரசியலை தமிழினம் ஒருபோதும் அனுமதிக்காது. அண்ட நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இவ்வாறு பேசுவதை சம்பந்தப்பட்ட அரசுகள் வேடிக்கை பார்ப்பது கண்டனத்துக்குரியது. எனவே ராமநாதன் அர்ச்சுனா தனது ஜனநாயக விரோத பேச்சினை உடனடியாக திரும்ப பெற்று தம்பி சீமானிடமும் தமிழ்நாட்டு மக்களிடமும் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாக ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக சட்டப்பேரவையில் கடந்த 13ஆம் தேதி நடந்த தமிழக வெற்றிக்கழக அரசின் நம்பிக்கை வாக்கெடுப்பில் முறைகேடுகள், ஊழல்கள் நடந்ததாகவும் அது குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று, விசாரணை முடியும் வரை தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் ரிட்மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
5: சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களில் வென்ற தவேக அறுதி பெரும்பான்மையை பெறாததால் காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்டுகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய திமுக கூட்டணியில் வென்ற கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைத்தது. இதைத் தொடர்ந்து மே 13ஆம் தேதி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் கோரிய நம்பிக்கை வாக்கெடுப்பில் 144 எம்எல்ஏக்கள் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனா். இந்த வாக்கெடுப்பில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு கே கே ரமேஷ் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் பிற கட்சி எம்எல்ஏக்களிடம் குதிரை பேரம் நடத்தி பெரும் தொகையை கைமாற்றி அரசுக்கு ஆதரவு பெறப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதிமுகவில் திரு எஸ் பி வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் 25 பேர் கொறடா மற்றும் கட்சி தலைமை உத்தரவை மீறி தாவேக்கா அரசுக்கு ஆதரவாக வாக்களித்ததாக மனுதாரர் தரப்பில் கூறப்பட்டது. எடப்பாடி திரு பழனிசாமி உள்ளிட்ட 22 அதிமுக எம்எல்ஏக்கள் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு எதிராக வாக்களித்ததை சுட்டிக்காட்டியுள்ள அவர் அதிருப்தி எம்எல்ஏக்கள் கட்சித்தாவல் தடை சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நம்பிக்கை வாக்கெடுப்புக்காக பல சமரசங்கள் பெருந்தொகை கைமாறியதாகவும் ஜனநாயக முறைப்படி வாக்கெடுப்பு நடத்தப்படவில்லை என்றும் நடந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகளும் சட்டவிரோதமானவை என மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே சட்டப்பேரவையை கலைத்துவிட்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் விசாரணை முடியும் வரை குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
1: தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிக்க குழந்தைகள் பெற்றோரை நிர்பந்திக்க வேண்டும் என்று விஜய் பரப்புரை செய்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்த கோரிய வழக்கில் தேர்தல் ஆணையம் பதில் தர உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
6: அந்த வழக்கறிஞர் வாசுகி என்பவர் அந்த தாக்கல் செய்தல மனுவில் வந்து சட்டமன்ற தேர்தலில் அந்த தேர்தல் நடைமுறையில புனிதம் அதனுடைய நடைமுறையினுடைய புனிதம் வந்து சமரசம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் வந்து அந்த சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பா பார்க்கும்போது அந்த பிரச்சாரத்தின் போது வாக்காளர்கள் பணப்பட்டு வர செய்தது, அதையும் தாண்டி அந்த சிறுவர்களை துறைந்தது என இந்த வாக்காளர்களுக்கு அரசியல் கட்சிகள் வந்து செல்வாக்கை செலுத்தியுள்ளார்கள் என்ற அந்த குற்றச்சாட்டை வந்து பட்டியலிட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் கடந்த ஏப்ரல் 21 சென்னை நந்தன ஒய்எம்சி மைதானத்துல பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தாவேக்கா தலைவர் விஜய் வந்து தாவேக்காவுக்கு வாக்களிக்கும்படி பெற்றோருக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என குழந்தைகள் மீது உணர்வுபூர்வமான செல்வாக்கை செலுத்தியுள்ளதாகவும் அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். இது பரவலாக பத்திரிகைகளிலும் சமூக ஊடகங்களிலும் வெளியானது என்றும் குறிப்பாக மயிலாப்பூர் ஆலங்குளம் திருமங்கலம் உள்ளிட்ட தொகுதிகளில் பணப்பட்டுவாட செய்திகள் நடந்துள்ளதாக அந்த செய்தி வெளியாகியிருந்தும் அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். இருந்தாலும் இது குறித்து தேர்தல் ஆணையம் வந்து நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அந்த மனுவில் தெரிவித்திருந்தார். வெற்றி பெற்ற வேட்பாளருக்கு எதிராக தகுதி நீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்க கோரவில்லை என தெரிவித்துள்ள மனுதாரர் வந்து அந்த தேர்தல் நடவடிக்கைகள்ல குழந்தைகள் மீது செல்வாக்கை செலுத்தியது பணப்பட்டுவாட உள்ளிட்ட அந்த நடவடிக்கைகள்

0: அமைச்சர் கமலி கால்நடை துறையை கவனிப்பார். அமைச்சர் விஜயலட்சுமிக்கு பால்வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று பதவியேற்ற 23 அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் விவரம் வெளியாகியிருக்கிறது. அமைச்சர் ரஞ்சித்குமார் வனத்துறையை கவனிப்பார். அமைச்சர் வினோத்துக்கு வேளாண் துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சர் ராஜீவ் சுற்றுச்சூழல் துறையை கவனிப்பார். அமைச்சர் ராஜ்குமார் வீட்டு வசதி துறையை கவனிப்பார். அமைச்சர் மதன் ராஜா சிறு குறு தொழில்துறையை கவனிப்பார். அமைச்சர் ராஜ்குமார் வீட்டு வசதி மற்றும் நகர் மேம்பாடு துறைக்கும், அமைச்சர் காந்திராஜுக்கு கூட்டுறவு துறையும், அமைச்சர் மதன் ராஜாவிற்கு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது.
1: தொடர்ந்து தமிழக அமைச்சரவையில் புதிதாக இன்று 23 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்ட விழா நடைபெற்ற சூழலில் மீண்டும் தமிழ்தாய் வாழ்த்தை பின்னுக்கு தள்ளி வந்தே மாதரம் பாடலுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி

தெக்கணமும் அதிர் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரிதனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க

0: நடந்தது. ஏன் முதலில் வந்தே மாதரம் என முதலமைச்சரிடம் கேட்டோம். இந்திய மார்க்சிஸ்ட் பொது உடைமை கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் பி சண்முகம் இவ்வாறு கேட்டதாக குறிப்பிடுகிறார்.
1: ஆளுநர் பங்கேற்கிற நிகழ்ச்சிகளில் மட்டும் இத்தகைய நடைமுறையை தான் பின்பற்ற வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு உத்தரவு. அதை வந்து மாற்ற வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை ஆளுநரோடு பேசி நாங்கள் மேற்கொண்டோம். ஆனால் ஆளுநர் அதை ஏற்க மறுத்துவிட்டார். மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி என்கிற முறையில் மத்திய அரசாங்கத்தினுடைய உத்தரவை தான் நான் பின்பற்ற வேண்டும் என்று ஆளுநர் அவர்கள் தெரிவித்து விட்ட நிலையில் ஆளுநர் பங்கேற்கிற நிகழ்ச்சிகளில் இந்த இதை தவிர்க்க முடியாமல் இருக்கிறது என்பதை முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தார். பிப்ரவரி மாசத்துக்கு பிறகுதான் இந்த உத்தரவு என்பது வந்திருக்கிறது. அங்கே ஏற்றுக்குவாங்களா இல்லையான்னு தெரியல. முதலமைச்சர் அவர்கள் எங்களிடத்தில் தெரிவித்தது ஆளுநர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் இந்த வரிசை அடிப்படையில் தான் என்று அவர்கள் ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தின் உத்தரவு அப்படி இருக்கிற காரணத்தினால் அதை மாற்ற முடியாது என்று ஆளுநர் தெரிவிக்கிறார். ஆனால் நாங்கள் மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டோம் என்பதை முதலமைச்சர் அவர்கள் எங்களிடத்தில் தெரிவித்தார்.
2: சட்டப்பேரவையில் இதே நடைமுறை பின்பற்றப்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்
1: கட்சியின்
0: தொடர்ந்து தமிழக வெற்றிக்கழக அமைச்சரவையில் இடம்பெறுவது கேள்விக்குறியாக அமைந்துவிட்ட நிலையில்

0: அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சி வி சண்முகம் தரப்பு தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளது.
1: தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுகவில் போர்க்கொடி தூக்கிய திரு சி வி சண்முகம், திரு எஸ் பி வேலுமணி, திரு சி விஜயபாஸ்கர் உட்பட 25 எம்எல்ஏக்கள் தனி அணியாக செயல்படுகின்றனர். இவர்களை முதலமைச்சர் திரு விஜய் நேரில் சந்தித்த பின் சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேக அரசுக்கு அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் அனைவரும் ஆதரவளித்தனர். இதையடுத்து அவர்களில் சிலருக்கு அமைச்சரவை விரிவாக்கத்தில் இடமளிக்கப்படும் என தகவல்கள் வெளியான நிலையில் அதற்கு வீசிக்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்களை அமைச்சரவையில் சேர்த்தால் அரசுக்கான ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம் என அறிவித்துள்ளன. இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் திரு வேலுமணி, திரு சி வி சண்முகம் தரப்பு எம்எல்ஏக்களை அமைச்சரவையில் சேர்க்க மாட்டோம் என தாவேக உறுதியளித்ததாக விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் நேற்று கூறினார். இதனால் அமைச்சரவையில் இடமில்லை என்பது உறுதியானதை அடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து திரு சி வி சண்முகம் ஆதரவு எம்எல்ஏக்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். இந்நிலையில் அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் தாவேக அரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்காவிட்டால் குதிரை பேரம் நடந்திருப்பதாகவே கருதப்படும் என தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார்.
2: மதசார்பற்ற வெற்றி கூட்டணியில இடம்பெற்றவர்கள் எப்படி எந்த நிபந்தனை இல்லாமல் ஆதரவு தெரிவித்தார்களோ அதுபோல் அதிமுக இருந்து பிரிந்து வந்தவர்கள் நிச்சயமாக நிபந்தனை இல்லாத ஆதரவு என்று தெரிவித்தால் அது வரவேற்கத்தக்கது. இல்லை என்றால் உறுதியாக அது குதிரை பேரத்திற்கு தான் அது வழிவகுக்கும். தமிழகம் இதுவரை காணாத அந்த குதிரை பேரம் நிச்சயம் நடக்கக்கூடாது என்பதை தான் அன்னைக்கு முதல்வரிடம் நான் சொன்னேன்.
1: அதிமுகவின் ஒரு பிரிவு எம்எல்ஏக்களை மட்டும் முதலமைச்சர் திரு விஜய் சந்தித்தது ஏன் என்று வினவியுள்ள திருமதி பிரேமலதா, குதிரை பேரம் ஏதும் நடைபெறவில்லை என முதலமைச்சர் தான் உறுதிப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.
0: தொடர்ந்து டாஸ்மாக் மதுபான கடைகளை மூடும் விவகாரத்தில் தமிழக அரசு திட்டமிட்டு செயல்படாததால் கல்வி நிலையங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் அருகில் உள்ள கடைகளை மூடுவதில் பெரும் குளறுபடி நிலவுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
3: தாவேக அரசு கடந்த 10 தேதி பதவியேற்ற நிலையில் வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே 500 மீட்டருக்குள் அமைந்துள்ள 717 டாஸ்மாக் கடைகளை மூடுவதாக கடந்த 12 தேதி அறிவித்தது. இந்நிலையில் எந்தவித ஆய்வும் மேற்கொள்ளாமல் கடைகளின் பட்டியலை அதிகாரிகள் அளித்த காரணத்தால் உத்தரவை செயல்படுத்துவதில் குளறுபடி நிலவுவதாக கூறப்படுகிறது. தமிழகம் முழுவதும் தற்போது வரை 513 கடைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் அரசு அறிவித்தபடி 500 மீட்டர் எல்லைக்குள் அமைந்துள்ள கடைகளை மூடாமல் அதைவிட நீண்ட தூரத்தில் உள்ள கடைகள் மூடப்பட்டுள்ளதாக பார் உரிமையாளர்கள் புதிய குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். அதே நேரத்தில் தமிழக அரசின் உத்தரவுப்படி 500 மீட்டருக்குள் இருக்கும் கடைகளை மூடினால் ஏறத்தாழ 2000 கடைகளை மூட வேண்டிய நிலை வரும் என்று டாஸ்மாக் பணியாளர் சங்கம் தரப்பில் அரசிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஏற்கனவே மூடப்பட்ட கடைகள் மற்றும் மூடப்பட உள்ள கடைகள் குறித்து மறு ஆய்வு செய்து உண்மை நிலையை கண்டறியுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மூடப்பட்ட 717 கடை விவரங்களை எண் வாரியாக அரசு அறிவிக்காத நிலையில் இரவில் மூடப்பட்டுள்ள கடைகளை படம் எடுத்து சமூக வலைதளங்களில் தாவேகாவினர் விளம்பரம் தேடி வருகின்றனர். இதனிடையே 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் நிலையில் குத்தகைதாரர்களுக்கு தொகையை திருப்பி வழங்குவது தொடர்பாக தமிழக அரசு 2 வாரங்களில் முடிவு எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது.
0: தொடர்ந்து அரசு அலுவலகங்களிலும் மருத்துவமனைகளிலும் ஆய்வு என்ற பெயரில் தன்னிச்சையாக அத்துமீறல் நடவடிக்கைகளில் தமிழக வெற்றி கழகத்தினர் ஈடுபட்டு வருகிறார்கள்.
1: தமிழகத்தில் கடந்த 10 தேதி திரு விஜய் தலைமையிலான தாவேக ஆட்சி பதவியேற்றது முதல் அக்கட்சியினர் பல்வேறு அத்துமீறல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனையில் கும்பலாக புகுந்த தாவேகவினர் ஆய்வு என்ற பெயரில் மருத்துவர்களிடம் விசாரணை நடத்தியதோடு நோயாளிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மருத்துவத்துறைக்கு எந்த வகையிலும் தொடர்பு இல்லாத தாவேக நிர்வாகியான வாசுதேவி என்ற பெண் மருத்துவர் உடையில் தனது கட்சியினருடன் சென்று ஆய்வு நடத்தியுள்ளார். இதனால் மருத்துவர்களின் பணி பாதிக்கப்பட்டதுடன் சிகிச்சைக்கு வந்த நோயாளிகளும் சிரமங்களுக்கு உள்ளாகினர். கன்னியாகுமரி மாவட்டம் கீழ்குளம் பேரூராட்சி அலுவலகத்தில் ஊழியர்கள் பணியில் இருந்தபோது தாவேகவினர் திடீரென அத்துமீறி நுழைந்து முன்னாள் முதலமைச்சரின் புகைப்படங்களை அகற்றி அதனை ரீல்ஸாக பதிவு செய்தனர். மேலும் அங்கிருந்த தளவாட பொருட்களை எடுத்து சென்றதால் பரபரப்பு நிலவியது. தாவேகவினரின் நடவடிக்கைக்கு கவுன்சிலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.
4: அத்துமீறி உள்ள வந்து நுழைந்து வந்த நிர்வாகிகள் இதற்கு உடந்தையாக இருந்த அரசு பணியாளர்கள், பேரூராட்சி பணியாளர்கள் எழுத்தர் மற்றும் துணையாக இருந்த செயல் அலுவலர்கள் இவர்களை எல்லாம் உண்மையிலே வன்மையாக கண்டிக்கணும், இவங்களுக்கு மேல துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்.
1: இதேபோல் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு தாவிக்கா நிர்வாகிகள் சிலர் திடீரென சென்று ஆய்வு நடத்தியுள்ளனர். கடையநல்லூர் அம்மா உணவகத்திலும் தாவைக்காவினர் ஆய்வு நடத்தி அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. இதனிடையே நோயாளிகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் தாவைக்கா கட்சியினரை அடக்கி வைக்குமாறு முதலமைச்சர் திரு விஜய்க்கு அதிமுக அறிவுறுத்தியுள்ளது. சினிமா படம் போல டாக்டர் வேஷம் போட்டுக்கொண்டு தாவைக்காவினர் மருத்துவ பணிக்கு இடையூறாகவும் நோயாளிகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி விமர்சித்துள்ளது. இதேபோல் ஆளுங்கட்சி என்ற மமதையில் தாவைக்காவினர் அரசு அலுவலகங்களில் ஆய்வு நடத்துவது கடும் கண்டனத்திற்குரியது என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திரு விஜய் பதவியேற்றது முதல் முதலமைச்சரின் அறை உட்பட அரசு அலுவலகங்களும் பொதுமக்கள் கூடும் இடங்களும் படப்பிடிப்பு தளமாக மாறி வருவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார்.
0: மேற்கு வங்க மாநிலம் பல்தா சட்டமன்ற தொகுதியில் இன்று மறுதேர்தல் நடைபெற்றது. ஏப்ரல் 23 வாக்குப்பதிவின் போது முறைகேடு நடைபெற்றதாக புகார் எழுந்ததை அடுத்து பல்தா தொகுதியில் மறு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. பாரதிய ஜனதா கட்சியும் RSS அமைப்பும் இணைந்து அரசமைப்பு சட்டத்தின் மீது ஒவ்வொரு நாளும் தாக்குதல் நடத்தி வருகின்றன. தேசத்தின் நலனை குறிப்பிட்ட தொழிலதிபர்களுக்கு தேசத்தின் நலனை விற்கிறார்கள். அந்த வகையில் பிரதமர் நரேந்திர மோடியும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் துரோகிகள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரசுடன் கூட்டணி தொடரும் என்று சமாஜ்வாதி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அகிலேஷ் யாதவ் தெரிவித்திருக்கிறார். 403 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்டுள்ள உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த ஆண்டு பேரவைத் தேர்தல் நடைபெற இருக்கிறது. காட்ரிக் வெற்றி பெறும் முனைப்பில் பாரதிய ஜனதா கட்சியும் 10 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் முனைப்பில் அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி கட்சியும் மிக தீவிரமாக களமிறங்கி இருக்கின்றன. ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையால் இந்தியாவுக்கு 700,000 கோடி மிச்சமாகும் என்று அது தொடர்பாக மசோதாக்களை ஆய்வு செய்து வரும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் சௌத்ரி தெரிவித்திருக்கிறார். 12ஆம் வகுப்பு விடைத்தாள்களை ஸ்கேன் செய்து கணினி வழியாக திரையில் மதிப்பிடுதல் முறையில் மதிப்பீடு செய்ததில் குளறுபடி நிகழ்ந்ததாக வெளியாகியிருக்கின்ற தகவலை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் நேற்று மறுத்திருக்கிறது. இந்தியா முழுவதும் சுமார் 17,68,000 மாணவ மாணவிகள் எழுதிய CBSE 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த 13ஆம் தேதி வெளியிடப்பட்டது. தேர்வில் 85% மேற்பட்டோர் தேர்ச்சி அடைந்தார்கள். முதல் முறையாக திரையில் மதிப்பிடுதல் முறையில் 12ஆம் வகுப்பு விடைத்தாள்கள் CBSE மதிப்பீடு செய்தது. இந்நிலையில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி வீதம் கடந்த ஆண்டை விட 3% குறைந்ததோடு பல மாணவர்கள் மிக குறைந்த மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றார்கள். இதன் காரணமாக புதிய திரையில் மதிப்பிடுதல் நடைமுறை மீது தொடர்ந்து பல்வேறு புகார்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. போதிய முன்னேற்பாடுகள் செய்யாதது மற்றும் கால அவகாசம் இல்லாதது போன்ற காரணங்களால் விடைத்தாள்கள் முறையாக ஸ்கேன் செய்யப்படவில்லை. அதன் காரணமாகவே தேர்ச்சி விகிதமும் மதிப்பெண்ணும் குறைந்துள்ளது என்று பல்வேறுபட்ட தகவல்கள் வெளியாகின்றன. இதை CBSE மறுத்துள்ளது. இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் நேற்று வெளியிட்ட பதிவில் விடைத்தாள் ஸ்கேன் செய்தல், தரத்தை மதிப்பிடுதல், மதிப்பீடு செய்தல் என திரையில் மதிப்பிடும் முறையின் ஒவ்வொரு நிலையிலும் வரையறுக்கப்பட்ட வழிமுறைகள் முறையாக பின்பற்றதோடு தொடர் கண்காணிப்பும் மேற்கொள்ளப்பட்டது. இந்த சூழலில் விடைத்தாள்கள் ஸ்கேன் செய்ததில் குளறுபடி நடைபெற்றதாக வெளியாகின்ற செய்தி முற்றிலும் தவறானதாகும். தேர்வுகள் மற்றும் தேர்வுத்தாள் மதிப்பீடு செய்வதில் நேர்மை, வெளிப்படைத்தன்மை மற்றும் ஒருமைப்பாட்டை உறுதிப்படுத்தும் பொறுப்புமிக்க தேசிய நிறுவனமாக CBSE செயல்பட்டு வருகிறது. எனவே அதிகாரபூர்வமான வழிகளில் வெளியிடப்படும் சரிபார்க்கப்பட்ட தகவல்களை மட்டுமே மாணவர்களும் பெற்றோரும் நம்புமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வுக்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேற்று ஆலோசனை நடத்தினார். மேற்கு வங்கத்தில் இந்திய வங்கதேச எல்லையில் வேலி அமைப்பதற்கான நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த 25 கிலோமீட்டர் நீளமான நிலப்பரப்பை எல்லை பாதுகாப்பு படைக்கு முதல்வர் சுவேந்த அதிகாரி ஒதுக்கினார். அத்துடன் சட்டவிரோத ஊடுருவக்காரர்கள் இனி நேரடியாக எல்லை பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் என்ற அதிரடி அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். மகப்பேறு காலத்தின் போது நேரிடும் தாய்சேய் உயிரிழப்புகள் எண்ணிக்கையை பெருமளவு குறைத்து இந்தியா சாதனை படைத்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் இரண்டு யானைகள் மோதிக்கொண்டதால் பெரும் துயரம் ஏற்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் துபாரி யானைகள் முகாமில் சம்பவம் நடந்தது. காவேரி ஆற்றில் யானைகள் குளியல் இடுவதை காண சுற்றுப்பயணிகள் கூடியிருந்தார்கள். அப்போது கஞ்சன் மார்த்தாண்டா ஆகிய யானைகள் சீறி சண்டையிட்டன. மோதலில் மார்த்தாண்டா நிலை தடுமாறி 33 வயது பெண் பார்வையாளர் மீது சரிந்து விழுந்தது. அதன் எடை சுமார் 4500 கிலோகிராம். மார்த்தாண்டா மீண்டும் எழ முயன்ற போது பெண் மேலும் காயமுற்றார், பின்னர் மரணமடைந்தார். இந்த நிலையில் மோதலில் ஏற்பட்ட கடும் காயம் காரணமாக மார்த்தாண்டா யானையும் நேற்று உயிரிழந்தது. சம்பவம் மிகுந்த கவலை அளிப்பதாக கர்நாடக வனத்துறை அமைச்சர் ஈஸ்வர் காந்த்ரே குறிப்பிட்டார். சுற்றுப்பயணிகள் யானைகளிடமிருந்து குறைந்தது 100 மீட்டர் தள்ளி நிற்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தல் விடுத்தார். பொதுமக்களை மேலும் பாதுகாக்க அவர் சில வழிகாட்டிகளையும் வெளியிட்டிருக்கிறார். இளைஞர்கள் மன அழுத்தத்தில் உள்ளார்கள். பிரதமர் மோடியின் கவனமோ இத்தாலி பிரதமர் மெலோடி சாப்பிடுவதில் உள்ளது என்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்திருக்கிறார்.
3: ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி ஆகிய நாடுகளுக்கு பிரதமர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் மெலோனியுடன் ரோம் நகரின் அழகை திரு மோடி கண்டு ரசித்தார். புகழ்பெற்ற கொலோசியம் அரங்குக்கு சென்றனர். இரு நாடுகள் உறவு மேம்படுவதை குறிக்கும் வகையில் மல்பரி செடியை நட்ட மெலோனியும் திரு மோடியும் அதற்கு கூட்டாக தண்ணீர் ஊற்றினர். மேலும் மெலோனிக்கு பிரபல இந்திய நிறுவனத்தின் சாக்லேட் பாக்கெட்டை திரு மோடி பரிசாக அளித்தார். இதனை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்ட மெலோனி தனது எக்ஸ் வலைதளத்தில் பகிர்ந்தார். இதேபோல் பிரதமர் திரு மோடியும் இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்களை தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருந்தார். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் நம் தலைக்கு மேல் ஒரு பொருளாதார புயல் வீசிக்கொண்டிருக்கிறது என்றும், ஆனால் நமது பிரதமர் இத்தாலியில் மிட்டாய்களை விநியோகிப்பதில் மும்முரமாக இருக்கிறார் என்றும் திரு ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இங்கே விவசாயிகளும் இளைஞர்களும் பெண்களும் தொழிலாளர்களும் வணிகர்களும் கண்ணீர் வடிக்கின்றனர். ஆனால் அங்கே பிரதமர் சிரித்துக் கொண்டு ரீல்ஸ் எடுக்கிறார் என்று அவர் கூறியுள்ளார். பாஜகவினர் அதற்கு கைதட்டி ஆரவாரம் செய்வதாகவும், இது தலைமைத்துவம் அல்ல, கேலிக்கூத்து என்றும் திரு ராகுல் காந்தி சாடியுள்ளார். இதேபோல் விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பின்மை, வினாத்தாள் கசிவு, ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி பற்றி கவலைப்படாமல் தன்னை விளம்பரப்படுத்துவதிலேயே திரு மோடி குறியாக இருப்பதாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார்.
0: தொடர்ந்து 125 நாள் வேலை திட்டத்துக்கு ஏற்கனவே 25 மாநிலங்கள் நிதியொதுக்கிவிட்டதாக நாடாளுமன்ற நிலைக்குழுவிடம் மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்னை திருவெற்றியூரில் 3 மணி நேரமாக மின்வெட்டு தொடர்ந்ததை கண்டித்து பொதுமக்கள் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள்.
1: திருவெற்றியூரின் முக்கிய பகுதிகளான விம்கோ நகர், பாரத் நகர், பாரதியார் நகர், அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பகல் நேரத்தில் மட்டுமின்றி இரவிலும் பல மணி நேரம் மின்வெட்டு ஏற்படுவதால் பொதுமக்கள் கடுமையாக அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். நேற்று இரவு 3 மணி நேரத்திற்கும் மேலாக மின்வெட்டு நீடித்ததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திருவெற்றியூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின்வெட்டு புகார் தொடர்பாக மின்வாரிய அலுவலகத்தை தொடர்பு கொண்டால் முறையாக பதில் அளிப்பதில்லை என்றும், உதவி பொறியாளரிடம் பேசும்போது செல்போனை துண்டித்து விடுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். சென்னையில் கோடை காலத்தில் நாள்தோறும் ஏற்படும் மின்வெட்டு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருவெற்றியூர் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
0: தொடர்ந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள கேதார்நாத்தில் கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக சாலைகள் மூடப்பட்டதால் அங்கு சிக்கி தவித்த 10,000 பக்தர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டார்கள்.
1: கேதர்நாத் யாத்திரை கடந்த மாதம் 19ஆம் தேதி தொடங்கியது. தினந்தோறும் 55,000 பேர் பாத யாத்திரையாக சென்று சார்தாம் கோயிலில் தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் உத்தராகண்ட் மாநிலத்தின் இமயமலை பகுதியில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கௌரிகுண்ட், சோன் பிரயாக் மற்றும் முங்கடியா போன்ற முக்கிய பகுதிகளில் பாறைகள் சரிந்து விழுந்து யாத்திரை பாதைகள் துண்டிக்கப்பட்டது. இதையடுத்து போக்குவரத்து மற்றும் நடைப்பயணம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இதனால் அங்கு பயணம் மேற்கொண்டிருந்த 10,000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வெளியேற முடியாமல் சிக்கிக் கொண்டனர். மழை மற்றும் கடும் குளிரில் சிக்கி தவிக்கும் அவர்களை தேசிய பேர் பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் நள்ளிரவு முதல் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். 10,000 பக்தர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கேதர்நாத் பாத யாத்திரை சென்ற 55 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
0: தொடர்ந்து வடமாநிலங்களில் வாட்டி வதைக்கும் வெப்ப அலையால் உறைஞ்சி எச்சரிக்கை விடுத்து வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
3: பருவநிலை மாற்றம் காரணமாக ஆண்டுக்கு ஆண்டு கோடை வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இயல்பை விட வெப்பநிலை உயர்ந்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வெயிலின் கொடுமையில் இருந்து தற்காத்துக் கொள்ள சாலையோர இளநீர் மற்றும் பழச்சாறு கடைகளை மக்கள் நாடி வருகின்றனர். நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரிப்பதால் வடமாநிலங்களின் பல பகுதிகளில் சிவப்பு மற்றும் மஞ்சள் எச்சரிக்கையை இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பாண்டா மாவட்டத்தில் நாட்டிலேயே அதிகபட்சமாக 48.2 டிகிரி செல்சியஸ் அதாவது 118.76 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் வாட்டியது. இதனால் மக்கள் பெரும் துயரத்துக்குள்ளாகினர். பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் 116 டிகிரி செல்சியஸ் வெப்பம் சுட்டெரித்தது. தலைநகர் டெல்லியில் 114 டிகிரி வெயில் தகித்தது. இதேபோல மத்திய பிரதேசம், ஒடிசா, விதர்பா, தெலுங்கானா உள்ளிட்ட பகுதிகளிலும் வெப்பம் 113 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு கொதித்ததால் மக்கள் இன்னலுக்கு ஆளாகினர். கடும் வெப்பம் காரணமாக குஜராத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு உடலில் நீரிழப்பு ஏற்பட்டு ரத்த அழுத்தம் குறைதல், தலை சுற்றல் மற்றும் சோர்வு உள்ளிட்ட பாதிப்புகளுக்கு உள்ளாகின்றனர். நீரிழப்பு மற்றும் உடல் வெப்பம் அதிகரிப்பதால் குறை பிரசவ வலியை தூண்டக்கூடும் என்றும் கருச்சிதைவு மற்றும் நஞ்சுக்கொடி செயல்பாட்டில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்றும் மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். இதனால் மருத்துவமனைகளை நோக்கி கர்ப்பிணிகள் படையெடுத்து வருகின்றனர்.
0: ராஜ்கோட்டில் 44-45 டிகிரி செல்சியஸ் வெயில் கொளுத்துகிறது. இதனால் இதனால் என்னை போன்ற கர்ப்பிணி பெண்கள் பல்வேறு உபாதைகளுக்கு உள்ளாகிறோம்.
5: மேரேஜ் ஜேசே பிரெக்னென்ட் வுமன் கோ ஹோத்தி ஹை, தக்கான் பஹுத் ஜியாதா லக்தி ஹை, டிஹைட்ரேஷன் பஹுத் ஜியாதா லக்தா ஹை.
0: சரியாக உணவு உண்ண முடியவில்லை, நீச்சத்து குறைபாடு ஏற்படுகிறது.
5: பர் மேம் கி வஜஸே ஹைட்ரேஷன் ஓர்
0: மருத்துவர் அதிக அளவில் தண்ணீர் குடிக்க எங்களை அறிவுறுத்தி இருக்கிறார்.
3: தமிழ்நாட்டிலும் வெயில் 15 இடங்களில் சதமடித்தது. சென்னை மீனம்பாக்கத்தில் அதிகபட்சமாக 107.6 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் தகித்தது. வேலூரில் 106.88 டிகிரியும் நுங்கம்பாக்கத்தில் 105.26 டிகிரியும் வெயில் சுட்டெரித்தது. சென்னை, வேலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் வரும் நாட்களில் தமிழ்நாட்டிலேயே அதிகபட்ச வெப்பம் பதிவாகலாம் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் எச்சரித்துள்ளார். தமிழகத்தில் குறிப்பாக சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று நண்பகல் வெப்பத்தின் அளவு அதிகரிக்கும் என்றும் எச்சரித்துள்ளனர். இதனால் திறந்த வெளி வேலைகளை நிறுத்தி வைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.
0: இதே நேரத்தில் சுட்டரிக்கும் கோடை வெப்பத்தின் பிடியில் இந்தியா தொடர்ந்து சிக்கி தவிக்கும் வேளையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள பண்டா கடந்த ஒரு மாதத்தில் 2 முறை உலகின் வெப்பமான நகரமாக உருவெடுத்துள்ளது. இந்தியா தற்போது இந்தியா முழுவதும் கடுமையான வெப்ப அலையை எதிர்கொண்டு வருவது நேர்கள் அறிந்ததே. உத்தரப்பிரதேசத்தில் தொடர்ந்து இடைவிடாத வெப்ப அலை வீசுகிறது. நேற்று முன்தினம் பண்டாவில் 48.2 டிகிரி செல்சியஸ் சுட்டரிக்கும் வெப்ப அலை பதிவானதால் உலகின் மிகவும் வெப்பமான நகரமாக அது மாறியிருக்கிறது. சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 480 ரூபாய் என்று, ஒரு சவரன் 1,11,480 ரூபாவாகவும், கிராமுக்கு 60 ரூபாய் என்று, ஒரு கிராம் 14,810 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் வெள்ளி விலை 5 ரூபாய் என்று, கிராம் 290 ரூபாவுக்கும், ஒரு கிலோ 2,90,000 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள். பிரிட்டிஷ் மன்னர் சார்ஸின் மரணத்தை தவறுதலாக அறிவித்த வானொலியம் மன்னிப்பு கேட்டிருக்கிறது. கணினி கோளாறால் அந்த தவறு நேர்ந்ததாக பிரிட்டனைச் சேர்ந்த ராடியோ கரோலின் தெரிவித்தது. அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் மறைந்தால் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற நடைமுறையை பிரிட்டனில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் தேர்தலில் வைத்திருக்கும் என்று ராடியோ கரோலின் நிர்வாகி பீட்டர் மூர் தெரிவித்தார். கணனி கோளாறால் அது செயல்பட்டதாக அவர் தெரிவித்தார். மன்னரிடமும் வானொலியை கேட்டுக் கொண்டிருந்தவர்களிடமும் அவர் மன்னிப்பு கேட்டுக் கொண்டார். இன்னும் பல ஆண்டுகளுக்கு மன்னரின் கிறிஸ்துமஸ் செய்தியை ஒலிபரப்ப விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தாய்வானிய அதிபர் லாய் சிங் லீயிடம் பேசப்போவதாக தெரிவிக்கிறார். நான் அவரிடம்

0: பேராளர்களும் எரிசக்தி, வர்த்தகம், தொழில்நுட்பம் உட்பட பல துறைகளில் ஒப்பந்தங்கள் மேற்கொண்டார்கள். ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையே இயற்கை எரிவாயு குழாய் இணைப்பை உருவாக்கும் திட்டம் புதுப்பிக்கப்பட்டது. ஆனாலும் இதுகுறித்த விவரங்கள் வழங்கப்படவில்லை. சீன அதிபர் ஷி ஜின்பிங் அவர்கள் ரஷ்ய அதிபரின் வருகை தொடர்பாக சில விடயங்களையும் குறிப்பிட்டார்.
1: நாங்கள் பரஸ்பர மரியாதை, சமத்துவம், நம்பகத்தன்மை மற்றும் வெற்றிக்கான ஒத்துழைப்பு ஆகியவற்றை கடைபிடித்துள்ளோம். சர்வதேச அளவில் நியாயமான அணுகுமுறை மற்றும் நீதியை பாதுகாப்பதற்கும் ஒரு புதிய வகை சர்வதேச உறவுகளை ஊக்குவிப்பதற்கும் முக்கியமான பங்களிப்புகளை செய்துள்ளோம். ஒரு நூற்றாண்டில் கண்டிராத மாற்றங்களுக்கு மத்தியில் சீன ரஷ்ய உறவுகள் ஒரு முக்கிய ஸ்திரப்படுத்தும் சக்தியாக மாறியுள்ளன.
0: இதநேரத்தில் சீனாவுக்கு தொடர்ந்து எரிபொருளை வழங்க தாங்கள் தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்தார்.
2: ரஷ்யாவும் சீனாவும் எரிசக்தி துறையில் தீவிரமாக ஒத்துழைத்து வருகின்றன. திரவமாக்கப்பட்ட எரிவாயு உட்பட எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யும் மிகப்பெரிய நாடுகளில் ரஷ்யாவும் ஒன்றாகும். வேகமாக வளர்ந்து வரும் சீன சந்தைக்கு இந்த வகையான எரிபொருள் அனைத்தையும் நம்பகத்தன்மையுடன் தொடர்ந்து வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம்.
0: தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுடனான பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். தற்காலிக சண்டை நிறுத்தம் நடப்புக்கு வந்து கிட்டத்தட்ட 6 வாரங்கள் கடந்த நிலையில் போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வரும் பேச்சுக்களில் எந்த முன்னேற்றமும் இல்லை. ஈரான் மீது மேலும் தாக்குதல்களை நடத்த நினைத்ததாகவும் பேச்சுவார்த்தைகளுக்கு கூடுதல் அவகாசம் அளிக்கும் வகையில் காத்திருக்க முடிவு செய்திருப்பதாக டிரம்ப் தெரிவிக்கிறார். டிரம்ப் மீண்டும் போரை தொடங்க திட்டமிடுவதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. ஈரான் தாக்கப்பட்டால் பதிலடியாக மத்திய கிழக்கு கப்பல் தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது.
3: 6 வாரங்களுக்கு முன்னர் அமெரிக்காவும் ஈரானும் போர் நிறுத்தத்துக்கு இணக்கம் வெளியிடப்பட்டதன் பின்னர் பல சந்தர்ப்பங்களில் அமைதி பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த போதிலும் இருதரப்பினரும் இதுவரை நீண்டகால சமாதான உடன்படிக்கைக்கு இணக்கம் தெரிவிக்கவில்லை. இவ்வாறானதோர் பின்னணியில் ஹோர்முஸ் நீரிணையினை முகாமைத்துவம் செய்வதற்காக ஈரான் உருவாக்கியதாக கூறப்படும் புதிய பாரசீக வளைகுடா நீரிணை அதிகாரம் எக்ஸ் பக்கத்தில் மற்றொரு பதிவை வெளியிட்டுள்ளது. அனுமதியின்றி கப்பல்கள் பயணிக்க முடியாத கடல் வளையத்தை குறிக்கும் ஹோர்முஸ் நீரிணையின் புதிய வரைபடம் ஒன்றையும் குறித்த அமைப்பு வெளியிட்டுள்ளது. ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படை ஈரானிய அதிகாரிகளுடன் முழுமையான ஒருங்கிணைப்புக்கு பின்னரே குறித்த வளையத்தில் பயணிக்க முடியும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் எரிபொருள் தேவையில் 1/5 கொண்டு செல்லப்படும் ஹோர்முஸ் நீரிணையான போக்குவரத்து தடைப்பட்டு தற்போது 80 நாட்களுக்கும் மேலாக நீடிக்கின்றது. இது உலகளவில் எரிபொருள் விலை கணிசமாக அதிகரிப்பதற்கும் உள்ளூர் நாணயங்களின் மதிப்பு வீழ்ச்சியடைவதற்குமான காரணமாக அமைந்துள்ளது. இதன் காரணமாக எரிபொருள் மாத்திரமன்றி மசகெண்ணெயின் துணை பொருட்கள், உரங்கள், உணவு விநியோக சங்கிலிகளும் தற்போது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறானதோர் பின்னணியில் ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு எச்சரிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. எதிர்வரும் 6 முதல் 12 வாரங்களுக்குள் உலகளாவிய ரீதியில் கடுமையான உணவு விலை நெருக்கடி ஏற்படக்கூடும் எனவும் அந்த அமைப்பு எச்சரித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பது ஒட்டுமொத்த விவசாயம் மற்றும் உணவுத்துறையை கடுமையாக பாதித்துள்ளதாக குறித்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இது கப்பல் போக்குவரத்துக்கு ஏற்படும் தற்காலிக பிரச்சினை அல்லவெனவும் தேவையான நடவடிக்கைகளை முன்கூட்டியே எடுப்பதற்கான கால அவகாசம் வேகமாக குறைந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய குறுகிய கால நடவடிக்கைகளுக்காக அரசாங்கங்கள் மாத்திரமன்றி சர்வதேச நிதி அமைப்புகளும் தனியார் துறையும் மாற்று வர்த்தக வழிகளை பயன்படுத்துதல், ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை குறைத்தல், மனிதாபிமான உதவிகளை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் அதிகரித்து வரும் செலவுகளுக்கு எதிரான மீள்திறனை உருவாக்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் என ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. அறுவடை காலங்களுக்கு ஏற்ப விவசாயிகளுக்கு அவசர கடன் வசதிகளை வழங்குதல், உதவிகளை விரைவாக விநியோகிப்பதற்காக விவசாயிகளின் விவரங்களை டிஜிட்டல் அமைப்பில் உட்படுத்துதல் ஆகியவற்றை அவர்கள் நடுத்தரக்கால நடவடிக்கைகளாக குறிப்பிட்டுள்ளனர். இதேபோல உலகின் பல பகுதிகளில் வறட்சி மற்றும் மழைவீழ்ச்சிகளின் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய எல்நினோ காலநிலை நிகழ்வின் தாக்கமும் இந்த நெருக்கடியை மேலும் தீவிரப்படுத்தக்கூடும் என ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு தெரிவித்துள்ளது.
0: ஈரான் விவகாரத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு நான் என்ன சொல்லுகிறேனோ அதைத்தான் அவர் செய்வார் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். செய்தியாளர்களிடம் நேற்று பேசிய அவர், ஈரான் விவகாரத்தில் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவிடம் என்ன பேசினீர்கள் என்ற கேள்விக்கு, அவர் நான் என்ன சொல்கிறேனோ அதைத்தான் செய்வார், அவர் ஒரு சிறந்த மனிதர் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது என்று டொனால்ட் ட்ரம்ப் பதிலளித்தார். மேலும் நெத்தன்யாகு இஸ்ரேலில் சரியாக நடத்தப்படவில்லை என்றும் தமக்கான ஆதரவு

0: இஸ்ரேலில் 99% உள்ளதால் அதிபர் பதவிக்கு பிறகு தாம் இஸ்ரேல் பிரதமராக போட்டியிடலாம் என்றும் டிரம்ப் நகைச்சுவையாக குறிப்பிட்டார். ஈரானுடனான இந்த மோதல் மிக விரைவில் முடிவுக்கு வரும் என்று மீண்டும் உறுதியளித்த டிரம்ப் பேச்சுக்கள் தாமதமாவது குறித்த கேள்விக்கே அமெரிக்கா வியட்நாமில் 19 ஆண்டுகளும் ஆப்கானிஸ்தானில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தது, ஆனால் நான் இந்த விவகாரத்தில் இறங்கி 3 மாதங்கள் தான் ஆகிறது, அதிலும் பெரும்பாலான நாட்கள் போர் நிறுத்தத்தில் தான் கழிந்துள்ளன, அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒரே இறுதி வாய்ப்பை வழங்குகிறோம், இதில் எனக்கு எந்த அவசரமும் இல்லை, ஒட்டுமொத்தமாக பல உயிரிழப்புகள் ஏற்படுவதை விட குறைந்த அளவிலான இழப்புகளுடன் இதனை முடிப்பதே என் இலக்கு என்று அவர் பதிலளித்தார். இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் மற்றும் அவரின் குடும்பத்தினர் அவர்களது நிறுவனங்கள் ஆகியவற்றின் கடந்த கால வரி ஆவணங்களை அந்த நாட்டு வருமான வரித்துறை இனி எந்த காலத்திலும் தணிக்கை செய்யக்கூடாது என்று அந்த நாட்டு நீதித்துறை அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இத்தொடர்பாக அமெரிக்கா பொறுப்புடன் அட்டர்னி ஜெனரல் டாட் பிளான்ச் கையொப்பமிட்ட ஒரு பக்க ஆவணத்தை அவரின் அலுவலகம் நேற்று முன்தினம் வெளியிட்டது. அதன்படி கடந்த திங்கட்கிழமை வரை தாக்கல் செய்யப்பட்ட டிரம்பின் வரி வருமானங்கள் மற்றும் இது தொடர்பான அனைத்து விவகாரங்களிலும் IRS எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று அந்த உத்தரவில் நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது. இந்த ஆண்டு முதல் பாதியில் 25,000 ரோபோட்டுகளை உற்பத்தி செய்ய இருப்பதாக உக்ரைனிய ராணுவம் கூறுகிறது. இது போரில் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்றும் உக்ரைனிய ராணுவம் நம்புகிறது.
1: இதெல்லாம் எங்களின் வடிவமைப்பு தான். சில ஐடியாக்களை செய்கிறோம், உற்பத்தி செய்கிறோம்.
2: காயமடைந்து மருத்துவ காரணங்களுக்காக ராணுவத்தில் இருந்து விடுவிக்கப்படும் வரை டராஸ் ஓஸ்டப்சுக் ட்ரோன்களை இயக்கி வந்தார். இங்கேதான் நெட் உள்ளதா?
1: ஆம், இதன் மூலமாக ட்ரோன்களை கண்டறிகிறோம்.
2: இப்போது அவர் 1 மாதத்தில் 100,000 கள ரோபோட்டுகளை உருவாக்குகிறார். போர்க்களத்தில் அவர் ராணுவ வீரராக செய்ததை விட இத்தகைய ட்ரோன்கள் ஏற்கனவே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன.
1: முன்பு நான் ஒரு ட்ரோனின் பைலட்டாக மட்டுமே இருந்தேன். இப்போது ராணுவத்திற்காக 200-க்கும் மேற்பட்ட UGV ரோபோட்டுகளை உற்பத்தி செய்கிறேன். அணு ஆயுத நாட்டில் எதிரிகளை அழிக்கிறோம். இது அற்புதமானது.
2: ராணுவ வீரரா அல்லது இப்போது செய்யும் பணியா, எது முக்கியமானது?
1: இப்போது செய்வதுதான்.
2: அவர் முதன் முதலாக உருவாக்கிய ஆளில்லா வாகனத்தில் கண்ணிவிடிகள் பெருமளவில் நிரப்பப்பட்டன. கள ட்ரோன்களின் மூலம் அதிக அளவில் சேதத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை விரைவில் உணர்ந்தார்.
1: இது மிகப்பெரிய வெடிப்பை ஏற்படுத்தும். ராட்டில் எஸ்ஐ பயன்படுத்த முடிவு செய்தேன். இது சிறிய ரோபோ. காமிகாசே ரோபோக்களில் 35 கிலோ வெடிபொருட்கள்.
2: வெடிபொருட்களா? இந்த போரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய விரைவான மாற்றத்தை அவருடைய நிறுவனம் வெளிப்படுத்துகிறது. இதில் மிகவும் அபாயகரமான பணிகளில் மக்களுக்கு பதிலாக இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இவை முன்களத்தில் 100,000 கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள ஆபரேட்டரால் செயற்கைக்கோள் மூலம் கட்டுப்படுத்தப்படுகின்றன. காமிகாசி ட்ரோன்கள் முதல் முன்களத்தில் வீரர்களுக்கு மீண்டும் பொருட்களை விநியோகம் செய்வது வரை ரஷ்யாவை தடுத்து நிறுத்துவதற்கு யுக்ரைன் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது. காயமடைந்த 100,000 ராணுவ வீரர்களை பாதுகாப்பாக வெளியேற்ற இவற்றை பயன்படுத்துகின்றனர். இந்த நிறுவனத்தின் சமீபத்திய மாடல்கள் ராணுவ வீரர்களின் பொருட்களை கொண்டு செல்வதுடன் ராணுவ வீரரையும் பின்தொடர்கிறது. வலைகளை ஏவும் ட்ரோன்களிடம் இருந்தும் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறது. அதிரடி நடவடிக்கைகளுக்கும் அவர்கள் ட்ரோன்களை பயன்படுத்துகின்றனர். இது யுக்ரைனுக்கு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கொடுத்திருப்பதாக டாரஸ் நம்புகிறார். ரோபோ போரில் யார் முன்னிலையில் இருப்பது? யுக்ரைனா, ரஷ்யாவா? இந்த போரில் யுக்ரைன் வெல்வதற்கு இந்த அமைப்புகள், அதாவது ரோபோக்கள், உதவும் என்று நினைக்கிறீர்களா?
1: ஆம், எங்களிடம் போதுமான ஆட்கள் இல்லை. அதனால் தான் ராணுவ வீரர்களுக்கு பதிலாக ரோபோக்களை பயன்படுத்துகிறோம்.
2: காயமடைந்த ராணுவ வீரர்களைப் போல் அல்லாமல் இந்த ரோபோக்களை விரைவாக சரி செய்யலாம் அல்லது மாற்றலாம்.
0: தொடர்ந்து உலக சுகாதார நிறுவனம் பூண்டி பூஜோ வகை இபோலா கிருமிக்குரிய தடுப்பு மருந்து தயாரிக்க 9 மாதம் ஆகலாம் என்று தெரிவித்துள்ளது. 2 தடுப்பு மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன, ஆனால் அவை இன்னும் மருத்துவ சோதனைக்கு உட்படுத்தப்படவில்லை என்று அது தெரிவித்தது. தற்போது அரிய வகை பூண்டி பூஜோ இபோலா கிருமிக்கு அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பு மருந்தோ சிகிச்சையோ கிடையாது. இதற்கிடையே கொங்கோ குடியரசில் நோய்பரவல் அதிகமுள்ள 3 இடங்களில் சிறப்பு சிகிச்சை நிலையங்கள் அமைக்கப்படும் என்று அந்த நாட்டின் சுகாதார அமைச்சர் தெரிவித்தார். இதுவரை நோய் பரவலால் 500-க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டார்கள் என்றும் 139 பேர் இறந்ததாக நம்பப்படுகிறது. வாட்ஸ்அப், பேஸ்புக் போன்ற சமூக ஊடக தளங்களை நடத்தும் மெட்டா நிறுவனம் 8000 ஊழியர்களை வேலையில் இருந்து நீக்குகிறது. செயற்கை நுண்ணறிவு AI முதலீடு செய்யவும் செலவுகளை குறைக்கவும் அந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று காலையிலிருந்து உலகம் முழுவதும் ஊழியர்களுக்கு மெட்டா கடிதம் கொடுத்துள்ளது. பொறியியல் தயாரிப்பு குழுக்களுக்கு அதிக பாதிப்பு என்று கூறப்படுகிறது. ஆண்டின் பிற்பகுதியில் மேலும் ஆட்குறைப்பு வரலாம் என்று நோக்கர்கள் தெரிவிக்கிறார்கள். மெட்டா செயற்கை நுண்ணறிவை கொண்டாடுகிறது. அல்பபெட் போன்ற நிறுவனங்களுடன் போட்டியிட மெட்டா அனைத்து வளங்களையும் ஒதுக்கிறது. செயற்கை நுண்ணறிவில் மெட்டா செய்யும் செலவால் முதலீட்டாளர்களிடையே கலக்கம் ஏற்பட்டுள்ளது. நிறுவனத்தின் முதலீடுகள் இறுதியில் பலன் தராமல் போகலாம் என்று அஞ்சப்படுகிறது. ஆட்களை குறைப்பதால் $3 பில்லியன் மிச்சமாகிறது. ஆனால் முதலீட்டு செலவோ $145 பில்லியன் எட்டலாம் என்று கணக்கிடப்படுகிறது. கூகுள் நிறுவனத்தின் புதிய அறிவார்ந்த கண்ணாடி வந்துவிட்டது. சாதாரண கண்ணாடி போல் தோற்றம் அளிக்கும் இந்த கண்ணாடியை கொண்டு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்ளலாம், இசை கேட்கலாம், புகைப்படங்களை எடுக்கலாம். அதற்குள் கமரா, ஒலிவாங்கி, சிறிய ஒலிபெருக்கி, ஜெமினி செயற்கை நுண்ணறிவு உதவியாளருடனும் நீங்கள் பேசலாம். அறிவார்ந்த கண்ணாடி சந்தைக்குள் கூகுள் மீண்டும் களமிறங்கியுள்ளது. சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன் தோல்வியடைந்த முயற்சிக்கு பிறகு மீண்டும் இந்த புதிய முயற்சி வெளியாகியுள்ளது. 2013 அறிமுகமான கூகுள் கிளாஸில் பொருத்தப்பட்ட கமராவால் தனியுரிமை சர்ச்சைகளும் கண்காணிப்பு அச்சங்களும் எழுந்தன. அதனால் அந்த அறிவார்ந்த கண்ணாடி பின்னர் கைவிடப்பட்டது. இந்த ஆண்டு இறுதிக்குள் புதிய வெளியீடு விற்பனைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முறை தொழில்நுட்பத்தை விட வடிவமைப்பில் தான் கூகுள் அதிக நம்பிக்கை வைத்துள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் மாநிலத்தில் அமைந்துள்ள லாகர்டியா விமானத்தில் திடீர் பள்ளம் ஏற்பட்டது. இதன் காரணமாக விமானத்தின் ஓடுபாதை ஒன்று தற்காலிகமாக மூடப்பட்டது. நடத்தப்பட்ட தினசரி சோதனையின் போது பள்ளம் கண்டுபிடிக்கப்பட்டது. பள்ளத்தை சரிசெய்யும் பணிகள் உடனடியாக நடத்தப்பட்டன. சுமார் 200 விமான சேவைகள் இதனால் ரத்து செய்யப்பட்டதாகவும் கிட்டத்தட்ட 190 விமான சேவைகளில் தாமதம் ஏற்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தார்கள். நியூயார்க் மாநிலத்தில் இடியுடன் கூடிய கனத்த மழை எதிர்பார்க்கப்படுவதால் விமான சேவைகளில் கூடுதல் தாமதம் ஏற்படக்கூடும் என்று அதிகாரிகள் எச்சரித்தார்கள். பாகிஸ்தானில் இளம் டிக்டாக் நட்சத்திரம் சானா ஜூசப்பை கொன்ற நபருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 17 வயதான சனா ஜூசப் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தனது வீட்டில் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரை காதலிப்பதாக தொந்தரவு செய்து பின்தொடர்ந்த உமர் கயாத் சனாவின் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்தினார். நிராகரிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத கயாத்துக்கும் சனாவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் அது சனாவின் மரணத்தில் முடிந்தது. 23 வயதான கயாத் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். இணையத்தில் ஏற்பட்ட சில தொடர்புகளுக்கு பிறகு சனா மீது ஒருதலைப்பட்ச ஈர்ப்பு தனக்கு ஏற்பட்டதாக அவர் தெரிவித்தார். சனா அவரது காதல் முயற்சிகளை தொடர்ந்து நிராகரித்தார். சமூகத்தில் இத்தகைய குற்றவாளிகளுக்கு இந்த தீர்ப்பு ஒரு படிப்பினையாக அமையும் என்று சனாவின் தந்தை தெரிவித்தார். இந்த சம்பவம் பாகிஸ்தானில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சனாவின் குடும்பத்துக்கு 2.5 மில்லியன் பாகிஸ்தான் ரூபாவை இழப்பீடாக வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மாலத்தீவுகளில் முக்குளிக்க சென்று இறந்த 5 இத்தாலியர்களின் உடல்களும் தற்போது மீட்கப்பட்டுவிட்டது. கடைசி 2 உடல்கள் நேற்று மீட்கப்பட்டன. இத்தாலிய வெளியுறவு அமைச்சகம் இந்த தகவலை உறுதிப்படுத்தியது. நீரடி குகையிலிருந்து அந்த 2 முக்குளிப்பாளர்களின் உடல்கள் பத்திரமாக மீட்கப்பட்டதாக மாலத்தீவு அரசாங்க பேச்சாளர் தெரிவித்தார். இந்த மாதம் 14 வாவு பவளத்தீவில் முக்குளிக்க சென்ற போது 5 இத்தாலியர்கள் இறந்து போனார்கள். சம்பவம் நடந்த அதே நாளன்று 1 உடல் மீட்கப்பட்டது. 2 உடல்கள் நேற்று முன்தினம் மீட்கப்பட்டன. கடந்த சனிக்கிழமை தேடல் மீட்புப் பணிகளின் போது மாலத்தீவு மீட்புப் படை வீரர் இறந்தார். அதனால் மீட்பு நடவடிக்கை ரத்து செய்யப்பட்டது. மாலத்தீவுகளில் 30 மீட்டர் ஆழத்துக்கு மேல் முக்குளிக்க சுற்றுப்பயணிகளுக்கு அனுமதி கிடையாது. சீனாவில் நடந்த ஒரு திருமணத்தில் மல்யுத்த போட்டி அரங்கேறியுள்ளது. மணமகன் ஒரு மல்யுத்த வீரர். ஆடல் பாடல் அங்கங்களுக்கு ஏற்பாடு செய்ய தன்னிடம் பணம் போதவில்லை என்று அவர் இந்த போட்டிக்கு ஏற்பாடு செய்தார். விழாவில் திருமண மேடைக்கு பதிலாக மல்யுத்த அரங்கு அமைக்கப்பட்டது. போட்டியில் மணமகனும் மணப்பெண்ணும் மல்லு கட்டினார்கள். தோல்வியை தழுவினால் வாழ்நாள் முழுவதும் வீட்டு வேலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் போட்டிக்கு முன்பே பேசி வைத்தார்கள். திருமணத்துக்கு சுமார் 300 பேர் சென்றிருந்தார்கள். அவர்கள் விருந்தை சுவைத்து போட்டியை கண்டு களித்ததாக மணமகன் தெரிவித்தார். போட்டியில் மணப்பெண் தான் வெற்றி பெற்றார். மனைவி வீட்டு வேலை செய்யக்கூடாதென்று தோல்வியை ஏற்றுக் கொண்டதாக மணமகன் கூறினார். சீனாவில் மல்யுத்தம் அதிகம் அறியப்படாத விளையாட்டு. தனது திருமணத்தின் மூலம் அதை பிறருக்கு அறிமுகம் செய்ய எண்ணியதாக மணமகன் தெரிவித்தார். அவர் எதிர்பார்த்ததை போல மல்யுத்த போட்டி இணையவாசிகளை பரவலாக ஈர்த்துள்ளது. திருமணத்துக்கு நுழைவுச்சீட்டு வாங்கலாமா என்று சிலர் வேடிக்கையாகவும் இணையத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவில் டிபெட்டேரியா என்ற கக்குவான் நோய் வேகமாக பரவி வருகிறது. உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த தொற்று பெரும்பாலும் வடக்கு பகுதியில் ஆஸ்திரேலிய பழங்குடியினரிடையே கண்டறியப்பட்டுள்ளது. நிலைமையை சமாளிக்க ஆஸ்திரேலிய சுகாதார அமைச்சர் $7.2 மில்லியன் அவசர உதவி திட்டத்தை அறிவித்தார். இதுவரையில் சுமார் 220 பேருக்கு கக்குவான் நோய் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் கக்குவான் தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதோர் பூஸ்டர் எனப்படும் ஊக்கமருந்து செலுத்திக் கொள்ளுமாறு அரசாங்கம் மக்களை வலியுறுத்துகிறது. கக்குவான் நோய் முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டதாக முன்பு கருதப்பட்டது. ஆனால் தற்போது கக்குவான் நோய் சம்பவங்கள் மீண்டும் அங்கு தலைதூக்கியுள்ளது. இனி விளையாட்டுச் செய்திகளில், பாடசாலைகளுக்கு இடையிலான மாகாண மட்ட மல்யுத்த போட்டியில் முல்லைத்தீவு வித்யானந்தா கல்லூரி மாணவர்கள் சிறப்பான திறமைகளை வெளிப்படுத்தி மொத்தமாக 15 பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளார்கள். கிளிநொச்சி உள்ளக விளையாட்டரங்கில் கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற இந்த போட்டியில் மாணவர்கள் 7 தங்கப்பதக்கங்கள், 5 வெள்ளிப்பதக்கங்கள் மற்றும் 3 வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றி பாடசாலைக்கும் மாவட்டத்துக்கும் பெருமை சேர்த்துள்ளார்கள். ஆண்கள் பிரிவில் ஏ எழிலன், எஸ் கோதீசன் மற்றும் நிதர்சன் ஆகியோர் தங்கப்பதக்கங்களையும், கவிப்பிரியன், ஸ்ரீ தனோசன், நிவேதன் ஆகியோர் வெள்ளிப்பதக்கங்களையும், அக்சியன் வெண்கலப் பதக்கத்தையும் கைப்பற்றினர். பெண்கள் பிரிவில் சர்மிதா, கயல்விழி, திவிகா மற்றும் யுகன்சியா ஆகியோர் தங்கப்பதக்கங்களையும், ஜெனிஜா மற்றும் கனீசை ஆகியோர் வெள்ளிப்பதக்கங்களையும், சோபனா மற்றும் ரூபிசனா ஆகியோர் வெண்கலப் பதக்கங்களையும் வென்று இந்த சாதனையை படைத்திருக்கிறார்கள். IPL போட்டியின் 66வது ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் இன்று மோதுகின்றன. 2 லீக் சுற்றில் இது கடைசி ஆட்டம். IPL போட்டியின் 65வது ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸை நேற்று வீழ்த்தியிருந்தது. இந்த வெற்றியின் மூலமாக கொல்கத்தா புள்ளிகள் பட்டியலில் முன்னேற்றம் கண்டு பிளேஆப் வாய்ப்புக்கான நம்பிக்கையை அதிகரித்துள்ளது. மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஸ்மிதா சாலிகா, மாளவிகா பன்சோ, தேவிகா சிகக் ஆகியோர் 2வது சுற்றுக்கு நேற்று முன்னேறியிருந்தார்கள். டென்னிஸ் போட்டிகளில் உலகின் 2 நிலை வீரராக திகழும் ஸ்பெயின் வீரர் கார்லோஸ் அல்காராஸ், அவருக்கு வயது 23, மணிக்கட்டு காயத்தால் வருகின்ற 23ஆம் தேதி துவங்க உள்ள பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடப்போவதில்லை என்று ஏற்கனவே அறிவித்திருந்தார். இதன் நடப்பு சாம்பியனாக அவர்தான் திகழ்கிறார். இந்த நிலையில் அடுத்து நடைபெற உள்ள விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிகளிலும் தான் ஆடப்போவதில்லை என்று அவர் அறிவித்திருக்கிறார். முறைப்படி இந்த தகவலை அவர் விம்பிள்டன் நிர்வாகத்துக்கு தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்துண்டாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியூர்வ இணையதளமான ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 399.11% இந்திய பெறுமதியில் 111.75% ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 343.84% இந்திய பெறுமதியில் 96.16% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 436.41% இந்திய பெறுமதியில் 122.22% ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 461.31% இந்திய பெறுமதியில் 129.13% ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 249.63% இந்திய பெறுமதியில் 69.88% கேட்டது டிஆர்டி தமிழடியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர், சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் ராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகின்றார்கள். சுவிஸில் உள்ள VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர் உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு

சொல்லுகிறேன் உங்கள் கதையை சொல்லுகிறேன்.

0: நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.
1: வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உண்மை தாங்கிட மாறி உண்டோ?
0: விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானிலைகளும் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை

நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே வானிலைகளில் தொடர்கின்றது சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில்

0: அரசியல் சமூக மேடை.
1: என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள்.
0: வணக்க நேயர்களே, இன்றைய அரசியல் சமூக மேடையிலே தமிழகத்திலிருந்து பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்று இணைத்துக் கொள்ளுகின்றோம். வணக்கம் பாண்டியன் அவர்களே.
2: வணக்கம்.
0: அதாவது இன்னும் எத்தனை நாள் நாங்கள் உங்களோடு உரையாடலாமோ தெரியவில்லை. எங்கள் மீது பணம் எல்லாவற்றையும் கொண்டு போட்டு பொய்யான வழக்கு வைத்து வானொலிக்கு பல்வேறுபட்ட சிக்கல்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு இங்கு வந்திருந்த போதெல்லாம் நாங்கள் படுகிற கஷ்டத்தை பார்த்திருப்பீர்கள். வெளியிலே வைத்து பாக்ஸ் வைக்கு பாட்டு போட்டு குழப்புறது, நாங்கள் உள்ளுக்கு போற இடங்கள்ல எப்படி பலத்துகளை வச்சு நெருக்கி மற்ற குப்பை கூளங்களை கொண்டு வந்து கொட்டி எவ்வளவு மனத்தோடு எல்லாம் இந்த வானொலியை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கும் தெரிந்திருக்கும். இந்த வழக்கு, இந்த பொய்யான வழக்கு, இங்கட பணம் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு பொய்யான வழக்கு வைத்து இதில் அவர்கள் வெற்றி பெற்றதாக மார்தட்டி கொண்டிருக்கிறார்கள். கடவுள் எந்த பக்கம் இருக்கிறார் என்பதை பொறுத்து முடிவுகள் வரும் நினைக்கிறேன். என்று என்னபடியும் தொடர்பாக நாங்கள் பேசலாம்.
2: தமிழக வெற்றி கழகம் இன்று புதிய அமைச்சரவை பட்டியல் இன்று பதவியேற்றிருக்கிறார்கள் இளம் அமைச்சர்கள். அதில் ஏழு தலித் அமைச்சர்கள். நாளை திருமாவளவன் வன்னியரசு அவர்கள் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக பதவி பிரமாணம் எடுக்க இருக்கிறார்.
0: பேசுங்கள். பேசிக்கொண்டுதான் இருக்கிறீர்கள் இப்பொழுது.
2: சரி சரி. தமிழ் இந்திய முஸ்லீம் லீக் அவர்களும் இந்த அமைச்சரவையில பங்கு பெற போகிறார்கள். இந்த அமைச்சரவை என்பது 50 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 50 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரசும் மந்திரி சபையிலே பங்கு பெற போகிறார்கள். உயர்கல்வித்துறையாக அமைச்சராக ராஜேஷ் அவர்களும், சுற்றுலா மற்றும் அமைச்சராக விஸ்வநாதன் அவர்களும் அமைச்சராக பதவியேற்க போகிறார்கள். இந்த அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் கூட்டணி மந்திரி சபை என்பது திராவிட இயக்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு இதுவரை நடந்ததாக வரலாறுகள் இல்லை. ஒன்று, அண்ணாதிமுக முழுமையாக அமைச்சரவை பட்டியலில் இடம்பெறும். இரண்டாவது, திமுக அமைச்சரவையில முழுமையாக அவர்களே இடம்பெறுவார்கள். ஆனால் இந்த முறை மட்டும்தான் கூட்டணி மந்திரி சபை, இரண்டு கம்யூனிஸ்டுகள் மட்டும் மந்திரி சபையில இடம்பெறவில்லை.
0: அதுக்கு என்ன காரணம்? அவர்கள் அவர்கள் அதை நிராகரித்ததுக்கு முதலில் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், சண்முகம் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இணைத்துக் கொண்டால் தாங்கள் மீடாய்வு செய்வோம் என்றெல்லாம் குறிப்பிட்டிருந்தார்கள்.
2: அதுதான் காரணம். ஊழல் அரசியல்வாதிகளான அண்ணாதிமுக முன்னாள் அமைச்சர்களை நீங்கள் இணைத்துக் கொண்டால் நாங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டி வரும் என்று அவர்கள் சொன்னதின் காரணமாக அவர்களை இணைத்துக் கொள்ள மறுத்திருக்கிறார்கள். அதே போன்று மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் சங்கமும் இவர்களை இணைத்துக் கொண்டால் ஊழல், கடந்த ஆட்சி காலத்திலே ஊழல் செய்து நிறைய வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை, மத்திய வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, சிபிஐ வரை இவர்கள் மீது விசாரிக்கப்பட்டு வழக்கு நிலுவையில் உள்ளது. ஆகையால் இவர்களை இணைத்துக் கொள்ளக்கூடாது என்று இரண்டு கம்யூனிஸ்டுகளும் இந்த புது அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்தார்கள். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல பிசிக இந்த நிபந்தனையை முன்பு விதித்தது, பிறகு அது சமரசம் செய்து கொண்டு அமைச்சரவையிலே இடம் பெறுவதாக அறிவித்திருக்கிறார்கள். உங்களுக்கும் தெரிந்தவர்தான் வன்னியரசு.
0: ஆமாம், எப்படிப்பட்டது எல்லாம் இனி செய்வார் என்றதும் எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்.
2: அதுதான் உண்மை.
0: முன்னரும் என்ன செய்தார், இனி என்னென்ன செய்ய போறார் என்றதையும் அதை இது நீண்ட காலத்துக்கு நிலைக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா?
2: இல்ல, அது மக்கள் முடிவெடுக்கட்டும். மக்கள் தான் தீர்ப்பு. மகேசன் தீர்ப்பு. இப்ப அடிப்படையான ஒரு சுடங்கு. அதை தாண்டி இரண்டு வாரிய தலைவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி அவர்களுக்கும் சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் வாரிய தலைவர் பதவி கொடுப்பதாகவும் வாக்களித்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய் அவர்கள் திருமாவளவன் அவர்களிடம். அதெல்லாம் கூடிய விரைவில் வாரிய தலைவர்களாகவும் இரண்டு பேர் இந்த அமைச்சரவையில் பதவியேற்று இருக்கிறார்கள். இப்படி ஒரு ஒரு கூட்டணி மந்திரி சபை அமைய இதில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால், பிரதான எதிர்கட்சியான திமுகவும் அதிமுகவும் மிகவும் அடக்கி வாசிக்கிறது. திமுகவை பொறுத்தவரை திமுகவினுடைய தலைவர் மு க ஸ்டாலினுடைய வீட்டுக்கு விஜய் சென்று சமாதான கொடியை பறக்க விட்டு இருக்கிறார் என்று திமுகவை சார்ந்தவர்களே குறிப்பிடுகிறார்கள். ஆகையால் இந்த அரசு, திமுக அரசு, தாவேக அரசுக்கு எந்த இடையூறுகளும் கொடுக்காது என்று நம்பும்படியாக இருக்கிறது. காரணம், நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது திமுக வெளியேறிவிட்டது, கடுமை காட்டி எதிர்த்திருக்க வேண்டும், ஆனால் இதை எதிர்க்கவில்லை.
0: அதே நேரத்தில் இப்ப அதாவது அந்த தமிழ் தமிழக வெற்றி கழக அரசின் நம்பிக்கை வாக்கெடுப்பில் முறைகேடு ஊழல் நடந்ததாகவும் அதுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொல்லி, அதாவது விசாரணை முடியும் வரை தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அல்லவா?
2: இல்ல, அது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆளுநர், ஆளுநர் தலைமையில் தான், ஆளுநர் கண்காணிப்பில் சபாநாயகர் தான் இந்த வாக்கெடுப்பை நடத்தினார். ஆக இதில் ஊழல் நடந்ததற்கான எந்த விதமான ஆதாரங்களும் அவர்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியாது. ஆகையால் இந்த ஆட்சி 6 மாத காலம் எந்த தங்கு தடையின்றி அடுத்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகிற வரை, அது அதிமுகவோ திமுகவோ மீண்டும் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கோரியவரை இந்த அரசு நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதன் பிறகு இப்போ 25 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் மந்திரிகள் எல்லாம் சாம்பேக பக்கம் மந்திரியாக பதவியேற்பதற்கு ஒரு குதிரை பேரம் நடத்தி அதை வெற்றி பெறாமலே இப்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் இவர்கள் தாவேக வேட்பாளர்களாக விசை சின்னத்தில் வெற்றி பெற்று தாவேகாவில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு. காரணம், இவர்கள் 6 மாத காலம் அதிகபட்சம் தானாகவே இவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உதாரணத்துக்கு, படிவம் 17 கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அந்த இரட்டை இலை சின்னம் இந்த வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு அவரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவரை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டுதான் இவர்கள் இந்த தேர்தலை சந்தித்தார்கள். ஆகையால் அவருடைய உத்தரவுப்படி அவர்கள் தாவேக்காவுக்கு எதிர்த்து வாக்களித்திருக்க வேண்டும், ஆனால் அப்படி வாக்களிக்காமல் அவர்கள் ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். இது அதிமுக சட்ட விதி, அதே போன்று தேர்தல் ஆணையத்தினுடைய சட்ட விதிகளுக்கு முரணானது. அதே போல தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் சேர்ந்துதான் ஆளுங்கட்சி குரடா, அதாவது ஆளுங்கட்சி கட்டளையாளர் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அந்த குரடா உத்தரவுப்படி அதிமுக விஜய்க்கு எதிர்த்து வாக்களிக்க வேண்டும், ஆனால் இந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரித்து வாக்களித்திருக்கிறார்கள். ஆக அவ இரண்டாவது முறையும் சட்ட திட்ட விதிகளை அதிமுகவுடைய சட்ட விதிகளின்படி, அதான் பை லா எம்ஜிஆர் வகுத்து வச்ச அந்த சட்ட விதிகளின்படி அவர்கள் மீறி இருக்கிறார்கள். ஆக இந்த இரண்டு சட்ட மீறல்களும் போதும் தகுதி நீக்கம் செய்வதற்கு சபாநாயகரிடம் எடப்பாடி மனு கொடுத்து ஆளுநரை சந்திப்பதற்கு அனுமதி கேட்டிருக்கிறார். உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தையும் அணுகியிருக்கிறார். இது இப்படி ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் தாவேக்கா இந்த பணியர்களை இணைத்துக் கொண்டால் அவர்கள் ஊழல்வாதிகள் இணைத்துக் கொண்டு தீய சக்தியா தூய சக்தியா என்று சவால் விட்ட விஜய் அவர்கள் இந்த ஊழல் சக்திகள் இணைத்துக் கொண்டு ஆட்சி அமைப்பது மக்களிடம் ஒரு சந்தேக புரியை உண்டாகும். ஆகையால் அவர் இந்த அதிமுக 25 உறுப்பினர்களை சாவேக்காவாக மாற்றி தன்னோடு வைத்துக் கொள்ளலாம் எதிர்காலத்தில் இந்த முடிவுக்கு வந்திருப்பதாக தெரிகிறது. ஆக இந்த குறுக்கு யுக்தியை மூளையை பயன்படுத்திய செங்கோட்டையனும் இப்பொழுது மந்திரியாகிவிட்டார். எடப்பாடி மீண்டும் இவர்களை கட்சிக்குள்ள இணைத்துக் கொள்ள தயாராக இல்லை. அதாவது 6 முன்னாள் அமைச்சர்களை தவிர மீதி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தாய் கழகம் அவங்களை வரவேற்க காத்திருக்கிறது என்று எடப்பாடி தரப்பும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறது. இந்த 6 பேர் முன்னாள் அமைச்சர்கள். இவர்கள் பாஜகவின் பின்னணியில் இயங்கக்கூடியவர்கள், செங்கோட்டையனோடு தொடர்பு உள்ளவர்கள். இப்படி பல குற்றச்சாட்டுகளை எடப்பாடி தரப்போம் இப்பொழுது கூற ஆரம்பிச்சிருக்கிறது. 6 மாத காலம் இந்த அரசு எப்படியும் இவர்கள் ஆதரவு இருக்கிறதோ இல்லையோ, கம்யூனிஸ்ட் கூட்டாளிகள் அதாவது திமுக கூட்டணியிலிருந்து பிரிந்து காங்கிரஸ் 5, 4 கம்யூனிஸ்டுகள், 2 முஸ்லீம்கள், 2 விடுதலை சிறுத்தைகள், இந்த இவர்கள் ஆதரவோடு எந்த விதமான அச்சுறுத்தல் ஆட்சி நடத்துவதற்கு சாவேக்கா தயார் நிலையில் இருக்கிறது. ஆகியெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கிற பொழுது 6 மாத காலம் கூட்டணி ஆட்சியோடு நடந்தாலும் மீதி 6 மாதம் கழித்து இடைத்தேர்தல் வந்தால் இந்த 24 வேட்பாளர்களும் நேரடியாகவே சாவேக்காருடைய சின்னத்தில விசேஷத்திலே வெற்றி பெற்று மீண்டும் சட்டசபைக்கு வந்து 144 பெரும்பான்மை உறுப்பினர்களோடு மீதியே 5 வருடங்கள் முடித்து விடுவோம் என்று அவர்கள் மாறுதட்டுகிறார்கள். கூட்டணி குழப்பம், குதிரை பேரம், இத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது. இதை மத்திய அரசும் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. ஆளுநர் தரப்பும் இதை அமைதியாக ரசித்துக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் எதை நோக்கிறது என்று இன்னும் 6 மாத காலத்தில் தமிழக அரசில் கணிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகிறார்கள்.
0: உங்களை பொறுத்தவரையில் அதாவது திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் வாக்காளர்களுக்கு கொடுத்த பணம் மற்றது தொடர்ந்து வரக்கூடிய தேர்தல்களுக்காக ஊழல் செய்து பணத்தை சம்பாதிக்க வேண்டியவர்களாக இருப்பார்கள். தனிப்பட்ட ரீதியிலும் ஊழல் செய்வார்கள். தமிழக வெற்றி கழகம் தான் ஊழலுக்கு எதிரானது என்று மக்களை ஓரளவுக்கு நம்ப வைத்திருக்கிறார்கள். உங்களை பொறுத்தவரையில் ஊழல் மிக அதிகமாக இருக்குமா அல்லது ஊழலே இல்லாத வகையிலே விஜய் கண்காணிப்பாரா?
2: விஜய் பொறுத்தவரை அந்த பதவியேற்பு முடிந்த பிறகு நான் ஒரே அதிகார மையமாகத்தான் இருப்பேன். நீங்கள் ஊழல் செய்வதாகவோ லஞ்சம் வாங்குவதாகவோ அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் நீங்கள் தயவுசெய்து அதை இப்பொழுது அழித்து விடுங்கள் என்று அத்தனை பேர் மத்தியில் அந்த பதவி ஏற்று நிகழ்ச்சியில் பகிரங்கமாக இந்த அறிவிப்பை வெளியிட்டார். இது ஒரு புறம் இருக்க இன்று வரை அந்த மதுக்கடைகளில செந்தில் பாலாஜி தரப்பு வாங்கிய ஒரு மது போத்தல் ஒரு போத்தலுக்கு 10 ரூபாய், இது ஒரு நாளைக்கு 1 கோடி போத்தல் விற்கப்படுகிறது. இதற்கு 1 நாளைக்கு 10 கோடி ரூபாய் வசூலாகிறது. இந்த 10 கோடி ரூபாயை செந்தில் பாலாஜி திமுக ஆட்சியிலே லஞ்சமாக ஊழல் செய்து வாங்கி கொண்டிருந்தார் என்று கரூரிலே சென்று பேசிய நடிகர் விஜய் இப்பொழுது முதலமைச்சர். இந்த 10 ரூபாய் இன்னும் வசூல் நிலையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறது. இது யாருக்கு போகிறது? அதிகாரிகளுக்கா, அமைச்சர்களுக்கா, அல்லது ஆளும் கட்சிக்கா? இப்ப இப்படி ஒரு குற்றச்சாட்டு இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த 10 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு, 10 ரூபாய் ஒரு பாட்டலுக்கு, இது ஒழிக்கப்பட்டிருந்தால் மக்கள் உண்மையாகவே ஒரு சந்தோஷமாக ஆறுதலோடு இதை அணுகியிருப்பார்கள். அதே போன்று 781 கடைகள், அதாவது கோயில்கள், பள்ளிவாசல்கள், தேவாலயங்கள் அருகிலே, பள்ளிக்கூட கல்வி கூடங்களுக்கு அருகிலே, மருத்துவமனைகளுக்கு அருகிலே இப்படி இருந்த கடைகள் எல்லாம் உடனடியாக மூடப்பட்டு விட்டது, 781 கடைகள். ஆனால் இப்பொழுது மீண்டும் ஒரு சர்ச்சை வந்திருக்கிறது. அந்த 700 மருத்துவமனையை தள்ளி, கல்விக்கூடங்களை தள்ளி, கோயிலுக்கு அப்பால் மீண்டும் அந்த கடை திறக்கப்பட உள்ளதாகவும், முன்வீதியில் இருந்தால் பின்வீதி, பின்வீதி கோயிலுக்கு அருகாமையில் இருந்தால் அடுத்த வீதி, இப்படி இந்த 781 கடைகளும் மீண்டும் கொஞ்சம் சற்று தொலைவில் புது இடம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் வந்த வண்ணம் இருக்கிறது. இதை மக்கள் பெரிதாக ரசிக்கவில்லை. அது கடைகளை நிரந்தரமாக மூட வேண்டும் என்பது முதல் கோயில். அடுத்து இரண்டாவது பொதுமக்கள் வந்து போகிற மருத்துவமனை, பேருந்து நிலையம், கோயில், இவைகள் இருக்கக்கூடாது என்று. ஆனால் இந்த கடைகள் படிப்படியாக குறைக்கப்படுமா என்கின்ற அந்த வாக்குறுதி ஒரு சர்ச்சைக்குரிய வாக்குறுதியாகவே பார்க்கப்படுகிறது. 781 கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டு விட்டால் அது எந்த வாக்குறுதியும், விஜயுடைய வாக்குறுதி எந்த வாக்குறுதியும் இது போன்றுதான் இருக்கும் என்ற மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த வாக்குறுதி அமைந்திருக்கிறது. இது மேலும் மேலும் திமுக, அண்ணா திமுக இப்படி ஊழல்வாதிகளாக அந்த டாஸ்மார்க் கடைகளை, அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் அண்ணா திமுகவை சேர்ந்த வட்ட செயலாளர்களும், திமுக ஆட்சி காலத்தில் திமுகவை சேர்ந்த வட்ட செயலாளர்களும் 24 மணி நேரமும் அரசு அனுமதித்த நேரத்தை தாண்டி, அதாவது 10 மணிக்கு கடையை பூட்டிவிட வேண்டும், காலை 12 மணிக்கு தான் அந்த மதுக்கடை திறக்க வேண்டும் என்ற சூழலில் கடந்த திமுக ஆட்சியில் மணி நேரமும், அதாவது பின்வழியாக மது விற்பனை கள்ளத்தனமாக, அதாவது பாட்டிலுக்கு ஒரு அதிகபட்சம் 50 ரூபாயோ 30 ரூபாயோ விலை வைத்து 24 மணி நேரமும் பின் வாசல் வழியாக விற்கப்பட்டு கொண்டிருந்தது திமுக ஆட்சியில். இதையெல்லாம் மக்கள் வெறுத்தார்கள். அதன் விளைவாகத்தான் விசிலுக்கு இவ்வளவு பெரிய அபரிமிதமான வாக்கு. ஆனால் இவர்களும் அவர்களைப் போல மக்களை மடைமாற்றி ஏமாற்றி மக்களை ஒரு வகையாக மக்களுடைய விருப்பத்துக்கு நேர் மாறாக நடக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இப்பொழுது இந்த 10-15 நாளில நடந்து கொண்டிருக்கிறது. இது முழுதாக ஒழிக்கப்பட வேண்டும். அப்படி ஒழிக்கப்பட்டால்தான் விஜயுடைய ஆட்சி தூய ஆட்சி, திமுக ஆட்சி தீய ஆட்சி என்பது பொருந்துவதாக இருக்கும்.
0: இன்னொரு சட்டம் கொண்டு வந்திருந்தார்கள் அல்லவா, அதாவது 1000 ரூபாய் லஞ்சம் கேட்டாலும் அதை நீங்கள் காட்டி தருவீர்களானால் அப்படி காட்டி கொடுப்பவருக்கு 1,00,000 ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்று ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார்கள் அல்லவா, அது கொஞ்சம் வரவேற்பை பெற்றதாக குறிப்பிடப்பட்டிருந்தது செய்தி அறிக்கைகளில்.
2: இல்ல, பொதுமக்களை பொறுத்தவரை லஞ்சம் என்பது தாலுகா அலுவலகம், காவல்துறை போன்ற இடங்களில் மிக சாதாரணமாக உழவுகிறது. என்ன சொல்ல போனா அந்த போக்குவரத்து, அதாவது ஓட்டுநர் உரிமம் வாங்க போகிற இடத்தில் அவர்களுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் செலுத்தினால்தான் அந்த ஓட்டுநர் உரிமம் உடனடியாக வழங்கப்படும். இல்லை என்றால் அடுத்த முறை வர வேண்டும், அடுத்த முறை வர வேண்டும், இப்படி அலைக்கழிக்கப்படுவார்கள். இப்படி பல குற்றச்சாட்டுகள் தொடர்ந்த வண்ணம். அதே போல வீட்டு வரி ரசீது, பட்டா மாறுதல் செய்வது, ஒருவருடைய பெயரிலிருந்து இன்னொரு ஒருவருடைய பெயருக்கு அந்த சொத்தை மாற்றுவது, அதுக்கு தாசில்தார் ஆயிரக்கணக்கான ரூபாய் லஞ்சம் வாங்குவது, இப்படி அடித்தட்டு மக்களினுடைய அடிப்படை விடயங்களுக்காக, அதாவது மாணவன் படித்துக் கொண்டிருப்பான், அவனுக்கு வருமான சான்றிதழ், அவனுக்கு ஜாதி சான்றிதழ், ஓபிசி எஸ்சி பிசி என்று சாதி சான்றிதழ், இப்படி அந்த சாதி சலுகைகளுக்கான சான்றிதழ், முதல் தர பட்டதாரிகளுக்கு அரசு கொடுக்கிற இலவச சலுகைகள், இதற்காக அவர்கள் தாலுகா அலுவலகத்திற்கு, அதாவது உங்கள் நாட்டில் விதானையர் அலுவலகத்திற்கு செல்கிற பொழுது அங்க லஞ்சம் லாவணியம் ஊழல் கரை புரண்டு ஓடுகிறது, இதையெல்லாம் நேரடியாகவே அடித்தட்டு மக்களை பாதிக்கிறது. இது அது இதுதான் அவசரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை உள்ள அடிப்படையான விஷயங்கள். இது இன்று வரை அப்படி இந்த அடிப்படை விதான அலுவலகத்தில் மாற்றப்பட்டதாகவோ யாரையும் லஞ்ச லாவணிய ஊழல் பிடித்து கொடுத்ததாகவோ எந்த ஆதாரங்களும் இன்று வரை,
0: 1 லட்சம் ரூபாய் கொடுப்பார்கள் என்றால் பொதுமக்கள் அந்த 1 லட்சம் ரூபாய் பெறுவதற்கு கட்டாயமாக முன்வருவார்கள் தானே ஊழல் செய்பவர்களை. ஆனால் அதே நேரத்தில் ஊழல் செய்பவர்களும் இப்படியான ஒரு விடயம் வரப்போது என்று நினைத்து தடுமாறுகிறார்கள், பயப்படுகிறார்கள் என்ற செய்தியும் வந்திருந்தது.
2: இல்ல, அது ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் நடைமுறையில் சாத்தியம் இல்லை. இந்த 1 லட்சம் ரூபாய் அவர் குற்றம் செய்ததாக நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் தண்டனை கொடுக்கப்பட்டு இத்தனை அரசு நடைமுறைகளை தாண்டித்தான் அவருக்கு 1 லட்சம் ரூபாய் சன்மானம் கொடுக்கப்படும். இதற்கு ஏறக்குறைய 6 மாத காலம் ஆகிவிடும். காவல்துறையினர் அரசு அதிகாரிகளுக்கு தான் ஆதரவாக இருப்பார்கள். லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறை அதிகாரிகள் யாருக்கு லஞ்சம் கொடுக்க, யார் லஞ்சம்,
0: ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறையினரே லஞ்சம் வாங்கியதாக கூட பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் முன்னர் வந்திருந்தது.
2: உண்மைதான். இப்படி புறையோடி போய் போய்விட்ட இந்த லஞ்ச லாவணிய ஊழலை ஒரே சட்டத்தில் ஒரே மாதத்தில் கண்டிப்பாக ஒழித்துவிட முடியாது. மேலதிகாரிகள் கோடிகளில் லஞ்சங்கள் லட்சங்களில் லஞ்சம் வாங்குகிறார்கள், கீழ்நிலை அதிகாரிகள் ஆயிரங்களில் வாங்குகிறார்கள், அதற்கு கீழ் உள்ள கடைநிலை ஊழியர்கள் 100 கணக்கில் வாங்குகிறார்கள். இது எழுதப்படாத சட்டம். ஒரு லஞ்ச ஒழிப்பு துறை அதிகாரியிடம் ஒரு விதானையாளரோ அல்லது பத்திரப்பதிவுத்துறை அதிகாரியோ லஞ்சம் கேட்கிறார் என்று போய் அவரிடம் முறையீடு செய்தால், நீங்கள் ஒரு முறை அவருக்கு ஒரு வாய்ப்பு அளித்து விட்டு வாருங்கள், இரண்டாவது முறையும் அவர் உங்களிடம் கைவிட்டு கேட்டால் அதற்கு பிறகு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், முதல் முறை நீங்கள் சென்று அவருக்கு ஒரு அறிவுரை கூறிவிட்டு வாருங்கள் என்று திருப்பி அனுப்பிய பல வழக்குகளை நான் நேரடியாகவே பார்த்திருக்கிறேன். ஆக இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் உடனடியாக ஒரு அதிகாரியை கைது செய்து சிறையில் அடைத்து அவருடைய பணி நீக்கம் செய்து இப்படி கடுமை காட்ட மாட்டார்கள். இது சட்டத்தை தாண்டிய ஒரு மனிதாபிமான நடவடிக்கை. இதையெல்லாம் அப்பாவி மக்கள் எப்படி அரசு அதிகாரிகளுக்கு எதிராக போராட முடியும், அதெல்லாம் சட்டத்தில் எழுதி வைத்துக் கொள்ளலாமே தவிர நிஜ வாழ்க்கையில் மிக கடுமையான போராட்டம். ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்கினால் லஞ்சம் பெற்றுக் கொண்டார் என்று நிரூபிப்பதற்கு நீதிமன்றத்திற்கு பல முறை ஏறி இறங்க வேண்டும். இதெல்லாம் நடைமுறையில் பல சிக்கல் சிரமங்களை, அதற்கு பிறகு அந்த பயனாளி எந்த அரசு அலுவலகத்துக்கும் செல்ல முடியாது, இவர் பிடித்து கொடுத்து விடுவார், இவர் வழக்கு போட்டு விடுவார், இவர் லஞ்ச ஒழிப்பு துறையினுடைய ஆள், இப்படியாக அவருக்கு பட்டம் கட்டப்படும். எந்த அரசு அதிகாரியும் அவரோடு எளிதில தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டார்கள். இப்படியான ஒரு அபாயமும் இருக்கிறது. ஆக இதையெல்லாம் தாண்டி இந்த ஆட்சி புனிதாட்சி, நேர்மையான ஆட்சி, மக்களாட்சி என்று நிரூபிப்பதற்கு 6 மாத காலம், 1 வருட காலம் கடுமையாக போராட வேண்டி இருக்கிறது.
0: விடுதலை சிறுத்தைகள் வந்து இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுப்பதற்கு வன்னியரசு போன்றவர்கள் ஏற்கனவே ஏதாவது கொடுக்கல் வாங்கல்களின் ஊடாகத்தான் ஆதரவு கொடுத்தார்களா, அல்லது உளப்பூர்வமாகவே தங்களுடைய கட்சியை வளர்க்கறதுக்காக ஆதரவு கொடுத்தார்களா, அல்லது ஏற்கனவே இதுல இப்படியான சிக்கல்கள் பணப்பரிமாற்றங்கள் இவையெல்லாம் நடந்திருக்கிறதா?
2: இல்ல அவர்களுடைய தொலைநோக்கு பார்வை என்பது இனிமேல் வெற்றி பெற்று நாடாளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ உள்ளாட்சி தேர்தலோ அது மீண்டும் பழைய நிலைக்கு வருவது என்பது அது ஒரு கனவாகவே போய்விட்டது. தாவேக்கா அந்த இடத்தை எல்லாம் உடைத்து கொண்டு வந்து விட்டது. தலித்து வாக்குகள் திமுகவிடம் இருந்த தலித்து வாக்குகள் திருமாவளவனை தாண்டி விஜய்க்கு வந்து சேர்ந்திருக்கிறது. இரண்டாவது திமுகவிடம் இருந்த கிறித்துவ வாக்குகள் அவர் ஜோசப் விஜய் என்று ஒரு தரம் சொல்லுகிற பொழுது மூணு மூணு மூணரை சதவீதம் கிறித்துவ வாக்குகள் அத்தனையும் தாவேக்காவுக்கு வந்து சேர்ந்து விட்டது. அதை விட தலித்து வாக்குகள் தலித் இலங்கை திருமாவளவனை தாண்டி அவர்கள் தாவேக்காவுக்கு வந்து விட்டார்கள்.
0: சீமானின் வாக்கு சீமானின் வாக்குகள் சீமானுடைய
2: வாக்குகளும் தாவேக்காவுக்கு வந்து விட்டது. இப்படி பல பேர் இந்த தேர்தலில் முகவரி இழந்திருக்கிறார். ஆகையால் எதிர்காலத்தில் அவர்களுக்கு இந்த அவர்களோடு கூட்டணி வைத்தால் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்திற்கும் அது உள்ளாட்சி ஊராட்சி இப்படி எந்த பதவிக்கும் போக முடியாது. ஆகையால் எதிர்காலத்தில் விஜய் தான் செல்வாக்கு மிக்க நபர். ஆகையால் நாம் கூண்டோடு திமுக கூட்டணியிலிருந்து இப்பொழுதே மாறிவிட்டால்தான் எதிர்காலத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பு வரும். இப்பொழுது அமைச்சராவதை போல நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இப்படி பல வாய்ப்பு வரும் என்று திருமாவும் திருமாவுடைய ஆட்களும் ஒரு முடிவெடுத்து அதாவது கூண்டோடு கலைக்கப்பட்டு திமுக கூட்டணி கூண்டோடு கலைக்கப்பட்டு தாவேக்காவில் இணைந்து கொண்டார்கள். திமுகவை பொறுத்தவரை இந்த தேர்தலுக்கு விவிசிகாவுக்கு 300 கோடி ரூபாய் பணம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. 8 சட்டமன்ற தேர்தல்களிலும் 30 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறார் திருமா. அதை தாண்டி எதிர்காலத்தில் உதயநிதியை நீங்கள் தான் அருகிலே இருந்து ஆதரவாக அவரை காப்பாற்ற வேண்டும், அவருக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். மரணம் அடைகிற பொழுது ஸ்டாலினுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று திருமாவை தலித்து வாக்கு வங்கியை பல கட்ட போராட்டத்திற்கு பிறகு அவர்களை பக்க துணையாக இருக்க வலியுறுத்தி இருக்கிறார் கருணாநிதி. அதே போன்றுதான் இப்ப கருணாநிதி மகன் ஸ்டாலினும் உதயநிதிக்கு நீண்ட காலமாக நீங்கள் பக்க பணையாக துணையாக இருந்து வன்னியர்கள் உயர் சாதி சார்ந்தவர்கள் இவர்களிடமிருந்து அதாவது முக்குளத்தோர்கள் இவர்களிடமிருந்து வர வரக்கூடிய அச்சுறுத்தல்களை இந்த தலித் அரசியல் மூலம் உதயநிதிக்கு நீங்க ஒரு கவச வாகனமாக கவசமாக இருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற வாக்குறுதியையும் பெற்றிருக்கிறார் ஸ்டாலின். இதையெல்லாம் முடித்துக் கொண்டு இப்பொழுது திமுக என்ற ஆலமரம் காய்ந்து சருகுகள் எல்லாம் உலர துவங்கிவிட்டது. இனி அது துளிர்க்காது என்ற முடிவோடு திருமாவளவன் இப்பொழுது தாவேக்காவில் தன்னுடைய சக கூட்டாளிகளோடு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஆளுர் ஷானவாஸ், சிந்தனை செல்வன், பனையூர் பாபு, எஸ் எஸ் பாலாஜி போன்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் இழுத்துக்கொண்டு தாவேக்கா பக்கம் மாறிவிட்டார். இது அவருடைய கட்சியினுடைய எதிர்காலம், எதிர்கால நாடாளுமன்ற வேட்பாளர், உள்ளாட்சி மேயர், ஊராட்சி தலைவர்கள் இப்படி ஒரு பெரிய எதிர்காலம் தாவேக்கா விஜயிடம்தான் அது கொட்டி கிடக்கிறது. ஆகையால் நமக்கு இனி திமுகவோடு ஒட்டும் வேண்டாம், உறவும் வேண்டாம் என்று அவர் அணிமாறியதற்கு இதுவும் ஒரு காரணம்.
0: ஆனா குளத்தூரில் எல்லாம் இப்படி தோற்கடிக்கப்பட்டதை நினைத்து கண்ணீர் விட்டு அழுகின்ற மக்களையும் காணக்கூடியதாகத்தானே இருக்கிறது. ஸ்டாலினை தோற்கடித்து விட்டோமே இது தவறு என்று சொல்லி
2: இல்ல அது திமுகவினரே ஏற்பாடு செய்த திமுக கட்சிக்காரர்கள் தான் அவர்கள், மக்கள் கிடையாது. எந்த பக்கம் போனாலும் கட்சிக்காரர்கள் மக்களை போல பல பேரை வைத்திருக்கிறார்கள். ஆகையால் இப்போ தோற்கடிக்கப்பட்ட வேட்பாளர் பாபு மிக சாதாரணமான நபர். அவர் பல கட்சி அதிமுக தாவேக பாஜக திமுக இப்படி பல இடங்களுக்கு சென்று வந்தவர். ஆகையால் திமுகவுடைய கடுமையான தோல்வி என்பது அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வாகத்தான் பார்க்கப்படுகிறது.
0: இல்லையே, இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குகளை நம்பி பெற்றுக்கொண்டவர்கள், கூட்டணி சேர்ந்தவர்கள், அவர்களால் தானே இப்பொழுது இவரால் ஆட்சி அமைக்க முடிகிறது.
2: உண்மைதான்.
0: அப்படி என்ன, அந்த மக்களுக்கு துரோகம் செய்துதானே இவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கிறார்கள், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டு சேருகிறோம் என்றெல்லாம் சொல்லி மக்களிடம் தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக எல்லாம் கருத்துக்களை சொல்லி வெற்றி பெற்றதன் பின்னர் யாருக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்களோ அவர்களோடு சேருபவர்களை எப்படி மக்கள் பார்ப்பார்கள்?
2: இல்ல, மக்களுடைய பார்வை இந்த தீய சக்தி தூய சக்தி இரண்டும் சேர்ந்துதான் ஆட்சி அமைச்சிருக்கிறது. இது மக்களுடைய பெரும்பான்மையான கருத்துக்களுக்கு எதிர் மாறாக. ஜனநாயகத்தில் இரண்டு வகையான கூட்டணிகள் உண்டு, அதாவது ஃப்ரீ போல் போஸ்ட் போல், இரண்டு வகையான ஜனநாயகத்திலே இரண்டு வகையான முறைகள் இருக்கிறது. அதாவது தேர்தலுக்கு முன்பு ஒரு கூட்டணி, தேர்தல் முடிந்த பிறகு எதிரெதிர் முகாமில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஆட்சி அமைப்பதற்கு ஒரு கூட்டணி அமைப்பார்கள். அது போஸ்ட் போல் கூட்டணி, அதை போஸ்ட் போல் என்று சொல்வார்கள். அப்போ தேர்தலுக்கு முன்பு அவர்கள் அமைத்த கூட்டணி ரிசல்ட் வந்த பிறகு ஒரு அமைக்கப்படுகிற ஒரு கூட்டணி, அது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி. இந்த சந்தர்ப்பவாத கூட்டணி எப்போது வேண்டுமானாலும் பிரியும். இவர்கள் ஒரு கொள்கை அடிப்படையில், அதாவது குறைந்தபட்ச செயல் திட்ட அடிப்படையிலே தான் இவர்கள் ஒன்று கூடுகிறார்கள். இதுல தனிப்பட்ட கொள்கை முரண்பாடுகள் அல்லது தனிப்பட்ட பயன் முரண்பாடுகள், அமைச்சர் பதவி, இப்படி அதற்குள் பல முரண்பாடுகள் தொடர்ந்து இருந்து கொண்டே வரும். அந்த அடிப்படையிலேயேதான் இந்த கூட்டணி ஏற்பட்டிருக்கிறது. இது எத்தனை மாதம் அல்லது எத்தனை ஆண்டு நீடிக்கும் என்று அவர்களாலே ஒரு உறுதி கொடுக்க முடியாது. ஆக இந்த கூட்டணி தேர்தலுக்கு முன்பு ஒரு கூட்டணி, அது தீய சக்திகளாக தூய சக்திகளாக இரண்டு அணிகளாக இருந்து, இப்போ தீய சக்திகள் கூட்டணிகள் தான் தூய சக்தியை காப்பாற்ற வேண்டிய சூழல் உருவாகி இருக்கிறது. இது இந்திய ஜனநாயகத்தில் இப்படி பல முறை நடக்கும், அதுபோலதான் தமிழகத்திலும் நடந்திருக்கிறது.
0: எதிர்காலத்தில் எந்த காரணம் கொண்டும் இனி திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ சந்தர்ப்பம் கிடைக்காத ஆட்சி அமைக்கக்கூடிய வகையில?
2: இல்ல, இப்போ திமுகவை பொறுத்தவரை பலத்த ஆதாரம் அடைந்திருக்கிறது.
0: அவர்கள் வாக்கு வங்கியில பெரிய வீழ்ச்சி என்று சொல்ல முடியாதானே?
2: இல்ல, இப்ப திமுக 25% வாங்கி இருக்கிறது, விஜய் 35% வாங்கி அதிகாரத்துக்கு போய்விட்டார், அண்ணாதிமுகவும் 25% வாங்கி இருக்கிறது. ஆனால் அண்ணாதிமுகவுடைய எம்ஜிஆர் வாக்கு வங்கி இரட்டை இலை பாஜகவும் இதை ஆதரித்து வாக்களிக்கவில்லை. பாஜகவில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள், இந்துத்துவ பார்ப்பனர்களும் வாக்களிக்கவில்லை. இது திமுக அணி அப்படி அல்ல, அங்கு கிறிஸ்தவர்கள் இருந்திருக்கிறார்கள்,

0: சதவீதம் என்பது கேள்விக்குறி. இப்பொழுது தாவேக்காவே திமுகவிடம் இருக்கிற முஸ்லீம் வாக்கு வங்கிகளை உடைத்து எடுக்க என்ன வழி? அந்த கூட்டணியினுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன? எதிர்காலத்தில் திமுகவிடம் இருந்து நாம் இப்ப எடுத்த கம்யூனிஸ்டுகளை போல, காங்கிரஸை போல, சிறுத்தைகளை போல, இப்படி முஸ்லீம் லீக், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை போல மிச்சம் இருக்கிற முஸ்லீம் வாக்காளர்கள் 14%, 60 தொகுதிகளில வெற்றி வாய்ப்பை வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய முஸ்லீம் வாக்கு வங்கி, இதை உடைத்து எடுப்பதற்கு இவர்களை வைத்துக் கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது. கம்யூனிஸ்டுகளை, காங்கிரஸை, பிசிகா, கிறித்தவர்கள், இப்படி ஒரு கூட்டணியை வைத்திருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால்தான் இந்த கூட்டணியோடு தாவேக்கா மல்லு கட்டுகிறது. இந்த முஸ்லீம் வாக்கு வங்கியும் உடைத்து எடுத்து விட்டால் திமுகவுடைய வாக்கு வங்கி வெறும் 10% குறைந்து வரும். இதைத்தான் தாவேக்கா பழைய திமுக கூட்டணி சகாக்களோடு, கூட்டாளிகளோடு உடைப்பதற்கு திட்டமிடுகிறது. இது நடந்தால் திமுகவும் ஒரு 10% வாக்கு வங்கி, அதாவது பழைய சீமான் வாக்கு வங்கி, விஜயகாந்த் வாக்கு வங்கிக்கு வந்துவிடும். அப்படி வந்துவிட்டால் அது மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொடுத்து விடும். அதிமுகவுடைய இரட்டைநிலை வாக்கு வங்கி பாஜக வெளியேறிவிட்டால் முஸ்லீம்கள் இந்த பக்கம் கருணை பார்வை பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆகையால் அதிமுகவும் பாஜகவை கூட்டணியிலிருந்து வெளியேறி முஸ்லீம் வாக்கு வங்கிக்கு குறிவைப்பதற்கு அவர்களும் தயாராக இருக்கிறார்கள். ஆக இரண்டாவது இடம் யாருக்கு, மூன்றாவது இடம் யாருக்கு? முதல் இடத்திற்கு அது வாய்ப்பு இல்லை, திமுக அதிமுகவுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, இரண்டாவது இடம் திமுகவா அதிமுகவா? இதை தக்க வைத்துக் கொள்வதற்கு கடும் போட்டி நிலவுகிறது. வர இருக்கிற உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டாவது இட திமுகவா அதிமுகவா என்ற போட்டியிலே வென்றுவிட்டால் அதை தாண்டி முதலிடத்திற்கு வருவதற்கு முயற்சிக்கக்கூடிய சூழல் உருவாகும். அதை யார் செய்ய போகிறார், எப்படி செய்ய போகிறார்கள், எதிர்கட்சியை அரசியல் செய்ய போகிறார்களா, தாவேக்காவை எதிர்க்க போகிறார்களா, அல்லது கூட்டணி வைத்துக் கொள்ள, இப்படி பல கேள்விகளுக்கு இன்னும் 6 மாத காலம். குழந்தை இப்பொழுதுதான் பிறந்திருக்கிறது. அது தவழ்ந்து நடந்து ஓடி விளையாடி பார்ப்போம் என்று எதிர்கட்சி தரப்பு இப்பொழுது அமைதியாக இருக்க துவங்கி இருக்கிறது. ஆக அதன் பிறகுதான், 6 மாத காலத்திற்கு பிறகுதான் எதிர்கட்சி யார், எதிர்கட்சி வரிசையை திமுக எடுக்க போகிறதா அதிமுக எடுக்க போகிறதா என்பதை பொறுத்துத்தான் தாவேக்காவினுடைய எதிர்காலம் அமைந்திருக்கும்.
1: இன்று கூட அமைச்சர்களுடைய பதவியேற்பிலே தமிழ்தாய் வாழ்த்து பின்தள்ளப்பட்டிருக்கிறது தானே?
0: அது ஆளுநர் மாளிகை ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறது.
1: இதற்கு முன்னர் தமிழ்தாய் வாழ்த்து பாடித்தானே நடைபெற்றது?
0: தமிழ்தாய் வாழ்த்து கடைசியாகத்தான் பாடப்பட்டது போன பதவியேற்பு விழாவிலும். இது ஒரு சர்ச்சையாகி இந்த சர்ச்சைக்கு ஆளுநர் மாளிகை ஒரு விளக்கம் அளித்திருக்கிறது. ஆளுநர் மாளிகை நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் விழாக்களில தமிழ்தாய் கடைசியாகத்தான் பாடப்படும், அதுதான் வழமை. இது ஒன்றும் புதிதாக மாற்றப்படவில்லை. இது மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கிறது என்று அவர்கள் முடித்துக் கொண்டார்கள். ஆக ஆளுநர் மாளிகை மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இயங்குகிற ஒரு அதிகார பீடம். ஆகையால் அவர்கள் மத்திய அரசு கட்டுப்பாட்டை தான் அவர்கள் கடைபிடிப்பார்கள். மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடுகளை அவர்கள் புறக்கணித்து விடுவார்கள். அதன் அடிப்படையில தான் தமிழ்தாய் வாழ்த்து கடைசியாக பாடப்பட்டிருக்கிறது.
1: இப்ப இலங்கையை பொறுத்தவரையில முன்னர் தமிழர் பிரதேசங்கள்ல தமிழ் தேசிய கீதம் பாடப்பட்டு வந்ததை அவர்கள் மாற்றியமைக்கிற போது தமிழர் பலரும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். தமிழ் பிரதேசங்கள்ல தமிழ்ல தான் தேசிய கீதம் முன்னர் பாடப்பட்டது மாதிரி பாடப்பட வேண்டும் என்றெல்லாம் குறிப்பிட்டார்கள். அதனால் சில சில மாற்றங்கள் வந்தன. சிலர் அப்படியே தமிழ் தேசிய கீதத்தை பாடி தொடங்குகிற மாதிரியும், பின்னர் சிங்களத்தில் வருகின்ற தேசிய கீதத்தை பாடுவது போன்ற மாற்றங்கள் தமிழர் பிரதேசங்களில் எல்லாம் ஏற்பட்டு அந்த உரிமைக்காக தமிழர்கள் போராடுகிறார்கள். ஆனால் அதை ஓரளவுக்கு சிங்களவர்களும் ஏற்றுக்கொண்டு அனுமதிக்கிற நிலைமை

0: இருக்கிறது. ஆனால் தமிழர்களுடைய உரிமை விடயத்தில் தமிழகத்தை எங்களுக்கு குரல் கொடுங்க என்று கேட்கிறவர்களிடமே அதற்கான உரிமை இல்லாதவர்களிடமிருந்து போய் எங்களுக்கான உரிமையை பெற்றுத்தர சொல்லி கேட்கலாமா? இனி இலங்கை அரசாங்கமும் இதே நடைமுறையைத்தானே சொல்லும். எல்லா நாடுகளிலும் முதல் தேசிய கீதம் எந்த மொழியில இருக்கிறதோ அதில் பாடுபட்டுத்தான் வருகிறது என்ற மாதிரி தங்களை நியாயப்படுத்த முற்படுவார்கள் தானே?
1: இது மத்திய அரசாங்கம் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு இப்பொழுது மும்மொழி கொள்கை, பாண்டிச்சேரியில் பிரெஞ்சு படிப்பதற்கு தடை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இது அங்கு ஒரு பெரிய போராட்டம். முதல் விருப்பப்பாடம் ஆங்கிலம், இரண்டாவது தாய்மொழி தமிழ், மூன்றாவது இந்தி படித்தாக வேண்டும் என்று ஒரு அரசாணை இந்தியா முழுக்க பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதை எதிர்த்து பெரிய அளவில் போராட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டும். ஆனால் இன்று வரை அதற்கான எந்த முன்னேற்பாடுகளும் இல்லாமல் பாண்டிச்சேரியில் மட்டும் அந்த போராட்டங்கள் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. அவர்களுக்கு பாண்டிச்சேரியில் இருப்பவர்களுக்கு பிரெஞ்சு மொழி கற்றால் மிக எளிதாக பிரான்சுக்கு செல்ல முடியும், அங்கு வேலை வாய்ப்பு போன்றவைகளை அவர்கள் உருவாக்க முடியும். ஆகையால் அவர்கள் நாங்கள் இந்தியை தவிர்த்து பிரெஞ்சு மொழி கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்ப்பாட்டம் இப்பொழுது அங்குதான் இப்பொழுது மெதுவாக துவங்கி இருக்கிறது. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலும் இந்த தேசிய கீதம் சர்ச்சையில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்று இன்னும் ஆளுங்கட்சி தரப்புகள் எதிர்கட்சி தரப்புகள் இருந்து இப்பொழுதுதான் குரல் வர துவங்கி இருக்கிறது. இது இன்னும் வேகப்படுத்தினால் மத்திய அரசாங்கம் தன்னுடைய கொள்கைகளை மாற்றிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது.
0: சரி, அப்படி நடக்கிறதா என்று பார்ப்போம். அடுத்து, அதாவது இலங்கையிலே இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தொடர்பாக பலரும் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். அதாவது தமிழர் ஒற்றுமையை சிதைக்கின்றவர், அவரை இப்பதான் அவர்களுக்கு தெரிந்திருக்கு இவர் தமிழர் ஒற்றுமையை சிதைக்கிறவர் என்று. வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்களும் பகிரங்கமாக வலியுறுத்தி இருக்கிறார். மற்றது, அவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அர்ஜுனா சீமானிடம் தமிழ்நாட்டு மக்களிடமும் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். இப்பொழுது தேசிய விடுதலை போராட்டம் தமிழர்களுடைய தோற்றதற்கு காரணமும் தமிழர்களிடம் இல்லாத ஒற்றுமையும் காட்டிக் கொடுப்புகளும் தான் காரணம் என்ற கருத்துக்கள் வர தொடங்கி இருக்கின்றன. அர்ஜுனா அவர்கள் பேசியிருக்கிறார், தன்னிடம் துவக்கியிருந்தால் சீமானை சுட்டுக் கொண்டிருப்பேன் என்றெல்லாம் பேசியிருக்கிறார். இப்ப இது தொடர்பாக அங்கே கூடுதலாக இப்பொழுது பேசப்படுகிறதா அர்ஜுனா சம்பந்தமான?
1: இல்ல, இது ஒரு சர்ச்சையாக இருக்கிறது. அது உண்மையிலே ஈழத்தமிழர்கள் தொடர்பாக தமிழ்நாட்டில் இதுவரை ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத சீமான் வெளிநாடுகளில் பல கோடிகள் பணங்களை திரள் நிதியாக வசூல் செய்திருக்கிறார். அப்பொழுது சுயேட்சி எம்பி அர்ஜுனா ராமநாதன் சொல்லுகிறார், நான் ஒருவரை சந்தித்தேன், அவர் மன நோயாளியாக மாறியிருக்கிறார், தன்னுடைய வீடுகளை விட்டு கொடுத்திருக்கிறார், நிலங்களை விட்டு கொடுத்திருக்கிறார், தன்னுடைய கடை நிறுவனங்களை விட்டு கொடுத்திருக்கிறார், வங்கியில வைத்திருந்த 50,000 யூரோக்கள் அதாவது இந்திய காசுக்கு 50 லட்சம் ரூபாயும் எடுத்து சீமானுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் அவருடைய குடும்பம் அவரை தனிமைப்படுத்தி விட்டது. என்னிடம் சந்தித்து அவர் வருத்தத்தை பதிவு செய்தார். இப்படி பல பேர் திரள் நிதி என்ற பெயரில் கோடிக்கணக்கான ரூபாய் சீமானுக்கு கொட்டி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் சீமான் இந்த ஈழத்தமிழர் பிரச்சனை சம்பந்தமாக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத நபராக இருக்கிறார். என்னுடைய தந்தையாக சிங்கள இராணுவம் இன்று வரை எங்கே வைத்திருக்கிறார், உயிரோடு இருக்கிறாரா அல்லது மரணித்து விட்டாரா என்ற வழி எனக்குத்தான் தெரியும். ஆகையால் இனிமேல் இந்த சீமானை போன்ற நபர்கள் எல்லாம் ஈழத்தமிழர் பிரச்சனை வெளிநாடுகளிலே திரள் நிதி திரட்ட வேண்டாம் என்று தான் நான் சொல்லி இருக்கிறேன் என்று அர்ஜுனா ராமநாதன் தரப்பு இந்த இத்தனை தலைவர்களுடைய கண்டனத்துக்கு அவரும் தொலைபேசி வாயிலாக சில செய்தி நிறுவனங்களுக்கு இந்த தகவலை சொல்லி,
0: அதை விட ஆயுதம் இருந்திருந்தால் சீமானை சுட்டிருப்பேன் என்றும் கொலை மிரட்டலும் விடுத்திருக்கிறார்.
1: இல்ல, அது வன்முறையை நாம் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு தவறான போக்கு. அது எந்த வகையில் வன்முறை வந்தாலும் ஒரு ஜனநாயக நாட்டில் அது ஒரு ஆபத்தான போக்காகவே பார்க்கப்படுகிறது.
0: அவர் அங்கே அவருடைய காணியிலே குப்பைகள் புல்லுகள் இந்த மூழ்ச்செடிகள் இதெல்லாம் வளர்கிற காரணத்தினால் அதுல இருந்து விச ஊர்வன பாம்புகள் மற்றும் கொடிய சிலந்திகள் இவையெல்லாம் வந்து கூடுதலாக பக்கத்தில் உள்ள வீடுகளுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கிறதாலே அந்த மக்கள் அவருடைய காணியை துப்புரவு செய்யும்படி ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிற போது அங்கே ஒரு பெண்ணுக்கு கூட துவக்கை காட்டி சுடுகிற மாதிரி மிரட்டி இருக்கிறார்.
1: அவர் ஒரு சுயேட்சை எம்பி, எந்த கட்சியும் சாராதவர். ஆனால் அவரு மக்கள் பிரதிநிதியாக அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அவர் மீண்டும் மக்கள் பிரதிநிதியாக மக்கள் மதிக்கக்கூடிய நபராக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் அவருக்கான சிறப்பு.
0: நீங்க அவர் வந்தபோது சந்திச்சீர்களா?
1: சந்தித்து ஒரு பேட்டி எடுத்தேன். பேட்டி எடுத்துதான் நான் முதலமைச்சரை சந்திப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். முதலமைச்சரை சந்திக்கின்றோம். திருமாவளவனை சந்தித்து பேசினார். வேல்முருகனோடு பேச வேண்டும் என்றால் வேல்முருகன் அப்பொழுது இந்த முள்ளிவாய்க்கால் இரங்கல் கூட்டத்திற்காக மதுராந்தகம் விழுப்புரம் கடலூர் பக்கம் இருந்த காரணத்தினாலே தொலைபேசியில தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்து அவர் தொலைபேசியில பேசினார்.
0: எங்கெங்கே வேற எங்கெங்கே கூட்டி கொண்டு போனீங்க அவர?
1: அவர் அதான் இப்ப அவர் நிர்மல் குமார சாவேக சட்ட அமைச்சர் நிர்மல் குமார அவர் சந்தித்தார். சந்திப்பதற்கு நான் ஒழுங்கு செய்து கொடுத்தேன். அடுத்து திருமாவை சந்தித்து பேசினார். முதலமைச்சரை சந்திப்பதற்கு முயற்சி செய்தார். அவருடைய நேரம் கிடைக்கவில்லை. அடுத்த முறை வருகிற பொழுது முயற்சி செய்யுங்கள், நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். இப்பொழுது அமைச்சரவை விரிவாக்கம் சம்பந்தமாக சில சந்திப்புகளை நான் சில வேலைகளை செய்வதற்கு நேரம் கிடைக்கவில்லை என்று முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து தகவல் சொன்னார்கள். அதனால் அவர் நிர்மல் குமார் சட்ட அமைச்சரை சந்திக்க வலியுறுத்தினார்கள். சட்ட அமைச்சர் நிர்மல் குமாரை சந்தித்து விட்டு அவர் செவ்வாய்க்கிழமை காலையில் அவர் கொழும்புக்கு சென்று விட்டார்.
0: மற்றது உங்களிடம் வேறு என்ன விடயங்கள் தொடர்பாக, சீமான் தொடர்பாக வேறு என்ன விடயங்கள் குறிப்பிட்டார்? நீங்கள் சீமானுடைய ராஜீவ்காந்தி அவர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி விடவில்லையா?
1: இல்ல, அதான் இப்ப அவரு சீமான் இன்னும் வெளிநாடுகளில இருந்து திரள் நிதி வசூலித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக அவர் இதுவரை இந்திய இலங்கை வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களோடு எந்த தொடர்பையும் ஏற்படுத்தவில்லை. இந்தியாவிலே 13வது சட்ட திருத்தத்தின் படி எங்களுக்கு சில உரிமைகளை வாங்கி கொடுப்பதற்கு இந்தியாவே போட்டு கொடுத்த ஒப்பந்தம், அதையாவது இத்தனை ஆண்டு கால போராட்டம், இத்தனை ஆண்டு கால திரள் நிதி, எங்களுடைய உழைப்புகளை எல்லாம் சுருண்டி கொண்டு சீமான் எதையுமே செய்யவில்லை என்கின்ற வருத்தத்தில் என்னுடைய தந்தையாரை நான் இழந்தேன். இப்படி பல பேரை இழந்திருக்கிறார்கள். ஆகையால் அந்த வழி எனக்கு இருக்கிறது. எங்களை பயன்படுத்தி எங்களுடைய உழைப்பை எங்க வெளிநாட்டு ஈழத்தமிழர்களிடமிருந்து வசூல் செய்கிற பணம் அது தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்ற வருத்தத்தில் தான் நான் அவரை விமர்சித்தேன். அவர் தன்னை திருத்திக் கொண்டால் நானும் அவரை பற்றி விமர்சிப்பதை நிறுத்திக் கொள்கிறேன் என்று என்னிடம் கூறினார்.
0: மற்ற கேபி தொடர்பாக உரையாடி இருந்தீர்களா?
1: இல்ல, கேபி நடந்ததை சொன்னேன். அப்போ அரசு அவரை பாதுகாத்து வைத்திருக்கிறது. சர்வதேச நாடுகளில் இருக்கக்கூடிய புலிகள் ஆதரவாளர்கள் என்பவர்களே இப்பொழுது கேபியுடைய பாதுகாவலர்களாக இருக்கிறார்கள். ஈழ போராட்டத்தை குழப்புகிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை என்னால் அறிய முடிகிறது என்று அவர் ஒத்துக்கொண்டார்.
0: அப்ப அவர் கோயில் கட்டி எல்லாம் இருக்கிறது, அது தொடர்பாக அவருக்கு தெரியுமா இல்ல நீங்கள் சொல்லித்தான் தெரிந்து கொண்டாரா?
1: நான் சொன்னேன், அவருக்கு தெரியுது. இதை நான் பலமுறை பிரதமர் அலுவலகத்துக்கும் பிரதமருக்கும் நான் பலமுறை இந்த கடிதம் எழுதி இருக்கிறேன். ஆனால் அவர்கள் எனக்கு எந்த பதில் கடிதம் எழுதவில்லை. இது அரசு ரகசியமாக சில வேலைகளை செய்ய வேண்டி இருக்கிறது. புலிகள் இயக்கம் மீண்டும் துளிர்த்து விடாதபடி, பயங்கரவாதம் மீண்டும் துளிர்த்து விடாதபடி சில வேலைகளை செய்ய வேண்டியிருக்கிறது. அதனால் நாங்கள் அவரை பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம் என்றுதான் வாய்மொழியாக பிரதமர் அலுவலகமும் இராணுவத்துறை அலுவலகத்திலிருந்து வாய்மொழியாக சொன்னார்கள். எழுத்துப்பூர்வமாக எதுவும் சொல்லவில்லை என்றுதான் அவர் அதை கூறினார்.
0: அப்ப அவர் செஞ்சோலை பெண்களை பாதுகாப்பது தொடர்பாக நீங்க கண்டதை சொல்லி இல்லையா?
1: எல்லா எல்லா விடயங்களும் நடந்தது. நீங்கள் போனது, நான் வந்தது, அவர் ராணுவ அதிகாரிகளை விட்டு எங்களை வெளியேற்றியது, அத்தனை அங்கு நடந்த அத்தனை விடயங்களும் நான் சொன்னேன். அவர் அரசே அவரை ராணுவ புலனாய்வாளர்களே ராணுவ இலாக்காவே அவரை பாதுகாத்து வைத்திருக்கிறார்.
0: அவரை பாதுகாக்க இல்லையே, அவர் சொல்றபடிதானே அவர் ராணுவமே நடக்குது. அவர் என்ன சொல்றாரு அதை கேட்டுதானே ராணுவம் நடக்குது,
1: ராணுவமே நடக்கிறது. அப்ப இது சிவில் கட்டுப்பாட்டுக்குள் வராது. அதனால் இது சம்பந்தமாக எந்த விடயமும் நாங்கள் வெளி உலகத்துக்கு சொல்ல முடியாது என்றுதான் அந்த ராணுவ துறை அதிகாரிகள் செயலாளர்கள் இந்த கருத்தை எதையும் வெளியிலே சொல்ல முடியாது என்று அவர்கள் ரகசியம் காட்டுகிறார்கள். மறைமுகமாக பல வேலைகளை வெளிநாடுகளில் இவரை வைத்து ஏதோ ஒன்று ரகசியமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிய முடிகிறது என்று அவர் தெரிவித்தார்.
0: சரி, நாங்கள் இன்னொரு நிகழ்ச்சி ஒன்றிலே சந்திப்போம். நன்றி.
1: நன்றி.

0: இது இணை இது இளமையின் புகழ் பாடு.
1: உலகம் சுற்றும் வாலிபனோடு
2: என்று கேட்ட ஞாபகம் ஆதரவு. உலகம் சுற்றும் பாலிமன் படத்துல இருந்து அந்த பாடலை கேட்டீங்க. எனக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். கனகா சொன்னாங்க பாடல் அவங்களுக்காக இடம்பெற்றது. அதுக்கு முன்னால லட்சுமி கேட்ட பாடல் நான்கு கில்லாடிகள் படத்துல இருந்து வந்தது. இன்றும் என் பாடல் வரல, ஒவ்வொரு நாளும் நான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சில பேர் சொல்லலாம். இந்த பாருங்க, உங்களுக்கான வாய்ப்பு நிச்சயம் வரும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு ஒளிபரப்பணும் அப்படிங்கறத எங்களுடைய ஆசை. அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து மத்தவங்களுக்கும் வழிவிட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும் அப்படிங்கறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். வெற்றி கொருவன் படத்துல இருந்து அந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற போகுது. இசை ஞானி இளையராஜாவோட இசையில டி எம் சௌந்தரராஜன் எஸ் பி சைலஜா பாடிய அந்த பாடல கேட்போம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. சரியா மாணவர்களுக்கான கேள்வி அங்க வந்துருச்சு. மாணவர்கள் பங்கெடுக்கணும்னு சொன்னா வானொலி பக்கமா வாங்க. உங்களுக்கு காத்துட்டு இருக்கு ஜோதி ஸ்டா புஷ்பகடை வழங்கும் லவிஸ்டா காஃபே. சரி, இப்ப சமீபத்துல வெளிவந்த தகவல், பரவலா பேசப்படுற ஒரு தகவல் என்னவென்றால், தேசிய தின அணிவகுப்பு 2026 இந்த முறை நடக்க போகுது. இன்னும் பல சுவாரஸ்யமான அங்கங்களோட அந்த வரிசையில இப்போ அதாவது 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தேசிய விளையாட்டு அரங்கத்துல தேசிய தின அணிவகுப்பு 2026 நடக்க போகுது. இந்த முறை கிட்டத்தட்ட 42,000 பேர் நேரடியா சென்று பார்ப்பதற்கான வசதி தேசிய விளையாட்டு அரங்கத்துல இடம்பெறும். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, எப்போதும் நம்ம எல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற சிவப்பு சிங்கங்கள் ரெட் லயன்ஸ் இந்த முறை இடம்பெற மாட்டாங்க. காரணம், பாதுகாப்பு காரணங்களுக்காக அது இடம்பெறாது அந்த பகுதி அப்படின்னு சொல்லப்படுது. அதனை அடுத்து இந்த முறை 1 இல்ல 2 இல்ல 3 பாடல்களை நாம தேசிய தின அணிவகுப்புல எதிர்பார்க்கலாம். ஜாயன்ஸ் இமான் ஃபாண்டி வழங்குறாங்க, ஸ்பார்க்கல் அப்படிங்கிற பாடல கேரத் பெர்னாண்டஸ் ட்ரூச்சன் வழங்கியிருக்காங்க. அதனை அடுத்து ஜாஸ்மின் சோகோ அவங்களுடைய யூ வில் பி ஓகே அப்படின்னு 3 பாடல்களை நாம தேசிய தின அணிவகுப்பின் போது எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தகவல் சொல்லுது. இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களா இருக்கு, அதை வர நாட்கள்ல ஒன்னொன்னா நாங்க பகிர்ந்துப்போம், கவலையே படாதீங்க. சரி, இப்போ மாணவர்களே உங்களுக்கான கேள்வி தயாரா? தேசிய தின அணிவகுப்பு 2026 10 ஆண்டுகளுக்கு பிறகு இங்க நடக்க போகுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த இங்க எங்க சரியா சொல்ற முதல் மாணவருக்கு காத்துட்டு இருக்கு ஜோதி ஸ்டாபுஷ்ப கடை வழங்கும் லவிஸ்டா காஃபி. நீங்க உங்களுடைய பேர், வயது, படிக்கும் பள்ளி, சரியான பதில் இவற்றை குரல் பதிவு வாயிலா தெளிவா எனக்கு அனுப்பி வைத்தாதான் என்னால பரிசு கொடுக்க முடியும். எங்களுடைய வாட்ஸ்அப் எண் 9678 8 8 9 6 8.
3: ஒலி 9 6 8 போக்குவரத்து நிலவரம்.
2: போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது ஒரு சில இடங்கள்ல, குறிப்பா CTESLE செல்லும் வழியில் மர்ச்சன்ட் சாலை அந்த பகுதிக்கு பிறகு. காரணம், அங்கே வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
4: போக்குவரத்து நிலவரம்.

0: அறிவிப்பு செய்யலாம்
1: இவற்றை தெரிந்து கொள்ள பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை ஜூன் 27 தேதி காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை 81 ஸ்டார்ஸ் அவென்யூ மிரகாப்பில்.
0: மே 31 தேதிக்குள் பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு ஜிஎஸ்டி கட்டணமும் உண்டு.
2: ஜூன் முதல் தேதிக்கு பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு ஜிஎஸ்டி கட்டணமும் உண்டு.
1: பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-ap.w. மேல் விவரங்களுக்கு 633-33888-633-88.

0: டிஎம் சவுந்தரராஜன் பீசஸ்லா பாடிய அந்த இதமான பாடலை கேட்டுங்க. உத்தமன் படத்துல இது பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. அடுத்து வரப்போகுது சாய் அபியாங்கர் ஸ்ருதி ஹாசன் பாடிய பாடல கேட்க போறோம். புது பாடல்கள் பக்கமா இன்னும் கொஞ்ச நேரத்துல போக போறோம். 6:36 ஆகிவிட்டது.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. சிடிஇ எஸ்எல்இ செல்லும் வழியில் மர்ச்சன்ட் சாலைக்கு பிறகும் நகரை நோக்கி செல்லும் இசிபி ரோட்ச சாலை அந்த பகுதிக்கு பிறகு முதலாம் இரண்டாம் தடங்களிலும்
2: போக்குவரத்து நிலவரம்.

0: வணக்கம் சிங்கே நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க. சமீபத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னாச்சுன்னா, இந்தியால இருக்கிற தெலுங்கானா அப்படிங்கிற மாநிலம், அந்த மாநிலத்துல அரசு பள்ளியை சேர்ந்த ஆசிரியர் மல்கா ராமகிருஷ்ணன் தன்னுடைய மாணவர்கள் கிட்ட சொல்லியிருந்தாரு, இந்த பாருங்க, வரப்போற பரீட்சையில 600 புள்ளிகளுக்கு நீங்க 550 புள்ளிகளுக்கு மேல எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நான் ஒரு விமான பயணத்தை பரிசா கொடுக்கறேன் அப்படின்னு. இதை கேட்ட உடனே மாணவர்களா சிறப்பா படிச்சு பரீட்சையை எழுதி முடிச்சிட்டாங்க. சமீபத்துல முடிவுகளும் வெளிவந்திருக்கு. அதன் வாயிலா தெரிய வந்தது என்னன்னா, ஸ்ரீமந்துல பூர்ணச்சந்தர் அப்படிங்கிற மாணவருக்கு 600 புள்ளிகளுக்கு 554 கிடைச்சிருக்கு. உடனே சொன்னது போல தன் வாக்கை காப்பாத்திருக்காரு ஆசிரியர். அவர் என்ன செஞ்சாருன்னா, விமான பயணத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு மாணவரை, குறிப்பா ஹைதராபாத்ல இருந்து விசாகப்பட்டினத்துக்கான விமான பயணத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு. தன்னுடைய வாழ்க்கையில முதல் முறையா மாணவரும் விமானத்துல ஏறி வந்த உற்சாகத்துல மற்றவர்கள் பத்தி அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, மற்றவர்கள்கிட்ட இந்த மாதிரி நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு. இப்ப ஆசிரியர்கிட்ட கேட்டப்ப அவர் என்ன சொன்னார்னா, இந்த பாருங்க, மாணவர்களுக்கு உற்சாகம் கொடுக்கணும், குறிப்பா அவங்க வாழ்க்கையில பெரிய பெரிய கனவுகளை காணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பரிசை நான் அறிவிச்சேன் அப்படின்னு ஆசிரியர் ராமகிருஷ்ணன் தெரிவிச்சிருந்தாரு செய்தியாளர்களிடம். இதை கேட்கும் போது எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு. இதுதான் தமிழ்ல ரொம்ப அழகா மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொன்னாங்க நினைக்கிறேன். அதாவது கடவுளுக்கு முன்னால ஆசிரியர்களை வச்சாங்க அப்படிங்கறது இப்பதாங்க புரியுது.
1: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: தேவராட்டம் படத்துல இருந்து அந்த ஆட்டம் போட வைக்கும் பாடல நீங்க கேட்டீங்க. அடுத்து உங்களுக்காக இந்த பாடல் வரப்போகுது. மற்றும் பலர் பாடிய அந்த பாடல் உங்களுக்காக இடம்பெறும். இன்னும் கொஞ்ச நேரத்துல இப்ப உங்களுக்கு ஒரு மீண்டும் ஒரு நினைவூட்டல். நான் கேட்ட கேள்வி என்னவென்றால், அதாவது தேசிய தின அணிவகுப்பு 2026 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இடத்துல நடக்க போகுது, அந்த இடம் எங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். எல்லாரும் சேர்ந்த பதில சொல்லிருக்கீங்க, சந்தோஷம். ஆனா மாணவர்களுக்கான பகுதி அப்படின்னு சொல்லியிருந்தேன். மாணவர்களே, நீங்க வந்து சேர்ந்த பதில சொன்னா மட்டும்தான் என்னால பரிசு கொடுக்க முடியும். ஆக மாணவர்கள், உங்களுடைய பேர், வயது, படிக்கும் பள்ளி, அதுக்கப்புறம் பதில், இவற்றை குரல் பதிவு வாயிலா எனக்கு அனுப்பி வைத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். மாணவர்கள் சில நேரத்துல குச்சப்படலாம், தயங்கலாம், பெற்றோர் நீங்க தான் அவங்களுக்கு வந்து ஊக்குவிப்பு கொடுக்கணும். அனுப்புப்பா, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி தட்டி கொடுங்க, மாணவர்களை அனுப்ப சொல்லுங்க. சரியா, இப்போ சிங்கப்பூரின் வானிலை நிலவரம். பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம், குறிப்பா மத்திய வேளையில அப்படின்னு முன்னறிப்பு வழங்கியிருக்காங்க வானிலை ஆய்வகத்தார். சமீபத்தில் ஒரு அறிக்கையை படிச்சிருந்தேன். இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் உச்சத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க. காலையில 6 மணிக்கு டானு நீங்க எழுந்திருக்கணும். அதுக்கப்புறம் 7.5 வாக்குல புரத சத்து அதிகம் இருக்கிற உணவை சாப்பிடணும். 8 மணிக்கு அன்றைய வேலையை சிறப்பாக செய்ய தொடங்கணும். 10.5 மணிக்கு ஒரு குட்டி இடைவேளை நீங்க எடுத்துக்கலாம். 1 மணிக்கு நீங்க நல்லா ஆரோக்கியமா புரதச்சத்து நார்ச்சத்து நிறைந்த உணவை சாப்பிடணும். ஆனா எந்த வித திரைகளையும் பார்க்க கூடாது. 3 மணிக்கு மறுபடியும் ஒரு குட்டி இடைவேளையை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். 6 மணிக்கு டானு உடற்பயிற்சி பக்கமா நீங்க போயிடணும். 7 மணிக்கு ஆரோக்கியமான ஆனா கொஞ்சம் மிதமான உணவை நீங்க சாப்பிடணும். 9 மணிக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கத்தை நீங்க மேற்கொள்ளணும். 10 மணிக்கு டானு போய் படுத்துறணும். இப்படி ஒவ்வொரு நாளையும் நீங்க கடந்து வந்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் உச்சத்துல இருக்கும் அப்படின்னு அந்த அறிக்கையில சொல்லியிருந்தாங்க. சில சொல்லலாம், இந்த பாருங்க தம்பி, நீங்க சொல்றதெல்லாம் நல்லதான் இருக்குது, ஆனா இதை நாங்க எல்லாரும் செய்ய முடியாது. காரணம், எங்க வேலை நேரம் வேற, எங்களுடைய வாழ்க்கை முறை வேற அப்படின்னு. அதெல்லாம் ஓகே, ஒத்துக்கிறேன். ஆனா ஆரோக்கியமா இருக்கிறதுல என்ன தயக்கம்? அதனால நீங்க என்ன செய்யுங்க, இப்ப நான் சொன்னது எல்லாத்தையும் அந்த நேரத்துல செய்ய முடியாம போனாலும் உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு எது உகந்ததோ அந்த நேரத்துல சரியா நீங்க ஒவ்வொன்றையும் செஞ்சு வந்தீங்கன்னா சிறப்பா இருக்கும் அப்படிங்கறது என்னுடைய ஆலோசனை. சரியா,
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
2: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.

0: 6:57 ஆகிவிட்டது. போக்குவரவை பொறுத்தவரை பல இடங்கள்ல நெரிசலா இருக்கு, கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா சிடிஇ எஸ்எல்இ செல்லும் வழியில் மர்ச்சன்ட் சாலை எக்ஸிட்க்கு பிறகு வாகனம் பழுதாகி உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம்.

0: தினம் ஆர்கேஜினை
1: வெறித்தனமான வெள்ளிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
2: நான் பொய் சொல்லல, வெறித்தனம் வெறித்தனம். ஏன் சொல்றேன்னா, வேலையை சீக்கிரம் முடிக்கணும், இன்னைக்கு வெளியே போகணுங்கிற ஒரு வெறித்தனம் எல்லாருக்கிட்டையும் இருக்கும். இன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டு சீக்கிரம் சீக்கிரமா கிளம்பணும்னு நினைக்கிற ஒரு நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை. வீட்டை பத்தி நினைக்கிறீங்க, வேலையை பத்தி நினைக்கிறீங்க, மற்ற எல்லாரையும் பத்தி நினைக்கிறீங்க, ஆனா உங்களை பத்தி கவலைப்படுறீங்களா? நீங்க இந்த பரபரப்புல நீங்க உங்களை அழகுபடுத்திக்க மறந்துடாதீங்கன்னு சொல்றாங்க.
3: உலக புகழ்பெற்ற நகைக்கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை, 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம்.

பாருங்க.

0: நேரா அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நெகிழ திருமணம் நெகிழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். காலை மணி 7. மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சனி. ஹொர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பதால் ஏற்படும் வர்த்தக இடையூறுகளை விட அதனால் அனைத்துலக விதிகள் பலவீனமடைவதே பெரிய பிரச்சினை என்று தற்காப்பு அமைச்சர் சஞ்சன் சிங் கூறியுள்ளார். இந்த வட்டாரத்தில் மலாக்கா நீரிணை திறந்த நிலையிலும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என விரும்பும் பிற நாடுகளுடன் சிங்கப்பூர் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் சொன்னார். இடையூறுகள் ஏற்படும்போது அவற்றுக்கு புதுமையான தீர்வுகளை கண்டறிய அரசாங்கம் நிறுவனங்களுடனும் ஊழியர்களுடனும் தொடர்ந்து செயல்படும் என்றார் அமைச்சர் சான். 41st சிங்கப்பூர் வர்த்தக விருதுகள் நிகழ்ச்சியில் அமைச்சர் அந்த கருத்துக்களை தெரிவித்தார். ஹஜ் பெருநாள் குர்பான் சடங்கிற்காக சிங்கப்பூருக்கு ஆடுகளை கொண்டு வருவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. சுவாச்சுக்காங், செம்பவாங், லிம்சுக்காங், சைன டவுன் ஆகிய இடங்களில் உள்ள பள்ளிவாசல்கள் பாதிக்கப்படலாம். மூயிஸ் எனும் சிங்கப்பூர் இஸ்லாமிய சமயம் மன்றம் அந்த தகவலை தெரிவித்தது. த மீட் பிரதர்ஸ் என்ற நிறுவனம் ஆஸ்திரேலிய வழிகாட்டுதல்படி சுமார் 400 ஆடுகளை தருவிக்கும் உரிமத்திற்காக காத்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு ஆதரவளிக்க அந்நிறுவனத்துடன் அணுக்கமாய் பணியாற்றுவதாக மூயிஸ் சொன்னது. ஈரானிடம் இருக்கும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடாது என்று ஈரானின் உச்சத்தலைவர் முஸ்தபா கமேனி உத்தரவிட்டுள்ளார். இது அதிபர் டிரம்பை மேலும் சினமடைய செய்வதுடன் போரை முடிவுக்கு கொண்டுவரும் பேச்சுகளில் சிக்கலை ஏற்படுத்தக்கூடும் என்று கூறப்படுகிறது. ஈரானிடம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அங்கிருந்து அகற்றப்படும் என்றும் எந்தவொரு அமைதி ஒப்பந்தத்திலும் அது ஒரு நிபந்தனையாக சேர்க்கப்படும் என்றும் அதிபர் டிரம்ப் இஸ்ரேலுக்கு உறுதியளித்துள்ளார் என்று இஸ்ரேலிய மூத்த அதிகாரிகள் ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் கூறினர். இதற்கிடையே அதிபர் டிரம்ப் ஈரானிடம் இருக்கும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்கா மீட்கும் என்று தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிரம்ப் ஈரான் அணுவாயுதம் தயாரிப்பதை தடுப்பதை விட வேறு எதுவும் முக்கியமில்லை என்று கூறினார். ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அமெரிக்காவிற்கு தேவையில்லை என்ற போதும் அதை ஈரான் வைத்திருக்க ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்று அதிபர் டிரம்ப் சொன்னார். பாகிஸ்தான் ஈரான் மீதான அமெரிக்க போரை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சிகளை தீவிரப்படுத்துகிறது. பாகிஸ்தானின் ராணுவ தலைவர் அசிம் முனீர் ஈரானிய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒட்டுமொத்த கட்டமைப்பு அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நம்பிக்கையை வளர்ப்பதற்கான வழிமுறைகள் போன்றவற்றில் பேச்சுவார்த்தை கவனம் செலுத்தும் என ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மத்திய கிழக்கில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்திற்குள் அனைத்துலக எண்ணெய் சந்தை ஓர் அபாயகரமான நிலையை அடையக்கூடும் என்று அனைத்துலக எரிசக்தி அமைப்பின் தலைவர் ஃபித்தி பைரோல் எச்சரித்துள்ளார். போருக்கு முன்பு இருப்பில் அதிகளவு எண்ணெய் இருந்ததால் நிலைமையை சமாளிக்க முடிந்ததாக அவர் கூறினார். ஆனால் இருப்பு குறைந்து கொண்டே வருகிறது என்றும் உற்பத்தியை பழைய நிலைக்கு கொண்டுவர அதிக காலம் பிடிக்கும் என்றும் அவர் எச்சரித்தார். மே மாதம் மட்டுமே அனைத்துலக எரிசக்தி அமைப்பிடம் இருந்த சுமார் 164 மில்லியன் பீப்பாய் எண்ணெய் பயன்படுத்தப்பட்டுவிட்டதாக அவர் சொன்னார். ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்பிற்கு எதிராக உக்ரைன் தன்னை தற்காத்துக் கொள்ள பல நேட்டோ உறுப்பு நாடுகள் போதுமான நிதி ஆதரவு வழங்கவில்லை என்று நேட்டோ தலைவர் மார்க் ராட் கூறியுள்ளார்.

0: வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில் இருந்திருக்கீங்க. சாமி படத்துல இருந்து பாடல கேட்டீங்க, அந்த பாடல் உங்களுக்காக ஸ்ரீராம் பார்த்தசாரதி குரல இடம்பெற்றது ஹாரிஜராஜோட இசையில. 7:13 ஆகிவிட்டது, நேரமே பொழுது.
1: வணக்கம், என் பெயர் அஸ்னிஷ், நான் ரோசாய் பள்ளியில் 6ஆம் வகுப்பில் படிக்கிறேன். பதில் நேஷனல் ஸ்டேடியம்.
0: தேசிய தின அணிவகுப்பு 2026 இந்த ஆண்டு 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தேசிய விளையாட்டு அரங்கத்துல நடக்க போகுது. அந்த தகவலை வழங்கியிருந்த, அதை ஒட்டி கேள்வியும் கேட்டிருந்த, சரியா சொன்ன மாணவருக்கு ஜோதி ஸ்டா புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி பரிசா கிடைச்சிருச்சு. சரி, அடுத்து உங்களுக்காக இந்த பாடல் வரப்போகுது. ஏஆர் ரஹ்மானோட இசையில சங்கர் மாதேவன் வசுந்தரா தாஸ் பாடிய பாடல் சில்லுனூர் காதல் படத்தில இடம்பெற போகுது. அதனை அடுத்து இவ்வாறு நட்சத்திரம் சித் ஸ்ரீராம் அவர் பாடிய பாடல் வரப்போகுது புஷ்பா படத்திலிருந்து தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில.
2: போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது PIE நோக்கி செல்லும் BKE, அங்கே KJE மாண்டாய் சாலை, PIE நகரம் எக்ஸிட், KJE இவற்றுக்கு உட்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தங்க நகைகளை நம்ம வாங்குறது மட்டும் முக்கியம் கிடையாது, அதை எப்படி நம்ம பராமரிக்கிறோம் என்பதும் முக்கியம்.
1: பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
0: நகைகளின் அழக பராமரிக்க சிறப்பு கவனம் தேவை. என்னுடைய நகைகள் பழுத்து போகாம உயர்தரமாக இருக்கிறதா, அதை நீங்க சோதிச்சு பார்க்க நகைகளை எங்கிருந்து வாங்கினீங்களோ அந்த நகை கடைக்கு சென்று உங்களுடைய நகைகளை குழைத்து நகைகளை சோதிக்கிறதுல நிபுணத்துவம் வாய்ந்த நிபுணர்கள் கிட்ட கொடுத்து சோதிக்க சொல்லலாம். இப்படி நீங்க செய்வதனால நீங்க வாங்கின நகைகள் காலம் சென்றும் நல்ல தரத்துல இருக்கும். அந்த நகைகளுக்கு நீங்க உத்தரவாதம் பெற்றிருந்தீங்கன்னா ஏதேனும் பழுது பாக்கணும்னா அதையும் நீங்க அந்த சரியான நகைகளுக்கு சென்று பழுது பார்க்கலாம் இலவசமா. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கியது ஜோயலிகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். ஜோயலிகாஸில் தங்கம், வைரம், போக்கி, பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கூலிக்கு 40% கடிவு உண்டு. நிபந்தனைகள்

0: செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க அல்லது செல்லுங்க neelisan.sg. மே 31ஆம் தேதி வரை மட்டும்தான்.
1: அடுத்து இடம்பெறும் தகவலை வழங்குவோர் NEA, தேசிய சுற்றுப்புற அமைப்பு.
2: கொஞ்சோண்டு தேங்கி இருக்கிற தண்ணி இருந்தா போதுங்க, ஏடிஸ் கொசுக்கள் சுலபமா இனப்பெருக்கம் செய்யலாம், டெங்கி நோய நம்மில் பலருக்கு பரப்பலாம். இது சிறிய விஷயம் அல்ல. டெங்கி மற்றும் ஜர்கா போன்ற நோய்களால் கடுமையான உடல்நல பாதிப்புகள் ஏற்படக்கூடும். ஆக உங்களையோ உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அண்டை வீட்டார் அனைவரையும் பாதுகாப்ப வைத்திருக்க பிளாக் வழிமுறைகளை நீங்க பின்பற்றலாம்.
1: B. பிரேக், இறுகி போன மண்ணை கிளறி விடுங்கள். L. லிப்ட், பூந்தொட்டி தட்டுகளில் உள்ள தண்ணீரை அகற்றிடுங்கள். ஓ. ஓவர்டர்ன், வாளிகளை கவிழ்த்து வையுங்கள், அவற்றின் விளிம்பு வளையங்களை துடைத்திடுங்கள். சி. சேஞ்ச், பூச்சாடிகளில் உள்ள தண்ணீரை மாற்றிடுங்கள். கே. கீப், கூரை வடிகால்களை சுத்தம் செய்திருங்கள், அவற்றில் BTI பூச்சிக்கொல்லியை வைத்திருங்கள். டெங்கி தடுப்பை பற்றி மேல் விவரங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய இணைய பக்கம் cgs.gov.sg/blockdengue.
2: இத்தகவலை உங்களுக்கு வழங்கியோர் தேசிய சுற்றுப்புற

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: 7:27 ஆகிவிட்டது. விறுவிறுப்பான பாடல்களுக்கு இடையில இன்னொரு பரிசு உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குதுங்க. இந்த முறை பெரியவங்களுக்கான போட்டி, நீங்க தயார்னா மூன்று தகவல்களை நான் சொல்ல போறேன். மூணுல இது தவறான தகவல் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான முதல் தகவல், யூனிகார்ன். இந்த விலங்கு இங்கிலாந்து நாட்டின் தேசிய விலங்கு. இரண்டாவது தகவல், கிறிஸ்டியானோ ரொனால்டோ, இவர் அல் நசார் அப்படிங்கிற குழுவுக்கு இப்ப விளையாடிட்டு இருக்காரு. மூன்றாவது தகவல், இன்று ஷெர்லாக் ஹோம்ஸ் தினம் அனுசரிக்கப்படுகின்றது. ஆக இந்த மூன்று தகவல்கள்ல எது தவறான தகவல் வந்து சொல்ற முதல் நேருக்கு காத்துட்டு இருக்கு. ஜோதி ஸ்டா புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி. வாட்ஸ்அப் எண் 9678898.

0: கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். பிரியா படத்துல இருந்து பாடல கேட்டீங்க, அதுக்கு முன்னால வருஷம் 16 படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற்றது. அடுத்து டிஸ்கோ பக்கமா போகலாமா? மாப்பிள்ளை, காதல் பரிசு ஆகிய படத்தில் இருந்து உங்களுக்காக பாடல்கள் இடம்பெற உள்ளன. வானொலி பக்கமாயிருங்க. இது வணக்கம் சிங்கை.
2: முதல் பதில் தவறானது. யூனிகார்ன் ஸ்காட்லண்டோட விலங்கு. நன்றி, வணக்கம்.
1: தேசிய விலங்கு, அது தவறு. ஸ்காட்லண்டின் தேசிய விலங்கு. காரணம், அவங்களுடைய கலாச்சாரத்துல, குறிப்பா வளமான புராண வரலாற்றுல பல சுவாரஸ்யமான விலங்குகள் இடம்பெற்று இருக்கு. அதை பிரதிபலிக்கும் விதமா யூனிகார்ன் இத அவங்களுடைய தேசிய விலங்க அவங்க வைத்திருக்காங்க. ஆல் நசார் இந்த குழுவுக்கு தான் இப்ப கிறிஸ்டியானோ ரொனால்டோ விளையாடிட்டு இருக்காரு. சொல்ல போனா 3 ஆண்டுகள்ல முதல் முறையா இப்பதான் அவரு டைட்டில் அங்க ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் அண்மையில வெளிவந்திருக்கு. அவரு கோப்பையை தூக்குறதுலாம் கொண்டாடப்படுது சமூக ஊடகத்துல. காணொலிகளா வந்துகிட்டே இருக்குது, நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பிரபல ஷெர்லாக் ஹோம்ஸ் இத நினைவு கூறும் விதமா ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிற தினம் இன்று அனுசரிக்கப்படுது அப்படிங்கறதும் சரியான தகவல் தான். ஆக இன்று சுவாரஸ்யமான 3 தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கிடையில ஜோதிஷ்டா புஷ்பகளை வழங்கும் பரிசு வழங்கப்பட்டது. மீண்டும் அந்த பரிசை பெற்றுக்கொண்ட சுமதி, அவங்களுக்கு வாழ்த்துகள். 7:40 ஆகிவிட்டது. ஒலி 9:08 நீங்க இணைந்திருக்கீங்க என்னோட.
3: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. TPE PIE செல்லும் வழியில் லோரோங் ஹல்லூஸ் பொங்கல் சாலைக்கு உட்பட்ட பகுதிகளிலும், துவாசை நோக்கி செல்லும் PIE நகரம் எக்ஸிட் பிடோக் நார்த் அவென்யூ 3 அங்கேயும் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது.
0: போக்குவரத்து நிலவரம்.

0: நேத்து உங்க மகளோட பரதநாட்டிய படைப்பை பார்த்து
1: அழகு எல்லோருக்கும் உரியது. அதை அக்கறையுடன் பாதுகாக்கும் அழகு பராமரிப்பு பொருள் நிவா பியூட்டி. சிங்கப்பூர் தயாரிப்பான நிவா பியூட்டி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்றது. எல்லா வகையான சருமங்களுக்கும் பொருத்தமானது. ஈரப்பதம் தருது. இயற்கையான பொலிவை வழிகாட்டுது. நம்பிக்கையான பாதுகாப்பையும் உறுதி செய்யுது. நிவா பியூட்டியின் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் பக்கங்களை பின்தொடருங்க. அழையுங்க 9355-6774. நிவா பியூட்டி, where beauty means ingenuity.
2: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
0: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு ஏடுபி தானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால ஏடுபியின் சுவை சுண்டி இழுக்கும்.
2: சிரங்கன் சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒரு கிளை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். ஏடுபி சைவ உணவகம்.
0: சமைக்க
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: சின்ன கவுண்டர் படத்துல கவுண்டமணி செந்திலுடைய இந்த நகைச்சுவைய மறக்க முடியுமா?
4: இது என்னன்ன?
5: எலுமிச்சம்பழம்.
4: இதுக்கு முன்னாடி
5: எலுமிச்சங்காய்.
4: இது என்னன்ன?
5: வாழைப்பழம்.
4: இதுக்கு முன்னாடி
5: வாழைக்காய்.
4: இது என்னன்ன?
5: மாம்பழம்.
4: இதுக்கு முன்னாடி
5: மாங்காய்.
4: இது என்னன்ன?
5: தேங்காய்.
4: இதுக்கு முன்னாடி
5: தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
4: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
0: இந்த கேள்விக்கான பதில் தெரியலனாலும், உடச்ச தேங்காவை சமையலுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு குளிர்பதன பெட்டியில வச்சு எடுக்கும் போது பார்த்தா தேங்காய் லேசா வண்ண மாறி இருக்கிற மாதிரியும், கொஞ்சம் வளவழப்பாகவும், தேங்காயில சில பகுதிகள் கருப்பு நிறத்துல மாறி இருப்பதையும் நம்மால உணர முடியும். இதை தவிர்க்கிறதுக்கு நாம உடைச்ச அந்த தேங்காவின் எல்லா பகுதிகளையும் கொஞ்சம் உப்பு தடவி நாம குளிர்பதன பெட்டியில வைக்கலாம். அதன் பிறகு தேவைப்படும் போது தேங்காவை சுத்தமா கழுவி பயன்படுத்தினா பிரச்சனையே இருக்காதுங்க. அத்தியாவசிய ஊட்டச்சத்துகளும் இயற்கையான இனிப்பும் நிறைந்த ஹவுஸ் பிராண்ட் பேரிச்சம்பழங்களை எந்த நேரத்திலும் அனுபவிக்க ஹவுஸ் பிராண்ட் பேரிச்சம்பழங்கள்.
6: இது வணக்கம் சிங்கை.

0: இந்த ஹிட்டான பாட்டுக்கு ஆதரவு அனார்கலி அரிசிகளின் மொத்த விற்பனையாளர் சையத் மொஹமட் ட்ரேடர் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.
1: அனார்கலி பிரீமியம் பொன்னி அரிசி பூ போல மென்மையாகவும் மணமாகவும் இருக்கும், உயர்தரத்திலும் இருக்கிறனால இன்னைக்கு சமைச்சு நாளைக்கு கூட சாப்பிடலாம். பலராலும் விரும்பி சாப்பிடும் அரிசி, அரிசிகளின் அரிசி அனார்கலி பொன்னி அரிசி.
2: 7:53 ஆகிவிட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்துல செய்திகள் இடம்பெற போகுது. அதனை அடுத்து பேஸ்புக் லைவ் பக்கமா நான் வரப்போற இந்திய மரபுடமை நிலையத்தின் தலைவர் திரு ராஜாராம் நம்மோட சில முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள போறாரு. அந்த பக்கமா நீங்க வந்துருங்க. அடுத்து உங்களுக்காக இடம்பெற போகுது இந்த பாடல். பாட்டு கொஞ்ச நேரத்தில் விபத்துகள் நேர்ந்துள்ளன. PIE துவாஸ் செல்லும் வழியில் ஜலன் பஹாருக்கு பிறகு முதல் தடத்தில் அங்கே செல்லும் வாகன மூட்டிகளுக்கு கவனம் தேவை.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தினம் பார்க்கினை
1: அடுத்து இடம்பெறும் தகவலை வழங்குவோர் நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற அமைச்சு.
2: சிங்கப்பூரர்கள், சிங்கப்பூர்ல வசிக்கும் நபர்கள், தொழில்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இயற்கைக்கோ சுற்றுச்சூழலுக்கோ உகந்த முறையில செயல்படணும் அப்படிங்கிறதுக்காகவே தீவு முழுவதும் கொண்டு வரப்பட்டிருக்கிற முயற்சி தான் கோ கிரீன் எஸ்ஜி. கோ கிரீன் எஸ்ஜி மீண்டும் வந்தாச்சு. 4வது முறையா நடக்குது. மே 11 முதல் ஜூன் 28 வரை.
1: இந்த ஆண்டு இயர் ஆஃப் கிளைமேட் அடாப்டேஷன், அதாவது பருவநிலை மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் ஒரு ஆண்டு என்பதை முன்னிட்டு கோ கிரீன் எஸ்ஜி 4வது முறையாக மே 11 ஜூன் 28 வரையிலும் இடம்பெறுகிறது. பருவநிலை மாற்றங்களின் தாக்கங்கள் நம்மை எப்படி பாதிக்கலாம், பருவநிலை மாற்றங்களை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்வதின் முக்கியத்துவம், அது மட்டும் இல்ல நம்முடைய பங்க நாம எப்படி ஆற்றலாம், இப்படின்னு பலவற்றை நமக்கு எடுத்து கூறுவதற்காக 1000 மேற்பட்ட நடவடிக்கைகள் இவ்வாண்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன.
2: கோ கிரீன் எஸ்ஜி. இதனையொட்டி நடைபெறும் நிகழ்ச்சிகளை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள gogreen.gov.sg.
1: இத்தகவலை உங்களுக்கு வழங்கியது நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற அமைச்சு.

0: தினசரி செலவுகளுக்கு 20% வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருட்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருட்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB One கடன் அட்டை மூலம் Grab, McDonald's, Shopee மற்றும் Simply Go ஆகியவற்றில் 20% வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு Shell மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66% வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 7,600 வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனை உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்.
1: வணக்கம் சிங்கை நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
4: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
5: வணக்கம். காலை மணி 8, மீடியாகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சனி. ஹொர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பதால் ஏற்படும் வர்த்தக இடையூறுகளை விட அதனால் அனைத்துலக விதிகள் பலவீனம் அடைவதே பெரிய பிரச்சினை என்று தற்காப்பு அமைச்சர் சஞ்சன் சிங் கூறியுள்ளார். இந்த வட்டாரத்தில் மலாக்கா நீரிணை திறந்த நிலையிலும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என